هذا فمن أظلم ممن افترى على الله كذبا ليضل الناس بغير علم

0: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் ஷேக் முகமது அய்யூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் பானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
2: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: muslimvanoli.com.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை. இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரசீன் அவர்கள்.
2: ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد ان بالله சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இஸ்லாத்தில் பார்வையில் விவசாயம் என்கிற தலைப்பில் இன்றைய வாரம் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று
1: நினைக்கின்றேன். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
0: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வந்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாசு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வகலக மின்ஹா ஸவ்ஜஹா وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا الا بهلم எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கே ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், ஸஹாபாக்கள், தாபியீன்கள், தபஈ தாபியீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமைச் சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆம் 54வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது, வஇதா ஜாஅக்கல் லதீன யுமினூன பி ஆயாதினா ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும். நபியே, நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உங்களிடம் வந்து நின்றால், நீங்கள் யுமினூன பி ஆயாதினா, எங்களுடைய வசனங்களை, நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால், ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும், அந்த மக்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தியின் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்று கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, நிச்சயமாக உங்கள் இரட்சகன் இரக்கம் காட்டுவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். அன்னஹு மன் அமில மின்கும் சூ பி ஜஹாலத்தின், உங்களில் ஒருவர் யார் பாவமான காரியத்தை அறியாமையால் ஒரு தீமையை செய்து, சும்மத்தாப மின்பாதிகி, அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து தௌபா செய்து, வாஸ்லஹ, தன்னுடைய காரியத்தை அவர் சீர்திருத்திக் கொள்வாராக இருந்தால், ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த சூரத்துல் அன்னாமினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையை பற்றி சொல்லி காட்டுறான். அப்போ நம்முடைய வசனங்களை ஈமான் கொண்டவர்கள் வந்தால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு, கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டுவதை கடமையாக்கி விட்டான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லம்மா கதல்லாஹுல் கல்க கதப கிதாபன் ஃபஹுவ இந்தஹு ஃபௌக அரிஷிஹி, அல்லாஹு தஆலா படைப்பினங்களை எல்லாம் படைத்து விட்ட போது அவனுக்கு அருகிலே அரிஷின் மீது அல்லாஹு தஆலா எழுதினான், இன்ன ரஹ்மத்தி சபகத் கதபி, நிச்சயமாக என்னுடைய கருணை என்பது என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா எழுதினான் அப்படிங்கிற செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ உண்மையிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய தண்டனை, நரகம், அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடினமானது, இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதை விட அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கருணை ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய இரக்கம் ரொம்ப கூடுதலாக இருக்குது, அல்லாஹ் கருணை காட்டியவனாக கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இது அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் எழுதிட்டான், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட இரக்கம் மிஞ்சி விட்டது என்று, அதை விட இது அதிகமாகிவிட்டது அப்படி என்று சொல்லி காட்டுறான். நம்மளும் இயல்பாகவே என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது பிள்ளைகள்கிட்ட நம்ம அல்லாட கோபத்தை தான் முதல்ல நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நெருப்பில் போடுவான், அல்லாஹ் தண்டிப்பான், என்று நம்ம ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்யக்கொள்ள அல்லாவை வந்து தண்டிப்பான்னு சொல்கிறோம். தண்டிப்பான் தான், அப்படித்தான் பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஆனால் அதை விட அதிகமாக அல்லாவுடைய கருணையை பேச மறந்துட்டேன். நம்ம அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ்க்கு மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கிருபை செய்யக்கூடியவன், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் அருள் செய்வான். இப்படி அல்லாவை பற்றிய கருணையை கூடுதலாக பேசி அல்லாட கோபத்தை குறைவாக பேசணும். ஏன்னா அல்லாட கருணை தான் இரக்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து நமக்கும் கூட அல்லாவை நெருங்கிறது, இபாதத் செய்கிறது ரொம்ப ஒரு விருப்பத்துக்குரியதாக இருக்கும். ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாட இறக்கத்தை, அல்லாட மன்னிப்பை, அல்லாட கருணையை மட்டும் தொடர்ந்து பேசினா அவன் பாட்டுக்கு பாவம் செஞ்சுக்கிட்டு பேய்த்திருவான், நல்லா மன்னிப்பான் தானே என்றுட்டு பாவம் செஞ்சுட்டு பேய்த்திருவான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த நினப்பு நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா? அல்லாவுக்கு அவனுடைய அருளை பற்றி பேசும்போது தெரியாதா? ஆனால் உண்மையிலே ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு மனிதன் அல்லாவுடைய அருளை பற்றி பேசும்போது அவன் பாவம் செய்கிறதுக்கு ஒரு நாள் நினைக்க மாட்டான். இவ்வளவு கருணை காட்டக்கூடிய, இவ்வளவு இரக்கம் காட்டக்கூடிய அல்லாவுக்கிட்ட நாம் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் வேறு எங்கே போகிறதுன்ட்டு யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய தாரவனுக்கு துரோகம் செய்ய மனசு வராது. நம்ம ஒருத்தருக்கிட்ட வேலை செய்கிறோம், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு. ஒரு நேரம் நம்ம ஒரு ஒரு மணித்தியால் நம்ம போகலாட்டி கூட அதுக்கும் சம்பளம் பண்ணுறாரு. இடையில் லீவு, பொண்டாட்டு பிள்ளையில் சோமில்லை, இப்போ புள்ள கிடச்சிருக்கு, இதுக்கெல்லாம் எந்த ஒரு அலவன்ஸும் நமக்கு கிடையாது. அவர் கரெக்டாக சொன்னதை சொன்ன மாதிரி செய்கிறாரு அப்படி என்று சொன்னால் அவர்கிட்ட நம்ம விசுவாசமாக நடக்கிறத விட, பேசினத்தை விட கூட தாரான், இருக்கிறத இன்னும் அள்ளித்தாரான், அதிகமான நமக்கு இன்னும் சலுகைகளை தாரான் அப்படி என்று சொன்னால் இவ்வளவு செய்கிறவனுக்கு எவ்வளவு கடமைப்படணுங்கிற மனசு தான் வரும். அப்போ யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய கருணையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டும்போது என்ன சொல்றான்னு சொன்னால், ஒரு ரஹ்மத்தி வசிஅத் குல்ல ஷய்இன், என்னுடைய கருணை என்பது எல்லா விஷயங்களிலும் விசாலித்து விட்டது. ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன, நிச்சயமாக அதனை நான் இறையச்சம் உள்ளவர்களுக்கு, என்னை அஞ்சு நடக்கக்கூடியவர்களுக்கு நான் கடமையாக்கி விட்டேன். வயௌதூன ஸகா, மேலும் ஸகாத்தை கொடுப்பவர்களுக்கு நான் அதனை கடமையாக்கி விட்டேன். வல்லதீனஹும் பிஆயாதினா யூமினூன், நிச்சயமாக அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறாங்க. இப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நஅலிஹி, சொர்க்கம் என்பது உங்கள் ஒருவருக்கு தன்னுடைய செருப்பினுடைய பட்டியை விட பக்கத்தில் இருக்கிறது. ஒன்னார்வு மிஸ்லதாலி, நரகமும் அது போன்றுதான் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியில முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத மன்னிக்க மாட்டேங்கிறான், அது அல்லாததை அவன் நாடியோர்களுக்கு மன்னிப்பான் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் அவன் நாடியோர்களுக்கு மன்னிக்கிறான் என்பது ஏனைய பாவங்களை, இணை வைத்தல் அல்லாத மற்றைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கருணையை சுட்டி காட்டக்கூடியதாகத்தான் என்ன செய்து இதில் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரா ஜுமர் 53வது வசனத்தில் அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் வந்து அவன் மன்னிக்கக்கூடியவனுங்கிறத சொல்கிறதுக்கு எடுக்கக்கூடிய அந்த முதல் வசனமே அல்லாட கருணையை அதுக்குள்ளே உள்ளடக்குது. ஏன்னா இன்றைக்கு இயல்பாகவே நம்ம எல்லாரும் பேசும்போது, எந்த மொழியில் நம்ம பேசினாலும், நம்ம பேசும்போது நல்லது ஒரு ஆள் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். நல்லது செய்கிறவர் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். இப்போ இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாருண்டா, அவன் நம்ம ஊரும் கிடையாது, நம்ம மதமும் கிடையாது, நம்ம கண்டதும் கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம், எங்கள் நாட்டுக்காரன்றோம், நம்ம நாட்டுக்காரன்றோம். அப்படியே வந்து அது நம்ம ஊராக இருந்தால் அது எங்கள் ஊர் ஆள், எங்களோட கிழக்கு மாகாணம், எங்களோட வடக்கு மாகாணம் அப்படின்னு நேருவோம், செல்லிடுவோம். அப்படியே நம்ம மதமாக இருந்தால் எங்கள் ஆளுன்னு சொல்லிடுவோம். நம்ம எங்கள் முஸ்லீம் ஒரு ஆள் தான் அதை சாதிச்சிருக்கிறாங்கிறோம். உலகத்தில் எங்கேயாவது ஒருத்தன் செய்திருக்கிறான், அவன் முஸ்லீம்னா அது நம்முடைய முஸ்லீம் ஒரு ஆள் செஞ்சிருக்கிறாருன்றோம். அப்போ நல்லது செய்யும்போது நம்மளோட சேர்த்து பேசுவோம், கெட்டது செய்யும்போது பெத்த வாப்பாவே தள்ளி வச்சுருவோம். பாப்பா தவறு செஞ்சிட்டார் என்று சொன்னால் நம்ம உமா கிட்டே சொல்லுவோம், உண்ட புருஷனை வந்து வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுவோம், உண்ட புருஷன்ருவோம். உழைக்கிட்ட சொந்த சகோதரனை பார்த்து சொல்லுவோம், உங்கள் பாப்பா ரொம்ப துள்ளுறாரு, அப்படி என்று சொல்லி நம்ம நினைஞ்சிருவோம், சொல்லிடுவோம். சொந்த வாப்பாவை உன வாப்பா வந்து செய்ய செல்லு, கொஞ்சம் அடக்கி வாசிக்க செல்லுன்றவோம். அவன் சகோதரனுக்கு தான் வாப்பா பார்க்குவான், அவனுக்கு வாப்பா பார்க்க மாட்டான், கோபம் வந்தோடனே. அப்போ சொந்த பிள்ளைய கூட கொண்டாட்டிக்கிட்டே செல்லுவோம், உன்னை புள்ள படுத்துகிற பாடப்பாடு, உன்னை பிள்ளை என்ன வேலை செய்யலாம் பறன்றுவோம். அப்போ மனசுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செஞ்சால் சொந்தத்தையே தள்ளி வைப்போம், நல்லது செஞ்சால் தள்ளி இருக்கிறதையே சொந்தமாக்கி கொள்வோம். இது இயல்பு. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிட்றான், இஸ்ரவேலர்களே பனு இஸ்ரவேலர்களே என்று கூப்பிட்றான், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்று கூப்பிட்றான். இப்படி ஒவ்வொரு விஷயமாக இந்த மக்களையெல்லாம் அல்லாஹு தஆலா கூப்பிட்டாலும் இந்த வசனத்தை பாருங்கள், அல்லாஹ் பாவிகளே என்று கூப்பிட்றான். அதை கூட தொடக்கத்தில் எப்படி சொல்கிறான் சொன்னால், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களேங்கிறான். இப்போ யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம் இது. பொதுவாக தவறு செஞ்ச நாமளே நம்மளோட சேர்த்துக்க மாட்டோம். அல்லாஹ் மற்றதை தனித்தனியாக சொன்னாலும் பாவம் செஞ்சவர்களே என்று சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் சொன்னால், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படி என்று கூப்பிட்டு, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வோட கருணையில் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு அத்-துனூப ஜமீஆ, நிச்சயமா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். இன்னஹு வல் கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். ரஹீம்ங்கிறது இரக்கமுள்ளவன், அவன் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அப்ப இந்த வசனத்தில் பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கருணையை எவ்வளவுக்கு மேம்படுத்தி சிறப்பா சொல்லி காட்டுறாங்கிறத பாருங்க. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒரு வசனமாக இருக்குது. அல்லாஹ்வோட கருணையை செல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ அப்படி அவ்வளோ இரக்கமுள்ளவன் அல்லாஹ், நம்ம மேலே அவ்வளோ இரக்கமுள்ளவனாக அல்லாஹ் என்ன செய்கிறான் இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும்போது, அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேகுன் கபீருன் ஹரமுன் சகத ஹாஜபாஹு அலா ஐனைஹி, ஒரு வயதான ஒருத்தர் வாரார். எப்படி வயதானவர் என்று சொன்னால், ரொம்ப நரை விழுந்த கூனுண்ட, தன்னுடைய புருவ முடிகளெல்லாம் கண் புருவத்தின் முடிகளெல்லாம் கொட்டுப்பட்ட ஒருவர், ஒவ்வொரு முதிர்வு நலாசா, ஒரு பொல்லை ஊன்றி கொண்டு வருகிறார். பொல்லை ஊன்றிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வாரார். ஹத்தா காம பைன யதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். இன்னொரு ரிவாயத்தில் வருது, இதில் யார் முஹம்மது என்று கேட்டார், யார் முஹம்மது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அரஐத ரஜுல நஅமல ذنوب كلها لم يترك داجة ولا حاجة الا تها, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் வந்து எல்லா பாவங்களையும் செய்திருக்கிறார். அவர் எப்படி பாவம் செய்திருக்கிறார்னா, தேவைப்பட்ட பாவம், தேவையில்லாத பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம் எல்லாம் செஞ்சுக்கிறார். அதாவது தாஜ்யத்தனண்டா சின்ன பாவம், அது அவசியமே இல்லை, செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, போகும்போது அடிச்சுட்டு போகிறான், அவனுக்கு தேவையே இல்லாதவன். அப்போ ஒரு ஒரு சின்ன பாவத்தையும் செய்கிறான், பெரிய பாவத்தையும் செய்கிறான். லவ் குசிமத்து ஹத்தியத்துஹு அலா அஹ்லில் அர்த், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக அவன் ஒருத்தன் செஞ்ச பாவத்தை பிரித்து பிரித்து கொடுத்தால், அகலக்கத்துவம் எல்லாரையும் அந்த பாவம் நரகத்தில் போட்டுரும், அழிச்சு போட்டுரும். அவ்வளோ பாவத்தை ஒத்த ஆள் செஞ்சிருக்கிறான். மின் தௌபா, அவருக்கு வந்து அலஹு மின் தௌபா, அவருக்கு வந்து இருக்குது மன்னிப்பு இருக்குதா அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பான் அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ படற்கையில் தான் கேள்வி கேட்குறாரு. ஒருத்தன் பாறான் வந்து வந்து சொல்கிறாரு, ஒரு ஆள் பாவம் செஞ்சிருக்குது, அவ்வளோ பாவம் செஞ்சிருக்குது, இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பேனா அப்படி என்றால், இந்த கேள்வி எவ்வளோ பெரிய பாவம் என்றால், உலகத்தில் இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆளை செஞ்ச பாவமே நரகத்துக்கு போகிறதுக்கு போதும், அவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டான், இந்த ஆளை மன்னிப்பானா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்கும் போதே புரிஞ்சுக்கிறாங்க தன்னை பற்றி தான் கேட்கிறாரு. அப்போ வயது போய் அந்த கூ நின்று நரையெல்லாம் விழுந்து புருவ முடியெல்லாம் கொட்டி அந்த அளவுக்கு வயசு போன நேரம், கபூரை நெருங்குற நேரம், அந்த நேரத்தில் இவர் வந்து தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா, இவ்வளோ பாவம் செஞ்சால் எல்லாம் மன்னிப்பானாங்கிறாங்க. அப்போ பொதுவாக இன்றைக்கு நிறைய பாவம் செஞ்சுட்டு நம்மளை எங்கே எல்லாம் மன்னிக்க போகிறான், அதுலேயே தொடர்ந்து இருக்க பார்க்குறாங்க. நாம் செஞ்ச பாவத்துக்கு எப்படி நரகத்தனை போகிறோங்கிறாங்க. எல்லாம் மன்னிக்கக்கூடியவர், அப்போ எல்லாம் மன்னிப்பானா அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஹல் அஸ்லம்த, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையான்னு கேட்டாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையா அப்படின்றாங்க. உடனே அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅன்னக ரசூலுல்லாஹ், அவரத்தையே கலிமா சொன்னாரு, அல்லாஹ் தான் இறைவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன், அவனை மட்டும்தான் வணங்கணும் என்று சாட்சி சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படி என்று சொன்னார். சென்னுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஃபஅலுல் கைராத் வதத்ருக்கு சையாத் ஃபயஜ்அலுஹுன்ன லக குல்லஹுன்ன கைராத் என்றாங்க. இனிமேல் நீ நல்லதை மட்டும் செய், இனிமேல் நீ நல்ல நன்மைகளை மட்டும் செய், இனிமேல் பாவங்களை கைவிட்டு விடு, இதுக்கு முன்னால் நீ செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் உனக்கு நன்மையாக புரட்டி தருவான். போ, இவ்வளோ பாவத்தை செஞ்சேன்னு அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக பிரித்து போட்டாலும் எல்லோரும் நரகத்துக்கு போகிற பாவத்தை செஞ்சு விட்டு வந்தீங்க. அவர் கிடைக்கிறத பாருங்கள், நீ களிமா சொல்லிட்டே இல்லை, அல்லாஹை நம்பிட்டே இல்லை, இனிமேல் நீ பாவத்தை செய்யாத விட்டுடு, நன்மையை மட்டும் செய், இன்னொன்று இதுக்கு முன்னே நீ செஞ்ச பாவம் அப்படியே அல்லாஹ் பிரட்டி நன்மையாக்கி விட்டான் அப்படின்னு அந்த ஆளுக்கு அப்படியே அதிர்ந்து போகுது, அப்படியே புல்லரிச்சு போகுது. அவர் திரும்ப கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் செஞ்ச பாவம் எல்லாத்தையுமா மன்னிச்சிருவான், அல்லாஹ் சிறுசி பெருசி எல்லாத்தையுமா மன்னிப்பான் அப்படி என்று கேட்டோன்னே, நாம் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டான் அப்படி என்று சொன்னது அந்த அமரம். அப்படியே திரும்பினார், திரும்பினார், பொல்ல ஊன்றினார், எங்கட கண்ணை விட்டு மறையும் வரைக்கும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே அவர் போனார் அப்படி என்கிற அந்த செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய அருமை சகோதர்களே, இப்படி அல்லாஹுக்கு சுபஹானத்தால மன்னிப்பு கொடுக்கறது மட்டுமில்லை, சூரத்துல் ஃபுர்கானில் 70வது வசனத்தில் இதை அழகாக சொல்லி காட்டுறான், அழகாக சிலேடையாக இதை சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு சையாத்தீஹிம் ஹஸனாத், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான். இப்போ அவர் செஞ்ச பாவத்தை எல்லாம் நன்மையாக புரட்டினதா அந்த ஹதீஸில் பார்த்தோம், அதை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹியான ஹதீஸ்ங்கிறாங்க. இது அப்படியே அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றானே, சூரத்துல் ஃபுர்கான்ல 70வது வசனத்தில் ஃபவுலாயிக யுபத்திலுல்லாஹு சையாத்தீஹிம் ஹஸனாத், அப்போ ஒரு பாவத்தை செஞ்சு தௌபா செஞ்சிட்டோம் என்று சொன்னால், ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சிட்டோம் என்று சொன்னால், நேரத்தோடு செஞ்ச பாவத்தை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான் சொல்லிட்டு, வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆல மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறவன் இரக்கம் காட்டுறவன் அப்படி என்கிறான். அவ்வளவு பெரிய அருளாளனாக அல்லாஹுக்கு சுபஹான தஆலா என்ன செய்கிறான் இருக்கிறான்ங்கிறத நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதே மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீது வேறு வேறு வசனங்களை புகாரியில் வருது, முஸ்லீமில் வருது, முஸ்னத் அஹமதில் வருது, நிறைய ஹதீதுகள் அங்கே கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீத். இப்போ நான் வாசிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடியது, இதே மாதிரி ரிவாயத்து புகாரியிலும் வருது. இன்ன லில்லாஹி மியத்து ரஹ்மா, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு வந்து 100 மடங்கு கருணை உள்ளது, அதில் ஒன்றை மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் அன்சல மின் ரஹ்மத்தன் வாஹிதத்தன் பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாமி வல் ஹவாமி, இந்த உலகத்தில் உள்ள மனிதன் ஜின்னு விலங்கு ஊர்வன பூச்சி புழு எல்லாத்துக்கும் ஒன்றைத்தான் இறக்குறான், 100 மடங்கு அல்லாஹ்வுடைய இறக்கம், அதில் ஒன்றை மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் இறக்கினான். அந்த ஒண்டை வச்சுக்குதான் நீங்கள்லாம் ஆளுக்கால் நேசம் காட்டுவதும் பாசம் காட்டுவதும், ஒரு விலங்கு நடந்து கொண்டு போகும்போது எடுத்த காலை வச்சா
2: தன்னுடைய கன்று நொந்துவிடும் என்று தூக்கி பிடித்து கொண்டிருப்பதற்கும் அந்த ஒன்றுதான் காரணம். ஃபைதா கான யௌமல் கியாமா அக்மலஹா அல்லாஹு பிஹாதிஹி ரஹ்மா, மறுமை நாள் வந்துவிட்டால் அல்லாஹ் இந்த ஒன்றையும் சேர்த்து நூறாக அவனுடைய கருணையாக அதை பிரதிபலிக்க செய்வான். எந்த அளவுக்கு என்று தெரியுமா? நிச்சயமாக ஷைத்தான் மறுமையில் நினைப்பான், அல்லாட கருணை இன்றைக்கு நம்மளையும் காப்பாற்றும் என்று நினைச்சிருவான் ஷைத்தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் இரக்கத்தை காட்டுவான், இரக்கமுள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வோட கருணைய இந்த ஹதீஸ்ல நாங்க புகாரியில முஸ்லிமில வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல காணக்கூடியதா இருக்கு. அப்ப அல்லாஹ் இரக்கமுள்ளவன் அப்படிங்கறதுல இந்த வசனம் சொல்லுது. அதே மாதிரி பாருங்க, உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், யுத்தம் முடிந்து விட்டது, கைதிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு குழந்தை ஒன்று அழுது கொண்டிருக்கிறது. இன்னொரு வயத்தில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு சொன்னார்கள், அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அணைச்சு கொண்டார்கள். உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அமர்த்திக்கிட்டார்கள். அந்த பிள்ளையுடைய அழுகையை அடக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த ஃபைதா இம்ராத்தின் மின சபி தசா, அந்த பொம்பளை அந்த கைதி கூட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த பொம்பளை அந்த பிள்ளையை தேடி ஓடிக்கிட்டு வாரா. ஓடிக்கிட்டு வந்து அப்படியே வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளை அவட பிள்ளை தான் கொடுத்துடுங்கிறாங்க. அந்த பிள்ளைய கொடுக்குறாங்க. ஃபஅஹதத்ஹு ஃபல்சக்கத் பி பத்னிஹா வார்பஅத்ஹு, அப்படியே வந்து அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோட கட்டி பிடிச்சி அங்கேயே உட்கார்ந்து பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தார்கள். இன்னொரு விவாதத்தில் வருது, தலையை திறந்த நிலையில் அந்த பெண் வந்தாங்க, தலையை மூடலை, தலையை திறந்துக்கிட்டு ஓடி வந்தாங்க. அதாவது பிள்ளை ஒன்று தொலைஞ்சி போச்சோன்னா அபாயபுரத்துக்கெல்லாம் நமக்கு எண்ணம் வராது. உடுத்த உடுப்போட செருப்பும் போடாமல் ரோட்டில் ஓடிடுவா ஒரு தாய், அந்த பாசம் அப்படி இருக்கும். அந்த பாசத்தை அப்படி சொல்லும்போது என்ன சொல்லலாம், ஆனால் தலையை கூட மூடலை, ஓடி வந்துட்டாங்க. ஆக்களெல்லாம் இருக்கிறத பார்க்கல, அங்கேயே வச்சு உட்காந்து மடியில் வச்சுட்டாங்க. அந்த பிள்ளை அப்படியே மடியில் வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தரவுனா ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த பெண் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள்லா, இல்லையே, நாங்கள் தான் அவருடைய அன்பை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவளால் முடியவே முடியாது, இந்த பிள்ளைய நெருப்பில் அவளால் தூக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா பி வலதிஹி வலதிஹா. சொன்னாங்க, அல்லாஹ் இந்த பெண் பிள்ளையில் காட்டுற பாசத்தை விட ரொம்ப இரக்கமுள்ளவன், அர்ஹமன்டா மிக மிக இரக்கமுள்ளவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு ஆள் சும்மா அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டான், ஒரு ஆள் நரகத்துக்கு போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் சிந்திச்சு. இப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள ஆளுக்கிட்டேயே ஒருத்தன் நழுவி நரகத்து போகிறான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான். ஒரு ஆள் வந்து அதான் நபிகள் நான் சொல்லலாம், இந்த ஹதீதை வைத்து ஒருத்தர் கிதாபில் ஒரு விரிவுரையாக ஒரு சம்பவம் எழுதி சொல்கிறார். அவர் உதாரணமாக சொல்கிறார், அல்லாஹ் இந்த தாயை விட இரக்கமுள்ளவர். நம்ம ஒரு ஒரு ஒரு இடத்துல பார்க்குறோம், ஒருத்தன் ரொம்ப மோசமாக இருக்கான், ஒரு உம்மாவை போட்டு அடிக்கிறான், உம்மாவை போட்டு அடித்து அவளை காயப்படுத்துகிறான், அவள் சொன்னதை எதையுமே கேட்குறான் இல்லை, வீட்டில் ரொம்ப துடினமாக இருக்கிறான், அந்த வீட்டை விட்டே ஓடி போகிறான். அந்த தாய் என்ன செய்வான், என் பிள்ளை என்ன செய்கிறானோ, சாப்பிட்டானோ, தூங்கினானோ, எங்கே போனானோ, இன்னும் என்ன செய்வானோ அப்படின்ட்டு அந்த பிள்ளைய அவள் தேடிக்கிட்டே இருப்பான். அடித்து போட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாசமாக போகட்டுமென்று திட்டமாட்டான், எனக்கு அடித்து போட்டு போனாலும் அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஆபத்தையும் கொடுத்துடாத, தெரியாமல் செஞ்சிட்டான்டா, அந்த பிள்ளைக்காக ஒரு தாய் துவா செய்வான். போனவன் எப்பயாவது ஒரு நாளைக்கு திரும்பி இந்த உம்மா கிட்ட வந்து உம்மா என்றால் இந்த தாய் விரட்டுவாளா சேர்த்தெடுப்பாளாம். இவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு போய் உம்மாண்டு திரும்பி வந்தாலும் இந்த தாய் என்ன செய்வான்னு சொன்னால், ஓடி போய் கட்டிப்பிடிச்சி, மகனே என்னம்மா இருக்காய், நீ எங்கடா இவ்வளோ நாளாக இருந்தாய், நான் உன்னை எவ்வளோ தேடினேன் தெரியுமா, வா முதல் ஒரு வாய் சாப்பிடு, என்னவப்பா செய்கிறாய் நீ என்று அந்த பாசத்தை பொழிவா. அல்லாஹ்
1: அந்த தாயை விட இரக்கம் உள்ளவன் என்றால், ஒரு மனிதன் பாவம் செய்து தௌபா செய்யும் போது கண்டிப்பாக அல்லாஹ் சேர்த்தெடுத்து கொள்வார். இதைத்தான் அந்த ஹதீஸ் விளங்கப்படுத்துங்கிறார். இதுக்கு வலி சேர்க்கிறதுக்காக இன்னொரு ஹதீஸை கொண்டு வராங்க. வழங்கிட்ட ஒரு தாயை விட அல்லாஹ் இரக்கம் உள்ளவன்ங்கிறதுல அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு தாயை விட்டு ஒருத்தன் சண்டித்தனம் காட்டி துண்டா காட்டி பாவம் செஞ்சு தாய்க்கு அடித்து போட்டு விட்டு போட்டு ஊட்ட விட்டு ஓடி எவ்வளோ காலம் பிறகு வந்தாலும் அந்த தாய் உடனே சேர்த்தெடுத்து என்னவாப்பா செஞ்சு எவ்வளோ நாளா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு முதல் ஒரு வாய் சோறு கொடுப்பா, பழசை பற்றி கதைக்கவே மாட்டா, மன்னிச்சு விட்டுருவா. இதுதான் இந்த விஷயத்தில் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்குது. இதை சொல்லிட்டு இதுக்கு வலு சேர்க்கிறதுக்காக வேண்டி இன்னொரு ஹதீதை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. என்ன ஹதீது அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்றால், ஒருத்தன் ஒரு பாலைவனத்தில் பயணம் போகிறான். பாலைவன பயணம்ங்கிறது எப்படிப்பட்டது என்றால், அந்த பாலைவனத்தில் இடையில் கிணறு இருக்கும், கடை இருக்கும், ஒரு ஆள் வெறும் ஒரு, இப்போ நம்ம நம்மளோட ரோட்டில் ஒரு இடத்த பெட்ரோல் முடிஞ்சால் வார வாகனத்தை நிப்பாட்டி கொஞ்சம் பெட்ரோல் தாங்கங்களாம், கொஞ்சம் ரேடியேட்டருக்கு தண்ணி கேட்கலாம், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு போத்தல் தண்ணி கேட்கலாம். ஆனால் பாலைவனத்தில் இன்னொரு ஆள் வருமா? இல்லை, கண்ணு கட்டின தூரத்தில் வெறும் மணலாக தான் இருக்கும், போயிட்டே இருக்கணும். ஆனால் ஒட்டகம் தண்ணி என்கிற ஒன்று இல்லாட்டி ஒரு ஆள் பாலைவனத்தில் போனால் எலும்பு கூட தான் மிஞ்சிடும், முடியாது. ஆனால் தாகம் வரும், அப்படியே விழுந்துருவார், புழுதி காற்று அடிக்கும், அப்படியே போய்த்து. இதுதான் பாலைவன பயணம் என்கிறோம். ஒருத்தர் ஒட்டகத்தில் தனக்கு தேவையான உணவு தண்ணியை எடுத்துக்கிட்டு அவர் எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தேவையான தண்ணி எடுத்துடுவார். அந்த தண்ணியை சிக்கனமாக தான் குடிப்பாங்க, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறனா கூட தண்ணியை பயன்படுத்த மாட்டாங்க, கல்லைத்தான் பயன்படுத்துவாங்க. இதுதான் அந்த பாலைவன பயணங்கள் ஹதீதுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒருத்தர் பாலைவனத்தில் போகிறாரு. இந்த பாலைவனத்தில் ஒரு சில இடங்களை நீங்கள் அரபியா அரபு நாடுகளுக்கு போனவங்க பார்த்துருக்கலாம். இந்த சின்ன உயரத்தில் ஒரு குட்டி குட்டி சில மரங்கள் சில நேரம் மலைக்கு முளைச்சிருக்கு, மரம் அப்படியே போகும். இவர் போகிறாரு, ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் நிழலை பாலைவனத்தில் பார்க்குறங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த இடத்துல அப்படியே இறங்கி அந்த நிழலை கொஞ்சம் தூங்கிட்டார். கண்ணை விழிச்சு பார்க்குறாரு, ஒட்டகத்தை காணலை. அவ்வளோதான், ஒட்டகத்தை காணலைன்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே இனி போயிட்டு எந்த திசையிலையும் நாம் என்ன செய்ய முடியாது, இனி போக முடியாது, இனி வந்து மவுத்து கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது. அப்படியே அவர் தாடி தவிச்சு தாகித்து அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டுட்டார். மயக்கம் போட்டு திரும்ப கண்ணை விழிச்சு பார்க்குறாரு, பக்கத்திலே ஒட்டகம் நிற்கிது, தண்ணியெல்லாம் அதோடையே இருக்குது. அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். அந்த சந்தோஷ மிகைப்பினால் அவர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொன்னாங்க, சந்தோஷ மிகைப்பால் அவர் சொன்னார், யா ரப் அந்த அபிதி அன ரப்பு கண்டுட்டார், மாற்றி சொல்லிட்டார், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடியான், நான்.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0-143.
5: எருளன் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார பொருளாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7774 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
7: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அல்லாஹ்வை நாங்கள் என்ன செய்யணும்? இரக்கமுள்ளவன் அல்லாஹ், அவன் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் பாவத்தை நினச்சி பயமும் நமக்கு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அவ்வளோ இரக்கமுள்ளவனாக அல்லாஹ் தஆலா என்னைறான் இருக்கிறான். பாருங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையை எப்படி தந்திருக்கிறான் என்றால், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு எப்படி என்று தெரியலை. ஒரு சிலருக்கு நீண்ட ஆயுசு, ஒருத்தருக்கு குறைந்த ஆயுசு. ஆனால் நமக்கு தரப்பட்ட காலம், நமக்கு மறுமைக்காக தயார் செய்யக்கூடிய காலம்தான். அதை அல்லாஹ் தஆலா போட்டு அந்த இருக்கிற காலமெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்ற அல்லாஹ் சொல்லலை. இப்போ ஒரு போட்டி பரீட்சை நடக்குது, இல்லாட்டி ஒரு போட்டி நடக்குது, உங்களுக்கு 1 மந்த் டைம், இல்லாட்டி ஒரு வாரம் டைம், அதுக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகணும்டா, தூக்கம் இல்லை, அது இல்லை, இதில் அப்படி ரெடி ஆகும், என்ன கஷ்டப்படுவோம், சாப்பாடு இல்லாமல் இருப்போம். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு மறுமைக்கு தயாராக தந்தாலும் என்ன கஷ்டப்பட சொல்கிறேன்னா, கல்யாணம் பண்ணுங்கிறான், பொண்டாட்டிக்கு ஒரு வாய் சோறு தீட்டி விடுது, அதுக்கு நன்மை தரங்கிறான், பிள்ளைக்குட்டியோட இறக்கமாயிருங்கிறான், நல்ல சம்பாதி, குடும்பத்துக்கு கொடு, நல்ல செலவு செய் அப்படிங்கிறான், அழகாக தூங்கு, இரவு விடிய விடிய நின்று தொலை எழும்பினவர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, தூங்குப்பா, உன்னை கண்ணுக்கு செய்ய வேண்டிய ஹக்கிரிக்கு செய் அப்படிங்கிறேன். நான் பகலைக்கெல்லாம் நோன்பு பிடிக்க போனேங்கிறேன், வா உடம்பை வருத்திக்காத, நோன்பை எல்லா நாளும் பிடிக்கக்கூடாது, நானும் உங்களை விட அல்லாஹ் பயந்தவன், நோன்பு பிடிக்கவும் செய்கிறேன், நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன். அப்படியெல்லாம் எல்லா நாளும் நோன்பு பிடிச்சி உடம்ப வாட்டிக்காத, நோன்பையும் பிடி நோன்பு இல்லாமலும் இருக்கிறாங்க. ஒருத்தர், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் இப்படி என்ன செய்ய போகிறேன், பிரம்மச்சாரியாவை இருந்துட போகிறேன்ன்றாங்க. ரசூல்லா கூப்பிட்டு, நான் அல்லாஹ் பயந்தவன், நானும் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், கல்யாணம் பண்ணுங்கன்றான், உங்களோட உடல் தேவையை நிறைவேற்றுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளவு ஒரு சுகமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தாரான், என்ன செய்ய சொல்கிறான், 5 நேரம் தொழுப்பா, 5 நேரம் தொழு, 5 நேரம் தொழு, வருஷத்தில் 1 மாதம் நோன்பு வை, வருஷத்தில் 1 மாதம் நோன்பு வை, உன்னுடைய பணத்துக்கு 2.5% சக்காத்தை கொடு, அவன் தந்தது தான் எல்லாமே. அப்போ நம்ம 2.5% சக்காத்து கொடுக்குறோம்டா, மிச்சம் எல்லாம் நமக்கு தானே, மற்ற 7.5 நமக்கு தானே. அப்போ நமக்கு எல்லாம் தாரான், உனக்கு வசதி வந்தால் ஹஜ்ஜு செஞ்சுட்டு போ. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நிற்கிறாங்க, குதிரையில் ஒருத்தர் வாரார், அந்த குதிரையை விட்டு இறங்கலை, வந்த நேரார் வந்து, நான் சொர்க்கம் போகணுமெண்டா, என்ன செய்யணும், களிமா சொல்லணும், களிமா சொன்னாங்க, களிமா சொன்னால் என்ன கடமை வேண்டாங்க, 5 நேரம் தொழணும், ரமலா மாதம் நோன்பு வைக்கணும், உன்னுடைய பொருளாதாரத்துக்கு சக்காத்தை கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நான் 5 நேரம் தொழுவேன், வேறு எந்த ஒரு தொழுகையும் நான் தொழ மாட்டேன், உபரியான சுண்ணத்தான தொழு ஒன்றும் தொழ மாட்டேன், ரமலான் மாதம் மட்டும் நான் நோன்பு வைப்பேன், வேறு 1 நாளும் நான் நோன்பு வைக்க மாட்டேன், 2.5% சக்காத்தை கணக்கு பார்த்து கொடுப்பேன், வேறு தர்மம் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஹஜ்ஜி மட்டும் செய்வேன், சும்மா இல்லை, நான் அங்கே போக மாட்டேன் என்று சொன்னார். குதிரையை தரிப்பைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் சொன்னதை செய்தால் அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். அவ்வளவு அவ்வளவு அல்லாஹ்வுடைய அந்த கருணை விசாலித்து இருக்கிறார். அப்போ அதை விட அதிகமாக தொழுதா எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்கும் சிந்திச்சு பாருங்கள். அதை விட அதிகமாக செஞ்சால் எவ்வளவு நன்மைகள் இருக்கும். அல்லாஹ் அப்படி இரக்கமுள்ளவனாக, அல்லாஹ் கருணை உள்ளவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அல்லாட கருணை எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நன்மை செய்ய நினைத்தால் ஒரு நன்மை எழுதப்பட்டுரும், நினைச்சதுக்கு நீங்கள் செய்யுங்க செய்யாம விடுங்க, நினைச்சதுக்கு ஒரு நன்மை எழுதியாச்சு முடிஞ்சு கதை முடிஞ்சு, நன்மை எழுதியாச்சு முடிஞ்சு கதை முடிஞ்சு.

அஞ்சு தான், ஆனால் ஐம்பதுக்கு நன்மை இருக்குங்கிறாங்க. அஞ்சு தான் இந்த மக்களுக்கு தொழுக கடமை, நன்மை மட்டும் ஐம்பது வக்து தொழுக. அதாவது ஒன்றுக்கு பத்து மடங்கு தான் நன்மையே ஆரம்பிக்குது. இந்த ஃபஸ்ட்டு பேசிக்கே பத்து மடங்குலேருந்து அதிகமாக்குறான் அல்லாஹ். அப்போ இந்த மனிதனுக்கு ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு நன்மை, செஞ்சால் பத்துலேருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் நன்மை. பாவம் செய்ய நினைத்தால் பாவம் எழுத மாட்டான் அல்லாஹ். பாவம் செய்ய நினைத்தால் பாவம் எழுத மாட்டான். இவன் திருந்துவான்ற மலக்குமார்களை காத்துக்கிரிக்க வைக்கிறான் அல்லாஹ். அப்படியே அந்த பாவத்தை செய்ய நினைச்சத ஏதோ ஒரு காரணத்தினால் செய்யாமல் விட்டால் அதுக்கு ஒரு நன்மை அல்லாஹ்வுத்தால எழுதுறான். ஏண்டா ஒரு வெக்கத்தில் ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டாலும் நன்மை இருக்குது. ஏண்டா ரசூலுல்லா சொன்னாங்க, அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெக்கம் ஈமானின் ஒரு பகுதியான்ட்டாங்க. அப்போ வெக்கத்தில் ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டாலும் அதுக்கு நன்மை இருக்குது. வழங்கிட்டா அப்போ ஒரு பாவம் செய்கிற நினைச்சிட்டான், செய்யலை நன்மை எழுதப்படும். பாவமே செஞ்சிட்டான்டா ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படும். எப்படி அல்லாஹ் தஆலா தாராண்டவன், நன்மை செஞ்சாலே பத்துலேருந்து எழுநூறு, பாவம் செஞ்சால் ஒரே ஒரு பாவம். நினைச்சதுக்கு இப்போ நன்மை, பாவத்து நன்மையே, பாவத்தை நினைச்சதுக்கெல்லாம் கிடையாது, நினைச்சதுக்கெல்லாம் எழுதுறது இல்லை. அப்போ ஒரு மனிதன்ற வாழ்க்கையில் சரியா அல்லாஹ் இப்போ நமக்கு காட்டுற அந்த கருணைப்படி பார்த்தா நன்மை தான் நிறைஞ்சிருக்கணும், பாவம் குறைஞ்சிருக்கணும். அதுக்குள்ள அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்கிறான், ஒரு நன்மை செய்ய செய்ய ஒரு பாவம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. உளு செய்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உளு செய்யும் போது கையை கழுவுறீங்க, இந்த கையை கழுவும் போது அதனால் வடிகிற தண்ணியோடு அல்லது அதன் கடைசி துளியோடு கையால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. முகத்தை கழுவுறோம், கண்ணால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. காலை கழுவுறீங்க, காலால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. உளு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடந்து போகிறீங்க, வீட்டில் உளு செஞ்சுட்டு போகிறீங்க அல்லது பள்ளியில் உளு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடக்கிறீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு பாவம் அழியுது, ஒரு அந்தஸ்து உயருது. அப்போ நன்மை தான் அதிகம், கொஞ்சம்தான் பாவம். அந்த பாவமும் ஒரு நன்மை செய்ய அழுதிது. நீங்கள் தௌபா செய்யாமல் சிறு பாவங்கள் தொழுதுட்டு சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, கடல் நுறையளவுக்கு உங்களுடைய சிறு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சுறேங்கிறான். கடல் நுறையளவுக்கு அப்போ அல்லாஹ் பாவத்தை எப்படி மன்னிக்கிறான்னு பாருங்க, எவ்வளோ சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சொல்கிறான்னு பாருங்க. ஒரு தொழுகையை தொழுதுட்டு அடுத்த வகுத்து தொழுகையாக காத்திருக்கிறோம், மாதிரிய தொழுகிட்டு எஷா வரைக்கும் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோம். இதில் நம்ம அல்லாட மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு வர நன்மை. அல்லாட அருள் இறங்குது, அல்லாட ஒரு அமைதி நமக்கு உள்ளத்தில் இறங்குது. மலக்குமார்கள் ரெக்கை விரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பற்றி அல்லாவிடத்தில் மலக்குமார்கள் பேசுவாங்க, உன்னுடைய பள்ளி வாசலில் ஒரு பள்ளியில், யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் ஒன்று கூடி உன்னுடைய மார்க்கத்தை பேசி உன்னுடைய குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், தெரிந்துக்கிட்டே கேட்பான், அவங்க என்ன கண்டிக்கிறாங்களா இல்லை, கண்டிருந்தா எப்படி செய்வாங்க, காணாமலே இப்படி இருந்தால் கண்டிருந்தா எப்படி செய்வாங்கன்னு அல்லாஹ் பெருமையாக பேசுவான் அந்த மனுஷனை பற்றி மலக்குமார்கள்ட்ட. திரும்ப அல்லாஹ்வுத்தாலா கேட்பானா, அவங்க எதை வந்து கேட்குறாங்க, சொர்க்கத்தை கேட்குறாங்க, யா அல்லாஹ் சொர்க்கத்தை கண்டிருக்காங்களா இல்லை, கண்டா எப்படி கேட்பாங்க. அப்போ எதை பயப்படுறாங்க, நரகத்தை பயப்படுறாங்க, கண்டிருக்காங்களா இல்லையே, அப்போ கண்டா எப்படி பயப்படுவாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், அந்த அடியார்களுக்கு நான் நரகத்தை ஹராமாக்கி விட்டேன், அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டேன், நீங்கள் சாட்சிகள் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்லணும் இந்த சபைக்கு. இது ஒன்று. அது மட்டும் இல்லை, ஒரு ஒத்து தொழுக தொழுதுட்டு அடுத்த ஒத்துக்கு சும்மா பயான் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா பள்ளியில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் திக்ர் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, இல்லாட்டி சும்மா தூங்கிக்கிட்டு இருங்க. ஒரு தொழுகை முடித்து விட்டு அடுத்த தொழுகைக்காக நீங்கள் காத்துக்கிருக்கும் காலமெல்லாம் ஒரு மலக்கை அல்லாஹ்வுத்தாலா நியமிச்சிட்டான் உங்களுக்காக, அவர்கள் மகபுரத்துக்காக துவா கேட்டுக்கிட்டே இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், மலக்குமார்கள் துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடியா அல்லாஹ், இவருக்கு அருள் செஞ்சிடியா அல்லாஹ்னு மலக்குமார்கள் துவா கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அந்த சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த கருணைங்கிறது இப்படி என்ன செய்யுது, இன்னும் நிறையவே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களை எடுத்தாலும் ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தை எடுத்தாலும் அல்லாஹ் கருணை பாருங்கள். இந்த சில சில உலமாக்களுடைய சில தவறும் இருக்கு என்னென்னா, பயானில் நரகத்தை பற்றி சொல்லுவாங்க, தண்டனையை பற்றி சொல்லுவாங்க, அப்படியே பேசாமல் பேத்துருவாங்க. அதிலே கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யும், பிரச்சனையாகி குழம்பிடும். ஆனால் உண்மையாக பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் நரகத்தை பற்றி தண்டனையை பற்றி சொன்னால் கடைசியாக சொல்லுவான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய

0: பிரிக்குது அப்படின்னு. அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு கடைசி என்ன செய்வான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். இல்லை இல்லதீன ஆமனு வஆமிலு ஸாலிஹாத் அப்படிம்பான். தர் நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு இது அவர்களுக்குரிய தண்டனை, ஆனால் மூமின்களுக்கு சுவனத்தோட்டங்கள் உண்டு, அரியாசனங்களில் அமர்ந்திருப்பார்கள், அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவர்கள் ஃபீஹா மா தஷ்தஹி அம்புசியும், அவர்களுடைய மனசு கேட்பதெல்லாம் அங்கு கிடைக்கும். அல்லாஹ் அதை சொல்வான். அப்போ ஒரு ஒரு அல்லாட கருணையை சொல்ல மறந்துடக்கூடாது. ஒருத்தன் திருந்துறதுக்கு பாருங்கள், அவர் வந்து அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், நீ தௌபா செஞ்சா நீ இஸ்லாத்தை தருகிறியா, அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். அப்போ அந்த அல்லாட கருணைங்கிறது ஒரு மனிதனை தவறு செய்ய தூண்டாது. நம்ம தவறாக நினைக்கிறோம், இதை சிலதெல்லாம் இந்த ஹதீஸெல்லாம் சொல்லிடக்கூடாது, சொன்னால் அப்படியே விட்டுருவான். ஏ அல்லாஹும் சொல்லக்குள்ள ரசூலுல்லாஹும் சொல்லக்குள்ள நம்ம என்ன நம்முடைய மூளையை மார்க்கத்துக்குள்ளே பயன்படுத்துறது, நம்ம என்ன செய்யணும், அதை சொல்கிற விதத்தில் சொல்லணும். இப்படிப்பட்ட இரட்சகனிடம் சொர்க்கம் வாங்க தெரியாது அவனுக்குன்னு கேட்கணும். இப்படிப்பட்ட இரட்சகனிடம் பாருங்கள், என்ன ரமலானை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம், இது எவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு கருணை. என்ன நம்ம இப்படி இருக்கிறோம், நான் அடுத்த வருஷம் நான் வந்துட்டு ரமலான் வந்துட்டு, இந்த ரமலானை பற்றி இவ்வளோ ஹதீதுகள், இதை வந்து ரமலான் மாதம் வந்துவிட்டால் உல்கத் அபுவாபுன்னார், நரகத்தின் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும், ஒஃபுத்திஹத் அபுவாபுல் ஜென்னா, சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படும் இல்லையா. அதே மாதிரி ஒகுல்கத்தி ஷயாத்தீன், ஷைத்தான் ஒசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுவார்கள் அப்படி என்று சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, யார் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். தக்கத்தமின் தன்பி, எல்லா முந்தின எல்லாமே மன்னிக்கப்பட்டுரும். யார் இந்த ரமலான் மாதத்தில் நின்று வணங்குறாரோ அவருக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியத்தை இந்த மாதத்தில் கொடுக்குறான், அவ்வளோ பெரிய. அப்போ நமக்கு வருஷா வருஷம் ஒரு ஒரு ஒரு பாவத்தை கழுவி அல்லாவை நெருங்குற ஒரு கருணை அல்லாஹால அப்படியே கையை நீட்டி தாரான். அதில் வந்து ஒரு இரவை சொல்கிறான், ஒரு இரவு லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹ்ர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாள் அந்த நாள். அந்த ஒரு நாள் நம்ம நின்று வணங்கினா, அந்த ஒரு நாள் நாங்கள் குர்ஆன் ஓதினா, அந்த ஒரு நாள் நாங்கள் தர்மம் செஞ்சா, ஆயிரம் மாதங்கள் அமல் செஞ்ச நன்மை கிடைச்சிடும், அதை விட கூட கிடைக்கும்டா. 83 வருஷம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும், 83 வருஷம் உசிரோடு இருந்தாலும் 83 வருஷம் அமல் செய்ய மாட்டோம் நம்ம. அதில் நமக்கு சிறுபிராயம் கழியும், நோய்க்கு கழியும், பாயில் கிடந்தது கழியும், தூக்கத்து கழியும், சாப்பிட்டது கழியும், அடுத்தாக்களோட பேசிக்கிட்டு இருந்தது கழியும், தொழில் ஓடினது கழியும், கடைசியில் 83 வருஷம் உசிரோடு இருந்தால் கூட நாம் அமல் செஞ்சதை கூட்டி கழித்து பார்த்தா 1 வருஷமும் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு இரவு அமல் செஞ்சால் 83 வருடம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். நான் கேட்கேன், நமக்கு ஒரு 10 வருஷம் ரமலான் கிடைச்சா, 10 வருஷம் ரமலான் கிடைச்சா 830 ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும் ஃபுல்லாக, இரவு பகலாக வேலை தூக்கம் ஒன்றும் இல்லாமல். இதை விட ஒரு சிறந்த ஒரு அருளை பார்க்க முடியுமா? இந்த ரமலான் வந்துட்டு இருக்கு, அதுலேயாலும் நாம் அல்லாவை நெருங்குவோம், பாவத்தை கையிடுவோம், தவற விடுவோம், அல்லாஹ் கிட்ட நெருங்குவோம் என்ற எண்ணம் விரலாட்டி இவனுக்கு நரகம் சரியா போலையா சிந்திச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு ஒரு திறந்த ஒரு ஒரு கருணையாளனுக்கிட்ட வாங்க தெரியாதவனுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்ம என்ன நம்மளே பார்க்குறோம். ஒரு நல்லொரு பொஸ்ஸிக்கிட்ட வேலை செய்த ஒருத்தர் உருப்படாமல் இருக்கானண்டா செல்வோண்டே, உன்ற சம்பளம் என்ன, உனக்கு அந்த ஆள் தந்த ஸ்பெஷலிட்டிகள் என்ன, நீ என்ன எல்லாம், உனக்கு என்னடா குறை, உனக்கு வாழ தெரியாதடா, அவனுக்கிட்ட உனக்கு பிழைக்க தெரியாதடா என்று நம்ம கேட்போமா இல்லையா? இவ்வளவு கருணையுள்ள ரஹ்மானுக்கிட்ட, இவ்வளவு அருள் செய்கிற அல்லாஹ் கிட்ட இருந்து சொர்க்கம் வாங்க தெரியலாட்டி அவன் எப்படிப்பட்டவன். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்களே, அல்லாஹ் ஒருத்தன் ஒருவன் நாசமாகட்டும் நாசமாகட்டும் நாசமாகட்டும் என்ன, யார் யார் ரசூலல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த ரமலான் மாதம் வந்தும் நரகத்தில் இருந்தவன் தப்பில்லாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான ஒரு தாய் தகப்பன் இருந்து சொர்க்கம் போகலாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான தாய் தகப்பன் இருந்தால் அதுக்கே சீர் செஞ்சால் சொர்க்கம் போய் திரலாமே அப்பா. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கருணையை அல்லாஹ்வுத்தாலா வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த கருணையை வாங்க தெரியாதவன், இன்னல் இன்சான ரப்பி லக்கனூத், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இரட்சகனிடம் நன்றி கட்டவனாக இருக்கிறாங்கிறதானே. நமக்கு அல்லாஹ் என்ன குறை வச்சான், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருளை செஞ்சிருக்கிறான். ஆகுப்பெரிய அருள் நமக்கு ஈமான் கிடைச்சது, நம்ம கலிமா சொல்லிக்கிறோம், நம்ம தேடினம்மா, யுத்தம் செஞ்சம்மா, ஓடினம்மா, தேடி படித்தம்மா, ஆய்வு செஞ்சம்மா. ஒரு சிலர் நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருப்போம், ஒரு சிலர் நம்ம பிறக்கும் போதே முஸ்லீம் ஆயிருப்போம், நமக்கு அல்லாவை நம்புகிற அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. இல்லாட்டி நம்மளோட நிலைமை என்ன? இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அருள் இஸ்லாம் தான், ஈமான் தான். வானத்தை முற்று அளவுக்கு தங்க பாலங்கள் நம்மகிட்ட இருந்தாலும் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்காது. உடுக்க உடுப்பில்லாட்டி ஈமான் இருந்தால் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்கும். இதுதான் யதார்த்தம். இந்த மறுமைக்காக சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நாம் அடைய வேண்டிய ஒரு பெரிய ஒரு சொத்து நம்மகிட்ட கிடைச்சிட்டு அது களிமா. அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை தராசின் ஒரு தட்டிலேயும், ஏழு வானம் பூமி அதில் உள்ளது எல்லாத்தையும் மறுதட்டில் வைத்தாலும் இந்த கலிமா கதிக்கும் என்றால் அந்த கலிமாவோட பொறுமதி அதுதான். இன்றைக்கு பில்கேஜோ அல்லது ஒலன் மாஸ்கோ கலிமா சொல்லாமல் மௌத்தானா சொர்க்கம் போகலாமா? அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கு ஒலன் மாஸ்க மாதிரி ஆயிரம் பேரை ஒன்று சேர்த்து ஒரு ஆளுக்கு கொடுத்து அவர் சொர்க்கம் போகலாமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் ஒரு பிச்சை எடுக்கிறவன் களிமாவோட இருந்தால் சொர்க்கம் போவான். ஏண்டா அங்கே இருக்கிற பொறுமதியான களிமா அங்கே இல்லை, மற்ற இடத்துல இல்லை. ஆகப்பெரிய ஈமான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த ஈமானை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் சொல்கிற, நான் பயம் படித்தேன் பயம் விடுபடலை, என்ன தொழுகிற? நான் ஏலவல் படித்தேன் யூனிவர்சிட்டி கிடைக்கல, தொழுகையா? இவருக்கு என்ன தொழுகிற? எனக்கு ஒழுங்கான வீடு இல்லை, எனக்கு வாகனம் இல்லை, நான் கருப்பாக இருக்கேன், எனக்கு பருவு இருக்கு, எனக்கு முடியல, எனக்கு மொட்டை, எனக்கு அசிங்கம், எனக்கு கட்டை, இப்படியெல்லாம் நம்ம காரணம் சொல்லுவோமே. சுபஹானல்லாஹ், நமக்கு ஈமான் இருக்கே பாப்பா, நமக்கு அழகு அந்தஸ்து பட்டம் பதவி சொத்து சுகம் எல்லாம் இருந்து ஈமான் மட்டும் இல்லாட்டி நம்மளை விட கைசேதமான ஒருத்தர் இருப்பாரா? அப்போ அல்லாஹ் இவ்வளவு தந்திருக்கிறான், சிந்திச்சுப்பார், உனக்கு எவ்வளவு அருள் தந்திருக்கிறான். அப்போ அல்லாவை தொழுகிறதுக்கு நம்மளால் முடியலாட்டி நம்ம எப்படி சொர்க்கம் போகிறேன்? அப்போ தொழாதவன் நரகம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு உண்மை. நம்ம என்ன யோசிக்கணும்னா, துளாட்டி நரகம், அல்லாஹ் கொடுமைக்காரனா அவப்பா, இவ்வளவு தந்த அல்லாஹ், இவ்வளவு செஞ்ச அல்லாஹ், இவ்வளவு மன்னிப்பு, இவ்வளவு சொர்க்கம், இவ்வளவு பிரம்மாண்டம், உனக்கு இதை அடைய ஏலாட்டி நாம் அவனை என்ன சொல்லுவோம்? இது கூட செஞ்சுட்டு ஏலாட்டி என்ன செய்வோம்? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆக கடைச சொர்க்கம் போகிறானே அவனுக்கு கொடுக்குற சொர்க்கம் எனக்கு தெரியும் பண்ணாங்க. ஆக கடைசியாக சொர்க்கம் போகிறவனுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும்ன்ற எனக்கு தெரியும். அதை சொல்லும்போது சொன்னாங்க, மூசா அலைஹி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், சொர்க்கத்தில் ஆக படித்தரம் குறைந்த சொர்க்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி யா அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுத்தாலா சொன்னாங்க, கேள்வி எனக்கு கேட்டு முடிஞ்சு, சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொர்க்கத்துக்கு போய், நரகத்துக்கு போகிறவங்கெல்லாம் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹ் சில அருள் செய்வான். அது புகாரியிலையும் பெறுது அந்த ஹதீஸ். அல்லாஹ் அருள் செய்வான். என்ன அருள் செய்வான்னு சொன்னால், அல்லாஹ்வுத்தாலா அந்த நல்லடியார்கள் சொர்க்கத்துக்கு போன மூமின்களுக்கு இன்னொரு கண்ணியம் கொடுப்பார், உங்களுக்கு இந்த நரகத்தில் போய் ஈமான் கடுகளை ஒரு ஒரு ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் உள்ளவர்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அனுமதி போங்கன்றுவான். நரக நெருப்பு மூமின்களை தீண்டாது. அல்லாஹ் அந்த இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளுமையாக சின்ன மாதிரி சொல்லி விட்ருவான், அவங்க போய் கொஞ்சம் பேர் எடுத்துக்கு வந்துடுவாங்க, இன்னொரு தடவைப்பா இன்னொரு தடவை எடுத்துக்கிறாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க. அதான் நல்லடியார்களுடைய ஷஃபாத்துங்கிறது, அதுதான் நல்லடியார்கள் மகான்களுடைய ஷஃபாத்துண்டா நரகத்தில் இருக்கிறார்களுக்கு அல்லாஹ் ஷஃபாத். அது இணை வைக்காதவர்கள் கலிமா சொல்லியிருக்காங்க, ஆனால் சில சில பாவங்களுக்காக உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா கொடுக்குறான். நம்முடைய ஆக்கள் துவா கேட்குற யாழ்லா நல்லடியார்களுடைய ஷஃபாத்தை தாயாளாண்டு, அந்த துவா அப்படி கேட்கக்கூடாது. நல்லாடியார்களுடைய ஷபாத்த தாயா அல்லாண்டா என்ன அர்த்தம்? எங்களை ஃபஸ்ட்டு நரகத்துக்கு அனுப்பிவிட்டு அவங்களுடைய ஷபாத்த தாயா அல்லாண்டா, தாங்கையிலும் அந்த நெருப்பே அப்படி கேட்கக்கூடாது. ஷபாத்து செய்கிற பாக்கியத்தை தாயா அல்லாண்டான் கேட்கணும். நரகத்தில் இருக்கிறவர்களையும் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாண்டா, இப்படி எல்லாம் எடுப்பான், எடுத்து அதில் எல்லாம் வந்துடுவாங்க. கடைசி அல்லாஹ்வுத்தாலா உங்களோட பங்குக்கு எடுத்துகிட்டு இல்லை, எந்த பங்குக்கு கொஞ்சம் எடுக்கிறேன், எல்லாவே கொஞ்சம் பேரை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவேன். இதில் ஆக கடைசியாக ஒருத்தர் நரகத்திலேருந்து வருவார், அவருக்கு பிறகு ஒருத்தரும் இல்லை, அவர் தான் கடைசி ஆள். முஸ்லீமில் வர ஒரு ஹதீஸில் வருது, அவர் அல்லாஹ் என்று சொன்னதை தவிர வேற நன்மை செய்யலையாம். சுபஹானல்லாஹ். அப்போ அவர் அது நரகத்திலிருந்து வரணாமல் நினைச்சிடப்படா, அப்போ எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே அப்படின்ட்டு, எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே நினைக்காமே நரகத்தில் இருந்துடலாமா, நம்மளால் முடியுமா? இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கு நெருப்பு பிடித்ததும் அணைச்சதுமா இருந்தால் அவர் எப்படி இருப்பார் சிந்திச்சு பாருங்க. நெருப்பு பிடித்ததும் ஒரு ஒரு 3 செகண்ட், நெருப்பு பிடித்ததும் பாஞ்சி வச்சுட்டு போத்தினதும் அவர் என்ன பாடுபாடுவார்? இந்த உலகத்து நெருப்பு 1 செகண்ட் பிடித்தவருக்கு வாழை ஏலாட்டி நரக நெருப்பில் இருந்து ஒரு காலத்தில் சொர்க்கம் பாடுறத கனவு காணப்படாது, ஒரு நாள் அது நினச்சும் பாத்திரப்படாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்தை விட்டு நம்மளை தூரமாக்கணும். அல்லாஹ் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கண்டா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதர் நோன்பு வைப்பாராக இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்துக்காக போகும்போது சரியான கஷ்டமான ஒரு நிலைமை, அதிலேயே ஒருத்தன் அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சால், அபுஅதல்லாஹு வஜ்ஹஹு 70 ஹரீஃபா மினன்னார், அவனுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் நடக்கும் தூரத்துக்கு தள்ளி வச்சிருவானா. அப்போ அல்லாஹ் கொடுக்குற பாக்கியம் என்னன்னு, அந்த மூமின்களுக்கு நரகத்தை விட்டு தள்ளி வைக்கிறது, பக்கத்தில் நின்றாலே சூடு. அப்போ அப்படிப்பட்ட நரகத்தில் போய் வந்துடலாமன்ற ஒரு நாள் நினச்சிடக்கூடாது. சரி, அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அந்த நரகத்துக்கு போகிறவனா அப்போ எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் அவன், அவன் கடைசியால் அவன் தான் வருவான், நடக்க முடியாமல் தவண்டு தவண்டு வருவான், ஆளே கருத்து போய் வருவான். அப்படியே மாவுல் ஹயாத் அப்படிங்கிற ஒரு ஜீவ நீர், அப்படியே ஒரு நீர் குட்டை, அதில் வந்து அல்லாஹ் இறங்க சொல்லுவான், அதில் இறங்கி குளித்தோன்னா அவர் அப்படியே வெள்ளையாகி வெளியே வந்துடுவார். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லுவான், இதே போது ஹுலில் சென்னா அப்படியே போய் சொர்க்கம் இருக்குது, போய் நுள்ள நுழைஞ்சிக்க அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ். இவர் அப்படி போவார், அவர் அப்படியே சொர்க்கத்துக்குள்ளே போய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பார்ப்பார். எல்லாமே ஆக்களுக்கு கொடுத்த சொர்க்கமாகத்தான் அவருக்கு தென்பட வைப்பான் அல்லாஹ். அவருக்கு அப்படி அல்லாஹ் காட்டுவான், அல்லாஹ் ரப்பே வஜதுஹா மல்லா, எல்லாமே நிரம்பி இருக்குது, எனக்கு இடம் இல்லையேன்னா அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதே போது குளிச்சுனா இருக்கே போ அப்படின்றான். திரும்பவும் போவான், திரும்பவும் அப்படி தான் அவருக்கு காட்டப்படும். திரும்பவும் அல்லாஹ்கிட்ட செல்லி 3 தடவையும் வந்தது பிறகு அல்லாஹ் கேட்பான், இப்போ சொர்க்கத்தில் உனக்கு எவ்வளவு இடம் தேவை? சொர்க்கமெல்லாம் நிரம்பிருக்கி நிரம்பிருக்கிறிய, சொர்க்கத்தில் உலகத்து அளவுக்கு இடம் இருந்தால் போதுமாங்கிறான். அல்லாஹ் நம்ம வந்து ஒருத்தன் கேட்டு கேட்டு கடைசியாக நம்ம என்னப்பா, ஒரு 10 ரூபா இருந்தால் போதுமான்றான் கேட்போம், நம்மளோட வசதிக்கு அதான் பெரிய காட்சி, இல்லாட்டி நாம ஒரு 100 ரூபா வரைக்கும் போதுமா, என்ன நீ கடுமையாக தான் கேட்டுக்க நிற்காய், அவன் பசிக்கு காய்ச்சி இல்லைங்காய், ஒரு 100 ரூபா இருந்தால் போதுமான்றோம். திக்கிட்டு தடுமாறி இடம் இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் வசதி இல்லாமல் வரவனுக்கு அப்பா அப்படி ஒரு சின்ன ரூம் தான் இறுக்கி படுக்கணும், அப்போ அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறோம் நம்ம. இவன் நரகத்திலேருந்து வாரவன், வாரவனுக்கு அல்லாஹ் தஆலா கேப்பா சொர்க்கத்தில் உலக அளவுக்கு ஒரு இடம் இருந்தால் போதுமா? உலகம் என்ன, நம்ம ஊரையே நம்ம இன்னும் சுற்றி பார்க்காம இருப்போம். இந்த இலங்கைங்கிறது உலக படத்தில் சின்னோண்ட தெரியுது, உலகத்தில் நிலத்தை விட நீர் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நிலமே ஒத்துன நாடுகள், நம்ம தெரியாத நாடுகள் எல்லாம் இருக்குது, எத்தனையோ இடங்கள் வந்து மனுஷன் குடியேறாத இடங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ உலக அளவு உனக்கு சொர்க்கத்தில் இடம் போதுமா அப்படின்னு கொண்டு போகும் ரப்பேன்றான். அல்லாஹு தஆலா சொல்வான், லக்க மிதுலஹா வலக்க மிதுலஹா வலக்க மிதுலஹா வலக்க ஆஷரத்து அன்சாலியா, இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று, இங்கே அவன் ஆச்சரியப்பட்டுட்டு போவான், 10 மடங்கு இடம் இருக்கு எடுத்துக்கொண்டுருவான். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், ஆக கடைசி சொர்க்கம் அது, சொர்க்கத்தில் ஆக கடைசியாக கிடைக்கிறவருக்கு 10 மடங்கு சொர்க்கம் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இவன் நினைச்சுக்குவா அல்லாஹ் கிண்டல் பண்றான், இவன் நினைச்சுக்குவா அல்லாஹ் கிண்டல் பண்றான். அவன் சொல்லுவானா, யாரா நீ என்ற எஜமான், நான் உன்னுடைய அடிமை, என்னை வச்சு சிரிப்பு என்னை வச்சு நகைச்சுவை பேசாத, சிரிக்காதே அல்லாஹ் என்று இந்த மனிதன் சொல்வான் அப்படி என்று சொல்லி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய்ப்பல்லு தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய கருணையை சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவ்வளவு கருணையுள்ளவர், இவ்வளவு பெரிய கருணையுள்ள ரஹ்மான, அந்த அல்லாவை நம்பி ஈமான் கொண்டு சொர்க்கம் போக தெரியாட்டி அவன் எப்படிப்பட்ட மனுஷன் சிந்திச்சுப்பார். இவ்வளவு இரக்கமுள்ளவன், இவ்வளவு மன்னிக்கக்கூடியவனை ஈமான் கொண்டு அவனுக்கிட்ட சொர்க்கம் பாங்க ஏலாட்டி நாம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்போம். அப்போ அதிகமானவர்கள் நரகம் போகிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அநீதி எவ்வளோ பெரிய அநீதி செய்யக்கூடியவன அந்த மனுஷன் இருப்பான் அப்படிங்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஒரு கொடுமைக்காரனாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் கலிமா சொன்னால், இஸ்லாத்தை தழுவினால், அல்லாவிடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் மன்னிப்பான் என்றால் இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யற எந்த அளவுக்கு என்று சொன்னால், இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதர் ரகசிய விசாரணை பற்றி உங்களிடம் ஏதாவது சொல்லியிருக்கிறாரான்னு கேட்குறார். ரகசிய விசாரணை அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஆ, சொல்லியிருக்கிறாங்க. நாளை மறுமையில் எல்லா மக்கள் முன்னாடியும் அல்லாஹ் கேள்வி கணக்கப்பான். அதில் ஒரு மனுஷனை அல்லாஹ் தஆலா அப்படியே தனியாக எடுத்து மற்றவர்கள் தெரியாத அளவுக்கு ஒரு திரையை போட்டுருவானா, என்ன கேட்குறாருன்றே தெரியாது, திரையை போட்டுருவான். திரையை போட்டுட்டு அல்லாஹ்விட்ட கேட்பான், நீ இப்படி ஒரு பாவம் செஞ்சியே, ஆ யாரோ சொல்லலாம், இப்படி ஒரு பாவம் செஞ்சியே, அதனப்த கதா, அதனப்த கதா, அதனப்த கதா, இப்படி செஞ்ச, இதை செஞ்ச, அதை செஞ்ச, இதை செஞ்சோன்னு, ஆம் ரப்பு, ஆம் ரப்பு, ஆம் ரப்பு, ஆம் ரப்பு என்று சொல்லி அவன் நினைப்பான், நாம் இனி வெற்றி பெற மாட்டோம். இதையெல்லாம் எல்லாம் நினப்பு வச்சுட்டு கேட்கான், நம்ம வெற்றி பெற மாட்டோம் அப்படின்ட்டு அவன் நினைப்பான். அல்லாஹ் தஆலா சொல்வான், இந்த பாவத்தை எல்லாம் உலகத்திலும் உனக்கு நான் மறைத்தேன், இந்த மறுமையிலும் நான் உனக்கு மன்னிக்கிறேன், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்வான், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்வான். இன்னொரு ஹதீஸில் வருது, அவன் போகும்போது திரும்பி திரும்பி பார்ப்பானான், அல்லாஹ் கேட்பான், என்ன பார்க்குறேன்ட்டு, நீ கேட்காத சில பாவம் இருக்கு, நீ கேட்டதை விட பெரிய பாவம், அதை நீ கேட்டுருவியோண்டு பயமாக இருக்குதம்மா, எல்லாம் மன்னிச்சிட்டோம் போன்றுவான். அல்லாஹ், ஏ இந்த உலகத்தில் அடுத்தவன் குறையை நீ மறைத்தால் உன்னுடைய குறையை நான் உலகத்திலும் மறுமையிலும் மறைப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த உலகத்தில் இன்னொருத்தனை குறையை மறைச்சா நான் உன்னுடைய குறையை எந்த உலகத்திலையும் மறைச்சி மறுமையிலையும் மறைப்பேன். அல்லாஹ் நாம் செஞ்ச சில தவறுகளை இந்த உலகத்திலையும் தெரியாமல் மறைச்சி நமக்கு தௌபா செய்கிற மனசை தருவான், நாம் தௌபா செய்வோம், அல்லாஹ் மறுமையிலேயும் மறைப்பான். அவ்வளோ பெரிய கிருபையுள்ள ரஹ்மான் அல்லாஹ், மன்னிச்சு மறைச்சி சொர்க்கம் தாரவன், அவ்வளோ பெரிய கிருபையுள்ள.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: தொழில்நுட்பம் உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
3: muslimvanoli.com.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
4: ரப்புடைய அத்தாட்சிகளை கண்ணால் பார்க்கணும். நீங்க குர்ஆனில் ஒரு ஆச்சரியமான ஒரு அத்தியாயம் பார்ப்பீங்க, சூரா மரியம். சூரா மரியம் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் அந்த சூராவை படிச்சுட்டாங்கன்னா அழுவாங்க அவங்க. ஏனென்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இந்த அளவுக்கு ஷிலாகித்து உலகத்தில் யாரும் சொல்ல இயலாது. அரபிகள் கூட, யார் அரபிகள் எதை நோண்டுவாங்க, அரபி அஜமின்னு பேசுவாங்க. அது என்ன, எங்கள் அரபி பெண் கிடைக்கலையா, மரியம் தான் கிடைச்சாங்கன்னு கேட்கல. ஏன் என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அப்படி அந்த அளவுக்கு அவங்களுடைய பத்தினி தன்மையை சொல்லி காட்டுகிறான் அந்த சூராவில். ஆச்சரியம் நீங்க பாப்பீங்க, சூராவை பரட்டி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஓதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் பாப்பீங்க. அங்க நபிமார்கள் தன்னுடைய ரப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் ரஹ்மான் என்று தான் சொல்லுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து மரியா சூரா மரியத்தை ஓதி பார்த்தீங்கன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவர் வாழ்க்கையில் நடந்த பெரிய பிரச்சனை, அவருக்கு புள்ளை இல்லை, அவர் ரஹ்மான் என்று தான் சொல்லுவார். புள்ளை இல்லாமல் ரப்பு சோதிக்கிற நேரம் என் ரப்பு இறக்கமானவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் காட்டுக்குள்ள போயிட்டாங்க, புள்ளைய பெத்தெடுத்துட்டாங்க, ஊருக்கு வர முடிஞ்ச ஊருக்கு வந்தா பிரச்சனை ஆயிரும். என்னப்ப வாப்பை இல்லாமல் புள்ளைய கொண்டாந்துருக்கிறான், காரி முகத்துல துப்பிடுவாங்க அவங்க. அதை சொல்றாங்க, அல்லாவுட்டு யாருலா மித்து கபுல ஹாசா, இது நடக்க முன்னாடி நான் மௌத்தா பேரணும், நசியம் மன்சியா, என் பேர் இவங்க மறந்துடும். மரியம் என்று ஒரு ஆள் வாழ்ந்தாங்கன்னு எவனுக்கும் தெரியக்கூடாது. இந்த புள்ளைய பெத்தெடுத்துன பிரசவத்தாயிடக்கூடாதா யாருலா, எதுக்கு பிரசவ வேதனைக்கா மௌத்தா இருக்கூடாது அப்படின்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம், இது நடக்க முன்னாடி, இது நடக்க முன்னாடி புள்ளையோட போற நேரம் ஒருத்தர் ஒருத்தர் திரும்பி காரி துப்பி, இதுக்கா ஓடினீங்க, பாஞ்சு ஓடினீங்களா, இவ்வளவு நாள பள்ளியில காணலையே, உங்க வாப்ப யாரு, உம்மா யாரு, எப்படிப்பட்ட வேலையை பண்ணிட்டு வாரீங்க. இத ஒரு பெண் தாங்க மாட்டா, தாங்கவே மாட்டா. அவ போய் பாப்பா கணவர் இல்லாமல் பிள்ளை ஈண்டெடுக்கிற அந்த அதிசய நேரம், இதெல்லாம் நடக்கிற நேரம் எப்படி இருந்திருக்கும், ரப்போட கோபம் வருமா. சில வேலை இன்னைக்கு சில வீட்டில் பார்க்குறோம், புள்ள மவுத்தாயிரும், சில பொம்பளை சொல்ல அல்லா கண்ணில் அவனுக்கு நவுசு பிள்ளா, அல்லா பாதுகாக்கணும், ரப்புக்கு திட்டார்கள். எங்க எங்க சில பேர் அப்படி பேசுறாங்க, எங்க வீட்டை தாண்டி வேற இல்லையா, எங்களை இவ்வளோ வேதனைப்படுத்தி ஏன் பார்க்குறாங்க, சஹஃபுருல்லா அப்படி பேசுறார்கள். ரப்புடைய அத்தாட்சிகளை கண்டவர்கள் தான் துடியாக துடிக்கிற நேரம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மெல்ல மெல்ல புள்ளி எடுத்துட்டு வர்றாங்க. ஊர் என்ன பண்ண நினைக்கிறீங்க, உங்கள் ஊரில் ஒரு பத்தினி பொம்பளை இருந்தான்னு வைங்க, அவள் திருமணம் முடிக்கல காட்டுக்குள்ளே போயிட்டா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திரும்பி புள்ளியோட வந்தால் நீங்கள் எப்படி பேசுவீங்க, எப்படி பேசுவீங்க. அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மரியம் என்ன வேலை பண்ணிட்டு வந்த, உன் வாப்பா யார் தெரியுமா, உன் உம்மா யார் தெரியுமா, யா உத்த ஹாரூன், ஹாரூன் சகோதரி, அந்த அளவுக்கு சிலாகிச்சு பேசுற, நீ இப்படி பண்ணிட்டியே, உங்கள் உம்மா வாப்பா செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டியேன்னு கேட்குற நேரம் அவன் நோம்பு பிடிச்சிருந்தா பேச இயலாது. என்ன சொல்றீங்க, இந்த கை குழந்தையோட நாங்க பேசுறதா, நீ பேசு, அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா, மாதிரி நீங்க பேசணும், அதனால புள்ளிய காட்டுறது, கைஃப நுக்கல்லிமு, நாங்க எப்படி பேசுவோம் அந்த புள்ளியோட, இப்படி கை குழந்தையோட. இதெல்லாம் நடக்கிற நேரம் மூத்துல காரி துப்புற மாதிரி இருக்குதா, அந்த அம்மா என்ன சொல்றாங்க, வார்த்தை ரஹ்மான் தான் சொல்றாங்க. அவர்கள் ரஹ்மான் சொல்லி காட்டும் அடுத்த ஸ்டோரி வரும். இப்ராஹிம் நபி அவர் யாரு, அடுத்து சூரா மரியத்தில் இப்ராஹிம் தகராறு, அந்த நேரத்தில் யாபத்தி யாபத்தி யாபத்தி யாபத்தி, என் வாப்பாவே அருமை வாப்பாவே அருமை வாப்பாவே, அவர் யாப்புனையும் சொல்லலை, என் அருமை மகன் சொல்லலை, இவர் யாபத்தி யாபத்தி என்று சொல்ற நேரம் எல்லாம் பாப்பாவுக்கு மானுக்கு ஒரு சின்ன இது வருவது, ஏன் பாப்பா அதை வணங்குறீங்க? இந்த சைத்தானையை வணங்குறீங்க. லிமத்த அபுது சைத்தான் மாலா எஸ் ஒலாயு புசுர் ஒலாயு குண்டியான் கஷையா சொல்லிட்டே போறாரு. ஆனா இந்த டைம்ல அவர் ரஹ்மான்றார், பாப்பா வீட்டை விட்டு போக சொல்ல இல்லம் தந்தையில் அர்ஜுமன் கவசூர் நீ மலியா கல்லால இறஞ்சு கொள்வோம் ஓடி இங்கிருந்து என்ன பேசுறேன் என்று கேட்கிற நேரம் அவர் சொல்றாரு, ரஹ்மான் நான் மன்னிப்பு கேட்பேன், உங்களுக்காக மன்னிப்பு கேட்பேன், சாஸ்தகபிருளை கிரப்பி. அதாவது அந்த இடத்துல நீங்க பாத்துங்கடா, திரும்ப திரும்ப திரும்ப நபிமார்கள் தன்னுடைய வேதனையான நாட்களை கழிக்கிற நேரம். ஒரு வாப்பா கதவை தொடர்ந்து வெளியே போன்று காலால் உதஞ்ச ஒரு மகனுக்கு அந்த நேரம் ரஹ்மான பார்த்து, எனக்கு இது நடக்குமா யா அல்லாஹ், உன்னோட இவ்வளவு இறக்கமா நடந்தனே, உன்னை பத்தி பேசினே, கெட் அவுட் என்று வெளியே போட்டு காலால் உதஞ்சு தள்ளுறாரு. அந்த நேரமெல்லாம் அந்த நபிமார்கள் ரஹ்மான் என்று சொன்னார்கள், என் ரஹ்மானிடம் பேசுவேன் என்றார்கள். அல்லாஹுவை அவர்கள் புரிந்த விதம், அவன் அத்தாட்சியை பார்த்த விதம். அதனால கவனமா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், அத்தாட்சிகளை ஏன் இந்த தலைப்பு தர்றாங்கன்னு சொன்னா வெறுமனே ஏதோ அத்தாட்சிகளை பேசிட்டு போயிட்டோம்ல, முடிவு என்ன? பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹோட ரஹ்மானோட இறக்கம் இன்னும் கூடணும். அவன் ரஹ்மான் தான் என்று நாம் புரியணும். அவன் இறக்க முடியவன், அவன் ரசாக், அவன் கைவிட மாட்டான், அவன் வஹாப். அல்லாஹ்வுடைய அஸ்மா வசிஃபத், அல்லாஹ்வுடைய பேரும் பண்புகளையும் நமக்கு ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிற நேரம் அவன் எப்படிப்பட்டவன் என்ற உணர்வு நமக்குள் வருவதற்கு தான் இந்த தலைப்பு. வெறுமனே அல்லாஹ் அப்படி பண்ணினா அத்தாட்சிகள் இருக்குதுன்னு கேட்டுட்டு போயிடக்கூடாது. நமக்குள்ள உள்ள தொழும்பாத தொழுகை காமு குசாலா சோம்பேறிகள் மாதிரி நிற்கிறாங்க, அந்த முனாஃபிக்கு தொழுகை வரக்கூடாது. அதனால் நமக்குள் மாற்றங்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா நபியுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திரவாதிகள் அந்த சூனியக்காரவங்க வர்றாங்களா, அவர்கள் என்ன கேட்குறாங்களா ஃபிரௌன்ட்ட, ஃபிரௌன் மூசா மெஜிக் பண்ணுறாரு, நாங்கள் அதை முறியடிச்சிட்டோன்னு வைங்க, என்ன கிடைக்கும், உங்கள் பக்கத்தில் இடம் கிடைக்குமா, ஃபிரௌன் பக்கத்தில் உட்காரலுமா, என்ன அர்த்தம் தெரியுமா, ஃபிரௌன் பக்கத்தில் போய் சிம்மாசனத்தில் உட்காரல, எங்களுக்கு உங்களோட அரசியலில் பங்கு கிடைக்குமா, எங்களை கண்டா மதிப்பீங்களா, உங்கள் கட்சியில் சேர்ப்பீங்களா, இந்த மாதிரி அர்த்தம் விளக்குச்சா. அவங்க வேற ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு உங்ககிட்ட இடம் கிடைக்குமா, ஆமாண்டா செஞ்சு முடிச்சிருங்க, மூசாவும் முடிச்சிருங்க, நீங்க கயிறையோ கைத்தடியோ போட்டு மூசா மெஜிக்க முடிச்சிடணும், முடிச்சிட்டு வாங்க என்கிட்ட இடம் தர்றேன். இப்படி பேரம் பேசி வந்தவர்கள் அவர்கள் போடுறார்கள், மூசா நபியும் போடுறார். அந்த நேரத்தில் அது விழுங்குது, அத்தனையும் விழுங்குது. உடனே பார்த்துட்டு சொல்றாங்க, ஆஹா இது நாம படிச்ச கலையில இதெல்லாம் நடக்காது, போட என்ன மூசா அலைஹிஸ்ஸலாமே பயப்படுறாரு. பெரிய ஒரு சைஸா வந்து ஒரு புடுங்கி புடுங்க அல்லாஹ் அத்தாட்சியை கண்ட உடனே அப்படியே ஆமந்து பி ரப்பி ஹாரூன் மூசா, ஹாரூனுடைய ரப்பையும் மூசாவுடைய ரப்பையும் ஏத்துக்கொண்டுட்டோன்னு சஜதாவில் விழுந்துட்டாங்க. சஜிதாவில் விழுந்தா இப்ப ஃபிரௌன் கேட்கிறான், ஏய் என்னப்பா என்ன போய் சேர்ந்துட்டியா, இவன் தான் குருவோ, இவர் தான் குருவோ, இவர்கிட்ட படிச்சுதான் இவ்வளவு செய்யறீங்களோ, இன்னும் உள்ள கபீருக்கு உங்க தலைவர் இவர் தானா, எல்லாம் சேர்ந்து நாடகம் மாத்துறீங்களா, மாறுகால் மாறு கையெடுப்பம் பாரு, எனக்கு முன்னாடி நான் கூட்டி வந்துட்டு சஜிதாவில் உழுவுறியான்னு கேட்ட உடனே என்ன கேட்டு என்ன பேரம் பேசி வந்தார்கள், ஃபிரௌன் அரசியலில் இடம் கேட்டார்கள், ஃபிரௌன் பக்கத்தில் எடுத்து எடுப்பில் பேசி விட்டாங்க. இந்த உலகத்தில் தானே ஃபக்லி மாந்தகால் ஆகிய தீர்ப்பு கொடுத்துரு, இந்த ஆதியில் இந்த துனியாவுக்கு தானே தீர்ப்பு, எங்களுக்கு அல்லாவிடம் ஆகிராவை கிடைக்கணும் என்பதுக்கு உடனே சைதாவில் விழுந்தவங்க ஸ்ட்ராங்காக பேசினாங்க. அல்லாட அத்தாட்சியை கண்ட மனிதர்கள் ஸ்ட்ராங் அனுப்பார்கள், ரப்போட நெருங்குவார்கள், ரப்புக்கு எதிராக பேசினால் அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். இது எல்லாம் தான் திருமறை குருவான் நமக்கு சொல்லித்தருகிறது. அதனால் இந்த அத்தாட்சிகள் என்ற தலைப்பினூடாக நான் ஒரு சில பதவிகளை உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய அருளால் மேற்கொள்ளப் போகிறேன். இவைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிற நேரம் நமக்குள் அல்லாஹுடைய அத்தாட்சியை பார்க்கணும் பயம் வர வேண்டும். அவனிடம் ஒரு அவனுடைய இறக்கத்தை நாம் உணரணும், அவை தேடி நாம் பயணிக்கணும் என்ற அடிப்படையிலே சுருக்கமாக ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன்.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
5: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், இந்த மூன்று சூராக்களுடைய விளக்க உரையை முடிந்த அளவு அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய சூரத்துல் அலக், சூரத்துல் கதர், சூரத்துல் பையினா, இந்த மூன்றும் நிறைய விளக்கங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சூரா. அதனால் இந்த பெரிய சூராக்களை எல்லாம் கொஞ்சம் பின்னால் வைத்துவிட்டு சூரத்துல் துஹாவிலிருந்து நாஸ் வரை வரக்கூடிய அதிகமாக நாம் ஓதக்கூடிய குர்ஆனுடைய சூராவுடைய விளக்க உரையை முதலில் பார்த்தால் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைய சூரா சூரத்துல் ஜல்ஜலா, சூரத்துல் ஜில்ஜால், குர்ஆனுடைய 99வது சூரா, வெறும் 8 வசனங்களை மட்டுமே உள்ளடக்கி இருக்கும். ஆனால் மறுமையில் நடக்க இருக்கின்ற அத்துணை செய்திகளையும் ஒரே சூராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளடக்கியிருப்பான். இந்த சூராவுடைய தொடக்கம் முதல் அடுத்தடுத்த சூராக்கள் எல்லாம் மறுமையை பற்றி எம்மிடத்திலே பேசுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் மனிதர்களின் நிலையை எப்படியெல்லாம் மாற்றுவான் என்ற செய்திகளை இந்த சூராக்கள் எல்லாம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அதுவும் இந்த சூரா மிக முக்கியமாக மறுமையுடைய செய்திகளை எமக்கு பாடமாக படிப்பினையாக கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா. இதா என்றால் அந்த நேரத்தில் அல்லது அப்போது. இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் மறுமை நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் என்ற செய்தியை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் அல்லது எப்போதென்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக மறுமையை உறுதிப்படுத்துகிறான். மறுமை ஏற்பட்டே தீரும். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா. ஜல்ஜலா என்றால் ஜல்லா, சில அறிஞர்களை பொறுத்தவரை ஜல்லா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. நடக்கும் போது கால் தடுக்கும் அல்லவா, அதற்குத்தான் ஜல்லா என்று சொல்வார்கள் அரபியில். இப்ப ஜல்ஜலா என்றால் தொடர்ச்சியாக தடுக்குதல், அது தொடர்ச்சியாக நடுக்கம் ஏற்படுதல், இதற்குத்தான் ஜல்ஜலா என்று சொல்லுவார்கள். பல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இதா ஜுல்ஜிலத்தில் அர்து, பூமி தொடர்ச்சியாக நடுங்கும் போது. எப்படி நடுங்கும் பூமி, அந்த நடுக்கத்தை விவரிக்க முடியாது. அதனுடைய அளவை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. குர்ஆன் சொல்கிறது வேறொரு வசனத்தில், அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அல்லாஹ் முஃமின்களை மட்டும் அழைக்கவில்லை, மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஜல்ஜலத் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. அல்லாஹ் சொல்கிறான் மிக பயங்கரமானது, ஷை உன் அது மிக மகத்தானது. அந்த செய்தி
7: மறுமையின் நடுக்கம் ஏற்படும் போது மிக பயங்கரமாக அது இருக்கும். அந்த செய்தியை விவரிக்க முடியாது, அவ்வளவு மகத்துவமானது. அந்த நடுக்கம் ஏற்பட்டால் என்ன ஆகும் என்றால், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தாத், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவாள். ஒரு தாய்க்கு தன் குழந்தை அதிகமான தேவையுடைய நேரம் அந்த பருவம்தான். அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கூட தாய் மறந்து விடுவாள். அந்த நடுக்கம் ஏற்பட்டு விட்டால் தன் நிலைமை மட்டுமே அந்த அவளுக்கு முன்னால் தெரியும். தன் குழந்தையோ தன் உறவுகளோ வேறு யாருமோ அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரிய மாட்டார்கள். தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வத்தத்உ குல்லு தாதி ஹம்லின் ஹம்லஹா, வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும். பயத்தால், பயம் ஏற்பட்டு குட்டி அதுவாகவே வெளியேறிவிடும். அதற்கு எந்த சிரமத்தையும் அந்த தாய் எடுக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பதை போன்று மாறிவிடுவார்கள். போதையில் இருந்தால் என்றால் அவனுக்கு என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன நடக்கிறது என்று தெரியாது. அது போன்று மனிதர்கள் எல்லோரும் மாறிவிடுவார்கள். வத்தரன்னாச சுக்காரா ஒமாகும் ஒமாகும்பி சுக்காரா. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அது குடிபோதை அல்ல. வலாக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டால் தான் மறுமை ஏற்படும். பாவங்கள் அதிகமாகி குற்றங்கள் அதிகமாகி பூமியில் எந்த முஃமின்களும் வாழாத அந்த சூழ்நிலையில்தான் அல்லாஹ் மறுமை ஏற்படுத்துவான். வலாக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத், அதனால் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானதாக மாறும். நடுக்கங்கள் ஏற்படும். இதா ஜுல்ஸிலத்தில் அர்து, பூமி நடுக்கத்தை வெளிப்படுத்தும் போது அல்லது பூமி நடுங்கும் போது எப்படி, ஜில்ஸாலஹா. அல்லாஹ் மேலும் அதே வார்த்தையை சொல்கிறான், மஃஉல் முத்லக் என்று சொல்லுவார்கள். இதை அரபி இலக்கணத்தில் ஒரு செயலைத்தான் மீண்டும் அதே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுவான். ஏன், அதனுடைய மகத்துவத்தை விவரிப்பதற்காக, அதனுடைய ஆழத்தை புரிய வைப்பதற்காக, அந்த செய்தி மிக மிக பயங்கரமானது என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக. பூமி நடுக்கத்திலும் நடுக்கத்தை வெளிப்படுத்தும். ஜில்ஸாலஹா லஹா ஹா என்ற வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைப்பதன் மூலமாக சொல்கிறான், அந்த நடுக்கத்தை அளவிட முடியாது. அந்த நடுக்கம் பூமியுடைய எந்த பகுதியையும் விடாது. இன்று பூமியில் நடுக்கங்கள் ஏற்படலாம். ஒரு இடத்தில் ஏற்படும், இன்னொரு இடத்தில் ஏற்படாமல் இருக்கும். ஒரு இடம் குலுங்கும், இன்னொரு இடம் குலுங்காமல் இருக்கும். ஆனால் அந்த நேரம் வந்தால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு இடம் விடாமல் அளவிட முடியாத அளவிற்கு, இன்று இருக்கக்கூடிய அளவை போன்று 5.6 என்றெல்லாம் அளவிட முடியாது. அந்த அளவே இட முடியாத அளவிற்கு எல்லா இடங்களும் இதா ஜுல்ஸிலத்தில் அர்து ஜில்ஸாலஹா, பூமி முழுக்க நடுங்க ஆரம்பிக்கும். நடுக்கம் பயங்கரமாக மாறும்போது எப்போது ஏற்படும் இந்த செய்தி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது இஸ்ராஃபீல் சூரை ஊதக்கூடிய அந்த மலக் சூரை ஊதுவாரோ அப்போது ஏற்படும். சூரை ஊதக்கூடிய மலக்குடைய பேர் என்ன? பேர் என்ன? இஸ்ராஃபீல். சூரை ஊதக்கூடிய சாஹிபு சூர். அல்லாஹ் சொல்கிறான், வநுஃபிஹ ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படும் நேரத்தில் வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் மூர்ச்சையாகிவிடும், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் நாடியவர்கள் யார் என்று எமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு மரணத்தை கொடுக்கலாம், மரணத்தை கொடுப்பான். அவர் சூரை ஊதக்கூடிய மலக்காக இருக்கலாம், ஜிபிரிலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த பூமியில் எல்லோரும் மரணித்தே தீருவார்கள். குல்லு மன் அலைஹா குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக்கதுல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும். அது போன்று இந்த பூமியும் அல்லாஹ்வுடைய படைப்புதான். அல்லாஹ் இந்த பூமி எப்படி அழிப்பான்? இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. போ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊதக்கூடிய நேரத்தில் இந்த பூமி நடுங்க ஆரம்பிக்கும். சூரை ஊத வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பூமி பயங்கரமான நடுக்கத்தில் நடுங்க ஆரம்பிக்கும். இந்த பூமியில் மேலுள்ள எல்லாம் சாய்ந்துவிடும். மரங்கள் சாய்ந்துவிடும், கட்டிடங்கள் சாய்ந்துவிடும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஜின்கள் என எல்லோரும் அழியக்கூடிய நிலைமை நீ நடுக்கத்தால் ஏற்பட ஆரம்பிக்கும். பூமி சமதளமாக மாறிவிடும். அதனால் அல்லாஹு அக்பர், இவ்வளவு பெரிய மலைகள், எவ்வளவு பெரிய கடல்கள், எவ்வளவு தூரம் தூரமான எவ்வளவு எண்ணிக்கையுடைய மரங்கள், எவ்வளவு பெரிய கட்டிடங்களை பார்க்கிறோம், இதுவெல்லாம் தரைமட்டமாக மாறிவிடும். அல்லாஹ் மிகப்பெரிய எச்சரிக்கையை செய்கிறான், இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா. ஆனால் இது எப்போது ஏற்படும்? அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. சூரிய எப்போது ஊதப்படும், இந்த நடுக்கம் எப்போது ஏற்படும், அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போன்று வந்திருக்கிறோம். என்ன அர்த்தம்? நான் வந்து விட்டேன், எனக்கு பிறகு மறுமை வரும். மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் அவர்களோ அலட்சியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை என்று பேசப்பட்டால் அழுவார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை நெருங்குகிறது என்று சொன்னால் அழுவார்கள். ஆனால் எம்முடைய உள்ளத்தில் அதனுடைய எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஏன்? அது வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, இன்றைய தினத்தில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாழ்கிறேன், அதற்காக வாழ்கிறேன் என்ற எண்ணம் எம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வின் நேசர். அவரை போன்ற ஒரு படைப்பில்லை இந்த பூமியில். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்தில் அவர்கள் நுழையாமல் யாரும் நுழைய முடியாது. மறுமையில் முதல் முதலாக எழுப்பப்படுபவர்கள், அவர்கள் பேசாமல் அல்லாஹ் ஷஃபாஅத்தை ஆரம்பம் செய்ய மாட்டான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைஃப அன்அம், கைஃப அன்அம், நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது, நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது இந்த பூமியில். சூரை ஊதக்கூடிய மலக், சூரை தன்னுடைய ஊதக்கூடிய இடத்தில் வைத்து பார்வையை நிலைகொத்தியவராக வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கும் போது, அல்லாஹ் எப்போது கட்டளையிடுவான் என்று கட்டளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது, இன்னும் சில அறிவிப்புகளில் அவர் பார்வையை விழித்தே வைத்திருப்பார். அவருடைய பார்வை ஒரு கண் சிமிட்டல் கூட மூடாது. ஏன்? அல்லாஹ்வின் கட்டளையை அவர் தவறிவிடக் கூடாது என்பதற்காக. அவ்வளவு பார்வையை விசாலமாக்கி சூரை வாய் நுனியில் வைத்து வானத்தே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் சூரை ஊதக்கூடிய மலக். இப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கும் போது நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, இப்படி ஒரு நிலைமை வந்தால், நடுக்கங்களால், பயங்கரமான நடுக்கத்தால், திடுக்கத்தால் பூமி நடுங்க ஆரம்பித்தால், வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. ஹரஜ என்றால் வெளியேறுதல் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஹரஜ் அல் ஃபுலான், அவன் வெளியேறினான் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஒன்றை எடுத்தல் என்றும் அர்த்தம். ஒரு ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்தலுக்கும் அதை வெளியில் எடுத்தலுக்கும் ஹரஜ என்று சொல்லலாம். அஹ்ரஜ வஅஹ்ரஜத்தில் அர்து, பூமி வெளிப்படுத்தும் போது, பூமி வெளியாக்கும் போது, எதை, அஸ்காலஹா, அதனுடைய சுமைகளை, சக்கீல் என்றால் சுமை, பலமானது, சுமையானது. வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமைகளை வெளிப்படுத்தும் போது. என்ன சுமைகளை பூமி வெளிப்படுத்தும்? அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சஹாபி, அவர்கள் சொல்லுகிறார்கள், மா ஃபீஹா மினல் மௌதா, மரணித்தவர்களை அடக்கம் செய்திருப்போமே அந்த பூமியில், அந்த கபர்களுடைய ஜனாசாக்களை எல்லாம் பூமி வெளிப்படுத்திவிடும். அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் பூமியில் மரணித்தவர்கள், பூமியில் அடக்கம் செய்த எல்லா கபர்களும், அந்த நடுக்கம் ஏற்பட்டால், வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமையாக அதை மாற்றியிருக்கும். ஏன்? அது பூமியுடைய இயற்கை கிடையாது. அவர்கள் அவர்கள் பூமிக்கு மேல் பிறந்தவர்கள், அது சுமை, அது அந்த பூமிக்கு அந்த சுமையை காத்திருக்கும் அந்த நாள் வரை, அந்த நாள் வந்தால் வெளிப்படுத்திவிடும். அல்லது இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அந்த பூமியுடைய சுமை என்று அல்லாஹ் சொல்லுவது அந்த பூமியில் மறைந்திருக்கக்கூடிய கஜானாக்கள், தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், பெட்ரோலியம் என எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் பூமி வெளியாக்கிவிடும். இதிலிருந்து இதை படிக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், மமுஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள். பூமி அந்த நடுக்கம் ஏற்படும் போது அஃலாத கபிதிஹா, அதனுடைய ஈரலை வெளிப்படுத்திவிடும். ஒரு மனிதனுக்கு எப்படி ஈரல் முக்கியமோ அது போன்ற அந்த பூமி அதில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈரல்களை எல்லாம் வெளிப்படுத்திவிடும், கஜானாக்களை வெளிப்படுத்திவிடும். அது எப்படி வெளிப்படுத்தியதற்கு பிறகு மாறும் என்றால், அம்சாலல் உஸ்துவானி மின தஹபி வல் ஃபித்தா, தங்கம் வெள்ளிகளுடைய தூண்கள், பலமான தூண்களை போன்று பூமி அதை வெளிப்படுத்தி இருக்கும். தங்கம் வெள்ளிகளாக பூமி தன்னுடைய கஜானாக்களை வெளிப்படுத்தி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், ஹதீஸை கவனியுங்கள். ஃபயஜி உல் காத்தில், கொலையாளி அந்த நேரத்தில் அதை பார்ப்பான், கொலை செய்தவன் இதற்காக தானே நான் கொலை செய்தேன் என்று சொல்லுவான். மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி, வயஜி உல் காத்திரு, உறவை துண்டித்து வாழ்ந்தவன் சொல்லுவான், இதற்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன் என்று. எதற்காக? இந்த தங்கம் வெள்ளி இந்த செல்வத்திற்காகத்தான், இந்த காசுக்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன், இதோ எனக்கு முன்னால் கொட்டி கிடக்கிறதே என்று சொல்லுவான். மேலும் சொன்னார்கள், ரசூலுல்லா, வயஜி உஸ்ஸாரிகு, திருடியவன் சொல்லுவான், என்னுடைய கரம் இதற்காகத்தான் வெட்டப்பட்டது என்று. இப்ப பூமியில் இருக்கக்கூடிய அந்த பூமி வெளியாக்கக்கூடிய செல்வங்களை பார்த்து மனிதன் இதற்காகத்தான் இதற்காகத்தான் என்று ஏங்குவான். ஆனால் எதையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது, எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது, எதுவும் அவனுக்கு அந்த நேரத்தில் பலன் அளிக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைமையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விடுவான், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், மூன்றாவது வசனம், வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான். அல்லாஹ் பொதுவாக சொல்கிறான், எல்லா மனிதர்களும் கேட்பார்கள். ஏனென்றால் திடீரென்று ஏற்படக்கூடிய நடுக்கம் அது, முஃமினுக்கு தெரியாது இது மறுமை என்று, அல்லாஹை தவிர யாரும் அறிந்திருக்க முடியாது. காஃபிருக்கும் தெரியாது என்ன ஆகிறது என்று. மாலஹா, என்ன கேடு உண்டாகிவிட்டது என்று கேட்பான். இந்த பூமி ஏன் இப்படி எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது, ஏன் இந்த நடுக்கங்கள் ஏற்படுகிறது, என்ன நடக்கிறது எம்மை சுற்றி என்று மனிதன் திக்கித்து நிற்பான். மறுமையில் எம் நிலையை அல்லாஹ் சொல்கிறான், யாரோ நிற்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை, நான் நிற்பதை நீங்கள் நிற்பதை அல்லாஹ் சொல்கிறான். மாலஹா, மனிதன் கேட்பான், என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது இந்த பூமியில். அல்லாஹ் சொல்கிறான், யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா, அல்லாஹு அக்பர், யௌமைதின், அந்த நாளில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், அந்த நாளில் துஹத்திது அக்பாரஹா, ஹதஸ என்றால் ஒரு செய்தியை பற்றிய நினைவை எமக்கு தருதல், ஒரு செய்தியை பற்றிய நினைவை தருதல், அக்பாரஹா, அந்த செய்திகளை அது வெளிப்படுத்தும், அதை நினைவுபடுத்தும். வஅக்ரஜத்தில் யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா, அந்த நாளில் செய்திகள் எல்லாம் அறிவிக்கப்படும். எது அறிவிக்கும்? அக்பாரஹா, அந்த பூமி அறிவிக்கும். எந்த பூமியில் நாம் வாழ்ந்தோமோ, எந்த பூமியின் மேல் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த பூமியில் நம்முடைய வருமானத்தை நாம் ஈட்டுகிறோமோ, இந்த பூமி செய்தியை அறிவிக்கும். யாருக்கு செய்தி அறிவிக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதினார்கள் ஒரு முறை. யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா, ஓதிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு தெரியுமா அந்த பூமியுடைய செய்தி என்னவென்று, எதை அறிவிக்கும் அந்த பூமி என்று உங்களுக்கு தெரியுமா? காலு அல்லாஹு வரசூலுஹு அலம், சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தான் அறிந்தவர்கள். فَإِنَّ أَخْبَارَهَا أَن تَشْهَدَ عَلَى كُلِّ عَبْدٍ أَوْ أَمَةٍ بِمَا عَمِلَ عَلَى ظَهْرِهَا, அந்த பூமியுடைய செய்தி அதன் மீது வாழ்ந்த ஒவ்வொரு அடிமையான ஆணும் ஒவ்வொரு அடிமையான பெண்ணும் எதை செய்தார்களோ அதை அந்த பூமி அறிவிக்கும். ஒவ்வொரு மனிதனும் அந்த பூமியின் மீது செய்த காரியங்களை அந்த பூமி பேசி அறிவிக்கும். அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த இடத்திலே வாழ்ந்தான், இந்த இடத்தில் வாழும் போது இவன் இதை செய்தான், சுப்ஹானல்லாஹ், இவன் இந்த இடத்தில் நடந்தான், இந்த நடை இதற்காகத்தான், யா அல்லாஹ், இந்த இடத்தில் இவன் சம்பாதித்தான், இதுதான் அந்த சம்பாத்தியத்துடைய நிலைமை யா அல்லாஹ். இந்த தவறான செயலை இந்த இடத்தில் செய்தான், அதுதான் இந்த செயல் யா அல்லாஹ் என்று பூமி ஒவ்வொரு அடியானும் செய்த செயல்களை பற்றி அதுவே சாட்சி சொல்லும். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், பூமிக்கு அல்லாஹ் நாவை கொடுப்பான், அந்த நாவை கொண்டு பூமி ஒவ்வொரு அடியானுடைய செயலையும் அல்லாஹ்விடத்திலே சாட்சிக்காக வைக்கும். சாட்சிகள் நிற்கக்கூடிய நாள் அது, கண்ணியத்துக்குரியவர்களே. எல்லாவற்றையும் அல்லாஹ் சாட்சியாக மாற்றுவான். அல்லாஹ் எதிலும் அநீதம் செய்ய மாட்டான் என்பதை நிரூபிப்பதற்காக நாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் சாட்சியாக மாற்றுவான். நாம் நடந்த பூமி சாட்சியாக மாறும், எம்முடைய தோள்கள் சாட்சியாக மாறும், எம்முடைய பார்வை சாட்சியாக மாறும், என்னுடைய கரம் சாட்சியாக மாறும், எம்முடைய நாவுகள், எம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் சாட்சியாக மாறும். லிம ஷஹித்தும் அலைனா, தோலை பார்த்து அவன் கேட்பான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஏன் எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறாய்? அந்த தோல் சொல்லும், காலு அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்லஷை. யார் இந்த பூமியில் எல்லாவற்றையும் பேச வைத்தானோ அவன்தான் என்னையும் பேச வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் பூமிக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். பூமி பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கும். இந்த மனிதன் இதன் மீது செய்யக்கூடிய பாவங்களை வெளிப்படுத்துவதற்காக பூமி காத்து கொண்டிருக்கும். அல்லாஹ் கட்டளையிடாமல் எதுவும் யாரும் பேச முடியாது. ரப்பி ஸமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா, ரப்பி ஸமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா ரஹ்மான் லா யம்லிகூன மின்ஹு கிதாபா. யௌம யகூமு ர்ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபல் லா யதகல்லமூன் லா யதகல்லமூன். யாரும் பேசிவிட முடியாது. இல்லா மன் அதின லஹு ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவர்கள்தான் பேசுவார்கள். மறுமையில் அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவர்கள்தான் தன் நாவை கொண்டு பேச முடியும், வேறு யாரும் பேச முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸிராத்துடைய பாலத்தை நபிமார்கள் கடப்பார்கள், அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், ஆனால் நபிமார்களும் பேசுவார்கள், யாரப் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, என்னை பாதுகாத்து விடு. இதை தவிர நபிமார்கள் எதையும் பேச மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். பூமி பேசுவதற்காக காத்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை கிடைத்தவுடன் அதன் செய்திகளை எல்லாம் பூமி அறிவித்து விடும். அக்பாராஹா, அந்த செய்திகள் எல்லாம் நடந்தவை, புதிய செய்திகளை அறிவிக்காத பூமி. எது நடந்ததோ அந்த செய்திகளை எல்லாவற்றையும் அறிவித்துவிடும். எதையும் யாரும் மறைத்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான், அதே மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிறான். அந்த நாளில் யஸ்துருன்னாஸ், மனிதர்கள் திருப்பப்படுவார்கள். இரண்டு கருத்தை சொல்கிறார்கள் அறிஞர்கள். எதன் பக்கம் திருப்பப்படுவார்கள்? விசாரணை முடிந்ததற்கு பிறகு ஒன்று சொர்க்கமா அல்லது நரகமா என்று திருப்பப்படுவார்கள். அல்லது அவன் வாழ்ந்த பூமி மீண்டும் அவன் மஹ்ஷரில் எழுப்பப்பட்டு அந்த பூமியில் திருப்ப கொண்டு வரப்படுவான். யௌமயஸ்துருன்னாஸ், மனிதர்கள் எல்லோரும் திருப்ப கொண்டு வரப்படுவார்கள். அல்லது விரண்டு செல்ல ஆரம்பிப்பார்கள். சூர் ஊதப்பட்டவுடன், மஹ்ஷரில் மனிதர்கள் எழுந்தவுடன் அவரவர்களின் நிலைமைகளை நோக்கி விரண்டு செல்லுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதா நுஃபிஹ ஃபிஸ்ஸூர் ஃபல அன்ஸாப பைனஹும், சூர் ஊதப்பட்டால் எந்த உறவுகளும் இருக்காது. தந்தை என்றோ, தாய் என்றோ, மனைவி என்றோ, கணவர் என்றோ, பிள்ளைகள் என்றோ யாரும் உறவுகளை கொண்டாட முடியாது. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய நிலைமை, மற்றவர்கள் எல்லோரும் அவரவர்களின் நிலைமைகளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. நம் மகளுக்கு, நம்முடைய பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் எம்மால் தாங்க முடியாது. எம் மனைவிக்கு ஏதாவது சோதனை என்றால், வேதனை என்றால் எம்மால் தாங்க முடியாது. அந்த நாளில் யாரும் யாரையும் பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே சென்று மனிதர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள், என்னை மட்டும் பாதுகாத்து விடு, போதும். என் மனைவியை வைத்துக்கொள், என் பிள்ளைகளை வைத்துக்கொள், அவர்களை நீ என்ன வேண்டுமானாலும் செய்துகொள், என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். என்று சொல்லுவான் மனிதன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், யௌமைதி யஸ்துருன்னாசு அஷ்டாதா யஅனி முத்தஃபர்ரிகா, மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள், ஒன்று கூட்டப்பட்டு மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள். இரண்டு கூட்டம் தான், ஒன்று வலதுகரத்திலே ஏடுகளை சுமக்கக்கூடிய கூட்டம், இடதுகரத்திலே ஏடுகளை சுமக்கக்கூடிய கூட்டம் என்று பிரிக்கப்படுவார்கள் மனிதன். ஒருவன் ஷக்கை, இன்னொருவன் சயீத், ஒருவன் மகிழ்ச்சியானவன், இன்னொருவன் துர்பாக்கியசாலி, ஒருவர் சொர்க்கவாதி, இன்னொருவர் நரகவாதி என்று மக்கள் அணி அணியாக பிரிக்கப்படுவார்கள். அங்கு ஏழை என்றோ, பணக்காரன் என்றோ, அதிபதி என்றோ, ராஜா என்றோ, மந்திரி என்றோ, செல்வந்தவன் என்றோ பிரிவுகள் கிடையாது. ஒரே பிரிவு தான், ஒன்று சொர்க்கவாதி அல்லது நரகவாதி, வலதுபுற கூட்டம், இடதுபுற கூட்டம். ஏன் பிரிக்கப்படுகிறது? லியுரவு அமாலஹும், அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பிப்பதற்காக. மனிதனுடைய எல்லா அமல்களும் காண்பிக்கப்படும். எப்படி காண்பிக்கப்படும்? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபி உனுக்கிஹி வநுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபை யல்காஹு மன்ஷூரா. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவனுடைய கழுத்திலே போடப்பட்ட அந்த நன்மை தீமைகளை பதியப்பட்ட ஏடு அவர் அவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்படும். கரத்தில் கொடுக்கப்பட்டு சொல்லப்படும், இக்ரா கிதாபக், என்ன சொல்லப்படும், என்ன சொல்லப்படும், இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்து பார் என்று சொல்லப்படும். அல்லாஹு அக்பர். எந்த புத்தகத்தை? நான் வாழ்க்கையில் செய்த பாவம் புத்தகத்தை, நான் வாழ்க்கையில் செய்த

சுப்ஹானல்லாஹ். இதோ என் தௌஹீத், இதோ என் தொழுகை, இதோ நான் செய்த நல்ல அமல்கள், இதோ நான் நடந்த நேர்மையான செயல்பாடுகள், யாருக்கும் இந்த பூமியில் அநீதம் அளிக்காத நன்மைகள், இதோ படித்து பாருங்கள் என்று அறிவிப்பான். யாருடைய கரத்தில், இடது கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படுமோ அவன் சொல்லுவான், இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று ஒரா அவ்வஹருகி தனக்கு பின்னால் மறைத்துக் கொள்ளுவான். இந்த நேரத்தில் எமது புத்தகம் கொடுக்கப்பட்டால் படிக்க கொடுப்போமா மறைப்போமா? மனைவிக்கு சென்று இதோ என் புத்தகம் படித்து பார் என்று கொடுக்க முடியுமா? நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அமல்களை காட்டி நம்முடைய பிள்ளைக்கு போய் உன்னுடைய வாப்பாவாகிய நான் செய்த அமல்கள் இது, அல்லாஹ் எனக்கு கொடுத்த கூலி என்று காட்ட முடியுமா? அந்த புத்தகம் இறக்கப்பட்டால் இயக்கரா கிதாபக், நீ படி, நீயே தீர்ப்பு செய்து கொள், அல்லாஹ் சொல்லி விடுவார். நீ படிச்சு பார்த்து நீயே உனக்கு தீர்ப்பு செஞ்சு கொண்டுருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைமையை சொல்கிறான், உள்ளவற்றை பார்த்து பாவி பயந்து நடுங்குவான். சொல்லுவான், நான் செய்த சிறிய பெரிய எல்லாவற்றையும் இது விடாமல் பதிவு செய்திருக்கிறது. நீ என்ன செய்தாயோ அதை பெற்றுக் கொள்வாய். அல்லாஹ் உனக்கு அநீதம் இழைக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவான். நாம் செய்த நன்மை தீமைகளுடைய ஏடுகள் எமக்கு கொடுக்கப்படும். அதில் நாம் செய்த பெரிய நன்மையாக எமக்கு நாளை மறுமையில் தெரியும். எதுதான் எதுதான் தொழுகைக்கு முன்னால் தௌஹீத், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், நாளை மனிதர்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை, சமூகத்தார்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை அல்லாஹ் கொண்டு வருவான். அவன் செய்த நன்மை பாவங்களுடைய ஏடுகள் 99 ஏடுகளாக மாற்றப்படும். சிஜில்லாத், 99 சிஜில்லாத்துகளாக, ஏடுகளாக அவையெல்லாம் மாற்றப்படும். ஒரு ஏட்டுடைய தூரம் ஒரு பார்வை இருக்கக்கூடிய தூரம் வரை, அவ்வளவு தூரம் அவனுடைய ஏடுகள் வைக்கப்படும். அல்லாஹ் கேட்பான், துன்கிரு மின் ஹாதா, இந்த ஏட்டில் எதையாவது நீ மறுக்கிறாயா என்று கேட்பான். நீ செய்த அமல்கள் தானே, எதையாவது மறுக்கிறாயா, அல்லது உனக்கு பதிவு செய்த அந்த மலக்குகள் எதையாவது அநீதமாக பதிவு செய்தார்களா என்று கேட்பான். தப்பா ஏதாவது மலக்குகள் பதிவு செஞ்சிட்டாங்களப்பா, இது நீ செய்த அமல்கள் தானே என்று கேட்பான். அவன் சொல்லுவான், ஆமா யா அல்லாஹ், இது நான் செய்த அமல்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உனக்கு அநீதம் இழைக்கப்படாது, நீ கவலைப்படாதே என்று கூறி அந்த 99 ஏட்டில் ஒரே ஒரு ஆவணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துமாறு சொல்லுவான். ஒரே ஒரு ஆவணம் அந்த 99 ஏட்டில், அந்த ஒரே ஒரு ஆவணம் வெளிப்படுத்தப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், தராசை நிறுத்துங்கள் என்று, தராசை நிறுத்துங்கள் என்று. 99 ஏட்டுடைய அமல்களும் ஒரு தராசில் வைக்கப்படும். அந்த ஒரே ஒரு ஆவணத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல் ஒரு தட்டில் வைக்கப்படும். அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ், 99 பாவங்கள் நான் செய்த ஏட்டில் இருக்கிறது, இதை நீ எனக்கு அநீதம் செய்யப்படாது என்று ஒரே ஒரு ஆவணத்தை வெளிப்படுத்தி இன்னொரு ஏட்டில் வைக்கிறாய், இன்னொரு தராசில். இந்த ஒரு ஆவணம் இவ்வளவு பெரிய பாவங்களின் நன்மைகளையும் என்ன செய்யப்போகிறது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு அநீதம் அளிக்கப்படாது என்று. அந்த ஆவணத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அவ்வளவுதான் அவனுக்கு இருந்த தௌஹீத், அது எழுதப்பட்டிருக்கும். அந்த தராஸ் நிறுத்தப்பட்டவுடன் அந்த அத்துணை நன்மைகள் பாவங்களையும் இந்த இரண்டு வார்த்தை மிகைத்துவிடும். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் வார்த்தையை எதுவும் மிகைக்க முடியாது. தௌஹீத் எம்மை பாதுகாக்கும், அதற்கு பிறகு தொழுகை பாதுகாக்கும். அது சரியானால் மற்ற அமல்கள் சரியாகும், அது சரியாக இல்லை என்றால் மற்ற அமல்கள் கெட்டுவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் சொல்கிறான், யூரவ் அமாலஹும், அவர் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பிப்பான், அல்லது அதற்கான கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியாக முடிக்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. ومن يعمل مثقال ذرة

0: முகையரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை குறிக்கும் போது சொன்னார்கள், இந்த இரண்டு வசனமும் ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் உள்ளடக்கியது, ஒட்டுமொத்தத்தையும் அடக்கியது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் மறுமையில் வெற்றி. ஃபமை யஅமல் மித்கால தர்ரத்தின் கைரையரா, ஒரு அணு அளவு, அளக்க முடியாத ஒரு அணு அளவு ஒருவன் நன்மையை செய்தாலும், அந்த நன்மைக்கு அதுதான் கூலி என்றாலும், அதையும் மறுமையில் பெற்றுக் கொள்வான், கூலியாக பார்ப்பான். ஒரு அணு அளவு அவன் தீமை செய்திருந்தாலும் அந்த தீமையையும் அவன் பெற்றுக் கொள்வான். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், எந்த நன்மையையும் நீங்கள் எந்த நன்மையையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். ஒரு சகோதரனை பார்த்து புன் சிரிப்பு சிரிப்பதும் சதக்காதான் என்று சொன்னார்கள். அழகிய வார்த்தை பேசுவதும் சதக்காதான். அந்த நன்மையும் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நாளை மறுமையில் மனிதன் எழுந்து நிற்பான், அவன் வலதுபுறம் பார்ப்பான் அவன் செய்த அமல்கள், இடதுபுறம் பார்ப்பான் அவன் செய்த அமல்கள், முன்னால் பார்ப்பான் நரகத்தை பெற்றுக் கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும், ஒரு பேரித்தம்பளத்துடைய ஒரு துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும், அதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஃபபி கலிமத்தின் தையீபா, அழகிய வார்த்தைகளை பேசியாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த அழகிய வார்த்தையும் ஒருவேளை நாளை மறுமையில் உங்களின் நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம். அந்த அழகிய வார்த்தையுடைய கூலியையும் மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள். கெட்ட வார்த்தை பேசினால் அந்த கூலியையும் மறுமையில் பார்ப்பீர்கள். நீங்கள் செய்த எதுவும் கூலி கொடுக்கப்படாமல் இருக்காது. அதைத்தான் அல்லாஹ் சொல்ல வரான். நீங்கள் ஒரு பார்வை பார்த்தாலும் அந்த பார்வையும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். நீங்கள் உள்ளத்தில் ஒரு கருத்தை நினைத்தாலும் அந்த கருத்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். அது நன்மையா தீமையா என்று பிரித்தறியப்பட்டு, அது அணு அளவு இருந்தாலும் அதற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான், அது அணு அளவு இருந்தாலும் அதனுடைய நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். இதுதான் ஒட்டுமொத்தத்தையும் உள்ளடக்கியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தின் மூலமாக, இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, ஒரு அணு அளவு கூட அல்லாஹ் நீதமளிக்க மாட்டான். அவன் செய்த நன்மை அணு அளவு இருந்தாலும் அதனுடைய கூலியை கொடுப்பான், அவன் செய்த பாவம் அணு அளவு இருந்தாலும் அதனுடைய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். மறுமையை பற்றி பேசக்கூடிய மிக முக்கியமான சூராக்களில் சூரத்து ஜில்ஜால் மிக முக்கியமானது. பூமி நடுக்கத்தால், பயங்கரமான நடுக்கத்தை கொண்டு நடுங்கக்கூடிய நேரத்தில், பூமி அதனுடைய சுமைகளை எல்லாம் வெளிப்படுத்திவிடும். அதனுடைய சுமைகள் என்றால் அதில் மரணமானவர்கள் அல்லது அதனுடைய கஜானாக்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிடும். மனிதன் கேட்பான், என்ன ஆகிவிட்டது என்று. அந்த நாளில் செய்திகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா பி அன்ன ரப்பக அவ்ஹாலஹா ஏன் அந்த பூமி செய்திகளை அறிவிக்கும்? அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு, அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு, அல்லாஹ் அதற்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளையின் மூலமாக அந்த பூமி செய்திகளை அறிவிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் கட்டளையிடாமல் அது நடக்காது. பி அன்ன ரப்பக அவ்ஹாலஹா யௌமைதி யஸ்துரு அன்னாசு அஷ்டாதா, மனிதர்கள் எல்லோரும் பிரிவாக ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள், பிரிக்கப்பட்டிருப்பார்கள். ஏன்? லியுரவு அமாலகும், அவரவர்களுடைய அமல்களை அல்லாஹ் காண்பிப்பதற்காக, கூலி கொடுப்பதற்காக. ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா, அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதையும் அவன் பெற்றுக் கொள்ளுவான். ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதையும் அவன் பெற்றுக் கொள்ளுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் விசாரணையை விட்டு எம்மை பாதுகாப்பானாக, மறுமையின் தண்டனைகளை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எம்முடைய ஏட்டை வலதுகரத்தில் தருவானாக. அல்லாஹ் மறுமையில் வரக்கூடிய எல்லா இழிவுகளை விட்டும் கேவலங்களை விட்டும் அல்லாஹ் எம்மை தூரமாக்குவானாக. அகூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
2: muslimvanoli.com.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி.
1: முஸ்லிம் வானொலி,
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
1: சிந்தனை.
4: ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில் மன் கதஅக், சில் மன் கதஅக், உன்னை துண்டித்து விட்டு போகிறவனோடு நீ சேர். ஏனென்றால் அவனுடைய இரத்த உறவு. உன்னை அவன் துண்டித்து விட்டு போகிறான் என்றால் நீ போய் சேர வேண்டும். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சேர்ந்து போகிறேன், ஆனால் அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். என்னுடைய இரத்த உறவுகளோடு நான் சேர்ந்து போகிறேன், அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு கெடுதிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனோ அவர்களோடு நீ தொடர்ந்து உன்னுடைய உறவை மெயின்டைன் பண். நீ சொல்வது போல நீ இருந்தால் அவர்களுடைய முகத்திலே நீ சுடுசாம்பலை அள்ளி வீசியவன் போலாவாய். உனக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார். சுபஹானல்லாஹ். அந்த சுடுசாம்பலை நீ அவருடைய முகத்தில் அள்ளி வீசியவன் போல என்று சொன்னால், அவர்கள் உணரக்கூடிய முறையில் இந்த இரத்த உறவின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணரக்கூடிய முறையில் நீ நடந்து கொள்கிறாய். அல்லது நீ உன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து அவர்கள் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை தரும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கு அவர்கள் டோர்ச்சர் பண்ணினாலும், நம்மை அவர்கள் இன்சல்ட் பண்ணினாலும், அவர்களை நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்ப இரத்த உறவை எவ்வாறு பேணுவது என்கிற கேள்வி உலமாக்களிடத்திலே முன்வைக்கப்படுகிறது. அதற்கு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போக வேண்டும், அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கெடுக்க வேண்டும், பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நல்லதை அவர்களுக்கு ஏவ வேண்டும், தீயதை அவர்களுக்கு நீங்கள் தடுக்க வேண்டும், பாவங்கள் செய்தால் அதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும், இதுவெல்லாம் நீங்கள் இரத்த உறவை பேணுகிற வழிகள் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஊரில் இரத்த உறவை பேணுவதற்கென்று ஒரு ஆதத் இருக்கும். ஆதத் என்றால் ஒரு வழமை இருக்கும். துபாயிலே ஒரு ஆதத் இருக்கும், சவுதி அரேபியாவில் இன்னும் ஒரு ஆதத் இருக்கும், இந்தியாவிலே ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் ஒவ்வொரு ஆதத் இருக்கும், அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆதத் இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் என்ன ஆதத் இருக்கிறதோ, ஆதத் என்றால் வளமை வழக்காறு, அந்த வளமைக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்வதுதான் இரத்த உறவை பேணுவது என்பதன் அர்த்தமாகும் என்று ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே அதுதான் மிக பொருத்தமானது. அதற்குள் ஏற்கனவே சொன்ன அறிஞர்களுடைய அந்த வழிகாட்டல்களும் வந்துவிடும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு வித்தியாசமான காலத்தில் நாம் எல்லோரும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசம் என்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிலைக்கும் இப்போதுள்ள நிலைக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 2000 பிறகு உள்ள நிலைகள் மிகவும் வேறுபட்டிருக்கின்றன. இந்த 2000 பிறகு பிறந்த குழந்தைகளை கூட ஜெட் ஜெனரேஷன் என்று சொல்கிறார்கள். எல்லாமே ஒரு வித்தியாசம், முழுதுமே வித்தியாசமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்பதை எச்சரிக்கை செய்தார்கள். மறுமை நாள் நெருங்கும் போது கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஃபித்னாக்கள் வேகமாக வீசிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பல விஷயங்கள் நிதர்சனமாக இப்போது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் சொன்னார்கள், யாதி அலன் நாசி ஜமான் லா யுபாலில் மர்உ மின் அயன அகதல் மால் அம் மின் ஹலால் அம் மின் ஹராம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய சிந்தனை பொருளாதாரம் என்பதாக மாறும். அந்த பொருளாதாரம் ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா அவன் அதை கேர் பண்ண மாட்டான். இப்படி சொன்னார்கள். மக்கள் மத்தியிலே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வது என்பது கையிலே நெருப்புத் தணலை வைத்திருப்பது போன்று வரும் என்று சொன்னார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே அதற்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டு வருகின்றன. உண்மையில் இப்படியான ஒரு காலத்தில் இப்படியான ஒரு மாநாடு என்பது முஸ்லிம் சமூகத்தினால் மிக முக்கியத்துவப்படுத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த நாட்டிலே தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு பயம் வர வேண்டும், நான் ஒரு ஆபத்தான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் மறுமையை நம்பியவன், கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொண்டவன், மஹ்ஷர் ஈமான் கொண்டிருக்கிறேன், நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நான் நிர்வாணப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படுவேன், எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் அல்லாஹ் என்னோடு நேரடியாக பேசுவான் என்ற ஒரு பேசிக்கான நம்பிக்கை நம் எல்லோரிடமும் இருக்கிறது. இப்படியான நாம் ஃபித்னாக்கள் அதிகமாக வெளிப்படக்கூடிய இந்த காலத்தில் என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்து தரப்படுகிறது என்றால் இந்த வாய்ப்பை ஒரு கோல்டன் ஆப்பர்சுனிட்டியாக ஒரு அரிய சந்தர்ப்பமாக கருதி இந்த மக்கள் முண்டியடித்துக் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் மறுசைத்தான் மிகைத்து போயிருக்கிறது என்பதை நம்முடைய மக்களின் மனநிலை நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இஸ்திகாமத்தை தர வேண்டும். கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து மார்க்கத்தோடு மௌத்தாகுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த முன்னறிவிப்புகளின் பின்னணியில் பல சக்திகளும் பல திட்டமிடல்களும் பல சதிகளும் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். அதில் மிகப்பெரிய ஒரு பின்னணி தான் ஷைத்தான், இப்லீஸ். ஷைத்தானை பொறுத்தவரையில் அவனுடைய முழு டார்கெட்டும் ஃபசாதை உண்டு பண்ணி குழப்பங்களை ஏற்படுத்தி நம்முடைய உள்ளங்களை நோய்வாய்ப்படுத்தி நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்வது என்பதுதான். இன்னமா யுரீது இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். நிச்சயமாக அவன் தன்னை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் நரகத்திற்கு இழுத்துச் செல்வதற்கே அவன் விரும்புகிறான், அதற்கான அழைப்பை அவன் விடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த ஷைத்தானுடைய சதி வலை பலவீனமானது, ஆனால் பலவீனமானவர்களிடத்தில் அது பலமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன கைத ஷைத்தானி கான வஈஃபா. ஷைத்தானுடைய சதி பலவீனமானது என்று சொல்கிறான். ஆனால் ஈமான் இல்லாமல் பலவீனமானவர்களாக இருக்கிறவர்களிடத்தில் அது பலமானது. ஏனென்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் சபதமிடுகிறான், فبعزتك لا اغوينهم اجمعين. சாதாரணமான சபதம் அல்ல, அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான், உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், யா அல்லாஹ், இவர்கள் எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன். லஅக்உதன்ன லஹும் ஸிராத்தக்கல் முஸ்தகீம், உன்னுடைய நேரிய வழியிலே, ஸிராத் முஸ்தகீமிலே பயணிக்க விடாமல் நான் போய் உட்கார்ந்து கொள்வேன். முன்னால் உட்காருவேன், பின்னால் உட்காருவேன், வலப்பக்கம் உட்காருவேன், இடப்பக்கம் உட்காருவேன். இப்படியெல்லாம் சொன்னவன் சொல்கிறான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன். ஆனால் இந்த மக்களுக்குள் இஹ்லாஸோடு வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், உனக்கென்று வாழ்பவர்கள், உன்னை நினைத்து வாழ்பவர்கள், உன்னுடைய மார்க்க சிந்தனையோடு வாழ்பவர்கள், அவர்களை இலகுவில் என்னால் வழிகெடுக்க முடியாது என்று அதையும் சேர்த்துத்தான் சொன்னான். எனவே சைத்தானுடைய சதி பலவீனமானது, பலவீனமானவர்களுக்கு அந்த சதி பலமானது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் அவருடைய சதி வலையிலே விழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை, உங்களுக்கு நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் கொட்டப்படுவதை தான் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் பரக்கத்தாக கொட்டப்படுவதை. அந்துபுசத அலைக்கும் துன்யா, இதை எதுக்கு சொல்லிக் கொண்டு வாரன் என்றால், உலகம் கொட்ட கொட்ட தீனில் உள்ள பிடிப்பு தூரமாகிக் கொண்டே இருக்கும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள், இந்த உலகம் அதிகமாக நம் முன்னால் வந்து கொட்ட ஆரம்பித்ததன் விளைவு இன்று இரத்த உறவுகள் ஒதுக்கப்படுகின்றன.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
3: சிந்தனை வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலையில் ரமலான் வசந்தம் கேட்க தவறாதீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக். நேர்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: بسم الله الرحمن الرحيم فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العظيم غنيمك மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோடு பேசுவதற்கு, அல்லாஹோடு எங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெரியோர் ஆயுதம்தான் தொழுகை. இந்த தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும் என்பதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சி எடுக்காமல் உலகத்தில் எதுவுமே சரியாக செய்ய முடியாது. ஒரு சமையல் கூட ஒரு டீ ஊற்றுவதாக இருந்தாலும் ஒரு பிளேன் டீ ஊற்றுவதாக இருந்தாலும் அதை படித்து தான் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அது சரி வராது. இதேபோலதான் தொழுகை. கடைசி வினாடி வரை வாழ்க்கையில் தொழுகை நமக்கு அவசியம். இந்த தொழுகை சரியாக மாறுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். ரமலானை எடுத்தால் கிட்டத்தட்ட 50 ரகாத்துகளுக்கு மேல் நாம் தொழுவோம். தராவீஹுடைய தொழுகை, ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை. வாழ்க்கையில் நாம் கிட்டத்தட்ட ஒவ்வொருவரும் 50,000, 1,00,000 ரகாத்துகள் தொழுதிருப்போம் இதுவரைக்கும். இன்றைய இந்த பயானிலே தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்களை மட்டும்தான் பார்ப்பதற்கு வந்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி கற்றுக் கொடுத்தார்கள், நாமும் ஓதுகிறோம். ஆனால் சிலவைகளுக்கு கருத்து தெரியாது, அல்லது கருத்து தெரியும் என்னவென்று தெரியாது. ஒரு 2 ரக்காத் சரியாக தொழுது அல்லாஹுடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் எங்களுடைய துவாவை ஒரு நாளும் தட்டமாட்டான். அந்த தொழுகையுடைய முறையை கற்றுக் கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வாறு தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும் என்றால், வாழ்க்கையில் இது சக்கராத்து வரைக்கும் தேவை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், தொழுகையாளிகளுக்கும் நாசம் உண்டாகட்டும். இது ஒரு பயங்கரமான ஒரு ஆயத். தொழுகையாளிகளுக்கு நாசம் என்றா அவ தொழாதவங்களுக்கு, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன், அவங்க எப்படி தொழுவாங்கண்டா மறதியில தான் தொழுகிறது. தக்பீரை கட்டி சலாம் கொடுக்கிறதுக்கு இடையில எந்த சிந்தனையும் இல்லை. அல்லதீனஹும் யுராஊன், அவங்க தொழுறதே மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு தான். அல்லாஹ் சொல்ற இந்த தொழுகையை விட்டும் எங்களோட தொழுகையை பாதுகாத்து கொள்ளும். இதை ஜும்மாவில் பேசலை, ஏன்னா ஜும்மா 15 நிமிடத்துக்கு மேலே ஓதவும் இல்லை. அரை மணித்தியாலத்துக்கு மேலே ஜும்மா ஓதினா கேட்க யாரும் இல்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் தெளிவாக இதை பேசலாம், தெளிவாக பேசலாம். இந்த தொழுகையுடைய பேர் என்னண்டா ஹுஷூ. என்ன தொழுகை? 2 இருக்குது, ஒன்று ஹுஷூ, அடுத்தது ஹுதூ. ஹுஷூ என்றால் அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. ஹுது என்றால் உறுப்போடு சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு முழு உலகத்திலேயும் பிரச்சின தொழுகடை உறுப்பில் தான், உள்ளத்தில் பிரச்சின வரல. இன்னும் எங்களை தெரியும், எல்லாருக்குமே தெரிந்த விடயம், உறுப்பில் பிரச்சினண்டா என்ன, எவ்வளத்தை தக்பீர் கட்டணும், விரலை என்ன செய்யணும், குனூத்தை என்ன செய்யணும், இதில் தான் பிரச்சினைப்பட்டாங்க எல்லாரும். ஆனால் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ளத்தை என்ன செய்யறது என்றதுல யாரும் பிரச்சினைப்படலன்னு. நாங்கண்டை பேச போறது உள்ளத்தோட தான். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்றதுக்கு இடையில தக்பீர் தொடங்குது யார பேரை கொண்டு? அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? யார் பெரியவன்? அல்லாஹ் தான் பெரியவன். அல்லாஹ் என்ற சொல்ல கொண்டு தொழுக தொடங்குது. அல்லாஹ் என்ற சொல்ல கொண்டு தொழுக முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆரம்ப சொல்லும் அல்லாஹ், கடைசி சொல்லும் அல்லாஹ் என்றா இடையில் அவ்வளவுமே அல்லாவா தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்கக்கூடாது. அதுதான் தொழுகையுடைய முக்கியம். வேண்டாம், இந்த பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க 2 ரக்கா தொழணும், பார்க்கும் இப்படி தொழுதிருக்கிறேனா. அதனால தான் பள்ளிவாசலுடைய முன் பக்கத்தை டிசைன் பண்ண இயலாது. ஏன்? தொழ வந்தவங்க அதைகளை பார்த்துட்டே தொழுக மிஸ் ஆகி போயிடும். அதனால தான் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் சம்மாங்கோட்டில் ஒரு இமாம் இருந்தார், இந்த முசல்லாக்களை டிசைன் பண்ணுறது கூடாதுன்னு ஃபத்வா கொடுத்தாங்க. பாருங்க, எப்பயும் ஸ்ரீலங்காவில் முசல்லாவில் என்ன செஞ்சிருப்பாங்க, மேலே வெள்ள புடவை விரிச்சிருப்பாங்க. ஏன்? அந்த முசல்லாவில் இருக்கிற சிந்தனை கூட எங்களை மாத்திடக்கூடாது. அதனால தான் கலர் கலர் டிஷர்ட் போட்டவங்களுக்கு பின்னுக்கு தொழப்படாது. அதனால தான் பின்னுக்கு எழுதி இருக்குது ஷேட்டில், இவருக்கு பின்னுக்கு தொழுதா அதை வாசிச்சு வாசிச்சே சலாங்குடுபட்டு. ஏன் உலமாக்கள் இதில எல்லாம் மிக கவனமா இருந்தாங்கண்டா, தொலைவாரது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம், அதை சரியாக தொலை வைக்கணும். சமூகத்தை சரியாக தொலை வைக்கணும். அதனாலதான் முன்னுக்கு டிசைன் பண்றதில்லை பள்ளியே. தொழுக நேரத்தை கூட சைட்லாம் வைப்பாங்க. என்னென்னா தக்பீரை கட்டிட்டு இதை வாசித்து முடிப்பார். 1 ரக்காத், 2வது ரக்காத், 3வது ரக்காத், 4வது ரக்காத், 6:30 வரைக்கும் தான் வந்துடும். நல்லா யோசிச்சு பாரு, ஒன்றுண்டா வாசிச்சுட்டு வரக்குள்ள தொழுக முடிஞ்சிடும். இந்த தொழுகையிட உள்ளச்சத்தை உண்டாக்கவே படி. சரி, சரியாக உலு எடுத்துட்டு வந்துட்டீங்க, வந்து தக்பீர் கட்ட போறீங்க, அல்லாஹு அக்பர். இந்த தக்பீரை ஏன் சத்தமா சொல்லும்? தக்பீர் கட்டும் பொழுது கையை தூக்கணும். ஏன்? அதாவது கழுத்து, அதாவது காது வரைக்கும் கையை தூக்கணும். அல்லாஹு அக்பர். யார் பெரியவர்? அல்லாஹ் தான் பெரியவர். மத்தெல்லாம் சின்னது. இப்ப அல்லாஹு அக்பர், இந்த அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினத்துக்கு பிறகு நாங்கள் முதல் முதலா ஓதுவோம். எங்கட பாசையில் வஜ்ஜஹ தொம்போம், என்ன சொல்லுவோம்? அரபியில் சொல்ற இஸ்திஃப்தாஹ், துவாவுல் இஸ்திஃப்தாஹ். இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து பழையினது என்ன? வஜ்ஜஹத். இந்த ஒரு வஜ்ஜஹத் எங்களை சிந்தனையை மாத்திரும். என்ன ஓதுறோம்? வஜ்ஜஹது சொல்லுமாவும், வஜிஹியலில்லதி فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين. ஏன் இதை ஓதணுமெண்டா ஒவ்வொரு உளமாக்கல் ஒவ்வொன்றும் ஓதுவாங்க. நாங்கள் பழையன இதைத்த சுபஹானக அல்லாஹு பிஹம்திக் வ தபாரக ஸ்முக் வ தஆலா ஜத்துக் வ லா இலாஹ கைருக் அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன கதாயாய ஒவ்வொரு துஆ இருக்குது. இதுதான் நாங்கள் படித்தது. வஜ்ஜஹ்து யா அல்லாஹ் என்ன முகத்தை உன் பக்கம் திருப்பிட்டேன். அதான் கருத்து. கருத்தை விளங்கி தான் வஜ்ஜஹ்து ஓதும். வஜிஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத், நீ யாரண்டா வானங்கள் பூமியை படைத்தவன் நீ, உன் பக்கம் என்ன முகத்தை திருப்பிட்டேன். ஹனீஃபன் முஸ்லிமன், உனக்கு வழிபட்டவனாக. வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் முஷ்ரிக்கல், நான் யாரை இணை வைக்கலையா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட சொல்றோம், இன்ன சலாத்தி என்ற தொழுக, இன்ன சலாத்தி அல்ல, இன்ன சலாத்தி என்ற தொழுக. வனுசுகி, நான் செய்கிற இபாதத். வமஹியாய, எல்லாம் நான் உலகத்தில் வாழ்கிறது. வமமாதி, நான் மௌத்தாகிறது. லில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லாம் உனக்கு தான். எப்படி அல்லாஹ் கிட்ட சொல்கிறோம். இப்போ இதை கருத்து விளங்கி ஓதினா எவ்வளோ தொழுக உயிரோட்டமாக இருக்கு, எவ்வளோ உயிரோட்டமாக இருக்கு. என் வாழ்க்கை என் மவுத்து எல்லாமே உனக்கு தான் யாரெல்லாம். லில்லாஹி ரப்பில் ஆலமீன், லா ஷரீக லஹு, யா அல்லாஹ் உனக்கு எந்த கூட்டும் இல்லை, நீ தனி ஒரு ஆள். வபிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம்கள் ஒரு ஆள். சரி, அல்லாஹோட பேசுறோம் இப்போ. இப்போ இதை என்ன செய்வாங்கண்டா, தொழுகையை பழக்கிறதுக்கு உலமாக்கள் கூட்டிகிட்டு போய் தக்பீரை கட்டுங்கன்னு சொல்லி, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில் தக்பீரை கட்டணும். இப்படியே நினச்சி தொழுதுகிட்டே இருக்கணும். சிந்தனை மாறுந்தானு, சும்மா சரி வேற சிந்தனை மாறினா சொல்லுவாங்க தக்பீரை விடுங்க. என்ன பயிற்சி எடுக்கணும், இது பயிற்சி எடுக்கணும். எந்த இது பழக்கிற நேரம் தஹஜ்ஜத்லாம் பழக்குவாங்க. ஏன் தஹஜ்ஜத்தில் பழக்கிற சிந்தனை குறையதானே தஹஜ்ஜத்தில், வேற சிந்தனை இல்லை, வேற சிந்தனை இல்லை தஹஜ்ஜத்தில். அப்படியே தொலை பழக்குவாங்க, ருக்கு வரைக்கும் சுஜூது வரைக்கும். இப்படி ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள், அஞ்சு நாள் அப்படியே பழக்கி எடுத்துருவாங்க. இதுக்கு தனிய பயிற்சி செய்யும், வேற சிந்தனை ஒன்றையும் தலைக்கு எடுக்கப்படாது. சரி, வஜ்ஜஹத் முடிஞ்சு, அதுக்கப்புறம் உடனே சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் இதில் கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்ற, அதனால தான் ஸ்பீட்டாக ஓதப்பட சூரா ஃபாத்திஹா. ஒவ்வொரு ஆயத்துக்கும் யார் பதில் சொல்ற, கொஞ்சம் நித்தாட்டணும். அல்லாட பதில் எதிர்பார்த்து எவ்வளோ அல்லாஹோட பேசுறதுக்கு சந்தர்ப்பம். அல்லாஹ் சொல்றான், கசம் து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையில நான் ரெண்டாக பிரிச்சிட்டேன். எப்படி? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்றதோட அல்லாஹ் உடனே பதில் சொல்றான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். உடனே ஆன்சர் வருது. எவ்வளோ இன்பம் அறிக்கும் தொழுக, எவ்வளோ இன்பம் அறிக்கும் இந்த தொழுக. அர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் இரக்கமுடையவன் என்று சொன்னதோட அல்லாஹ் உடனே பதில் சொல்றான், அஸ்னா அலைய அபிதி, என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். மாலிக் யௌமித்தீன், யல்லா நீதான் அரசன் என்று சொன்னதோட அல்லாட பதில் திரும்ப வரு, மஜ்ஜதனி அபிதி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். நாலாவது, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தாயீன், யல்லா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இதை சொன்னதோடு அல்லாஹ் சொல்றான், இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ளது, அடியானே விரும்பினதற்கு நான் தார். என்ற குர்ஆன்ல எங்கேயும் இல்லை இந்த சொல், இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தயீன். வாழ்க்கையில ஒன்றுல முன்னேறணும்டா இதைத்தான் ஓதுவாங்க எல்லாரும். வாழ்க்கையில தோக்குறது இல்லை. ஓதுறாங்களே இப்படி ஸ்பீடா வச்சு லாபம் அடைய தெரியலண்டா வேறொத்தருக்கும் லாபம் அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மறந்தது. அல்லாஹ் இதை சொன்னதோட சொல்லிடுவான், அடியானே நீ கேட்கிறத நான் தார். அடுத்தது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை காட். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் செய்தாயோ அவர்களுக்கு காட்டின பாதை. غَيْرِ الْمَغْضُوبِ عَلَيْهِمْ وَلَا الضَّالِّينَ, யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு காட்டிய பாதையை காட்டிடாதே. அல்லாஹ் உடனே சொல்றான், அடியானே இது எனக்கும் உனக்கும் மத்தியில் உள்ளது, விரும்பினத்துக்கு. அவ சிந்தனையை மாத்தாம அப்படியே ஓதிட்டு இருக்கோ. ஆக முக்கியம் அதான், கருத்து விளங்கி ஓதுறையே சிந்தனையை மாத்தப்படாது. சரி, அடுத்த சூரா ஓதுறோம், குல் வல்லாத ஓதுறோம்னு வைங்கன. குல் ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத். கருத்த விலங்கி சின்ன ஒரு சூரா, சரி கருத்த விலங்கி. இப்ப இவ்வளோ நேரம் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம், யார சிந்தனையில் யார் எங்களை பார்த்துட்டு இருக்கா? இது மாற்றப்படாது. இது மாறுதண்டா நாங்கள் பெரிய ஒரு முயற்சி பண்ணணும். இது சிந்தனை கடையில் போகுது, அங்கே போகுது. ஏண்டா யார் பெரியவன் சொல்லிட்டோம், யார் பெரியவன் சொல்லிட்டோம். அப்போ எங்கட வியாபாரம் சின்னதா இல்லையா, தொழில் சின்னதா இல்லையா, எங்களோட மனைவி சின்னதா இல்லையா, எல்லாமே சின்னது தான். அல்லாஹு அக்பர். சரி, இப்போ எங்கே போக போகிறோம்? ருக்குவுக்கு போக போகிறோம். ருக்கு அல்லாஹ்வோட கட்டளை, ருக்கூக்கு போக என்ன சொல்லிட்டு போறோம்? அல்லாஹு அக்பர். திரும்ப ரெண்டாவது தர, யார் பெரியவர்? ஏன் அல்லாஹு அக்பர் ரிப்பீட் ஆகுது? யோசிக்கமா இப்பயாவது தொழுகையில வேற ஏதாவது சொல்லு வரல தானே, அல்லாஹு ஜப்பார், அல்லாஹு. ஏன் அல்லாஹு அக்பர் ரிப்பீட் ஆகுதுண்டா? ஒவ்வொரு இடத்திலே ஷைத்தான் குழப்பிடுவான் எங்களை. இவ சொன்னாரே ஹசரத் சூரத்துல ஆறாம் ரெண்டு ஓதினாங்களே, தொலைக்கொல ஷைத்தான் வந்துடுவான், வந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சுட்டுவான். அதான் சொன்னா ஷைத்தான் ஓடிடுவான், இக்காம சொன்னா ஷைத்தான் ஓடி வந்துடுவான். வந்து இருந்து ஷைத்தாண்ட வேலை என்ன தெரியுமா? குழப்புற தொழுகையில அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான் சிந்தனையே இல்லாமலாக்குறத சைத்தாண்டவே. சிலர் வாழ்க்கையில தொழுது இருப்பாங்க, என்ன தொழுதுன்னு அவங்களுக்கு தெரியாது உண்மையில். ஏனென்றா அது அவங்க படிக்கல, அவ்வளவுதான், சொல்லி கொடுக்கல யார். இப்ப ருக்குக்கு போகும் பொழுது திரும்ப என்ன சொல்றோம்? அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? அல்லாஹ் பெரியவன். சரி, ருக்குக்கு போனதோடு என்ன துவா ஓதுறோம்? என்ன ஓதுறோம்? சுபஹான ரப்பியல் அஸீம். என்ன கருத்து அப்படின்டா? என்ன கருத்து? சுபஹான், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். ரப்பி, என்னுடைய ரப். இந்த இடத்துல இதுதான் முக்கியம். மற்றவங்களோட ரப்பை பற்றி நாங்கள் பேசல. சுபஹான ரப்பியல் அஸீம், என்னுடைய ரப், பிரம்மாண்டமான ரப், தூய்மையானவன். எவ்வளத்த சொல்றோம்? ருகூல தலைய பணிச்சு யாரோட பேசிட்டு இருக்கோம்? அப்ப அல்லாஹ்வோட. சுபஹான ரப்பியல் அஸீம், சுபஹான ரப்பியல் அஸீம். அப்ப வரக்கூட அல்லாஹு அக்பர், ருகூலை ரப், எல்லா இடத்தையும் பாருங்க, தொழுகையில் அல்லாட பேர் தான் வரும். தொழுகையில் எல்லா இடத்தையும் யாரோட பேர் வரும். அப்ப எந்த கட்டத்திலையும் அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. எந்த கட்டத்திலே இப்ப நீங்க இன்றைக்கு படிச்ச ரெண்டு பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஞாபகம் நிற்கும் உங்களுக்கு. டியூட் தேவண்டா மூணு பாசையிலேயும் இருக்கு. தேவண்டா எடுங்க, பள்ளியில் இருக்குது, ரைஸ் தீன் பாய் எடுப்பார், பஷீர் யாட்டையாவது எடுங்க, மூணு பாசையிலேயும் இருக்கு, செஞ்சிருக்கு. சிங்களத்தில் வேண்டாம், சிங்களம் இங்கிலீஷில் வேண்டாம், இங்கிலீஷ் தமிழில், தமிழ் கருத்தோடு இருக்கு. ஏனண்டா இது வாழ்க்கையில் இப்படி தொழணும் என்று தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இதுக்கு மாற்றமான தொழுகை அல்லா என்ன செய்வான்னு தெரியா, சும்மா கஷ்டப்பட்டு வேலை இல்லை, கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கடைசியில் குளிக்க போய் சேத்த பூசினம்மாங்களே தமிழில், தொழுறம் தான் எப்படி தொழுறன்னு தெரியாது. அப்ப ருக்குக்கு போய் சுபஹான ரப்பியல் அஸீம், பிரம்மாண்டமான யார ரப், ஒண்ட ரப்பா, ஏண்ட ரப்பா, ஏண்ட ரப், ஒவ்வொருத்தரும் சொல்றான் அதான் ரப்பியல், ரப்புக்கே இல்லை, ரப்பியல் அஸீம், என்னுடைய இறைவன் அல்லாஹோட பேசிட்டு இருக்கிறோம். சரி, ருக்குல இருந்து எழும்ப போறோம், என்ன சொல்லுவோம், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, யார பேர் வருது அதுல, அல்லாஹ். ஏன் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான், மறக்கப்படாது, நீ மறக்க கூடாது. புகழ்ந்தவருடைய புகழை அல்லாஹ் கேட்டான், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹ். இப்ப சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்ட்டு அமைதியா நிக்கணும், அவசரப்பட்டு ஓடப்படாது. நீங்கள் சில நேரம் மதீனாவுக்கு போனோம், உங்களுக்கு தெரியும், மதீனாவில் ஹுதைஃபி சில நேரம் அஞ்சு நிமிஷம் நிற்பார், அவ்வளோ பெரிய துவா இருக்கு அதில், எங்களுக்கு பாடம் இல்லை, சின்ன துவா ரெண்டு எழுதியிருக்கேன். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று நிற்கணும். இப்போ நீங்கள் இப்போ எங்களுக்கு தெரியும் சிலர் அவசரமாக போய் தருவாங்க, என்ன துவா ஒரு சல்லல்லா அலை செல்லம் அப்படின்ட்டு நிக்கிறாங்க. பின்னால் ஒரு சஹாபி வந்து துவா கொண்டு போகிறார், அந்த துவா எழுதியிருக்கிறார், சொல்லுங்க, ரப்பனா வலகல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபி. அஞ்சு நாளைக்கு தொழுற இடத்த ஒட்டி வச்சிங்கன்னா பாடம் வந்துடும். தொழுகை முடிச்சுட்டு சல்லல்லா அலை செல்லங்கடா, யார் இந்த துவா ஓதினது, சாபி பயந்துட்டார்னா, சொன்னாங்க இந்த துவாவை எடுத்துட்டு போறதுக்கு 30 மலக்குகள் வந்திருந்தாங்க. இந்த துவாவை எடுத்துட்டு போய் எத்தனை மலக்குகள் வந்திருந்தாங்க, 30 மலக்குகள் வந்திருந்தாங்க. இப்ப ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு துவா இது, ஏத்திதா இல்ல, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, என்ன தொழுகையால சாதிச்சு காட்டும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாமி மஸ்ஜித், டெல்லியில் இருக்கிற ஜாமி மஸ்ஜித்ட்டு போய்ப்பீங்க, இந்தியாவில் ஜாமி மஸ்ஜிதண்டா அது, டெல்லியில் வந்து அதுதான் இடம், அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுத்த ஆட்சியை பார்க்கறதுக்கு ஜாமி மஸ்ஜித்னு பார்த்தா லால் கில்லா செங்கோட்டை விளங்கும். அப்போ ஜாமி மஸ்ஜிதுக்கு இமாம்கள் வருவாங்க பக்தாத்தில் இருந்தான் தொழுவிக்க. ஏன்னா இந்தியாவில் தானே முஸ்லீம்களுடைய தாஜ்மஹால் போய்ப்பீங்க அதிகமான, தாஜ்மஹால் போனீங்கண்டா ஷாஜஹான் பார்த்த வேலை, தாஜ்மஹாலுக்கு பக்கத்தில் ஒரு கோட்டரி ஷாஜஹான், அஞ்சு விரல் வைக்கிற இடத்துல அஞ்சு மாணிக்கக்கல், அந்த மாளிகையில செவரில் எப்படி கட்டியிருப்பார். தாஜ்மஹலில் போய் பௌர்ணமி நிலவில் போய் நின்றீங்கண்டா ஒவ்வொரு கல்லுலையும் சந்திரன் விளங்கும். தாஜ்மஹலுடைய வாசல்ல சூரத்து ரஹ்மான் எழுதியிருக்கு ஃபுல்லா கல்லுல, முழு குர்ஆன், தாஜ்மஹலுக்குடைய என்ட்ரன்ஸ் 1.5 கிலோமீட்டர் எல்லாமே குர்ஆன் தான் எழுதி வச்சிருக்கு. எப்படி வாழ்ந்தவங்க, இப்ப அக்பருடைய காலத்துல ஜாமி மஸ்ஜிதுடைய இமாம் முல்லா ஜீவன் உண்டு, முல்லா ஜீவன் பிரபல்யமான கதை இது. இப்போ இவர் ஹுத்துபா ஓதிட்டு இருக்கிறார் ஜாமி மஸ்ஜிதில். ஹுத்துபா ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மன்னர்களை தெரிந்த பட்டு தான் எடுத்துட்டு வருவாங்க. எப்பையும் அவங்களுக்கு சும்மா வாரது பட்டெல்லாம் பட்டை உடுத்துட்டு ஹுத்துபாக்கு வந்திருக்கிறார். முல்லா ஜீவன் கண்டுட்டார் இதை. மன்னர் பட்டு உடுத்து வந்திருக்கிறார். ஹுத்துபாவில் இவர் சொன்னார், பட்டு உடுக்கிற ஹராம். ஆனால் உங்களுக்கு தெரியும் அரசர்மார் ஹுத்துபாவை கேட்க மாட்டாங்களே, கேட்கல. ஹுத்துபா அவர் சும்மா முடிச்சுட்டு ஜும்மாவுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு இருக்கக்குள்ள ஒருத்தர் சொன்னார், மன்னரே இன்றைக்கு ஓதின ஜும்மா உங்களுக்கு தான். என்ன ஓதினார், என்ன ஓதினார், பட்டு ஹராந்து ஓதின. பிடிச்சிட்டு வாங்கின உடனே, அப்படி தான் அவங்களோட வேலை. பிடிச்சிட்டு வாண்டு சொன்னதோட மன்னருடைய மகன் முல்லா ஜீவன்ட்டு தான் குர்ஆன் ஓதிட்டு இருந்தார். இவர் உடனே பட போகிறதுக்கு முந்தி இவர் ஓடி போகிறார் மகன். ஹசரத் வாப்பா உங்களை பிடிக்க சொல்லிட்டாரே, கொஞ்சம் ஒழிச்சிட்றீங்க. முல்லா ஜீவன் சொன்னார், அந்த லோட்டா எடுத்துட்டு வா, உது எடுக்க லோட்டா எடுத்துட்டு வா, உங்களோட வாப்பாவுக்கு படை இருக்கிறாங்க படம் இல்லையா. முல்லா ஜீவன் ஊத்து தண்ணியை உது எடுக்க, நான் தக்பீரை கட்டுறேன்னு சொல்லு உன் வாப்பாக்கிட்ட, அவ்வளவுதான். என்ன செய்ய போற, தக்பீரை கட்டுறேன்னு சொல்லு உன் வாப்பாக்கிட்ட. மகன் திரும்ப ஓடுறார் அக்பர் வாப்பா கிட்ட, வாப்பா முல்லா ஜீவன் தக்பீரை கட்டிட்டார். உடனே மாளிகையிலிருந்து வெறும் காலோட ஓடி வாரார் மன்னர். மன்னருக்கு தெரியும் முல்லா ஜீவன் ரெண்டு ரக்கா தொழுதா போது நான் நாசமா பேத்துருவோம். அதுதான் தொழுக, இவ்வளோ உள்ளச்சத்தோட தொழுது. உங்களோட கண்ணால ரெண்டு துளி தண்ணீர் வடிஞ்சு அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விட மாட்டான் ஒரு நாள். அப்படித்தான் முந்தி உள்ளவங்க சாதிச்சது. இப்படி தொழணும். என்ன பழைய காலத்தில் எல்லாரும் குனூத்துக்கு பயம், தொழுகைக்கு பயம், ஒருத்தரும் பயம் இல்லை. என்ன சரியான தொழுகை, சரியான குனூத், ஒரே அடி அறக்குவாங்க உதவி. அது கராமத்தல்ல, அது உண்மை. அதுதான் உண்மை, அதுதான். அப்ப சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்ட்டு நிக்கோம். இந்த சின்ன துவா இது ஒன்று, அல்லாஹும்மா ரப்பனா லகல் ஹம்த், அல்லது ரப்பனா வலகல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கேதான் எல்லா புகழும், ஹம்தன் கதீரன் தய்யிபா, அதிகமான புகழ், மனமான புகழ், பரக்கத்தான புகழ், முபாரகன் ஃபீ. சரி, இப்ப இஃதிதால நின்று அதுக்கப்புறம் எங்க போவோம், சுஜூது போக என்ன சொல்லிட்டு போவோம், திரும்ப என்ன சொல்ற, யார் பெரியவன், அல்லாஹு அக்பர், யார் பெரியவன், அல்லாஹ் தான். பாருங்க எத்தனை ரிப்பீட் ஆயிட்டு, எத்தனை தரம் அல்லாஹ் வந்துட்டு.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
4: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: முடியல எங்களுக்கு இன்னும் ஒரு ரக்காத், படி 4 ரக்காத் படி தொழுதா ஆக தேவை சகோதரர்களே. ஹுஷூ கல்புலரி, இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க இடத்துல சொல்றாங்க, ஹுஷூ இல்லைன்னா தொழுக இல்லை. ஒருத்தர் 56 ரக்காத் தொழுகிறார், பட பட பட பட பட்டவன் அடிக்கார். ஹதீஸ்ல வந்திருக்கு இது காகம் கொத்துறன் கொத்துற கொத்துற கொத்துற. அல்லாஹ்க்கு தேவை 2 ரக்காத், ஒரு 4 ரக்காத் சரியா. ஒரு ஆலிம்கிட்ட போய் நான் தொழுகிறேன் பாருங்க சரியா காட்டி, இந்த கல்வில இந்த சிந்தனையோட தொழுகிறனா இப்படி தொழுது பழையினா சகோதரர்களே, அதுதான் தேவை. சரி, சுஜூது எழும்புறீங்க, என்ன சொல்லி எழும்புறீங்க? அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? அல்லாஹ் பெரியவன். நீங்க பார்த்திருப்பீங்க சுத்துரா இருக்கும் பள்ளி இல்லை. சுத்துரான்டா என்ன? முன்னால ஒரு ஏதாவது ஒரு தூண் அல்லது ஒரு கம்பொண்டை வச்சு தொழணும். ஏன் முன்னுக்கொத்தனும் கடக்க விடப்படாது தொழுகையில். சிந்தனை மாறிடுமே, சிந்தனை மாறிடும். குர்ஆன்ல சொர்க்கம் பேசின 10 வார்த்தைகள் இருக்கு. சொர்க்கம் பேசிச்சு, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. எந்த மூமின் தெரியுமா? தொழுகையில உள்ளச்சம். தொழுகையில் என்ன இருக்கும்? அப்துல்லா மசூத் ரதியல்லாஹ் சொல்றாங்க, கடைசி நாளுடைய அடையாளம், கியாமத்து நாளுடைய அடையாளம், பள்ளி நிறைய மக்கள் தொழுவாங்க, ஆனால் ஒருவருடைய தொழுகையிலும் உள்ளச்சம் இருக்க. ஒரு ஆள்ற தொழுகையில் என்ன இருக்காது? இப்படி தொழ மாட்டான் நான் சொன்ன மாதிரி. சரி, அல்லாஹு அக்பர் எழும்பியாச்சு. எழும்பி இப்ப என்ன துவாக போறோம்? இதுதான் முக்கியமான இடம், இந்த இடம். இப்ப நாங்க தொழுகையில துனியாவை கேட்கிற இடம் இதுதான். ஒரு சின்ன ஒரு இடத்துல அல்லாஹ் கேட்க வச்சு எல்லாத்தையும். பாருங்க, அதுல 5 துவா இருக்கு நடு இருப்புல. சொல்லுங்க, ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி வஜிபுர்னி வஹ்தினி வர்ஸுக்னி. தொழுகையில ரிஸ்க கேட்கிற இடம் அது மட்டும்தான். தொழுகையில ரிஸ்க கேட்கிற இடம் எது? இந்த 2 சுஜூதுக்கு இடையில் எழும்பி இருக்கிறோமே, கணக்கெடுக்கிறல்ல எல்லாரும். ரப்பி ஃபிர்லி, மோலையா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னி. 2வது வர்ஹம்னி, என் மீது இரக்கம் செய். வஜிபுர்னி, எனக்கு ஆறுதல் தான், ஆறுதலுக்கு வந்திருக்க உனக்கிட்ட. 4வது வஹ்தினி, ஹிதாயத்தை தான். 5வது தொழுவோம் அப்படின்ச்சா அல்லாஹ். இப்போ நடு இருப்புக்கு வந்துட்டோம், நடு இருப்புக்கு வந்துட்டோம். இந்த அஞ்சு துவா சரி, அதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம்? திரும்ப சுஜூத். என்ன சொல்லிட்டு போக போகிறோம்? அல்லாஹு அக்பர். யார் பெரியவன்? அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். சரி, திரும்ப சுஜூதில் போய் சுப்ஹான ரப்பியல் அஆலா, உயர்ந்த என்னுடைய ரப் தூய்மையான. ஏழு தரம் ஓதுங்க, பத்து தரம், ஒரு ரக்காத் இப்படி தொழுது பாருங்க. அதுதான் தேவை வாழ்க்கையில். வாழ்க்கையில் எதையோ ஒன்று அடைஞ்ச மாதிரி உங்களுக்கு இப்படி தொழுதா, வாழ்க்கையிலேயே தொழுக மிஸ் ஆகாது. சொல்லுவாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னுக்கு தொழுதவங்க அவங்களோட தொழுகட நிலைமை வேறு, தொழுகட நிலைமை வேறு. அவங்க தக்பீர் கட்டினா ஒன்றுமே அவங்களுக்கு வரணும். இந்த சிந்தனையில் தொழும் பொழுது உங்களுக்கு ஏதாவது விளங்குமா? இப்போ நீங்கள் பாருங்க, இஸ்லாம் அல்லாத மதத்தில் இருக்கிறவங்க அவங்களோட அவங்களோட சிலையை எவ்வளோ அந்த உள்ளட்சத்தோடு வணங்குவாங்க. சூரியனை வணங்குறவங்கள பாருங்க, தலையில் குட்டி பேசுறதும் வழங்காது. கதை எவ்வளோ படித்து கொடுத்துருக்காங்க தெரியுமா? அவங்க எப்படி படித்து கொடுத்துருக்காங்க, இப்படித்தான் வணங்கணும். ஆனால் எங்களோட தொழுகையை வந்து பாருங்க, எவ்வளோ ஸ்பீட், ஒரு சிந்தனை. அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, இது முதலாவது ரக்காத். சரி, ரெண்டாம் ரக்காத்து இதே மாதிரி தானே? சரி, ரெண்டாம் ரக்காத்து இதே மாதிரி தானே?

அதுக்கு அரபியில சொல்ற ஜல்சா ஹஃபீஃபா, உண்மையான தொழுகையாளியுடைய தொழுகை. உட்கார்ந்துதான் மேலெழும்போம். சொல்லுவாங்க சில உலமாக்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரம் தக்பீரை கட்டுவாங்க இரவையில், தொழுது தொழுது தொழுது தொழுது தொழுது அப்படி கால் இப்படி வீங்கிடும். யா ரசூலல்லாஹ் என்னது இப்படி, நான் நன்றியுள்ள அடியானா இருக்கப்பட. இன்பம் தொழுக இன்பமாக அப்படித்தான். இப்ப தராவி இப்ப 20 ரக்கா தொழுதோம், இன்பத்தில் தொழுகிறவங்க வேற, கஷ்டத்தை தொழுகிறவங்க வேற. ஏந்த அல்லாக்கு என்ன அர்ப்பணிச்சு தொழுகிறேன் என்று தொழுகிறவங்களோட தொழுக வித்தியாசம் தான். சரி, 2வது ரக்காத்து வந்துட்டோம், கடைசி அத்தஹியாத்துக்கு வந்திருக்கோம். பாருங்க அத்தஹியாத்துங்கிறது என்ன, அத்தஹியாத்துங்கிறது தொழுகையை முடிச்சு அல்லாக்கு காணிக்க செலுத்துறது. பாருங்க இதுல சொல்லுங்க, அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹ். யார பேர் வருது அதிலே? 4 விடையும் இருக்குது. அத்தஹியாத் யா அல்லாஹ், எல்லா காணிக்க. தஹியாத் என்ன, எல்லா கிஃப்ட். அல் முபாரகாத் 2வது, எல்லா பரக்கத்தும். 3வது அஸ்ஸலவாத், எல்லா ஸலவாத்தும். 4வது அத்தய்யிபாத், எல்லா மனமானவைகளும் யாருக்கு? அல்லாஹ் உனக்கு தான். இதை ஸ்பீட்டா எவ்வளோ அழகா அல்லாஹோட பேசுறது, எவ்வளோ அழகா அல்லாஹோட பேசுறது. எனக்கு அத்தையாது பாடம் இல்லை அப்படின்ட்டு நாங்க அல்லாஹ் கிட்ட சொல்லவும் மேல. இதெல்லாம் ஃபர்து ஐன், கட்டாயம் பாடமாக்கி வச்சிருக்கோம். எத்தனையோ பயான் நடக்குது தான், ஆனால் இவைகளை கையில் எடுத்து இப்போ எங்களோட அதிகமானவங்கள பார்த்துருப்பீங்க நீங்கள், ஜனாசா தொழுகையெல்லாம் விளங்குறது. ஜனாசா தொழுகையில் மகன்மார் தொழுவிக்க போகிற, யார் தொழுவிக்க போகிற, அதை பெரிசா நினைக்கிறது. மகன் ஜனாசா, நான் தான் வாப்பாவுக்கு தொழுவிச்சேன். மகனை கூப்பிட்டு ஸ்ரீதேவி அந்த மையத்து துவா ஓதுவாப்போம். தெரியா, அவனது தொழுவிக்க போனாய்? இல்லை, பாப்பாவுக்கு நான் தொழுவிக்கும். அடே, உனக்கும் மையத்து துவா தெரியா, நீ எடுத்து தொழுவிக்க வந்த வாப்பா பாவமே. நீயே துவா ஓத இல்லைன்னா பின்னுக்குள்ள துவா ஓதிப்பானா? இப்போ 3வது தக்பீரு பிறகு இப்போ எங்கடவங்க சொல்லி பழக்கிட்டாங்க என்ன தெரியுமா, உங்களுக்கு துவா தெரியாட்டி அல்லாஹும் மஃபிர்ல வரஹம் ஓதிக்கும். என்ன தெரியாட்டி துவா? எத்தனை வருஷம் தெரியா? இப்ப மௌத்தாவும் வரைக்கும் தெரியாதா? அல்லாஹும் மஃபிர்ல வரஹம்ஹுதான், அல்லாஹும் மஃபிர்ல வரஹம்ஹுதான், அப்படி சொல்லி சொல்லியே பாடுவீங்க. மையத்து துவாவை வாப்பாமார் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து பாடமாக்க வைக்கும். ஏன்னா மையத்து துவால 13 துவா இருக்கு. வேறு நேரத்தில் நாங்க பேசுறேன். அல்லாஹும் மஃபிர்ல ஒன்று, வர்ஹம்ஹு 2, வஆஃபிஹி 3, வஆஃபு அன்ஹு, வஅக்ரிம் நுஸுலஹு, வவஸ்ஸிஅ முதுஹலஹு, வஅஸ்லஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த், வநக்கிஹி மினல் கதாயா கமா யுனக்கஸ் ஸௌபுல் அபியது மினத் தனஸ், வஅப்திலஹு தாரன் கைரன் மின் தாரிஹி, வஸௌஜன் கைரன் மின் ஸௌஜிஹி, வஅஈதுஹு மின் ஃபித்னத்தில் கப்ரி வஅதாபின் நார். 13 துவா உள்ளடங்கினதுதான் ஒரு மையத்து துவா. பாடம் இல்லாட்டி இப்படி ஓதும், சொல்லி சொல்லி சொல்லி ஒருத்தருக்கும் பாடம் இல்லை. அதை பாடமாக்குறது ரமலான் நல்ல டைம், ஏத்திக்கா கடைசி 10 ஆலிம்களோடு இருந்து பாடமாக்குறது. அதே மாதிரிதான் அத்தஹியாத், எங்களுக்கு அல்லா இடத்துல தேவையான முழுதையும் கேட்கிற அத்தஹியாத். அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹ். அது ஒரு பகுதி பாடமாக்கலேசே அப்படித்தான். 2வது பகுதி என்ன, ரசூ

ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்ற அத்தஹியாத்துல. யாருக்கு சலாம் சொல்ற? அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, நபியே உங்களுக்கு சலாம். வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ். அதுக்கப்புறம் மூணாவது பகுதி, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்களுக்கும் சாலிஹான நல்லடியார்களுக்கும் சலாம். மூணாவது பகுதி. அதுக்கப்புறம் என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். விரல நீட்டுற யாரு? அல்லாஹ் ஒருவன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். எத்தனாவது பகுதி அத்தையாத்துல? நாலாவது. அப்படி அப்படி துண்டு துண்டா பாடமாக்கினாத்தான் சிந்தனையில் இருக்கு, கருத்து விளங்கி ஓதுனா. ஓ இதுக்கு போறோம், இதுக்கு போறோம், இதுக்கு போறோம், இதுக்கு போறோம். அதே அப்படியே சங்கிலி மாதிரி அடிச்சு விடுறது இல்லை. அதுக்கப்புறம் சலவாத் ரசூலுல்லாஹ் மீது, அல்லாஹும்

0: மஜீத். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது நீ ஸலவாத் சொன்னதை போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد. يا الله بركت سي கடைசி 2 அஸ்மாவுல் ஹுஸ்னாவுன அத்தையாத் முடியும். என்ன ஹமீத் மஜீத்? இதை கொஞ்சம் சிந்தனை கேடுங்க. அவ்வளவுதான், ஓதுறதா? எல்லாரும் ஓதுறதா? இல்லாம இல்ல. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தஹியாத்தை முடிச்சிட்டு 3 துவா படிச்சு தந்தார். அந்த 3 துவா இதில் இருக்குது. முதலாவது துவா, அல்லாஹும்மா ஃபிர் லீ, ஓதுங்க, மா கத்தம்து வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா அஅலன்து வமா அஸ்ரஃப்து وما انت اعلم به مني انت المقدم وانت المؤخر لا اله الا انت. صحيحான ஹதீஸ்ல வரக்கூடிய முஸ்லிம்ல வர துஆ, மன்னிப்பு கேக்குற அல்லாஹ் அடுத்து. இதெல்லாம் ஒவ்வொரு ரமலான் நல்ல லேசி உங்களுக்கு. நீங்க சொல்லல, அனிட்ட ஒன்றும் இல்ல இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு துண்டு துண்டா. اللهم اغفر لي ما قدمت يا الله முன் செய்த பாவங்களை மன்னி, وما اخرت பின் செய்த பாவங்களை மன்னி, وما اسررت ரகசியமா செய்த பாவங்களை மன்னி, وما اعلنت பரகசியமா செய்த பாவங்களை மன்னி, وما اسرفت நான் இஸ் வரம்பு மீறி செஞ்ச பாவங்களை மன்னி. நீதான் என் பாவத்தை அறிஞ்சவன் யா அல்லாஹ், நீதான் முதன்மையானவன், நீதான் கடைசியானவன், உன்னை தவிர எனக்கு வேற அல்லாஹ் இல்லை. யார்கிட்ட பேசுறோம்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எவ்வளோ உயர்ந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு ஒரு துவா படிச்சுத்தாங்க, நான் தொழுகையில் ஓதும். நபி அவங்க படிச்சு கொடுத்தாங்க, அபூபக்கர் இந்த துவாவை தொழுகையில் ஓதும். அதான் பின்னுக்கு அடுத்தது பாருங்க, சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. استغفار. يا الله நான் உனக்கு அநியாயம் செஞ்சிட்டேன், நான் உனக்கு அநியாயம் பண்ணிட்டேன் யா அல்லாஹ், அதிகமாக அநியாயம் பண்ணிட்டேன், உன்னை தவிர மன்னிக்க வேற யாரும் இல்லை, என்னை மன்னிச்சிரு, என் மீது இறக்கப்படு. நீ கஃபூர், நீ ரஹீம், அஸ்மாவுல் ஹுஸ்னா, நீ மன்னிக்கிறவன், இறக்க முடியவன். கடைசியாக ஒரே ஒரு துவா இருக்குது, அத்தஹியாத் முடிய முந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விடயங்களை கொண்டு பாதுகாவல் தேடினான். அத்தஹியாத்தில் முதலாவது கபருடைய வேதனை. என்ன வேதனை? கண்ணை பொத்தின அடுத்த நிமிஷம் அதுதான் இருக்கு, எல்லாம் மறந்துடுவாங்க, ஊட்ட கோப்பி உடிக்க வந்துடுவாங்க எல்லாரும், நாங்கள் மட்டும்தான் மாட்டோம். அடுத்த நிமிடம் அதுதான். ஆயிஷா ரதியல்லாம் சொல்கிறாங்க, ஒரு யஹூதி பொம்பளை என்கிட்ட வந்தா பிள்ளைய தூக்கிட்டு, ஏதாவது தாங்க நான் ஈச்சம்பளம் ஒன்று கொடுத்தேன். உடனே அந்த பொம்பளை சொன்ன, ஆயிஷா, ஒன்று அல்லாஹ் கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பானாக. எனக்கு ஷொக் ஆயிட்டு, என்னடா இது கபருடைய வேதனை? ஆயிஷா ரதியல்லாஹு அது வரைக்கும் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததோட ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, இப்படி பொம்பளை சொன்னாவே. நபியவங்க சொன்னாங்க, ஓ உண்மை ஆயிஷா, அண்டையிலேருந்து ரசூலுல்லாஹ் அந்த துஆ ஓத ஆரம்பித்தாங்க. எங்கள் அடுத்த இடம் எங்களுடைய ஸ்டாப் அதுதான் கபர். லேசிப்பட்டதில்லை, முஸ்லீமுக்கு 4 கேள்வி கபரில் 6 இன்பம் கிடைக்கும். காஃபிருக்கு 3 கேள்வி தான், இனி தண்டனை தான் ஸ்டார்ட். ஹைர், அதை இன்னொரு நேரம் பார்ப்போம். கபரை பற்றி தனியாக ஒரு படித்தா தான் அது விளங்கும், அது சும்மா அந்த கபருன்ட்டு போய் வேலை இல்லாது. நபி அவங்க தொழுகையில் பாதுகாவல் தேடுவாங்க கபர், நல்லா விலகி கொள்ளணும். இதை கொஞ்சம் இன்றைக்கு நைட் மவுத் ஆனீங்கன்னா நாளை கபர் தான், வேற இடம் இல்லை எங்களை தூக்கி கொண்டு போடுறது. ஹசன் ரதியல்லாஹ் திடீர்னு மவுத் ஆயிட்டான். ஹசன் ரதியல்லாஹ் வந்து அப்படி அழகு, நீங்க வரலாறுகளில் படிச்சிருப்பீங்க, ஹசன் ரதியல்லாஹ்க்கு அதிகமான கல்யாணம். ஏனென்றால் பெண்கள் முடிச்சுட்டு தலாக்கு எடுக்கிற அல் ரதியல்லாஹ் ஹுத்துபாவை ஓதிட்டாங்க, இது போற என்ன மானு கல்யாணம் முடிச்சு கொடுக்கப்படாது யார். ஹசன் ரதியல்லாஹ் ரசூலுல்லாவே மாதிரி, அந்த காலத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஏழு பேர் இருந்தாங்க. ஒன்று ஃபாத்திமா ரதியல்லாஹ், அடுத்து ஹசன் ரதியல்லாஹ். ஹசன் ரதியல்லாஹ் திடீரென்று மவுத் ஆயிட்டாங்க. ஹசன் ரதியல்லாஹ் பேரனும் திடீரென்று மவுத். மனைவி என்ன செஞ்சா, ஒரு வருஷம் அழுது அழுது அழுது கபரடிய கூடாரம் கட்டியிருந்த. என்ன செய்ய, அது ரசூலுல்லா அல்ல, ரசூலுல்லாட மகள் அல்ல, அல்லாஹ் அதை பார்க்க மாட்டான். மவுத் என்ன மவுத் தான், ஆனா கபரு மிக முக்கியமான இடம். நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலே இந்த துவா ஓதுவோம். ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ், சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர். முதலாவது யா அல்லாஹ், கபருடைய வேதனையை விட்டு என்ன பாதுகார். ரெண்டாவது தஜ்ஜாலுடைய ஃபித்னா சொல்லுங்க. அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். மூன்றாவது வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வஃபித்னத்தில் மமாத். வாழ்க்கையில் ஏற்படுற ஃபித்னாக்கள் இருக்கு, மவுத்துடைய ஃபித்னா இருக்கு. இதை தனியே உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். வாழ்க்கையில் என்ன ஃபித்னா, சிலவங்க ஃபித்னால மாட்டிக்கிட்டாங்க பாருங்க, நாங்கள் மாட்டப்படா, இந்த துவா ஓதினா மாட்ட மாட்டோம். வாழ்க்கையுடைய ஃபித்னா, மவுத்துடைய ஃபித்னா. நாலாவது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஸ்மி வல் மஹ்ரம். யா அல்லாஹ், கடனை விட்டு என்ன பாதுகார். ஷஹீதாக மாறினாலும் கடன் இருந்தா சொர்க்கம் போயிடலாம். ஷஹீத், நீ அல்லாஹ்ட பாதையில உயிரை கொடுத்துட்டீங்க, கடன் இருந்தா போயிடலாம். அதனால இந்த நாளை விட்டும் பாதுகாவல் தேடுறதுக்கு பிறகுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். யார பேர்ல தொழுகையை முடிக்கிறோம்? யா அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். விளைஞ்சா இப்ப தொழுகை அப்படியே தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கறதுக்கு இடையில அல்லாவை தவிர வேறு யாரையும் சிந்திக்க கூடாது. இதுதான் தொழுகை. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹுஷூ உள்ள தொழுகையாக எங்களுடைய தொழுகைகளை ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. வாஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد. கிருப ரஹ்மான யா அல்லாஹ், எங்களுடைய தொழுகைகளை சீராக்குவாயாக. ஹுஷுவோடு உன்னோடு ரகசியம் பேசக்கூடிய தொழுகையாக ஆக்குவாயாக. தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரை உன்னோடு பேசக்கூடிய பாக்கியங்களை தருவாயாக. நல்லடியார்கள், முன்னோர்கள், உலமாக்கள், சீதேவிகள் எவ்வாறு தொழுதார்களோ அவ்வாறு தொழும் பாக்கியத்தை தருவாயாக. உள்ளச்சத்தை நசீபாக்குவாயாக. உள்ளத்தால் உன்னை தொழ தௌஃபிக் செய்வாயாக. ஒவ்வொரு துவாக்களையும் கற்றியா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அடைந்தவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக. இந்த ரமதானுடைய மாதம் ஒவ்வொரு தொழுகையும் இவ்வாறு தொழ தௌஃபிக் செய்வாயாக. இதுவரைக்கும் உள்ளவிச்சம் இல்லாமல் தொழுத தொழுகைகளுக்காக இஸ்திஃபார் செய்கிறோம் ரஹ்மானே. அந்த தொழுகைகளை வீணாக்கி விடாதயா அல்லாஹ், அவைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. லைலத்துல் கத்ரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
1: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
3: அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வனஸ்தயீனுஹு வனஸ்தக்ஃபிரு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقال الله تعالى: الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. وقال نبينا صلى الله عليه وسلم: من قرأ سورة الكهف في يوم الجمعة أضاء له من النور ما بين الجمعتين، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இவ்வுலகத்தில் படைத்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை இறக்கிய அல்லாஹ் உலகம் உள்ளவரை மனித சமூகம் எல்லா தரப்பு மனிதர்களும் நேரான பாதையில் வாழுவதற்கான வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை அல்லாஹு அஸ்ஸவஜல் மனித சமூகமாகிய நமக்கு அருள் கொடையாக அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். முழு குர்ஆனும் வாழ்வியல் வழிகாட்டியாக இருந்தாலும் குர்ஆனினுடைய 18வது அத்தியாயம் சூரா அல் கஹ்ஃப் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் கரா சூரத்துல் கஹ்ஃப், யார் ஒருவர் சூரா அல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, அல்லா அலஹு நூர், அந்த அத்தியாயம் அவரினுடைய வாழ்வுக்கான ஒளியாக அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள். இனி ஒரு அறிவிப்பில், யார் ஒருவர் சூரா கஹுஃபை ஒவ்வொரு ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதி வருவாரோ, பைனல் ஜும்மாத்தைன், இரண்டு ஜும்மாக்களுக்கு மத்தியில் இடைப்பட்ட அந்த நாட்களினுடைய வெளிச்சமாக, ஜோதியாக, ஒளியாக அவர் வாழ்வின் வழிகாட்டியாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். யார் ஒருவர்,
1: நேரம் சரியாக காலை 9 மணி,
4: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
5: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், நான்கு விஷயங்களை தொட்டும் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுவின் தூதர் பாதுகாப்பு தேடுவார்கள். அதில் ஒன்று ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து ரப்பே என்னை நீ காக்கணும் என்பதாக பிரார்த்திப்பார்கள். இந்த சூரத்துல் கஹுஃப் உலகத்தினுடைய ஆகப்பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திற்கும் உங்களுக்கு விடிவை ஏற்படுத்தி இருக்கிறது. தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் உங்களை காக்கக்கூடிய வழிகாட்டி இந்த கஹுஃப் என்ற அத்தியாயம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஒரு நபித்தோழர் வீட்டினுடைய திண்ணையில் இரவு நேரத்தில் இந்த சூரத்துல் கஹுஃபை எழுதி வைத்திருந்தார். குர்ஆனை ஓதுவதற்காக இந்த சூரத்துல் கஹுஃப் என்ற அத்தியாயத்தை புரட்டி ஓத ஆரம்பிக்குகிறார். அவரினுடைய குதிரை என்ற அந்த வாகனம் வீட்டுக்கு வெளியில் முற்றத்தில் கெட்டப்பட்டிருக்கிறது. இவர் வீட்டு திண்ணையிலே அமர்ந்து வானம் பார்த்து ஓதிக்கொண்டிருக்கிறார். சூரத்துல் கஹுஃபை ஓதுவதுதான் தாமதம், அவரினுடைய அந்த குதிரை அப்படி மிரள ஆரம்பிக்குகிறது. வானத்தை பார்க்கிறார், வானத்திலிருந்து ஒரு ஜோதி அப்படி இந்த தோழரினுடைய வீட்டை நோக்கி இறங்குகிறது. மனிதர் என்ற ரீதியில் ஒரு பதற்றம், திடீர் என்பதாக. உடனே ஓதுவதை நிப்பாட்டுகிறார், குதிரையும் அமைதி அடைகிறது, சாந்தம் அடைகிறது, அந்த ஜோதியும் காணாமல் போய்விடுகிறது. மீண்டும் அந்த தோழர் சூரத்துல் கஹுஃபினுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்குகிறார். மீண்டும் குதிரை மிரளுகிறது, வானத்தை பார்க்கிறார், வீட்டை நோக்கி ஒரு ஜோதியை போன்று ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி வந்து கொண்டிருக்கிறது. பயப்படுகிறார். உடனே குதிரை சாந்தம் அடைகிறது, ஜோதியையும் காணவில்லை. இப்படி தொடர்ச்சியாக ஓதுவதும் நிப்பாட்டுவதும் பதற்றத்தோடி பயணப்பட்ட தோழர் ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறார், ஏதோ ஒரு தவறு நடப்பதை போன்ற அவரினுடைய உள்ளுணர்வு சொன்னவுடன் அப்படி ஓதிக்கொண்டிருந்த அத்தியாயத்தை மூடிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் உறங்கி விடுகிறார். மறுநாள் அல்லாஹுவின் தூதரை அதிகாலை தொழுகையில் சந்தித்து நடந்த விவகாரத்தை சொல்லும் பொழுது ரசூல் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் அது ஜோதி, அல்லாஹுவினுடைய அருள், அருள் வடிவானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஃபஜ்ர் வரை அதிகாலை வரை ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் நாங்களும் அந்த அருள் வடிவானவர்களை பார்த்திருக்க கூடும் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு அத்தியாயம். நாங்கள் வீடுகளில் ஓதும் பொழுது அல்லாஹுவின் அருள் வடிவானவர்களை, அருளின் வானவர்களை, ஜோதியை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அத்தியாயம். நமது வாழ்வினுடைய வழிகாட்டி, நமது வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நேரத்திலெல்லாம் ஒளியாக நின்று வழிகாட்டக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம். தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட ஒரு பெரிய குழப்பம் இல்லை. அந்த குழப்பத்திற்கும் விடுதலையை, ஈடேற்றத்தை வைத்திருக்கக்கூடிய, பாதுகாப்பை நல்கக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம் என்று சொன்னால், அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் கட்டளையிட்டார்கள். ஏன் இந்த அத்தியாயம் இவ்வளவு மகத்துவமிக்கது? கொஞ்சம் இந்த அத்தியாயத்தோடு நாம் பயணப்படுவோமே ஆனால், ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய ஐந்து சோதனைகளை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடும். யாராக இருக்கட்டும், இந்த ஐந்து சோதனைகளில் ஏதேனும் ஒரு சோதனைக்கு மனிதன் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த அத்தியாயமே வழிகாட்டி இருக்கிறது. ஒரு ஐந்து சோதனைகளை பதிவு செய்யும், அந்த சோதனைகளோடு அதற்கான தீர்வையும் இந்த அத்தியாயம் நமக்கு காட்டுகிறது. இந்த அத்தியாயம் இறங்கியதே ரொம்ப அற்புதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்காவை சார்ந்த இறைமறுப்பாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். அன்றைக்கு இருந்த வேதக்காரர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதரை பற்றி இந்த இறைமறுப்பாளர்கள் முறையிடுகிறார்கள். எங்கள் தேசத்தில் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், இறைவனின் தூதர் என்பதாக தன்னை வாதாடுகிறார் என்று சொன்ன பொழுது அந்த வேதக்காரர்கள் சொன்னார்கள், ஒருவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான், நாங்கள் ஒரு மூன்று கேள்விகளை கேட்கிறோம், அந்த கேள்வியை நீங்கள் பதில் கேளுங்கள், அவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் அதற்கு பதில் கொடுக்க முடியும். கேள்விகளை சொல்லி அனுப்புகிறார்கள். முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக குகையிலே தூங்கிய குகைவாசிகளினுடைய வரலாறு என்ன? யார் அந்த ஹதிர்? மூசாவினுடைய ஆசிரியராக பயணப்பட்ட அந்த ஹதிர் யார்? ஹிதிர் யார்? உலகத்தையே சுத்தி வந்த துல்கர்னைன் என்பவர் யார் என்ற மூன்று கேள்விகளை இறைமறுப்பாளர்கள் ரசூலிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை சொல்கிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹுவின் தூதர் செல்கிறார்கள். காரணம், சுயமாக நபியால் ஏதோ புத்தகத்தை பார்த்து அல்லது சுயமாக யோசித்து பேசக்கூடியவர் அல்ல அவர். அல்லாஹுவினுடைய வேத வெளிப்பாடுகளை கொண்டு பேசப்படக்கூடியவர். சொன்னது தாமதம், மறுநாள் அந்த மக்கள் வந்து நிற்கிறார்கள், ரசூலுக்கு வகி வரவில்லை. ஒரு நாள் கழிகிறது, இரண்டு நாட்கள் கழிகிறது, இப்படி ஒரு சூழலை ரசூல் சந்தித்ததே இல்லை. தினமும் ஒன்றுக்கு பல முறை ஜிப்ரீல் நேரடியாக ரசூலோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவது, வகியை இறக்குவது, ரசூலோடு உரையாடுவது, திடீர் என்பதாக ஒரு நாள் முழுவதும் ஜிப்ரீலை காணவில்லை, மறுநாளும் காணவில்லை, வாரம் கடக்குகிறது, ஒரு வாரம் கடக்குகிறது, ஜிப்ரீலை காணவில்லை. நேரடியாக அல்லாஹுவோடி வகையின் தொடர்பில் இருக்கக்கூடிய ரசூல் அந்த சூழலில் அமர்ந்து கொண்டு யோசிக்க வேண்டும், எவ்வளவு பதற்றம். நாம் என்ன தவறு செய்தோம்? இத்தனை ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. ஜிப்ரீல் வருவதே தாமதம், வரவே இல்லை. வாரங்கள் 10 நாட்களை கடந்தது, 12 நாட்களை கடந்தது, மொத்தம் 15 நாட்கள். 15 நாட்களுக்கு பிறகு 16வது நாளில் அல்லாஹ் அஸ்ஸவஜல் வஹியை இறக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு உவஜா. அந்த இறக்கிய வார்த்தையே அற்புதமானது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். இந்த வார்த்தையின் ஊடாக அல்லாஹ் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்றே அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை ஆரம்பித்தார். நபியினுடைய தேட்டத்தின் விடிவு இந்த சூரத்துல் கஹ்ஃப். நபியினுடைய ஏக்கத்திற்கு விடிவாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கினார். நபியினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, நபியினுடைய முதுகுத்தண்டை நிமிர்த்தி வைப்பதற்கு அல்லாஹ் இறக்கிய அத்தியாயம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லதி, எப்படிப்பட்ட அல்லாஹ்? அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், இந்த வேதத்தை தனது அடிமையான முஹம்மதின் மீது அல்லாஹ் இறக்கிறான். வலம் யஜ்அல் லஹு உவஜா, எந்த கோணலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த மாறுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த சருகுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது. கோணல் இல்லாத, சருகுதல் இல்லாத தெளிவான வேதத்தை தனது அடிமையின் மீது அல்லாஹ் இறக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று ரசூலினுடைய விடியலாக இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் அமைத்துக் கொடுத்தார். இந்த அத்தியாயத்திற்குள்ளாக பயணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் முதலில் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவான், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்த் ஜீனத்தன் லஹா. இந்த உலகம் என்பது ஒரு அலங்காரம். லினபுலுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா, இந்த உலகத்தில் நாம் உங்களை படைத்திருப்பது உங்களில் யார் செயலால் நல்லவர்கள் என்பதை சோதிப்பதற்காக. அதிலே அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது ஜீனா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அலங்காரம், அழகுக்கும் அழகு அலங்காரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அழகு என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, அலங்காரம் என்பது சந்தர்ப்பத்திற்காக இருக்கக்கூடியது. நாம் ஒரு 5 சோதனைகளை கொண்டு மனித சமூகமே உங்களை நாம் சோதிப்போம். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த 5 சோதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா என்ற அல்லாஹ் பாடம் நடத்துவதற்கு முன்பாக முதலில் ஒரு துலுக்கு செய்தியை பதிவு செய்கிறான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தன் லஹா, இந்த உலகம் என்பது அழகு அல்ல, இது ஒரு அலங்காரம், ஒரு கவர்ச்சி. நேரம் செல்ல செல்ல உண்மை முகம் தெரிய வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நான் ஒரு அழகு சாதனத்தை கொண்டு என்னுடைய முகத்தை நான் அழகுபடுத்துகிறேன் என்று சொன்னால், சில மணி தியாலங்களை நான் கடக்கும் பொழுது என்னுடைய முகத்தினுடைய உண்மை தன்மையை பிரதிபலித்துவிடும். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தன் லஹா, அஜத்தல்லாஹா, இது அழகு அல்ல, இந்த உலகம் ஒரு அலங்காரம். ஏன் இந்த அலங்காரத்தோடு இந்த உலகத்தை நாம் படைத்தோமே ஆனால், லினபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் செயலால் மிக நல்லவர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக இந்த உலகத்தை நாம் படைத்திருக்கிறோமே தவிர, இந்த உலகத்தினுடைய அழகிலே மூழ்குவதற்காக உங்களை நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஒரு மனிதன் ஐந்து சோதனைகளில் ஏதேனும் ஒன்றுக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு சிலர்களுக்கு அல்ல ஐந்தையும் சோதனையாக கொடுப்பான். அது என்ன சோதனை? அந்த சோதனையின் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த சோதனையிலிருந்து நாம் எப்படி வெளியேற வேண்டும், எப்படி நமக்கான விடிவு, எல்லாவற்றையும் இந்த அத்தியாயம் பேசியிருக்கும். அதுதான் மிக அற்புதம். வெறும் இந்த சோதனை வரும் என்று அல்லாஹ் பேசியிருக்க மாட்டான். இந்த சோதனை வரும், இந்த சோதனையில் இவர்கள் எல்லாம் மாட்டினார்கள், இந்த மாற்றுதலில் இருந்து அவர்கள் எப்படி தப்பித்தார்கள், தப்பித்தவர்களினுடைய உயர்வு என்ன, தப்பிக்காமல் உலகத்தினுடைய அலங்காரத்தில் மூழ்கி கிடந்தவர்களினுடைய விளைவு என்ன என்று இந்த அத்தியாயம் நிறைவு செய்யும். முதல் சோதனை யாராக இருந்தாலும் தான் சுமந்திருக்கக்கூடிய கொள்கைக்கான ஒரு சோதனை ஏற்படும். நாம் ஒரு கொள்கையின் மீது இருக்கும் பொழுது நம்முடைய கொள்கையினுடைய சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நம்மில் யார் கொள்கையில் உறுதியானவர்கள், உறுதியற்றவர்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்துவான். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய நெருக்கடிகள், உலகத்தினுடைய இழப்புகள், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொஞ்சம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கால்களை அசைத்து பார்ப்பான், நம்முடைய உறுதிப்பாட்டை அல்லாஹ் அசைத்து பார்ப்பான். அந்த நேரத்தில் நாம் எதை தேர்வு செய்கிறோம், நாம் சுமந்திருக்கக்கூடிய உண்மையான கொள்கைக்காக உறுதியோடு இருக்கிறோமா, அல்லது உலகத்தினுடைய அலங்காரத்திற்காக, உலகத்தினுடைய கவர்ச்சிக்காக நம்முடைய கொள்கையை நாம் இழந்து விடுகிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். இறை தூதர்கள் அல்ல, நல்லடியார்கள், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தோன்றிய வாலிபர்கள், அரசவையில் அவர்களினுடைய தகப்பன்கள் எல்லாம் அரசவையினுடைய ஆளுநர்கள், அமைச்சர்கள், கவர்னர்கள். அதிலே சில வாலிபர்கள் அன்றைய நாட்டு அரசன் தன்னையே கடவுளாக பாவிக்குமாறு கட்டளையிட்டு நிர்பந்தித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். நானே கடவுள் என்ற முழக்கத்தை முழங்கிக் கொண்டு மனிதர்களை அடக்கி ஒடுக்கி ஒரு அராஜகத்தோடு தன்னுடைய கட்டமைப்பை உருவாக்கியிருந்த காலகட்டத்தில் இந்த வாலிபர்கள் எழுந்தார்கள். அல்லாஹுதான் எங்களினுடைய இறைவன் என்பதாக முழங்கினார்கள். முழங்கியதற்காக சோதனை ஏற்படுகிறது. தங்களது கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக இழப்புகள், சிரமங்களை தாங்கிக் கொள்கிறார்கள். இதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், 300 ஆண்டு காலம் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்கணும்னா காரணம் இருந்தால்தான் காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம தூங்குறோம் அப்படின்னு சொன்னா, உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக உம்ரா செய்வார்கள். இன்னைக்கு உம்ரா செஞ்சிருப்பாரு, திருப்பி நாளைக்கு போய் உம்ரா செய்வாரு. உம்ராவினுடைய ஃபருதுல கடைசி ஃபருது என்னன்னா தலைமுடியை களைய வேண்டும். இன்னைக்கு முட்டை அடிச்சிருப்பாரு, நாளைக்கும் போய் உம்ரா செஞ்சாருன்னா முட்டை அடிக்கணும். ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம், முடி எப்படி வளரும்? அப்போ நீண்ட காலம் அந்த துறையிலே பயிற்சி பெற்ற அந்த அழகான அந்த தொழிலாளிகள் சொல்வார்கள், தலைமுடியை இறக்கி 4 மணி நேரத்திற்குள்ளாக 1000கணக்கான புதிய முடிகள் வளர ஆரம்பித்து விடுமாம். ஆனால் 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய முடிகள் வளரவில்லை. 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய நகங்களில் எந்த மாற்றமும் இல்லை. 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்க வைத்தான் அல்லாஹு அஸ்ஸவஜல், அவர்களினுடைய தோள்களில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி உறங்கினார்களோ 300 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஈமானை சுமந்ததற்காக. இது யதார்த்தம். உலகத்தில் கடல் என்பது மூழ்கடிக்கக்கூடியது, நெருப்பு என்பது கரிக்கக்கூடியது, இதுதான் யதார்த்தம். காரணம் காரியம். ஒரு மனிதர் நெருப்பிலே கை வைப்பார் என்று சொன்னால் அந்த நெருப்பு என்ன செய்யும் என்று சொன்னால், நெருப்பிலே கை வைப்பது ஒரு காரியம், அந்த காரியத்தை அவர் செய்யும் பொழுது சுடு என்பது ஒரு காரணம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் இறை தூதர்கள் அல்ல, வாலிபர்கள், நம்மை போன்ற சக மனிதர்கள், நல்லடியார்கள், ஈமானை சுமந்ததற்காக, நேரான சத்திய கொள்கையில் உறுதியாக இருந்ததற்காக, இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் அவர்களை காத்தான். கொள்கையில் சில நேரங்களில் பிடிப்போடி இருக்கும் பொழுது இழப்புகளை போன்று நமக்கு தெரியும். இல்லை இல்லை, அல்லாஹு அஸ்ஸவஜல் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மனிதர் 300 காலம் அவரினுடைய தோற்றம் எப்படி மாறி இருக்க வேண்டும், அவரினுடைய முடிகள், அவரினுடைய நகங்கள், அவரினுடைய உடல் அமைப்புகள் எதுவுமே இல்லை, உறங்கியதை போன்றே அல்லாஹ் அஸ்ஸவஜல் எழுப்பி காட்டினான். எழுப்பியதற்கு பிறகு தங்களோடு பேசினார்கள், எவ்வளவு நேரம் உறங்கினோம், பகலிலே சிறிது நேரம் உறங்கி இருக்கக்கூடும், சில நேரங்களில் மதிய உணவை உண்டதற்கு பிறகு அசர் வரை உறங்குவோம் அல்லவா அவர்கள் தங்களோடு பேசிக் கொள்கிறார்கள், அதுவரைத்தான் நாம் உறங்கி இருக்கக்கூடும். அல்லாஹ் உணர்த்தினான், அவர்கள் கையிலே இருந்த சாப்பிடுவதற்கு பசி எடுக்குகிறது, கைகளிலே சில நாணயங்கள் இருந்ததல்லவா, குகையிலே தஞ்சமடைவதற்கு முன்பாக அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் கடைக்கு வருகிறார். சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், கடையிலே கொடுக்கும் பொழுது அந்த கடைக்காரர் ஆச்சரியப்படுகிறார், வரலாற்றில் இப்படி ஒரு நாணயம் தற்பொழுது உலகத்திலேயே இல்லை. திருப்பி அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, அதிகாரிகள் வந்து பார்க்கிறார்கள், 300 முன்பாக கோலாட்சிய ஒரு மன்னனினுடைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட நாணயம் அவர்கள் சொல்ல அந்த வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த நாணயம் எங்கிருந்தது, எங்கள் பாக்கெட்டில் இருந்தது, எப்பொழுது இருந்தது, சில நேரத்திற்கு முன்பாக உறங்கினோம், உறங்குவதற்கு முன்பாக பாக்கெட்டில் வைத்திருந்தோம், இப்பொழுது பசிக்குகிறது, இல்லை நீங்கள் உறங்கிய காலம் 300 என்று அந்த வாலிபர்களுக்கு பிறர் சொல்லி கொடுத்தார்கள். அப்போ கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் தோற்று போக மாட்டோம். அல்லாஹ் அஸ்ஸவஜல் இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் இந்த கொள்கையை கொண்டு நம்மை சோதிப்பான். ஜீனா அலங்காரம் என்று சொன்னானே, இந்த ஒரு அலங்காரம் வந்து நிற்கும் அந்த நேரத்தில் நாம் எதை கைப்பற்றுகிறோம், அந்த வாலிபர்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள், அந்த வாலிபர்களை மீட்டெடுத்தான், அந்த மன்னனை அல்லாஹ் தோல்விப்படுத்தினான். இரண்டாவதாக செல்வம், பொருளாதாரம் ஒரு அலங்காரம், இந்த உலகம் ஒரு அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, செல்வம் ஒரு அலங்காரம், இந்த செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 மகன்கள், சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், ஒருவனுக்கு 2 பேருக்கு தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு பாக பங்கீடு கிடைக்குகிறது. ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனக்கு கிடைத்த அந்த பாக பங்கை 3 பிரிக்குகிறார். 1, ஒரு பங்கை கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார், மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார். இனி ஒரு பங்கை ஏழைகளுக்கு சதக்கா செய்கிறார். இனி ஒரு பங்கு கொஞ்சம் மிக குறுகிய அந்த தொகையை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குகிறார், விவசாயம் செய்கிறார். ஆனால் இவரினுடைய அண்ணனுமோ முழு பங்கையும் வியாபாரத்தில் போடுகிறார், விவசாயத்தில் போடுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஓதுரி பிலகும் மசலர் ரஜுலை, இருவரை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணப்படுத்துகிறார், லி அஹதிஹிமா ஜன்னதைனி மின் அய்னாபிம், அந்த 2 பேரில் ஒருத்தர் இருக்கிறானே செல்வம் முழுவதையும் அப்படி தன்னுடைய விவசாயத்தில் போட்டான், 1 தோட்டம் 2 தோட்டமாக மாறியது, திராட்சை தோட்டங்களை அல்லாஹ் உருவாக்கினான், அந்த தோட்டங்களுக்கு மத்தியில் 6 அல்லாஹ் உருவாக்கினான், மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டான். தன்னுடன் பிறந்தவன் 1/3 மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடித்தான், இனி 1 ஏழைக்கு கொடுத்து சதக்கா செய்து விட்டான், கொஞ்ச பங்கை வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டுகிறான். ஆனால் இந்த மொத்த பங்கையும் செல்வத்தில் போட்டு செழித்தான் அல்லவா, கொடித்தான் அல்லவா, அல்லாஹ் அவனுடைய கரத்தை உயர்த்தி கொண்டே செல்கிறார். தன்னுடன் பிறந்தவனை பார்க்கும் பொழுதெல்லாம் கேலி அடிப்பது, பிழைக்க தெரியாதவன், ஒரு ஏமாளினி, உனக்கும் தகப்பனினுடைய பங்கு வந்தது, என்னுடைய பங்கை பார்த்தாயா, எத்தனை மடங்கு நான் பெருக்கி இருக்கிறேன், இதுதான் பிழைப்பதற்கான காரணம். அப்போ அந்த தம்பி சொல்றான், உடன் பிறந்தவன் சொன்னான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உன்னை படைத்தான், அல்லாஹ் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். நீ எப்பொழுது தோட்டத்திற்குள்ளே நுழைந்தாலும் அல்லாஹுவை பெருமைப்படுத்து, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்தது என்று சொல். லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று அல்லாஹுவை மகிமைப்படுத்து. உனது முயற்சி அல்ல, உன்னுடைய திட்டம் அல்ல, உன்னுடைய உழைப்பு அல்ல, ரப்புல் இஸ்ஸத் உனக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். ஆதலால் நீ தோட்டத்திற்குள்ளே நுழையும் பொழுதெல்லாம் மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று படைத்தவனை பெருமைப்படுத்து என்று அந்த மனிதன் சொல்லிக் கொடுக்கிறான். காலலி சாஹிபிஹி வஹுவ யுஹாவிருஹு அன அக்ஸரு மின்க மால வஅஸ்ஸு நஃபரா. நீ என்ன செல்வத்தை வைத்திருக்கிறாய், பார் நான் எவ்வளவு செல்வத்தை வைத்திருக்கிறேன், உன்னை விட அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவன் நினைத்துக் கொண்டான் செல்வம் என்பது கண்ணியம் என்று நினைத்துக் கொண்டான். இல்லை, ஜீனா அது ஒரு அலங்காரம். குர்ஆன்ல சில வார்த்தைகள் ஜோடியாகவே வரும், அல் ஹாஃபிர் அர் ராஃபி அல் முஇஸ் அல் முஸில், தாழ்த்துபவன் உயர்த்துபவன். அல் ஹாஃபிர் தாழ்த்துபவன், உயர்த்துபவன், அல் முஇஸ் கண்ணியத்தை கொடுப்பவன், அல் முதில் இழிவை கொடுப்பவன். சிலருக்கு கொடுத்து அல்லாஹ் உயர்த்துவான், சிலருக்கு அல்லாஹ் எடுத்து தாழ்த்துவான். இரண்டுமே சோதனை தான். அதைத்தான் அந்த மனிதன் சொன்னான், காலலி சாஹிபிஹி وهو يحاوره انا اكثر منك مالا وعز نفرا ودخل جنته وهو ظالم لنفسه قال ما اظن ان تبيد هذه ابدا وما اظن الساعه. இப்படி தன்னை பெருமைப்படுத்துகிறார். என்னுடைய உழைப்பால், என்னுடைய இதால் என்னை நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன். அப்ப தோழன் சொல்லிக் கொடுக்கிறான், இல்லை, அல்லாஹுவை மகிமைப்படுத்து. மாஷா அல்லாஹ் லா குவ்வத்த இல்லா பில்லா இன் தரணி அனா கல்ல மின் கமால வலதா. அல்லாஹுவை மகிமைப்படுத்து, அல்லாஹுவை பெருமைப்படுத்து. இல்லை, எனது முயற்சி, எனது திட்டம், எனது அர்ப்பணிப்புகள் என்ற அந்த உலகத்தினுடைய மோகத்தில் மூழ்கி கிடந்த பொழுது அல்லாஹ் நிறைவு செய்கிறான். ஒரு நாள் அதே இரண்டு தோட்டங்களுக்குள்ளாக அந்த மனிதன் வந்தான். தோட்டத்தினுடைய அத்தனை பயிர்களும் மஞ்சள் அடித்ததாக கரிந்து நாசமாய் போய்விட்டது என்று அல்லாஹ் அந்த வரலாறை நிறைவு செய்ய. அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் யாரை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக. பொருளாதாரம் ஒரு பெரிய சோதனை, அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். பாருங்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக இருவருக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தேன், அதில் யார் என்னை மகிமைப்படுத்தினார்களோ அவர்களை நான் பாதுகாத்தேன். காலம் உள்ளவரை அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக நான் உலகத்தில் மாற்றி காட்டினேன். என்னை எவன் புறக்கணித்தானோ, எனது அருள்கொடையை அனுபவித்துக் கொண்டு எனக்கு எதிராகவே எவன் பயணப்பட்டானோ, எனது அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு எனது நன்றியை எனக்கு நன்றி செலுத்துவதை யார் மறுத்தானோ அவர்களை நான் பிடிப்பேன் என்று அல்லாஹ் இந்த வரலாறோடு நிறைவு செய்கிறார். அப்ப செல்வம் என்பது அல்லாஹ் சோதிக்கக்கூடிய ஒரு அலங்காரம். அந்த சோதனையில் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். அல் ஹாஃபிஸ் தாழ்த்துவான், அர் ராஃபி உயர்த்துவான். எல்லா நேரத்திலும் மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. உயர்ந்த கட்டிடத்திற்குள்ளாக, தோட்டம் துறவுகளுக்குள்ளாக, மகா பெரிய நம்முடைய வீடுகளுக்குள்ளாக நுழையும் பொழுது மக்கள் நம்மை பெருமைப்படுத்தும் பொழுது, இல்லை, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது. லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. அலா உஹ்பிருக்கும் பி குனூஸில் ஜன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்து பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா? அல்லாஹுவின் தூதரே, சொர்க்கத்து பொக்கிஷம் கற்றுக் கொடுங்கள். லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்ற இந்த வார்த்தை இருக்கிறது, சொர்க்கத்து பொக்கிஷம் என்பதாக. இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அவனை நாம் அழித்தோம், அவன் செல்வத்தை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். மூன்றாவதாக கல்வியை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அறிவுரிக்குகிறதே மகத்துவம், மகத்துவமிக்கது, மனோகரமானது, உன்னதமானது அறிவு. ஆனால் அந்த அறிவை கொண்டும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த நேரத்தில் நமது அறிவு நமக்கு பணிவை தர வேண்டுமே தவிர, எங்கேனும் நமது அறிவு நமக்கு கொஞ்சம் மிதப்பை கொடுக்குமேயானால், மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. ஒரு இஸ்ரவேலர் கேட்குறான், இந்த உலகத்திலே ரொம்ப தெளிவான அறிவாளியார், ரொம்ப பெரிய அறிவாளியார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தத்தோடு யோசிக்கிறாங்க. அன்றைக்கு அவர் தான் இறை தூதர், அவர் தான் அந்த இஸ்ரவேலர்களினுடைய வழிகாட்டி, இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். இப்போ சொல்கிறாங்க, ஆனால் நான் தான் உலகத்தில் நான் தான் இப்போ பெரிய அறிவாளி. இந்த வார்த்தை மூசா யதார்த்தமாக பயன்படுத்தியது, ஆனால் அல்லாவுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் சொன்னா, இல்லை மூசா நீங்கள் இல்லை. இந்த இடத்துல ஒரு இடத்த அல்லாஹ் சுட்டி காட்டுறான், அவர் வரமாட்டார், நீ போனால் உணர்ந்து கொள்வாய் நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை உணரக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார், உன்னை விட அவர்தான் மிகச்சிறந்த அறிவாளி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவை தேடி பயணப்படுகிறார், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். ரொம்பலாம் கேள்வியே கிடையாது, மொத்தமே மூணு கேள்விக்கும் பதிலையும் சொல்லி கொடுக்கிறார். உன்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி மொத்தம் மூணு தான், பதில் ஒன்று தான் இருக்கணும். நான் என்ன செஞ்சாலும் கேட்கக்கூடாது. கேள்வியையும் சொல்லி கொடுத்தார், பதிலையும் சொல்லி கொடுத்தார். நீ அறிவாளின்னு சொன்ன, அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இந்த இடத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், ஹிதரை போய் சந்திக்கணும். போன உடனே சொல்றாரு மூசா, இப்படி நான் வந்திருக்கிறேன் யார், இஸ்ரவேலர்களினுடைய இறைத்துதராமா, உங்க கூட கல்வி கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுறேன், உங்கள்ட இருந்து நான் அறிவை எடுத்து கற்றுக்கொள்வதற்கு, உங்கள் அறிவிலே கொஞ்சம் பயனடைவதற்கு வந்திருக்கிறேன் சொன்னார். எடுத்த உடனே, நீங்க பயன் முடியாது, உங்களால் எல்லாம் என் கூட எல்லாம் பயணிக்க முடியாது. இல்லை, என்ன நடந்தாலும் உங்க கூட உட்கார்ந்து நான் கல்வியை கற்றுக்கொள்ளணும். பதிலை சொல்லி கொடுக்கிறார். உலகத்தில் இது போன்ற ஆசிரியர் எங்கேனும் கண்டதுண்டா? மூசாவே, நான் எதை செய்தாலும் பதில் எதுவாக இருக்க வேண்டுமேயானால் நீ ஏன் எதற்கு என்று கேட்கவே கூடாது. முதல்லயே பதிலையும் சொல்லிட்டாரு, நீ பேசாட்டு உட்கார்ந்து இருக்கணும் போதும், அமைதியாக வருவதுதான் கல்வி. அல்லாஹ் உயர்ந்த கல்வியை கொடுத்து மூசாவை சோதிக்கவில்லை. நீ உன்னை அறிவாளின்னு சொன்ன, ஆசிரியர் சொல்கிறார் உனக்கான கேள்வி, எது நடந்தாலும் பதில் அமைதியாக இருக்க வேண்டும், ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடாது. தலையாட்டுகிறார் மூசா, மூன்று கேள்விகளை தாண்ட முடியவில்லை மூசாவால். வெறும் மூன்று கேள்விகள், பதிலையும் சொன்னாரே ஹிதர் கேட்கக்கூடாது என்பதாக, அந்த பதிலையும் கூட அவரால் சொல்ல தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை. இறுதியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசாவை விட்டு விடைபெறும் பொழுது மூசாவினுடைய கரத்தை பிடித்து சொன்ன வார்த்தை, கப்பலில் ரெண்டு பேரும் பயணப்படுறாங்க, ஒரு சின்ன குருவி அந்த கப்பலில் வந்து அமர்கிறது, அமர்ந்து அந்த கடலினுடைய நீரை தனது அழகால் கொத்துகிறது. ஹிதர் மூசாவை தட்டுகிறார், மூசா அந்த பறவையை பார். இப்பொழுது அதனுடைய அழகால் அந்த கடலிலே முக்கி எடுத்ததே கடலிலே எவ்வளவு குறைந்திருக்கும். மூசா சொன்னார், எதுவும் குறைந்திருக்காது, உனது அறிவும் எனது அறிவும் அல்லாஹுவின் அறிவுக்கு முன்பாக இந்த பறவையினுடைய அழகிலே கொத்தி மிச்சம் இருக்கக்கூடிய நீருக்கு கூட சமம் இல்லை, நாம் யாரும் அறிவாளி இல்லை, உணர்ந்து கொள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய இறை தூதரை அல்லாஹ் கல்வி தான் அறிந்தவன் என்ற யதார்த்தமாக மூசாவினுடைய குணம் அதுதான். ஆனாலும் ஒரு இறை தூதர் இப்படி பேசக்கூடாது, ஒரு இறை தூதரினுடைய நாவிலிருந்து மூசாவை போன்று உன்னதமானவர்களினுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தையை கூட அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கல்வியை கொடுத்திருப்பது சமூகத்தை கண்ணியப்படுத்துவதற்கு தானே தவிர, நான் கல்வியாளன் நீங்கள் எல்லாம் முட்டாள்கள் எனக்கு கீழ் உள்ளவர்கள் என்பதற்காக பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு அல்ல. ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, கல்வி என்பதும் ஒரு அலங்காரம், அதை கொண்டும் நாம் சோதிப்போம். மூசா தோற்று போனார், ஹிதர் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறார். நான்காவதாக அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான், ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதிகாரம் என்பது நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவருமே அதிகாரம் உடையவர்கள்தான். உறவுகளால் முதலாளியாக, தொழில்களிலே, ஊர்களிலே, பள்ளிவையினுடைய நிர்வாகத்திலே, இப்படி அல்லாஹ் நமது கையில் அதிகாரத்தை கொடுப்பான். அந்த அதிகாரமும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய அலங்காரம் கொடுத்து அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த அதிகாரத்தை நாம் எப்படி நடக்குகிறோம்? எஸ் அலூன கந்தில் கர்ணை, துல்கர்ணைன்னு ஒருத்தர் இருந்தார் கிமூலே. அவர் என்ன செய்கிறாருன்னா, உலகத்தினுடைய அதிகாரத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். உலகம் முழுவதும் சுற்றுவார், முழு தேசமும் அவருக்கு அல்லாஹ் கட்டுப்பட கொடுத்தான். அப்போ ஒரு ஊருக்குள்ள போறாரு, போனாங்கன்னா அங்குள்ள
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
4: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: வைத்து அப்படி என்ன செய்கிறார்? எல்லோரினுடைய முயற்சியினால் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்களேயானால் தனக்கு கீழ் உள்ளவர்களினுடைய தேவையை நிறைவேற்றுகிறார். எல்லாம் முடிஞ்சோன்னு அந்த மக்கள் கண்ணீரோடி துல்கர்னைனுக்கு நன்றி செலுத்துகிறார். எத்தனையோ மன்னர்கள் எங்களை ஆண்டும் யாரும் எங்களை கண்டுகொள்ளாத பொழுது, இதற்கு முன்பு உங்களை நாங்கள் பார்த்ததில்லை, எங்கள் கோரிக்கையை வைத்தவுடன் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினீர்களே என்று கண்ணீரோடி அவர்கள் நன்றி செலுத்தும் பொழுது, துல்கர்னைனை புகழும் பொழுது குர்ஆன் சொல்லும், துல்கர்னைன் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்வார், ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இது என்னுடைய புகழ் அல்ல, இது என்னுடைய ரப்பினுடைய கருணை, அல்லாஹுவை துதி, எங்கள் அல்லாஹுவை மகிமைப்படுத்து. அல்லாஹு ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இந்த ஆற்றலை எனக்கு கருணையாளன் கொடுத்தான், அந்த கருணையாளனினுடைய கருணை தான் இவை தானே தவிர என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய உழைப்பு அல்ல. ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, சுலைமான் சொன்னார் அல்லவா, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய அருள் கொடை. அதே வார்த்தை மாறாமல் சொன்னார், ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இந்த சுவர் அல்லாஹ் என்னை கொண்டு வந்தது, அல்லாஹுவின் கருணை உங்களுக்கு உதவுவது அல்லாஹ் என் மீது செய்திருக்கக்கூடிய பாக்கியம். நமக்கு கீழே வேலையாளராக இருப்பார்கள், கடைகளில் நாம் முதலாளியாக அமர்ந்திருப்போம். கருணை காட்ட வேண்டும். நம்முடைய அதிகாரத்தை வைத்து அவர்களினுடைய கண்ணீரை வடிப்பதற்கல்ல, நமது அதிகாரம் அவர்களினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். அதிகாரம் ஒரு அலங்காரம், அதைத்தான் அல்லாஹ் சொல்லி முடிக்குகிறான். அந்த அலங்காரத்தை வைத்து நாம் சோதித்தோம், அந்த சோதனையில் துல்கர்னைன் வெற்றி பெற்றார். ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இது எனது ரப்பினுடைய கருணை என்பதாக தனது அதிகாரத்தை வைத்து தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு நலவு செய்தாரே, இப்படி யார் செய்வீர்களோ அந்த அதிகாரம் உங்களுக்கும் நலவாக இருக்கும், பிறருக்கும் நலவாக இருக்கும். இல்லை, அந்த அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்வீர்களே ஆனால். இதுதான் சந்தர்ப்பம், நம்மளை எவன் கேள்வி கேட்க முடியும்? என்னை கேட்டுட்டு இல்லை, வெளியே போன. நீ யார் என்னை எல்லாம் கேள்வி கேட்பதற்கு? உனக்கு என்ன உரிமை இருக்குகிறது? என் முன்னாடியே கையை நீட்டிட்டு இல்லை, போனா போகட்டும்னு உன்னை வேலைக்கு வச்சோம்னா ஏன் குற்றத்தையே நீ ஆய்வு செய்கிறாயா? இல்லை, ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, துல்கர்னையாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பாத், பாசமானவர்களே, சூரத்துல் கஹ்ஃப் அல்லாஹ் அலஹு நூர், வழிகாட்டக்கூடிய ஒளி அது. வாழ்க்கையில் வாழும் காலகட்டத்தில் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஜோதி அது. ரசூல் சொன்னார்கள், அந்த அத்தியாயம் மிக அற்புதமானது. மனித சமூகம் முகம் கொடுக்கக்கூடிய சோதனைகளை பேசுகிறது. அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனா, இந்த உலகம் ஒரு அலங்காரம். இந்த அலங்காரத்தின் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அந்த அலங்காரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். ஒரு ஐந்து விதமான அலங்காரங்களை மார்க்கம் பதிவு செய்கிறது. ஒன்று, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான ஒரு போராட்டத்திற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, செல்வங்களை அல்லாஹ் கொடுப்பான் அலங்காரமாக, அந்த செல்வம் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். மூன்றாவதாக, கல்வியை அல்லாஹ் சிலருக்கு அறிவை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், நமது அறிவு எதை உணர்த்த வேண்டும். நான்காவதாக, அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான், அந்த அதிகாரம் சமூகத்திற்கும் மனிதர்களுக்கும் நமக்கு கீழுள்ளவர்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அதிகாரம் பயனடைய வேண்டுமே தவிர, நமது அதிகாரமே பிறரை கண்கலங்குவதற்காக மாற்றிவிடக்கூடாது. இறுதியாக அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வான், பண்புகளை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பான். குணங்கள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குணங்கள் ஒரு அலங்காரம். அந்த அலங்காரம், அந்த அற்புதமான குணங்களை நாம் எப்படி மெருகூட்டி கொண்டிருக்கிறோமா, அல்லது குணத்தால் நாம் கெட்டிருக்கிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். ஆதமை அல்லாஹ் படைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை சொல்கிறார், ஒத்துரு ஆலி நபியை ஓதி காட்டுங்கள். ஆதமை நாம் படைத்தோம், முழு வானவர்களுக்கும் நாம் கட்டளையிட்டோம், ஆதமிற்கு சிரம் பணியுமாறு நாம் கட்டளையிட்டோம். இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர அத்தனை நபர்களும் நமது கட்டளையை ஏற்றார்கள். காணமினல் ஜின்னி ஃபஃபசகான் அம்பி ரப்பிஹி அஃபதத்தஹிதூனஹு வதுர்ரியத்தஹு. ஆனால் அந்த இபிலீஸ் மாத்திரம் ஜின் இனத்தை சார்ந்தவன், அதனால் நமது கட்டளையை அவன் புறக்கணித்தான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இபிலீஸை ஏழாவது வானத்திற்கு அல்லாஹ் உயர்த்தி வானவர்களோடு அல்லாஹ் உறவாட வைத்தான். ஒரு கட்டத்தில் இவன் வானவனாகவே இருக்கக்கூடுமோ, வானவர்களின் ஆசிரியரோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவனை உயர்த்தினான். ஆனால் அல்லாஹ் பண்பு ரீதியாக யதார்த்த முகத்தோடு அல்லாஹ் அவனை சோதிக்க விரும்பிய பொழுது அவனினுடைய குணத்தை அவன் வெளிக்கொண்டு வந்து விட்டான். ஆதமை அல்லாஹ் படைத்து இபிலீஸை விட உயர்ந்தவர்கள் வானவர்கள், நெருப்பால் ஜோதியால் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது ஒட்டுமொத்த வானவர்களும் ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை. அல்லாஹு அஸ்ஸவஜல் கட்டளையிடுவது மகத்துவமிக்க மாட்சியமிக்க அல்லாஹ் கட்டளையிடுகிறார். ஆனால் இபிலீஸ் மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் எதிர்த்து கேட்டான், இது ஒரு மண், நானுமோ நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்பால் படைக்கப்பட்டவன் எப்படி ஒரு மண்ணுக்கு

0: சும சமூகத்திற்கு முன்பாக நறுமணம் தடவியவர்களாக, சமூகத்திற்கு முன்பாக கவர்ச்சியானவர்களாக, சமூகத்திற்கு முன்பாக அழகிய இலகிய மனம் படைத்தவர்களாக இல்லை. இல்லை, நமக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது. அந்த அந்தரங்கத்தில் நம்முடைய பண்புகள் எப்படி இருக்கிறது? நெருக்கத்திற்குரியவர்களிடத்தில், மனைவியிடத்தில், குழந்தையிடத்தில், உறவுகளிடத்தில், இரத்த பந்தத்திடத்தில் யார் நமக்கு மிக நெருக்கத்திற்குரியவராக இருக்கிறாரோ, நம்முடைய நண்பர்களிடத்தில் நம்முடைய குணத்தால் எப்படி இருக்கிறோம்? உலகம் சொல்லட்டும் இவர் குணத்தால் உயர்ந்தவர் என்பதாக, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனக்கு நெருக்கத்திற்குரியவர்கள் சொல்ல வேண்டும், நான் குணத்தால் எப்படிப்பட்டவன். முகத்திரையை கிழித்தான், ஷைத்தான் அடித்துக் கொண்டிருந்தான் ஏழாவது வானத்தில். ஆனால் ஒரு சோதனை வந்த பொழுது, அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்த பொழுது, அவனினுடைய முகமூடி கலண்டு விழுந்ததா இல்லையா? அதுபோன்று அல்லாஹ் நம்மையும் சோதிப்பான். எல்லா நேரத்திலும் நம்முடைய முகங்கள் ஒற்றையாக இருக்க வேண்டும். எதுவும் நடக்கட்டும், எவ்வளவு அவமானங்களை நாம் சந்தித்தாலும், மேன்மக்கள் மேன்மக்களாகவே இருக்க வேண்டும். நம்முடைய குணத்தை நாம் இழந்துவிடக்கூடாது, நம்முடைய பண்புகளை நாம் இழந்துவிடக்கூடாது. யாராக இருக்கட்டும், எவ்வளவு கோபம் இருக்கட்டும், எவ்வளவு குரோதம் இருக்கட்டும், எந்த நேரத்திலும் நமக்கான குணம் சிதைந்து விடக்கூடாது. ஷைத்தானுக்கு சிதைந்ததல்லவா? சந்தர்ப்பம் சூழல்கள் கொஞ்சம் மாறும் பொழுது, அவனினுடைய பிடரி நரம்பை கொஞ்சம் உலுக்க ஆரம்பித்த பொழுது, அவனினுடைய தன்மானத்தை கொஞ்சம் உரசிய பொழுது, அவனினுடைய யதார்த்த குணம் வெளியே வந்ததல்லவா? அப்படி ஒரு குணம் நமக்கு இருக்கவே கூடாது. எல்லா நேரத்திலும் ஒற்றை குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். குணங்களை கொண்டு நாம் சோதிப்போம். ஷைத்தான் தோற்றுப்போனான், வானவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஷைத்தான் தோற்றுப்போனான் குணத்தை கொண்டு சோதிக்கும் பொழுது. சந்தர்ப்பவாதியாக இருந்தான், ஆனால் கொஞ்சம் நாம் பிடிக்கும் பொழுது அவனினுடைய முகமூடி கலண்டதல்லவா? ஆம், ஆனால் வானவர்கள் எல்லா நேரத்திலும் ஒற்றை முகமுடையவர்களாக இருந்தார்கள். நீங்கள் வானவர்களின் குணமுடையவர்களாக இருப்பீர்களா, அல்லது ஷைத்தானின் முகமூடியாக கலடப்போகிறீர்களா என்பதனுடைய சோதனை குணத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறான். நண்பு உறவுகளே, சூரத்துல் கஹ்ஃப் மிக அற்புதமானது. ஒரு முறை ஜும்மாவில் நாம் ஓதினால் அந்த வாரம் முழுவதும் நமக்கு ஒளியாக இருக்கும். வெறும் மந்திரத்தினால் அல்ல, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், தனிமையில் அமர்ந்து சூரா கஹ்ஃபை திறப்பீர்கள், அருளின் வானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வருவார்கள். அந்த அத்தியாயத்திற்குள்ளாகவே அல்லாஹ் விடுதலையை வைத்திருப்பான், ஒரு விடியலை வைத்திருப்பான். எப்படி வெளியேற வேண்டும், சோதனையிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால தான் ரசூல் சொன்னார்கள், யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, ஜும்மாவினுடைய தினம் என்று சொன்னால் வியாழக்கிழமையினுடைய இரவிலிருந்து வெள்ளிக்கிழமையினுடைய சூரியன் மறையக்கூடிய வரை, இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்பொழுது வேண்டுமேயானாலும் இந்த அத்தியாயத்தை நாம் ஓதலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அரபியில் ஓத வேண்டும். ஓதியதற்கு பிறகு ஒரு 10 வசனத்திற்கேனும் தமிழ் மொழிபெயர்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக படியுங்கள். இந்த அத்தியாயம் நம்மோடி பேசும். நமது வாழ்வுக்கான ஜோதி பிற அத்தியாயத்தை போன்றல்ல, நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளையும் பேசும், அந்த சோதனைகளுக்கான தீர்வையும் பேசும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கஹ்ஃப் அத்தியாயம் யாரை புகழ்ந்ததோ அந்த புகழுக்குரியவர்களாக அல்லாஹ் உங்களை நம்மை தேர்வு செய்யட்டும். யாரை இந்த அத்தியாயம் இகழ்ந்ததோ, யார் இந்த அத்தியாயத்தின் ஊடாக சபிக்கப்பட்டார்களோ, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை நம்மையும் பாதுகாக்கட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஒயிட்டு போடும் பொழுது அந்த எண்ணம் நமக்கு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளையாடி அணியுங்கள் சொன்னாங்க. ஏன்? மரணிக்கும் பொழுது அதே கலரோட தான் மரணிக்க போகிறீங்க, கஃன் அதே கலரோட தான் இருக்கும். அது உங்களுடைய மரணத்தை ஞாபகம் காட்டும். தூய்மையான ஆடை, அது இஸ்ஸத்தான ஆடை. சுப்ஹானல்லாஹ், தலையை மறைக்கிறது, தலப்பாகி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம்.

0: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்களா? செஞ்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாகி கட்டிருக்கிறாங்க. ஃபத்ஹ் மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஃபீச்சர் அவங்க எப்படி இருந்தாங்கிறது தெளிவாக ஹதீஸ்களில் வருது. தலைப்பாகி கட்டிருந்தாங்க, ரைட். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கெட்டணும் தலைப்பாகின்னு சொன்னால் அது சுன்னாவாயிரும். தொழும் போதெல்லாம் நீங்கள் தலையை மறைக்கணும்னு சொன்னால் அது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாக தலையில் எந்த எதுவுமே இல்லாமல் தொழவும் செஞ்சுருக்காங்க. அப்போ தொழும் போது தலையை மறைக்காமையும் தொழலாம், தலையை மறைத்தும் தொழலாம். ஆனால் ஜீனத் என்ன, நபி ஸல்லல்லாஹு பிடிச்சது என்னன்னு பார்க்கும்பொழுது என்னது, மறைக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிறது நமக்கும் பிடிக்கணும். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான அட்டையரில் நம்ம இருக்கிறது இது கட்டாயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்ச்சரை விரும்பி இருக்கிறாங்க. இது கல்ச்சர் தான், அதெல்லாம் நம்ம பண்ண தேவைன்னா அதை கொச்சப்படுத்த தேவையில்லைங்கிறாங்க. இது கல்ச்சர் தானே, அதெல்லாம் தேவையில்லை, இந்த ஆடை உடுக்க தேவையில்லை, சோபா அதெல்லாம் அது கல்ச்சருங்க, அதெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா சுத்ரா போடுறதா அதெல்லாம் கல்ச்சர் தான், போட தேவையில்லை. தலையில் தலப்பாக கட்டுறதா அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சுருக்காங்களா, அவங்க விரும்பி தானே செஞ்சாங்க. அப்போ நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி விரும்புகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன், சஹாபாக்கள் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன். ஒருத்தனுடைய ட்ரெஸ் இப்படி தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒருத்தருடைய ஆடை அவருடைய இன்டர்னல் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவோம். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் நல்ல இல்ம் இருக்கக்கூடியவராக எப்பொழுது மாறுறாருன்னா, இல்ம் இருக்கக்கூடியவர்களுடைய சாவகாசம் இருந்தாதான். அப்படின்னா அவர்கள் எப்படி ஆடை உடுத்திருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரியே அவரும் அவர் என்ன பண்ணிட்டார், அவரை மாற்றிக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவர் இல்முடைய மக்களோடு சேருவார், அவருடைய இல்ம் அதிகப்படும். அப்போ ஆடைங்கிறது ரொம்ப முக்கியம், ஆடை ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஆடை நம்ம பார்க்குறோம். ஷமாயில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கிளியராக வருது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமீஸ் பெரிய ஆடை, ஜில்பா, இது என்ன சொல்லுவாங்க, அந்த பெரிய ஆடைக்கு ஒரு இது சொல்லுவாங்க, இசார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆடை உடுத்திருப்பாங்க கையில், அப்புறம் அந்த கால் வந்து கரண்டைக்கு மேலே இருக்கும், பெரிய சட்டையாக ஒரே சட்டையை போட்டிருப்பாங்க, சில நேரங்களில் ரெண்டு சட்டையை போட்டிருப்பாங்க, உள்ளுக்கு ஒரு ஆடை உடுத்திருப்பாங்க, அந்த வேஷ்டி நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி ஆடை உடுத்தி இப்படிலாம் வருது இல்லை. அப்போ அதெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கக்கூடிய அன்பினால் அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அதெல்லாம் நன்மை இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருந்த அன்புனால் அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹ் அலம். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை பேணி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா இது அடிப்படை ஆதாரங்களில் ஒன்று, முக்கமாத்துகளில் ஒன்று.
1: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
2: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரயி அவர்கள்.
3: இன்னல்ஹம்துலில்லாஹ் وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், நல்லோர்கள், நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்காட்டுகிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமில்லை. அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன், உயிரோடு இருப்பவன். லா தௌஹுதுஹு சினத்து வலா நௌம். அவனுக்கு சிறு தூக்கமோ தூக்கமோ பீடிப்பதில்லை. லஹு மாஃபி சமாவாத்தி ஒமாஃபில் அர்த். வானங்கள் பூமியில் இருக்கும் அத்தனையும் அவனுக்கே உரியது. மன்ஜல்லதி யஷ்ஃபவ் இந்தஹு இல்லா பிஇதினிஹி. அவன் அனுமதி இல்லாமல் அவனிடம் யார் சிபார்சு செய்ய போகின்றார்? யஅலமு மா பைன ஐதிஹிம் வமா ஹல்ஃபஹும். ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பவைகளையும் பின்னால் இருப்பவைகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நன்கு அறிகின்றான். வலா யுஹீதுன பிஷய்யி மின் இல்மிஹி. அவனுடைய இல்மிலிருந்து எதையும் யாரும் அடைந்து வளைந்து கொள்ள முடியாது. இல்லா பிமா ஷா. அவன் நாடியதை தவிர, அவனுடைய அறிவிலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்துவிட முடியாது. ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா நன்கு அறிகின்றான் என்று அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா இந்த ஆயத்துல் குர்சி என்கிற இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 255 வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். இதை நாம் கலா கதிர் என்று சொல்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தின், ஒவ்வொரு பொருளுக்கு முன்னால் இருப்பது பின்னால் இருப்பது அத்தனையும் அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே ஒமா ஊத்தித்து மின் இல்மின் இல்லா கலீலான்னு சொல்கிறான். நீங்கள் இல்மிலிருந்து கொஞ்சமே அன்று வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்கிறான். நம்முடைய அறிவு ரொம்ப அற்பமாக கொஞ்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அறிவை யாரும் அடைய வளைந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறான். ஒவ்வொரு வஸ்துவினுடைய முன்னால் பின்னால் உள்ள எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறான். இது நாம் கலா கதிர் என்று சொல்கிறோம். இந்த கலா கதிரை ஈமான் கொள்ள இல்லை என்று சொன்னால் நாங்கள் உண்மையான மூமினாகவும் முடியாது. நாம் ஈமான் கொள்ளக்கூடிய 6 அம்சங்களில் கலா கதிர் 6வது அம்சமாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு மனித உருவத்தில் வந்து முட்டுக்காலோடு முட்டுக்காலை முட்டை வைத்து உட்கார்ந்து தீன் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என சொல்லித்தாருங்கள் என்று கேட்க, அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நல்லது கெட்டது அத்தனையும் இறைவனின் நாட்டப்படியே நடக்கிறது என்ற விதியை நம்புவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று சான்று பகிர்ந்து விட்டு போனார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். எனவே ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய எழுத்து எப்போதோ முந்திவிட்டது என்ற ஒரு விடயம். இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயத்தில் சிலர் வாதம் தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் தட்டுத்தடுமாறுகிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் விதியை நம்புவது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோசனமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் கத்ரியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர்கள் தோன்றினார்கள். கத்ரியாக்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் அவர்கள் ஒரு மனிதன் என்ன செய்ய போகிறான் என்பது செய்யும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நம்பினார்கள். அப்படி அவர்கள் நம்பியதற்கு காரணம் அவர்கள் அவர்களுடைய அறிவை முதன்மைப்படுத்தியதுதான். ஒரு மனிதன் சொர்க்கம் நரகம் நாளை எவ்வாறு அவன் வாழ்வான், பிறக்கும் முன்னரே அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பது அல்லாஹ்வுடைய அறிவில் முந்திவிட்டது என்று மார்க்கம் சொல்லுகின்ற போது அது எப்படி சாத்தியம், அப்படி என்றால் அது அநியாயம் இல்லையா என்று ஒரு வியாக்கியானம் செய்து பார்த்தார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்வது அல்லாஹ்வுக்கே முந்திவிட்டால் ஏன் அவனை படைக்க வேண்டும், அது அநியாயம் இல்லையா என்று கேட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய அறிவுக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது, அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத் நமக்கு தெரியாது. அறிவில் அவன் எல்லாவற்றையும் விட ஆற்றல் உடையவன் என்றால் அறிவில் மடமை என்பதை கலக்காத அறிவு ஒன்று இருக்குமாக இருந்தால் நாளை நடப்பதையும் நாளை மறுநாள் நடப்பதையும் இன்னும் 1,000,000 வருடத்துக்கு பின்னால் நடப்பதையும் அறிந்தால் அது அறிவு, அதுதான் உண்மையான ஒரு அறிவு. அது யாருக்கும் சாத்தியமில்லை அல்லாஹுவை தவிர. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படிப்பட்டதென்றால் இதுக்கு பிறகு எத்தனை பேர் பிறப்பார்கள், எப்படி பிறப்பார்கள், எங்கே இருப்பார்கள், எப்படி வாழ்வார்கள், அத்தனையும் அறிந்தவன் தான் அல்லாஹ். அவனுடைய திருமறையில் ஒரு மரத்தில் இருந்த பழுத்த இலை கீழே விழுவதையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். இருளில் ஒரு விதையில் காய்ந்ததோ ஈரமானதோ முளைத்து விடுவதையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான் என்று திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அறிவு அத்தனையும் அடைந்து கொண்டு விட்டது, அதுதான் விதி என்கிற ஒரு விடயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இபின் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களுடைய காதில் ஒரு செய்தி வந்து எட்டியது. அங்கே ஒரு சிலர் விதியை மறுக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்தது. அப்போது இபின் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை சந்தித்தால் நான் சொன்னதாக சொல்லி வையுங்கள், நான் அவர்களை விட்டும் நிறவராதி. அவர்களும் என்னை விட்டும் நிறவராதிகள், அவருக்கும் இருக்கும் எனக்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி வையுங்கள். அவர்களிடம் இன்னொன்றை சொல்லுங்கள், அவர்களிடம் உஹது மலை அளவு தங்கம் இருந்து அந்த தங்கம் அத்தனையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தாலும் விதியை அவர்கள் நம்பாதவரை அதற்கு எந்த கூலியும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்றார். விதியை நம்புவது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா அல் ஹதீத் 22வது வசனத்திலே அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா. அல்லாஹ்வு தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய உங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய், கஷ்டம், கவலை, இழப்பு, இடம்பெயர்வு, அனர்த்தம், இப்படி உங்களில் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடிய முசீபத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா, அதையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே அது எழுதப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். ஆக அல்லாஹ்வுடைய எழுத்து முந்திவிட்டது. விதியை நம்புகின்ற விஷயத்தில் 4 விஷயங்கள் அதிலே உள்ளடக்கப்படுகின்றது. 4 விஷயங்கள் அந்த விதியை நம்புவதிலே இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான், இல்மு என்கிற ஒரு விடயம். ரெண்டாவது, கிதாபா, அவன் ஏற்கனவே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். மூன்றாவது, அல் மஷியா, அவன் எல்லாவற்றையும் நாடி விட்டான் என்கிற ஒரு விடயம். ஆக அல்லாஹ் தஆலா அவனுடைய விதியுடைய விஷயத்திலே எழுதிவிட்டான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் எழுதிவிட்டான், ஆக எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் அதை எழுதிவிட்டான். யோசிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அடுத்த வார்த்தையாக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது. நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்னால் இன்றைக்கு லேசாக வயிற்று வலிக்கிறது கூட அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வைச்சது தான். அப்போ இது இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், அல்லாஹ்வுக்கு இது லேசான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டான். சொல்லி காட்டிட்டு அதில் உள்ள ஒரு ஹிக்மத்து, அதில் உள்ள ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க, லிகைலா தஸௌ அலா மா ஃபாத்தக்கும், உங்களுக்கு மிஸ் பண்ணி போன விஷயத்தில், உங்களை விட்டும் தவறி போன விடயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹூ பிமா ஆதாக்கும், உங்களுக்கு கிடைத்த விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்கும் இந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்றான். வல்லாஹு யுஹிப்பு குல்ல வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலிம் ஃபஹூர், அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடிய தற்பெருமை அடிக்கக்கூடிய யாரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லைங்கிறான். ஏன் இதை சொல்கிறான்னு தெரியுமா, உங்களுக்கு கிடைச்சதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுறதுங்கிறது இறைவன் நமக்கு தந்தாங்கிறத மறந்த நிலையில் நடக்கிறது. எனக்கு இப்போ தெரியுமா, நான் அதில் அவ்வளோ பாஸ் பண்ணிட்டேன், நான் கை வச்சு அப்படித்தான் விளையும், நாம் தோத்ததே கிடையாது, நாங்கள் பேசின அப்படித்தான் இருக்கும், எங்கள்கிட்ட தவறு நடக்காது, நாங்கள் அப்படித்தான் அப்படி என்று உங்களுக்கு கிடைச்ச ஒன்றில் நீங்கள் அதிகம் சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும்
4: சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, நீ ஒவ்வொரு பெருமை அடிக்கக்கூடியவரும் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லைங்கிறான். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் ஒன்றி கெட்ட விஷயங்கள் ஒன்றி, ரெண்டு தானே ஒரு மனிதனுக்கு நடக்கும். சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும், கவலையான ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டில் எதையுமே அல்லாஹ்வுடைய நாட்டம்னு நம்பினால், கவலையான விஷயம் வரும்போதே அவர் அதிலேயே மூழ்கி போய் வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டார். லிகைலாத்தக்கும், உங்களுக்கு தவறி போன விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்க விதி என்கிற இதை நம்பினால்தான். இன்றைக்கு உலகத்தில் WHO ரிப்போர்ட்டின் படி 40 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், 3 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணி தப்பிக்கிட்டு இருக்கிறார். இவ்வளவுக்கு இன்றைக்கு மன அழுத்தம்.
2: நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நிம்மதியை தேடி அலையக்கூடிய இந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறான். நீங்கள் மூமினான ஆணோ பெண்ணோ நீங்கள் நல்லமல் செய்து வாழ்ந்தால் உங்களை நாங்கள் நிம்மதியாக வாழ வைப்போம். நல்லாவதால சொல்றான். அதுக்கு என்ன கண்டிஷன் போறான்? ஈமான் கொண்டு இருக்கணும். நீங்க ஈமான்குள்ள என்ன வருது? கல்லாக்கதர் இருக்குது. கல்லாக்கதரை நம்பினா உங்களுக்கு இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா இந்த வசனத்தை பாருங்க, நமக்கு தவறி போனதுல கவலைப்படாம இருக்கிறதுக்கும், நமக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு மனம் குழம்பி போகாம இருக்கிறதுக்கும், விரியை நம்பினால் அல்லாஹ் எடுத்துட்டான், அல்லாஹ் தந்துட்டான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எதை கொண்டு வந்தோம் நம்ம வேதனைப்படுறதுக்கு? அர்ணா கயிறு கூட இல்லாம தானே நம்ம பிறந்தோம். அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ரில் சொல்லி காட்டுறான், இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கலையே, எதுவுமாக இருக்கலையே. அவன் நான் 40 வயசாக இருந்தேன், 40 வயசுக்கு முன்னால் என் வாப்பாவுடைய முள்ளந்தண்டில் ஒரு நீராக இருந்திருப்பேன். இன்னும் 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கே போய் இருந்திருப்பேன்? வாப்பாவே இல்லையா? அப்போ எங்கே போய் இருந்திருப்பேன்? இப்படியே இருந்த நமக்கு இருப்பதெல்லாம் அல்லாஹ் தந்தது இல்லையா? அதில் ஒரு சின்ன தொகை தொலைந்து போனதுக்காக வேதனைப்படுறோமே, அது இடையில் வந்து நடுவில் போனது தானே, எதுக்கு வேதனைப்படணும் என்கிறேன். நமக்கிட்ட ஒருத்தர் 5000 ரூபா காசை தந்து இதில் ஒரு 1000 ரூபா பள்ளிக்கு கொடுங்கண்டா, அதில் யாருக்காவது கவலை வருமா? இருப்பதெல்லாம் நல்லா தந்தது, இடையில் கொஞ்சம் தொலைஞ்சு போகுது, மனசில் கொஞ்சம் கவலை வருதே, அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சது தானே, அதில் என்ன வேதனைப்பட வேண்டியிருக்கிறது? சிந்திச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்க, முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமோ ஆச்சரியம், இன்ன அம்ருஹு குல்லஹு கைர், அவனுக்கு நடப்பது எல்லாமே அவனுக்கு நலவாகவே போய்விடுகிறது, ஒலைச தாலிக்கல் யஹதின் இல்லா லில் மூமின், இது மூமினுக்கு மட்டும்தான் வர எவனுக்கும் கிடையாதுங்கிறாங்க. ஒரு மூமினுடைய விடயம் எல்லாமே நல்லது, நடப்பதெல்லாம் நலவாக போகுது, மூமினுக்கு மட்டும்தான் இது வர எவனுக்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது விதியோடு சம்பந்தப்படுத்தி அழகான ஒரு தத்துவம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இன் அசாபத்து குஸ்ஸர்ரா, நமக்கு ஒரு கவலையான ஒரு விடயம் நடந்துட்டு, ஒரு நோய், ஒரு வேதனை, மனசில் ஒரு கவலை, அடுக்கடுக்கான பிரச்சனை, திரும்ப திரும்ப நமக்கு நடக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு விஷயம், சிந்திச்சு பாருங்க, ஏதோ ஒரு கவலை வருது, ஏதோ ஒரு கஷ்டம் வருது, நம்ம நம்ம வாழ்க்கையில் நாமளே சிந்திச்சு பார்ப்போம், நமக்கு என்ன வேதனையெல்லாம் இருக்குதுண்டு. சிலர் கல்யாணத்தில் பிரச்சனையாக இருக்கும், சிலர் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கும், பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்கும், வம்சத்தில் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும், சுற்றி வளைத்து பிரச்சனையாக இருக்கும், ஒன்றுமில்லாட்டியும் ஒன்றுமில்லைன்னு நம்ம கவலையாக இருக்குன்னு கூட சொல்லலாம், எல்லாத்துக்கும் கவலையாக இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியாவது உங்களுக்கு ஒரு கவலை வந்துட்டேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? ஒரு சந்தோஷமாக ஒரு கவலையான ஒரு விஷயம் வந்து, ஒய் நசாபத்துக்கு தர்றா, ஒரு கெடுதியான ஒரு விஷயம் வந்துட்டேன்னு சொன்னால் சபுர, அவர் பொறுமையாக இருப்பார், ஃபக்கான ஹைரன் லகு, அது அவருக்கு நலவாக போய்விடுது, அவருக்கு பொறுமை வரும், அவர் பொறுமை அடைவார். எப்படி பொறுமை அடைகிறது? பொறுமை அடைகிறது எப்படி? எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் ரொம்ப ஈஸியான ஒன்று இருக்குது. நோய் வாய்ப்பாட்டுக்கு ஒருத்தன் இருப்பான், பார்த்தா ஒன்றுமே இருக்காது, என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்கள் இன்னமும் யோசிக்கிறீங்க, யோசிக்காதீங்கம்பாங்க, முடிஞ்சால் அவையே யோசிக்கிறான். இந்த டாக்டர்மாரோ அல்லது மற்றவர்களோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யோசிக்காதீங்க, இன்னும் யோசிக்காதீங்க, எல்லாம் யோசிக்காங்க, விட்டுடுங்க, அதெல்லாம் பாரதாம்பாங்க. இதை சொல்கிறதுக்கு அது தேவையா? இதை சொன்னால் ஒருத்தனால் யோசிக்காமல் இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்களேன், எப்படி யோசிக்காமல் இருக்கிறது? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி கொடுங்களேன், அல்லாஹ்வுடைய நாட்டம், இதுக்கு அல்லாஹ் ஒரு கூலி தருவான், இதுக்கு ஒரு பரிசு இருக்குது, இதுக்கெல்லாம் அல்லாஹ் மறுமையில் சேர்த்து உங்களுக்கு தரப்போகிறான். இப்படி சொல்லும்போது அவரால் அங்கே பொறுமையாக இருக்க முடிகிறது. ஒரு மனிதன் எப்போ பொறுமையாக இருக்கிறான் என்றால், நடந்த ஒரு விஷயத்தை எப்போ அவன் ஏற்றுக்கிறானோ அப்போ தான் அவனால் பொறுமையாக இருக்க முடியும். எப்போ ஏற்றுக்கலையோ அப்போ அவனால் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளை மடியில் யூரின் போகுது, அவனால் பொறுமையாக இருக்க முடியுது, ஏன்னால் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். சின்ன பிள்ளைகள் அப்படித்தான், நம்ம தான் பார்த்து வச்சிருந்திருக்கணும், ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஒரு பெரியவர் தண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு போகுது, கொஞ்சமாக தெரிச்ச சுத்தமான தண்ணி பட்டது கூட நம்ம கோபம் பொத்துக்கிட்டு வருது, ஒழுங்காக போகக்கூடாதா? வேறு தண்ணி கொட்டிட்டு, சுத்தமான தண்ணி, அது காஞ்சி போனால் சரியாக போயிடும், கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடும், ஆனால் கோபம் வருது, காரணம் அந்த சம்பவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலை. எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ ஒரு நிகழ்வை, அப்போ நம்மளால் பொறுமையாக இருக்க முடியுது. எப்போ ஏற்றுக்கொள்ளலையோ அப்போ நம்ம கோபப்பட்டு போகிறோம் அல்லது மனவேதனைப்பட்டு போகிறோம். எப்போ ஏற்றுக்க முடியும் தெரியுமா? அல்லாவுடைய நாட்டத்தில் தான் இது நடந்துச்சு. இதுக்கு பிறகு என்னத்தை பார்க்க? அல்லாவே நாடி இருக்கும்போது யாருக்கு நாம தட்டி கேட்கறது? நம்ம யாரு? அல்லாஹ் நாடினதை நம்ம என்னென்று தட்டி கேட்கறது? ஒரு சின்ன பிள்ளை நம்ம கையாலேயே மரணிச்சு போச்சு, நாக்கரப்பத்தில் நடந்துச்சு, வாகனத்தில் அறிவாட்டு ஒரு சின்ன பிள்ளை மௌத்தா போச்சு, எவ்வளோ வேதனை அந்த வாப்பாவுக்கு இருக்கும். நம்ம கையாலேயே பிள்ளைய கொண்டுட்டோமே, இல்லை அதில் கல்லா கதிரும் முடிஞ்சு போச்சு, அதனுடைய அஜல் முடிஞ்சு போச்சு, அதில் நேரம் அப்படி தான் இருக்குது. நம்ம கையால் தான் அது போகணும் வேண்டி இருந்திருக்குது. இல்லாட்டி மூளை இல்லாத மனிதனா? நம்ம கவனமாக எவ்வளோ விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை மறக்கடிக்க வச்சு, பிள்ளைய அந்த இடத்துக்கு வர வச்சு, இறைவனுடைய நாட்டம் விதி நடந்து முடிஞ்சிட்டு, ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு நிலவு இருக்கிறது என்கிறதையும் நாங்கள் என்ன செய்யணும்? தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ அந்த ஹதீஸை பாருங்க, உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான விஷயத்தில் பொறுமையை கடைப்பிடியுங்கள், அந்த நன்மையாக போயிடுது. எப்படி பொறுமையை கடைப்பிடிக்கு? அல்லாட நாட்டம் தான் இது, அல்லாட விதி, அல்லாட ஏற்பாடு. யாரை குறை சொல்ல? அல்லாஹ் நாடியிருக்கிறான் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒயின் அசாபத்துக்கு சர்ரா, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டேன்னு சொன்னால், சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டென்றால் ஷக்கர் அல்லாஹ், உடனே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். நான் அப்படித்தாண்டு பெருமை அடிச்சிடக்கூடாது, அப்போ மனநோயாளி ஆயிடுவான். நாங்கள் அப்படித்தான்றக்கூடாது. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் எங்களுக்கு அந்த திறமையை தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியம் தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை செல்வத்தை தந்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ அவன் ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறான்டா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஏற்றுக்கலான்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு அது நன்மையாக போகுது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு விடயம். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்க்கு சுப்ஹான தஆலா சூரா தகாபுன், அதே மாதிரி 4வது, 5வது, 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாபம் மின் முசீபத்தின் பி இல்லா பி இதுனில்லா, எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் நடக்கிறது இல்லை. எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் என்ன செய்கிறதில்லை, நடக்கிறதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான், ஒமையூ மின் பில்லா எஹதி அல்பஹு, இப்படி அல்லாவை யார் நம்புகிறாரோ அவருடைய உள்ளத்தெல்லாம் நேர்வழி காட்டி விடுகிறான். அவருடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை எப்படி நம்பணும் என்றால், எல்லாம் அவனுடைய நாட்டத்தில் நடக்குது என்று நம்பினா நம்முடைய உள்ளத்தில் நெருக்கீடு ஸ்ட்ரெஸ் வராது, நம்முடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படாது. எஹ்தி கல்பஹு, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சிருவான், விரிச்சு கொடுத்துருவான், பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்போ எப்படி பொறுமையாடுகிறதுன்னு பார்த்தோம். நம்ம பிரச்சனும் நடந்திருக்குது, அடுக்கடுக்காக எனக்கு பிரச்சனை, முதல் கல்யாணம் விட்டு போச்சு, ரெண்டாம் கல்யாணம் விட்டு போச்சு, மூணாம் கல்யாணம் விட்டு போச்சு, நாலாம் கல்யாணம் விட்டு போச்சு, எனக்கு வாரதெல்லாம் இப்படி போகுது, என்ன காரணம்? என்னில் எந்த குறையுமே இல்லையே, எல்லாரும் என்னெல்லாம் பிழையான்னு நினைக்க போகிறாங்க. அடுக்கடுக்காக தப்பு தப்பான மனைவியை நான் பார்த்துக்கிட்டோமே, ஏன் இப்படி நடக்குது, வேதனைப்படுவோம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, அதுவோ உங்களுக்கு நல்லதான நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு கனவம் கிடச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்து பிறந்துட்டானே, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டே, என் மீது இப்படி ஒரு அவதூறை சொல்லிட்டாங்களே, நமக்கு இப்படி ஒரு எதிரி நம்ம காலுக்குள்ளே இருக்கிறானே. அப்போ நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, ஒவ்வொருக்கும் அதுவோ உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, எனக்கு இப்படித்தான் நடக்கணும், நான் தான் நம்புகிறேன்னு சொல்லுவீங்க, ஓஹுவ ஷர்ருலக்கும், அது உங்களுக்கு கெடுதியான நிலையில் இருக்கலாம், அது உங்களுக்கு கெடுதியான ஒரு நிலையில் இருக்கலாம். வல்லாஹு யஅலமும் வஅந்தும் லா தஅலமும், அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கிறான் அல்லாஹ். இதுக்கு பின்னால் உள்ள நல்லது கெட்டது நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஏன் அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு தட்டி விட்டாங்கிறது நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஏன் நமக்கு இப்படி ஒரு கெடுதியை கொண்டு அந்த தலையில் கொட்டினாங்கிறது நமக்கு தெரியாது. அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது, விதி அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இதுக்கு பின்னால் ஒரு நில கொண்டு அல்லாஹ் நாடி இருக்கிறான். அல்லாஹ் அநீதியானவன் அல்ல, அல்லாஹின் இபாத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதி செய்கிறவன் அல்ல, அல்லாஹ் நீதி உள்ளவனா இல்லையா? அல்லாஹ் நீதி தவறாதவன் அல்ல, அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லையே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவனா இல்லையா? அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் நமக்கு இதை தந்துக்கிட்டே இருக்கான்னா அது ஏதோ ஒரு நலவுக்கு. இப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம், ஒரு பிள்ளைக்கு சோகம் இல்லாமல் போகுது, டாக்டர்கிட்ட கொண்டு போய் காசையும் கொடுத்து அமுத்தி பிடிச்சிக்கிட்டு மருந்து கட்டுங்க டாக்டருங்கிறோம், கசக்கிற மருந்தை கொடுங்க டாக்டருங்கிறோம், வெட்டி தையுங்கிறோம், பிடிச்சி நெருக்குங்கிறோம், ஒட்டஞ்ச காலை திரும்ப ஒட்டச்சு திரும்ப மருந்து கட்டும் போது வாப்பாதான் பிடிச்சிட்டிருக்கிறான், துடியா துடிக்கிது அந்த புள்ள. இதையெல்லாம் வெளியிலேருந்து பார்த்தா கொடுமையோ கொடுமைக்காரன் தான் இவன் அப்படி என்று நம்ம நினைக்கலாமா? அவன் தான் இறக்கக்காரன், அவன் இறக்கக்காரன். அந்த புள்ளைய அத்துதுங்கிறதுக்காக அப்படியே கிடந்து சாவுன்னு விட்டுட்டு போனால் அவன் இறக்க முடியவனா? இல்லை, கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கசப்பாக இருந்தாலும் கொடுத்து நாளை அந்த குழந்தை சுகமாக இருக்க ஆசைப்படுவது ஒரு தந்தை என்றால், நம்மளையெல்லாம் விட பாசமுள்ள ரப்பு, நம்மளையெல்லாம் விட கருணையுள்ள ரஹ்மான், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நாம் ஈடேற்றம் பெற இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகளை வேதனைகளை தந்தால் அதில் பொறுமையாகியிருப்பது தான் சிறந்ததை தவிர, அல்லாவை கடிந்து கொள்வது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வலனபுலு வன்னக்கும் பிஷய்யின் மினல் கௌஃப் வல் ஜூஇ வ நக்ஸ் மினல் அம்பாலி வல் அன்ஃபுஸி வ தமரத். உங்களை நாங்கள் சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? பொருளாதாரத்தால் சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம், உயிர் சேதத்தால் சோதிப்போம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களை உயிரால் கொலையால் அறுவடையால் சோதிப்போம்ங்கிறான், பயத்தால் சோதிப்போம்ங்கிறான், பசியால் சோதிப்போம்ங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து அல்லாஹ் தூதருக்கு சொல்லி காட்டுறான், நபியே இந்த சோதனைகளின் போது பொறுமையாக இருப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நன்மாராயணன் சொல்லுங்கள். அப்போ சோதனையில் பொறுமையாக இருக்கணும். நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வராங்க, தனக்கு வலிப்பு நோய் வருவதாக அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த நோய் கடுமையான ஒரு வேதனையான ஒரு நோய், உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்போ வரும் எந்த நிலையில் வருமென்று தெரியாது. அடுப்புங்கரையில் இருக்கும்போது வந்து நெருப்பில் விழுந்தவர்களும் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நோயிலிருந்து விடுதலை பெற அல்லாஹ் கிட்ட எனக்காக துஆ கேளுங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன் தஸ்பிரி வலக்கில் ஜன்னா, நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு இதுக்கு சொர்க்கம் கூலி, இல்லை நீ நாடினால் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், என் சேத்தி அது உலக்கிங்க, விரும்பினா சொல்லி நான் உனக்காக துவா கேட்குறேன், பொறுமையாக இருக்கிறேன் உனக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னது தான் தாமதம். ரொம்ப நேரம் யோசிக்கல, அடுத்த வார்த்தையாக ஒரு கணமும் சிந்திக்காம, அல்லாஹ்வின் தூதரே பொறுமையாக இருந்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பெண்மணி. இது அல்லாஹ்வோட சோதனையா? இதுக்கு கூலி சொர்க்கமா? இதை விட இன்னும் எத்தனை மடங்கு இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இந்த உலகத்தில் நாம் சிந்துற கண்ணீர் மனசு நொந்து போகிறது எல்லாத்துக்கும் கூலி இருக்குது அப்படிங்கிறத சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அந்த பெண்ணு தொடர்ந்து இன்னொரு வேண்டுதல் செய்கிறாங்க, நான் நோயோடு இருந்துக்கிறேன் யா ரசூலல்லாஹ், விழும்போது என் மானம் பாதுகாக்கப்பட என் ஆடைகள் விலகாமல் இருக்க துவா கேளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். இந்த செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத். எனவே இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சோதனைகளுக்கு ஒரு கூலி இருக்கிறது என்பதை சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீத், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய் வேதனை துன்பம் துயரம் கவலை முள்ளு தைப்பது உட்பட அவனுடைய பாவங்கள் அவனுக்கு அழியாமல் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வருகுதுன்னு சொன்னால், நமக்கு ஒரு வேதனை வருதுன்னு சொன்னால், அதுக்கு பிரதி பலம் ஒன்று இருக்குதா இல்லையா? அதுக்கு ஒரு பாவம் அழியுது, அதுக்கு நமக்கு ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு பரிசை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும்? தெளிவாக புரிஞ்சிடணும். அப்போ இந்த உலகத்தில் கொஞ்சம்னு கவலைப்பட்டால் கூட அதுக்கு வேதனை இருக்குது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நோயில் இருந்தாங்க. இங்கே எத்தனையோ ஹதீஸில் கேட்டிருப்பீங்க, கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கடுமையான காய்ச்சல் அவருக்கு கடைசியாக பிடித்திருந்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய அறைக்குள்ளே போய் அவரை துக்கம் விசாரிக்கிறதுக்காக, நோய் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. போனால் அவருடைய உடம்பில் இருக்கிற அந்த சூடு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பட்டதுமே, யா ரசூலல்லாஹ், கடுமையான காய்ச்சலாக இருக்குதே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சியாக தான் போயிருக்கிறார், பாப்பாட சகோதரன் தான் போயிருக்கிறார். ஆனால் தன் தந்தையின் சகோதரனின் மகன் மகன் முறையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் என்ற ஒரு கண்ணியம் அவருக்கு இந்த மகனே என்று கூப்பிட மாட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே அப்படி என்று கண்ணியப்படுத்தி, உங்களுக்கு கடுமையான காய்ச்சலாக இருக்கிறே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, உங்களில் சாதாரணமாக ஒரு ரெண்டு பேர் தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சலை நான் மட்டும் தாங்கிட்டு இருக்கேன், பாண்டாக உங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சல் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அப்போ மார்க்கத்தை ஷரியாவை புரிந்து கொண்ட அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ், கூலியும் உங்களுக்கு ரெண்டு மடங்கு இருக்குமே என்றார்கள். அந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டிருந்த மார்க்கத்தை பாருங்கள், காய்ச்சலா நோயா கவலையா கஷ்டமா அதுக்கு கூலி இருக்குங்கிறத சேர்த்து எடுத்துட்டு போய் சொன்னாங்க, கூலியும் ரெண்டு மடங்கு இருக்குமே யா ரசூலல்லாஹ். அப்படி அண்ணா, உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டதென்றால், ஒரு வேதனை ஏற்பட்டதென்றால், அதில் அவன் பொறுமையாக இருந்தால் மரத்தில் இருந்து இலை உதிர்வதை போன்று அவனுடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து விடுகிறது என்று அந்த நற்செய்தியையும் சேர்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த உலகத்தில் கஷ்டம் வேதனை வருகின்ற போது அதில் அல்லாஹுவை ஏற்று பொறுமையாக இருக்கிறோம் என்றால் அதற்கு கூலி சொர்க்கம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எத்தனையோ பேர் சவுதி அரேபியாவுக்கு போயிருப்போம், அந்த மண்ணிலே போய் நின்றிருப்போம், அதில் கடுமையான வெயிலை நாம் உணர்ந்திருப்போம். நம்முடைய ஊர் வெயிலிலேயே வெறுங்காலோடு நிலத்தில் நிற்க முடியாது, தடிப்பான பாதத்தோடு போய் நிற்க முடியாது. சவுதி வெயில், அரபு நாட்டு வெயிலில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மண்ணிலே கிடத்தி தரதரவென்று இழுக்கின்றார்கள் என்றால் அவர் சோதிக்கப்பட்டது எவ்வளவு எம்மாத்திரம் என்பதை கற்பனை கூட பண்ண முடியாது. ஒரு நாள் இழுத்ததல்ல சகோதரர்களை பிரச்சனை, ஒரு நாள் அவரை மணலிலே போட்டு துவைத்து எடுத்ததல்ல சகோதரர்களை பிரச்சனை, அன்று தோள்கள் பிஞ்சி பழுத்து இரவெல்லாம் வேதனைப்பட்ட அந்த வெற்றுமேனியை மீண்டும் அடுத்த நாள் அந்த மணலில் கடத்துவார்களே, அதைத்தான் நம்மால் தாங்க முடியாது. அப்போதெல்லாம் அந்த அல்லாஹுவை ஏசவும் இல்லை, அப்போதெல்லாம் இந்த கலிமாவை நிராகரிக்கவும் இல்லை, அப்போதெல்லாம் நமக்கு சொர்க்கம் உண்டு என்ற ஒரு உள் உணர்வு அவருக்குள் உணர்த்தி கொண்டே இருந்தது. அதனால்தான் அவர்கள் கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் அஹது அஹது என்று அவர்களை காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஏன் அந்த வார்த்தை சொன்னீர்கள், அதற்கல்லவா இன்னொரு தடவை அவர்கள் அடித்தார்கள் என்று கேட்டபோது, அவர்களை எதிர்த்து தாக்க என்னிடம் வேறு ஆயுதம் இல்லை தோழர்களே, அதனால் அவர்கள் கோபப்படும் ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்ற அந்த வார்த்தை தான் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். மரணிப்பதற்கு முன்னாலேயே அவருக்கு நற்செய்தி வந்துவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் மிஃராஜ் போய் வந்து சொன்னார்கள், பிலாலே உன்னுடைய செருப்படி ஓசை சொர்க்கத்தில் கேட்டது என்றார்கள். உயிரோடு இருக்கும்போதே சந்தோஷமான ஒரு செய்தி, அந்த பொறுமைக்கு கூலி. நாம் என்ன சோதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில், நாம் எதை இழந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வேதனைப்படுகிறோம், தலையிடி வருகிறது என்றால் நாம் அல்லாஹ்வுடைய விதியை முழுமையாக நம்பவில்லை. அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய கதிர் இதற்கு ஒரு கூலி இருக்கிறது, இது ஒரு நலவுக்காக என்பதை நாம் சேர்த்து நம்ப வேண்டும் என்பதை நாங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சூரத்துல் அஹ்காப் அதில் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹு சும்மஸ்தகாமு, யாரெல்லாம் அல்லாதான் எங்கட ரப்பு என்று நம்பி அதில் உறுதியாக இருந்து விட்டாரோ. ஒரு அழகான ஒரு விளக்கம் பாருங்க, ஈமான் கொள்றது அல்லாஹ் எப்படி நம்பணுங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரெல்லாம் சூரத்துல் அஹ்காஃபுல்ல அல்லாஹு தாலா 13வது வசனத்தில் 14வது வசனத்தில் சொல்லி காட்டுற விஷயம், 2 வசனம், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹ் சும்மஸ்தகாமு, அல்லாதான் என்ற ரப்பு என்று நம்பி அதில் யார் உறுதியாக இருக்கிறானோ, ஃபலா ஹவ்வுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவனுக்கு பயம் இருக்காது, அவனுக்கு கவலை இருக்காது. உலாய்க அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள்தான் சொர்க்கவாதிகள். ஹாலிதீன ஃபீஹா, அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஜஸா அம்பி மகானு யமலூன், அவர்கள் செய்த அமலுக்கு கூலியாக அந்த சொர்க்கம் என்றென்றும் அதில் நிரந்தரம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை உறுதியாக நம்பினவங்கள்ட்ட ரெண்டு விஷயம் இருக்காதான், ஒன்று கவலை இன்னொன்று பயம். எப்போ இந்த கவலை வரும், எப்போ இந்த கவலை நமக்கு வரும், எப்போ நடந்து முடிந்ததை யோசிக்கிறோமோ அப்போ வர்றது தான் கவலை. சார் நான் போயிருக்கக்கூடாது, நான் அப்படி செய்திருக்கக்கூடாது, நான் அப்படி பேச அதை செஞ்சுருக்கக்கூடாது, அங்கே போய் நடந்து முடிஞ்சதை நினச்சி இறந்த காலத்தை நினைத்தால் வருவது கவலை. சார் அப்படி செஞ்சிட்டேனே, இப்படி பேசிட்டோமே, அப்படி நடந்துட்டேன், நான் ஏன் அப்படி செய்தேன், இறந்த காலத்தை நினச்சா வர்றது கவலை. அதெல்லாம் அல்லாட நாட்டம் பண்ணு நினச்சி அதை மறக்கலாம். அல்லாட ஏற்பாடு தான் நினைஞ்சு போச்சு, நம்மளோட கையாலேயே நம்மளோட பிள்ளை கொல்லப்பட்டுட்டே, நான் ஏன் ரிவேர்ஸ் எடுத்தேன், நான் ஏன் அதை பார்க்கல, ஏன் அந்த சத்தத்தை நான் கவலிக்கலை, ஐயோ அப்படின்னு நினச்சால் அவனுக்கு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லாட ஏற்பாடு தான் இது, அல்லா நாடிட்டான் என்ன செய்ய, அவ்வளவுதான், அல்லாட நாட்டம்தான் அதுக்கெல்லாம் காரணம். அப்படி நினச்சி கலாக்கதிரை நம்பும்போது அவன் ஈமானில் உறுதியாக இருக்கானா இல்லையா, அல்லாஹுவை நம்பி அதில் உறுதியாக இருந்தால் அவனுக்கு கவலை இருக்காது, அவனுக்கு கவலை இருக்காது. ஏன் கவலை இருக்காது? அதான் அல்லாஹ் கதரை நம்புறானே. அடுத்தது பயம். பயம் எப்போ வரும்? எதிர்காலத்தை நினைச்சா வர்றது பயம். எப்படி நாளைக்கு நாம் என்ன செய்ய போகிறோமோ, இன்னைக்கு அந்திக்கு போய் என்ன செய்ய போகிறோமோ, எப்படி அவர்கிட்ட போய் கலக்க போகிறோமோ, எப்படி இந்த தொழிலை முடிக்க போகிறோமோ, புழு சாமனை வாங்கிட்டு எப்படி விற்க போகிறோமோ, இவளோட எப்படி வாழ்க்கை நடத்த போகிறோமோ, இந்த பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போகிறனோ, எல்லாரும் யோசனையும் நாளைக்கு என்ன செய்கிறேங்கிறது தானே, அதான் பயம். எதிர்காலத்தை நினைத்து வாடுறது தான் பயம். அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் நடக்க போகுது. முயற்சி செய்கிற நம்ம கடமை செஞ்சுக்கிட்டே இருப்போம், என்ன பிரச்சனை வரப்போகுது? அல்லாஹ்வை நம்பிய ஒரு மூமின் அப்படித்தானே இருக்க போகிறான். இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இறந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதும் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம நோயாளி ஆகிறோம். நிகழ்காலத்தில் பயமும் கவலையும் கலந்து நான் நோயாளியாகவே உலாத்துறேன். நான் நோயாளியாகவே இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவி கைரு மினல் முஃமினு தஈஃப்னாங்க. பலம் இல்லாத பலகீனமான மூமினை விட பலமுள்ள மூமின் சிறந்தவன்னாங்க. இதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? உடல் ஆரோக்கியமும் உடல் பயிற்சியும் தம்புமா, மனபலம். மனபலம், அந்த மனபலம் தான் ஆரோக்கியம். அதுதான் சரி. இப்போ பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் நைல் நதி கரையோரம், அந்த நைல் நதி கரையோரத்தில் அம்ரு பின் ஹாஸ்ர ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமையில் 4000 பேர் போய் போர் நடந்துக்கிட்டே இருக்குது. போர் வெற்றி தோல்வி இல்லாமல் தொடர்ப்பது முடிவதுமாக இருக்குது. எதிர்ப்படைகள் லட்சக்கணக்கான ஆட்கள், படைக்கு பலம் தேவைப்பட்டது. உடனே ஒரு கடிதம் எழுதி ஒரு ஆள் அனுப்பினாங்க உமர் அவர்களுக்கு. கலிவா அமீருல் மூமின் அவர்களே படைக்கு பலம் தேவை, ஆள் அனுப்புங்கன்னு கடிதம் எழுதிவிட்டாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு கொடுத்தாங்க. 4000 பேர் சேர்ந்துட்டாங்க. 4000 பேரோடு இன்னும் 4 பேரை போட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடிதத்தை படிக்கிறார்கள். உமர் அவர்கள் கலிபா அவர்கள் எழுதி கொண்டது, அம்ரு பின் ஆசே, உன்னிடம் ஏற்கனவே 4000 பேர் இருக்கின்றனர். இதோ நான் 4000 பேரும் 4 பேரையும் அனுப்பியிருக்கிறேன். அந்த 4 பேரும் இன்னும் 4000 பேருக்கு சமன். மொத்தம் உன்னிடம் 12000 பேர் இருக்கின்றார்கள். தைரியமாக போராடுகின்றார்கள். போர் வெற்றி பெற்றது. அந்த 4 பேரும் 4000 பேருக்கு சமன் என்றது ரகசியம் என்ன? உடல் பலம் உள்ளவர்களா? வயதானவர்கள். ஏன் அவர் ஒருவர் 1000 பேருக்கு சமனானார் என்றால், அவர்கள் 4 பேரும் பத்ர் போரில் கலந்து கொண்ட மனதால் வீரர்கள். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான எதிரிகளை ஆயுதங்களோடு நிராயுதபாணியாக 300 பேர் நின்று போராடிய மனபலம் உண்டவர்கள். அல்லாஹ்வுடைய கதரை நம்பியவர்கள். இறைவனுடைய தீர்ப்பை உறுதியாக ஏற்றுக்கொண்டவர்கள். மரணம் என்ற ஒன்றை அறவே பயப்படாதவர்கள். மறுமை என்ற ஒன்றை மட்டுமே ஆசைப்பட்டவர்கள். ஒருவர் 1000 பேருக்கு சமன். இதுதான் அல் மூமினுல் கவி, பலமுள்ள ஒரு மூமின். அந்த பலமுள்ள மூமின் யார்? நடந்து முடிந்ததற்கு கவலைப்பட மாட்டான், நடக்க போவதற்கு பயப்பட மாட்டான், எப்போதுமே பலமாக இருப்பான். இறை தீர்ப்பு முடிவு எதுவாக இருந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ள நான் தயார். மரணத்துக்கு முன்னால் மன்றியிடுபவர்கள் அல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு வேதக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியிலே போராட்டத்துக்கு போயிருந்த படை வீரர்களில் ஒரு சிலரை எதிரி பிடித்து கொண்டு விட்டான். எதிரி பிடித்து, இந்த கலிமாவை விட்டுவிடு, உங்களை விட்டுவிடுகிறோம் என்று தொந்தரவு செய்து வேதனை செய்து அவர்களையெல்லாம் துன்புறுத்துகிறான். மனதிலே எவர்களும் அங்கே இடம் கொடுக்கவில்லை, பலமாகவே நின்றார்கள். எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கலாமோ கொடுத்து பார்த்தார்கள், முடியவில்லை. ஒரு சட்டி நிறைய எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த எண்ணெய் கொதிக்க வைக்கப்பட்டு அந்த எண்ணெய்க்கு அருகிலே அவர்களில் ஒருவரை கொண்டு வந்து கலிமாவை விடுகிறாயா என்று கேட்க அவர் மறுக்கிறார். அவரை தூக்கி அந்த எண்ணெய் தாச்சிலே தட்டுவிடப்படுகிறார். தோள்கள் விலகி எலும்புகள் தெரிந்தது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லி காட்டுகிறது. பிறகு அந்த படைக்கு தளபதியாக இருந்தவரை கொண்டு போய் வைக்கின்றார்கள். எண்ணெய் தாச்சிக்கு அருகிலே போனதும் கண்ணீர் மல்க அழுது, கண்ணீர் கொட்ட கொட்ட அழக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து சிப்பாய்கள் மன்னரிடம் சொல்ல, கொண்டு வாருங்கள், பயந்து விட்டான் போலும் என்று அழைத்து வந்து, ஏன் அழுதாய், கலிமா சொல்லுக்கு கலிமாவை விட்டு விடுகிறாயா என்று கேட்டதற்கு அவன் சொன்ன பதிலில் ஆடிப்போய் விடுகிறான் அரசன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த எண்ணெயில் கொதிக்கும் எண்ணெயில் விழுந்து என் உயிர் விடுவதை நான் பயப்படவில்லை மன்னா, அல்லாஹ்வுடைய தீனுக்காக விடுவதற்கு என்னிடம் ஒரு உயிர் மட்டும்தானே இருக்கிறது, இன்னும் ஒரு 100 உயிர் இருக்கக்கூடாதா என்பதை நினைத்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று மனபலதை சொன்னதும் அவன் தோற்றே விட்டான். இது உமர் ரலி அல்லாஹ் தாலாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த அல் மூமினுல் கவி, ஒரு பலமுள்ள ஒரு மூமின். எனவே என்ன நடந்தாலும் இது இறைவனுடைய ஏற்பாடு என்றால் நடந்துதான் ஆகும். நான் இன்றைக்கு மரணம் என்றால் மரணம்தான், அது என்ன பயப்பட வேண்டியிருக்கிறது. அவ்வளவு தைரியமாக அவர்கள் போகின்றார்கள். ஒரு பெண் போராட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நின்று வாழ்வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகன் இருவரும் கணவனும் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு அம்மாராவே உன் மகனை கவனி என்றார்கள். வெட்டு விழுந்த காயத்தில் இரத்தத்தோடு நின்ற மகனை ஓரமாக அழைத்து ஆடையின் ஒரு ஓரத்தை கிழித்து கட்டு போடும் போதே அந்த தாய் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஓடு போய் நபியை கவனி, நபியை கவனி என்றார்கள். ஓரமாக நில்லடா, வெட்டு விழுந்துட்டு என்று அந்த தாய் சொல்லலை. அந்த வீராங்கனை சொன்ன வார்த்தை கட்டு போட்டு கொண்டே சொன்னார்கள். கொஞ்சம் பேர் தான் நாம் நபியை சுற்றி நிற்கிறோம், 70 பேர் மட்டும் நிற்கிறோம். நூற்றுக்கணக்கான எதிரிகள் நின்று வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 70 சஹாபாக்களுடைய வீரமும் ஆயிரக்கணக்கான எதிரிகளை அஞ்ச வைத்தது. நின்று போராடினார்கள். இப்னு குமா என்பவன் வெட்டிய வெட்டை நிமிர்ந்து நெஞ்சை கொடுத்து கழுத்திலே வாங்கினார்கள் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அது காரை எலும்பை பிளந்து வைத்திருந்தது என்று முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாயிருக்கக்கூடிய ஹதீத். அவ்வளவு வீரமாக நின்றார்கள். அப்போ மகனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? போ நபியை கவனி என்றார்கள். உயிர் மேல் ஆசை, மரணம் அப்படி என்கிற எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுல வைத்து தம் நம்பிக்கை இருந்ததே உறுதியாக இருந்துச்சு. இன்னைக்கு மௌத்துனா மௌத்து தான், எவனால் மாற்ற முடியும்? வீட்டில் இருந்தாலும் மௌத்து வரும், யுத்த களத்தில் நின்றாலும் மௌத்து வரும். மௌத்து இல்லைன்னு அல்லாஹ் நாடினா எங்கே இருந்தாலும் இல்லை. நம்ம ஈமான் கொண்டிருக்கணும். எப்படி ஒரு உயிருக்கு பிரியும் நேரம் வந்துவிட்டால் கடுகளவு முந்தாது பிந்தாது, எதானே கல்லா கதிர். அப்படி நம்பின நம்மை எதுக்கு பலகீனப்படணும், எதுக்கு பலமற்று போயிருக்கணும்? எனவே ஒரு மூமின் அல்லாஹ்வை நம்பி அதில் உறுதியாக இருந்தால் சூரத்துல் அஹ்காப் 10-11 வசனம், அவன் கலங்க மாட்டான், அவன் தைரியமாக இருப்பான், அவனுக்கு பயம் இருக்காது எதிர்காலத்தை நினைத்து, அவனுக்கு கவலை இருக்காது இறந்த காலத்தை நினைத்து, அவன் தைரியமாக நிகழ்காலத்தில் நிமிர்ந்து அல் மூமினில் கவி என்று வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். இவனுக்கு சொர்க்கம், அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். இது அவர்கள் செய்ததற்கான கூலி என்று அல்லாஹ் தஆலா அந்த திருமசகி வசனத்தில் சொல்லி காட்டுறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கலா கதிரை நம்புவதால் நமக்கு வாழ்வே இருக்கிறது. அந்த கலா கதிரின் நம்பிக்கையில் நமக்கு மகிழ்ச்சியே கிடைக்கிறது. நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டாலும், எவ்வளவு வேதனைக்குட்படுத்தப்பட்டாலும், எவ்வளவு பஞ்சத்துக்குள் போய் நுழைந்துவிட்டாலும் கலா கதிரை நம்பினால் நிம்மதியான தூக்கம் பெறும், யாருக்கும் பயப்பட மாட்டோம். இறை நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி வஹதா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே. சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. சூரத்துல் கஹஃப் 18 அத்தியாயத்தில் 55 வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஒரு 3 சம்பவத்தை சொல்லி காட்டுறோம். ஒரு 3 நிகழ்வு ஒருத்தருக்கு நடந்த சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாவினால் கட்டளையிடப்படுறாங்க. ஒரு இடத்துல போய் இன்னொரு சகோதரரை சந்திக்க சொல்லி அவரை ஹலர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி தஃப்சீரில் எழுதுகிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹலர் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்திக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே சந்தித்து ஒரு கப்பலில் பயணம் போகிறாங்க. பயணம் போகும்போது இவர் கேட்குறாங்க, நீங்கள் என்னட்ட பொறுமையாக இருக்க மாட்டீங்க, லன் தஸ்தத்திய மை சபுரா, நீங்கள் என்னோட பொறுமையாக இருக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அவர் மூசா நபி சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன பொறுமையாளராக பார்ப்பீங்க, நான் பொறுமையாக இருந்துக்க முயற்சிடுறேன்னு சொல்கிறாங்க. கப்பலில் பயணம் போய் வெளியில் வரும்போது பார்த்தா ஹலர் அலைஹிஸ்ஸலாம் கப்பலுக்கு பெரிய ஒரு ஓட்டையை போட்டுவிட்டாங்க. ஓட்டையை போட்டுன்னா என்னது கப்பலில் ஓட்டையை போட்டீங்க, அவ்வளோ பேரும் அப்படியே மூழ் கடிக்க போகிறீங்களா என்று கேட்டாங்க. நான் சொன்னேன் என்ன உனக்கு பொறுமை கிடையாதுண்டு, இதுக்கு மேலே கேள்வி கேட்க மாட்டேன்ட்டாங்க. ரெண்டாவதாக அப்படியே நடந்து போகும்போது ஒரு சின்ன பையன் வந்தால் அவனை கொலை செஞ்சுட்டாங்க. உடனே அநியாயத்தை தட்டி கேட்குற மனநிலை தான் மூசா நபிக்கு. அநியாயமாக ஒரு உயிரை கொலை செஞ்சுங்களே, எதுக்கு கொலை செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0-143.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்தன நேர்வழி மாநகரில் நம்பிக்கையானோர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நினைச்சுக்கிட்டே போங்க, உங்களோட பிள்ளைக்கு வருத்தம். ஒரு ஆக்சிடென்ட், கால் உடைஞ்சு போச்சு, ஏதோ உடத்தையே நிப்பாட்டி மேலே போகாமல் எல்லாவங்கள காப்பாற்றிக்க தடுத்திக்க, அவ்வளோதான் பிள்ளைங்கிட்ட, அவ்வளோதான். இதுதான் பிரச்சனை. ஒரு சிலருக்கு சரியான வருத்தம், மனசில் வேதனை, நோய்வாய், தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லாம் அதில் ஒரு நிலவு நாடிக்கான். நீ இந்த நோயிலேயே கடந்து சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணி உன் உடம்பை மேலிச்சு பெரிய நோய் வராமல் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு காலக்கெடு வச்சுக்கலாம். ஒரு வருஷம் கடை, ஒரு வருஷம் கடை, பெரிய ஆள்கொல்லி நோயிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றுறதுக்கு இருக்கலாம் இல்லையா? அப்போ எல்லாம் இந்த சம்பவத்தை சொல்ல சொல்கிறான். ரெண்டாவது என்ன, உயிர் பலி. ஒரு சின்ன பிள்ளைய தூக்கி போட்டு கொலை செஞ்சிட்டாங்க, அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இவன் ஒரு சாலிகான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளை, ஒரு உயிர் விளக்கு. நம்ம பிள்ளை முகத்தா போச்சு, இன்னும் ஒரு பிள்ளை முகத்தா ஆயிடுச்சு இல்லையா? புள்ள மோச்சு, சின்ன புள்ள, ஒன்றரை வயசு புள்ளன்னு ரொம்ப வேதனைப்படுறோம். அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஏதோ நலவுக்கு தான் இதை செஞ்சுக்கான். இந்த சம்பவம் என்ன சொல்லுது? சாலியான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த புள்ள, இந்த பிள்ளை இவன் பருத்து வழிகட்டு தாய் தந்தையும் சேர்த்து வழி கெடுக்க போகிறான். அதனால் இப்போவே எடுத்தாச்சு. இப்போவே எடுத்தா சின்னத்திலேயே போனால் அவன் வழிகடாமல் போகிறான் இல்லையா? அவனால் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அந்த தாய்க்கு தகப்பனுக்கு இன்னொரு வாரிசை கொடுக்க போகிறான், அவங்களுக்கு வயசு இருக்குது, இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. இதுக்கு தான் அல்லாஹ் என்ன கொலை செய்யுதுன்னா, அப்போ காப்பாற்றுறது தான். நம்ம 6வது மௌத்தானா கூட ஒரு வகையில் சந்தோஷப்பட வேண்டியதான். பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும். இருந்து இன்னொரு வீடு குடிக்காமல் இப்போவே பெய்தாரன்னு சந்தோஷப்படலாமா இல்லையா? இருந்து இன்னொரு பாவம் செய்யாமல் பெய்தாரா இல்லையா? சந்தோஷப்படலாமே. அப்போ நாங்கள் சந்தோஷப்படணும், அல்லாதுன்னு ஒரு நலவன் ஆடிக்கான். 3வது, ஊர்லேயே நமக்கு அநியாயம் செஞ்சிட்டான், அவனுக்கு நம்ம கையால் போய் உதவி செய்கிறோமே, இதுவும் ரொம்ப வேதனை தான். அந்த மதில் நிப்பாட்டி வச்சு கட்டுறோமே, அவனே நம்மளை கவனிக்கல, இவனுக்கு போய் வேலை செய்யணுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. எப்படி ஹிலால் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது அவனுக்கு செய்கிறதில்லை, இதை நாம் செய்வதன் மூலம் நம்முடைய சந்ததி ஒன்று காப்பாற்றப்படுது. என்ன சொல்கிறாங்க? இந்த மதிலுக்கு கீழே 2 அநாதை சிறுவர்களின் பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதை விட்டுட்டு போனால் அது விழும், அந்த பொக்கிஷம் வெளியில் வரும், அவங்களுக்கு வயசு பத்தாது, இதை ஊரான் கொள்ளையடிச்சிடுவான், இந்த அநியாயக்காரன் எடுத்துருவான். இது அவர்கள் பருவ வயதை அடையும் வரை விழக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால் நம்ம கையால் அதை நிப்பாட்ட வேண்டியது அல்லாஹ்வுடைய நாட்டம். போயிட்டே இருப்போம் நாம் என்றாங்க. எனவே நம்முடைய கையால் ஒரு அநியாயக்காரனுக்கே ஒரு மரியாதை நடத்துக்கிட்டு இருக்குது, ஒருவேளை நாமளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்றால் அல்ல அதன் பின்னணியில் நம்முடைய சந்ததிகளில் யாரையோ காப்பாற்ற போகிறான்னு அர்த்தம். அப்போ பிரச்சனைகளை இப்படி முகம் கொடுக்கலாம் என்கிற ஒரு அழகான ஒரு தத்துவத்தை இந்த சூரத்தில் கஹஃப் 55 வசனத்திலிருந்து அடுக்கடுக்காக அழகாக சொல்லித்தாராம் பாருங்கள். வாழ்க்கையில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கலாம் ஒரு மூமினாக இருந்தால் மட்டும். இப்போ பாருங்க யாசின் சூராவில் அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை பாருங்க. நீ மூமினாக இருந்தால் உன்னை நிம்மதியாக வாழ வைப்போங்கிறான். நிம்மதியான வாழ்க்கை தானே தேவை. அந்த நிம்மதியான வாழ்க்கையை ஈமான்ல கல்லா கதிரில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வதஆலா வச்சிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சாமி,
0: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரஈ அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம்
5: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
6: الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما وارزقني فهما وأنت أحكم الحاكمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நமது வாராந்திர இஸ்லாமிய வகுப்பில் இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் இந்த உம்மத்தின் மீது நபியின் நேசம் என்கிற தலைப்பில் சில முக்கியமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அறியவிருக்கிறோம். நபியின் நேசத்தோடு இந்த உம்மத்தை கட்டி போடுகிற போதுதான் அந்த உம்மத் சீரான இஸ்லாமிய பாதையில் பயணிக்கும். இன்றைக்கு இந்த உம்மத் நபியின் நேசத்தை தன்னுடைய வாழ்வின் ஒரு மிகப்பெரும் அங்கமாக கருதாமல் செல்லுகிறதோ அது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகளையே விட்டுவிட்டு போவதற்கு சமமாக ஆகிவிடும். வாழ்க்கையில் எந்த அம்சங்களாக இருந்தாலும் சரி, உதாரணமா இன்றைக்கு நாம் 2024 ஆண்டிற்கு விடை கொடுத்து விட்டு 2025 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த புத்த ஆண்டு அல்லது புதிய ஆண்டு வந்தவுடனேயே வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்வது அல்லது அதை ஒரு விழாவாக கொண்டாடுவது அல்லது இந்த புத்தாண்டில் நான் ஒரு புதிய தீர்மானத்தினுடைய வாழ்க்கைக்கு எடுக்கப் போகிறேன் என்று கூறிக்கொள்வது அல்லது ஏதேனும் புதிய விஷயத்தை நான் செய்வேன் என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொள்வது, நண்பர்களோடு சேர்ந்து பார்ட்டி கொண்டாடுவது அல்லது பார்ட்டி கொண்டாடுவது அல்லது

ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்று பார்க்க வேண்டும். புத்தாண்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம செலிப்ரேட் பண்றதுல என்ன இருக்கு? நம்ம ஏன் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வது அல்லது புத்தாண்டை கொண்டாடுவது இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதிலெல்லாம் ஏன் இந்த முஸ்லீம்கள் ரொம்ப அடிப்படைவாதத்தோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு யார் நினைக்கிறா? முஸ்லீம்கள் நினைக்கிறேன். எந்த நான் முஸ்லீமும் நம்ம புத்தாண்டு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லும் போது என்ன செய்யறதில்ல, அவங்க யாரும் கண்டிக்கிறது இல்லை. நீங்க நன்றாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவேற்றப்படும் போது நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு தனித்துவமான பாதையில் போகிறார்கள். தனி பாதையில் அல்ல, தனிமைக்கும் தனித்துவத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? தனிமையாக செல்வதற்கும் தனித்துவத்தோடு செல்வதற்கும் இமாலய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலே உள்ள பல பேரால் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இல்லை. அப்ப என்ன பிரச்சனை சொன்னா, நபியினுடைய சுன்னா, நபியினுடைய சுன்னாவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இந்த அகலு சுன்னாவிலே இருக்கக்கூடிய இந்த அறிஞர்களுடைய கூற்றுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இது போன்ற விஷயங்களில் இன்னும் இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வு வரவில்லை. அப்படிதானே? உதாரணமா இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்றது கூட ஷேக் சாலிஹல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவங்களுடைய காணொலி அல்லது அவர்களுடைய ஃபத்வா அல்லது அதற்கு முன்பு இருந்த அறிஞர்களுடைய மார்க்க தீர்ப்புகள் இதெல்லாம் பகிர்ந்துதான் இதை கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஏன் 2025 என்று சொல்லும் போது அது என்னது? கிபி 2025 ஆமாவா இல்லையா? 2025 போது அது என்னதுங்க? கிபி, கிபின்னா என்னது? கிறிஸ்த். அப்ப யாரோட சம்பந்தப்படுது? அப்ப இது எப்படி நீங்க இட்ஸ் அ காமன் டே எப்படி நீங்க சொல்ல முடியும்? 2025 வரும்போது அதுல தெளிவா வருது என்னன்னு வருது, கிறிஸ்துவுக்கு பின். அது சரியா தவறா, சரியான ஆண்டைத்தான் அவர்கள் சொல்கிறார்களா, அதெல்லாம் அப்புறம். முதல்ல இப்படி ஒரு புத்தாண்டு என்கிற ஒரு விஷயத்தை சமூகத்திலே ஒரு செலிபிரேஷனுக்குரிய ஒரு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு அம்சமாக அது மக்களால் அங்கீகரிக்கப்படுகிற போது ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது அதனுடைய பின்னணியில் உள்ள விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பவும் பட்டவர்த்தனமாக ஒரு மதத்தின் அடையாளமாக இருப்பதுதான், பட் அது கொண்டாட்டத்திற்குரியதாக இருக்கும் போது அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், மக்கள் எல்லாருமே எதற்கு இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்றால் கொண்டாட்டத்திற்கு இன்றைக்கு மக்கள் அடிமை. அதனால தான் வீட்டில் அன்றாடம் கொண்டாட வேண்டிய அம்மாவை என்றைக்குமே கொண்டாடாமல் வருடத்திற்கு ஒரு நாள் மதர்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள். அம்மாவா இல்லையா? தனக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களை எப்போதும் மதிக்க வேண்டிய மக்கள் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காமல் வருடத்திற்கு ஒரு நாள் மே 1 வந்துவிட்டால் தொழிலாளர்கள் தினம் என்று வைத்து கொண்டாடுகிறார்கள். இப்படி தொழிலாளர்கள் தினம், அன்னையர் தினம் என்று ஆரம்பித்த நாட்கள் இன்றைக்கு கேலண்டரை நாம் புரட்டி பார்த்தால் வருடத்திற்கு 365 நாட்களும் என்ன செய்யப்படுது, யாருக்காவது ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. அப்படியே நாட்கள் இல்லை என்றால் நோ ப்ராப்ளம், அந்த ஏரியால இந்த நாள் நீ வச்சுக்கோ, இந்த ஏரியால நான் வைத்துக் கொள்கிறேன் என்று ஒரே நாள் 2 கொண்டாட்டங்களுக்கு கூட என்ன செய்யப்படுகிறது, பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அப்ப அதனால நண்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமியமாக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நமக்கு கொண்டாட்டங்கிறது இதுதான், 2 தான் நமக்கு கொண்டாட்டத்திற்குரிய நாட்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இப்படிதான் ஆஷுரா நோன்பை குறித்து கூட சொல்லும் போது எப்படி எல்லாம் தூதருக்கு அது அறிமுகப்படுத்தப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த நாள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மகத்துவப்படுத்தக்கூடிய அல்லது கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாட்டத்தில் இருந்து தவிர்த்து மூசா நபி அவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இன்னும் சொல்ல போனா அவங்கள விட நமக்குத்தான் ரொம்ப சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் நோன்பை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத் ஆக்கினார்களே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கல, கொண்டாட்டத்தை அங்கீகரிக்கல. ஆனா இதை யார் ஏற்றுக்கொள்வா, அதுதான் பிரச்சனை. இதை ஏற்றுக்கொள்வது யார்? நபி, நபியினுடைய சுன்னா, நபியின் நேசம் அப்படின்னு யார் பயணிக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாம் அப்படியே தேசிய நீரோடையில கலந்து என்ன பண்ணிருவீங்க, தேசிய நீரோடையில கலந்து தேசிய நீரோடையில நம்ம கலக்க முடியுமா? முதல்ல எது தேசிய நீரோடைன்னே யாருக்கும் தெரியல. அப்ப அதனால நண்பார்ந்த சகோதரர்களே, இந்த உம்மத்தை கட்டமைப்பதற்கும் இந்த உம்மத்தை கட்டி அணைப்பதற்கும் அல்லது இந்த உம்மத்தை சரியான முறையில் கட்டுப்பாடுக்குரிய ஒரு கூட்டமாக ஆக்குவதற்கு ஒரே வழியும் ஒரே தீர்வும் நபியின் நேசம் மட்டும்தான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை இறக்கி அதே வேளையில் அந்த வேதத்தை போதிப்பதற்கு, அந்த வேதத்தை எடுத்து சொல்வதற்கு, தன்னுடைய இந்த வஹி என்கிற இறை செய்தியை எத்தி வைப்பதற்கு ஒவ்வொரு காலத்திற்கும் அல்லாஹு அஸ்ஸா வஜல் தூதரை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு சில கட்டம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், முந்தைய வேதம் அப்படியே அமுல்ல இருக்கும், ஆனா அதை எடுத்து சொல்வதற்கு யார் வருவா, இன்னொரு தூதர் வருவார். அப்ப இந்த உம்மத்தை, இந்த உம்மத்தில் இருந்து அல்லாஹ் என்ன செய்யல, தூதரை பிரிக்கவே இல்லை.

0: உம்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கும் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அல்லாஹுக்கு விருப்பமான ஒப்பான ஒரு வாழ்க்கையில் அவர்களை நிலைப்படுத்துவதற்கும் ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கையில் அவர்களை உருவாக்குவதற்கும் கொள்கை சார்ந்த ஒரு நெறியில் அவர்களை பயணிக்க வைப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதரை தான் ஒரு முக்கியமான ஒரு உபகரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலிருந்தே வைத்திருக்கிறான். அதனாலதான் மார்க்கத்தின் எல்லா விஷயங்களும் இந்த நபியோடு சம்பந்தப்படுகிறது. நபியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொல்லிவிட்டால் அவன் யார் இஸ்லாமிய ஷரியத் படி? அவன் ஒரு காஃபிர், அவன் மார்க்கத்தை புறக்கணித்தவனாவான். நபியின் சுன்னாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இறுதி நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று யாராவது ஒருவர் சொன்னால் அவன் இஸ்லாமிய சமூகத்திலேயே இருந்தாலும் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்போ நபியின் நேசம் என்பது சகோதரர்களே இந்த உம்மத்திற்கு ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வளரும் இளம் தலைமுறைக்கு அடிக்கடி நாம் போதிக்க வேண்டியது இந்த நபியினுடைய வாழ்க்கை குறித்து தான். இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அல்லாஹ் காப்பாற்றியவர்களை தவிர பெரும்பாலும் நபியின் வழியை விட்டுவிட்டு அவர்களுக்கு விருப்பமான வேறொரு வழிகளிலே போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியை குறித்து நமக்கு எப்படி சொல்கிறான்? உங்கள் இனத்தில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். இதுதான் நீங்க கவனிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை பராமரிப்பதற்கும் இந்த உலகத்திலே பல விஷயங்கள் சரியாக செயல்படுவதற்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? வானவர்களை நியமித்திருக்கிறான். ஆமாவா இல்லையா? ஆனால் நமக்கு ஒரு தூதுவர் என்று அனுப்பப்பட வேண்டும் என்கிற நாட்டத்திலே அல்லாஹ் என்ன செய்யல? ஒரு வானவரை தூதுவராக அனுப்பவில்லை. உலகத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதரைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதுவராக அனுப்புகிறான். ஏன்? ஒரு வானவர் அனுப்பப்பட்டால், ஒரு வானவர் மார்க்கத்தினுடைய விஷயங்களை நமக்கு போதித்தால், அல்லது ஒரு வானவர் மார்க்கத்தை 100% பின்பற்றினாலும் மனிதர்கள் எல்லோரும் ரொம்ப இலகுவாக சொல்லிவிடுவார்கள், அவர் ஒரு மலக்கு, அவர் ஒரு வானவர், அதனால அவர் தூய்மையாக வாழ்ந்துட்டாரு, மனுஷனா இருந்தாதான் மனிதர்களுடைய பிரச்சனை தெரியும் என்று சொல்லி அப்படியே நேக்கான வந்துருவாங்க. அப்ப அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு ஒரு தூதரை அனுப்பும் போது எப்படி சொல்லுகிறான்? லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். உங்களை போன்றே தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு தூதுவர், உங்களை போன்றே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகளை பெற்றவர், உங்களை போன்றே ரத்தமும் சதையும் கொண்டவர், உங்களை போன்றே உருவ அமைப்பை கொண்டவர். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். ஆனா இந்த தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுத்திருக்கிறான்? இந்த தூதருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறான்? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு சிரமத்தை தருகிற எல்லாமே அவருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த தூதர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷரியத்தாக தந்திருக்கிறார் என்றால், ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார் என்றால் அது உங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது என்பதில் உங்களை விட அவர் கவனமாக இருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு சிரமத்தை தரக்கூடிய எல்லா விஷயமும் அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், மூமின்களாகிய இறை நம்பிக்கையாளர்களாகிய உங்கள் மீது பேரார்வம் கொண்டிருக்கிறார். ரவுஃபுன் ரஹீம், இரக்க குணமுடையவராகவும் மிக பெரும் அன்பு கொண்டவருமாயிருக்கிறார். தூதருக்கும் இந்த சமூகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த இணைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தூரம் வலிமைப்படுத்துகிறான் என்றால், தன்னுடைய அஸ்மா சிஃபாத் அஸ்மாவுல் ஹுஸ்னாவாக இருக்கக்கூடிய ரவுஃப் என்பதும் ரஹீம் என்பதும் யாருடைய பேர்? யாருடைய பேர் தான்? அல்லாஹ்வுடைய பேர். ஆனா இந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வுடைய பேர் இது ஒண்ணும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அர் ரவுஃப் எனும் போது அதற்கு வேற அர்த்தம், அல்லாஹ் அர் ரஹீம் எனும் போது அதற்கு வேற அர்த்தம். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த உம்மத்திற்கும் இந்த தூதருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இணைப்பையும் பிணைப்பையும் அல்லாஹ் எந்த அளவுக்கு வலிமைப்படுத்துகிறான்? தனக்கு பெயர்களாக அல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அதில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்களை கொடுக்கிறான். ரவுஃப், இவர் மிகப்பெரிய பரிவு காட்டக்கூடியவராக, அன்பு காட்டக்கூடியவராக, பாசம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ரஹீம், மேலும் இரக்கம் கொண்டவராக, கருணை கொண்டவராக இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து இந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்லுவதைத்தான் நீங்க கவனிக்கணும். ஃபைன் தவல்லவ், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் புறக்கணித்து விட்டார். எப்படி? இந்த தூதரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தூதருடைய சுன்னாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தூதருடைய வாழ்க்கையை நான் செயல்படுத்துவேன் என்கிற நிலைக்கு நான் என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டால், ஃபகுல், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை என்று வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன். அலைஹி தவக்கல் தூ, அவன் மீதே நான் முழு பொறுப்பையும் சாட்டுகிறேன். அவன் மகத்துவமிக்க அர்ஷின் அதிபதியாக இருக்கிறான் அப்படின்னு நபியை நீங்க சொல்லிட்டு ஒதுங்கிருங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது? நாம் நேர்பட, நம்முடைய வாழ்க்கை சீர்பட, நம்முடைய இந்த சந்ததிகளுடைய வாழ்க்கை சரிபட, எல்லாத்துக்குமே சகோதரர்களே நபியின் வாழ்க்கை தான் தேவைப்படுகிறது. நபியினுடைய வாழ்க்கை, நபியினுடைய வரலாறு, நபியினுடைய சுன்னா, நபியினுடைய குணநலன்கள், நபியினுடைய ஒழுக்க மேம்பாடுகள், நபியினுடைய நடவடிக்கைகள், நபியினுடைய நடத்தைகள், அதை ஆழமாக நாம் புரிந்து உணர்ந்து தெளிந்து தெரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற வேட்கையும் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஆசையும் எப்போது நம்மிடத்திலே வருகிறதோ நாம் எந்த கலாச்சாரத்திற்கும் உட்புகுந்து விடுவோம். நம்மளை வந்து இந்த நியூ இயர்லாம் பாதிக்காது. நபியின் நேசம், நபியின் சுண்ணாவை நீங்க முன்னாடி வைக்கும் போது தமிழ் புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, இப்படியே ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு புத்தாண்டை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் உலகத்தில் 1000 மொழிகள் இருக்கும். அப்ப 1000 புத்தாண்டுகளை நாங்கள் கொண்டாடணுமா? என்னையா உங்க லாஜிக்கு? இந்தியாவிலே பிறந்து விட்டோம், சரி தமிழ் புத்தாண்டு, ஆங்கில, இப்படியே இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீஜனல் லாங்குவேஜை ஒவ்வொருத்தரும் பின்பற்றுறோம். இப்ப நான் ஒரு லாங்குவேஜ் மொழியை சேர்ந்தவன், என் மனைவி ஒரு மொழியை சேர்ந்தவள், என் தாய் தந்தை இன்னொரு மொழியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிட்டா எத்தனை புத்தாண்டுகளை நாங்கள் கொண்டாடுவது? அப்படியே நண்பார்ந்தவர்களே, ஆங்கில புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, அல்லது எந்த பெயரிலே வந்தாலும் சரி, கொண்டாட்டம் என்பது எங்களுக்கு கிடையாது. அதை நாங்கள் கொண்டாட்டத்திற்குரிய தினமாக எடுத்துக் கொள்ள மாட்டோம் என்கிற இந்த ஹிக்மாவை, இப்படிப்பட்ட ஒரு பாலிசியை எப்போது நாம் இலகுவாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா, நபியின் சுண்ணாவுக்குரியவர்கள் நாங்கள். எப்படியாப்பட்ட நபி? அந்த நபிக்குரிய சிறப்பு என்ன? இந்த நபிக்குரிய மேன்மை என்ன? இந்த நபி இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்? இந்த நபி இந்த உம்மத்திற்காக செய்த தியாகங்கள் என்ன? 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்? உலகத்தில் அப்படி யாராவது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? நிறைய பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள், நிறைய பேர் சிறைப்பட்டிருக்கிறார்கள், சொல்லனா துயரங்களை அடைந்திருக்கிறார்கள், பல எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறார்கள், சமூகத்திலே சில புரட்சிகளை உண்டாக்க, சமூகத்திலே சில பகுத்தறிவு கருத்துக்களை புகுத்த, சமூகத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்த எத்தனையோ கல்லடிகளையும் சொல்லடிகளையும் வாங்கிய தலைவர்கள் எவ்வளவோ பேர் உண்டு. ஆனால் அவர்கள் யாரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் 100% தூய்மையானவர்களாக வாழ்ந்திருக்கவில்லை. அவர்கள் யாரும் உலகத்தின் எந்த பலனும் எனக்கு வேண்டாம், உலகத்தின் எந்த அங்கீகாரமும் எனக்கு வேண்டாம், உலகத்தின் எந்த பதவியும் வேண்டாம் என்று இருந்திருக்கவில்லை. அவர்கள் யாரும் உலகத்தில் தனக்கை தன்னை புகழக்கூடிய, தன்னை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்காமல் இல்லை. அவர்கள் யாரும் இந்த உலகத்தில் எனக்கு ஆட்சி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், அங்கீகாரம் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கவில்லை. அவர்கள் உலக ரீதியான ஏதோ ஒரு காரணத்திற்காக போராடினார்கள். அந்த போராட்டமே அவர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு போதையாக மாறியது. அந்த போராட்டம் அவர்களுக்கு வாழ்க்கையில் விருப்பத்திற்குரிய ஒன்றாக மாறியது எனும் போது அந்த போராட்ட பாதையில் அவர்கள் தீவிரமாக இறங்கியிருந்திருக்கலாம். அதற்காக பல கல்லடிகளையும் சொல்லடிகளையும் பட்டிருக்கலாம். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு, தான் நினைத்ததை சாதிப்பதற்கு ஏன் சிறைச்சாலைகளை கூட அவர்கள் ஏற்றிருக்கலாம். ஆனா நம்ம நபியினுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. அவர் தனி வாழ்க்கையையும் பொது வாழ்க்கையையும் பிரித்து வைக்கல. கொள்கை சீர்ந்த ரீதியான வாழ்க்கையையும் ஒழுக்க ரீதியான வாழ்க்கையையும் அவர் தனித்தனி டிராக்ல வைக்கல. சித்தாந்தத்திற்காக ஒரு வாழ்க்கை, சிந்தனைக்காக ஒரு வாழ்க்கை என்று அவர் வாழவில்லை. அவருடைய சிந்தனை எதுவாக இருந்ததோ அதுவேதான் அவருடைய சித்தாந்தமாகவும் இருந்தது. அவருடைய கொள்கை எதுவாகவோ இருந்ததோ அதுதான் அவருடைய கோட்பாடாகவும் இருந்தது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதுதான் அவருடைய பொது வாழ்க்கையாகவும் இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட நபி சகோதரர்களே, நம்முடைய இதயத்திற்குள், இருதயத்திற்குள் இரண்டர கலந்து விட வேண்டும். அந்த நபியினுடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நபியினுடைய வாழ்க்கையை பற்றி அறிஞர்கள் சொல்லும் போது எப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறார்கள், அந்த நபி குழந்தைகளுக்கு ஆரம்பித்து, இளைஞர்களுக்கு ஆரம்பித்து, வாலிபர்களுக்கு ஆரம்பித்து, திருமணமானவர்களுக்கு ஆரம்பித்து, வயதானவர்களுக்காக வரை அந்த நபி செய்யாத சேவையே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோடு எப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு நீங்கள் நினைப்பீர்கள், இந்த நபி குழந்தைகளின் நலனுக்காக மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த நபி வாலிபர்களோடு, இளைஞர்களோடு எப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம படித்து பார்த்தால் நாம் நினைப்போம், ஆஹா, இந்த நபி முழுக்க முழுக்க இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு வாழ்க்கை வரலாற்றை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் தூய்மையே எந்த புரட்சியாளருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியாது. எந்த புரட்சியாளராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரே ஒரு துறையை அவர்கள் எடுப்பார்கள், ஒரே ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த துறைக்குள் அவர்களால் என்ன சாதிக்க முடியுமோ, அந்த துறைக்குள் அவர்களால் எவ்வளவு தூரம் உயர முடியுமோ, அந்த துறைக்குள் அவர்களால் எப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியுமோ, அதைத்தான் அவர்கள் கொண்டு வருவார்கள். ஒரு சமூகம் சாதிய பாகுபாடுகளால் பாதிக்கப்படுகிறதா, அதற்கு எதிராக ஒருவர் களம் காணுகிறாரா, அதில் என்ன மாதிரியான சீர்திருத்தத்தை அவர்களால் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வருவார், அவ்வளவுதான். அது பாராட்டத்தக்கதுதான், ஆனால் போற்றத்தக்கதல்ல. போற்றத்தக்கது எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை மட்டும்தான். அவர் மனித வாழ்க்கைக்கு, மனித குலத்திற்கு தேவையான எல்லா துறைகளுக்கும் அவர் முன்மாதிரியாக திகழ்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளை பாருங்கள். உசாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். உசாமா இப்னு ஸைத் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் உசாமா ரழியல்லாஹு அன்ஹு. அவருடைய புனை பெயரை பற்றி சொல்லும் போது ஹிப்பு நபி என்கிறார்கள், நபியின் செல்லப்பிள்ளை அல்லது நபியின் நேசத்திற்குரியவர் அப்படின்னு சொல்றாங்க. அவரை பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தூக்கி கொஞ்சுவார்கள், தன்னுடைய தொடையின் மீது என்னை அமர வைப்பார்கள், இன்னொரு தொடையில் ஹசன் ரழியல்லாஹு அவர்களை அமர வைப்பார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, கட்டி அணைப்பார்கள். அதற்கடுத்து ஒரு துவா செய்வார்கள், அல்லாஹும் அர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் இந்த இருவர் மீதும் இரக்கம் காட்டுவாயாக, ஃபஇன்னி அர்ஹம்ஹுமா, நானும் அந்த இருவர் மீது இரக்கத்தோடு நடந்து கொள்கிறேன். இது ஒரு சாம்பிள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில் போனால் சிறுவர்களை பார்ப்பார்கள், அவர்களை பார்த்து சிரிப்பார்கள், புன்னகை பூப்பார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள், அவர்கள் சலாம் சொன்னால் அவர்களுக்கு பதில் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே நின்று கொண்டிருக்கும் போது கொஞ்சம் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் தொலை தூரத்திலே இப்படியே பின்னாடி நிற்கக்கூடிய சஃபுகள்ல உங்களுக்கு நல்லா தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்து பள்ளிவாசல் இப்படி மாடிப்படி பள்ளிவாசல்கள் அல்ல, கிரவுண்ட் ஃபுளோர் நம்ம ஜென்ட்ஸுக்கு கொடுத்துருவோம், ஃபர்ஸ்ட் ஃபுளோர் லேடிஸ் கொடுத்துருவோம், அப்படியா இல்லை, ஆரம்ப சஃபுகள் ஆண்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய சஃபுகள் பெண்களுக்காகவும் கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கொஞ்ச நேரம் தொழுகையை நீட்டி தொழலாம் என்கிற எண்ணத்திலே நான் ஓத ஆரம்பிப்பேன், பின்னாடி இருக்கிற ஒரு குழந்தையின் அழுகுரல் என் காதில் விழுந்தவுடன் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கமாக முடித்துக் கொள்வேன். இதுதான் முன்மாதிரி, இதுதான் முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை சந்திப்பதற்கு ஒருவர் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கிற பெயரிலே உள்ள நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையாக இருந்த ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களை தூக்கி வைத்து கொஞ்சுகிறார்கள், முத்தமிடுகிறார்கள். அதை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். பார்த்து விட்டு சொல்லுகிறார், எனக்கு 10 குழந்தைங்க இருக்கு, ஆனா ஒருத்தருக்கு கூட நான் ஒரு நாள் கூட முத்தம் கொடுத்ததே இல்லை. அப்படி நமக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நிறைய முத்தம் கொடுக்கிறோம், ஆனா நீங்க அந்த சமூகத்தை அறியணும், அது எப்படியாப்பட்ட சமூகம், குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பது, குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவதெல்லாம் அவர்களுடைய வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருந்ததல்ல. மது குடிக்க வேண்டும், போர் புரிய வேண்டும், தங்களுடைய குடும்ப கதைகளை, குடும்ப பெருமைகளை பேச வேண்டும், இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்காகவே இருந்தது. இன்னைக்கு நமக்கு குழந்தைகளை கொஞ்சுவது ஒரு பொழுதுபோக்கு, கொஞ்சம் நேரம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம், குழந்தைகளோடு விளையாடுகிறோம், குழந்தைகளை கொஞ்சுகிறோம், குழந்தைகளை தூக்கி முத்தமிடுகிறோம், குழந்தைகளை வண்டியில் வைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் சுத்துகிறோம். ஏன், நம்முடைய வாழ்க்கையின் பொழுதுபோக்கின் ஒரு அம்சமாக இது. ஆனால் அன்றைக்கு இருந்த அய்யாமுல் ஜாஹிலியாவிலே அறியாமை காலத்தில் உள்ள அரபுகளுடைய பொழுதுபோக்குங்கிறது எப்படி இருந்துச்சு, அவர்களுடைய பொழுதுபோக்கு என்பது மது குடிக்க வேண்டும், மது பரிமாறப்பட வேண்டும், போர்களில் ஈடுபட வேண்டும், போர்கள் குறித்த கவிதைகள் பாட வேண்டும், குடும்ப பெருமை, இதுதான் அவர்களுடைய பொழுதுபோக்கு. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு சொசைட்டில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெத்த பிள்ளை கூட கிடையாது, பெத்த பிள்ளை பெத்த பிள்ளை பேர பிள்ளை எடுத்து கொஞ்சும் போது அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. உடனே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு 10 குழந்தைங்க இருக்கு, நான் ஒரு ஆளுக்கு கூட ஒரு வாட்டியும் முத்தமே கொடுத்ததில்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, பெரியவர்களுக்கு யார் இரக்க மரியாதை செலுத்தவில்லையோ, சிறுவர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அப்போ சிறுவர்கள் மீது நீங்கள் காட்டுகிற இரக்கம் என்பது அவர்களை தூக்கி வச்சு கொஞ்சணும், அவர்களுக்கு முத்தம் கொடுக்கணும். அப்போ யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர் நலன் குறித்து என்னென்ன செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள், சிறுவர் நலன் குறித்து என்னென்ன சீர்திருத்தங்களை பண்ணி இருக்கிறார்கள், சிறுவர் சிறுமிகள் நலன்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அக்கறை காட்டியிருக்கிறார்கள், சிறுவர் சிறுமிகளின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய நலன் அக்கறை இருந்ததனால் தான் அன்றைக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த மாபாதக செயலிலிருந்து ஒட்டுமொத்தமாக சமூகத்தை மீட்டெடுத்தார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரட்சி எவ்வளவு பெரிய புரட்சி என்றால், வஅதுல் பனாத். வஅதுல் பனாத்னா என்னது? அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவிற்கு அதை எதிர்த்து களம் கண்டிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த உடன் சகோதரர்களே, அந்த மார்க்கத்தை ஏற்காதவர்கள் கூட ஒரு பெண் குழந்தையை அந்த சமூகத்திலே புதைத்ததாக ஒரு குறிப்பை பார்க்க முடியல. அதாவது நீங்க யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த புரட்சி எந்த அளவிற்கு எல்லாரையும் ஈர்த்தது ஏற்றது என்றால், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, ஏற்காதவர்கள் கூட அந்த சமூக குற்றங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். இதுதான் புரட்சி. இங்க புரட்சிங்கிறது சமூகத்தில் எப்படி இருக்கு? இப்ப நான் ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறேன், நான் ஒரு கொள்கையை சொல்கிறேன், அந்த கொள்கையில் பகுத்தறிவு இருக்கிறது, அந்த கொள்கையிலே மிகப்பெரிய சமூக முன்னேற்றத்திற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்றால், என்னை யார் தலைவனாக ஏற்றுக்கொண்டாரோ, என்னை யார் அவருடைய சித்தாந்தத்தின் ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டாரோ, அவர் என்னை பின்பற்றலாம், அவர் நான் சொல்வதை கேட்கலாம். இத்தனை மணிக்கு கொடியேற்றுங்கள் என்றால் இத்தனை மணிக்கு கொடியேற்றுவார்கள். இதுதான் கொரோனா வந்த காலத்திலே எல்லாரும் மாடி மீது ஏறி.
1: நீங்கள் முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: உயிரோடு புதைத்தார் அப்படின்னு எங்கேயாவது யாராவது படிச்சிருக்கீங்களா? இதுதான் புரட்சி. அப்ப இப்படியாப்பட்ட நபி நம்ம கிட்ட இருக்கும் போது அவருடைய கலாச்சாரத்தை விட்டு விட்டு வேற எந்த கலாச்சாரத்தை நாங்க பின்பற்ற முடியும்? அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார், அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு பண்பாட்டை தந்திருக்கிறார், அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு பண்பியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனும் போது அந்த நபியின் பாதையில் தான் நாங்கள் பிரயாணம் செய்வோம். அது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது? எங்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டத்தினால் பலருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கிறோம். இப்படிதானா இந்தியாவிலே சென்னை போன்ற பெருநகரங்களிலே அல்லது பெங்களூர் மும்பை போன்ற பெருநகரங்களிலே 31 டிசம்பர் மாதம் எப்படியாப்பட்ட ரகளைகள் நடக்கும் என்பது அந்த தெருவோரங்களில் இருந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த ஹைவேக்களில் கொஞ்சம் பயணம் செய்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். மது, அதாவது மது விற்பனை மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு வியாபாரம் நடக்குது. அப்ப அதுல இருந்தே தெரியலையா இது ஒரு சமூக சீர்கேடுன்னு? காதலர்கள் தங்களுக்கு இடையில் பாலியல் ரீதியாக தங்களுடைய கற்பை கெடுத்துக் கொள்ளக்கூடிய பெரும்பான்மையான நிகழ்வுகள் அங்கேதான் நடக்கிறது என்று ஆய்வுகள் சொல்லுகிறது, ஆதாரங்கள் சொல்லுகிறது. அப்ப அது போதாதா இது வந்து ஒரு சீர்கேடுன்னு சொல்லி காசை விரயமாக்குவது கரியாக்குவது ஹாப்பி நியூ இயர் யாருக்கு சொல்லுகிறீர்கள் என்றுதான் புரியவில்லை சகோதரர்களே. இப்போ ஒரு தலைவர் வருகிறார், அவரை வரவேற்பதற்கு நம்ம தலைவர் பேரை போட்டு வருக வருகன்னு சொல்றோம்னா ஓகே, நம்ம வி ஆர் வெல்கமிங் ஹிம். அப்ப அந்த தலைவர் ஓகே, நம்ம தொண்டர்கள்லாம் நம்மளை வரவேற்கிறாங்க எழுதுறீங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீ யாருக்கு எழுதுகிறாய் நீ ஹாப்பி நியூ இயர் என்று? நியூ இயர் வந்து பார்க்குமா, நியூ இயர் நான் வந்திருக்கிறேன், என்னை எல்லோரும் ஹாப்பி ஹாப்பி என்று எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு நியூ இயர் சொல்லுமா? யாருக்காக நீங்கள் என்ன அர்த்தத்தை சொல்லுகிறீர்கள் என்றே தெரியவில்லையே. அப்போ ஒரு அர்த்தமில்லாத ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாமிய மக்களும் அதில் ஆர்வத்தோடு இன்றைக்கு பங்கெடுத்து தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் விரயம் செய்து கொண்டு அதற்காக வேண்டி பல்வேறு விதமான கொண்டாட்டங்களை சமூகத்திலே புகுத்துகிறார்கள் எனும் போது எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இதை செய்யாதீங்க அப்படின்னு ஆர்வத்தோடு சில இஸ்லாமிய ஆர்வலர்கள் மார்க்க தீர்ப்புகளை போடும் போது அதை கொச்சைப்படுத்துவது அதை விமர்சிப்பதெல்லாம் சரியல்ல சகோதரர்களே. நம்ம அதுல இருந்து விலகிக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் அதை கண்டிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களும் ஆர்வம் ஊட்டணும், உற்சாகப்படுத்தணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி குழந்தைகள் நலன் ஆரம்பித்து சரி குழந்தைகள் அப்படியே வளர்ந்து வாலிபன் வர்றான். அவனுடைய சிந்தனையில் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஆளுமை எப்படி இருந்துச்சு? சுபஹானல்லாஹ், ஒரு செய்தி ஒன்று வருகிறது சகோதரர்களே. அதாவது புகாரி முஸ்லிம்ல வருது, மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்கிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறான். இவங்கெல்லாம் யாருன்னா, அதாவது நடுவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இளைஞர்களாக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்தோம், நாங்கெல்லாம் ஒரே வயதொத்த இளைஞர்களாக இருந்தோம், ஷபபத்துன் முத்தகாரபூன், ஒரே வயதொத்த இளைஞர்கள். என்னப்பா ஒரே வயதொத்த இளைஞர்கள், இவருக்கு 20 அவருக்கு 21 இவருக்கு 22 இவருக்கு 19 இப்படின்னு இருக்கும்போது இவங்க எல்லாம் யாரு? ஷபபத்துன் முத்தகாரபூன், சம வயதுள்ள இளைஞர்களாக இருந்தோம். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சுமார் 20 இரவுகள் தங்கினோம். எத்தனை நாள் தங்கினோம்? 20 நாட்கள் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தங்கினோம். இந்த 20 நாட்களும் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமன் ரகீகா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்க குணம் கொண்டவராகவும் மென்மையானவராகவும் எங்களோடு இருந்தார். எந்த தலைவரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சகோதரர்களே, அவர்கள் மேடையில் பேசுவதை வைத்து மாத்திரம் தெரிந்து கொள்ள முடியாது. மேடையில் பேசும்போது இன்னைக்கு இன்னைக்கு தான் பேசுவாங்க, அவங்களோட நீங்க டிராவல் பண்ணி பார்க்கணும், அவங்களோட ஒரு 2-3 ஸ்டே பண்ணி பார்க்கணும், அப்பதான் தெரியும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மறுபக்கம் என்பது ஒன்று இருக்கும். யாராக இருந்தாலும் சமூகத்திலே எவ்வளவு பெரிய புரட்சியாளர் அல்லது எவ்வளவு பெரிய பகுத்தறிவாளர் என்று அறியப்பட்ட எந்த தலைவராக இருந்தாலும் அந்த தலைவரோடு தனிமையில் தங்கியவர்கள், அந்த தலைவரோடு பிரயாணம் செய்தவர்கள் நிச்சயம் அவர்களிடத்திலே ஒரு 10 குறைகளை பார்க்காவிட்டாலும் ஒரு 2-3 குறைகளாகவும் பார்ப்பார்கள். யாரும் அதுக்கு விதிவிலக்கா இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியாக இருந்தார், இளைஞர்களை கட்டி போடுகிற எப்படிப்பட்ட ஒரு கவர்ந்திழுக்கும் தலைவராக இருந்தார். 20 நாட்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தோம், அந்த 20 நாட்களும் அல்லாஹ்வின் தூதர் எங்களிடத்திலே ரஹீமன் ரகீகா, இரக்க குணமுடையவராக மென்மை தனம் கொண்டவராக இருந்தார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எங்க முகத்தை பார்த்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்து விடுகிறது, ஃபக்கத் இஸ்தக்னா அஹ்லனா, நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்தை தேடுகிறோம் என்று. இளைஞர்கள் சொல்லும் போது அதுல திருமணமானவர்களும் இருப்பார்கள், புதியதாக திருமணமானவர்களும் இருப்பார்கள், மனைவியின் பக்கம் தேட்டமும் நாட்டமும் உள்ளவர்களும் இருப்பார்கள், அல்லது இளைஞர்களாக ரொம்ப சிறிய வாலிபர்களாக இருந்தால் பெற்றோர்களை காண வேண்டும் என்கிற அந்த தேடலும் அவர்களிடத்தில் இருக்கும். 20 நாள் தங்கிய யாரும் அல்லாஹ்வின் தூதரே, நாங்க வந்து 20 நாள் ஆச்சு, எங்களுக்கு எங்க உமாவை தேடுது, வாப்பாவை தேடுது, எங்கள் மனைவி மக்களை தேடுது அப்படின்னு என்ன செய்யல, யாரும் அல்லாஹ்வின் தூதர் சொல்ல இடத்துல சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து கொண்டே எங்களை பற்றி தெரிந்து கொண்டார். உடனே ஃபஸஅலனா அன்மன் தரக்னா மின் அஹ்லினா, அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்க கிட்ட கேட்டாங்க, நீங்க யார் யாரெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யாரு, உங்க குடும்பத்தில் இருந்தவங்க யார் யாரு அப்படின்னு கேட்டுட்டு நாங்களும் பதில் சொல்லியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும், நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தினரின் பக்கம் திரும்பி செல்லுங்கள். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் கூட்டமைப்பாக இருந்தாலும் அதனுடைய வலிமையான முதுகெலும்பு என்பது இளைஞர்கள். அந்த இளைஞர்களை கூட்டி வைத்து தங்களிடத்திலே வைத்துக் கொண்டிருப்பது என்பதெல்லாம் சாதாரணமான காரியம் அல்ல. அப்ப அப்படியாப்பட்ட இளைஞர்கள் தானே ஆர்வத்தோடு தன்னார்வத்தோடு வந்து வாலண்டியர் அப்படின்னு சொல்றோம், வாலண்டியர்லி அப்படிங்கிற மாதிரி தன்னார்வத்தோடு வந்து அல்லாஹ்வின் தூதரோடு தங்கிய போது கூட 20 தினங்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படைகளை சொல்லி கொடுத்து விட்டு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாரு அப்படின்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களை திரும்ப எங்களுடைய பெற்றோர்களிடத்திலே அனுப்பி வைத்தார். இது ஒரு சாம்பிள். இப்படி நீங்க இளைஞர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்துகிட்டாங்க, இளைஞர்களுடைய நலன் சார்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன முடிவுகளை கொடுத்திருக்கிறாங்க, இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கக்கூடிய ஆர்வங்கள் என்ன, வழிகாட்டுதல்கள் என்ன அப்படின்லாம் பார்த்தா சகோதரர்களே, நாம் நினைப்போம் இந்த தூதர் அனுப்பப்பட்டதே இளைஞர்களுக்காக அப்படின்னு. அதுதான் புரட்சியாளர், அதுதான் சீர்திருத்தவாதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதற்கு பேர் கொடுக்க தன்னார்வத்தோடு ஒருவர் வருகிறார். இக்கட்டான நேரம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய போர் வீரர்கள் தேவைப்படுகின்ற நேரம் தான். ஆனா அல்லாஹ்வின் தூதர் சிலாளித்தில் வரக்கூடிய எல்லாரையும் அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டாலும் இவருடைய முகத்தை பார்க்கிறார், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய வாட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டுகொள்கிறார். இதுதான் தலைவர். தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சொல்லாமலேயே விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மக்கள் பெரும்பாலும் தடிக்கு கீழே விழுந்துதான் தெளிவாகும். ஆனா சமுதாய தலைவர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும்னா, தடிக்கு கீழே விழுவதற்கு முன்னரே இப்படி போனா தடிக்கிறோம், இப்படி போனா விழுந்துருவோம் அப்படின்னு தெளிவடையக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கும். அந்த பக்குவம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்துச்சு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராகவும் ஜெயித்து காட்டினார். அரசியலும் ஆன்மீகமும் இரண்டோடு ஒன்று ஒட்டி கொண்டதுதான், இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாது. ஆனா இரண்டையும் ஒன்றாக சுமந்து கொண்டு ஜெயித்தவர்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் கிடையாது. ஆன்மீகத்தில் தனியாக ஜெயித்திருப்பார், அரசியலில் தனியாக ஜெயித்திருப்பார். ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜெயித்த ஒரு தலைவரை ஒரு கடந்த வந்து 5 நூற்றாண்டுகளில் நீங்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க சும்மா தேடி பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. அதற்கெல்லாம் மிகப்பெரிய பக்குவமும் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவும் அது இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானத்துல இயல்பாகவே அப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்திருந்தார். அப்போ தானாக தன்னார்வத்தோடு பேர் கொடுக்க வந்த இளைஞரை பார்க்கிறார். அவருடைய முகத்தில் இருக்கிற வாட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுகொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம்னு கேட்கல, அதான் நீங்க கவனிக்கணும். என்ன காரணம்னு கேட்டா அது ஒரு நார்மல் குவஸ்டின், அது ஒரு சாதாரண கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய பெற்றோர்களில் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஹையுன் வாலிதாக், உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? ஆமா, வீட்டில் அம்மா இருக்காங்க. அவங்களை பார்த்துக் கொள்வதற்கு யாராவது இருக்கிறாங்களா? இல்லை, எல்லாவின் தூதரை நான் மட்டும்தான் அவங்களுக்கு. அப்படியா, இப்போ நீ போய் என்ன செய்ய, உன்னுடைய பெற்றோரோடு சேர்ந்து அந்த பெற்றோர்களுக்கு என்ன செய்ய, நீ அவர்கள் விஷயத்திலே நீ ஜிஹாது செய், அவர்கள் விஷயத்திலே நீ போராட்டம் மேற்கொள், அவர்களுடைய பாதங்களை பற்றி பிடித்துக்கொள், அவர்களுடைய பாதங்களின் கீழ்தான் சொர்க்கம் இருக்கிறது என்று தன்னார்வத்தோடு போரிலே ஈடுபடுவதற்கு பேர் கொடுக்க வந்த ஒரு இளைஞரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில், அந்த கண்களில், அந்த கண்ணுடைய ஒளியில், அந்த ஒளிக்கு உள்ளே தெரியக்கூடிய வாட்டத்தை கண்டெடுத்து அதுக்குண்டான காரணத்தையும் தானே அறிந்து கொண்டு அந்த தோழரை திருப்பி அனுப்பினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்கள் நலனில் எவ்வளவு பெரிய அக்கறையோடு இருந்திருக்கிறார். அதனாலதான் அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா உபதேசம் செஞ்சாங்க. இளைஞர்களுக்கு தனி பக்கத்தை மார்க்கத்தில் கொடுத்தாங்க. அவர்களை கல்வி தேடும்படி ஆர்வம் ஊட்டினார்கள். அவர்களுடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு வழிகாட்டினார்கள். இளமையில் இஸ்லாத்தை பின்பற்றுபவனுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை விவரித்தார்கள். முதுமையில் ஒருவன் மார்க்க பணிகளிலே ஈடுபடுவதற்கு நன்மை இருக்கிறது என்றாலும் இளம் பருவத்தில் அவன் அல்லாஹ்வின் பாதையில் ஒழுக்கத்தோடு வாழும் போது அவனுக்கு அரிஷின் நிழலின் கீழ் தனி இடம் இருக்கிறது என்கிற அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். அவர்களுடைய வாட்டத்தையும் அவர்களுடைய இயக்கத்தையும் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர், இளைஞர்களே, திருமண வயதை நீங்கள் அடைந்து விட்டால் திருமணம் செய்யுங்கள் என்று வழிகாட்டினார்கள். திருமணம் செய்ய முடியாமல் தத்தளிப்பவர்களுக்கு பல கட்டங்களில் உதவி செய்திருக்கிறார்கள். அப்படியும் திருமண வாழ்க்கையில் நுழைய முடியாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நோன்பு உங்களுடைய கற்பை பாதுகாக்கும், அந்த நோன்பு உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் என்று ஆன்மீக வழியையும் காட்டினார்கள். இப்படி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார், இளைஞர்களோடு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்களுக்கான ஒரு தூதராகவே நமக்கு தெரியும். சரி, அடுத்து பெண்கள் சொல்லவே வேண்டாம், அப்படிதானா? நான் பலமுறை இந்த கருத்தை என்னுடைய உரைகளிலே குறிப்பிட்டிருக்கிறேன். வளர்ந்த நாடுகள் என்று எதையெல்லாம் இன்றைக்கு உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்குமோ, அது அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடுகள் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் எதையெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குமோ, அந்த நாட்டில் பெண்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் அல்லது என்னென்ன மாதிரியான அங்கீகாரங்கள் கிடைத்திருக்கிறது என்பதை பெருமையாக பக்கம் பக்கமாக கட்டுரைகள் தீட்டுகிறார்கள், புத்தகங்கள் எழுதுகிறார்களோ, எந்த நாடுகளாக இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கிற எல்லோருமே தங்களில் பல பேரை பறிகொடுத்து பழி கொடுத்துதான் அந்த உரிமைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வர்றதா இருந்தாலும் சரி, வாகனம் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த உரிமையாக இருந்தாலும் சரி, அரசியலில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய சொத்துரிமையாக இருந்தாலும் கூட சரி, எந்த உரிமை இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இத்தனை சதவீதம் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தரப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு படிப்பதற்கு, எந்த நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சகோதரர்களே, அங்கே அந்த உரிமை அவர்கள் பெறுவதற்கு பின்னால் சுமார் 50 ஆண்டு காலம் குறைந்தபட்சம் போராடி இருப்பார்கள், அல்லது 100 ஆண்டு காலம் அவர்கள் குறைந்தபட்சம் போராடி இருப்பார்கள். பல பேர் தங்களை பறிகொடுத்திருப்பார்கள், பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள், அந்த பெண்களுடைய உரிமைக்காக பல பேர் ரோட்டிலே இறங்கி இருப்பார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு, அது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னதை போல், பிறப்பது பிறந்திருப்பது பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் தங்களுடைய கண்களில் கருணையை வருவதற்கு கூட வழிவிடாமல் அந்த குழந்தையை அப்படியே புதைக்கக்கூடிய ஒரு காட்டுமுராண்டித்தனமான ஒரு செயல். அந்த செயலை உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் கூட அறியாமை காலத்தில் செய்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. எப்படியாப்பட்ட உமர் இப்னு கத்தாப், எப்படியாப்பட்ட ஒரு மஷா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், அப்படிதானா? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கைக்கு பிறகு நம் அனைவருக்கும் மஷா அல்லாஹ் மார்க்க ரீதியான உணர்வு ரீதியான உணவுகளுக்கு தீனி போடக்கூடிய எல்லா சரக்குகளும் கொண்ட ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே கூட அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அறியாமை காலத்திலே பல தவறுகள் நிகழத்தான் செய்திருக்கிறது. அது அவர்களுடைய தவறு அல்ல, அவர்களுடைய சொசைட்டி, அந்த சமுதாயமே அப்படித்தான் இருந்திருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தை ஒரு புஷ்ரா, ஒரு நற்செய்தி என்று பிறக்கின்ற குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தை மையமாக வைத்து புஷ்ரா என்கிற சிறப்பு செய்ய ஆரம்பித்ததில் இருந்து, கல்யாணம் ஆகும் போதுங்க, மேரேஜ் ஆகும் போது நம்ம வாழ்த்து தெரிவிப்போம்ல, வாழ்த்து தெரிவிக்கும் போதே அந்த அறியாமை கால அரபுகள் எப்படி வாழ்த்து தெரிவிப்பாங்க தெரியுமா? பிர் ரஃபா வல் பனீன் அப்படிம்பான், பிர் ரஃபா வல் பனீன் அப்படிம்பான். அப்படின்னா என்னது? ஆண் குழந்தைகளை பெற்று ஆனந்தமாக வாழ அப்படிம்பான் வாழ்த்து தெரிவிக்கும் போதே. அதனாலதான் ஐயாமுல் ஜாஹிலி, அதனாலதான் அறியாமை கால அரபுகள் இருக்கிறோம். வாழ்த்து தெரிவிக்கும் போதே பிர் ரஃபா வல் பனீன், ஆண் குழந்தைகளை பெற்று ஆனந்தமாக வாழ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆணாதிக்கம் பிடித்த ஒரு சமூகத்தில் எந்த பெண்களும் இறங்கி எங்களுக்கு அதை உரிமையை தாங்க, எங்களுக்கு இதை தாங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. எதை கேட்டிருக்காங்க? தாங்கள்லாம் எப்பவுமே உங்ககிட்ட இருந்து பாடம் படிக்கிறாங்க, எங்களுக்கும் தனியாக நீங்கள் ஒரு பாடம் சொல்லி தருவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள், அதை தான் கேட்டிருக்கிறாங்க. அது உரிமை சார்ந்த விஷயத்துல வராது, அப்படிதானே? உரிமைங்கிறது எதுல வருது? அது அவர்களுடைய வாழ்வுரிமை, அவர்களுடைய உடல் உடை ரீதியான உரிமை, அவர்களுடைய ஜீவாதார சம்பந்தப்பட்ட உரிமை. அது எதையுமே எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு 10 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு, அல்லது ஒரு 100 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு, ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா தலைமையிலேயோ, அல்லது அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா தலைமையிலேயோ, அல்லது மற்ற ஏதாவது ஒரு மூத்த நபித்தோழருடைய தலைமையிலேயோ போய் புரொட்டஸ்ட் பண்ணாங்களா, போராட்டம் பண்ணாங்களா? இன்னும் எங்களுக்கு தேவைன்னு அவங்களுக்கு தெரியாத விஷயங்களையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்தாங்க. பிறக்கும் உரிமை, வளரும் உரிமை, வாழும் உரிமை, மார்க்கமயமாக்கப்பட்ட ரீதியில் வாணிபம் செய்கிற உரிமை, மணமகனை தேர்ந்தெடுக்கிற உரிமை, அந்த மணமகனிடத்தில் மகர் என்கிற மணக்கொடையை பெறுகின்ற உரிமை, அந்த மணமகனுடைய வாழ்க்கை சரியில்லை என்று முடிவெடுத்து விட்டால் ஹுலா என்கிற மனவிலக்கில் ஒரு அங்கமாக கருதப்படுகின்ற அந்த உரிமை, சொத்துரிமை, கல்வி தேடுகின்ற உரிமை, கல்வி போதிக்கின்ற உரிமை, இதுக்கு மேல என்னங்க வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அதாவது பெண்ணை போக பொருளாக ஆக்குகிற, காட்சி பொருளாக ஆக்குகிற, அல்லது பெண்களை சந்தைப்படுத்துகின்ற விஷயம்லாம் இஸ்லாத்துல வந்து கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் எது உரிமைகளாக பார்க்கப்படுகிறது? பெண்கள் சந்தை பொருளாக பார்க்கப்பட வேண்டும். அவர்களை ஒரு மெட்டீரியல், ஒரு மெட்டீரியலாக, அவர்களை ஒரு அதவாத்தாக, ஒரு சந்தைப்படுத்தப்படக்கூடிய விதத்தில் இன்னைக்கு பெண்கள் சமுதாயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெண் சமூகத்திற்கு என்னென்ன உரிமைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன சிறப்புகளை எல்லாம் அந்த பெண் சமூகத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தா, சுப்ஹானல்லாஹ், இந்த அல்லாஹ்வின் தூதர் பெண்களுக்காகவே, அல்லது பெண்களின் உரிமைக்காகவே, பெண்களின் மேம்பாட்டிற்காகவே இவர் நபியாக அனுப்பப்பட்டார் என்று நாம் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த நபி பெண்களுடைய விஷயத்திலே, பெண்களுடைய மேம்பாட்டில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்க்கை இருந்திருக்கும். அப்படிதானே? பெண்களை அடிக்காதீர்கள், பெண்கள் உங்களிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அமானிதம், அந்த பெண்களை சீர் செய்கிறேன் என்று நினைத்து, அந்த பெண்களை நீங்க நேர் செய்கிறோம் என்கிற நினைத்து முதுகெலும்புகளை உடைச்சிடாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காவிட்டால், எந்த விஷயம் பிடிக்குமோ அதை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் எப்படியாப்பட்ட விஷயங்க! எவ்வளவு அற்புதமான ரீதியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு வாழ்க்கை இருந்திருக்கிறது. இப்படி நம்ம என்ன செய்யலாம் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சிறப்புகளை பேசிக்கொண்டே போகலாம். எந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு மிகப்பெரிய நேசமும் பாசமும் இருந்தால், ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களையும் இஸ்லாம் என்கிற ரீதியில ஒரு பிராக்டிக்கலாக கட்டி போடுகின்ற இடம் எதுன்னு பார்த்தா பள்ளிவாசல் தான். நம்ம வந்து தூங்கும் போது முஸ்லீமா தான் தூங்குறோம், எந்திக்கும் போது முஸ்லீமா தான் எந்திக்கிறோம், வியாபாரம் பண்ணும் போது முஸ்லீமா தான் வியாபாரம் பண்றோம், அதெல்லாம் ரைட். ஆனால் என்னை, நான் ஒரு முஸ்லீம், நான் இஸ்லாமை பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறத பிராக்டிகலா எனக்கு உள்ளார்ந்த ரீதியில என்னை உணர வைக்கிற ஒரு இடம் எது? பள்ளிவாசல். அதை மறுக்கிறோமா நம்ம யாராவது? அல்லாஹ்வை நம்ம வந்து எங்கிருந்து வணங்கலாம் அப்படிதானே? அப்புறம் ஏன் நம்ம மக்காவுக்கு போறோம் அடிக்கடி? இங்க இருந்து துவா கேட்டா அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டேன்னு சொல்லப்பட்டிருக்கா? சொல்லுங்க, சொல்லுங்க தா, எங்கிருந்து துவா கேட்டாலும் அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? அல்லாஹ் பதில் கொடுக்கிறானா இல்லையா? இருந்தாலும் சிரமங்களை பார்க்காமல் ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மக்கா மதீனாவுக்கு போனாதான் நமக்கு மனசு எப்படி இருக்கு, ஒரு ஆறுதலாக இருக்கிறது. எவ்வளவோ சிரமங்கள் அந்த பாதையிலே இருந்தாலும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு ஒரு உம்ரா செஞ்சா, அந்த இடத்துல போய் அல்லாஹ்வை நாம் தொழுவது, அந்த இடத்துல போய் நாம அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பது, அந்த இடத்தில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை பார்க்கும் போது வரக்கூடிய ஆன்மீக உணர்வு என்பது சகோதரர்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஒரு காலத்தில் உம்ராவிற்கு செல்வதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அவைகள் இலகுவாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல நாடுகளில் இருந்து மாஷா அல்லாஹ் வந்து கொண்டு போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ ஒரு முஸ்லிமுக்கு தான் ஒரு முஸ்லிம் தான் அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக அவனுக்கு உணர்த்துகின்ற இடம் எது? பள்ளிவாசல். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்து செய்கிற இமாம்களுக்கு உபதேசம் செய்யும் போது என்ன செஞ்சாங்க? முதல்ல எப்படியாப்பட்ட நிபந்தனைகளை போட்டாங்க ஒரு இமாமுக்கு? எல்லாரும் இமாமத்து செஞ்சிட முடியுமா? இல்ல. இருக்கக்கூடியவங்கல யாரு அக்ரவுஹும் குர்ஆன், யார் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார், அவர் தான் எலிஜிபிள் பர்சன் இமாமாக இருப்பதற்கு. யாருக்கு தகுதி இருக்கு சகோதரர்களே? ஊர்ல நீ பெரிய பணக்காரங்கிறதுனால உனக்கு இமாமத் செய்வதற்கு தகுதி வந்து விடுமா? ஊரிலே உங்களுக்கு ஒரு 4-5 வீடுகள் இருக்கிறது, நீங்கள் பெரிய பண்ணையாராக இருக்கிறீர்கள், நிலக்கிழாராக இருக்கிறீர்கள், ஜமீன்தாராக இருக்கிறீர்கள், விட்டா மிராசுவாக இருக்கிறீர்கள், பெரிய அரசியல் கட்சியிலே அங்கம் வகிக்கிறீர்கள், 1000 கோடிக்கு நீங்கள் பிசினஸ் செய்கிறீர்கள் என்பதனால் இமாமத்திற்குரிய தகுதி உங்களுக்கு வந்துருமா? அக்ரவுஹும் குர்ஆன், யார் அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறார். இல்லங்க, 2-3 பேர் அங்க ஹாபிஸாவா இருக்கிறாங்க, யாரை தேர்ந்தெடுக்கிறது? அப்படியா? யார் அலமுஹும் சுன்னா, அவர்களை நபித்த சுன்னாவுடைய நாலேஜ் யாருக்கு அதிகம் இருக்குது? நிபந்தனைகள் வைத்து தான் ஒரு இமாமாக தேர்ந்தெடுக்கப்படுறார். அந்த இமாம் அங்க போய் நின்று என்ன செய்யறார்? எக்ஸ்ட்ராவா பின்னாடி நின்று தொழுகிறவங்க செய்யற ருக்கு, சஜிதா, சமியல்லாலிமன்னம், இந்த மாதிரி இல்லாம அவர் எக்ஸ்ட்ரா என்ன செய்யறாருங்க? அது மேல ஏறணும், அது ஹத்தீப். நான் இமாம பத்தி தான் பேசுறேன். மக்ரிபுக்கு ஒருத்தர் வராருதா, அவர் பின்னாடி நம்ம எல்லாம் தொழுகிறோம். நம்ம செய்யாத எந்த வேலையை அவர் எக்ஸ்ட்ரா செய்யறாரு? ஒன்னே ஒண்ணுதாங்க செய்யறாரு, ஓதுறாரு சத்தம் போட்டு. நீங்க எல்லாம் பின்னாடி சத்தம் போட்டு ஓத முடியுமா? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. நானும் அவர் அல்ஹம்துலில்லான்னு ஆரம்பி, நானும் அல்ஹம்துலில்லான்னு ஆரம்பிக்க கூடாது. அவர் ஓதுறத நான் கேட்கணும், அல்ஹம்து சூராவும் மனசுக்குள்ள ஓதிக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ இவ்வளவு நிபந்தனைகள் போட்டு சமூகத்தில் அவருக்கு ஒரு மேம்பாடுகளை கொடுத்து இமாம் அப்படின்னு அவரை தனித்துவப்படுத்தி அவரை நிக்க வச்சு அங்க அவர் எக்ஸ்ட்ரா செய்யற ஒரே வேலை ஓதுறதுதான், சூரா ஓதுறதுதான். இல்ல தொழுது முடிச்சுட்டு எங்கூர் அஜரத்து கூட்டுதுவா கேட்பாங்க, அதெல்லாம் மார்க்கத்திலே இல்லை. கூட்டுதுவா ஓதுறதெல்லாம் தொழுகைக்கு அப்பாற்பட்டது. அதாவது தக்பீரத்தில் இஹ்ராம் இல்ல தஸ்லீம், தக்பீரத்தில் இஹ்ராமில் இருந்து தஸ்லீம். தஸ்லீம் என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும் அவர் சலாம் கொடுக்கிறாரு. இது வரைக்கும் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதுதான் தொழுகை. அப்ப அந்த தொழுகையில் பின்னாடி நிற்கிற யாருமே செய்யாத ஒரே எக்ஸ்ட்ரா வேலை அவர் முன்னாடி நின்றுட்டு செய்யறது ஓதுறது. அப்ப ஓதுவதில் தான் ஒரு இமாமுடைய வேலையே இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இமாம்களுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னாங்க, நீங்கள் மனிதர்களுக்கு இமா, அதாவது மக்களுக்கு நீங்கள் இமாமத்து செய்யும் போது இமாம்களே கொஞ்சம் குறைத்து ஓதுங்கள். எப்பா ஓதுறது ஒண்ணுதான், இமாம் என்ன செய்யறாரு அதிகப்படியா செய்யறாரு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இமாம்களுக்கு உபதேசம் செய்து அனுப்பும் போது ஃபலுஹஃபிஃப், நீங்கள் கொஞ்சம் குறைத்தே ஓதுங்கள். ஏ ஃபைன் ஃபீஹி முஸ்ஸகீர், பின்னாடி நின்று தொழுபவர்களில் சில பேர் சிறு பிள்ளைகளாக இருக்கலாம். வல் கபீர், வயதானவர்கள் இருக்கலாம். வல் தஈஃப், பலவீனர்கள் இருக்கலாம். வல் மரீத், நோயாளிகள் இருக்கலாம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஃபதல் ஹாஜா, தேவை உடைய யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்ப இந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்படாத ஒரு சாரார்னு யாராவது இருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதரின் கருணைக்கு உட்படாத ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி யாராவது இருக்கிறாங்களா? சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களையும் நினைத்து, எல்லா தரப்பு மக்களுக்கும் வழிகாட்டுதல்களை கொடுத்து, எல்லா தரப்பு மக்களுக்கும் சுப்ஹான் அல்லாஹில் அதீம் ஒரு அற்புதமான ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த நபியின் சுன்னா சகோதரர்களே, எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒன்றாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும், அது எவ்வளவு நம்ம நேசிக்கணும். அப்ப அந்த நபியின் நேசமும் அந்த நபியின் பண்பாடும் அந்த நபி உருவாக்கிய பண்பியலும் என்னுடைய உள்ளத்துல போயிட்டா எனக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்ல வாய் வராது, ஹாப்பி நியூ இயர் சொல்லணுமே எனக்கு தோணாது. அப்ப உலகம் எந்த விஷயமாக இருந்தாலும் அப்படித்தான், உலகம் பூரா ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறான், உலகம் பூரா ஒரு பாதையில போறான், நீ ஏன் தனியா போற? நம்ம தனிமையா போல, தனித்துவத்தோடு போறோம் சகோதரர்கள். இதே கலிமாவை நாளைக்கு அவன் சொல்லிவிட்டாலும் அவளும் என்னோடு சேர்ந்து கொள்வான். அதுதான் யூனிக்னஸ், அதுதான் தனிமை, தனித்துவம். இது தனிமையா போறதல்ல, நம்ம தனித்துவத்தோடு போலாம். யாரும் இஸ்லாத்தை ஏற்கலாம், யாரும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் போது இதுல எங்கே தனிமை? இது ஒருமைப்பாடு, இது தனிமைப்பாடு அல்ல. இது இல்ல, நீங்க யாரும் இதை ஏத்துக்க முடியாது, நீங்க யாரும் இதை பின்பற்ற முடியாது, பட்டால் பாவம், தொட்டால் தீட்டுன்னு உங்க எல்லாத்தையும் நாங்க ஒதுக்கி வைப்போம் நம்ம சொல்றோமா? யார் வேணாலும் படி, யார் வேணாலும் சிந்தி, நீங்கள் படித்து பார்த்தால் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும், உங்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சகோதரர்களே, சமூகத்தின் அத்துணை தரப்புக்கும் அனைத்து தரப்புக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு தூதர் இந்த அல்லாஹ்வுடைய தூதர். இந்த சமூகத்தில் யாரெல்லாம் கண்டுகொள்ளப்படாமல் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டெடுத்தார்கள். அடிமைகள் இந்த காலத்தில் எப்படிங்க நடத்தப்பட்டார், அதெல்லாம் நீங்க படிக்கணும். வரலாற்று இன்றைக்கெல்லாம் மனித உரிமை, மனித உரிமைன்னு எவ்வளவோ பேசுறாங்க. இன்றைக்கு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எப்படியாப்பட்ட சூழலில் மக்கள் இருந்தார்கள், அடிமைகள் என்று பார்க்கப்பட்ட அந்த வர்க்கம் எப்படி நடத்தப்பட்டது. இன்றைக்கும் இந்த ஆண்டான இந்த சாதிய திமிரிலே சில பேர் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இஸ்லாமிய சமூகத்திலே கூட அது விதிவிலக்கல்ல சகோதரர்களே. இஸ்லாமிய சமூகத்தில் இவர்கள் வெளியே தான் சொல்லிக் கொள்வதில்லையே தவிர, சில இடங்களில் இவர்கள் எல்லாம் பெரிய, நாங்கள் அந்த ஹாந்தானி அந்த காலத்தை அப்படி பெரிய ஒரு இனத்தோடு ஒரு வர்க்கத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டு தனக்கு கீழே உள்ளவர்களை ரொம்ப கொசுவை விட ஒரு அற்பத்தோடு அற்பத்திலும் சொற்பமாக நடத்தக்கூடிய மனநிலை கொண்ட பல பேர் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் அல்லாஹவே அவர்கள் அஞ்ச வேண்டும். அப்போ கண்டெடுக்கப்படாமல் சமுதாயத்தில் யாரெல்லாம் ரொம்ப ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்து அவர்களை பற்றி சிந்தித்து, நீங்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக அல்லது தவறுகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காம்பன்சேஷனாக அடிமைகளை விடுவீங்கள், அடிமைகளை விடுவீங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த சில ஆண்டுகளிலேயே அல்லது ஒரு சில நூற்றாண்டுகளிலேயே ஒட்டுமொத்தமாக அரபுலகத்தை விட்டு அடிமைகள் என்கிற சாராரே இல்லாத அளவிற்கு. இன்றைக்கு தெரியுமா இன்றைக்கு அடிமைகள் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டால் நமக்கு பதில் இருக்கா? மார்க்கத்தில் அடிமைகள் அடிமை பெண்கள்லாம் சொல்லப்படுது இல்லைங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இன்றைக்கு அடிமைகள் இஸ்லாமிய சமூகத்தில் அடிமைகள் அடிமை பெண்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க? நான் ஒரு ஸ்காலர்ட்டையே கேட்டேன், சரியான பதில் இல்லை. ஏதோ ஆப்பிரிக்க நாட்டில் ஏதோ ஒரு நாட்டின் பேரை சொன்னார், பட் அது குறித்து தரவுகளும் வரவுகளும் சரியாக இல்லை. அப்போ அந்த அளவுக்கு மஷா அல்லாஹ் சமூகத்தில் எது ரொம்ப ரொம்ப மோசமான முறையிலே ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருந்துச்சோ ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டத்தையே வென்றெடுத்து அவர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்த ஒரு புண்ணியராக புனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார். எந்த தப்பு செய்றியா? அடிமைகளை விடுவி. சத்தியம் இதா, எதா இருந்தாலும் அல்லாஹ் அக்பர், அடிமைகளை விடுவி, அடிமைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள், அவர்களை விடுவித்து அவர்களையே திருமணம் செய்து கொள். இப்படியே பல்வேறு விதமான ஒரு கருத்துக்களை சொல்லி, புரட்சி கருத்துக்களை சொல்லி அந்த சமூகத்தை வென்றெடுத்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது சகோதரர்களே உள்ளத்தில் வைத்து பாதுகாக்கப்படக்கூடிய வரலாறாக இருக்கணும். இந்த நபியை நம்ம உயிரை விட மேலாக நேசிக்கணும். நபியை நேசிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வாய் வழியாக சொல்லுகின்ற வார்த்தை அல்ல. முதலில் அந்த நபியினுடைய வாழ்க்கையை, நபியை நம்பணும் நம்ம. முதல்ல நபி உண்மை, இந்த நபி சொன்னதெல்லாம் உண்மை, இந்த நபியின் சுன்னா உண்மை, அதை பின்பற்றினால்தான் நமக்கு ஈருலக வெற்றி அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்பணும். இந்த நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக படிக்கணும். இந்த நபியினுடைய சுன்னாவை பரப்பணும். அந்த நபியினுடைய சுன்னாவிற்கு ஒரு பாதிப்பு என்றால் அதற்கு எதிராக பொங்கணும், அல்லது குறைந்தபட்சம் மனதில் ஒரு வருத்தமாவது வரணும். அந்த நபி சொல்லிக் கொடுத்த துவாக்கள் திக்ருகள் அதையெல்லாம் அதிகமதிக நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லணும். அந்த நபியின் மீது சலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ், இந்த மறுமையில் இந்த நபியை பார்க்கக்கூடிய பாக்கியம், இந்த நபியை சந்திக்கக்கூடிய பாக்கியம், இந்த நபியோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா அப்படின்னு நம்ம எல்லா இடத்துல உருகி உருகி கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு சிறப்பான ஒரு எண்ணத்தையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். நாமும் நம்முடைய சந்ததிகளும் அந்த நபியை நம்முடைய உயிருக்கு மேலாக நேசித்து அந்த நபியினுடைய சுன்னாவை கள்ளங்கவடமில்லாமல் பின்பற்றி அந்த நபியினுடைய கலாச்சாரத்திற்கு உயிரூட்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவரையும் காத்து, பிறமத ஆதிக்கத்தில் இருந்தும் பிறமத கலாச்சாரத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் முற்றிலுமாக காத்தருள்வனாக என்று வேண்டி இன்றைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹர தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: muslimvanoli.com. You are listening to Muslim Vanoli.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி நேர்கள் இப்போது ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய பொலிவுடனும் புதிய வடிவிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்டு மற்றும் அப்பிள் கையடக்க தொலைபேசி நேர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்களிலூடாகவும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றி உங்களது கருத்துக்களாக இருக்கட்டும், உங்களுடைய விமர்சனங்களாக இருக்கட்டும், எம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். இலங்கை தொலைபேசி இலக்கமான, இலங்கை வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமான 0974777161677 அப்படிங்கிற இலங்கை வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இணை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அர்ஷ் நடுங்கிய வரலாறு என்ற தலைப்பிலான இந்த மார்க்க சொற்பொழிவானது சஆத் இப்னு முவாத் அவர்களுடைய தியாகத்தின் வரலாறாக இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தொழுகளுடைய வரலாற்றில் சஆத் இப்னு முவாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எம்மை ஆச்சரியப்படுத்தும். 30 அல்லது 31 வயதில் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர் 36 வயதில் மரணமாகி விடுகிறார். 5 அல்லது 6 வருடங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய வாழ்க்கை. ஆனால் அந்த 6 வருடத்தில் அவர் செய்த தியாகம் அல்லாஹுடத்திலே சொர்க்கத்தை வாங்கி தந்தது, அல்லாஹுடைய தூதருடைய அங்கீகாரத்தை வாங்கி தந்தது. இத்துணை ஆண்டுகள் எம்முடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய தீனில் இருக்கிறோம். இந்த தியாகத்தின் ஒரு அணுவையாவது நாம் தொட்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்வு முழுக்க தியாகங்கள் தான் அந்த 5 அல்லது 6 வருடத்தில். அதில் எத்தனையோ நிகழ்வுகள் உண்டு, ஆனால் இந்த 2 நிகழ்வுகள் மிக முக்கியமானவை எம்முடைய ஈமானுக்கு. சஅத் பின் முஆத் அன்சாரி தோழர், அதுவும் அவுஸ் கோத்திரத்தாருடைய தலைவர், அன்சாரிகளுடைய தலைவர். அவர் ஒரு தலைமைத்துவ பண்பை கொண்டிருப்பவர். யூதர்களோடு, மக்காவாசிகளோடு, மதினாவாசிகளோடு மிகப்பெரிய உறவை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபித்தோழர் அவர். பத்ருடைய போர்க்களம் நடக்கிறது. ஒரு வாணிப குழுவை தடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்து செல்கிறார்கள். மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் அது போராக மாறுகிறது. அது போராக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்து, மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் அழைத்து சொன்னார்கள், அஷீரு அலைய அய்யுஹன்னாஸ், எனக்கு ஆலோசனை செய்யுங்கள், இதில் நாம் எப்படி நடந்து கொள்வதென்று. அபூபக்கர் எழுந்தார்கள், மக்காவாசி. உமர் எழுந்தார்கள், மக்காவாசி. மிக்தாத் ரழியல்லாஹு எழுந்தார்கள், மக்காவாசிகள். அல்லாஹுடைய தூதர் மகிழ்வுற்றார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய ஆலோசனையை விட விரும்புவது வேறொருவருடைய ஆலோசனை. யாரை? அன்சாரிகள், மதினாவாசிகள், அடைக்கலம் தந்தவர்கள். அவர்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறோம், அவர்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிறோம், அவர்களுடைய சொத்துகளையும் அவர்களுடைய செல்வங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இவர்கள் இதில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அல்லாஹுடைய தூதர் ஆசை கொண்டு மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். அஷீரு அலை அய்யுஹன்னாஸ், ஆலோசனை சொல்லுங்கள். அந்த மதினாவாசிகளில் தலைவர் சஅத் பின் முஆத் எழுந்திருக்கிறார்கள். எழுந்து சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, எங்களுடைய ஆலோசனையா நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள், அதற்காகத்தானே இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் என்று ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களை உண்மைப்படுத்தியிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த அனைத்தையும் சத்தியம் என்று ஏற்றிருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிதாழ்த்தி நாங்கள் கட்டுப்படுவோம் என்று. அல்லாஹுடைய தூதரே, இந்த அன்சாரிகள் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய செல்வங்களிலும் மட்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் உதவி செய்வார்கள் நீங்கள் என்று எண்ணினால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எங்களை எதை வேண்டுமானாலும் செய்ய சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். எங்களை அழைத்து சென்று எந்த உறவை சேர்த்து வாழச் சொல்கிறீர்களோ சேர்த்து வாழ்கிறோம், வெட்டி வாழச் சொல்கிறீர்களோ வெட்டி வாழ்கிறோம், எங்களுடைய செல்வத்தில் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு விடுகிறீர்களோ விட்டு விடுங்கள், ஆனால் நீங்கள் விட்டு விட்டதை விட நீங்கள் எடுத்து கொண்டதுதான் எங்களுக்கு விருப்பமானது. சுப்ஹானல்லாஹ், இதை எப்படி விளக்குவது? எங்களுடைய செல்வத்தில் நீங்கள் எடுத்து விட்டதை விட எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய தூதரை, எங்களை அழைத்து செல்லுங்கள் எங்கு வேண்டுமானாலும். நீங்கள் ஒரு நடுக்கடலில் சென்று எங்களை மூழ்க சொன்னாலும் நாங்கள் மூழ்க தயார். ஒருபோதும் எங்களில் ஒருவர் கூட, அன்சாரிகளில் ஒருவர் கூட பின்வாங்கி விட மாட்டோம். நாங்கள் நாளை எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த போரில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுமையோடும் அல்லாவின் சந்திப்பையும் அல்லாவின் சந்திப்பின் மூலம் உங்களுடைய கண்ணின் குளிர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அல்லாஹுடைய அருளால் எங்களை அழைத்து செல்லுங்கள். அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் தயார், எங்களில் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டார் இந்த போர்க்களத்தில் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சொன்னார்கள், நான் அல்லாஹுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், அந்த பத்ருடைய போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பத்ருடைய போர்க்களத்துடைய அமைப்பை அல்லாஹுடைய தூதர் அமைத்துக் கொண்டிருக்கும் போது சஅத் பின் முஆத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த போரில் கலந்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கென்று ஒரு பரணை அமைத்து வைக்கிறோம், அதில் அன்சாரி தோழர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், அதற்கு முன்னாலும் அன்சாரி தோழர்கள் எதிரிகளை தாங்கிக் கொண்டிருப்பார்கள், எங்களை மீறி உங்களை வந்தடைந்தால் நீங்கள் திரும்ப செல்லுங்கள், அந்த குதிரை அது உங்களுடைய வாகனம் அதற்கு அருகிலே இருக்கும், நீங்கள் மதினாவை நோக்கி திரும்பிச் செல்லுங்கள், அங்கு எங்களை விட உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இது போர் என்று அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து வந்து மறுபடியும் போர் செய்யுங்கள், அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று சொன்னார்கள். சஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், அவருடைய வார்த்தை உண்மை, அதை உண்மைப்படுத்தினார். அல்லாஹுடைய தூதரோடு பத்ருடைய போர்க்களத்தில், அல்லாஹுடைய தூதரோடு உஹதுடைய போர்க்களத்தில், அல்லாஹுடைய தூதரோடு ஹந்தக்குடைய முக்கியமான போர்க்களங்களில் பங்கு கொள்கிறார். ஹந்தக் அஹ்சாபுடைய யுத்தம், அதுதான் அவருடைய கடைசி யுத்தம். மக்காவாசிகள் எல்லோர்களையும் யூதர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். மதினாவில் இருக்கக்கூடிய பனு குறைதாவுடைய தலைவர்களுடைய யூதர்கள் எல்லா மக்காவாசிகளையும் ஒன்று சேர்த்து, எல்லா மக்கா குழுக்களையும் ஒன்று சேர்த்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகள் எல்லோர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு அணியில் நிறுத்துகிறார்கள். பனு குறைதாவாசிகள், மதினாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் சஅத் பின் முஆத் அவர்களோடு, அவர்களுடைய தலைமைத்துவத்தில் ஒப்பந்தமிட்டு வாழக்கூடியவர்கள், அவர்களோடு உறவை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களே இந்த போர்க்களத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய காயம் சஅத் பின் முஆதை, அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டியது. அந்த அஹ்சாபுடைய யுத்தத்தில் தான் அவருடைய கரம் காயப்பட்டு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அந்த காயம் ஏற்பட்ட போது சஅத் பின் முஆத் சொன்னார்கள், யா அல்லாஹ், என் கண்ணின் குளிர்ச்சியை இந்த பனு குறைதாவுடைய விஷயத்தில் ஏற்படுத்த அவளின் மரணத்தை நீ ஆக்கிவிடாது என்று சொன்னார்கள். அந்த காயத்திலேயே அவருடைய மரணப்படுக்கையும் ஏற்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் நோயிற்றிருக்கக்கூடிய ஸஅத் பின் முஆதை அடிக்கடி சந்திக்க செல்வார்கள். அல்லாஹுடைய தூதரை அவர்களோடு அபுபக்கர் செல்வார்கள், உமர் செல்வார்கள், அல்லாஹுடைய தூதரும் செல்வார்கள். அபுபக்கரும் உமரும் ஸஅதும் முஆதுடைய அந்த காட்சியை பார்க்கும் போது அழுவார்கள். அந்த நோயுடைய படுக்கையில் அந்த காயத்தால் அவர்கள் அழுவார்கள். அல்லாஹுடைய தூதர் தாடியை பிடித்து கொண்டு அவர்களுக்கு அருகிலே கவலையில் நின்று ஸஅத் பின் முஆதை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அஹ்சாபுடைய யுத்தத்தில் பனு குறைதாவுடைய துரோகத்தை எண்ணி எண்ணி வருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு மதினாவில் திரும்பி சென்று அந்த போர் முடிந்ததற்கு பிறகு பனு குறைதாவை சுற்றி சிறையிடுகிறார்கள். அவர்களுடைய விஷயத்தில் என்ன தீர்ப்பு செய்வது என்று கேட்கிறார்கள். பனு குறைதாவாசிகள் சொன்னார்கள், அந்த யூதர்கள் சொன்னார்கள், சிறைப்பட்டவர்கள் ஸஅத் பின் முஆதை அழைத்து வாருங்கள், அவர்தான் அன்சாரிகளுடைய தலைவர், அவுசு கோத்திரத்தார், அவர் என்ன தீர்ப்பு செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவர்களுடைய நினைப்பின்படி அவர் எங்களுக்கு தலைவராக இருந்தவர், எங்களை பாதுகாப்பார் என்று எண்ணிக்கொண்டு ஸஅத் பின் முஆதை அழைத்து வர சொல்கிறார்கள். ஸஅத் பின் முஆதை ஒரு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சஹாபாக்கள் தூக்கி அவரை சுமந்து சென்று அந்த பனு குறைதாவுடைய தீர்ப்புக்காக அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் போது அல்லாஹுடைய தூதர் ஸஅத் பின் முஆத் வருகையை பார்த்துவிட சொன்னார்கள், கூபு இலா சையிதிக்கும், உங்கள் தலைவருக்காக நீங்கள் எழுந்து சென்று அவரை வரவேற்று வாருங்கள், அவர் நோயுற்றிருக்கிறார். வரவேற்று வந்து அமர வைக்கப்படுகிறது. ஸஅத் பின் முஆதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஸஅத் பின் முஆதே, பனு குறைதாவாசிகள் உன் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்காக உன்னை அழைத்து வர சொன்னார்கள், நீ என்ன தீர்ப்பு செய்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பனு குறைதாவாசிகளை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நாம் ஏற்றுக்கொள்வோம். முஸ்லிம்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் தலைதாங்கி நின்றார்கள். அல்லாஹுடைய தூதரே, இவர்களுடைய தீர்ப்பு அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக, மார்க்கத்திற்கு எதிராக திரண்ட இந்த யூதர்களை திட்டம் தீட்டி சதித்திட்டம் செய்து ஒப்பந்தத்தை முறித்த இந்த யூதர்கள் எல்லோர்களையும் நாம் கொலை செய்து விடுவோம் அல்லாஹுடைய தூதரே, இதுதான் இதனுடைய தீர்ப்பாக அமையும் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுடைய சட்டத்தோடு உம்முடைய சட்டம் இணைந்து விட்டது ஸஅத் பின் முஆதே என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய சட்டத்தோடு உம்முடைய சட்டம் இணைந்து விட்டது ஸஅத் பின் முஆதே என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட நபித்தோழர் பாருங்க, அவருடைய மரணப்படுக்கை அல்லாஹுவை அழைக்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு தெரியும் விருப்பமானது என்னுடைய உள்ளத்திற்கு அல்லாஹுடைய தூதருக்கு துரோகம் செய்து அல்லாஹுடைய தூதரை விரட்டி அல்லாஹுடைய தூதருக்கு துன்பம் கொடுத்த இந்த குறைஷிகளுக்கு எதிராக போர் செய்வதுதான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விருப்பம் என்று உனக்கு தெரியும். யா அல்லாஹ், இந்த போர் இனிமேல் நடக்கும் என்றால் என்னை உயிரோடு வை. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக இந்த போர் முடிந்து விட்டதென்றால், இனிமேல் இதற்கு பிறகு பிரச்சனை இல்லை என்றால், யா அல்லாஹ், என்னுடைய காயத்திலேயே எனக்கு மரணத்தை ஏற்படுத்தி ஷஹீதாகக்கூடிய அந்தஸ்தை கொடுத்து விடு. போரில் ஏற்பட்ட காயத்தின் மூலமாக மரணமாகிறார் அவர் ஷஹீத், அதனால் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை எனக்கு கொடுத்து விடு என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். துஆ நடந்த சில நாட்களிலே அவருடைய இரத்தம் அவருடைய காயத்தில் இருந்து வடிந்து பள்ளி முழுக்க வரும்போது அல்லாஹுடைய தூதருக்கு அந்த செய்தி அறிவிப்பு வந்தவுடன் விரைந்து

0: அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ரஹ்மான், ரஹ்மானுடைய அர்ஷ் சஅதுபின் முஆதுடைய இந்த மரணத்துக்காக நடுங்கி விட்டது என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கும், அது அல்லாஹுடைய படைப்பு. அல்லாஹ் அதை எப்படி செயல்பட சொல்கிறானோ அப்படி செயல்படும். அந்த அர்ஷ் நடுங்கியது எதனால்? பயத்தால் அல்ல, கவலையால் அல்ல, அன்பாக ஒரு தன்னோடு தன்னுடைய நேசரை வரவேற்பதற்குரிய மகிழ்வால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷை நடுங்க செய்தான். அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பல செய்திகளில் நமக்கு சொன்னார்கள். யாரை அல்லாஹ் சந்திக்க நாடு, யார் அல்லாஹ்வின் சந்திப்பை நாடுகிறார்களோ அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் நாடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். சஅதுடைய மரணத்திற்காக அல்லாஹுடைய அர்ஷ் ஆடியது, ஏழு வானத்தின் கதவுகளும் திறந்து விட்டது, 70,000 மலக்குகள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், 70,000 மலக்குகள் அவருடைய ஜனாசா இருக்கும் இடமெல்லாம், அவரை அழைத்து செல்லும் இடமெல்லாம், அவருடைய கபர் அவர் கபரை நோக்கி செல்லும் இடமெல்லாம் 70,000 மலக்குகள் சுற்றி நிற்கிறார்கள். அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸஅத் இப்னு முஆதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் வைத்தவுடன் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏனென்று? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஸஅதை ஒரு முறை கபர் நெருக்கிவிட்டது, கபருடைய நெருக்கத்திலிருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட்டிருந்தால் அவர் சஅத் இப்னு முஆதாகத்தான் இருந்திருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் வெறும் 6 வருடங்களில், சுப்ஹானல்லாஹ் அதான் முக்கியமானவை, வெறும் 5 அல்லது 6 வருடங்களில் அல்லாஹுடைய தீனுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்து அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் ஒரு தலைமைத்துவ பண்பிலிருந்து பாதுகாத்து பணிவோடும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய நெருக்கத்தோடும் வாழ்ந்த அந்த தோழர் இந்த தீனுக்காக செய்த தியாகத்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து நற்செய்தி உண்டாகட்டும், அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான், நீ சொர்க்கவாதி, நீ அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதால் அல்லாஹ் உமக்கு நற்கூலிகளை வழங்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவால் நற்செய்தி பெற்ற நபி தோழர் ஸஅத் இப்னு முஆத் அல்லாஹ்வுடைய அர்ஷாடையது, சுப்ஹானல்லாஹ், ரஹ்மான் அவனுடைய அரிசை நடுங்க வைத்தான் அவருடைய மரணத்திற்காக. 70,000 மலக்குமார்கள் படை சூழ அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் உண்மையோடு நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள், அல்லாஹுடைய தூதரை அழைத்து செல்லுங்கள், எங்கு வேண்டுமானாலும் நாங்கள் உங்களுக்காக மரணிக்க தயார், உங்களுக்காக நாங்கள் எதையும் யாரையும் இழக்க தயார். பனு குறைதாவை இழந்தார்கள், தீர்ப்பு கொடுத்தார்கள், பத்ருடைய பொற்களத்தில் தியாகம் செய்தார்கள், உஹதுடைய பொற்களத்தில் தியாகம் செய்தார்கள், அஹ்சாபுடைய யுத்தத்தில் நடந்த காயத்தால் மரணமானார்கள். ரிஜாலு சதக்கு மாஹதுல்லாஹ் அலை, அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள். மின்ஹும் மையந்ததிர், இன்னும் சிலர் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு ஏற்ற நபித்தோழர்கள் இவர்கள். அல்லாஹ் இந்த தியாகத்தில் இருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. ஜஸாகமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு தூய இஸ்லாத்தை தூய வடிவில் 24 மணி நேரமும் கேட்டு பயன்பெறுங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
3: இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه

0: يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما.
1: அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்ரிபுக்கு முன்னால் உஸ்தாத் இப்ராஹிம் மதனி அவர்கள் மறுமை நாளுடைய மனிதனின் நிகழ் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு தலைப்பொண்டு பேசினார். மறுமையினாலுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமாக ஈமானுடையவர்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை மிக பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். நீங்கள் மறுமை நாள் வரப்போகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நிறைய கிதாபுகள் மறுமை நாளுடைய அடையாளம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது அரபு உலகத்தில். அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிதாபு தான் ஷேக் முஹம்மது அல் அரீஃபி, மிகப்பெரிய ஒரு தாயாவாக என்ன செய்கிறார், சவுதியில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு கிதாபு அஷ்ராத்து சா, மறுமையினாருடைய நிகழ்வுகள் அடையாளங்கள் தொடர்பாக எழுதினது. அதில் மறுமை நாளில் வரக்கூடிய பெரிய அடையாளங்கள் என்று என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸில் வந்த 10 அடையாளங்களை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சிறிய அடையாளமாக 123 அடையாளங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சில ஹதீஸல் அதில் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ்களையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹதீஸ்களில் நிறைய விமர்சனங்கள் ஹதீஸ் கலையில் இருக்குது. 123 வராது, அதை விட குறவு தான் வரும். எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் மறுமை நாள் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்களில் மூமின்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவனப்படுத்திய, அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வச்ச ஒரு மிக முக்கியமான மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் ஆமாலி ஸாலிஹா ஃபிதனன் கக்கிதாயில் லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. ஏழுமான வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்கள், நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு, நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்கிறதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு தடைகளுக்குத்தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்கிறது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்துக் கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி என் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக, நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளிலையும் கையடிச்சா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பவே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்ப உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, அதுல பொடுப்போக்கு காட்டிடாதீங்க, அதை நீங்க சரியா என்ன செஞ்சுக்கோங்க, அந்த டைம்ல அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற ஹதீஸ்ல சொல்ற நேரத்தில் லா தக்குமுசா சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பருதி, மறுமை நாள் நிகழாது ஹத்தா தபுஹரல் ஃபிதன். சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பருதி லா தக்குமுசா ஹத்தா தக்ஸுரல் ஃபிதன், பெரும் பெரும் அச்சுறுத்தல்களும் குழப்பங்களும் வெளிப்படாத வரையில், அதிகரிக்காத வரையில், தக்ஸுர்னா அது இன்க்ரீஸ், அதிகரிக்காத வரையில மறுமையினால் என்ன செய்யாது, வராது. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு மூமினுக்கு அவன்ட ஈமானை பாதுகாத்துக் கொள்றது, அவன்ட நல்ல அமலை பாதுகாத்துக் கொள்றது, இஸ்லாம் சொன்ன பேணுதலான வாழ்க்கைய தொடர்ச்சியா கண்டினியூவஸா கொண்டு போறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அது அவன்ட இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்தாலும் சரி, ஃபேமிலி லைஃப் எடுத்தாலும் சரி, சோசியல் லைஃப் எடுத்தாலும் சரி, அவன்ட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டான் சரி, அவன் சமூகத்தோடு புழங்கும் பொழுது எந்த அளவுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது, எந்த அளவுக்கு சிறுக்கில் இருந்து பாதுகாப்பா இருக்கிறது, எந்த அளவுக்கு பிதாத்தில் இருந்து பாதுகாப்பா இருக்கிறது என்று வரும் பொழுது அவனுக்கு ஃபித்னா, நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் அவனுக்கு முன்னால் என்ன செய்யும், இருக்கும். எந்த அளவுக்குண்டா சஹீஹ் முஸ்லீம்ல ஒரு அறிவிப்பு வருது, சஹீஹ் முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்பு சொல்லுது எப்படின்னா, அந்த மறுமையுடைய மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவனை ஈமானை பாதுகாத்துக் கொள்ள, அவனை இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்ள, ஒரு குழப்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய குழப்பம் எப்படி இருக்கும் என்றா, யுரக்கிக்கு பாதுஹா பாதன், யுரக்கிக்கு பாதுஹா பாதன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை நினைச்சு வாழ்க்கையில் இது இது மாதிரி ஒரு பிரச்சனை நான் சந்திச்சதே இல்லையே, ஃபேஸ் பண்ணதே இல்லையேன்னு நினைப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், முதல் பிரச்சனையில் அவனுக்கு வந்த காயத்தை அப்படி மறக்கடிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி இரக்கிக்கு பஅதுஹா பஅதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டுவான், அல்லாஹ் சரியா தொழையெல்லாம் இருக்குதே, முறையா தொழுகை நிலைநாட்டையெல்லாம் இருக்குதே, முறையா என் மார்க்கத்தை பேணிக்கொள்ளையெல்லாம் இருக்குதே, என்ன புள்ளை நிலைமை வளர்த்து கொள்ளையெல்லாம் இருக்குதே, என்ன மனைவிய மார்க்க முறப்படி வச்சுக்கொள்ளையெல்லாம் இருக்குதே, என்ன சமுதாயத்தோட எனக்கு சுதந்திரமா என் மார்க்கத்தை செஞ்சு கொண்டு போகையெல்லாம் இருக்குதே, என்ன தொழிலை என் வியாபாரத்தை ஹலால செய்ய சரியான ஒரு என்ன ஒரு சேலஞ்சா இருக்குது, பெரிய கஷ்டமா இருக்குது என்று ஒரு பிரச்சனையை நினைச்சு வருத்தப்படுவான். ஆனா அந்த பிரச்சனை போயிடும், அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரச்சனை வரும், ஏற்கனவே வந்த பிரச்சனையை நினைச்சு சொல்லுவான், இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு பிரச்சனையே இல்லையே, இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சவால்களும் அச்சுறுத்தல்களும் பிரச்சனைகளும் என்ன செய்யும் என்று சொன்னா, உங்களோட ஈமானை பாதுகாக்க, உங்களோட இஸ்லாத்தை பாதுகாக்க, நீங்க உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழ, நீங்க ஒரு நல்ல ஒரு முஃமினாக தக்குவா உள்ள பேணுதல் உள்ள ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ, உங்களுக்கு பெரிய ஒரு சவால் என்ன செய்து காத்திருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சவால் என்ன செய்யாது, ஒரே அடிக்கு வந்து குமிஞ்சிராது, குமிஞ்சிராதுன்னு விளங்குதா, விளங்குதுதானே, ஒரே அடிக்கு வந்து என்ன செஞ்சிடாது, மொத்தமா முழுமையாக ஒரு பெரு வடிவம் எடுத்து ஒரே அடியா வராது. அது எப்படி வரும் என்றார் ரசூலுல்லாஹி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு உவமை உண்டு. எப்படி சொல்றாங்கன்னா, கக்கித்தில் லைலில் முஸ்லிமி, இப்போ நீங்க இரவு பாருங்க, சூரியன் மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சம் போக போக தான் இருட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமா வருதா, டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா தருது, அப்படியே சூரியன் போக முழுமையா டக்குன்னு டாக் ஆகுதா, எப்படி அந்த காரிருள் என்பது, காரிருள் கடுமையான டார்க்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி இருள் அப்படி சூழ்ந்து இறுக்கமாக ஆகுதோ, இதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உங்களுடைய ஈமானை பாதிக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு கட்டம் இருக்குது, அது அப்படியே சூழ்ந்துடும், உங்களால் அசை இல்லாமல் போயிடும். ஒரு கட்டம் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், வந்து அதில் நீங்கள் லூஸ் விட்டு லூஸ் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கடா, வீட ஆரம்பிச்சிட்டீங்கடா, அலுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, மார்க்க விஷயத்தை நிலைநாட்ட டயர்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து வந்து அப்படி ஒரு காரிருள் போல கடுமையாக மூன்றும், அப்போ உங்களுக்கு ஒன்றும் செஞ்சுக்கொள்ள இல்லாமல் போயிடும். சொல்லிட்டு தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்களில் வெளிப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு அடையாளத்தை தான் ரசூலா காட்டினாங்க. ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆக பெரிய சோதனையை சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா. காலையில், அதிகாலையில், மார்னிங்கில் ஈமான்தாரிமாய் பேசுவான். என்ன செய்வான்? நல்ல தக்குவம் உள்ளவனை போல, ஈமான் உள்ளவனை போல பேசுவான். அவ்வளவு பக்குவமாக பேசுவான், ரொம்ப பேணுதலாக பேசுவான். வயும்சி காஃபிரா. அந்த நாள் சாயந்தரம் ஆயிருச்சுன்னா, அந்த நாள் மாலை ஆயிருச்சுன்னு சொன்னால், இவனா இப்படி பேசுறான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வான்? என்ன செய்வான்? குஃப்ரியத்தை பேசுவான். வெள்ளை காலையில் தான் என்ன செஞ்சான், மார்னிங்கில் தான் நல்ல ஈமானோட, நல்ல இஸ்லாத்தோட, ரொம்ப பேணுதலாக, நல்ல பக்குவமாக பேசிக்கிட்டு இருந்தான். இவன் அந்தி நேரம், அந்தி நேரம்னா சாயங்காலம், மாலையில் ஈவினிங்கில் என்ன செய்வான்? அவனை சந்திச்சு பேசுகிற நேரத்தில், வெள்ளன் அப்படி சொன்னேன்னா, காலையில் அப்படி சொன்னேன்னா, ஆனாலும் என்ன செய்ய, நிலைமை இப்படி இருக்குது என்று என்ன செய்வான்? சர்வசாதாரணமாக குஃப்ரையும் ஷிர்க்கையும் பேசுவான். சர்வசாதாரணமாக மார்க்கத்துடைய கட்டாய கடமைகளில் அலட்சியம் காட்டுவான். சர்வசாதாரணமாக ஹராமுடைய விஷயத்தில் பேணிக்கை இல்லாமல் பேசுவான். இது ஒரு மனிதன் அந்த சோதனையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த ஈமானிய சேலஞ்சுக்கு என்ன செஞ்சிட்டான்? அவன் மாட்டிட்டான். அவனுக்கு அதை நிறைவேற்றி கொள்ள முடியல. அந்த சவாலில் அவன் தோற்று போயிட்டான். இதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயும்சி முஃமினன் வயஸ்பிஹு காஃபிரா. மாலை நேரத்தில் நாம் சந்திக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான்? நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட, நல்ல பக்குவமாக, நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யும்? அவனுடைய வாயில் இருந்து ஈமானுக்கு புறம்பான, இஸ்லாத்துக்கு விரோதமான, மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்ட்டு என்ன செய்யும்? வெளிப்படும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிற சேலஞ்சை என்ன தெரியுமா? சோதனைகள் எல்லா விஷயத்திலையும் நமக்கு வர ஆரம்பிக்கும். பிள்ளையில் வர ஆரம்பிக்கும், மனைவியில் ஏற்பட ஆரம்பிக்கும், கணவனில் ஏற்பட ஆரம்பிக்கும்.
2: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: முதலாவது எல்லாத்திலையும் எதை அடகு வைப்பான்? ஈமானத்தை அடகு வைப்பான். தந்த பிள்ளைக்கு பாருங்க, சில ஆட்கள் சுகம் இல்லைன்னு சொன்னா அங்க காட்டி பார்ப்பாங்க, இங்க காட்டி பார்ப்பாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் போவாங்க, எல்லா விதமான ஸ்கேனும் எடுப்பாங்க. கடைசியில் ஒருத்தர் எவனாவது ஒத்தன்ட்ட காட்டி அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஓதி பாருங்களே, அவர் ஜின் வைத்தியம் எல்லாம் செய்கிறாரு. ஆ, ஜின் வைத்தியம் எல்லாம் அவருக்கு எல்லாம் ஏழு, அவர் எல்லாம் இது பார்ப்பார். இப்படித்தான் ஸ்கேனில் படாத கேஸ் எல்லாம் என்ன செஞ்சிக்கார் அவரு? கடைசியில் அவர்கிட்ட ஓடி போயிடுவான். இவ்வளவு காலம் என்ன செஞ்சிருப்பான்? குர்ஆனையும் சுன்னாவையும் பேணுதலாக பேசியிருப்பான். ஏன்னா அக்கீதால தூய்மையாக இருந்திருப்பான். ஆனால் தன்னோட பிள்ளைக்கு சோம் இல்லைண்டவும் நியாயமான முறையில் ஹலாலான முறையில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தான், அதில் ஒன்றும் சரி வரலன்னு எனக்கு என்ன செஞ்சாது பரவாயில்ல, ஏண்ட புள்ளைய குணப்படுத்தணும். அந்த என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த யாவரத்தில் நான் எலும்பி காட்டணும். என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் இந்த பதவியை அடைஞ்சே பார்க்கணும். அதை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற என்ன தெரியுமா அர்த்தம்? அதோட பேசிக் கருத்து என்ன தெரியுமா? என் மார்க்கத்தை வித்தாவது இழந்தாவது நான் இதை அடையணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தள்ளப்படுவாண்டாங்க சல்லல்லா அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் மறுமையினால் நெருங்கும் பொழுது என்ன செய்வான்? பல சவால்கள், அவனுடைய குடும்ப சவால்கள், அவனுடைய பிள்ளை வளர்ப்பில் உள்ள சவால், அவனுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் என்னது கட்டி எழுப்புறதில் உள்ள சவால். அதனால தான் நீங்கள் சில ஹதீஸில் பார்த்துருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாதி இபானி ஜாயானி ஒரு சிலாஃபி கனமின் பி அஃப்சதலஹா மின் ஹிர்ஸில் மர்இ அலல் மாலி வஷ்ஷரஃபி லிதீனிஹி. சுனன் திருமிதியில், சுனன் அபிதாவுதில், முஸ்தத் அஹமதில் கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட நூட்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மாதி பானி ஜாயானி, பசித்த இரண்டு ஓநாய்கள், பசித்த இரண்டு ஓநாய்கள், ஒரு சிலாஃபி கனமின், ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வச்சு ஒரு பட்டியில் வச்சுட்டு இந்த ரெண்டு ஓனையும் விட்டா பி அஃப்சதலஹா, அது எப்படி அதை வேட்டையாடும், அது எப்படி சாப்பிடும், அங்கால இழுத்து இங்கால இழுத்து கீறி அதை சின்ன பின்னமாக்கி பார்க்க இயலாத அளவுக்கு என்ன செஞ்சிடும் அந்த ஆட்டை, அசிங்கப்படுத்திடுமா இல்லையா? இதை விட மோசமானது தான் ஒரு மனிதனுக்கு பணத்திலையும் புகழ்லையும் வரக்கூடிய ஆசைக்கு தானே அந்த மோகம். பணத்தில் பதவியில் புகழில் வரக்கூடிய ஆசை மோகம் இருக்குது. இது என்ன செஞ்சிடும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவன்ட மார்க்கத்தை அதை விட மோசமாக செஞ்சிடும், அசடாக்கி போட்டுரும், மண்ணாக்கி போட்டுரும், திண்டு போட்டுரும், அப்படி கீறி கிழிச்சிரும், சின்ன பின்னமாக்கிரும் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொல்கிறேன்டா, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மார்க்க ரீதியாக நம் முன்னால் வைக்கப்படக்கூடிய என்னது இந்த சேலஞ்சஸ், இந்த சவால்கள். என்ன சவால்? ஏண்ட ஈமானை நான் பாதுகாத்து கொள்ளணும், என்னுடைய இஸ்லாத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாத்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்காரால அல்லாஹு தாலா பொதுவான ஒரு அறிவிப்புண்ட மனித சமுதாயத்துக்கு விடுறான். என்ன அறிவிப்புண்டா? ஷைத்தான் எப்பேற்பட்டவன், ஷைத்தான் ஒருத்தரை எப்படி வலை வீசி பிடிப்பான் அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். சூரத்துல் பக்கராவை நீங்கள் எடுத்து பார்த்தா விளங்கும். அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, லா தத்தபிஉ ஹுதுவாதி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸ் ஹுத்வாத் எட்டுக்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதுக்கு பின்னால் ஓடாதீங்க, போகாதீங்க. ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸுக்கு பின்னால் நீங்கள் போயிடாதீங்க. இன்னஹூலக்கும் அதுவு முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பயங்கர தெளிவான ஒரு விரோதி, பச்சை விரோதினுவோமே, இந்த பச்சை என்றதை தமிழில் பாய்க்கும் பொழுது தெளிவு அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, பச்சை என்கிற அந்த வார்த்தையை பாய்ப்பாங்க. பச்சை விரோதி, தெளிவான விரோதி யாரு? ஷைத்தான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு முஸ்லீம் ஒரு மூமினை ஷைத்தான் எப்படி தூண்டில் போட்டு அவனோட மார்க்கத்தை விலை வாங்குவான். எப்படி ஒரு ஒரு மனுஷன், ஒரு முஸ்லீமான ஒரு மனிதன், ஒரு பேணுதலான ஒரு மனிதன், ஒரு பக்குவமான ஒரு மனிதன், அல்லாஹ் ரசூல் என்று வாழக்கூடிய ஒரு மனிதன், தூய்மையான அகீதால் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இந்த மாதிரியான ஆட்களை ஷைத்தான் என்ன செய்ய போகிறான், வழிகெடுக்க போகிறான் என்று சொன்னான், சருக வைக்க போகிறான் என்று சொன்னான். ஷைத்தான் எப்படி சருக வைப்பான் என்றால் மூன்று படித்தரங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். முதலாவது என்ன செய்வோம்னா, இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்கள், சு இருக்குதே வருது குரான்ல, பொதுவான பாவமான காரியங்களை அவனுக்கு அழகுபடுத்தி காட்டுவான். அதில் யஅமுர் என்ற அரபு வார்த்தைக்கு ஓட ஏவலங்கிறது ஒன்று அர்த்தமும் இருக்குது, மோட்டிவ் ஊக்குவிக்கிறது என்ற அர்த்தமும் இருக்குது. என்ன செய்வான்னா யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவான், ஒரு மோட்டிவ் பண்ணுவான், மோட்டிவேஷன் கொடுப்பான், இதை எடு இப்படி செய். இப்ப நான் சொன்னேனே என்னது, வியாபாரத்தில் நல்ல பெரியத்தனம் என்று, பெரியத்தனம் என்று நம்ம நாட்டில் தானே சொல்கிறது, பேராவை பேராசை, இந்த மாதிரியில் ஓவராக போயிட்டு பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருவார், பல கோடிகளுக்கு லொஸ்டாயிருவார், பெருசு பெருசாக ஓட போயிட்டு பெரிய அளவுக்கு லொஸ்டாயிருவார். லொஸ்டாயினதுக்கு அப்புறம் என்ன நிலைமைக்கு தெரியுமா வாரது, லொஸ்டாயினதுக்கு பிறகு என்ன சரி செஞ்சாது திரும்ப எழும்பணும், என்ன செய்யணும், என்ன சரி செஞ்சாது வட்டியில் போயிட்டாது எழும்புவார். ஹராமான கொடுக்கல் வாங்கல் ஒரு டீலிங் ஒன்று இல்லீகல் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சாது இல்லீகல் தான் சொன்னேன், இஸ்லாத்தில் இல்லீகல், இஸ்லாத்தில் அல்லாஹ் ஹராம் என்று சொன்னது இல்லீகல் தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமில் அறிமுகப்படுத்தினது இல்லீகல் தானே, இல்லீகலான சைடுக்கு போயிட்டாவது என்ன செய்யணும், இல்லைனா எழும்பணும், நான் எழும்பணும், எழும்பித்தான் ஆகணும். இந்த மாதிரியான நிலைமைக்கு வர நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான பாவமான காரியங்களை அதை அழகுபடுத்தி அதில் ஒரு லாபம் இருக்கிறதாக, அதில் ஒரு ஊக்குவிப்பு, ஒரு ஆசையை காட்டுவான். ஆனால் ஒரு ஈமான் உள்ளவன், ஒரு நல்ல பக்குவம் உள்ளவன், நல்ல அகீதால தெளிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் என்ன செய்யலை, இந்த பாவத்துக்கெல்லாம் மயங்கல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன செய்யலை, சாயல்லன்னு வைங்க, அவன் வழி கெடுக்கிறதுக்கு போடுற பிளேன் திட்டம், அதில் முதல் திட்டம் பொதுவான பாவங்கள் என்ன செய்யறேன்னா அழகுபடுத்தி காட்டி அவன்கிட்ட ஈமான பறிக்க பார்க்கறது, அவன்கிட்ட இருக்கிற இறையச்சத்தை பறிக்க பார்க்கறது, அவனுடைய பேணுதல் என்ன செய்ய பார்க்கறது, சீர்குலைக்க பார்க்கறது. இதில் என்ன செய்யல, ஒருத்தர் அடங்கி போகல, மயங்கி வரல, விலை இல்லை என்றால் இரண்டாவது வலையை வீசுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். அது என்ன வலை, அது இயல்பா எல்லாரும் விழுகிற வலை, எது வல் ஃபஹ்ஷா, பாலியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டுறது, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பாலியல் சார்ந்த இந்த மாதிரியான விஷயத்தில் மற்றதெல்லாம் இல்லை, நான் வட்டியில் கையடிக்க மாட்டேன், இன்ன தொண்டை காசு பணம் எனக்கு தேவையில்லை, நான் ஹராம் அந்த மாதிரியான வழிகளில் நான் போக மாட்டேன், அதிலெல்லாம் என்ன செஞ்சிருவார், ரொம்ப பக்குவமாக இருந்துருவார். ஆனால் எதில் மனசை பறிகொடுத்துருவார், இந்த மாதிரியான வீக்னஸ் இருக்குது பாலியல் சார்ந்த, ஃபஹ்ஷா என்று சொல்கிறது மானக்கேடான, அறிவறுக்கத்தக்க, ஒழுக்கம் இல்லாத பழக்க வழக்கங்கள், இதை சரி அவனுக்கு என்ன செய்ய பார்ப்பான், முன்சஃபில் நிற்பான் தொழுகிறதுக்கு, ஆனால் இந்த விஷயத்தில் வீக்காக இருப்பான், எது பெண்கள் சார்ந்த விஷயத்தில், அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கில் என்ன செஞ்சிருவார், அப்படி விழுந்துருவார். இதை போட்டாவது என்ன செய்ய பார்ப்பான், மார்க்கமாக போகிற ஒருத்தன், ஒழுக்கமாக போகணும்னு நினைக்கிற ஒருத்தன், ஈமானோட வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், ஒரு நான் நல்ல முஸ்லீமாக வாழணும்னு நினைக்கிறவனை எப்படியாவது பிறட்டணும், அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சருகினா பாவத்தை ஆசை காட்டுவான், அதுலேயும் மசியாட்டி, அதுலேயும் வளைஞ்சு வராட்டி, அதுக்கு அடுத்த கட்டம் எங்கே வருவான், பாலியல் சார்ந்த ஆபாசமான விஷயங்களில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்ன செய்வான், அதில் ஆசை காட்டி தனிமையில் பாவம் செய்ய வச்சு அதில் அப்படி விழுத்தாட்டி விடுவான். ஒருத்தர் என்ன செய்தார், இது ரெண்டுலேயுமே என்ன செய்யலை, விழல்லை, இது ரெண்டுலேயுமே விழையில்லைன்னு வைங்க, எதில் பொதுவான பாவங்களையும் விழுறாரு இல்லை, என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்க்கிறான், அப்படியே என்ன செய்தார், ஒரு பக்குவமாக பேணுதலாக போகிறாரு. அதே போல் பாலியல் சார்ந்த விஷயங்களில் அதுலேயும் அவருக்கு ஈடுபாடு இல்லை, ரொம்ப பக்குவமாக பெணுதலாக்கு முயற்சி செய்கிறாருண்டா, இவர் போகிற ரூட்டில் தான் மூணாவது வருவான்ண்டா அல்லாஹு தஆலா, இவன் என்ன ரூட்டில் போகிறான், மார்க்கம் மார்க்கம் மார்க்கம் அப்படி தானே போகிறான், எனக்கு இதுதான் முக்கியம். இப்போ என்ன செய்வான்டா, அந்த குழு அலல்லாஹி மாலா தாலமுன், அந்த குழு அலல்லாஹி, அல்லாஹ் சொல்லாததெல்லாம் மார்க்கமாக சொல்லி செய்ய வைப்பான், என்னது பிதாத்து, என்னது பிதாத்து, மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் அல்லாஹ் சொல்லணும் மார்க்கமாக ஒன்று எடுக்கிறதா இருந்தா, அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும், அதனால தான் இந்த ஹதீ இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் இப்னு கதீரில் தஃப்சீர் நாசர் அப்துல் ரஹ்மான் நாசர் அசாபி இவங்களோட தஃப்சீரெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் தஃப்சீர் இப்னு கதீர் ஆரம்பகால தஃப்சீரில் மிக முக்கியமான ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீர் இப்னு கதீர். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் ஜாமியுல் பயான் தவீலி ஆயும் மின் குர்ஆன் என்று சொல்லிப்பட்டு தஃப்சீர் தபரின்னு சொல்லி சொல்லுவாங்க. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாவுடைய ஒரு பிரபலியமான நல்ல தரமான ஒரு தஃப்சீர் இமாம் தபரி ரஹ்மத்துல்லா தஃப்சீருக்கு ஜாமியுல் பயான் தவீலி ஆயும் மின் குர்ஆன். இந்த மாதிரியான தஃப்சீர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயதுகுலு ஃபீஹி குல்லு காஃபிரின் வ குல்லு முபத்தி என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கடைசி சொல்லி எழுதியிருப்பாங்க. என்னதுங்கிறது இதில் யார் வருவா? காஃபிரும் வருவா. இதில் இஸ்லாத்தில் இல்லாத அமலை செய்கிறானே பேணுதல் என்று நினைச்சுக்கொண்டு, பக்குவம் என்று நினைச்சுக்கொண்டு, இதுதான் மார்க்கம் என்று நினைச்சுக்கொண்டு அப்பேற்பட்ட விதத்துக்காரனும் என்ன செய்வான், இதில் வருவான். ஏன் இவர் எந்த பாவத்திலையும் மாட்டிப்படுற மாதிரி இல்லை, இவரை வந்து எங்க போட்டு லாக் பண்றது? நீ மார்க்க மார்க்கன்னு தானே போறாய், அவன் மார்க்கம் இல்லாதத மார்க்கமா செய்ய வச்சு அதுல பராக்காக்குறது. அதுல பராக்காகும் பொழுது இவர் என்ன செஞ்சிருவாரு, இஸ்லாத்துல தெளிவாக சொன்னப்பட்ட சுன்னாவையும் பிதாவையும் போட்டு என்ன செஞ்சிருவாரு, குழப்பி கொண்டு பிதாத்துல பராக்காகி தன்னுடைய நேரத்த காலத்துல அதையிலே என்ன செஞ்சிருவாரு கடத்தி அப்படி வாழ்க்கை என்ன செஞ்சிடும் வீணா போயிரும். இப்படி ஷைத்தான் என்ன செய்வான், இதெல்லாம் நீங்க விளங்கிக் கொள்ளணும். என்னண்டா ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் அவன் நான் ஒழுக்கமாக வாழணும், என்ற மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும். ஏ கடமை தானே, என்னையும் நான் பாதுகாக்கணும், என் பிள்ளை மனைவியையும் பாதுகாக்கணும். கு அம்புசக்கும் வாஹலிக்கும் நாரா, நான் என்னையையும் பாதுகாக்கணும், என் மனைவி என் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும். எதிரிலிருந்து சிறுக்கிலிருந்து பாதுகாக்கணும், பிதாத்திலிருந்து பாதுகாக்கணும், குஃபுர்ல இருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில சொன்னால் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில சொன்னா நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். அப்ப இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு முஸ்லிம்களும் அவங்களோட வாழ்க்கையில குழந்தை வளர்ப்பிலாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, நான் என்னுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், ஏன் ஈமான என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும், நான் படிச்சிருக்கிற குர்ஆன சுன்னாவை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும் என்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்கிறத என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு எங்கட ஈமான எங்கட தக்குவாவை எங்கட இறையச்சத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் அதிகூடிய கவனம் நாங்கள் என்ன செய்யணும், செலுத்தி கொண்டே இருக்கணும். நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து எங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்லையும் சொல்லும் பொழுது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரில் உங்களுக்கு என்ன இருக்குது, அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அழைத்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அழைப்பு ஒன்றுதான், ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் தான், இன் குந்தும் துஹிப்புன் அல்லாஹ், நபியே நீங்க போயிட்டு இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்க எல்லாரும் அல்லாஹை விரும்புறீங்களா, நீங்க எல்லாரும் அல்லாஹை விரும்புறீங்களா என்ற ஒரு க்வெஸ்சனை கேளுங்க. ஓ அல்லாஹ் விரும்புறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்று சொல்ற அந்த வார்த்தைக்கான முதல் தர அடையாளமே ஃபத்தபியூனி, என்னது நபியாகிய என்னைய நீங்க எல்லாரும் பின்பற்றுங்க. நபி நீங்க அல்லாஹ்வை விரும்புறீங்களா இருந்தா, இப்ப இங்க இருக்கிறவங்க யார்கிட்ட கேட்டாலும் நீங்க எல்லாம் அல்லாஹ் விரும்புவீங்களான்னு கேட்டாக்கா நீங்க என்ன நபிங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அல்லாஹ் விரும்பாத ஒரு முஸ்லீம் இருப்பானா? ஏன்னா ஒரு முஸ்லீம் என்றாலே அவன் அல்லாஹ் விரும்புறவனா தானே இருப்பான். இதை கேள்வியத்தான் என்ன செஞ்சது, நீங்க சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க, அந்த மனிதர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, நபியே இங்குந்தும் துஹிப்புன் அல்லாஹ, நீங்க எல்லாரும் அல்லாஹ் விரும்புறீங்களா, கன்ஃபார்மா விரும்புறீங்களா, உறுதியா விரும்புறீங்களா? சரி, அப்ப நீங்க அப்ப என்ன தெரியுமா செய்யணும், அல்லாஹ்வை நீங்க விரும்புறீங்கன்றது.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொடுக்கின்ற நேரம் இது.
2: அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصُرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين. حسبي الله لا إله إلا هو، عليه توكَّلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: இதுக்கு நேர்மாற்றம் வரைக்கும் நாங்க என்ன செய்யறோம், ஆட்களுக்கு எடுத்து சொல்றோம். எடுத்து சொல்லும் பொழுது அதை மறுக்கிறாங்கன்னு சொன்னா ஏத்துக்கொள்றாங்க இல்லண்டா? இவங்க எங்களையோட அடிக்கிறாங்களா? பெருமை அல்லாவோட அடிக்கிறாங்களா? யாரோட அடிக்கிறாங்க? யாரோட அடிக்கிறாங்க? இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை, இது யாரோட அடிக்கிற பெருமை? மனிதர்களோட அடிக்கிற பெருமை என்ன தெரியுமா? கம்துன்னாஸ், யாரை பார்த்தாலும் செகண்டா பாக்குறது, தாழ்வா பார்க்கறது, கீழ்த்தரமா பார்க்கறது, சீப்பா பார்க்கறது, இதுதான் மனிதர்களோட அடிக்கிற பெருமை, இதுதான் சக மனிதர்களோட அடிக்கிற பெருமை. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஹய சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த மனிதரை பார்த்து, குல் பியமீனி, வலதுகரை சாப்பிடலாமே. அப்ப அவர் ஏலாண்டத்தோடையே அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சலமா ரதியல்லாஹு சொல்றாங்க, மாமனாஹு இலல் கிபிர், ரசூலுல்லாஹ் வஹய சொன்னாங்க வலது கையில தின்னலாமே என்று, ஆனால் அவருக்கு தடுத்துச்சு, தின்ன இயலாம சாப்பிட இயலாம. எது பெருமை? சத்தியத்தை ஏற்க இயலாத தன்மை, சத்தியத்தை ஏற்க வகையை ஏற்றுக்கொள்ள இயலாத தன்மை, அதுதான் அவர் தடுத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ்த தாத்த ஏலாவா, சரி ஏலாமலே இருக்கட்டும் என்ன. நான் நினைப்போம், அடே சரி வலது கையில தின்ன, இடது கையில தின்ன, அப்படி அல்ல. சுண்ணா எங்கிறது சின்னதாக இருந்தாலும் அது சுண்ணாதான். சுண்ணா எங்கிறது நம்ம விளங்கணும் என்னது, சுண்ணா என்கிறது இந்த வாழ்க்கையில நான் வெற்றி பெறுவதற்காக வேண்டி உயர்ந்த கௌரவத்தை அல்லாஹிடத்துல அடையறதுக்காண்டி தரப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம் அது. இந்த வாழ்க்கையில சுண்ணாதான் என்னை என்ன செய்து பக்குவப்படுத்துது, பதப்படுத்துது, நெறிப்படுத்துது, அல்லாஹிடத்துல மிக விருப்பத்துக்குரியவனாக என்னை என்ன செய்து ஆக்குது. அப்ப அந்த சுண்ணா நாம் அதை சரி செஞ்சா நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லையே. இன்னைக்கு அப்படித்தான் நம்ம விட்டுரு, நம்ம வச்சுக்கிற ஒரு காகிதா வண்டிருக்க ஒரு தியரி என்னது, செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே. செஞ்சாட்டி பாவம் இல்லை, சரி செய்யாட்டி அந்த நன்மை இல்லாமல் போகுது, அந்த பறக்கத்தை இந்த வாழ்க்கையிலேருந்து எடுபடுது. செஞ்சா அந்த பறக்கத்தை என்னோட வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா? அந்த ஹைர் என்ற வாழ்க்கையில் வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா? செய்யாட்டி அந்த ஹைரும் பறக்கத்தும் உண்ட வாழ்க்கையில் உனையும் ஒட்டாமல் அப்படி போயிருது. அதை பற்றி எப்பயாவது யோசிச்சியா? இல்லை. அந்த ஹதீஸ் அறிவிச்சவர் சொன்னார், அன்றைக்கு ஏலாண்டவர் அதுக்கு பிறகும் நீண்ட காலம் வாழ்ந்தார், நல்ல உயர்த்தியலுமாக இருந்த அந்த கை ஃபமா ரஃபாஹா இலா ஃபீஹி, அவட வாய் வரைக்கும் உயர்த்தவே இயலாமல் அப்படி சூகையாக போயிடுச்சு. சல்லத் எதுகு, கை அப்படி சூகையாக போயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் எத்தனையோ சுண்ணாவை விட்டு விட்டு விட்டு விட்டு கணக்கெடுக்காமல் கேர்லெஸ்ஸாக பொடுப்போக்காக நாங்கள் விட்டு விட்டு எங்களோட குடும்பங்கள்லையாக இருக்கட்டும், எங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்துல இருக்கட்டும், மனைவிமாருடைய விஷயத்துல இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்ல இருக்கட்டும், சரியப்பா இதுகளுக்கு எல்லாம் ஏன் நீங்கள் அலட்டி கொள்றீங்க, பிரச்சனை பண்ணி கொள்றீங்க, விட்டு போடுங்க என்று நாங்கள் அதில் கேர்லெஸ் ஆகி ஆகி ஆகி இன்னைக்கு எங்களோட வாழ்க்கை எங்களோட ஈமான் ஒரு சூகையான நிலைமைக்கு போயிருச்சு. அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா? சுண்ணத்து இருந்தால் தானே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனசில் ஒரு ஆறுதல், மனசில் ஒரு துடுதுடிப்பு, ஒரு உற்சாகம், இதெல்லாம் இருக்கும். அந்த சுண்ணாத்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வரும். சுண்ணா இல்லாத வாழ்க்கை சூக பிடிச்ச ஒரு வாழ்க்கை. எப்படியான வாழ்க்கை? சூக பிடிச்ச வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருந்து கரெக்ஷன் பண்ணினாங்கடா, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் தவறு தவறு தான் என்கிறதுல ரசூலுல்லாஹ் கவனமாக இருந்தாங்க. சிறுவர்களாக இருந்தாலும் நாம் என்ன செய்வோம், எல்லா சின்ன பொடியனுக்கெல்லாம் நீங்கள் மார்க்கம் ஹலால் ஹராம் பேசிக்கொண்டு போகிறீங்களே, அவனுக்கு பாவமாக எழுதப்பட போகுது, அப்படி தானே? பாவம் எழுதப்பட்டாலும் பட்டாட்டியும் செய்கிறது ஹராமி, ஹராத்தை செஞ்சால் ஹராம் தானே. ரசூலில் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹும் ஒரு ஈச்சப்பழத்தை கண்டத்தோடய என்ன செஞ்சார், பசி எடுத்து வாயில் வச்சார். ஹசன் ரதியல்லாஹு அன்ஹும் எடுத்து வாயில் வச்சதோடய ரசூலா கிஹ் கிஹ் துப்பும் துப்பும் கீழே தெரியாதா ராஜா, நாங்கள்லாம் சதக்காட சாப்பாடு சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு ஹராமே. ஹராம் யாரு செஞ்சாலும் ஹராம் தான், சின்ன பிள்ளையா இருந்தாலும். இதுதான் அந்த கூ அம்புசக்கும் அகலிக்கும் நாரா. ஏண்ட ஈமானுக்கு வர சோதனை, ஏண்ட ஈமானுக்கு வரக்கூடிய சவால், இதுல இருந்து நானும் என்னை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும். குர்ஆன் சுன்னாவுடைய வட்டத்துக்குள்ளுக்க, வஹியுடைய வட்டத்துக்குள்ளுக்க, அல்லாஹ்வுடைய உபதேசத்துக்குள்ளுக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலுக்குள்ளுக்க எப்பவுமே நாம் எலேட்டா என்ன செஞ்சு கொண்டிருக்கணும், ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டே இருக்கணும். அதில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கிட்டு சருகுதல் என்றது வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஃபைன் ஸலல்தும் மின் பாதி மா ஜாஅத்குமுல் பையினாத் சூரத்துல் பக்கரால அல்லாஹ் ஷைத்தானுடைய எட்டுகளை பின்பற்றாதீங்க இரண்டு இடத்துல சொல்லிடுறதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் சரி நீங்க சருகிட்டீங்கடா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போயிட்டு விழுந்துருவீங்க. கொஞ்சம் சருகினா கூட நீங்க பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போய் என்ன செஞ்சிருவீங்க, விழுந்துருவீங்க. ரொம்ப என்ன செய்யுங்க, எலர்ட் ஆயிருங்க, தெளிவாக இருங்க என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், வழிகாட்டி கொண்டிருந்தான். அன்பார்ந்த கணேத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் நாம் புரிஞ்சு கொள்ளணும், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மீனுக்கு வரக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, அவன் இந்த வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய சவால் அவனுடைய குழந்தையோடு குழந்தை வளர்ப்பிலையாக இருக்கட்டும், அதாவது அவருடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே இருக்கட்டும், கணவனுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலே இருக்கட்டும், பொருளாதாரத்திலே இருக்கட்டும், சமுதாயத்துடனான கட்டமைப்பிலே இருக்கட்டும், அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் மார்க்கத்தை இழந்துடக்கூடாது, அவன் ஈமான் அவன் இழந்துடக்கூடாது, அவன் அகீதா அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இதில் என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லீமும் ரொம்ப தெளிவாக என்ன செய்யணும், இது ஆகப்பெரிய சேலஞ்ச். இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் எதிர்நோக்கிற ஆகப்பெரிய சேலஞ்ச், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது, சுன்னாக்களில் கேலஸாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இதில் மிக தெளிவாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மிக தெளிவாக இருந்தார்கள் என்றால், மார்க்க விடயத்தை தன்னுடைய பிள்ளைகளில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தனது சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கிறாங்கண்டா. நாங்கள் எல்லாரும் ஹதீஸில் படிச்சிருக்கிறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆக விருப்பமானவங்களாக இருந்த ஒரு ஆள் சொல்லுங்க, ஆக விருப்பமான ஒரு ஆள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, வேற யார் சொல்லலாம், யார் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், யார் ஃபாத்திமா ரலியல்லாஹு, இவங்க எல்லாத்தையோட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பிளட் ரிலேஷனு, இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா, இந்த மாதிரி வேறு யார் சொல்லுங்க, ஹதீஜா, இவங்க எல்லாத்துலேயும் பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஃபாத்திமா நடந்து போனால் பின்னுக்கால பார்த்தா ரசூலா நடக்கிற மாதிரி இருக்கும், ஏன் அந்த அப்படி சேம் வாக்குன்னுவாங்க லம்ஹா, அப்படிதானே சே, அது அதே மாதிரி ரசூல்லாக்கு எல்லாரையும் விட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட மேல மைசா என்ற அரபுல சொல்ற என்னது செல்லம் என்றுவாங்க, செல்லம் கூட ஜாஸ்தி, எவ்வளவு இறக்கம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட, எவ்வளவு இறக்கம் ரசூல்லா. ஒரு தடவை அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாவை பார்க்கறதுக்கு வராங்க, வீட்டுக்கு வராங்க. வந்தா ரசூலுல்லா வீட்டில் இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹுட்ட அல்லாஹுடைய ரசூலாவை பற்றி கேட்டதோடையே அவர் வெளியே போனாருமா இன்னும் வரல அப்படின்றது சஹீஹுல் புகாரில் சஹீஹுல் முஸ்லிமில் வர ஹதீஸ் நிறைய இடத்துல வருது. சஹீஹுல் புகாரில் எடுத்து நாயகர் அஞ்சாறு இடத்துல வருது இந்த ஹதீஸ். அப்போ இல்லைம்மா அவள் வெளியே போனாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிப்பாட்டாமல் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹுட்ட, ஏன் என்ன விஷயம் என்ன விஷயமாம்மா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதோடையே ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இல்லை என்னத்துக்கு வந்தேனண்டா, கணவண்ட வேலை பிள்ளைகளோட வேலையெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருச்சு சரியான கூட, வீட்டில் கணவண்ட வேலை பிள்ளையிட வேலையெல்லாம் சரியான கூட அதிகம், எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்கிறேன். அவர் ஆவைக்கு படுத்தா சரியான டயர்ட், மேலெல்லாம் வருத்தம் ஒட்டச்சு போட்ட மாதிரி, காலையில் எழும்புற நேரம் அவ்வளோ கஷ்டம், அப்படிதானே கடும் கஷ்டம் கடும் வருத்தம். அப்போ அதனால் எனக்கு துணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாட்டை வந்து என்ன செஞ்சுருப்போம், ஒரு அடிமை உண்ட ஒரு ஹாதிம் ஒரு சர்வன்ட்டை துணைக்கு கேட்டா, இல்லை நானும் தேவையுள்ள ஆளுண்டு, நானும் அவ்வளோ பெரிய சலுகார ஆளுண்டு இல்லையே, எனக்கு ஒரு சர்வன்ட் உண்டு, இந்த அடிமைகள் என்ன அந்த டைமை பார்த்து என்ன நடந்திருக்குதுண்டா அடிமைகள்.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
7: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
8: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தோடையே ரசூலை கேட்டாங்க, முதலாவது நீங்கள் இப்படி வந்து கேட்டீங்களாமா அப்படின்றதோடையே, சரி உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட பிரச்சனை என்ன, பிரச்சனை என்ன, வேலை கூட படுத்து எழும்பும் பொழுது உடம்பெல்லாம் உடைச்சி போட்டமாய் வருத்தமாக இருக்குது, அதுதானே பிரச்சனை, அதுதானே பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சா போதும் தானே. பாருங்கள், அதை நான் இதுதான் நாங்கள் எலர்ட்டாக இருக்கணும். எங்களோட பிள்ளைகள் எங்களிடத்தில் வரும் பொழுது பிரச்சனையும் கொண்டு வருவாங்க, சொல்யூஷனையும் கொண்டு வருவாங்க, அப்படித்தானே. சில பொழுதுகளில் சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க, அப்படியே இல்லையா? ஆ அப்படித்தானே. பாத்திமன் இல்லத்தால அப்படி செய்யற ஆளுண்ட அல்ல. திருமணம் முடிச்சு பிள்ளையோட வாழக்கூடிய ஒரு ஆள். அவங்க வந்து கொண்டு ஒரு ஒரு பிரச்சனையை யோசிச்சு அந்த சொல்யூஷன் உண்ட நோக்கமாக கொண்டு பிரச்சனை உண்ட கிரியேட் பண்ணிட்டு வாரால் உண்டு இல்லை. இதுதான் அந்த அந்த அணுகுமுறை. எந்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களோட ஈமான்ல பாதிப்புகள் ஏற்பட்டுறக்கூடாது, வழித்தவறி போயிடக்கூடாது, பிழையான முடிவுகள் சொல்யூஷன்களை எடுத்துடக்கூடாது. இதெல்லாம் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் உண்டு வாப்பாவா வாழ்றானேண்டா, தந்தையாக இருக்கிறானேண்டா, தாயா இருக்கிறேன் என்று சொன்னா, ஒரு குடும்ப கட்டமைப்புல வாழ்றானேண்டா, ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் தெளிவா இருக்கணும். அவனுக்கு முன்னால் வரக்கூடிய சவால்கள்ல தெளிவா இருக்கணும். ரசூலுல்லாஹ் நாங்கத்தனை சொல்றோம், அவர் ஒரு வெறுமனே ஆன்மீகத்தை மேலோட்டமாக காட்டிட்டு வரப்போன ஒரு நபி அல்ல, ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் ஒரு தந்தையாக வாழ்ந்தாரு, ஒரு ஆட்சியாளராக வாழ்ந்தாரு, சக மனிதர்களோடு நண்பராக வாழ்ந்திருக்கிறாரு, தொழிலாளியாக இருந்து தந்தை திறமையை காட்டியிருக்கிறாரு, நம்பிக்கை நாணயம் நேர்மையை காட்டியிருக்கிறாரு, சமூகத்தில் ஒரு மனிதராக இருந்து சமுதாயம் நேசிக்கக்கூடியவராக, அந்நியவர்களால கூட முஸ்லீம் அல்லாதவர்களால கூட நேசிக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்து காட்டிக்கிறான். நாம தானே சொல்றோம், அப்போ ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருக்கும் பொழுது நெறி தவறாம, ஒழுக்கம் தவறாம, பண்பாடல் தவறாம, விழுமியம் சீரழிஞ்சு போயிடாம, ஈமான் பாதுகாக்க கூடியவாறு எவ்வளவு தூரம் இருந்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு வேணும் படுத்து தூங்கி எழும்பினா எந்திரிச்சா மேல் வலி தயார் இருக்க கூடாது, அப்படித்தானே சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த அடிமைகள் வந்திருக்கிறாங்க, அதில் ஒருத்தரை சர்வெண்டாக தரலாமேன்னு கேட்டீங்களே, அதெல்லாம் தர இயலாதுமா, ஏண்டா அதுக்கெல்லாம் வேறு அசைன்மெண்ட் இருக்குதுன்னாங்க. அதுக்கெல்லாம் என்ன செஞ்சாச்சு, வேறு அசைன்மெண்ட் இருக்குது, அது தரையலாம். உங்களோட பிரச்சனை தீர்றதுக்கு இன்னொரு நான் வழி சொல்லவா, ஆ என்ன அவங்களுக்கும் வேணும் என்னது, நான் தூங்கி எந்திருக்கிற நேரத்தில் என்னோட உடம்பு முறுக்கி விட்ட மாதிரி வலிக்கக்கூடாது, அடித்து போட்ட மாதிரி வழியே இருக்கக்கூடாது, அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக எழும்பக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தூங்கும் பொழுது 33 தடவை ஆ சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர். இதை நீங்கள் சொல்லிட்டு தூங்கினீங்கண்டா ஹைருன் லக்குமா மின் காதிமின், உங்களுக்கு வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் கிடைச்சா நீங்கள் நினைக்கிறீங்களே இந்த டயர்டெல்லாம் அடையும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாண்டு, அதை விட இது ஃப்ரெஷ்னஸ்ஸை தரும், அதை விட. அப்போ ரசூலோட வஃபாத்துக்கு பிறகு அலிரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நீண்ட காலத்துக்கு பிறகு, எவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த ஹதீஸை சொல்கிறாங்கண்டா, இந்த ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்க
9: ஒருத்தர் கேட்கிறாரு எனக்கு அந்த தாபியோட பேர் எனக்கு மறந்துருச்சு.
5: அவர் கேட்குறாரு இந்த ஹதீஸ் அறிக்கிற நேரத்தில், அப்போ நீங்கள் உடவே இல்லை அண்டையில் இருந்துன்னு சொல்கிறீங்களே, அண்டையில் இருந்து விடவே இல்லைன்றீங்களே. அப்போ அவர் கேட்குறாரு, சிஃபின் யுத்தம் நடந்துச்சே அந்த நைட்டில் எவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு, எப்போ வந்து தாக்குவாங்க, எங்கால வந்து தாக்குவாங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு சூழலாக இருந்துச்சே, ஆ அச்சமும் பயமும் பரவி கிடந்த ஒரு சூழலே, அந்த நைட்லேயும் நீங்கள் இதை செஞ்சுட்டு தான் தூங்கினீங்கன்ற தடையே அவர் சொன்னார், அந்த நைட்லையும் நான் இதை செஞ்சுட்டு தான் தூங்கினேன்டாரு, அந்த நைட்லையும் நான் என்னத்தை கேட்டு போனேன் இவர் எனக்கு என்னத்தை சொல்லி தராரு அப்படியே இருந்து, நான் என்னத்தை கேட்டு போனேன் இவர் எனக்கு என்னத்தை சொல்லி தராரு அப்படியே இருந்தாங்க, அப்படி இருக்கல அவர் சொல்லி தந்தது ஒரு மாமா என்ற அந்தஸ்தை விட கூட மனசில் மதித்து இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட நினைச்சுறாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு மெயினாக பாயிண்ட் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு சம்பவத்தில் நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கலாம். அலிரலியல்லாட பேரை சொல்லும் பொழுதே அலிரலியல்லாத்தால சொல்கிறது என்ன, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, எனக்கு ஏண்ட பேர் என்னோட வாப்பா வச்ச பேர் தானே அலி, அதை சொல்கிறத விட எனக்கு விருப்பமே தெரியுமா, அபு துராப்னு சொல்கிறது, என்ன சொல்கிறது, புகாரில் ஹதீஸ் வருது, எனக்கு மிக விருப்பமான பேர் என்ன பேர், ஏண்ட வாப்பா வச்ச பேர் அலின்னு சொல்கிறத விட அபு துராப். உண்மையிலே அரபிகள்கிட்ட பழக்கத்தில் இருக்குது, என்னது புல் மூத்த புள்ளியோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க தானே அபுண்டு, இப்போ உதாரணம் எனக்கு அபு ஐமன்டாக்கா, அவங்களுக்கு எப்படி அபு அபு அப்துல்லா, இப்போ இப்படி ஒரு மூத்த பிள்ளையோட பேர் வச்சு, அவள் உண்மையிலேயே அலி அலி அல்லா தாலாக்கு குறைஞ்சது அலின்னு சொல்கிறது விருப்பம் இல்லை, நீ என்ன விருப்பம் வைக்கணும், அபுல் ஹசன். ஆனால் அவர் சொல்கிறார் சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸ் வருது, எனக்கு ஏன்னு பேர் அலின்னு சொல்றதை விட இனி அபு துராப், அபு துராப்னா துராபின் ஒரு பிள்ளைங்க தான், துராபின் ஒரு பிள்ளைங்க இல்லை. ஆய் ஃபாத்திமா லலீலாவோட பிரச்சனை பட்டுட்டு பள்ளியில் போய்ட்டு படுத்து கிடந்தாங்களே, அவன் மேலே மண் பட்டுச்சு. அப்போ ரசூல்லா தண்ட மருமகன் நான் நல்லா நேசிக்கிற என் மகளோட பிரச்சனை பண்ணிட்டு வந்து படுத்திக்கிறாரு. அந்த நேரத்தில் ரசூல்லா ஒழுக்கமாக கண்ணியமாக டீல் பண்ணி, அல்லா மேலே மண்ணெல்லாம் பட்டிக்குதே, அபு துராப் ஆகிட்டீங்களே நீங்க, என்ன அந்த இறக்கமா கோபமான கடுகடுப்பான முகத்தில் இல்லாமல், ஏண்ட பாசத்துக்குரிய மவள நீ வந்து கூட எதிர்த்துட்டு வந்தீங்க படுக்கிறியா, ஏண்ட உசுறு மாதிரி ஏண்ட புள்ள யாரு ஃபாத்துமா, ஏண்ட உசுறு மாதிரி எந்த அளவுக்குண்டா. ரசூல்லா தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஆயிஷான் எல்லாம் சொல்றது இல்லை, எப்படி சொல்லுவாங்க, ஏண்ட மகள் ஃபாத்துமா களவு எடுத்தாலும் நான் என்ன செய்வேன், ஏண்ட மகள் ஃபாத்துமான்னு சொன்னாங்க, அபூபக்கர் எடுத்தாலும் நான் கை வெட்டுவேன்னு சொல்லலையே, ஆயிஷா எடுத்தாலும் கை வெட்டுவேன்னு சொல்லலையே, ஏண்ட மகள் என்று வர்ற நேரத்தில் அந்த ரத்த உறவு என்கிற ஒன்று இருக்குது, அதில் கூடுதலான மைசா செல்லம் வச்சது யார, ஏன மகள் எடுத்தாலும் வெட்டுவேன் என்று அந்த இடத்துல சொல்லும்பொழுது பாருங்க, மகன் என்னது அலிரலி எல்லாத்தாலும் அங்கே கோவிச்சிருந்து இருக்கிறாரு. அப்போ அவரை தட்டி எழுப்புக்கு எவ்வளோ இறக்கமா அன்பா, அல்லா மேலே மண்ணெல்லாம் படிஞ்சிருக்குது, நீங்கள் மண்கார ஆள் ஆயிட்டீங்களே அப்படின்னு என்ன செய்கிறாங்க, தண்ட கோவத்தை கடுகடுப்பை மகளை வெறுத்துட்டு வந்து படுக்கிறாரு, கோவிச்சிருந்து படுக்கிறாருங்கிற ஒரு இதை கூட காட்டிக்கொள்ளாமல் அந்த அன்பை அழிப்பாட்டினதுனால அந்த நேரம் சொன்ன வார்த்தை தான் அபூத்ரா. அவர் சொல்கிறார், எனக்கு ஏண்ட பேரை விட ஏண்ட மாமா எனக்கு யாருக்காவது உன் மாமாவை பற்றி கேட்டால் என்ன இருக்கு நிலைமை, மாமா அவங்களோட அன்பாக நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்கண்டா, மறக்க இயலாத ஒரு அன்பா இறக்கமா, உங்களையே நீங்கள் மறந்து மாமாவை மெச்சி சொல்கிற அளவுக்கு ஒரு நிலைமையை சொல்லுங்கண்டா, இல்லையா தலையாட்டிடவானா படுதலை பெற, இல்லையா தலையாட்டிடவானா படுதலை.

0: நீங்க இவரை பின்பற்றுங்க என்று சொல்றது யாரு? யாரை பின்பற்றுங்க? அல்லாஹ்வுல சொல்றான் இப்ராஹிம். யாரு? நபியே நீங்க இவரை பின்பற்றுங்க, இவருடைய விழுமியத்தை மில்லத்தை எடுத்து நடங்க. அல்லாஹ் தஆலா ரசூலாக்கு யார முன்னுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத். அப்ப அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து தலை சிறந்த ஒரு சிறப்பம்சம் என்ன? சமுதாயம் அவரை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அடையாளப்படுத்தும் பொழுது உம்மத்தன் என்ன சொல்றான்? உம்மத்தன் என்றா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று சமுதாய சிந்தனையுடைய ஒருவராக வாழ்ந்தாரு. இன்னொரு அர்த்தம் இருக்குது, சமுதாயத்துக்கு எப்பயும் நலனையே விரும்பி வாழ்ந்தார். யாரு யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சூரத்து நஹ்ல் வரதே உம்மத்தன். ஆனா அந்த இப்ராஹிம் நபி சமுதாயத்தோட ரொம்ப இறக்கும், சமுதாய சிந்தனை, சமுதாயத்துக்கு நிறைய நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும், சமுதாயத்துடனே உறவடல வாழ்ந்தவர். அந்த இப்ராஹிம் நபியை வந்து கூப்பிட்டாங்க, நாங்க எல்லாரும் இப்ப இந்த ஊருக்கு போறோம் திருவிழாக்கு, வாங்கலே அப்படின்னு என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டதுடைய அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஃபனதர நப்தரத்தன் ஃபின் நுஜூம். ஃபனதர நப்தரத்தன் ஃபின் நுஜூம் என்று சொல்றது தஃக்கர தஃக்கீரன் அமீக்கன். டீப்பாக யோசிச்சார், இப்படி கூப்பிட்டத்தோடய யோசிச்சார். யோசிச்சுட்டு என்ன இப்போ சொன்னார்? காலை இன்னி சகி, ஏன்னா கொஞ்சம் மேலுக்கு சரியில்லை, அன்ஃபிட்டாக இருக்குது, காய்ச்சல் இருக்கு, நீங்கள்லாம் போங்க. என்னத்துக்கு? நான் என்ன செய்ய மாட்டேன், ஷிருக்கில் கலந்து கொள்ள மாட்டேன், சமுதாயத்தோடு வாழுவேன், சமுதாயத்துக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், நாடுவேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேன். இது பெரிய அச்சுறுத்தல் நினைக்கிறான் எங்களுக்கு. இன்றைக்கி எல்லாத்துலேயும் பொய்ய சொல்லுவான். எதில் போய் சொல்ல மாட்டான்? சிரிக்கல விதத்தில் கலந்து கலந்ததில் இல்லை, இப்படித்தானே போகக்கூடாதுதான், மனசோட கேல எப்படி அப்படியே இல்லையா? என்னத்தான் இருந்தாலும் ஆனால் அவங்க அல்லாஹாலா ரசூலா இஸ்ரா சொன்னாங்க, மூணு பொய் சொன்னார். அதில் ரெண்டு அல்லாஹுடைய விஷயத்தில் சொன்னார். அதில் ஒன்று, நாங்கள் அதே ஒரு பொய்யை சொல்லியாவது சிரிக்கல விதத்தில் கலந்து கொண்டா என்ன? சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் பொய்ய சொல்றது, நான் ஒரு சிறுக்கில் கலந்து கொள்ள கூடாது, அதுக்காகி நான் ஒரு பொய்ய சொல்றேன், என்ன ஆயிர போகுது? என்ன ஆயிர போகுது? ஒன்று ஆகாது, ஒன்று ஆகாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதத்தை அல்லாத்தில் சொல்றான் ரசூலுக்கு எப்படி? ஹத்தபீ மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா. நபியே நீங்களும் என்ன செய்யுங்க, இப்ராஹிமுடைய அந்த கொள்கையை பின்பற்றுங்க. ஹத்தபியும் மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா. மனிதர்களே நீங்க எல்லாரும் இப்ராஹிம் முன்மாதிரியை பின்பற்றுங்க. நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியை பின்பற்றுங்க. அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, எனவே சமுதாயமாக வாழக்கூடிய நாங்க மிக கவனமாக இருக்கணும். எங்களுடைய ஈமானுக்கு, எங்களுடைய இஸ்லாத்துக்கு, எங்களுடைய தக்குவாவுக்கு, இறை எச்சத்துக்கு, அல்லாஹ் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டி தந்த அந்த பேணுதலுக்கு மாற்றம் வந்துடாம, கங்கம் ஏற்பட்டு விடாமல் நாம் என்ன செய்யணும், எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாக்கணும். இதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு சேலஞ்ச். நாங்கள் இதை சரியாக செய்வோமாக இருந்தால் எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாக்கிறோம். எந்த கட்டத்திலையும் சமுதாயத்துடனான உறவாடலாக இருந்தாலும், பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், நாங்கள் எதை பேணுறோம்? கும் வாகலி. நாங்கள் எங்களை ஷிர்கில் இருந்து, பிதாத்தில் இருந்து, குஃபுரில் இருந்து, மார்க்கத்துக்கு முரணான காரியத்தில் இருந்து, இறையச்சத்துக்கு முரணான காரியத்திலிருந்து நாங்கள் எங்களையே நிச்சயமாக பாதுகாத்துக் கொள்வோம் என்றா, இந்த குழப்பங்களில் ஃபித்னாக்கல்ல மாட்டி பற்றாமல் நாங்கள் முறையாக வாழுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, மலர்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, நல்ல மரணத்தை நோக்கி நாம் செல்லக்கூடியவர்களாக நிச்சயமாக என்ன செய்வோம்? நாம் மாறுவோம். அல்லாஹால் அதற்குரிய வழிகளை நம்மளுக்கு என்ன செய்வான்? ஏற்படுத்தி தருவான். எனவே எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ, அதன் பிரகாரம் இஹ்லாஸோட இஸ்திகாமத்தாக மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகும் அல்லாஹு கைரன்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்
2: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஜீரதுன் நபி விசு இடத்தோட நீழ்ச்சி.

0: கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
1: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அர்ரஹீக்குல் மக்தூம்ங்கிற புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால், மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஏழு வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள இரண்டு பகுதிகள், செயலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள், தாவரங்கள் இருந்தது. பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபி அவர்கள் அந்த இடம், அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த இரண்டு அஸ்ஸைலுல் கபீர், ஜெய்மா, எந்த இடத்தில் நபி அவர்கள் தங்கினார்கள் என்று குறிப்பாக சொல்ல முடியாது என்பது வரலாற்று குறிப்பு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நாட்களில், அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது ஜின்கள் நபி அவர்களிடத்திலே ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே இரண்டு சூராக்களில் கூறுகிறார். முதலாவது சூரா சூரத்துல் அஹ்காஃப், 46வது அத்தியாயம், 29வது ஆயத்திலிருந்து 31வது ஆயத்து வரைக்கும். அதே போல சூரத்துல் ஜின், 72வது அத்தியாயம், 1வது ஆயத்திலிருந்து 15 ஆயத்துகள் வரை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்கிறான். நபி அவங்க தாயிஃபிலிருந்து இந்த தாயிஃப் மக்கள் அவர்களுக்கு சொன்ன இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அங்குள்ள சிறுவர்களையும் அடிமைகளையும் ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யும்படி அவர்கள் ஏவினார்கள். அவர்கள் நபி அவர்களை கல்லால் வீசினார்கள். நபி அவர்களுடைய கால் பாதங்களிலிருந்து இரத்தம் வடியும் அளவுக்கு. இப்படியான ஒரு கவலையான சூழலில்தான் திரும்பி வந்து இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டது என்ற தகவல் நபி அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுதென்றால், இந்த ஆயுதங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி சொல்லும் போது தான் விளங்குகிறது. என்ன என்ன அல்லாஹ் சொல்கிறான், இது சரஃபுனா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு கூட்டம், உங்களிடத்தில் நாம் உங்களிடத்தில் நாம் திருப்பியிருந்தோம், என்றால் அனுப்பியிருந்தோம். எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா அல் ஹதரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி, அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு அந்த இடத்திலே சமூகம் அளித்திருந்த போது அந்த ஜின்கள் அந்த மற்ற ஜின்களுக்கு அவர்கள் கூறினார்களாம், காலு அன் சித்து, நீங்கள் வாய்மூடி இந்த ஓதுகிற குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே ஜின்களுக்கு சொன்னது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா குர் அல் குர்ஆனு ஃபஸ்தமியு லஹு வ அன்சித்து, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஓதுனா நாங்கள் என்ன செய்யணும், பேசக்கூடாது, நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்க பேசிக்கிட்டே குர்ஆனை போட்டிருப்பாங்க, அது தப்பு. சரியா, அல்லாஹு தஆலா சொல்லான், மாஜால் அல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைன், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை, பேசவும் கேட்கவும். ஒன்று பேசலாம், அப்போ கேட்க முடியாது, காதில் விழும், ஆனால் அது என்ன செய்தி என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, கிரகிக்க முடியாது. அப்போ குர்ஆனை ஓதுனா என்ன செய்யணும், பேசக்கூடாது, காது தாழ்த்தி கேட்கணும். இப்போ வீடுகளில் என்ன செய்வாங்க, குர்ஆனை போட்டுருவாங்க, ஃபோனில் இருக்குது குர்ஆன் போட்டாச்சு, அல்லது டிவியில் போட்டாச்சு, ரேடியோ அல்ல டேப் ரெக்கார்ட் என்று நிறைய இப்போது நம்முடைய புது புது சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்குது. இப்போ அவைகளை போட்டுட்டு இவங்க அவங்க பாடல பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைகளில் குருவானை போடுறது, பெரிய மால்களில் குருவானை போடுறது, அங்கே வரக்கூடியவங்க அதை கேட்குறவங்க ரொம்ப குறைவு. எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. அவங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க, அது உண்மையில் தவறு, அப்படி செய்யக்கூடாது. குருவானை நாங்கள் ஓதினால் அல்லது பிறர் ஓதினால் அல்லது இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக அந்த குருவானுடைய ஓதக்கூடிய சத்தங்கள் வந்தால் நாங்கள் வாய் மூடணும், காது தாழ்த்து கேட்கணும். அதனால் குருவானை நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டு பொருளாக வைத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் நபி அவர்கள் இந்த குருவானை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே வந்தார்கள், அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா குதிய, நபி அவர்கள் ஓதி முடித்த போது ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கோமிஹிம் முந்திரீன், அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, முந்திரீன் எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க, எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. என்னத்தை எச்சரிக்கிறது? இந்த குருவான் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை இப்படி குருவானில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்கிறார்கள். காலு, என்ன சொன்னார்கள் ஜின்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, யா கௌமனா, எங்களுடைய கூட்டத்தாரே, இன்னா சமீஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு இறை வேதத்தை நாங்கள் நிச்சயமாக கேட்டோம். முசத்திகன் லிமா பைன எதைஹி, இதற்கு முதல்ல இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் என்கிற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களுக்கு அடிப்படை விஷயங்கள் ஒன்று, ஏகத்துவ செய்தி, அல்லாஹ் பற்றிய செய்தி, மறுமை பற்றிய செய்தி, இதெல்லாம் உண்டு தான். சில சட்டத்திட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கு. அப்போ முதலுக்கு முரண்பட்டிருக்காது. அப்போ முதல் இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அது இருக்கிறது. யஹதி இலல் ஹக்கி வைலா தரீக்கு முஸ்தகீம், உண்மையும் பக்கமும் நேர் பாதையும் பக்கமும் அது வழிகாட்டுகிறது. யா கௌமனா, எங்களின் கூட்டத்தாரே, அஜீபு தாயி அல்லா, அல்லாவுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அழைப்பாளரை அப்போ அவர் நம்புங்க, நபி அவங்கள குர்ஆன் நம்புங்க. வஆமினு பிஹி, அந்த நபியை கூட நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. யஹ்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். வயிஜிருக்கும் மின் அதாபின் அலீம், அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பார். இது யார் சொன்னது? ஜின்கள் ஜின்களுக்கு சொன்னது. இது எப்போ இந்த ஆயத்து இறங்குது? நபி அவங்க தாயிபிலிருந்து அந்த செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற ஒரு இடத்துல பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு நபியர்கள் ஓதின குருவான இந்த ஜின்கள் கேட்டதென்று அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்காபுடைய 29, 30, 31 ஆயத்துக்களில் நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். 46 அத்தியாயத்தில் 29, 30, 31 சூரத்துல் அஹ்சாப், இதை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். இந்த செய்தி இது இந்த இந்த இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் நபி அவர்களுக்கு தெரியும் என்னது, அங்கே ஜின்கள் வந்திருக்கிறது, ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 72 ஆயத்திலே சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், அதனுடைய பேர் என்ன, சூரத்துல் ஜின். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 15 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 15 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளிலே 1 ஆயத்திலிருந்து 15 ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஜின்கள் நபி அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சூறாவிலையும் சொல்லான். குல் நபியை சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் ஒரு சாரார் நீங்கள் ஓதின குர்ஆனை கேட்டார்கள். ஃபகாலு, அவர்கள் தங்களுடைய மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், இன்னா சமியானா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். எஹதி இல ருஷ்தி, நேர்வழியின் பக்கம் அது காட்டுகிறது, நேர்வழியை அது காட்டுகிறது. ஆமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஈமான் கொண்டோம். வலன் நுஷ்ரிக ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் நிச்சயமாக இணை கற்பிக்க மாட்டோம். சுபானல்லாஹ், ஜின்களே சொல்லுகிறது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியே அந்த ஆயத்தை என்ன செய்கிறது, தொடர்கிறது. அதை படித்தால் நமக்கு நேரம் அதிகமாகிடும். நீங்கள் இதை போய் வீட்டில் படித்து பாருங்கள். அப்போ முஸ்லீம்களில் ஜின்களிலும் நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நல்லவங்க கெட்டவங்க, முஸ்லீம்கள் காபிர்கள் என்று இருக்கிறார். இந்த ரெண்டு சம்பவங்களும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த குர்ஆன் இரண்டு இனத்துக்கும் பொதுவாக இறக்கப்பட்டது. தக்கலைன், இரண்டு இந்த இனங்களுக்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல சொல்றான், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகஸ்ஸிபான். உங்கள் ரெண்டு பேருடைய ரப்புடைய எந்த அத்தாட்சிகளை நீங்கள் ரெண்டு சாராரும் பொய்ப்படுத்துவீங்க, எதையும் பொய்ப்படுத்த மாட்டீங்க. இப்போ ரெண்டு பேர் நிறைய ஆயத்துக்களை எல்லாம் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா என்று சொல்வதெல்லாம் யாரை பார்த்து? மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து. இந்த இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக, ஆயத்துடைய அந்த வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற இடத்தில் நபி அவர்கள் இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுது? இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் தெரியுது. ஏன்னா வயது சரஃப்னா இலே கனஃபுரம் மினல் ஜின் எஸ்எம் குர்ஆன், உங்களின் பக்கம் சில ஜின்களை திருப்பி விட்டோம், அவங்க குர்ஆன் உதயத்தை கேட்டாங்க அப்படி என்றும், சூரத்துல் அஹ்காஃபில் சூரத்துல் ஜின்ல ஜின்கள் கேட்டார்கள் எனக்கு வகி வந்திருக்குது நபி அவங்க சொல்றாங்க. அப்ப நபி அவர்களுக்கு இந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு பிறகுதான் ஜின்கள் நாம் அந்த இடத்திலே குர்ஆன் ஓதியதை கேட்டிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அப்ப இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்றால் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க. அதே போல சூரத்துல் அஹ்காபுடைய இந்த ஆயத்து தொடர்கிறது, வமன் லா யுஜிபு தாஇ அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு விடையளிக்கவில்லையோ அவர் இந்த பூமியில் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது, பலஹீனமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஒலைஸ் லஹு மின் தூனிஹி அவ்லியா உலாயிக ஃபீ லலாலி முபீன் வ அன்னா வனன்னா அல்லன் நுஜிஸ் அல்லாஹ் ஃபில் அர்தி வலன் நுஜிஸஹு ஹரபா. நாங்கள் அல்லாஹுவை பலஹீனப்படுத்த முடியாதென்றும், இந்த உலகத்திலே அவனை நாங்கள் அவனை விட்டும் எங்கேயும் விரண்டு ஓடவும் முடியாது என்றும் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த தாவத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி நபி அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். இப்போ தாயிபிலிருந்து வரும்போது பெரிய கவலையோடு வராங்க, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் அவர்கள் விரட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி ஒரு நன்மாராய் செய்தி சொன்னான். அதே போல இப்படியான சில வசனங்களை இறக்கியும் நபி அவர்களுடைய மனசில் இருந்த கவலையை போக்கும் அளவுக்கு இந்த சம்பவங்களை, இந்த ஆயத்துக்களை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உற்சாகம் அடைந்தார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபி அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கி விட்டது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நாம் மக்காவுக்கே போவோம் என்று என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அவர்களுடன் சென்ற அந்த ஸைது இப்னு ஹாரிஸா என்கிற அந்த அந்த சிறுவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி மக்காவுக்குள்ள நுழைய போறீங்க, இந்த மக்காவில் உள்ள மக்கள் உங்களை வெளியாக்கிட்டாங்களே மக்காவில் இருக்கக்கூடாது என்று, அதாவது குறைஷிகள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தே அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு வழியை வைப்பான். இப்படியான ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ் மீது எப்படியான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்கன்னு பாருங்க. ஊர்லேருந்து விரட்டாங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. எங்கே போனாங்களோ அங்கேயும் என்ன செய்யலை, தாய்விலையும் ஏதாவது ஒரு உதவி ஒரு நல்ல செய்தி கிடைத்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் என்ன செய்யலை, அவங்களுக்கு அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. மக்காவை விட மோசமாக இருந்தது தாயிஃப். அப்படியான நேரத்தில் கூட போனவரும் எப்படி நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும் என்று கேட்டபோது நபி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றியிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் அதுக்கு ஒரு வழியை வைப்பார். இப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது வரக்கூடிய எதிர்ப்புகள், அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் பயந்து இந்த இஸ்லாத்தை விட்டுடக்கூடாது, உண்மையான கொள்கைகளை விட்டுவிடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல சோதனைகள், அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு உதவியே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு வழியை வைப்பான், முயற்சி பண்ணணும், அல்லாஹ்வுமே நம்பிக்கை வைக்கணும். சுபஹானல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு அவன் உதவி செய்வான், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கிட்டே நெருங்கி கொண்டிருந்த போது ஹிரா குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து ஹுசாயங்கிற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவரை அஹனஸ் இப்னு ஷரீக் அல்லது ஷுரைக் என்பவரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்க?
0: நேர்கள், உங்கள் முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்குதளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அவரை ஏற்றுக்கொள்கிறார் அவர். சரி, நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன். யார் அது? முத்தஈம் இப்னு அதி. முத்தஈம் இப்னு அதி அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றேன் என்று. அவர் என்ன செய்தார்? பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் சொல்ல, நீங்களும் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஐயத்தை எடுத்துக்கொண்டு வாங்க. போய் காபாவுடைய நாலு மூலையிலும் நின்று கொண்டார்கள். பிறகு அவர் சொன்னார், முத்தஈம் இப்னு அதி, நான் முஹம்மதை என்ன செய்து கொண்டேன், அடைக்கலம், முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். பிறகு நபி அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்றார், அறிவிக்கிறார், யாரும் முஹம்மது சல்லாஹ் அவங்களுக்கு இது புறம் செய்து விடக்கூடாது என்று. பிறகு நபி அவர்களை அழைத்து வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிதாவோடு என்ன செய்றாங்க, வருகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே முத்தஈம் இப்னு அதி அவர்கள் தன்னுடைய வாகனம், அந்த இருந்த வாகனம் என்ன, ஒட்டகம், அதன் மேலே ஏறி நின்று, குரேஷி மக்களே, நான் முஹம்மதை முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாரும் உங்களில் அவரை பழிக்கக்கூடாது, அவருக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த அடைக்கலம் பெற்றதற்கு பிறகு காபாவுக்கு வந்து அஜல் ரசத்து கல்லை முத்தமிட்டு அதற்கு பிறகு தவாப் செய்து இரண்ட சுன்னத்தை தொழுது, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தஈம் இப்னு அதி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நபி அவர்களோடு ஆயுதம் ஏந்தியவர்களாக சென்று அவர்களுடைய வீடு வரும் வரைக்கும் அவர்களை பாதுகாப்பாக நபி அவருடைய வீட்டுக்குள் அவர்களை விட்டார்கள். அப்போது அபூஜஹில் கேட்டானாம், முத்தஈமே, நீ இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமா அல்லது இவருடைய மார்க்கத்தையும் நீ பின்பற்றக்கூடியவரா, இஸ்லாம் ஆயிட்டியா? அப்போ முத்தஈம் இப்னு அதி சொன்னார்கள், இல்லை, நான் அவருக்கு அடைக்கலம் மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறேன், அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா? அப்படி என்றால் நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அவன் சொன்னான் என்கிற ஒரு செய்தியும் இந்த செய்தியோடு வரலாற்றில் குறிப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு இக்கட்டான கட்டத்தில் தனக்கு செய்த அந்த உதவியை ஒருமுறை சொல்லி காட்டினார்கள். பத்ர் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு முத்தஈம் இப்னு அதி, இப்போது உயிருடன் இருந்து என்னிடத்திலே இந்த இவர்கள் இப்போது பத்ர் போர்க்களத்தில் அந்த பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள், அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் இவர்களை விடும்படி கேட்டிருந்தால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய உதவிக்காக பரிகாரமாக நான் என்ன செய்திருப்பேன், அவர்களை நான் விடுதலை செய்திருப்பேன் என்று பத்ர் யுத்தம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நபி அவர்கள் தாயிபிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வரும்போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டோம். நீங்களும் இந்த செய்திகளை விட்டு படிங்க, சரியா? இதில் எவ்வளவு ஈமானியத்தான செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சொல்லுவதற்காக ஒரு நபி, ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவங்களின் மூலமாக தெரிகிறது. ஆகவே அல்லாஹ்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனை நம்மிடத்திலே ஃப்ரீயாக தந்திருக்கிறான், எந்த தியாகமும் இல்லாமல். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றணும், எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், பிறருக்கும் எடுத்து வைக்கணும், அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும், உலகத்திலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கித்தரணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்டிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய பில்டிங், அது இவ்வளோ கட்டப்பட்டு உயர்ந்திருக்கின்றதனால் அதில் முதல் ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு மேல் தான் மற்ற கல்லுகள் வைக்கப்பட்டது. நான் ஒரு இப்படிப்பட்ட முதல் கல்லாக மாற வேண்டும், தான் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற, நான் இப்படி பேசும்போது இந்த விரல் என்ன காட்டுது, முதல் நான் தான், பிறரை சொல்லக்கூடாது, அவர் செய்யட்டும், நான் திருந்தணும், நான் முதல்ல திருந்தணும், என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் என்று என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமூகமே திருந்திடுவாங்க இல்லையா? அதனால் இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தேடி தேடி படித்து வாழ்க்கையில் பின்பற்றணும் இன்ஷால்லா. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக இன்ஷால்லா. எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்கு. இது நடந்ததில் ஆயிரத்தில் ஒன்றும் இல்லை, இது ஒரு வரலாற்று செய்திகள். ஆனால் நடந்தது இதை விட அதிகமானது. அதே இவர்களுக்கு கிடைத்த தகவலில் ஒரு சின்ன பாதியை தான் நாம் படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனை வளர்ப்பதற்கு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், இது இன்றைக்கு நம்மளை தெரியாது எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. அப்படி இல்லாமல் இதை ஒரு பெறுமதியான மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கையில் பல கடைப்பிடிக்க அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக.
0: நேயர்கள், இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடரான ஸீரத்துன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.

0: வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்.
1: உலகத்தின் பாதி அழகை பெற்றவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று நமது கண்மணி நாயகம் அவர்களே புகழ்ந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் அழகால் பல சமயங்களில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம், வாருங்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சொந்த சகோதரர்களால் சதி செய்யப்பட்டு கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். பின்னர் சில வெள்ளிக்காசுகளுக்காக விற்கப்பட்டார்கள். இதை பற்றி நாம் முன்பே அறிந்திருந்தோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கிய அந்த பிரயாண கூட்டத்தார் எகிப்து நாட்டில் உள்ள ஒரு சந்தையில் விலைக்குவி விற்றார்கள். சிறுவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகு பார்ப்போர் எல்லோரையும் கவர்ந்திழுத்து கொண்டிருந்தது. ஊரே திரண்டு ஏலம் கேட்க குவிந்து வந்தனர். அப்பொழுது ஒரு மூதாட்டி மிகவும் குறைந்த பணத்தை இடுப்பில் முடிந்து கொண்டு ஏலம் கேட்கச் சென்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த மூதாட்டியை பார்த்து, அரசர்கள், செல்வந்தர்கள், அமைச்சர்கள் என பெரும் பணம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த சிறுவனை ஏலம் கேட்க இருக்கும் இடத்தில் நீ என்ன செய்ய போகிறாய் என்று ஏளனம் செய்தார்கள். அதற்கு அந்த மூதாட்டியோ, என்னால் அந்த குழந்தையை வாங்க முடியும் என்று நினைக்கவில்லை, ஆனால் அந்த சிறுவனை ஏலம் கேட்ட பெருமையாவது எனக்கு கிடைக்கும் என்று தன்னிடம் இருந்த சில பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவரை ஏலம் கேட்க புறப்பட்டார்கள். அப்படி அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த சிறுவனை ஏலம் கேட்டார்கள். அப்பொழுது எகிப்து நாட்டு அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் நிதியமைச்சர் பெரும் காசுகளை கொடுத்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கினார். அவரை அழைத்துச் சென்று அவர் தனது மனைவியிடம், இந்த குழந்தையை நாம் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் தகும், பிற்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரிய ஆளாக வரும் என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாது, இந்த குழந்தையை நீ அடிமையை நடத்துவது போல் வளர்க்கக்கூடாது, நமது குழந்தையைப் போல் சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எகிப்து நாட்டு நிதியமைச்சர் வீட்டில் நல்ல செல்வ செழிப்புடன் அழகான முறையில் வளர்க்கப்பட்டார்கள். அவ்வாறு வளர்க்கப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது பருவ வயது அடைந்த சமயங்களில் மிக அழகாக பார்ப்போர் அனைவரும் நின்று பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருந்தார்கள். இதனால் பெண்கள் அனைவரும் அவரின் அழகால் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். இப்படி செல்லும் இடமெல்லாம் அவரை பார்ப்பது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர் தங்களது முகத்தை மறைத்தவாறே வெளியே சென்று வருவார்களாம். இவரின் அழகு மின்னல் வெட்டினால் எப்படி கண்ணை பறிக்கும் வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவு வெளிச்சம் பொருந்தியதாக அழகிய தோற்றத்துடன் காணப்பட்டார்கள். அப்படியே அவர் தனது முகத்தை மூடிக்கொண்டே அனைத்து இடங்களுக்கும் சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதனால் மற்றவர்களின் ஈர்ப்பு இவர் மேல் இல்லாமல் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார். என்னதான் முகத்தை மூடிக்கொண்டு சென்றாலும் வீட்டினுள் அவ்வாறு இருக்க முடியாது அல்லவா? எனவே வீட்டில் உள்ளவர்களும் இவரின் அழகால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார்கள். அதில் ஒருவராக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்த நிதியமைச்சர் அவர்களின் மனைவிக்கு இவர்களின் மேல் பெரிதான அன்பும் காதலும் உண்டாயிற்று. சாதாரணமாக அழகான ஆண்களையோ பெண்களையோ பார்த்தால் ஒரு ஈர்ப்பு உண்டாவது இயல்புதானே? அப்படி அவர் மீது ஈர்ப்பு உண்டாகி ஒரு படி மேலே சென்று யாரும் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த பெண் அனைத்து கதவுகளையும் தாளிட்டு வா என்னுடன் அழைத்தார். இதனை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள், என்னை வளர்த்த எனது எஜமானர் என்னை மிக சிறப்பாக வளர்த்துள்ளார், அவருக்கு என்னால் துரோகம் இழைக்க முடியாது, அவ்வாறு துரோகம் செய்பவர்கள் வெற்றியடைய முடியாது என்று கூறி அவ்விடத்திலிருந்து ஓடிச் செல்ல முயன்றார்கள். ஆனால் அந்த பெண் அவரை நாடி நெருங்கி வருகிறாள். அந்த சமயம்தான் அந்த பெண்ணை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முறையாக பார்க்கிறார்கள். அந்த கணத்தில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே நிறுத்துகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை பார்த்த அந்த கணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரில் நிற்க இவரின் எண்ணம் சற்றும் மாறாமல் அவர் மீண்டும் அங்கிருந்து ஓட முயல அந்த பெண்ணும் அவர் பின்னே ஓடிச் சென்று அவரை பிடித்து இழுத்தார். அவர் பிடித்து இழுக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையை பின்புறமாக இழுத்தார்கள். இதனால் அந்த பெண்ணின் கைப்பட்டு சட்டை கிழிந்து போகின்றது. சற்றும் எதிர்பாராத விதமாக வாயிற்கதவு திறக்கின்றது. அதிலிருந்து அமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். அவர் வருவதைக் கண்ட அவரின் மனைவியான அந்த பெண் நொடிப்பொழுதில் தனது எண்ணத்தை மாற்றி என்ன கேட்கிறார் தெரியுமா? உனது மனைவியிடம் தப்பாக நடந்து கொண்டவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப் போகின்றீர்கள்? அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, இதில் நான் எந்த தவறும் செய்யவில்லை, அந்த பெண்தான் என்னை அழைத்தார் என்று கூற, அங்கே அமைச்சருடன் நின்று கொண்டிருந்த ஒருவர், இதில் உண்மை எது என்பதை கண்டறிய ஒரு வழி இருக்கின்றது, அந்த பெண் சொல்வது சரி என்றால் அவரின் சட்டை முன்பக்கமாக கிழிந்திருக்கும், அந்த ஆண் சொல்வது சரி என்றால் சட்டை பின்புறமாக கிழிந்திருக்கும். ஆனால் கிழிந்திருப்பதோ நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையின் பின்பக்கம் அல்லவா? எனவே அந்த நபர் எந்த தவறும் இழைக்கவில்லை, அந்த பெண்தான் தவறு செய்ய முயற்சிக்கிறார். எனவே இதை கண்ட அமைச்சர் அவர்கள் நேர்மையாக என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த பெண்ணை பார்த்து, இது உன்னுடைய சதிதான். மேலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யூசுப்பே, இதை விட்டுவிடு. ஒருவேளை உன்னிடம் ஏதோ பாவம் இருக்கும் என்றால் இறைவனிடம் மன்னிப்பு கேள். இந்த பெண்தான் தவறு செய்திருக்கின்றாள் என்று உண்மையை உணர்ந்தார்கள். இந்த நிகழ்வினை அறிந்த அவ்வூரில் இருந்த இவர்களுக்கு நெருக்கமான பெண்களில் சிலர், அமைச்சரின் மனைவி அவர்களின் அடிமையே நேசித்து விட்டார் என்று கூற, அது அந்த இடமெல்லாம் பரவிவிட்டது. இதை அறிந்த பின்னர் அமைச்சரின் மனைவி ஒரு வேலை செய்தார். அவ்வாறு பேசிய பெண்களிலெல்லாம் தன் வீட்டிற்கு அழைத்து விருந்து அளிக்க ஏற்பாடு செய்தார். அப்படி வந்த பெண்களிடம் அமைச்சரின் மனைவி ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு கத்தியையும் பழத்தையும் கொடுத்து விட்டார்கள். இதை கையில் வைத்து கொள்ளுமாறு கூறினார். பின்பு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அந்த பெண்கள் பார்க்கும்படி நடந்து போகச் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறே செய்தனர். அப்படி நடந்து சென்ற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகைக் கண்டு அந்த பெண்கள் மிகவும் ஆச்சரியமுற்றனர். பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தங்கள் கை விரல்களை அறுத்து கொண்டனர். மேலும் அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு மலக்காக இருப்பாரோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இவ்வாறு கூறியது மட்டுமல்லாமல் மேலும் அந்த பெண்கள் இவரை ஆசைப்பட்டதில் தப்பில்லை என்று கூறி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எஜமானியின் விருப்பத்திற்கு கட்டுப்படு என்று சொன்னார்கள். இதை கேட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ், இதைவிட எனக்கு சிறைதான் சிறந்தது என்று கூறினார். இதே சமயத்தில் இந்த விஷயம் ஊரில் இருந்த அனைவருக்கும் தெரிய வந்தது. இதனால் பெருத்த அவமானம் அடைந்த அமைச்சர் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைக்க முடிவு செய்தார்கள். சிறையில் இருப்பதே சரி என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எண்ணினார்கள். அதன் காரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்க ஒரு பொய்யான காரணத்தை ஜோடித்தார்கள். அதாவது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது எஜமானரின் மனைவியிடம் தப்பாக நடந்து கொள்ள முயன்றார் என்று கூறி சிறையில் தள்ளப்பட்டார்கள். அவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்ட பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்குள்ள கைதிகளிடம் நன்கு பழகி வந்தார்கள். நபிமார்கள் பொதுவாக அனைவரிடம் நன்றாக பேசி பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படித்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நடந்து கொண்டார்கள். அந்த சிறையில் அரசாங்க கைதிகள் இரண்டு பேர் இருந்தனர். அதில் ஒருவர் அரசருக்கு சமையல் வேலை செய்பவர், மற்றொருவர் அரசருக்கு சொந்த வேலை செய்து கொடுப்பவர். இவர்கள் இருவருமே ஏதோ ஒரு காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த இரண்டு பேரும் கனவுகள் கண்டனர். அதில் அரசருக்கு நெருக்கமானவன் அரசருக்கு திராட்சை ரசம் பிழிந்து கொடுப்பது போல கனவு கண்டான். சமையல் கட்டில் வேலை செய்யும் ஒருவன் அவனது தலையின் மேல் மூன்று அடுக்குகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மூன்று அடுக்கில் ரொட்டி துண்டுகள் இருந்தது. அதை ஒரு காகம் எடுத்துச் செல்கின்றது என்பது போல கனவு கண்டான். கனவு கண்ட இருவருக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. இந்த கனவை பற்றி யாரிடமாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பதற்கு நல்லவராகவும் சரியானவராகவும் அவர்களுக்கு தெரிந்தார்கள். உடனே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கனவிற்கான விளக்கத்தை அவர்கள் இருவரும் கேட்கச் சென்றார்கள். பின் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் தங்கள் கனவுகளை கூறி விளக்கம் தருமாறு கூறினார்கள். இதுதான் சமயம் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, நான் சாப்பிட்டு வருவதற்குள் உங்கள் கனவுக்கு விளக்கம் தருகின்றேன், அதுவரை நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று கூறி, அதற்கு முன் சில தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கடவுள்களை வணங்குவது சிறப்பானதா, இல்லை ஒரு இறைவனை வணங்குவது சிறப்பானதா என்று கைதிகளிடம் தனது பிரச்சாரத்தை செய்தார்கள். அவர்களின் கனவுகளுக்கு விளக்கமும் தந்தார்கள். அதாவது, ரொட்டி துண்டுகளை காகம் கொத்தி செல்வது போல் கனவு கண்டவரிடம், உன்னை கொல்லப் போகின்றனர், உனக்கு மரண தண்டனை தரப்படும், உன்னுடைய தலை மட்டும் தனியாக துண்டித்து தொங்க போட்டு விடுவார்கள் என்று கூறினார்கள். பிறகு அரசருக்கு பலரசம் தருவது போல் கனவு கண்டவரை நோக்கி, உன்னை 3 நாளில் விடுதலை செய்யப் போகின்றனர், நீ பழையபடி அரசரிடம் வேலைக்கு செல்லலாம் என்று கூறினார்கள். இதை கேட்ட பின் இருவரும், தாங்கள் கனவே பார்க்கவில்லை, உங்களிடம் பொய்க்கூறினோம் என்று கூறினார்கள். இதில் எது உண்மை என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியுமல்லவா? உடனே அவர்கள் அந்த பலரசம் கொடுப்பது போன்று கனவு கண்டவனிடம், நான் தவறிதும் செய்யவில்லை, பொய்யான காரணத்தால் என்னை சிறையில் அடைத்துள்ளனர், நீ அரசனிடம் சென்ற பின் என்னை பற்றி சொல் என்று கூறினார்கள். சில நாட்கள் சென்றது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல ஒருவன் மரணித்து விட்டான், மற்றொருவன் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் அரசரிடம் வேலைக்கு சேர்ந்து விட்டான். ஆனால் அவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி அரசரிடம் கூறுவதை மறந்துவிட்டான். இப்படியே சுமார் 7 வருடங்கள் சென்று விட்டன. 7 வருடங்களுக்கு பிறகு அரசருக்கு ஒரு கனவு வருகின்றது. அதில் 7 கொழுத்த பசுக்கள் இருக்கின்றன, அதை 7 நோஞ்சான் பசுக்கள் சாப்பிடுகின்றது என்பது போன்ற வித்தியாசமான கனவு ஒன்றும், மேலும் 7 செழிப்பான கதிர்களும் 7 காய்ந்த கதிர்களும் அவரது 2வது கனவில் வருகின்றது. இந்த கனவுகளில் ஏதோ அர்த்தம் இருக்கின்றது என்பதை உணர்ந்த அவர்கள் தனது மந்திரியிடம் தான் கண்ட கனவை கூறி, இதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கின்றதா என்று கேட்க, அதற்கு மந்திரி அவர்களோ, எனக்கு ஒன்றும் இதில் அர்த்தம் இருப்பதாக தெரியவில்லை, இது உங்களுடைய மனப்பிரமையாக இருக்கும் என்று அந்த மந்திரிகள் கூறினர். அப்பொழுது அந்த நேரத்தில் திராட்சை ரசத்தை ஊற்றிக்கொண்டிருந்த அந்த வேலைக்காரனுக்கு சிறையில் இருந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஞாபகம் வந்துவிட்டது. உடனே அவன் மன்னரிடம், எனக்கு ஒருவரை தெரியும், அவர் இந்த கனவுக்கான விளக்கத்தை அறிந்திருப்பார் என்று கூறினார். மேலும் என்னை சிறைக்குச் செல்ல அனுமதியுங்கள், ஏனெனில் சிறையில்தான் அவர் உள்ளார் என்று கூற மன்னர் அவருக்கு அனுமதி அளித்தார். இதையடுத்து அந்த வேலைக்காரர் சிறைக்கு சென்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் மன்னர் கண்ட கனவை கூறி விளக்கம் கேட்டார். அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அடுத்து வரும் 7 வருடங்கள் மிக செழிப்பானதாகவும் மகசூல் தரக்கூடிய வகையில் இந்த நாடு இருக்கும், ஆனால் அதற்கு அடுத்து வரும் 7 வருடங்களில் சொல்ல முடியாத வண்ணம் பஞ்சம் பரவி கிடக்கும் என்று மன்னர் கண்ட கனவிற்கு அர்த்தத்தை கூறினார்கள். அர்த்தத்தை கூறியது மட்டுமல்லாது, அந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்பதையும் அவர் கூறுகிறார். முதல் 7 வருடங்களில் விளைச்சல் மிக அதிகமானதாகவும் அதிக மகசுடன் நல்ல செழிப்பாகவும் இருக்கும். அச்சமயத்தில் கதிர்களை அறுவடை செய்து அதிலுள்ள தானிய மணிகளை தனியே பிரித்து எடுக்காமல் அப்படியே பாதுகாப்பாக விட்டுவிடுங்கள். அடுத்து வரும் 7 வருடங்களில் மிகுந்த பஞ்சம் நிலவும். அச்சமயத்தில் அந்த கிடங்கில் கிடக்கும் கதிர்களுடன் கூடிய தானியங்களை சிறிது சிறிதாக பிரித்தெடுத்து தேவைக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் இந்த கதிர்களிலிருந்து முன்னரே தானிய மணிகள் பிரித்து எடுத்துவிட்டால் அது கெட்டுப்போகிவிடும். ஆனால் இப்படி வைத்திருந்தால் அவ்வாறு நடக்காது என்று சிறந்த யோசனையும் அந்த வேலைக்காரனிடம் கூறினார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த வேலைக்காரனுக்கோ இதிலுள்ள அறிவு கூர்மையை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை அப்படியே மன்னரிடம் கூறினான். தான் கண்ட கனவிற்கு விளக்கம் கூறியது மட்டுமின்றி அந்த பஞ்ச காலங்களில் எப்படி கையாள்வது என்று சரியான திட்டத்தையும் கூறியிருக்கிறார் என்றால் அவர் சாதாரண மனிதர் அல்ல. எனவே உடனே சிறைக்கு சென்று அவரை அழைத்து வா, அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும், அவருடைய தேவை நமக்கு இருக்கின்றது என்று கூறினார். உடனே அந்த வேலைக்காரன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் சென்று, வா என்னுடன், மன்னர் உனக்கு விடுதலை அளித்து விட்டார் என்று கூற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ வர மறுத்தார். முதலில் நான் செய்யாத தவறிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காமல் நான் வெளியே வரமாட்டேன், என் மேல் ஒரு பழிச்சொல் சொல்லப்பட்டுள்ளது, அதிலிருந்து விடுதலை அளிக்காமல் நான் வரமாட்டேன் என்று கூற, சரி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த பெண்களை அழைத்து நான் என் முதலாளியின் மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டேனா என்று விசாரணை செய்யுமாறு கூறினார். எனவே அரசர் அந்த பெண்களை எல்லாம் அங்கு வரவழைக்கின்றார். உடன் அமைச்சரின் மனைவியும் அங்கே வந்தார்கள். வந்த அந்த பெண்கள் எல்லாம் இவர் நல்லவர், இவர் மீது எந்த தவறும் இல்லை என்று சாட்சி கூறினர். மேலும் தவறு செய்த அந்த அமைச்சர் மனைவியும் மன்னர் முன்னிலையில், நான் தான் அவரை என்னுடன் அழைத்தேன், இது என் மனதில் ஏற்பட்ட தவறான எண்ணம், எப்பேற்பட்ட மனதிலும் தவறான எண்ணங்கள் வரலாம் அல்லவா, அந்த தவறிலிருந்து அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக என்று கூறினார்கள். இவ்வாறு தனது தவறை அனைவரிடமும் கூறிய பின்னரும் மன்னிக்காமல் இருப்பது மூமின்களுக்கு அழகு கிடையாது. அது மட்டுமல்லாது, தவறான எண்ணம் மனதளவில் மட்டுமே உண்டானதே அன்றி அதில் தவறு நடக்காமல் அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டான். அந்த தீய எண்ணம் மனதளவிலேயே வந்து சென்று விட்டது, தான் நிரபராதி என்று உறுதியான பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வர சம்மதம் தெரிவித்தார்கள். வெளியே வந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசரே வரவேற்றார். தன் அருகிலேயே அவர்களை வைத்துக் கொள்ள விரும்பினார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களுடன் இருக்க வேண்டுமெனில் நிதியமைச்சர் பொறுப்பு வேண்டும் என கேட்டார். அதற்கு காரணம் தன்னால் முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். மேலும் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மிக அதிகப்படியாக அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் அந்த நாட்டின் நிதியமைச்சரானார். எகிப்து தேசத்தின் இரண்டாவது பெரிய பொறுப்பில் அமர்ந்தார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல அடுத்த 7 ஆண்டுகள் மிக செழிப்பாகவும் அதிக விளைச்சலும் இருந்தது. அதனை பத்திரமாக சேமித்தனர். அதற்கு அடுத்து வந்த 7 ஆண்டுகள் மிக அதிக வறட்சி காணப்பட்டது. அச்சமயத்தில் அதனை பயன்படுத்தினர். மக்களுக்கு தானியம் பங்கிட்டு அளிக்கப்பட்டது, அதை அப்படியே அளிக்கப்படவில்லை, பணம் வாங்கி கொண்டுதான் அளித்தார்கள். அப்படி பணம் இல்லாதவரிடம் வேலை வாங்கி கொண்டு தானியங்களை அளித்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்ததால் தான் மிக சிறப்பான முறையில் வறட்சி காலம் கையாளப்பட்டது. பஞ்சகாலத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பை கடைபிடித்தார்கள். தான் நோன்பு இருந்து மக்களின் பஞ்சத்தை போக்கினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மிக அழகு பொருந்தியதாக காணப்பட்டாலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையே மிக அதிக அளவு நேசித்தார்கள். கஷ்டகாலத்தில் நோன்பு நோற்று அல்லாஹ்வின் பொருத்தத்தால் மக்களின் பஞ்சத்தை சிறப்பாக போக்கினார். அல்லாஹ்வும் அவரை கைவிடவில்லை. தன் அழகால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளான நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக எகிப்து நாட்டின் உயரிய பொறுப்பில் அமர வைத்தார் அல்லாஹ். இன்றைய சூழலில் ஒவ்வொரு மனிதர் வாழ்விலும் சிரமங்கள் இல்லாமல் இல்லை, அவரவர் நிலைக்கு ஏற்றால் போல் கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய மன தைரியத்தாலும் பொறுமையாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை நம்பிக்கையாலும் இதை நாம் எதிர்கொண்டோமே ஆனால் வாழ்வில் உயரிய நிலையை நம்மால் அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள் முஸ்லிம் வானொலி muslimvanoli.com.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை
3: எல்லா விஷயங்களையும் தெரியும். இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்து வச்சு. 2018 எண்டிங்கில் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஹஜ் சர்வீஸுக்காக வேண்டிய ஒரு மக்கள் ஹாஜிகளை எல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்காண்டி பணங்கள் எல்லாத்தையும் வாங்கி கிட்டத்தட்ட 98 லட்சம் ரூபா, 1 கோடிக்கு 2 லட்சம் ரூபா கம்மி. பாம்பேயில் போய் ஒரு ஏஜென்ட்டை பேசி எனக்கு இத்தனை விசாவனம் கேட்டு பணம் கட்டிட்டார், 98 லட்சம் ரூபா கட்டிட்டார். அதுக்கப்புறம் இவர் கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குரூப் அந்த கேங் என்ன செஞ்சிருச்சு, அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. ஹாஜிகளெல்லாம் இவரை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 98 லட்சம் ரூபா கடன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இங்கே உங்கள்கிட்ட வாங்கி இங்கே கொடுக்குறது அங்கே வாங்கி இங்கே கொடுக்க சொல்லி கடன் கூடுதல் குறைவாக கிடச்சில 70 லட்சம் ரூபாய்கிட்ட வந்துருச்சு. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், 70 லட்சம் அவர் கொடுக்க வேண்டியிருக்கு, அல்லாஹ் அவரை அழைச்சிட்டான், அல்லாஹ் அவரை அழைச்சிட்டான். இப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்? நாமன்னா நாம் இல்லை, இந்த சமுதாயம் என்ன செய்யணும்? குறிப்பாக ஏகத்துவ சமுதாயம் என்ன செய்யணும்? அல்லாவுக்கு இணைவிக்க மாட்டேன்னு சொன்ன சமுதாயம் என்ன செய்யணும்னா, அவர் கடத்துக்கு நாம் என்ன செய்யணும், பொறுப்பேற்று கொண்டு அதை அடைக்கணும். இப்போ இந்த இடத்துல யாருக்காக பழிச்சுன்னு வர ஒன்றா ரெண்டா எவ்வளோ 68 லட்சம் ரூபாயில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்து ஒரு ஆச்சரியமிக்க செய்தி சொல்லுதேன். சமீபத்தில் ஒரு மலையாளி ஒரு எதேச்சியாக ஒரு பெண் குழந்தை இறந்ததுக்கு பொறுப்பேற்று மரண தண்டனை அளிக்கப்பட்டு மரண தண்டனைக்கான தேதியும் கடந்த மாதம் 14ஆம் தேதி குறிக்கப்பட்டு அதுக்குள்ளே நீங்கள் விடுதலை ஆகணும்னு சொன்னால் 34 கோடி ரூபா கட்டியாச்சுன்னு சொன்னால் பிணையமாக சித்தா அதை நீங்கள் செஞ்சிடலாம், அதில் விடுபடலாம்னு சொன்னோடனே கேரளா மொத்தமும் சேர்ந்து அவருக்கு 34 கோடியை கிட்டத்தட்ட 10 நாட்களில் கொடுத்துச்சு. எந்த அளவுக்கு மெசேஜ் வந்து தெரியுமா, இனிமேல் யாரும் பணம் அனுப்ப வேண்டாம், தேவைக்கு போக 1 கோடி அதிகமாக இருக்குது, அவன் குடும்பத்துக்கு நான் கொடுத்துருவோம், அவர் உள்ளூரிலே தொழில் பார்த்துக்கிடுவார், நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லி என் செய்த மக்கள் சொல்கிறாங்க. 35 கோடி ரூபாய்க்கு மேலே பெருச்சிச்சு. இங்கே எவ்வளோ கடன்? 68 ரூபா. நம்மால் என்ன செய்கிறோம் தெரியுமா, அவர் இறந்த உடனே நான் சொன்னல முதல்ல மறுபடியும் மீண்டும் ஏற்படுத்துகிறேன், நான் ஐயர் போட்டு நிற்க வச்சுக்கணுமே, அவர் போட்டா அதையும் அவர் நானும் இப்படி அவரு போட்டா அவர் பண்ண பயானில் 1.5 நிமிஷம் கிளிப்பாக போட்டு ஐயப்பனுடைய பயணம் பாருங்க, ஐயோ பயணம் அழிப்பா, உன்னுடைய பங்களிப்பு என்ன, உன்னுடைய பங்களிப்பு என்ன சொல்ல போச்சுன்னா, ஏகத்துவ எழுச்சி என்பது அவருடைய உரையில் தான் அதிகமாக இருந்தது. எவ்வளவோ மக்கள் சிலாத்தி தெளிவதற்கு அவர் சொன்ன ஒரு அந்த விளக்கமும் அந்த உணர்ச்சி மிக்க உரையும் தெளிவான விஷயமும் எந்த அமைப்பையும் எந்த தலைவரையும் யாரையும் எந்த காலத்தில் முரச்சலம் பண்ணாத மிக சிறந்த தாய். 35 ஒரு இடம் இல்லாமல் சொந்தமாக இடம் கிடையாது, வாடகை வீடு தான். அவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி போயிருக்கேன், ரொம்ப சின்ன வீடு தான். நான் போனால் அடிச்சு வர தெரியுமில்ல, சின்ன ரொம்ப தான், என்ன பெட்டில் கொஞ்சம் தரையில் விட போகிறேன், சத்தம் போடுவேன், நீங்கள் படுங்க சும்மா இருங்க, நீங்கள் நம்ம இங்கே நம்ம கெஸ்ட்டு அப்படி சொல்லும் பொழுதே அவர் அவர் பூரிப்பாக சொல்லுவார். அப்படி ஒரு அழகு அழகு பார்ப்பார் அடுத்த ஆள் கடை, யார்ட்டு கையாந்த மாட்டார், அப்போ சிறந்த மனிதன் இன்னைக்கு கடன் ஆயிடுச்சு. ஆனால் எல்லோரும் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா இந்த ரெண்டாவது கிளிப்பை மட்டும் நான் இந்த நினைச்சு வந்து அமுருக்கு மேலே கட் பண்ணி ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணி நான் செய்ய போகிறேன், இட்டுகள் போட போகிறேன், சில குத்துவங்களை குத்துட்டு அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ இவருக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவரை பணத்தை நம்ம கொடுக்கணுமா இல்லையா? அப்போ என்ன இவரே ஒன்று தான், எவ்வளோ உரிமையாக கொடுக்கணும். இப்போ நான் அவரை கொடுக்கறதுக்காக என்கிட்ட போய் எவ்வளோ தெரியுமா, 25,000 ரூபா வச்சுருக்கேன். எவ்வளோ வச்சுருக்கிறேன், 25,000 ரூபா வச்சுருக்கிறேன். என் காலையில் மர்மவன்ட்ட ஃபோன் பேசினேன், ஃபோன் பேசி சொன்னேன், இப்போ என்கிட்ட இப்போ கையில் 25% இருக்குது, இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுதேன். சவர்கள் தந்தாங்கன்னு சேர்த்து இந்த லிஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் எவ்வளோ முடியுமோ ஒன்று ஒரு வாரத்துக்குள்ளே நான் மீண்டும் ஒரு லைனில் வரேன், என்னால் முடிஞ்ச செய்வோம் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படி ஏன் இதை சொல்லு தெரியுமா, கண்டிப்பாக செய்யும். அல்ல அவட தூதர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஜனாசா உணவு வைக்கும் பொழுது சஹாபி இவர் கடம்பு இருக்காப்பா அப்படின்னாங்க. எல்லா இருந்தது அவர் கடம்பு இருக்கு அப்படியா, சரி உங்களில் யாராவது இவருக்கு பொறுப்பத்து கிடைக்கலாப்பா, எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ ஒரு குரல், அல்லா இருந்ததுவர் அவர் கடனுக்கு நான் பொறுப்பு அப்படின்னா ரைட், அப்போ நான் தொலை வைக்கேன்னு தொலை வச்சாங்க. தொலை வைக்க மறந்து விட்டார்கள். இன்னொரு ஒரு மையத்து வருது, அவரும் ரொம்ப நெருக்கமான உள்ளவர். அந்த நேரத்தில் அந்த கடனை யாரும் ஏற்றுக்கிட முடியாத சூழல் வருது. அப்போ அல்லா ஒரு துறை செஞ்சாங்க தெரியுமா, அப்போ கொஞ்சம் ஜமா அவங்களுடைய பொருளாதாரம் நல்லாயிருக்கு, இதில் மதினாவெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு செழிப்பில் இருக்கிறாங்க, இதை ஜமாத்து பொறுப்பேற்றுக்கிட்டான், தொலை வச்சாங்க. இன்னும் ஒரு மனிதருக்கு யாரும் பொறுப்பேற்கல, ஜமாத்தும் பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, நான் தொலை வைக்கல, நீங்கள் யாரும் தொலை வைங்கன்ட்டான். அப்போ ஜனாசா தொழுகை கூட தொலை வைப்பதற்கு தடையாக இருப்பது எது, கடன். இன்னும் அல்லா ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு ஷஹீத் அவனுக்கு ஃபர்ஸ்டுக்கு மன்னர் வாழ்க்கையே கிடையாது, மரணித்து அதே நிலையில் அவன் பச்சை நிற பறவையிலே அவன் ரூபு புகுத்தப்பட்டு சோனத்தில் சுற்றித் திரிவான், மரம நாளின் போது 2வது சூரியன் போது மாசர் மைதானத்தில் எந்த நிலையில் மரணித்தானோ, எத்தனை வெட்டு காயங்களோடு மரணித்தானோ, எப்படி ரத்தம் வழிந்ததோ அந்த ரத்தமும் புழுதியும் பிறல பிறல மரம நாளில் அவ்வாறே வந்து நிற்பான். அல்லாஹ் அவனுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான். அவர் கடன்பட்டதை தவிர உயிரை கொடுத்தவங்களுக்கு நிலைமைங்க இது என்ன தெரியுமா நம்ம மேல எவ்வளவு சோதனை ஆனால் இன்ஷால்லா அவர் கடன் இன்ஷால்லா அல்லாஹ் பொறுப்பேற்றுங்க அடைஞ்சே தீரும், எந்த ரூபத்தில் அடைஞ்சிடும். அல்லாஹ் ஒரு காலம் அவர் அந்த கடனை அவருக்கு தடையாக்க மாட்டான், அதில் உறுதியாக கேதரியுமா, அவனோட பெர்சனல் லைஃப்பை நமக்கு தெரியும். கடை வாங்கி உல்லாசம் ஆனவர் கிடையாது, ஏசி ரூம் போட்டு ஜாலி பண்ணவர் கிடையாது, சும்மா அவர் பார்க்கத்தான் அப்படி இருப்பார் வழியா. அவர் குழந்தை அப்படி வாங்கினா வருவார், போகினா போவார். அப்பேற்பட்ட ஒரு குழந்தை மனசு உள்ளவர். ஆனால் அவருக்கு இந்த கடன் என்பது அப்படியே தூக்கி வரை போட்டுச்சு. இந்த செய்தியை கேட்டுட்டு எனக்கு முகத்தில் கூட கலந்து கூட முடியாது சொல்ல நான் இடிஞ்சு அப்படியே உட்காந்தேன். ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் அவர் மரணிச்சிருக்காரு, எனக்கு ஒரு 6-7 மணி 7.5 மணி கிட்ட செய்தி வருது, உடனே பரப்பிட்டு நான் கோயம்புத்தூர் முதல்ல போயிருக்கலாம். அந்த சக்தி எனக்கு இல்லை. அமைதியாக எல்லாருமே கேட்டாங்க, கோயம்புத்தூர்ல கேட்டாங்க, வந்துட்டீங்களா? இல்லை, நான் வரக்கூடிய சூழ்நிலையில் மட்டும் சொன்னேன், என்னால் போக முடியாது, அவரை என்னால் ஜனாசாக பார்க்க முடியாது. அது இந்த செய்தி வேற என்னை வந்து கடுமையாக காயப்படுத்திடுச்சு. இப்பவும் நான் உங்களுக்கு அவன் குடும்பத்தில் ஒரு செஞ்சிருக்கேன் தெரியுமா, எந்த ஜமாத்திலையும் குறிப்பாக ஜாக் ஜமாத்தில் தான் இருந்தவர், அதை சம்மந்தப்பட்டவர் தான். எந்த ஜமாத்திலையும் ஜும்மா வசூல் பண்ணிடாதீங்க. அவர் வாழங்காலத்தினையும் மக்கள்கிட்ட கையேந்தது கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தவர். ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரெல்லாம் உதவ முடியுமோ முன் வந்து உதவட்டும். பிரச்சனையும் முன் வச்சுருவோம், பிரச்சனையும் முன் வச்சிருவோம் என்று பிரச்சனையும் முன் வச்சிருக்கிறாங்க. இப்பவும் இங்கே இருக்கவங்க சொல்லுவேன், உங்களில் யாருக்காவது எனக்கும் கடமை இருக்குது, அவர் அல்லாத மார்க்கத்துக்காக போராடிய போராளி என்பதில் எனக்கும் கடமை இருக்குது, நானும் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னு சொன்னால், என்னை தொடர்பு கொடுங்க இன்ஷா அல்லா, உங்கள் பணம் என்கிட்ட இருக்க பணம் அதாவது என் பணம் எல்லாத்தையும் சேர்த்து இன்ஷா அல்லா நம்ம செஞ்சிருவோம், ஒரு வாரத்துக்குள்ளே அங்கே கொடுத்துருவோம். அதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஜும்மாவில் நான் என்ன செய்கிறேன், இந்த 2வது மாதம் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தில் நான் வந்து கடுமையாக வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். நான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் 9:80 அதில் சொல்லும்போது 8 வகையான கூட்டம் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய ஜக்காத்து கடன்பட்டவங்க சொல்லி. அதில் ஒரு கூட்டம் இல்லை அடிமைப்பட்டவங்க, இல்லை வழிபோக்கர் இருக்கிறாங்க, வந்து அல்லாஹ்வின் மார்க்கத்தில் ஈர்க்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. வடிச்சியாக சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லலாம், கடன்பட்டோருக்கும் ஜக்காத்தில் என்ன இருக்கு இருந்து கொடுக்கலாம்னு. எந்த கடன்பட்டோரு நம்ம ஆட்கள் கூட என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ பைத்துல் மான் வச்சு வட்டியில்லா கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வட்டியில்லா கடன் சிஸ்டமே கிடையாது ரசோல்லா காலத்தில். எப்படி கடன் கொடுத்தாங்கன்னா, யாராவது இறந்துட்டாங்க கடனாளியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த கடன் ஜக்காத் ஃபண்டிலிருந்து பைத்துல் ஜக்காத்திலேருந்து நினைச்சு எடுத்து கொடுத்து அந்த மையத்தை தடையில்லாத அளவுக்கு தொலை வச்சு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆகையால் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட பெர்சனலான கோரிக்கை, உங்களால் முடிஞ்சு 1000 ரூபா என் பங்களிப்பு இருக்க நினைச்சாலும் சரி, இல்லை 50,000 ரூபா சொன்னாலும் சரி, தயவுசெய்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்போ நாள் இங்கே தான் இருப்பேன், ரொம்ப நேரம் இசா வரைக்கும் இருப்பேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தர் மேலேயும் கடமை இருக்குது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இந்த 2வது 50 நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரும் காலங்களிலே இது போன்ற இக்கட்டான சூழல் இல்லாமல் கடன் இல்லாதவர்களாக, பிறருக்கு உதவி செய்தவர்களாக நாம் மரணிக்க வேண்டும். நாம் மரணிக்கும் போது கடன் இல்லாமல் இருக்க வேண்டும். நாம் மரணிக்கும் போது நமது மனைவி மக்கள்கள் எல்லோரையும் எதிர்பார்த்த கடை கையே சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அதற்கான முனைப்புடன் அந்த நீயத்துடன் பாடுபடுவோம். பிறருக்கு மீது இறக்கம் காட்டும் போது அல்லாஹ் இறக்கம் காட்டுவான். அடுத்தவங்க மீது பூமியில் உள்ளவங்க இறக்கம் காட்டாதவர்கள் மேல் வானத்தில் உள்ளவன் இறக்கம் காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் தூதரனுடைய அந்த செய்தி இறுதியாக சொல்லி, இறக்கம் காட்டுவதற்கு மிகவும் முக்கியமான கட்டம், வாழ்ந்ததை விட இறந்த மனிதன் கடத்தில் மாட்டிக்கொண்டிருந்தால் நாம் இறக்கம் காட்ட வேண்டிய மிகச்சிறந்த இடம் இதுதான். நம்ம எப்படி இருப்போம், கண்ணில் பார்த்து இறக்கப்படுவோம், இறந்தவங்க மேலே இறக்கப்பட மாட்டோம், அவங்க ஜனாபு ஜனாசாவாயிட்டார்னு ஈஸியாக போயிடுவோம். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரு விஷயம் வச்சுருக்கிறேன். இதுவும் கல்வி என்ற அடிப்படையில் நாம் அந்த சப்ஜெக்ட்லாம் வளர்ந்துருக்கிறேன். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரையும் நம்மையும் சுவனத்தில் சந்திக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை தந்துருவானா என்று கூறி 2வது உரையை நிறைவு செய்கின்றேன். ஆஹ்வே தௌவான் அனில் அஹமதுல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து.
4: கோவை அய்யூப் தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமான பெயர். தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை மார்க்க பிரச்சார பணிகளில் செலவிட்டவர் கோவை அய்யூப் அவர்கள். அல்லாஹ் அவருக்கு வழங்கிய காந்த குரலை பயன்படுத்தி, அழகிய தமிழ் வளத்தை பயன்படுத்தி அற்புதமான முறையில் பிரச்சார பணியை மேற்கொண்டவர் கோவை அய்யூப் அவர்கள். கம்பீர குரல் வளம், பிசிறில்லாத அழகு தமிழ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்களை பற்றி அவர் பேசிய உரைகள் தமிழக முஸ்லிம்கள் அனைவரும் நன்கறிந்த உரையாக இருக்கிறது. இவர் உரை நிகழ்த்திய இறையச்சம், மறுமை, கபர் வாழ்க்கை, சொர்க்கம், நரகம் போன்ற அடிப்படையான தலைப்புகளில் இவர் ஆற்றிய உரைகளில் உம்மத்தில் இளம் உள்ளங்களில் மிக பெரும் உணர்ச்சியை பதித்தது. உலக வாழ்க்கை விட்டு மறுமை வாழ்க்கைக்கு பயணித்த அன்பு சகோதரர் கோவை அய்யூப் அவர்களுடைய மரணம் மிகப்பெரும் இழப்பு என்றாலும் அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம்
5: அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய இந்த மார்க்கத்திற்கு எதையாவது ஒன்றை செய்துதான் மரணிக்க வேண்டும். வெறுமனே மரணிக்க கூடாது, அது மிகப்பெரிய துரோகம். இந்த மார்க்கத்திற்கு செய்கிற துரோகம், வருகிற தலைமுறைக்கு செய்கிற துரோகம். நான் முஸ்லீம் என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், எதையாவது ஒன்றை இந்த இஸ்லாத்திற்கு செய்யாமல் நான் மரணிக்கவே கூடாது.
2: உங்கள் முஸ்லீம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
0: வயல் வழியின் வாசத்தோடு வலம் வருகிறது. முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி,
6: முஸ்லிம் வானொலி .com,
0: முஸ்லிம் வானொலி .com, .com. உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை.
7: நேர்கள், உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் ரமலான் சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். ஆயத்துல் குரிஷியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்கின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள்.
8: சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான், அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி என்ற ஆயத். ஆயத்துல் குர்சி என்ற இந்த ஆயத் இருக்குதே, இந்த ஒரு ஆயத் அல்லாஹ் தன்னுடைய 10 விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கும் ஒரு ஆயத். அதனால தான் இந்த ஆயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன் அவர்களிடம் கேட்டார்கள், யா அபா முன்திர் அதத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக், அபு முன்திரே, உங்களிடம் இருக்கக்கூடிய ஆயத்துகளில், அல்லாஹுடைய ஆயத்துகளில் மிக சிறந்த ஆயத் எது தெரியுமா? சொன்னார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். குர்ஆனிலே 6666 வசனங்களுக்குள் மிக பிரம்மாண்டமான ஆயத்து தான் இந்த ஆயத்துல் குர்சி.

யார் இந்த ஆயத்துல் குர்சியை ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி ஸலாத்தில் மக்தூபா கான ஃபி திம்மத்தில்லாஹி இலா ஸலாத்தில் உக்ரா. யார் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகிவிட்டார். ஒரு ஆயத்து தான் இவ்வளோ பிரம்மாண்டமான ஆயத். நான்காவது சகோதரர்களே, அபு உமாமா ரழியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் கரா ஆயத்தல் குர்சி ஃபி துப்ரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா லம் யம்னஹு மின் துகூலில் ஜன்னத்தி இல்லல் மௌத். யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது மரணம்தான். அவர் மரணித்தால், அவர் மௌத்தானால் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். சகோதர சகோதரிகளே, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆயத்துக்குள் அல்லாஹ் எதையும் பேசவில்லை, அல்லாஹ் தன்னை பற்றி தான் பேசுகிறார். உலகத்திலே ஆகப்பெரிய அறிவுதான் அல்லாஹுவை விளங்குவது, அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது. அதனால்தான் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினானோ அவ்வாறு அறிமுகப்படுத்துவதுதான் ஆக சிறந்தது. அதில்தான் இந்த ஆயத்துல் குர்சி. ஐந்தாவது சிறப்பு தான், இந்த ஆயத்துல் குர்சியை ஓதினால் ஷைத்தான் அந்த இடத்துக்கு வரமாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே, ஜகாத்துல் ஃபித்ருடைய ரமலானுடைய காலத்திலே ஜகாத்தை பாதுகாப்பதற்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்காக நியமித்திருந்தார்கள். ஒரு நாள் இரவு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் மனித தோற்றத்திலே வருகிறார். வந்து அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிடுகிறார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு உடனே அவனை பிடித்தார்கள். பிடித்ததோடு அவன் சொன்னான், நான் பெரிய குடும்பக்காரன், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, என்னை விட்டு விடு, நான் திரும்பவும் வரமாட்டேன். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இறக்கத்திலே விட்டு விட்டார்கள். இவன் போய்விட்டான். அடுத்த நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா ஃபஅல அஸீருகல் பாரிஹா, அபூ ஹுரைரா, கைதியுடைய நிலைமை என்னவாக ஆனது? யா ரசூலல்லாஹ், தன்னுடைய தேவையெல்லாம் முறையிட்டான், இரக்கம் வந்தது, அவனை விட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா, அவன் இன்றும் திரும்ப வருவான், இன்றும் திரும்ப வருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு உறுதியாகி விட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அவன் வருவான் என்று, நான் பார்த்து கொண்டிருந்தேன், அவன் வந்தான். வந்து சாப்பிடும் பொழுது அவனை பிடித்து கொண்டேன். பிடித்ததோடு அவன் திரும்ப அதே தன்னுடைய கஷ்டங்களை முறையிட்டான். அபூ ஹுரைரா, என்னுடைய பெரிய குடும்பம் அபூ ஹுரைரா என்றெல்லாம் முறையிட்டான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் திரும்ப அவனை விட்டு விட்டேன். மூன்றாவது நாளும் வந்தான். மூன்றாவது நாள் அவனை நான் பிடித்து சொன்னேன், இதற்கு பிறகு உன்னை விடமாட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் உன்னை நான் எடுத்து செல்ல போகிறேன். இது மூன்றாவது நாள். அப்பொழுதுதான் அவன் சொன்னான், அபூ ஹுரைரா, நான் என்னை விட்டு விடு, தஅனி உஅல்லிமுக கலிமாத், என்னை விட்டு விடு அபூ ஹுரைரா, உனக்கு நான் சில கலிமாக்களை கற்றுத்தருகிறேன், அதை வைத்து அல்லாஹ் உனக்கு பிரயோஜனம் தருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கல்வி தாகமுடையவர், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் அவர்தான். அவனிடம் கேட்டார், என்ன விடயம்? அவன் சொன்னான், இதா அவைத்த இலா ஃபிராஷிக்
ஃபக்ரா ஆயத்

0: ஆயத்தல் குருசி சொன்னான். நீ விரிப்புக்கு சென்றால் ஆயத்துல் குருசியை ஓதிவா. فانه لا يزال عليك من الله حافظ. நீ ஆயத்துல் குருசியை ஓதினால் உன்னிடம் ஒரு பாதுகாவலரை அல்லாஹ் நியமித்து விடுவார். காலையாகும் வரை ஷைத்தான் உன்னிடம் நெருங்க முடியாது. இதை கற்றுத்தந்ததோடு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அவனை விட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு சென்றேன். நபி அவர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, சிறை கைதியுடைய நிலைமை என்னவாக மாறியது? அபூ ஹுரைரா, யா ரசூலல்லாஹ், அவனை பிடித்தேன். அவன் சொன்னான், உனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தருகிறேன், விட்டுவிடு என்று கற்றுத்தந்தான், விட்டுவிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, அது என்ன விடயம்? சொன்னான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவன் ஆயத்துல் குர்சியை ஓதும்படி சொன்னான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னஹு கத் சதக வஹுவ கதூப. அபூ ஹுரைரா, அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன். அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன். அபூ ஹுரைரா, கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஐந்து சிறப்புகளும் உள்ளடக்கியதுதான் இந்த ஆயத்துல் குர்சி.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவில் ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உங்கள் முஸ்லீம் வானொலியில் கேட்டது
3: ரமலான் சிந்தனை.
2: You are listening to Muslimvanoli.com.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: நாம் அடிக்கடி எமது பேச்சு வழக்கிலே உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஆனால் இதனுடைய ஆழ அகலங்கள், இதனது கருத்து, இது மனிதனிலே என்னதெல்லாம் செய்யும் என்பதை பற்றி நாமெல்லாம் அதிகமாக அறியாமல் இருக்கிறோம். ஆனால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ரோசம் என்பது பற்றிய வார்த்தை அதிகமாக இடம்பெறுவது நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இது பற்றி விளங்கப்படுத்தி இருப்பதையும் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். எங்களில் ஒருவரை இப்பொழுது நான் எழுப்பி, ரோசம் என்பது நல்ல குணமா கெட்ட குணமான்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாது அவசரமாக. காரணம் வந்து நாங்கள் அதை ஸ்டடி பண்ணலை, அந்த குணத்தை பற்றி நாங்கள் வந்து கூடுதலாக என்ன செய்யவில்லை, பேசவில்லை. கோபம் என்ற விஷயத்தை நிறைய படித்திருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய விளங்கியிருக்கிறோம். ஆத்திரம் என்கின்ற பகுதி நிறைய படித்திருக்கிறோம், பொறுமை நம்ம நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு குணங்களையும் நாங்கள் அடையாளப்படுத்தி விளங்குகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய பலன் அதிகம். கூடுதலாக அடையாளப்படுத்தி குர்ஆன் சுன்னா அடிப்படையிலும் அனுபவபூர்வமாகவும் வழிகாட்டல் என்ற அடிப்படையிலும் நம்ம அதை அடையாளப்படுத்தி அறிந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அதிகம். அப்போ இது நல்ல விஷயம், இது கெட்ட விஷயம் என்று நம்ம பிரித்தறிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் ரோசம் என்கின்ற ஒரு குணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட இடங்கள் இதை பற்றி பேசுகிறார்கள். இந்த ரோசம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ ரோசம் என்கின்ற அந்த பண்பை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து பார்த்தால், ரோசம் என்ற குணம் ஒரு சிறந்த குணமாகத்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. மோசமான குணமாக என்ன செய்யலை, சொல்லவில்லை. ஒரு சிறந்த குணமாகத்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடியதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எல்லா இடங்களிலையும் ஒரு சிறந்த குணமாகத்தான் சொல்லிக்கிறதே தவிர கெட்ட குணமாக சொல்லவில்லை. ஆனால் பண்படுத்த வேண்டிய ஒரு சிறந்த குணம், அது வந்து பண்படுத்தப்பட வேண்டும். சில இடங்களில் அது இருக்கவே கூடாது, சில இடங்களில் குறைக்கப்படணும், சில இடங்களில் அதிகரிக்கப்படணும். இப்படித்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறத பார்க்கிறோம். ஒரு கெட்ட குணமாக சொல்லலை. ஆனால் கோபம் என்ற குணத்தில் நலவு இருக்குதா இல்லையா, நலவு இருக்குது. ஒரு தந்தை கோபப்படுகிற நேரத்தில் தான் ஒரு குழந்தையுடைய சில வழிகாட்டல் விஷயங்கள் அவர் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதனால தான் நல்ல குடும்பம் என்ன செய்து உருவாகிறது. மார்க்க விஷயங்கள் முறிக்கப்படுகிற நேரத்தில் நம்ம கோபப்படணும், அதனால் நன்மை உண்டு. ஆனால் கோபத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மிக கொஞ்சம். அதனால கோபத்தை இஸ்லாம் கெட்ட குணமாகத்தான் சொல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அவுசினி, அல்லாஹ்வின் தூதர், எனக்கு ஒரு உபதேசம், வசியத்தை சொல்லுங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தகுதப், கோபப்பட வேண்டாம். ஃபரத்தத மிராரன் ஃபகால லா தகுதப். அவர் வந்து பலமுறை திருப்பி திருப்பி கேட்கிறாரு, பலமுறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கோபப்பட வேண்டாம் என்று தான் சொன்னாங்க. அப்போ கோபத்தில் நலவும் கெடுதியும் இருந்தால் கெட்ட கோபப்பட வேண்டாம், நல்ல கோபப்படுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹி அப்படி சொல்லலை. அப்படி சொல்லாமல் கோபப்பட வேண்டாம், கோபம் நல்லது இல்லை என்று ரசூலுல்லாஹி என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஆத்திரம் பட்டு சொல்கிற நேரத்தில், வல் காதிமீன் அல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அவர்கள் ஆத்திரத்தை அடக்கிக் கொள்வார்கள், மக்களை மன்னித்து விடுவார்கள், நலவு செய்கின்றவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். இப்படி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்போ இந்த இரண்டு இடங்களையும், ஆத்திரம் ஒரு கெட்ட குணம் என்றதையும் கோபம் ஒரு கெட்ட குணம் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்ன செய்து எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ இதிலிருந்து எங்களுக்கு என்ன புரியுது, அசல்லையே அது கெட்ட குணம். ஆனால் ரோசம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், இது கெட்ட குணம் என்று எதில் குர்ஆன்ல வரல, ஹதீஸ்ல என்ன செய்யலை, வரவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். மாற்றமாக அது நல்ல குணம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் வந்திருக்குது. ஆனால் நான் இந்த மூன்றையும் ஒரே கருத்துலாம் பயன்படுத்துவோம். பெரும்பாலும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் பேச்சு வழக்கில் ஒரே கருத்துலாம் பயன்படுத்துவோம். ஆளுக்கு சரியான கோபம் இப்படி சொல்லுவோம், அதே கருத்தில் ஆளுக்கு சரியான ரோசம் என்றுவோம், சரியான ஆத்திரம் வந்து. ஆனால் மூன்று கருத்து என்ற அடிப்படையில் தான் குர்ஆனும் சுன்னாவும் யூஸ் பண்ணுது. ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களை பார்த்து சொல்கிறான், குல் மூத்து பிகைதிக்கும், உங்களுடைய ஆத்திரத்தாலே நீங்கள் மரணித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. உங்கள் ஆத்திரத்தால் மரணித்து விடுங்கள். ஒரு மனிதனால் ஆத்திரத்தால் உயிரிழப்பு வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன செய்கிறது சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அளவுக்கு மீறி ஆத்திரப்பட்டான்னா அவருடைய மரணத்துக்கு அது என்னது முதல் காரணியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறத பார்க்கிறோம். அப்போ இது மூன்றும் எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான வழக்கில் நானோ நீங்களோ பேசுகிற நேரத்தில் ஒரே வழக்கில் இருந்தாலும் பிரித்தறியப்பட வேண்டிய மூணு குணங்கள். பிரித்தறியப்பட வேண்டிய மூணு குணங்கள். அதில் ரோசம் என்ற பகுதி பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம், ஒரு நல்ல குணம் பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதன் முதன் முதலாக எப்பொழுதும் எங்கள் குணங்களை நாங்கள் அனலைஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்றேன். இதுல வந்து இது நல்ல குணமா, இது கெட்ட குணமா, இது எப்படி நம்ம வளர்த்துக்கொள்ளணும். சில பொழுதுகளில் நீங்கள் ஒரு குணத்தை சரியாக புரிந்து கொள்ளாது விட்டால் நீங்கள் அதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பீங்க. குழந்தை ரோசப்படுதுன்னு வைங்களே, நாங்கள் ரோசத்துறை கெட்ட குணமாக விளங்கி வைத்திருந்தேன்னு வைங்க, எப்படி எப்படி முடிவெடுப்போம்? அதை தண்டிக்கணும், அதை இல்லாமல் ஆக்கணும்னு தான் முடிவெடுப்போம். ரோசம் ஒரு நல்ல குணம் மட்டும் விளங்கி வச்சுருந்தா இது நல்ல குணம், இதை நெறிப்படுத்தணும் என்ன செய்வோம், முடிவெடுப்போம். எனவே எங்களோட பார்வையும் ஒரு காரணம். எனவே அந்த அடிப்படையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்கள் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், ரோசம் நெறிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம். இது முதல் அறிமுகமாக நீங்கள் ரோசம் சம்பந்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரோசம் பிறந்த குழந்தை முதல் மரணிக்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய, நோயான நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வரைக்கும் விட்டு போகாத ஒரு குணம், விட்டு போகாத ஒரு குணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிறிய வயதில் ரோசம் அதிகமாக இருக்கும், வளர வளர ரோசம் குறைந்து கொண்டு சொல்லும், இது இயல்பு. சிறிய வயதில் ரோசம் அதிகமாக இருக்கும், வளர வளர ரோசம் குறைந்து கொண்டு சொல்லும். இது என்ன, குர்ஆன் சுன்னா ரீதியாகவும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சொல்லுது. ரெண்டாவது அணு உலக ரீதியான அனுபவ ரீதியான நிலைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அது சொல்லப்படுவதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது மாத்திரம் இது இது ஒரு பகுதி. இன்னொரு வகையில் நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், சிறு குழந்தைகள், குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய ரோசத்துக்காக சொல்ல வருகிறேன். ஒரு சாதாரணமாக ஒரு மாத குழந்தைன்னு வைங்க, ஒரு ரெண்டு மாத குழந்தைன்னு வைங்க, வாழ்க்கையை பற்றி தான் உமா இதான் இந்த வாப்பா என்ற விஷயமாக தெரியுமா, தெரியாது. ஆனால் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ரோசத்தை பார்க்கலாம். பால் கொடுப்பதற்காக ஒரு தாய் ஒரு அதாவது பசியில் அலறி பால் கேட்குற நேரத்தில் கொடுக்காமல் அப்படி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் லேட் விட்டுட்டு திருப்பி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க போனீங்கன்னா உடனே எந்த குழந்தையும் அங்கீகரிக்காது, எந்த குழந்தை என்ன செய்யாது, அங்கீகரிக்காது, கொஞ்சம் எதிர்கொண்டு காட்டும். அது அர்த்தம் என்ன தெரியுமா, நான் எவ்வளோ நேரமாக கூப்பிடுறேன் வேற வேலை இருந்து டிப்பே பரவ பால் வாணா எனக்கு என்றதான் அது அர்த்தம். அதனுடைய அந்த ரோசத்தை குழந்தை காட்டும் இடத்தை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை அனுபவப்பட்டிருப்பார்கள். இது நம்ம வந்து இப்போ அதாவது வாசிப்பிலையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த குழந்தை ஆற்றுப்படுத்தி வேற வேற விளக்கம் சொல்லி அந்த தாய் அந்த குழந்தைக்கு விளங்காது, விளங்காது விட்டால் தாய் பேசுவான் இதுதான் நடந்தது அதான் நடந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் தான் அந்த குழந்தை என்ன செய்யும், அந்த பாலை குடிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இதுக்கு பேர் கோபம் அல்ல, கோபம் என்ற சப்ஜெக்ட், இதுக்கு பேர் ரோசம். அதாவது தன்னை மதிக்க வேண்டிய இடத்துல நீ என்ன செய்யலை, என்னை மதிக்கவில்லை, எனக்கு நீ தர வேண்டிய உரிமை நீ தரலை என்பதை ரோசம் என்றது. அந்த உணர்வு சின்ன குழந்தைகிட்ட நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே போல் ஓரளவு குறிப்பிட்ட வளர்ந்த பின்னால் வீட்டில் வந்து ஆங்காங்கே எல்லா பொருளும் ஆங்காங்கே வீசுபட்டிருக்கும், அந்த கணக்கே இல்லாமல் பொருள், பெருமதியான பொருள்லாம் கணக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் அடுத்த வீட்லேருந்து ஒரு சின்ன குழந்தை அந்த வீட்டுக்கு வந்துட்டால் இந்த குழந்தைக்கு அதெல்லாம் பெருமதியாக மாறும், பெருமதியாக மாறி எப்படி அதை தொடாத இதை தொடாத அப்படின்றே நின்றுருக்கும். இதனுடைய அர்த்தம் இது என்னது, கோபப்படுறதுக்கு அதில் என்ன இருக்கு, எதுவும் இல்லை. ரோசம் எனது பகுதி, எனது என்னுடையது, இதில் எனது உரிமை என்ற பகுதி இருக்குதே, அதையே சில தாய்மார் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அது நடந்து முடிஞ்சோடனே குழந்தை ரோசத்தில் இருக்குமா, பாவமா அடுத்த புள்ள தானே தங்கச்சி தானே அப்படின்னு சொன்னப்பறம் கொடுப்பான். என்னட்ட கேட்டு நீ எடுக்கணும், யார்கிட்ட கேட்கணும், என்னிடத்துல கேட்க, நீயா எடுத்தா எனக்கு ரோசம் வரதான் செய்யும், என்னட்ட கே, அதுக்கு பின்னால் கொடுக்கக்கூடிய ஆயிரம் பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். கேட்டு எடுக்கணும், அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியாது ஆனால் இயல்பான ரோசம் இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். சொன்னால் அந்த விஷயம் என்ன செஞ்சிருது, சரியாகிறது, கேட்டு உங்களை தான் இது உங்களுக்குரியது தான், கொஞ்சம் கொடுப்போம்னா எனக்கு கேட்டுக்கொள்றதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பல கட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். வீட்டிலேருந்து ஒரு பொருளை எடுத்து போகக்கூடிய நேரத்தில் கூட குழந்தை என்ன செய்யும், சண்டை பிடிக்கும். அதுக்கு பின்னால் அந்த தாய் அதை சமாதானப்படுத்தி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இது உங்களுடைய தான், இதே விட பெருசுன்னு உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் தான் அந்த குழந்தை அமைதியாக இருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் என்ன அர்த்தம், அந்த டேபிளில் போட்டு போன போகிறோ இப்படியாடா செய்வாயின்னு அடித்து நாலாடி அடித்தா நீங்கள் ரோசத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை, அந்த குழந்தை சிறந்த முறையில் பயன்படுத்தப்பட மாட்டாது என்பதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பேர் ரோசம், கைராண்ட அரபில் சொல்வார்கள், இதற்கு பேர் ரோசம். இந்த ரோசம் என்பது வெறுமனே ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்கிறான்டால் அந்த பின்னணி என்ன தெரியுமா, ரோசம் அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்கிறான் என்றால் அதில் அர்த்தம் அவர் நல்ல மார்க்கத்தை படிச்சுக்கிறாரு, நல்ல மார்க்கத்தை விளங்கி இருக்கிறாரு, நல்ல மார்க்க அறிவு இருக்குன்னு அர்த்தம் அல்ல. அதனால தான் மார்க்க அறிவோட ஒழுக்கம் கெட்ட வேலை செய்கிறவன் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். மார்க்க அறிவு மார்க்க விளக்கம் எல்லாம் இருக்குது ஆனால் எது இருக்காது, ரோசம் இருக்காது. ரோசம் இல்லை என்று சொன்னால் அவனிடத்தில் என்ன செய்யாது, அதாவது வெட்கமும் இருக்காது. ரோசம் இல்லை, ரோசத்துடைய ரோசத்தை இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், ரோசம் என்பது நல்ல குணங்களுடைய ஊற்றுன்னு விளங்குங்க. எப்படி நல்ல குணங்களுடைய பிறப்பிடம் தான் ரோசம், நல்ல குணங்களுடைய பிறப்பிடம். அந்த கைரா இருந்தால்தான், ரோசம் இருந்தால்தான் ஒருவர் வெட்கப்படுவார். ரோசம் இல்லாட்டி வெட்கம் வராது. நாங்கள் எப்படி கேட்போம், உனக்கு கொஞ்சமாக ரோசம் இல்லையா, வெட்கமே வராதான்னு கேட்குற. என்னத்துக்கு ரெண்டு சம்மந்தப்படுத்துகிறோம், கைரா ரோசம் என்பது எல்லா நல்ல குணங்களுடைய பிறப்பிடம். அவன் ஒத்தன் ஒழுக்கமாக இருக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன, ரோசம்.
0: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com. நாளும் ஓர் நற்சிந்தனை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நற்சிந்தனையினம் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நற்சிந்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்கு அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புவாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும், மேலும் தனது உறவு முறைகளை அவர் சேர்த்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி
3: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
4: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம். இணைந்திருக்கின்றீர்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற புனித ரமதானின் இந்த இறுதி 10 இரவுகளில் ஓர் இரவில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்திலே இங்கே நடைபெறுகிற இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியின் மூலம் பயனையும் பலனையும் பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் துவக்கம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, நிறைய விவரங்கள் இன்றைக்கு நமக்கு கிடைத்தது. குறிப்பாக திருமறை குர்ஆனோடும் இறைவனது இந்த ரமதானுடைய மாதத்தோடும் தொடர்புடைய நிறைய செய்திகளை இன்றைக்கு நாம் கேட்டறிந்தோம். இப்படிப்பட்ட இந்த செய்திகளெல்லாம் இன்றைக்குத்தான் இந்த இரவிலே முதல் முறை நாம் கேட்கிறோமா என்றால் இல்லை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற அற்புதமான ஆழமான அல்லாஹுனுடைய முதல் வசனம் எத்தனை முறை கேட்டாலும் உண்மையிலேயே இன்றைக்கு புதியதாக கேட்பதை போன்று ஒரு உணர்வும் ஒரு சிந்தனையும் நம்முடைய இதயத்திற்குள் வந்தாலும், ஆனால் இதை நாம் இன்றைக்கு முதல் முறையாக கேட்கவில்லை. இன்றைக்கு ஒரு 40 வயதை அடைந்த ஒருவர் இங்கே இருக்கிறார் என்றால் குறைந்தபட்சம் அவருக்கு நினைவு தெரிந்து சுமார் 20 காலமாக இந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டிருப்பார். ஏனென்றால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற வசனம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் வசனம் என்பதனால் அதை அரபியில் படித்தாலே நமக்கு அர்த்தம் தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருமறை வசனமாக நம்மிடத்தில் இருக்கிறது. இறுதி 10 தினங்களிலே நாம் பேண வேண்டிய நல்லொழுக்கங்கள், கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள், இவைகளெல்லாம் நிறைய முறை நாம் செவிமடுத்த செய்திகள் தான். ஆனாலும் அந்த தகவல்களை புதிதாக நாம் கேட்கிற போது உள்ளபடியே இந்த மார்க்கத்தின் மீது நமக்கு இருக்கிற பேணுதலும் ஈடுபாடும் ஈர்ப்பும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதிகரித்து எப்படியாவது அந்த 10 தினங்களின் நன்மையை பெற்றுவிட மாட்டோமா என்று நம்முடைய இதயங்கள் நிச்சயமாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அருமை சகோதரர்களே, இந்த நன்மைகளெல்லாம் எதற்காக? ஏன் இந்த இரவு நேரத்திலே உறக்கத்தின் உச்சியில் இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம்? 12:30 மணி இப்போது நாம் நெருங்கிவிட்டோம் என்று நினைக்கிறோம், அல்லது 1 மணிக்கு பக்கத்திலே வந்துவிட்டோம். இந்த நேரம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் உறக்கத்தின் உச்சியில் இருக்கிற தருணம். அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருக்கிற இந்த ஒரு கூடாரத்திற்கு உள்ளே வந்து அமர்ந்து இந்த சொற்பொழிவை நாம் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்கிறது நமக்கு? இந்த பயானை கேட்க வருபவர்களுக்கெல்லாம் 1000 ரியால் பரிசு கொடுக்கப்படும் என்றால் இங்கே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய மனதிற்குள் நுழையாதா? ஏதாவது ஒரு செய்தி நம்மை மாற்றிவிடாதா? ஏதாவது ஒரு உபதேசம் நம்முடைய உள்ளத்தை உருக்கிவிடாதா என்கிற ஆசையிலும் ஆர்வத்திலும் ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இத்தனை காலங்கள் நாம் செய்திருக்கக்கூடிய நல்லமல்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாம் செய்த தியாகங்கள், இந்த மார்க்கத்திலே நமக்கு இருந்த ஈடுபாடுகள், இந்த மார்க்கத்தினுடைய நன்மைகள் தரக்கூடிய காரியங்களாக நாம் செய்த எல்லா அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமே, எதற்காக? மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக. உலகத்திலே நமக்கு எந்த விதமான நன்மைகள் கிடைத்தாலும், எந்த உயர்வுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைத்தாலும் அது எதுவுமே நிரந்தரமானதோ நிலையானதோ அல்ல. அது நமக்கு இருப்பதைப் போலவே தெரியும், ஆனால் நாம் கழித்த 20 வருடங்கள் 25 வருடங்கள் என்ன நடந்திருக்கிறது என்று திரும்பி பார்த்தால் நிச்சயமாக ஒன்றுமே இல்லை. குறிப்பாக வெந்த பூமியிலே நொந்து வாழ்கிற நம்மை பொறுத்தவரை, இந்த பாலைவன பெருவெளியிலே வளத்தை தேடி வந்திருக்கிற நம்மை பொறுத்தவரை, இங்கே ஒரு 20 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறோம் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், வாழ்க்கையை திருப்பி பாருங்கள், நீங்கள் பெற்றது என்னவென்று. அதிலே சில விஷயங்களை நாம் பெற்றிருக்கலாம், ஆனால் இழந்ததை நீங்கள் எண்ணி பார்த்தால் அது பெற்றதை விட அதிகமாகத்தான் இருக்கும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மனிதர்களின் நிலை அப்படித்தான். நாம் நினைப்போம் படிப்பு என்பது நமக்கு மிக உயர்ந்தது என்று, ஆனால் எல்லா இடங்களிலும் படிப்பு நமக்கு மதிப்பை ஏற்படுத்தி தராது. நாம் நினைப்போம் பொருளாதாரம் என்பது மிக மிக உயர்வானது என்று, எல்லா நேரங்களிலும் பொருளாதாரம் நமக்கு உதவி செய்து விடாது. அதே போன்றுதான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் தன்னிடத்திலே வைத்திருக்கிற அவனுடைய வாழ்வோடு தொடர்புடைய எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாமே கொஞ்ச காலம்தான் சகோதரர்களே. வரும்போது ஒரு விஷயம் நாங்கள் பேசி கொண்டிருந்தோம், இதே அரேபியாவிலே நடந்த ஒரு நகைச்சுவையான செய்தி ஒன்று. உங்களுக்கெல்லாம் தெரியும், அவ்வப்போது இந்த அரேபிய நாட்டிலே மெடிக்கல் கேம்ப் வைப்பார்கள், இப்படிதானா? இந்த மெடிக்கல் கேம்ப் வைக்கும் போது இந்த பல்கலைக்கழக மாணவர்களெல்லாம் இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சொந்த நாட்டு மொழியும் தெரியும், அரபு மொழியும் தெரியும். குறிப்பாக இந்த ரியாத் யூனிவர்சிட்டி, மதீனா யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் மாணவர்களாக இருப்பவர்கள் தான் பிற்காலத்தில் அறிஞர்களாக மாறுகிறார்கள். அப்போது அந்த இலவசமாக இவர்கள் மருத்துவ முகாம் நடத்துகிற போது அங்கே மருத்துவரிடத்திலே நோயாளிகளுடைய பிரச்சனைகளை சொல்வதற்காக வேண்டி அந்த மாணவர்களை மொழிபெயர்ப்புக்காக அழைப்பது வழக்கு. அப்படி ஒருவர் நம்முடைய நாட்டிலே 8 ஆண்டு காலம் படித்துவிட்டு மிகப்பெரிய ஆலிமாக இருந்து அதற்கு பிறகு இங்கே வந்து பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருப்பவர், அவரை கொண்டு வந்தாச்சு. எதற்காக வென்றால் அந்த நோயாளியினுடைய நோயை அரபு மொழியில் அவர் சொல்ல வேண்டும். அந்த நோயாளிக்கு பிரச்சனை என்னன்னா, ரொம்ப நிறைய சாப்பிட்டார் அவர், ஏகப்பட்டது சாப்பிட்ட காரணத்தினால அவருக்கு என்ன செய்யுது, லூஸ் மோஷன் விடாமல் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை டாக்டர் கிட்ட சொல்லணும், இவர் யாரு ஆலிம் சா வர்றார் அரபியில் சொல்லணும்ல, தபீப் ஹூ அக்கல கசீரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவன், அந்த ஃபுஸ்ஹாவான அந்த அரபியில் ரொம்ப டீப்பாக சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த லூஸ் மோஷன் என்கிற வார்த்தைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இசால் அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு தெரியல. என்னதான் நம்ம மொழியை படித்தாலும் அந்த மொழியினுடைய அறிஞ்சொற்பொருட்கள் எல்லாம் தெரியும் நமக்கு அவசியம் கிடையாது. போட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு, ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணுறாரு, டாக்டரால் புரிஞ்சிக்க முடியல. அந்த பங்காளி ஒருத்தரங்க உட்காந்துக்கிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார், பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டார். நேரம் அந்த பங்காளி டாக்டர் கிட்ட வந்து, துக்தூர் அகில் வாஜித் அத ரோ பர்ரா மாஃபி வக்கஃப் அப்படி ஒரே வார்த்தை தான். இவருடைய 7 ஆண்டு கால படிப்பு, இவருடைய ஆலிம் சனது, பல்கலைக்கழக பின்னணி ஒன்றுமே பயனளிக்கவில்லை. பங்காளி 2 வினாடியில் அகில் வாஜித் ரோ பர்ரா மாஃபி வக்கஃப் டாக்டர் அழகா புரிஞ்சுக்கிட்டாரு, டக்குன்னு அவருக்கு மெடிசன் எழுதி கொடுத்து அனுப்புறார். போது அந்த ஆலிம் நினைத்தார், 7 ஆண்டு காலம் நான் படித்த அரபியின் நிலைமை என்னையா அப்படின்னு. உண்மையில் எவ்வளவு பெரிய கை சேதம் யோசித்து பாருங்க. 7 ஆண்டு காலம் ஊரில் அவரை யாரும் பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க, மௌலானா என்றும் மௌலவி என்றும் உஸ்தாத் என்றும் ஷேக் என்றும் ஊரிலே உலகிலே உள்ள எல்லா மக்களும் பாராட்டிய பெருந்தகை, அரபி மொழியின் விற்பனர். ஒரு சின்ன வார்த்தை தெரியாதனால் அவர் திணறிய திணறலில் ஒரு பங்காளி வந்து ரெண்டே வினாடிகள் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போனார். இதுதான் உலகம் சகோதரர்களே. சில நேரத்திலே நாம் நினைப்போம் நமக்கு திறமைகள் நிறைய இருக்கிறது என்று, சில நேரத்திலே நாம் நினைப்போம் எல்லாமே நமக்கு தெரியும் என்று, சில நேரத்திலே நினைப்போம் எனக்கு என்னடா குறை, அழகு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அழகான மனைவி இருக்கிறார், அழகான பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொந்த வீடு இருக்கிறது, சொத்து இருக்கிறது, நிலம் இருக்கிறது, புலன் இருக்கிறது, நலம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று நினைப்போம். ஆனால் அருமை சகோதரர்களே, கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே நாம் என்ன சாதித்தோம் என்று நினைத்து பார்த்தால், ஒன்றுமே மிஞ்சாத சகோதரர்களே. ஆதமுடைய மகன் எல்லாம் எனக்குரியது எனக்குரியது என்று சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கோ உண்டு கடித்ததும் உடுத்து கிடித்ததும் கொடுத்து முடித்ததையும் தவிர எதுவுமே அவனுக்கு சொந்தமில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் பெருமை பேசிக்கொண்டு, எதற்கெடுத்தாலும் ஆணவம் பேசிக்கொண்டு, எதற்கெடுத்தாலும் கர்வத்திலே மிதந்து கொண்டு, எதற்கெடுத்தாலும் நான் என்று அகங்காரத்திலே இன்றைக்கு சுத்தி கொண்டிருக்கிறோமே, சுழன்று கொண்டிருக்கிறோமே. அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பிறப்பையும் அவனுடைய இறப்பையும், அவனுடைய பிறப்பின் நோக்கத்தையும் அவனுடைய பிறப்பின் துவக்கத்தையும், அவன் மறைந்ததற்கு பிறகு அவன் போகக்கூடிய மண்ணோடு மண்ணாகி மக்கி உக்கி போகக்கூடிய எலும்பாக அவன் மாறுகிற நிலையையும் நினைத்து பார்த்தால், இந்த உலகத்திலே அவன் பெருமை பேசுவானா, இந்த உலகத்திலே அவன் ஆணவம் கொள்வானா, இந்த உலகத்திலே அவன் அகங்காரத்தோடு நடப்பானா, இந்த உலகத்திலே அடுத்தவர்களை ஏளனமாக நினைப்பானா? அருமை சகோதரர்களே, மறுமை விசாரணை என்கிற வார்த்தை நம்முடைய செவியிலே விழும்போதே நம்முடைய கற்பனைகள் மறுமையை நோக்கி நினைக்க வேண்டும். இன்றைக்கு ஷேக் அவர்கள் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நெஞ்சிலே தைத்த வார்த்தை. உண்மையாலுமே இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் பெரும்பகுதி போலியாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒருவனை பற்றி இன்றைக்கு நல்ல அபிப்பிராயம் பேச முடியுமா, கேட்க முடியுமா? எப்படி அவரை பற்றி ஒரு கருத்தை சொல்லுங்கள். அவரா ரொம்ப நல்ல மனுஷர், ஆனால் பொம்பளை விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு. அவரா ரொம்ப நல்ல ஆளு, ஆனால் காசு விஷயத்தில் கராரான ஆசாமி. அவரா ரொம்ப நல்ல ஆளு, ஆனால் ஓவரா பந்தா பண்ணுவார். அவரா கரெக்டான ஆளு தான், ஆனால் கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் அப்படி இப்படித்தான் இருப்பார். இப்படித்தானே இன்றைக்கு மனிதர்களை பற்றி சொல்ல முடியும். இது மற்றவர்களை பற்றிய கருத்து மட்டுமல்ல, நம்முடைய நம்மை பற்றியும் பிறர் சொல்லக்கூடிய கருத்து அப்படித்தான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆயிரக்கணக்கான உடல் உறுப்பை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கொடுத்து, கண்ணை கொடுத்து பார்க்கச் செய்து, செவியை கொடுத்து கேட்கச் செய்து, கரத்தை கொடுத்து பிடிக்கச் செய்து, உடலிலே கொடுத்த எல்லா உறுப்புகளையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமக்கு இயங்கச் செய்து அருமையான அற்புதமான வளமான நலமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, அதற்கு நன்றி செலுத்துகிற தன்மை இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா? அதற்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்கிறதா? அருமை சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு நன்றி உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். மார்க்கத்தை ருசித்து ரசித்து பேண வேண்டும். அல்லாஹ் ஒரு உன்னதமான மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தின் பணக்காரர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு மார்க்கம், இந்த உலகத்தின் விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் மல்டி மில்லியனர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் அதி மேதாவிகளுக்கு கொடுக்கப்படாத மார்க்கம், இந்த உலகத்தின் இவருடைய கடைக்கண் பார்வை நம்மீது விழாதா என்று யாரெல்லாம் சிலரை ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் பார்ப்பார்களோ, அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மார்க்கத்தை நம்மை போன்ற சாமானியர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். யாருங்க நம்மல்லா, சாதாரணமானவர்களை நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். அவோ இதை அவர் கண்டுபிடித்தார், அதை அவர் கண்டுபிடித்தார், அவருடைய பேர் பாடப்புத்தகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் பல்கலைக்கழகத்திலே இருக்கிறது, அவருடைய பேர் அதிலே இருக்கிறது என்றெல்லாம் புகழுக்கு சொந்தக்காரர்களாகிய எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம். புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் இந்த உலகத்திலே பாத்திரமாக வாழ்ந்த எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மார்க்கம். கண்ணசைவை காட்டால் ஆயிரம் பேர் அவருக்காக விழுவதற்கு தயாராக இருந்தவர்கள், கை தட்டினால் போதும் அவருக்காக ஆயிரம் பேர் வந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் இருந்த ஆட்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத மார்க்கத்தை, அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத தீனை அல்லாஹ் உங்களை போல் என்னை போல் சாதாரணமானவர்களை தேடி பிடித்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். நன்றியுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். நயவஞ்சகர்களாக வாழக்கூடாது, நடிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடாது. எந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோமோ அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை இயக்கக்கூடிய இயந்திரமாக இருக்க வேண்டும் சகோதரா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வெறுமனே உதடுகளில் உச்சரிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, அது நம்முடைய உள்ளத்திலிருந்து கிளம்புகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தில் வாழுகிற நம்முடைய சிந்தனைகளை அவன் பக்கம் திருப்புவதற்கு, உலகத்திலே வாழ்கிற லௌகீக மௌட்டீக பௌட்டீக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் மார்க்கத்தின் சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும். ஒரே வார்த்தை அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லுகிறான், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களே, இன்ன இலைனா இயாபகும், நிச்சயமாக உங்களுடைய மீளுதல் என்னிடத்தில் தான் இருக்கிறது. எங்கே போக முடியும் சகோதரர்களே, எங்கே போக முடியும்? மனைவியோடு கோபித்துக் கொண்டு கொஞ்ச நேரம் பார்க்கிலே இருக்கலாம், ஷேக் அவர்கள் சொன்னதை போல் ஒரு ஐந்தாறு நாள் தலைமறைவாக கூட இருக்கலாம், ஆனால் அல்லாஹுவை கோபித்துக் கொண்டு எங்கே போக முடியும்? மரணித்ததற்கு பிறகு, மண்ணறையின் வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு, மண்ணோடு மண்ணாக மக்கி உக்கி போன எலும்புகளாக ஆனதற்கு பிறகு, மகஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு எங்கே போக முடியும்? இன்ன இலைனா இயாபகும், நிச்சயமாக உங்களின் திரும்பும் இடம், உங்களின் மீளும் இடம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. சும்மா இன்ன அலைனா ஹிசாபகும், அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை சும்மா இருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்றாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். இன்ன அலைனா ஹிசாபகும், நிச்சயமாக உங்களை பற்றிய கேள்வி கணக்கு என்னிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறான். அதனால் தான் கேள்வி கணக்கை பற்றி நினைக்கிற போது சஹாபாக்கள் எல்லாம் தாடி நினை எழுதிருக்கிறார்கள். மறுமையை பற்றி சொல்லுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி எழுதிருக்கிறார்கள். மரணத்தின் வாசலில் சஹாபாக்கள் கிடந்த போதெல்லாம் மரணத்திற்கு பிறகு இருக்கிற தம்முடைய வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார்கள். யார் அவர்கள்? மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள். யார் அவர்கள்? மார்க்கத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள். யார் அவர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹுடைய பயிற்சி பாசறையில் நேரடியாக பாடம் படித்தவர்கள். யார் அவர்கள்? தவறுகள் செய்யும் போது வஹியால் திருத்தப்பட்டவர்கள், நன்மைகள் செய்யும் போது வஹியால் பாராட்டப்பட்டவர்கள். உலகமே உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு கியாமத்து நாள் வரைக்கும் வாழக்கூடிய எந்த சமுதாயமும் அவர்கள் தம் கால் தூசி அளவை பெற முடியாது என்கிற சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள். மரணம் வரும்போது கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று ஏங்கி தவித்திருக்கிறார்கள். கேள்வி கணக்கு சிறப்பமாக இருந்து விட்டால், கேள்வி கணக்கு சிரமமாக இருந்து விட்டால் என்ன செய்வேனோ, என்ன நடக்குமோ என்று ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் அழுகையிலும் தங்களுடைய இறுதி கட்டத்தை கழித்திருக்கிறார்கள். ஆனால் நாமோ சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம், சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அலாஷரத்துல் முபஷரத்து பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த பத்து நபி தோழர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள்? பதிரிகளே, பதிரை கலந்து கொண்டவர்களே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று போற்றப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னவோ பத்து பதினைந்து பதிரிகளில் கலந்து கொண்டதைப் போல, நம்மெல்லாம் என்னவோ பத்து முறை சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்களைப் போல சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அச்சமூட்டுகிறான், எச்சரிக்கை செய்கிறான். யௌமஹும் பாரிசூன், அந்த நாளில் இந்த மக்கள் எல்லாம் வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். உலகத்திலே இருப்பதைப் போல் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று காட்டி நிற்க முடியாது. உலகத்திலே நிற்பதைப் போல் எனக்கு பக்கபலமாக என் நண்பன் இருக்கிறான் என்று யாரையும் காட்ட முடியாது. உலகத்தில் இருப்பதைப் போல் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று என் தம்பியை தளபதியாக நிற்க வைக்க முடியாது. உலகத்திலே இருக்கும் போது தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று எனக்காக உயிர் கொடுக்க, எனக்காக உதிரம் கொடுக்க சில பேர் இருப்பானே, அப்படியெல்லாம் யாரும் வந்து நிற்க முடியாது. யௌமஹும் பாரிசூன், அந்த நாளிலே, அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் தன்னந்தனியாக வெளிப்படையாக வந்து நிற்பார்கள். லா யஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, அவர்கள் எதையும் அல்லாஹ்விடத்திலே மறைக்க முடியாது. அவர்களுடைய விஷயங்களில் எதுவும் அல்லாஹ்விடத்திலே மறைந்து விடாது. அப்போது அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே பிறப்பிக்கின்ற முதல் பிரகடனம் என்ன தெரியுமா? மறுமையின் விசாரணை துவங்குவதற்கு முன்பு மகஷர் மைதானத்திலே மக்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய சூழ்நிலையில் எப்படி ஹுஃபாத்தன் ஓராத்தன் ஓர்லா, செருப்பணியாதவர்களாக ஆடை அணியாதவர்களாக விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக பிறந்த மேனியிலே வந்து நிற்பான். ஏன் தெரியுமா? மார்க்கம் இதை பதிவு செய்து சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்து சொல்லுகிறார்கள், உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய உயிரை கூட விடுவான், ஆனால் அவனுடைய மானத்தை விட மாட்டான். மானம் என்பது உயிரை விட மேலாக மதிக்கப்படுவது. ஆனால் அந்த வறுமையில், மன்றத்தில், மஹ்ஷரில் அல்லாஹிற்கு முன்னிலையிலே போய் நிற்கிற போது அந்த மானம் கூட அவனுக்கு பெரிதாக தெரியாது. அவனுடைய அங்கங்கள், அவயங்கள், மறைவிடங்கள் புலப்படுவது, வெளிப்படுவது அவனுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புகின்ற முதல் கேள்வி, பிரகடனம் செய்கின்ற முதல் அறிக்கை, அல்லாஹ் தாக்கல் செய்கிற முதல் அறிவிப்பு, லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து சொல்லுவார்கள். வறுமையிலே திமுக கட்சிக்காரர்கள், எங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அங்கே வந்து நின்று கொண்டு எங்கள் கலைஞருக்கு என்று சொல்ல முடியாது. 4 எழுத்து கட்சிக்காரர்கள் வந்து எங்களுடைய அம்மாவிற்கு என்று சொல்ல முடியாது. அமெரிக்கர்கள் வந்து எங்கள் ஒபாமாவிற்கு என்று சொல்ல முடியாது. எல்லோரும் அடங்கி ஒடுங்கி கிடங்கி முடங்கி ஒடுங்கி சொல்லுவார்கள், அல்லாவிற்கே சொந்தம் என்று. யாரு அல்லாவை வணங்காதவன் கூட நாளைக்கு சொல்லுவான், அல்லாவிற்காக சுஜூது செய்யாதவன் கூட நாளைக்கு சொல்லுவான். அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துகின்ற வார்த்தையை தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட உச்சரிக்காதவன் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிற சர்வசக்தனான அடக்கி ஆளுகிற சக்தி கொண்ட ஓரிரையான அல்லாஹ் உனக்கே சொந்தம். அப்போது அல்யோம் துஜுசா குல்லு நஃப்ஸிம் பிமா கஸபத், ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உலகத்திலே என்ன பாவம் செய்ததோ அந்த பாவத்திற்குரிய தண்டனை பகிர்ந்து தரப்படக்கூடிய விசாரணை. அந்த விசாரணை சாதாரண விசாரணை அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எப்படி நமக்கு வர்ணித்து சொல்கிறான் தெரியுமா? மறுமையின் மன்றத்திலே, மகஷர் மைதானத்திலே படைத்தவன் முன்னிலையில் வெளிப்படையாக இந்த அடியார்கள் நிற்கின்ற போது என்ன நடக்கும் என்பதை எப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானங்களையும் பூமியையும் அவனுடைய கையிலே மடக்கி வைத்துக் கொண்டே அல்லாஹ் சொல்லுவான், அனல் மாலிக், நானே அரசன், அனல் ஜப்பார், நானே அடக்கி ஆள்பவன், அனல் முஜகப்பிர், நானே பெருமைக்குரியவன், ஐன முலுக்குல் அர்தி, உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலில் கேள்வி கேட்கிறான். உலகத்தின் அரசர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் முதலிலே கேள்வி கேட்கிறான். ஐநல் ஜப்பாரூன், உலகத்திலே ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருந்தவர்கள் எங்கே? உலகத்திலே அடக்கி ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எங்கே? மக்களையெல்லாம் ஒடுக்கி வைந்து கொண்டிருந்த அந்த ஹிட்லர்கள் எங்கே? ஐநல் ஜப்பாரூன், லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? லிமனில் முல்குல் யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு? 3 முறை கேள்விகள் எழுப்பப்படும் சகோதரர்களே, ஒரே கேள்வி 3 முறை எழுப்பப்படும். பிறகு அல்லாஹ்வே பதில் சொல்லுகிறான், அல்லாஹில்லாஹில் வாஹிதில் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆளுகிற, ஆளுமை திறன் கொண்ட, ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஓர் இணைவான அல்லாஹுவிற்கே சொந்தம் என்று அவனே சொல்லுகிறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அனைத்து ஆட்சியையும், அனைத்து அதிகாரத்தையும், அனைத்து சர்வாதிகாரத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் இறைவனை எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த பாவிகள், எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் இந்த மனிதர்கள். ஒவ்வொருவரும் பேதலித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, ஒவ்வொருவனும் அஞ்சி பயந்து நடுங்கி கிடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹுல்லா. ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய விஷயம் இது. மா மின்கும் மின் அஹதின், உங்களில் யாராக இருந்தாலும், உங்களில் எவராக இருந்தாலும் அந்த ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இருக்கப்படாது. எப்படி? வேறு யாரோ ஒருவர், மூன்றாம் அவரின் உதவி எங்கே தேவைப்படாது. காரணம், விசாரணையின் வீரியம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக, விசாரணையின் கனப்பரிமாணத்திலே குறைவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக, விசாரணையின் உச்சக்கட்ட கொடூரம் கொஞ்சம் கூட குலைந்து விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் அல்லாஹ் எந்த மொழிபெயர்ப்பாளரையும் பக்கத்திலே வைக்காமல் எல்லாவற்றையும் மலக்குமார்களை கொண்டே செய்கின்ற அல்லாஹ், உலகத்திலே அடியார்களுடைய பாவங்களை மலக்குமார்களை கொண்டே கணக்கெடுக்கின்ற அல்லாஹ், உலகத்திலே அடியார்கள் செய்கின்ற நன்மைகளை மலக்குமார்களை கொன்று கணக்கிடுகின்ற அல்லாஹ், உலகத்தை அழிப்பதற்கு கூட இஸ்ராஃபீல் என்கிற ஒரு மலக்கை, சூரை ஊத வைத்து உலகத்திற்கு அழிவை ஏற்படுத்துகின்ற அல்லாஹ் மனிதனிடத்திலே விசாரிக்கிற பொழுது, மறுமையின் மன்றத்திலே மனிதனை விசாரிக்கின்ற பொழுது, அந்த மலக்குமாரை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மொழிபெயர்ப்புக்கு கொண்டு வர மாட்டான். அவனை தனியாக என்னிடத்திலே விட்டு விடுங்கள், அவனை தனியாக என்னிடத்திலே விட்டு விடுங்கள்.
2: லைஸ பைனஹு வ பைனல்லாஹி துர்ஜுமான், அல்லாஹுவிற்கும் அந்த அடியானுக்கும் இடையில் முடிவேற்கக்கூடிய எவருமே இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், ஃபயன்துரு அய்மன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம வ யன்துரு அஷ்அம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம. நபிகள் நாயகம் சொல்லாச்சர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் எந்த விஷயங்களை முற்படுத்தி வைத்தானோ அந்த எந்த காரியத்தையும் அங்கே அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். வயந்துரு பைன யதைஹி ஃபலா யரா இல்லன்னார் தில்கா வஜஹிஹி, அவன் அவனுக்கு முன்னால் பார்ப்பான் அங்கே நரகத்தை அன்றி எதுவுமே இருக்காது என்கிற அந்த விஷயத்தை விளக்குகின்ற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், ஃபத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா, அந்த நரகத்திலிருந்து ஒரு பேரித்தம்பட கொட்டை அளவையாவது தர்மம் செய்து நீங்கள் அந்த நரகத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட விசாரணை அந்த விசாரணை. விசாரணை என்று சொன்னால் நீதிமன்றம் நமக்கு நினைவுக்கு வரும், விசாரணை என்று சொன்னால் நீதி நம்முடைய நினைவுக்கு வரும், விசாரணை என்று சொன்னால் சாட்சிகள் நமக்கு நினைவிற்கு வரும், விசாரணை என்று சொன்னால் லஞ்ச லாவண்யம் நமக்கு நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாமல் அற்புதமான ஒரு நீதிமன்றத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அங்கே நிறுவுகின்றான். இதோ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரா இப்ராஹிம் 48வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத் வபரசூலில்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாஹ் இந்த பூமியையே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் நீதிமன்றத்திற்காக. எப்படி இந்த பூமியையே வேறொரு பூமியாக அல்லாஹ் மாற்றுகிறான், பரிச்சயமான பூமியாக இருக்காது. என்ன நடந்தாலும் என்னுடைய ஊர் நான் சமாளித்துக் கொள்ளுவேன், என்ன நடந்தாலும் என்னுடைய மாநிலம் என்னுடைய கர்நாடகா அந்த கோர்ட்டை நான் சமாளித்துக் கொள்ளுவேன் என்று சமாளிக்கின்ற நீதிமன்றம் அல்ல அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்குமே பரிச்சயம் இல்லாத புதியதோர் இடத்திலே தன்னுடைய நீதிமன்றத்தை அல்லாஹ் நிறுவுகின்றான். ஏன், அந்த நீதி விசாரணை பார்த்தாலே ஒரு பயம் நமக்கு வந்துவிடும். அந்த நீதி விசாரணையை பற்றி கேள்விப்படுகிற போதே ஒரு பதட்டமும் குலுக்கமும் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும். அதனால் தான் அல்லாஹ் இந்த பூமியை அப்படியே வேறொரு பூமியாக மாற்றுகிறான் அங்கே நீதிமன்றத்தை நிறுவுவதற்கு. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நீதிமன்றத்திலே வைத்திருக்கின்ற ஒற்றை வரி என்ன தெரியுமா, அந்த நீதிமன்றத்தினுடைய கொள்கை என்ன தெரியுமா, லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்றெல்லாம் இன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார்களே, அதே போன்று அல்லாஹுடைய நீதிமன்றத்தின் ஒரு விஷயம் அங்கே அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்படும். என்ன அடிப்படை தெரியுமா, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை, இதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படை சாசனம், அதுதான் அந்த நீதிமன்றத்தினுடைய சட்டத்தினுடைய முதல் வரி. எப்படி, யார் இந்த உலகத்திலே அணு அளவு நன்மை செய்கிறானோ அதனுடைய பலனை அவன் அங்கே காண்பான், யார் இந்த உலகத்திலே அணு அளவு தீமை செய்கிறானோ அதனுடைய பலனையும் அங்கே காண்பான். அப்படி என்றால் என்ன அர்த்தம், நன்மைகளை மறைக்கவோ நன்மைகளை மறக்கவோ நன்மைகளை மறுக்கவோ அவனால் முடியாது, தீமைகளை மறக்கவோ தீமைகளை மறைக்கவோ தீமைகளை மறுக்கவோ அவனால் முடியாது. எந்த விஷயங்களையும் அல்லாஹ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட முடியாத அளவிற்கு அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்து வைத்தவனாக உங்களுடைய வாழ்வில் எத்தனை காலங்களை நீங்கள் கடித்திருக்கிறீர்கள், உங்கள் வாழ்வில் எத்தனை வருடங்களை நீங்கள் கடித்திருக்கிறீர்கள், அத்தனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியல் போட்டு பதிவு செய்து அதிலே உங்களுடைய நன்மைகள் இவ்வளவு.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தர, வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். கிளிட் டோட்டல் கே. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மருதான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அவன் சூறையாடலாம், அரசாங்கத்தினுடைய வளங்களை எல்லாம் அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் ஊழல் செய்யலாம். ஏன், அவனுக்காக வாதாடுவதற்கு வக்கீல்கள் இருக்கிறார்கள். அவன் என்ன செய்தாலும், அவனுக்கு எதிராக யார் வழக்கு தொடுத்தாலும் எனக்காக என் வக்கீல் பேசுவான் என்று போய்கொண்டே இருப்பார்கள். காரணம், இந்த உலகத்திலே வக்கீல் வைத்து வாதாடுபவர்களுக்கு ஜெயிலும் தெரியும், பெயிலும் தெரியும். ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே வக்கீல் வைத்து எவனாலும் வாதாட முடியாது. காரணம், அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், இந்த நாளில் மறுமை நாளில் எக்காலம் ஊதப்படும் போது உலகத்தினுடைய அழிவிற்காகவும் மீண்டும் எழுப்பினி பார்த்தப்படுவதற்காகவும் மீண்டும் மகஷரிலே ஒன்று கூட்டப்படுவதற்காகவும் அந்த ஊதுதல் நடைபெறும் போது அவர்களுக்கிடையில் எந்த குடும்ப உறுப்பு எந்த குடும்ப உறவும் இருக்காது. யாரும் அவர்களுக்காக வந்து பேச முடியாது. அவர்களே ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்த அந்த நீதிமன்றத்தினுடைய இன்னொரு தனிப்பெரும் அம்சம் என்ன தெரியுமா? லஞ்சத்தினுடைய வாடை கூட அங்கே போகாது. ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே காசும் பணமும் நம்மிடத்திலே இருந்தால் கணக்கை கூட தவறாக காட்டுகின்ற எத்தனையோ நீதிபதிகளை விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய உலகம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே, மறுமையின் நீதிமன்றத்திலே அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான், யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் தேவையுடையவர்கள். எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்களாக இருக்கும் போது யார் அல்லாஹ்விற்கு போய் லஞ்சம் கொடுக்க முடியும்? யார் அல்லாஹ்விடத்திலே போய் கையூட்டு தர முடியும்? யார் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே தலையிடுவதற்கு லாவண்யத்தை பேச முடியும்? யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து என்ன தெரியுமா, அங்கே இருக்கிற நீதிபதியாக இருப்பவனுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ எந்த விதமான மன அழுத்தத்தையோ யாரும் ஏற்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் தான் எனக்கு சாதகமாக தீர்ப்பு தராவிட்டால் நீதிபதியாக உன் மனைவியை கொன்று விடுவேன், உன்னுடைய மகளை கடத்தி விடுவேன், உன் பேரப்பிள்ளைகளை கொன்று விடுவேன், உன்னுடைய வீட்டிற்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தி விடுவேன், உன்னை வேறு மாநிலத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவேன் என்றெல்லாம் மிரட்ட முடியும். ஆனால் மறுமையின் நீதிபதியாக இருக்கிற, மறுமையின் விசாரணையின் தலைப்பெறும் நீதிபதியாக இருக்கிற அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் அந்த நீதிபதிக்கு எந்த விதமான மன அழுத்தத்தையும் ஏற்படுத்த முடியாது. காரணம், அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், இன்னல் குவ்வத்த லில்லாஹி ஜமீஆ, நிச்சயமாக எல்லா ஆற்றலும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இப்படி வைத்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை, எப்படி வைத்திருக்கிறான், இந்த அளவிற்கு பிரமிப்பான அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய, அற்புதத்தை தாங்கி நிற்கக்கூடிய, ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நீதிமன்றத்தை எல்லாம் வைத்திருக்கிறான். இந்த நீதிமன்றத்திலே மனிதர்களாகிய நமக்கு எதிராக நாம் செய்த பாவங்களுக்கு சாட்சிகளை சொல்வதற்கென்றே அல்லாஹ் சில சாட்சிகளை வைத்திருக்கிறான். அந்த சாட்சிகளை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், இந்தியர்களாகிய நமக்கு இந்தியன் பீனல் கோட்
2: லா நமக்கு நன்றாகவே தெரியும், என்ன குற்றம் செய்தாலும் எந்த எப்படிப்பட்ட குற்ற பின்னணி இருந்தாலும் அந்த குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு அவனுடைய தண்டனை நிரூபப்படுவதற்கு சாட்சியங்களின் சாட்சியம் மிக மிக அவசியம். சாட்சியம் பிறண்டு விட்டாலோ பொய் சாட்சி என்று நிரூபிக்கப்பட்டாலோ அவன் எவ்வளவு எளிதாக வேண்டுமானாலும் தண்டனை இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எவ்வளவோ பெரும் பெரும் பாவிகளும் பெரும் பெரும் காவிகளும் அனைத்து அனாச்சாரங்களையும் அட்டூழியங்களையும் அரங்கேற்று விட்ட போதும் கூட அதற்கு ஆதாரமான சாட்சிகள் இல்லை என்பதனால் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உல்லாசமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மறுமையின் நீதிமன்றத்தில் அவன் வைத்திருக்கிற சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் சாட்சியாக அவனே அங்கே களமிறங்குகிறான். நீதிபதியே சாட்சி சொல்லுகிற வினோதத்தை மறுமையில் மட்டும்தான் பார்ப்போம் சகோதரர்களே. உலகத்திலே நீதிபதி தீர்ப்பை மட்டும்தான் சொல்லுவார். காரணம், குற்ற பின்னணியை அவரால் கண்டுபிடிக்க முடியாது. இவன் குற்றம் செய்திருக்கிறானா இல்லையா என்கிற ஊர்ஜிதம் அவருக்கு தெரியாது. அவர் மேடையிலே அமர்ந்து கொண்டு வக்கீல்களின் வாதங்களை பார்த்து சாட்சிகளையும் சாட்சிகளினுடைய வாதங்களையும் பிரதிவாதங்களையும் கணக்கிட்டு கடைசியில் தீர்ப்பை சொல்லிவிட்டு கையெழுத்துத்தான் போடுவார். ஆனால் மறுமையின் விசாரணையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட நீதிபதியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனே முதல் சாட்சியாக களமிறங்குகிறான். இதோ திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு வருகிற போது அவர்கள் இந்த உலகத்திலே செய்த காரியங்களுக்கு அல்லாஹ்வே சாட்சியாக இருப்பான் என்று 10:46 அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பார்த்தீங்களா? நீதிபதியே சாட்சியாக இருக்கிற அற்புதத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீதிபதியே சாட்சியாக இருக்கிற அதிசயத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனால் மறுமையின் விசாரணையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கிற அஹ்கமுல் ஹாக்கிமீனாக இருக்கிற அல்லாஹ் அவனே தன்னை சாட்சியாக திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அது மட்டுமா, அதற்கடுத்த சாட்சி யார் தெரியுமா? அதற்கடுத்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? மனித புனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், வஹியால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள், இறைவனோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற மலக்குகள் கோமான் அவருடைய வாசித்தாவை கொண்டு வஹியை பெறக்கூடியவர்களாக, வேதங்கள் அருளப்பட்டவர்களாக இருந்த இறை தூதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகிறான். இறை தூதர்களுடைய சாட்சிகள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதோ நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், யுதா நூஹுன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் நூஹு நபி அழைக்கப்படுவார். அவரிடத்திலே கேட்கப்படும், உங்களுடைய மக்களுக்கு நீங்களே தீ வைத்தீர்களா? அவரும் சொல்லுவார், ஆமாம் என்று. அவருடைய சமுதாயம் கொண்டு வரப்படும், அவர்களிடத்திலே கேட்கப்படும், உங்களுக்கு உங்களுடைய தூதர் எத்தி வைத்தாரா என்று. அவர்கள் இல்லை என்று மறுப்பார்கள். இந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க. இது நூஹு நபி மட்டுமல்ல, ஒவ்வொரு இறை தூதரும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு அந்த இறை தூதருடைய மக்களும் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு முதலில் அல்லாஹ் அந்த மக்களின் முன்னிலையில் இறை தூதர்களிடத்திலே கேள்வி கேட்கிறான், இறை தூதரே இவர்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்களா என்று. இறை தூதர் சொல்லுவார், ஆமாம் யா அல்லாஹ், நான் எத்தி வைத்தேன் யா அல்லாஹ். மக்களிடத்திலே கேட்கப்படும், பொய்யுரைக்கக்கூடியவர்கள், பாவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், பாவக்கரை பற்றி இந்த உலகத்திலே மடிந்தவர்கள் சொல்லுவார்கள், இல்லையா அல்லாஹ், இல்லையா அல்லாஹ் என்று பொய்யுரைக்க முற்படுவார்கள். அப்போது அல்லாஹ் யாரை கொண்டு வருகிறான் தெரியுமா சாட்சிக்கு? நூஹு நபி இடத்திலே கேட்கிறான், ஃபயுகாலு லினூஹின் மை யஷ்ஹது லக, நூஹே உங்களுக்காக சாட்சியாக யார் இருப்பார் என்று கேட்டபோது அவர் சொல்லுவார், முஹம்மத். யார்? அகிலத்தின் அருட்கொடை, அன்னலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக கொண்டு வரப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. முகமது நபி மட்டுமல்ல, உம்மத்துஹு அவர்களுடைய உம்மத்தும் சாட்சியாக இருக்கக்கூடிய விசாரணை. ஆக அல்லாஹ் அந்த நீதிமன்றத்தில் நீதி விசாரணைக்காக மக்களுடைய அந்த நீதி அந்த விசாரணை அங்கே விசாரிக்கப்படுகின்ற போது சாட்சிகளாக இறை தூதர்களை கொண்டு வருகின்ற விசாரணை அந்த விசாரணை. அதோடு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விட்டு விடுவதில்லை சகோதரர்களே. இந்த மறுமையின் மன்றத்தை நாம் அஞ்ச வேண்டும் என்பதற்காக, மாஷரின் நீதி விசாரணையை நாம் பயப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த நாளை நினைத்து பார்க்கிற போது, இந்த நாளின் நாமளி துமளிகள் ஏற்படுத்தக்கூடிய அச்சங்களை நினைத்து பார்க்கிற போது நம்முடைய அண்ட சராசரங்களும் அடங்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஆணவ போக்கு அடங்க வேண்டும் என்பதற்காக, நான் என்கிற கர்வம் கொஞ்சம் குறைய வேண்டும் என்பதற்காக, எல்லாம் எனக்குத்தான் என்கிற இருமாப்போடு நிற்கிறோமே அது கொஞ்சம் இறங்கி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து மலக்குமார்களை சாட்சியாக அங்கே நிறுவுகின்றான். மலக்குமார்களை சாட்சியாக நிறுவுகின்றான். யார் அவர்கள்? கள்ளம், கபடம், சூது, வாது போன்ற மனித பலகீனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஊன் உறக்கம் போன்ற மனித தேவைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். மன அழுத்தத்திற்கோ அச்சத்திற்கோ பயத்திற்கோ ஆளாக வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள். எஃப் அலூடமா யூ மருண், இறைவன் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். லா யசூனல்லாஹம்மா அமரஹும், அவர்களுக்கு அவன் ஏவிய விஷயத்திலே மாற்று செய்யாதவர்கள். இப்படி லா யசூனல்லாஹம்மா அமரஹும் எஃப் அலூனமா யூ மருண், அவர்கள் அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயத்திலே மாறு செய்ய தெரியாதவர்கள். அல்லாஹ் ஏவியதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். அல்லாவை காலையிலும் மாலையிலும் இடைவிடாமல் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்களை அல்லாஹு ரபுல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகின்ற விசாரணை, அல்லாஹு ரபுல் ஆலமீன் சாட்சியாக கொண்டு வருகின்ற விசாரணை, எந்த விசாரணை

கொண்டு கேட்க கூடாததையெல்லாம் கேட்டோம். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ, எதையெல்லாம் மார்க்கத்தின் முரண் என்று சொன்னானோ, எதுவெல்லாம் ஹராம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவைகளையெல்லாம் எந்த உடல் உறுப்புகளுடைய உதவிகளை கொண்டு செய்தோமோ அந்த உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சிகளாக வந்து நிற்கும். இதோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆச்சரியம், ஆச்சரியம், அதிசயம். அந்த நாளில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாம் சீல் வைத்து விடுவோம். வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும். வத்தஷஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய பாதங்கள் சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் என்ன பாவங்களை இந்த உலகத்திலே செய்தார்கள் என்று. உலகத்திலே நாவை தவிர எதுவும் பேசாது. உலகத்திலே நாவு மட்டும்தான் பேசும், எல்லா உறுப்புகளும் பேசாமல் இருக்கும். ஆனால் மறுமையில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அன்பு சகோதரா, இடைவிடாமல் எந்த நாவு இந்த உலகத்திலே பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு ஹராம் ஹலாத்தை பேணாமல் இஷ்டத்திற்கு பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு புறம் பேசிக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கர்மம் அடித்துக் கொண்டிருந்ததோ, எந்த நாவு கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்ததோ, எந்த நாவு அடுத்த மனிதர்களுடைய இறைச்சியை உயிரோ சாப்பிட வைத்ததோ, அந்த நாவுக்கு மட்டும் சீல், ஏனைய எல்லா உறுப்புகளும் அன்றைக்கு பேசும். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய கால்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தார் என்பதற்கு சாட்சி சொல்லும். அலைனா, தோள்கள் அல்லாஹ்விடத்திலே பேசும். இந்த தோள்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பேசும். யாழ்லா இவன் இங்கே போனான், யாழ்லா இவன் இப்படி பேசினான், யாழ்லா இவன் இதை பார்த்தான், யாழ்லா இவன் இங்கெங்கெல்லாம் சென்றான் என்று நம்முடைய உடல் உறுப்புகள் நாம் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியல் போட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டும். அப்போது மனிதன் அவனுடைய இயலாமையின் காரணமாக அந்த தோள்களை பார்த்து கேட்கிறான், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள், எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள். உடனே அந்த தோள்கள் சொல்லுகிறது, அன்தக்கல்லாஹுல்லதி அன்தக்க குல்லஷே, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான். எப்படி எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான் என்று உடல் உறுப்புகள் கூட காலை வாரிவிடக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. ஆமா, எந்த மேனி பளபளவென்று இருப்பதற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்கு மாங்கி நாம் சோப்புகளை உபயோகித்தோமோ, எந்த தேகம் கருத்து விடக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக இருந்தோமோ, அந்த தேகம் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்தோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறார்கள், ஹல் தத்ரூன மிம்மா அதஹக், நான் எதற்காக சிரிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று அந்த தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளில் அடியான் அவனுடைய ரப்பிடத்திலே அவனுடைய எஜமானிடத்திலே பேசுகின்ற ஒரு காட்சியை நான் நினைத்து பார்த்தேன், அது எனக்கு இப்போது காட்டப்பட்டது, அதனால் நான் சிரித்தேன். என்ன சம்பாஷணை தெரியுமா? அது என்ன உரையாடல் தெரியுமா? ஃபயகுல் யா ரப்பி அலம் துஜிர்னி மின அத்-துல்மி, யா அல்லாஹ் என்னை அநியாயத்திலிருந்து நீ பாதுகாக்கவில்லையா? யகுல், அல்லாஹ் சொல்லுவான், ஆமாம், இன்னி லா உஜீசுல் யௌமா அலா நஃப்ஸி ஷாஹிதன் இல்லா மின்னி. உடனே அந்த மனிதன் சொல்லுவானாம், யாழ்லா இன்றைக்கு என்னிடமிருந்தே தவிர வேறு எந்த சாட்சியும் வரக்கூடாது என்று. உடனே அல்லாஹ் அவனுக்கு சொல்கிறான், கஃபா பி நஃப்ஸிக்கல் யௌமா அலைக்க ஷஹீதா, ஓகே இன்றைக்கு உனக்குரிய சாட்சி உன்னிடத்தில் இருந்து நீயாகவே இருந்து கொள். இப்படி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், யாழ்லா எந்த சாட்சியையும் கொண்டு வராதே, என்னை மட்டுமே எனக்கு சாட்சியாக ஆக்கு, என்னிடத்திலிருந்து மட்டுமே எனக்கு சாட்சியத்தை ஏற்படுத்து என்று மனிதன் கேட்டான். காரணம், அவனுடைய பலகீனம், அவனுடைய அப்பாவித்தனம். அவன் நினைத்து கொண்டான், மறுமையில் அவனுடைய உடல் உறுப்புகள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று. உலகத்தில் தான் உடல் உறுப்புகள் அனைத்தும் மனிதனின் கட்டுப்பாடு. உலகத்தில் தான் நான் அங்கே பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் என் கண் அங்கே பார்க்கும், என் கையை நீட்ட வேண்டும் என்று நான் நினைத்தால் என் கை நீடும், என்னுடைய காதை நான் தொட வேண்டும் என்று நினைத்தால் என் செவியை என் கரம் தொடும். ஆனால் மறுமையில் அவனுடைய அனுமதியின்றி, அவனுடைய நாட்டமின்றி சகோதரா, அவனுடைய மனித உறுப்புகள் எதுவுமே அவனுக்கு கட்டுப்படாது. இந்த உண்மையை தெரியாத பலகீனன், இந்த உண்மை தெரியாத பாவி, இந்த உண்மை தெரியாத அப்பாவி அல்லாஹ்விடத்திலே வேண்டுகோள் வைக்கிறான், யா அல்லாஹ் என்னிடமிருந்து மட்டும்தான் எனக்கு நீ சாட்சியத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்
கஃபா பி நஃப்ஸிக்கல் யௌமா அலைக்க ஷஹீதா. ஏ ஏ உனக்கு உன்னுடைய உன்னிடத்திலிருந்து மட்டும்தானே சாட்சியம் வேண்டும்? இருந்து கொள்ளட்டும். இன்றைக்கு

0: உன்னிடத்திலிருந்து மட்டும்தான் உனக்கு சாட்சி. ஆனால் அந்த நன்மைகளையும் பதிவு செய்தார்களே, அந்த கிராமன் காத்திபீன் அங்கே சாட்சிகளாக இருப்பார்கள். அப்போது அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அவனுடைய நாவுக்கு சீல் வைத்து விடுகின்றான். அவனுடைய ஏனைய உறுப்புகளுக்கு சொல்கிறான், நீங்கள் எல்லாம் பேசுங்கள் என்று. உடனே ஏனைய உறுப்புகள் எல்லாமே அந்த மனிதனை மட்டும் தனியாக விட்டுவிட்டு, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையை எடுத்து, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனுக்கு அளித்து வந்த ஆதரவை கைவிட்டு விட்டு, ஏனைய உறுப்புகள் எல்லாமே அவனை கூட்டணியில் இருந்து கலற்றி விட்டு விட்டு, அவனை நிர்கதியாய் நிராயுதபாணியாய் அவன் தன்னந்தனியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் அவனை ஏற்படுத்தி, அவன் செய்த அத்தனை காரியங்களையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, மறுமையின் விசாரணையை நாம் மறந்து இருக்கக்கூடாது. மறுமையின் விசாரணையை நாம் மறந்தும் இருந்து விடக்கூடாது. அது மட்டுமா சகோதரர்களே, இந்த சாட்சிகள் எல்லாம் போதாது என்று இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் அசையா சொத்து என்று சொன்னோமோ, அந்த அசையா சொத்தெல்லாம் அசையும் சொத்துகளாக மாறி வந்து சாட்சி சொல்லும். நம்மிடத்திலே அசையாத சொத்து எது என்று கேட்டால், அதோ அந்த தஞ்சை, அதோ அந்த புஞ்சை, அதோ அந்த நஞ்சை என்று சொல்லுவோம். அசையாத சொத்து எது என்று கேட்டால், அந்த நிலம் என்று சொல்லுவோம், அந்த கட்டிடம் என்று சொல்லுவோம். ஆனால் பாருங்கள், ஆச்சரியம், அதிசயம், அற்புதம், அசையா சொத்துக்கள் எல்லாம் அசைந்து அசைந்து வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. ஆமாம் ஆமாம், யௌமைதின் துஹத்திஸ் அக்பாரஹா இதா சுல்ஜிலத்தில் அர்து சில்சாலஹா வாஹரஜத்தில் அர்து அஃகாலஹா என்று வருகிறதே. பூமி நிலநடுக்கமாக ஏற்பட்டு நடுக்கங்களுக்கு ஆட்படுத்தப்படும் போது, பூமி தன்னுடைய செய்திகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற போது, இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள், தோழர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அத்ததுரூனம அக்பாருஹா, தோழர்களே தோழர்களே, இந்த பூமியின் செய்திகள் எது என்று உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலே நாம் வாழும்போது பூமியின் செய்திகள் என்றால் நமக்கு வித்தியாசமான கோணத்தில் தான் சிந்தனை போகும். ஆ, பூமியின் செய்திகளா? கிழக்கு மாகாணத்திலே இவைகள் எல்லாம் நடந்தது, மேற்கு மாகாணத்திலே இதெல்லாம் நடந்தது, மேற்கத்திய நாடுகளிலே இதெல்லாம் நடந்தது, தென் தமிழகத்திலே இதெல்லாம் நடந்தது என்று உலக வரைபடத்தில் நடந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் பூமியின் செய்திகள் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய மன்றத்திலே பூமியின் செய்திகள் எது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, தோழர்களிடத்திலே கேட்டபோது தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னபோது, அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃப இன் அக்பாரஹா, அந்த பூமியின் செய்திகள் என்பது, அன் தஷஹத அலா குல்லி அப்தின் அவ் அமதின், உலகத்திலே வாழ்ந்த ஆணோ பெண்ணோ, பெண்களே மனதில் வையுங்கள், பெண்களே, மறுமையின் விசாரணை உங்களை கூட விட்டு வைக்காது. மறுமையின் விசாரணை ஆண்களுக்கு என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் பெருநாளின் உரையின் போதே பகிரங்கமாக சொன்னார்கள், இன்னி உரி துக்குண்ட அக்சர அகலின் நார், பெண்கள் கூட்டமே, மறுமையில் உங்களைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன் என்று சொன்னார்கள். அதனால் தான் இந்த செய்தியிலே ரசூலுல்லா அபுதின் அம்மத்தின், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், பிமா அமில அல்லா தொகரிஹா, இந்த பூமியின் மேற்பரப்பில் அவன் செய்த அத்தனை பாவங்களை பற்றியும் அந்த ஊர் அந்த இடம் வந்து சாட்சி சொல்லும். ஊரிலே இருக்கிற போது, உள்ளூர் மக்களோடு இருக்கும் போது, மொஹல்லாவாசிகளோடு இருக்கும் போது, தாடி வைத்துக் கொண்டு தொப்பி வைத்துக் கொண்டு வாழ்ந்த எத்தனையோ பேர் பிரயாணத்திலே போகும் போது வேறு நிலையிலே இருப்பார்கள். அறிமுகம் இல்லாத ஊர்களுக்கு வரும்போது வேறு நிலையிலே இருப்பார்கள். மேற்கத்திய நாடுகளுக்கோ, மேலை கலாச்சாரம் இருக்கிற இடங்களுக்கோ போகும் போதோ தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த இடங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து, யா அல்லாஹ், இதோ என்னிடத்தில் தான் இவன் இதை செய்தான், யா அல்லாஹ், இதோ என்னிடத்தில் தான் என்னை இதை செய்தான் என்றெல்லாம் பூமிகள் வந்து சாட்சி சொல்லுகிற விசாரணை அந்த விசாரணை. அதனால் அருமை சகோதரர்களே, அந்த விசாரணையை நினைத்து நாம் சாதாரணமாக இருந்து விடக்கூடாது. அந்த விசாரணை பயங்கரமான விசாரணையாக இருக்கும். நம்முடைய வாழ்விலே நாம் செய்த எந்த காரியத்தையும் அல்லாஹ் விட்டு விட மாட்டான். லா யுகாதிரு ஸகீரத்தன் அவ் கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, உலகத்திலே மனிதன் செய்த சின்ன பெரிய சிறு குறு எதுவாக இருந்தாலும் அது விடுபடாமல் பதிவு செய்யப்படக்கூடிய விசாரணை அந்த விசாரணை. அதனால் தான் இறை தூதர்களே அந்த விசாரணையை நினைத்து பயந்தார்கள். சொர்க்கத்திற்கு பாத்திரமானவர்கள் என்று அல்லாஹுவால் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் இந்த விசாரணை நினைத்து பயந்தார்கள். நமக்கு தெரியும், எல்லா இறை தூதர்களுக்கும் தலைவர் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் ஒரு முன்னோடியாக வத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமின் மார்க்கத்தை நபியை நீங்கள் பின்பற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறை தூதர்களின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய நேசர் என்று வர்ணிக்கப்பட்ட, தனி நபராக இருந்தாலும் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹுவால் போற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது ரப்பனா ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீனா யௌம யகூமுல் ஹிஸாப், யா அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற நாளில் என்னையும் மன்னித்து விடு, என் பெற்றோர்களையும் மன்னித்து விடு, இறை நம்பிக்கையாளர்களையும் மன்னித்து விடு. இதிலே பெற்றோர்களுக்காக இவர்கள் கேட்ட இந்த பாவ மன்னிப்பை பின்னால் அவர்கள் வாபஸ் செய்து விட்டார்கள், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த மறுமையின் விசாரணையை நினைத்து தன்னை தன்னுடைய நிலைமையை அல்லாஹ்வுடைய ஹலீல் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரே அஞ்சி நெடுங்கி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், நாம் நிறைய நன்மைகள் செய்ததாக இருமாப்பிலே இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக வளைகுடாவில் அரபு நாட்டிலே சவுதியிலே இருப்பதனால் நான் நிறைய உம்ராக்கள் செய்து விட்டேன், நான் ஹஜ்ஜு செய்து விட்டேன், அதனால் என் கணக்கில் பாவமே இல்லை என்று பகல் கனவு காணாதீர்கள், என்னுடைய கணக்கிலே பாவமே வராது என்று யாரும் நினைக்காதீர்கள். எதை வைத்து அல்லாஹ் எங்கே பிடிப்பான் என்றே நமக்கு தெரியாது. அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் மறுமையின் மீது நமக்கு அச்சப்பட வேண்டும் என்பதற்காக என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு அடியான் சொர்க்கத்திற்குரிய காரியங்களையே செய்து கொண்டிருப்பான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் சமீபமான ஒரு பகுதிதான் இருக்கும், அந்த நேரத்தில் அவன் ஒரு வார்த்தையை மட்டும்தான் உச்சரிப்பான், விளைவு தெரியாமல் பின் விளைவை யோசிக்காமல். ஆனால் அந்த வார்த்தையின் விளைவாக சொர்க்கத்திற்கு போக வேண்டியவன் நரகத்திற்கு போய்விடுவான் என்று சொன்னார். அதனால் நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்கிற கவலை நமக்கு வரவேண்டும். நாம் செய்த இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற கவலை நம்மிடத்திலே வரவேண்டும். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற ஏக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ, தெளிந்தோ தெளியாமலோ என்னென்ன தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் நம்மிடத்திலே இருக்கிறதோ அத்தனையும் களையக்கூடிய நல்ல பண்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பற்றி தெரியும், எந்த கடமையில் நான் குறை வைத்திருக்கிறேன், எந்த காரியத்திலே நான் பலகீனமாக இருக்கிறேன், எந்த பண்பு என்னிடத்திலே பலகீனமாக இருக்கிறது என்பதை கணக்கு போட்டு பார்த்து. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னதைப் போல் ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபில அன் துஹாசபு, உங்களிடத்திலே விசாரணை வருவதற்கு முன் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். எப்படி உங்களை அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பதற்கு முன்பு உங்களுக்கு கேள்வி கணக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு முன்பு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். காரணம், இந்த உலகத்திலே நாம் வாழுகிற போது நமக்கு விசாரணை நம்மை நாமே விசாரித்துக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மறுமையில் அந்த வாய்ப்பில்லை. இம்மா ஜன்னத்துன் இம்மா நார், ஒன்று நாம் நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்திற்கு போக முடியும், தீயவர்களாக இருந்தால் நரகத்திற்கு போக முடியும். ஆதலால் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய மறுமையை நினைத்து பார்த்து, கபருடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து, மஹ்ஷரிலே நினைத்து பார்த்து, மஹ்ஷர் மைதானத்திலே ஆடை ஒட்டு துணி கூட இல்லாமல் பிறந்த மேனியாக அல்லாஹ்வின் முன்னிலையிலே போய் நிற்போமே, அண்ட சராசரமும் அடங்கி ஒடுங்கி நிற்குமே, அந்த இடத்தை கொஞ்சம் நினைத்து பார்த்து. அன்பு சகோதரர்களே, உலகத்திலே வாழுகிற போது நாம் நல்லவர்களாக, குறிப்பாக தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவர்களாக, காரணம் இந்த மறுமையிலே போய் நாம் நிற்கிற போது நம்முடைய தௌஹீத் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பேரே பரிசீலனைக்கு வரும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், மற்ற எல்லாமே இரண்டாம் கட்டம்தான். அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்காத ஒரு நிலையில் நாம் மரணித்தால் மட்டும்தான் அந்த விசாரணையில் நம்முடைய பெயர் பரிசீலனைக்கு வரும். அதற்கு பிறகுதான் நன்மைகள் எவ்வளவு இருக்கிறது, தீமைகள் எவ்வளவு இருக்கிறது என்கிற அந்த பார்வையெல்லாம். தௌஹீத் மட்டும் நம்மிடத்திலே இல்லாவிட்டால், ஷிர்க் வைக்கக்கூடிய நிலை நம்மிடத்திலே இருந்தால், அன்பு சகோதரா, மலை போல் நீ அமல் செய்தாலும் அவைகளெல்லாம் பரத்தப்பட்ட ஊதப்பட்ட தெரிக்கப்பட்ட புழுதிகளைப் போல் ஆகிவிடும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதனால் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மிக சிறப்பாக செய்து அந்த விசாரணையில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தோஸை பெறக்கூடிய அல்லாஹ் அன்பியாக்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறானே, அவர்களோடு போய் பக்கத்தில் அமரக்கூடிய நர்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. ஏதோ வந்தோம் கேட்டோம் சென்றோம் என்றில்லாமல் எதை நம்முடைய செவியில் ஏந்தினோமோ அதை நம்முடைய சிந்தனையிலும் ஏந்தி, எதை நாம் செவிமடுத்தோமோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தரட்டும். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ, அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
1: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 549. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமின் மகனே, நீ நல்வழியில் செலவு செய்வாயாக, அப்போது உனக்கு என் மூலம் நற்கூலி வழங்கப்படும் என அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5352, முஸ்லிம் 993.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
4: வயல் வழியின் வாசத்தோடு பலம் பெறுகிறது. முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
5: நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஆசை, எங்க வீட்டுல அருள் கொட்டணும், எங்க குடும்பம் ஒற்றுமையா நிக்கணும், நம்ம சந்தோஷமா வாழணும், இந்த கல்பு பதறாமல் இருக்கணும், இந்த கல்புக்குள்ள எப்பயும் ஒரு குதூகலம் இருக்கணும், இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்ந்து எக்கச்சக்கமான பணக்காரர்களை எடுத்துக்கொண்டா அவங்க இந்த மாதிரி கல்வியுடைய அமைதியை பெற்றுட்டாங்கன்னா இல்லை. பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, நாலு பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பாங்க, நாலு பிள்ளை சண்டை பிடிக்கிறத பார்த்து வாப்பா நெஞ்சு வெடிச்சு மூத்தா போயிருப்பார், ஏன்பா இந்த சொத்துன்னு நினைச்சிருப்பாரு. இந்த கல்பட அமைதி வேணுமா? வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய அருள் இறங்கினா அந்த வீடு ஒத்துமையாகிறோம், எல்லாருடைய கல்பும் ஒன்று சேர்ந்துருமன்றான். அந்த அருள் வராவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும்? நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை திறக்கணும். அப்படின்னா கதவை திறந்து வச்சா அருள் வந்துருமான்னு கேட்டே இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்ம வீட்டுக்கு வரணும்டா, லயின் ஷக்கர்த்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்கிறான். எப்படி சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் நான் இதை அதிகப்படுத்துவேன்னு சொல்லல, நீங்க பிளாங்க ஃபில் பண்ணுங்க. அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு என்ன? ஃபில், நீங்க ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கு விருப்பமானதை போட்டு, லயின் ஷக்கர்த்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தி.
6: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
7: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: ஒரு சீக்ரெட் அல்லாஹ் சொல்லி தருகிறார், அல்லாஹ்விடம் இருந்து ரஹமத் இறங்கணுமா நீங்க நன்றி செலுத்தணும். அப்படி என்ன, எப்படி நன்றி செலுத்துறது, எந்த விதத்துல நன்றி செலுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, நன்றி உணர்வு நமக்கு ரொம்ப கம்மி, நம்ம மறந்துடுவோம். இன்னல் இன்சானல் இரப்பிஹி லக்னூத் என்கிறான் அல்லாஹ், மனிதன் மிகவும் நன்றி கெட்டு நடக்கிறான். நன்றி மறந்த நாம் நன்றி செலுத்தணும் என்றால் அந்த நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனைகள் நமக்குள்ள பிறக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் நினைத்து பார்க்கணும். இஸ்லாத்துல ஒரு இபாதத் இருக்குது, தொழுக நோன்பு மட்டுமல்ல, இப்படியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து யோசிச்சீங்கன்னா அது இபாதத். அதை செய்ய மறுத்தால் சின்ன பாவம் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், அதிகமான மனிதர்களையும் ஜின்னையும் கொண்டு போய் நரகத்தை நிரப்புறோம். ஜின்களையும் மனிதர்கள் அதிகமானவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டார்கள். இறைவா, அவர்கள் செய்த தப்பு என்ன, அவர்கள் செய்த தவறு என்ன, ஜினா செஞ்சாங்களா, களவெடுத்தாங்களா, மோசடி பண்ணாங்களா, அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அது பண்ணாட்டி ஒரு மேஜர் மிஸ்டேக் எல்லாம் சொல்றான், நரகத்துக்கு கொண்டு போய் போறதுக்கு அவங்க எப்படி குவாலிஃபைட் ஆனாங்க நரகத்துக்கு கேட்டா, வலக்கது ஜரனாலி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல்லின்ஸ், மனிதர்கள் அதிகமானவர்கள் நரகத்துல, மைனாரிட்டி ஜன்னாவுல, மெஜாரிட்டி நரகத்துல. இங்க மெஜாரிட்டி போட்டாதான் ஆட்சியாளர் வருவார், அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னாவுக்கு தர்றது மைனாரிட்டி, கொஞ்சம் பேர் ஜன்னாவுக்கு, அதிகமான பேர் ஜஹன்னத்துக்கு. அவங்க செஞ்ச தப்பு என்ன இறைவா, நம்பர் 1, லஹும் குலூபுன் லா யஃபகஹூன பிஹா, அவர்களுக்கு கல்புகள் இருக்கிறது, அவர்கள் அதனால் சிந்திக்க மறந்து விட்டார்கள், இறைவனை கண்டுகொள்ள மறந்து விட்டார்கள், அவங்க கல்வி அதுக்கு கொடுக்கல, கண் இருந்தும் பார்க்காதவர்கள் போன்று. உலகம் ஆயினுல்லா யுபசிரூன பிஹா, கண்கள் இருக்கிறது அவர்கள் பார்க்கவில்லை. நாங்க தான் கண்ணால நல்லா பார்க்கறோம், பீச் தெரியுது, ஃபேன் தெரியுது, இதே இல்ல. ரப்பு உங்களை படைத்தான் என்ற பார்வை போனதா, அந்த பார்வை உங்களுக்கு சொல்லி தந்ததா, இந்த உலகத்தை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்ற சிந்தனை நமக்குள் வந்துச்சா, இதுதான் அருட்கொடைகளை நாம் பார்க்கிற விதம். அருட்கொடைகளை பார்த்தால் நம்முடைய தலைகள் சஜதாவுல போயிடும், அதுக்கு பேர் சுக்குர். நாம் சுக்குர் செஞ்சால் நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய கல்புகளுக்கு ரஹமத் இறங்க ஆரம்பிக்கும். அதனால் இது எப்படி நடக்க போகிறது என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல நாம யார் என்று சொல்லித் தருகிறான், மனிதன் யார், மனிதன் எப்படிப்பட்டவன் என்பது அல்லாஹ் சொல்லித் தர நேரத்தில் சொல்லுவோம். சூரா நீங்க உங்களுக்கு தெரியும், ஆதியாத் சூராவை பரட்டிட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் ஒரு குதிரை, இதுல பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா குதிரையை பத்தி அல்லாஹ் பேசல, குதிரை லபஹா அந்த மூச்சரைக்கிற சத்தம், லப்புன்னு சத்தம் கேட்கும், சிக் சிக் சிக்குன்னு சத்தம்னு கேட்கும் குதிரை ஓடுற நேரம், அந்த சத்தத்தை எல்லாம் சொல்லணும், மூச்சரைக்கிற அந்த சத்தத்தோட வேகமா ஓடுற குதிரை. ஆனா இங்க பயன்படுத்துற வாசகம் ஆதியாத், பெண் குதிரைகள் பண்மையில எல்லாம் சொல்றான், பெண் குதிரைகளை எதுக்கு அனுப்புவாங்க தெரியுமா, பொம்பளை குதிரைய ஆதியாத்துனா மினல் அது, அதாவது எதிரி அங்க நிக்கிற நேரம் எதிரிய நோக்கி குதிரைய வேகமா அனுப்புவாங்க, சூப்பர் ஸ்பீட்ல போற ஒரு குதிரை. அரபுகள் குஃபார்கள் அங்க நிக்கிற நேரம், குர்ஆன் இறங்குற நேரம் அவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஏன் திரும்பி பார்ப்பாங்கன்னா, நம்ம ஊர்ல இன்னைக்கு பேப்பர்ல பெரிய பொட்டை எழுத்துல கல்முனையில் ஒரு பெரும் கூட்டம், இன்னைக்கு ஜனாதிபதி வரப்போறாருன்னா எல்லாரும் பேப்பரை பார்ப்பாங்க, ஏதோ ஒரு விசியாசமான ஒரு செய்தி பெருசா இருந்தா. குர்ஆன் இறங்குற நேரம் அரபுகள் சொன்னாங்க, காதை பொத்துங்கண்டாங்க என்ற ஒரு அற்புதமான மெசேஜோட குர்ஆன் ஒரு பெரும் பிக்சரோட அல்லாஹ் அனுப்புறான், வேகமா எதிரிய டார்கெட் பண்ணி மிக கோபமா கட்டும் ஸ்பீடா சத்தத்தோட ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாகன்றான். அவ்வளவு பேரும் திரும்பி பார்ப்பாங்க, என்ன மெசேஜ் அல்லாஹ் சொல்றான், வேகமான குதிரை. எங்களுக்கு நம்ம ஊர்ல என்ன தெரியும், நம்ம இங்க மீனவர்கள் இருந்தா மீனை பத்தி பேசணும், இங்க பிசினஸ் மேன் இருந்தா பிசினஸ் பத்தி பேசணும், அவர்கள் குதிரையோடும் ஒட்டகத்தோடும் உறவாடக்கூடியவர்கள், அதை சத்தியம் எடுக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், குதிரையை படைச்சதை பத்தியா, அதையும் வேகத்தை சொல்றான். இந்த ஆயத்துக்கள் ஓதப்போக்கள் நம்ம கண்ணு முன்னாடி வெறியோடு வைராக்கியத்தோடு எதிரி முன்னாடி நிக்கிற நேரம் ஒரு பெண் குதிரைகள் வேகமா அது மூச்சரிக்கிற சத்தத்தோடு வேகமா ஓடுற ஒரு பிக்சர் அல்லாஹ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான். ஏன் யாரா, என்ன பாடம் நடத்தப்படுகிறது, வல் ஆதியாத் சூராவுல, ஃபல் மூரியாத்தி கதா ஃபல் முகீராத்தி சுக ஃபல் முகீராத்தி சுபஹா, அதிகாலை நேரத்தில் சுபோக நேரத்தில் காலை நேரத்தில் அந்த குதிரைகள் வேகமா விரைந்து ஓடக்கூடிய தீப்பு, அதாவது எல்லா இடத்துல என்ன செஞ்சிருவோம், வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாகன்றான், பாஞ்சு ஓடக்கூடிய குதிரை. அல்லாஹ் சொல்றான் அந்த இதுவும் வேகம் தான். ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்க பாக்குற நேரம் அந்த ஒவ்வொன்றும் வேகம், அந்த புழுதி கிளம்பிடும் அது ஓடுற நேரம். கட்டுமையா குதிரை ஓடினதுக்கு அப்புறம் குதிரை போனதே தெரியாது, அவ்வளவு வேகமா புழுதிய கிளப்பி விட்டிருக்கும். அந்த அது என்னத்தெல்லாம் சொல்லுவாராம், வேகம் வேகம் வேகம், எதிரியை நோக்கி டார்கெட்ல வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரை தீப்பொறியை கிளப்பிட்டு ஓடுது. கல்லில் போய் அதனுடைய பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்புது, அது ஓடுற நேரம் புழுதிகள் அப்படியே அதை சுத்தி வருகுது. எத்தனையோ பேர் கத்தியோடும் வாளோடும் நிக்கிற நேரம் அதை தூண்டி விட்டு அந்த எதிரிக்கிட்ட போங்கண்டா, அந்த வாள்களை மீறி போகக்கூடிய குதிரன்றான்ல அந்த ஜமா, அந்த கூட்டத்தை உடைச்சிட்டு போய் இங்கதான் ஆளை கொல்லணும்டா. அது எதையும் பார்க்காம எஜமானன் சொன்னதுக்காக வேண்டி ஓடி போயுது, அது போய் வெட்டுது. அதாவது எஜமானன் வெட்டுற அதுக்கு மேல இருந்து அந்த குதிரை தனக்கு கத்திப்படுமே சிந்திக்காம ஓடிச்சு. இது அப்படியே சொல்லி போட்டல சொல்றான், நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு நன்றி கேட்டு நடக்கிறான். முந்தி ஓதின ஆயத்துகளோடு இதுக்கு என்ன சம்பந்தம், என்ன சம்பந்தம் அல்லாஹ் சொல்றான், ஒரு குதிரைய தீனி போட்டு வளர்த்து, நம்ம ஊர்ல நாய் வளர்க்குற மாதிரி அங்க குதிரையை வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, சில பேர் மாடோட அவர் இறக்கமா இருப்பாங்க வீட்டுல வளர்த்தா, அது சொல்றதெல்லாம் கேக்குதுன்னு வாங்க. அதே மாதிரி அந்த குதிரைக்கு தீனி போட்டு வளர்த்தா அதிகாலையில போகணும்ன்ற எனக்கு சுபகுக்கு எலும்பேலான்னு குதிரை சொல்லாரு. எதிரியை நோக்கி போகணும்ன்ற எஜமானன் போகிற அந்த பயணத்துக்கு குதிரை ரெடி ஆகுது, அது வேகமா போகுது, அதனுடைய எல்லாத்தையும் மறந்து தன் எஜமானன் சொன்ன தூரத்துக்கு நோக்கி போகுது. அவ்வளவு எதிரிகள் நம்மளை நோக்கி இருக்கிற நேரம் அது வீரியமா வேகமா ஓடுது. இந்த எஜமானனுக்கு குதிரை இவ்வளவு கட்டுப்படுவது, அதிகாலையில எலும்பிச்சே போட்ட சாப்பாடுக்கு இப்படி நன்றி செலுத்திச்சே. மனிதா நீ சுபோக்கு எலும்புனியா, உனக்கு இறைவன் ஒரு டார்கெட்டை செய்கிற நேரம் செஞ்சியா, இன்னல் இன்சானலி ரப்பிஹி லக்கனூத், அவனுடைய ரப்புக்கு அவன் நன்றி கேட்டு நடக்கிறான். இதுக்கு என்ன எவிடன்ஸ், என்ன ஆதாரம், வைன்னஹு அலா தாலிகல ஷஹீத், அதுக்கு அவன் தான் சாட்சி, நீயே சாட்சி அப்பா. அலம் நஜ்அல் லஹு அய்னைன், ரெண்டு கண்களை உனக்கு தரவில்லையா நல்லா கேட்கிறான். வலி ஷானு வஷஃபத்தைன், ஒரு நாக்கு ரெண்டு உதடுகளை தரவில்லையான்னு கேட்கிறான். இதெல்லாம் கேட்கறதுக்கு பதில் என்ன தெரியுமா, ஆமையா அல்லாஹ் நீ தந்திருக்கிற இது இல்ல, அல்லாஹ்வை கண்டு கொண்டு நம் சஜதாவுல கீழே உலனம் அல்லாஹ்வுடைய இல்லையார்கள். இதற்காக வேண்டி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அழகான பாடத்தை நடத்துறான். நீ தீனி போட்டு வர்ற குதிரை அவ்வளவு வேகமா போகுது, நாலு வால் வெட்டி வெட்டினா நிக்கல, நீ சொல்ற இடத்துக்கே அது போகுதுண்டா. உன் இறைவன் உனக்கு கட்டளையிடுற நேரம் உன்னால முடியுதா, குதிரை மாதிரி நீ செய்யறியா. இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடம் நடத்துறான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவில் நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறணும்டா, அது சிந்தனையில் தான் நமக்கு அதை செய்யலாம். நம்ம லைஃப்ல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறதுக்கு டைம் கொடுக்கிற மாதிரி சில ஜிக்கர்களுக்கு நேரம் கொடுத்துட்டே இருக்கணும். அல்லாஹ் இந்த வானம் பூமி எப்படி படைத்தான், அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன் நார். மூமின்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன், அவர்கள் நின்ற வண்ணம் சிந்தித்துட்டு இருப்பார்களாம், ஜிக்ர் செய்வார்களாம். ஜிக்ர்னா சிந்திக்கிறது, நின்ற வண்ணம் சிந்திப்பார்களாம், வகுஊதா உட்கார்ந்து கொண்டு யோசிப்பாங்களாம், வஅலா ஜுனூபிஹிம் சாய்ந்து கொண்டு யோசிப்பாங்களாம். என்ன யோசிப்பாங்களா அவங்க, எதை யோசிப்பாங்களா, வயத்து ஃபக்கருன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி எப்படி அப்பா படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு யோசிப்பாங்களா. இப்படி யோசிக்கிறது இபாதத் தான். நம்ம வானம் பூமி படைக்கிறத பத்தி யோசிக்கிறோம் பாருங்க, இது இபாதத் தான். முடிஞ்சல சொல்லுவாங்களா, ரப்பனா என் ரப்பே மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எதையும் நீ வீணுக்கு படைக்கவில்லை இறைவா, சுபஹானக, நீ பரிசுத்தமானவன் இறைவா, ஃபக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுன்னு சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த நன்றி செலுத்துதல் எப்படி இருக்கிறோம் என்பதை ஃபர்ஸ்டா குர்ஆன்ல இருந்து பெற்றோர்கள் விஷயத்திலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நியமத்தை புரியணும்டா அல்லாஹ் அற்புதமான ஒரு பாடம் நடத்துறான். தாய் தகப்பனை பத்தி சொல்ற நேரம், ரெண்டு பேரும் அவ கிலாகுமா, ஒரு ஆள் அகதுமா அல்லது அவ கிலாகுமா, வயது வயது முதிஞ்ச உங்க உமா அல்லது உமாவும் வாப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட இருக்கிற நேரம் இந்த கல்கிபர், அவங்க ரொம்ப வயசு போயிட்டாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் உங்களோட நிக்கிறானே, நீங்க எப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் ஒரு துஆ சொல்லி தரான். என்ன கேட்கணுமா? ரப்பனா ரப்பிரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரான்னு துவா கேட்கணும். இந்த துவாவை எப்படி கேட்கணும், என்ன சந்தர்ப்பம் நல்லா சொல்றான். ஏன் நம்ம நன்றி உணர்வு கொஞ்சம் பாருங்க. ரெண்டு பேரும் வயது முதிர்ந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஹர்ஹுமா, அவங்க ரெண்டு பேரும் விரட்டாதீங்கன்றான். வயசு போக போக ஒரு வயது முதிர்ந்த தாயின் தகப்புன்னு பேசுற நேரம் தொல்லையா போயிடும். இவங்க என்ன உளர்றாங்க, இவங்களுக்கு ஒண்ணும் புரியாதா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறாங்களே, உமா இருந்தா வீட்டுல பிரச்சனையே, உமாவுக்கு இப்ப 80, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி ஒரு கட்டம் வருமா? அந்த கட்டம் வர்ற நேரம் அவங்க பேசுறது நமக்கு பிரச்சனையா போயிருமா? அவங்க நடக்கிறது நமக்கு பிரச்சனையா போயிருமா? குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு நாமளே சொல்லிடுவோம், அந்த நேரத்தில் அவங்களை விரட்ட தோணுமா? அப்படிப்பட்ட கட்டத்தில் எல்லாம் சொல்றோம், வலா தென்ஹருமா, அவங்களுக்கு அதாவது வெளியிறங்குங்க என்று நீங்க சொல்ல தோன்ற மாதிரி இருக்கு. சின்ன புள்ள மலஜலம் கழிச்சிடும், அதுக்கு மறைக்கிறதுக்கு எந்த தேவையும் இல்லை, உணர்வும் இல்லை. இவர் நல்ல பெரிய ஆளா இருப்பாரு, ஊருக்கே பெரிய ஆச்சியார் இருப்பாரு. வயசு போக போக அவருக்கே தெரியாது நான் மறைச்சிட்டேனா இல்லையாண்டு. அவர் மெல்ல மெல்ல கூண்புல ஆரம்பிச்சிருவாரு. எப்படி தாய் வயிற்றுல இருந்து வெளியே வரப்புகள் உணர்வற்று இருந்தாரோ அவருக்கு எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும். இருந்த இடம் தெரியாது, சாப்பிட்டேனான்னு தெரியாது, நிறைய பேருடைய பெயர்கள் மறந்துடும். அந்த மாதிரி கட்டத்துல சீ என்று சொல்ல தோணும். மலைச்சலம் கழிச்சுங்க, இப்பதானே சுத்தப்படுத்தினேன், அதோட ஏன் அங்க நடக்கிறீங்க, ஏன் அடுத்த வீட்டுல போய் இதை பேசினீங்க? அல்லாஹ் சொல்றான், இப்படியான ஒரு கட்டம் வர்ற நேரம் உங்களுக்கு நன்றி மறந்துடுவீங்க. உங்க உமா யாரு, சின்னத்துல உங்களை போட்டு துவைச்சு சுத்தப்படுத்தி அழகா உங்களை சீவி சிங்காரிச்சு அழகா அனுப்பினவங்க, நீங்க உளுந்தா தேம்பி தேம்பி அழுதவங்க, உங்களுக்காக வேண்டி தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சவங்க, உங்களுக்கு சாப்பாடு தீத்தி விட்டு மிஞ்சதை சாப்பிட்டவங்க, பிறநாளுக்கு உங்களுக்கு உடுப்பு தந்தவங்க, இப்போ உங்க முன்னாடி நீங்க சின்னத்துல எப்படி அவங்க சின்னவங்களா மாறிட்டாங்க. அவங்க வயசு 80, அவங்க இப்ப 2 வயசு புள்ள மாதிரி அங்கேயே மலஜலம் கழிப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்க சங்கமிச்சா நீங்க மறந்துடுவீங்க. அவங்க யாருன்னு நீங்க மறந்துடுவீங்க, உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துடுவீங்க, உங்களுக்கு கோபம் வரும். வலா தக்குல்லஹுமா உஃப் சீ என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லாதீங்க. 100 தடவை சீ என்று சொல்ல தோணும். ஏன் இப்படி பண்ணினீங்க, சின்னதோட சண்டை பிடிப்பாங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க தோணும். அல்லாஹ் சொல்றான், நோ, அவங்க யாரு தெரியுமா, உங்க தாய் தகப்பன். வலா தக்குல்லஹுமா உஃப் சங்கையாக பேசட்டுமா, உம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும், அப்படி சங்கையான முறையில சீ என்ன பண்றீங்க, அப்படி பேசக்கூடாதாம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், இறக்கம் என்ற ரெக்கையை தாழ்த்துங்க. இப்ப அல்லாவிடம் கேட்கணுமா துவாவை, ரப்பிர்ஹம்ஹுமா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யாரா இந்த ரெண்டு பேருக்கும் நீ இறக்கம் காட்டு. எப்படி இறக்கம் காட்டணும் தெரியுமா, எங்களுக்கு சின்னத்தில் எப்படி இறக்கம் காட்டினார்களோ, எங்களை எப்படி பார்த்தார்களோ அப்படி இறக்கம் காட்டு. கல்புல அல்லாஹ் எதை எடுத்து வைக்கிறான்னு வளங்க துவால, நீங்க சின்னத்துல இருந்து உழுவுற நேரம், நீங்க சின்னத்துல உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போன நேரம், 4 நாள் நீங்க ஹாஸ்பிட்டல நிக்கிற நேரம், அவங்களுக்கு 4 நாள் தண்ணி குடிக்க மறக்கிற நேரம், பசியே வரல, அவ்வளவு பாசத்தோடு உங்களோட இருந்தாங்களே உங்க உம்மா, அவங்களுக்கு நன்றி கட்டு நடக்காதப்பா. ரப்பிர்ஹம்ஹுமா சின்னத்தில் ரக்கமா ரப்பயானி சகீரா, சின்னத்தில் எப்படி எங்களை பார்த்தார்களோ அப்படி அவர்களுக்கு அருள் புரியா அல்லான்னு கேட்கட்டும். இது ஏன் குர்ஆன் இதை சொல்லுதண்டா, நாம் நன்றி மறந்துடுவோம் என்பதனால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றி உள்ளவர்களாக நம்ம மாறணும்டா. இறைவன் யார் என்பதை நாம் புரியணும். இது தாய் தகப்பன் விஷயத்தில் இப்படி என்றா, இறைவன் விஷயத்தில் நம்ம நேரத்தை ஒதுக்கி ஜிக்ர் செய்யணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இறை அக்குறை என்று பேசினா அது இந்த குத்துபா இடம் தராது, அது மிகப்பெரும் கடல். உங்களுக்கு ஒரு வேலை தந்தாச்சு, ஸ்கூல்ல உள்ள பிள்ளைக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கற மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை, அல்லாஹ் செஞ்ச நியமத்தை ஒவ்வொன்றா எண்ணணும். இது அல்லாஹ்வோட நியமத், இது அல்லாஹ்வோட நியமத், இது அல்லாஹ்வோட நியமத் என்று ஒவ்வொன்றா எண்ண ஆரம்பிச்சுங்க. லா துஹ்ஸுஹா என்ற ஒரு ஆள் கூட்டி வாங்க உலகத்துல, நான் எண்ணி முடிச்சிட்டேன், 10 கோடி இல்ல 4 மில்லியன் 4 ட்ரில்லியன் சொல்றால கூட்டி வாங்க பார்ப்போம். அருள்களை எண்ணினால் அது என்னவே இயலாதென்றான் அல்லாஹ். அதுல ஒரு சிலதைத்தான் நம்மளால பேச முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்ல இருந்து. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரிஸ்க் அளக்காமல் எந்த ஒரு மிருகமும் இல்லை என்றான் அல்லாஹ். நாமளா போய் காட்டுல யானைக்கு சாப்பாடு போடுறோம்? நாமளா
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
2: muslimvanoli.com.
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவனுடைய புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா ويخلق ما يشاء ويختار ما يشاء. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை படைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததில் நாடியதை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ்விற்கென்று தனி முறை இருக்கிறது, யாரும் அந்த முறையில் கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களை படைத்தான். அந்த 7 வானங்களில் அல்லாஹ் 7வது வானத்தை விசேஷப்படுத்தினான். ஏன் என்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடான கோடி மலக்குகளை படைத்தான். பைத்துல் மஹ்மூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7வது வானத்தில் அல்லாஹ் பைத்துல் மஹ்மூரை வைத்திருக்கிறான். அந்த பைத்துல் மஹ்மூரில் 70,000 மலக்குகள் ஒவ்வொரு நாளும் உள்ளே நுழைகிறார்கள் அல்லாஹ்வை தொழுவதற்காக. மீண்டும் அந்த இல்லத்திலிருந்து அவர்கள் திரும்பி வந்தால் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. உலகம் ஆரம்பித்ததிலிருந்து உலகம் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் செல்கிறார்கள் என்றால் மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன? அவ்வளவு கோடிக்கணக்கான மலக்குகளை அல்லாஹ் படைத்தாலும் 3 மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? சாஹிபுல் வஹி, வஹிக்குரிய சொந்தக்காரர், அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை கொண்டு வருவார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சாஹிபு சூர், சூரை ஊதக்கூடிய மலக். மீகாயில் யார்? சாஹிபுல் கத்தர், மலையை நிர்ணயிக்கக்கூடிய மலைக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளில் 3 மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஏனென்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்களை உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இனிமேலும் படைக்கப் போகிறான். அத்துணை பேரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை ரசூல்மார்களை அவர்களிடமிருந்தே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வானத்திலிருந்து அவர்கள் அனுப்பப்படவில்லை. இந்த பூமியில் மனிதர்களும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்களும் ரசூல்மார்களும். அத்துணை ரசூல்மார்கள் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினாலும் அதில் 5 பேரை மட்டும் அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். உலுல் அஸ்மி மினர் ருசுல், 5 நபிமார்கள் விசேஷமானவர்கள் எல்லா நபிமார்களை விடவும். யார் அவர்கள்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா, நபி ஈசா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசேஷமாக்கினான் எல்லா நபிமார்களை விடவும். அந்த 5 அல்லாஹ் 2 தன்னுடைய நண்பராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2 அல்லாஹ் 1 மேலும் விசேஷப்படுத்தினான். அவரை போன்ற படைப்பை அல்லாஹ் இந்த பூமியில் அவர்களுக்கு முன்னாலும் படைக்கவில்லை, இனிமேலும் அல்லாஹ் படைக்கப் போவதில்லை. யார் அவர்கள்? இந்த பூமியில் நாம் இருக்கிறோமோ அந்த பூமியில் பிறந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12 மாதங்களை படைத்தான், அதில் ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எத்தனையோ இரவுகளை அல்லாஹ் ஆக்கினான், அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் பல இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். அந்த இடங்களில் தன்னுடைய ஊராக, தன்னுடைய அருள் முழுமையாக இருக்கக்கூடிய ஊராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான் மக்காவை. மக்கா அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்டது, அல்லாஹுவால் தன்னுடைய ஊராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த ஊரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபாவை ஆக்கினான். காபா அல்லாஹ்வுடைய இல்லம். எத்தனையோ இல்லங்கள் இந்த பூமியில் அமைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய இல்லமாக விசேஷமாக அல்லாஹ் காபாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புத்தகம் அல் குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் உத்யல் இன்னாஸ், மக்களுக்காக அமைக்கப்பட்ட இல்லத்தில் முதலாவது இல்லம் எது? காபா, அல்லாஹ்வுடைய இல்லம். லல்லதி பி பக்கத்தம் முபாரக், பரக்கத் பொருந்திய இந்த மக்காவுடைய நகரில் அல்லாதை அமைத்தான். மக்காவுடைய இன்னொரு பெயர் இந்த மக்காவில், இந்த பரக்கத் பொருந்திய இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஹுதல் லில் ஆலமீன், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த மக்காவில் அல்லாஹ் அமைத்த அந்த பரக்கத் பொருந்திய பூமியில் பல அத்தாட்சிகள் உண்டு. ஆயாத்தும் பையினாத், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஏராளம் இங்கே நிரம்ப கிடக்கிறது. அதில் ஒன்று மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்காம், அதற்கென்று தனி கண்ணியம் இருக்கிறது. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனும், அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை அமைப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த அந்த கல் அது மக்காம் இப்ராஹிம், அவர்கள் நின்ற இடம் அது. அந்த இடத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சி என்கிறான். மேலும் சொல்கிறான், வமன் தஹலஹு கான அமினா, யார் அந்த பூமியில் நுழைகிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் அமைதி அளிக்கப்படுவார்கள், எந்த தீங்கையும் யாரும் அவர்களுக்கு அழித்துவிட முடியாது. சுபஹானல்லாஹ், இந்த மக்காவில் எந்த தீங்கும் நுழைய முடியாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாக்கிறான். யாருக்கு வாய்ப்பு இருக்குமோ, செல்வத்தாலும் உடலாலும், அவர் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி ஹஜ் செய்வது அவர் மீது கடமையாகும். ஒமன் கஃபர் ஃபஇன்ன அல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், யார் செல்வம் இருந்தும் உடல் வலிமை இருந்தும் ஹஜ்ஜை மறுக்கிறாரோ அவரிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகில உலகத்தாருடைய தேவையிலிருந்தும் தூரமானவன், அவர்களை குறித்த எந்த கவலையும் அல்லாவிற்கு கிடையாது, அவர்கள்தான் மறுப்பாளர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் பலத் என்று அழைக்கிறான் இந்த ஊரை. அல்லாஹ் இந்த பலதின் மீது தன்னுடைய சத்தியத்தை அல்லாஹ் ஆக்குகிறான். மேலும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி ஹரமன் ஆமினா, ஹரம் புனிதமாக்கப்பட்ட எல்லை அது, ஆமினன் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது, நிம்மதி அளிக்கக்கூடியது. யாருடைய துஆவால்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இந்த இறை இல்லத்தை அமைத்ததற்கு பிறகு அல்லாஹ்வை அழைத்தார்கள். வ இத் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த பூமியை நீ ஆக்கு அமைதி அளிக்கக்கூடியதாக. அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். வஜ்னுபினி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு தூரமாக்கி விடு என்று கேட்டார்கள். அந்த துஆவிற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக புனிதமாக்கப்பட்ட பூமி இது, அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக அமைதியாக்கப்பட்ட பூமி, அவர்கள் வாழ்ந்த பூமி, அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் வளர்ந்த பூமி இது. அவருடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மக்காவுடைய சிறப்புகளை ஏராளம் சொன்னார்கள். இந்த மக்காவை அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது இன்னும் பல இடங்களில் சொன்னார்கள், வல்லாஹி இன்னக்கி லகைரு அஹ்லில் அர்த், லகைரி வல்லாஹி இன்னக்கி லகைரு அர்தில்லா, நீதான் இந்த பூமியிலேயே மக்காவே அல்லாஹ்வுடைய பூமியில் மிக புனிதமான பூமி, மிக சிறந்த பூமியாவாய். வஹப்பு அர்தில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமிகளில் அல்லாஹ்விற்கு விருப்பமான பூமி அது, நீதான். மக்காவிடத்தில் பேசுகிறார்கள், வலௌல அன்னி உஹ்ரிஜ்து மின்கி மா கரஸ்து, உன் கூட்டம் என்னை வெளியாகி இருக்கவில்லை என்றால் நான் வெளியாகி இருக்க மாட்டேன். யாரை சொன்னார்கள்? உன் கூட்டம் குறைசிகள், மக்காவாசிகள், உன் கூட்டம் என்னை மக்காவில் இருந்து வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் வெளியே போய் இருக்க மாட்டேன், உன்னோடு இருப்பதுதான் எனக்கு விருப்பம், ஆனால் உன் கூட்டம் என்னை வெளியாக்கி விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றியின் போது சொன்னார்கள், இன் அல்லாஹ் ஹர்ரம மக்கத்த யௌம கலக சமாவாத்தி வல் அர்த். சுப்ஹானல்லாஹ், வானம் பூமிகளுடைய படைப்பின் போதே அல்லாஹ் இந்த மக்காவை புனிதமாக்கி விட்டான். வானம் பூமிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த போதே இந்த மக்காவை அல்லாஹ் புனிதமாக்கி விட்டான். மறுமை வரை அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட பூமி மக்காவாகும். மறுமை வரை அதனுடைய புனிதத்தை யாரும் கெடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாப்பான். லம் தஹில்ல லியஹதின் கப்லி வலா தஹில்லு லியஹதின் பஅதி, எனக்கு முன்னாலும் பின்னாலும் இந்த புனிதத்தை மீறுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அங்கு இருக்கக்கூடிய வேட்டையாடக்கூடிய விலங்கினங்கள் இருந்தால் அதை விரட்டாதீர்கள். அங்கு ஏதாவது பொருள் கீழே கிடந்தால் அதை அறிவிப்பவரிடத்தில் ஒப்படைக்காமல் நீங்கள் எடுக்காதீர்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு விளையக்கூடிய புற்பூண்டுகளை நீங்கள் பிடுங்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹரமிற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பூமியில் எம்மை ஆக்கியிருக்கிறான். அந்த பூமியில் சில நாட்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். எந்த பூமியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கினார்களோ, எந்த பூமியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார்களோ, எந்த பூமியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வளர்ந்தார்களோ, அந்த பூமியில் வாழ்வதற்கு, அந்த பூமியில் சில நாட்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். இது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள். இதில் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான கண்ணியம் இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது. இந்த ஹரமுக்கென்று கண்ணியம் இருக்கிறது. அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட பூமி, யாரும் இதை புனிதமாக்கவில்லை, அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் புனிதமாக்கினான் இந்த பூமியை. இந்த ஹரமிற்கென்று தனி கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை எல்லோரும் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். ஜாலிக உமை யுஅஸ்ஸிம் ஷஆஇரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். உள்ளத்தில் இறையச்சம் இருப்பதற்குரிய அடையாளம் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பாதுகாப்பார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். ஆயாத்தும் பையினாத் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாம் இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பல இருக்கிறது. அதில் உள்ளது எது? மகாம் இப்ராஹிம். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. இப்ப ஹரம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, கஅபா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அங்கே தவாஃப் செய்யக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அங்கு இருக்கக்கூடிய இந்த பூமி முறுக்க மக்காவுடைய எல்லை பகுதியில் அனைத்தும் அல்லாஹுடைய அத்தாட்சிகள். இப்ப இதை பாதுகாப்பது உள்ளத்தில் இறையச்சம் இருப்பதற்குரிய அடையாளம். யாருக்கு இறையச்சம் இல்லையோ அவர்தான் இந்த பூமியுடைய கண்ணியத்தை பாதுகாக்க மாட்டார். இந்த பூமியில் பொய் பேசுவார், இந்த பூமியில் புறம் பேசுவார், இந்த பூமியில் தவறான காரியங்களில் ஈடுபடுவார், பாவங்களை செய்வார், குற்றங்களை செய்வார். இவர்கள் எல்லோரும் இந்த ஹரமின் கண்ணியத்தை பாதுகாக்காதவர்கள். இவர்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பாராக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், லா தஸாலு ஹாதிஹில் உம்மா பிஹைர், என்னுடைய உம்மம், என்னுடைய சமூகம் நன்மையில் நிலைத்திருக்கும் எதுவரை இந்த அவ்வமு ஹாதிஹில் ஹுர்மா, இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் வரை என்னுடைய சமூகம் தொடர்ச்சியாக நன்மையில் நிலைத்திருக்கும். எப்போது இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதோ, பாதுகாப்பதை இழக்கிறதோ, அவர்கள் அழிந்து விடுவார்கள். ஹரமுடைய கண்ணியத்தை எப்போது என்னுடைய சமூகம் பாதுகாப்பதை தவறுமோ, ஹலகு, அவர்கள் அழிந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹரமுடைய கண்ணியத்தை உள்ளத்தாலும் செயலாலும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாவில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஹரமின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். உள்ளத்தில் எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நடையுடைய எட்டும் கூட ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். சப்தங்களை உயர்த்துவதாக இருந்தாலும் சரி, தாழ்த்துவதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, கண்ணியம் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதை அனைத்தையும் இந்த ஹரமில் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட கடமையாகும். இரண்டாவது மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, எந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்கினானோ, எந்த இடத்தில் அல்லாஹ் முழுமையாக்கினான், அரஃபாவில். அரஃபா எங்கே இருக்கிறது? மக்காவில். எந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்கினானோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே குர்ஆன் சுன்னா அனுமதிக்காத செயல்களை செய்யக்கூடாது. மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய செயல் உறுதி அது. ஏன்? குர்ஆன் சுன்னா எதை சொன்னதோ அதுதான் நம்முடைய மார்க்கம். குர்ஆன் சுன்னா எதை சொல்லவில்லையோ அது நன்மையாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய வழிகாட்டல் அல்ல, நம்முடைய மார்க்கம் அல்ல. எவ்வளவோ புதுமையான இந்த மார்க்கத்தில் செய்யப்படக்கூடிய செயல்களை ஹரமில் பார்க்கிறோம், தவாஃபுடைய நிலையில் பார்க்கிறோம், மக்காம் இப்ராஹிமில் அவர்கள் செய்யக்கூடிய புதுமைகளை பார்க்கிறோம். சஃபா மருவாவில் செய்யக்கூடிய புதுமைகளை பார்க்கிறோம். தவாஃபில் முதல் சுற்றுக்கு ஒரு துஆ ஓதுகிறார்கள், இரண்டாவது சுற்றுக்கு ஒரு துஆ ஓதுகிறார்கள், மூன்றாவது சுற்றுக்கு என்று தனி துஆ ஓதுகிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஓத சொன்னார்கள் என்று கூறுகிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். தவாஃபிற்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு துஆவையும் கற்றுக் கொடுக்கவில்லை. ருக்னுல் யமானி ஹஜ்ஜுல் அஸ்வத் வரும் வரைதான் ரப்பனா அத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வக்கினா அஸாபன்னார். ஹஜ்ஜுல் அஸ்வதை பார்க்கும் போது மட்டும்தான் கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லது அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டுமே தவிர ருக்னுல் யமானியையோ அல்லது மற்ற இடங்களையோ பார்த்து சொல்லக்கூடாது. ஹஜ்ஜுல் காபாவை தொட்டால், காபாவை தேய்த்தால் உடம்பில் பரக்கத் என்று நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் எதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் சொல்லப்படவில்லை. காபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு துஆ கேட்பதால் துஆ அங்கீகரிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்படவில்லை. சஃபா மலைக்கு வந்தால் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்துகிறார்கள். அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்படவில்லை. எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் முழுமையாக்கப்பட்டதோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. நன்மை எது? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதுதான் நன்மை. தீமை எது? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததுதான் தீமை. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொன்னார்கள், குல்லு பிதஅத்தின் தலாலா, எல்லா புதுமைகளும் வழிகேடுதான். வ இன் ரஆஹன் நாஸு ஹஸனா, மக்கள் அதை நன்மையாக பார்த்தாலும் சரி. எவ்வளவு நுணுக்கமாக சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்கள் அதை செய்தார்கள் என்பதை பாருங்கள். ஒரு தோழர் தும்புகிறார் இப்னு உமருக்கு முன்னால் ரழியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ் தும்பிரான என்று சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்தை சொல்கிறார் தும்பிய போது. இப்னு உமர் அழைத்தார்கள், ரசூலுல்லாஹ் தும்பிய போது அல்ஹம்துலில்லாஹ் என்று மட்டும் தானே சொன்னார்கள், நீங்கள் ஏன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சேர்த்து சொல்கிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ், தவறாது. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொல்வது தவறா? ரசூலுல்லாஹ்வின் மீது தும்பினால் ஸலவாத் சொல்வது தவறா? தவறுதான். எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு வழிகாட்டி இருக்கவில்லை என்றால் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அதை தெளிவாக பார்த்து சொன்னார்கள். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் இவர் வந்து கேட்கிறார், நான் மதீனாவில் இருந்து உம்ராவிற்கு செல்ல போகிறேன், ஆனால் எனக்கு விருப்பம் மஸ்ஜித் நபவியில் அல்லாஹ்வுடைய தூதர் கபர் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து இஹ்ராமை அணிவது. இஹ்ராம் என்பது இதல்ல, ஆடை அணிவதல்ல, வாயால் லப்பைக் உம்ரத் என்று நியத் வைப்பதுதான் இஹ்ராமுடைய நிலை. இந்த நிலையை நான் எப்போது மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்? ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியிலிருந்து கபரில் இருந்து. மாலிக் ரஹிமகுல்லா சொன்னார்கள், நான் ஃபித்னாவை பயப்படுகிறேன். அவர் சொன்ன என்ன ஃபித்னா இருக்கிறது? சில மைல் தூரம் துல் ஹுலைஃபா மதீனாவுடைய எல்லை மஸ்ஜித் நபவி, அதற்கும் இடைப்பட்ட தூரம் சில மைல் தூரங்கள் தானே. சில மைல் தூரங்களை அதிகப்படுத்துவதால் என்ன குழப்பம் ஏற்பட போகிறது? மாலிக் ரஹிமகுல்லா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அளவை குறைத்திருக்கும் போது அதை அதிகப்படுத்துவதை விட என்ன ஃபித்னா இருக்கிறது? அந்த கிலோமீட்டரை அல்லாஹ்வுடைய தூதர் குறைத்து நிர்ணயித்திருக்கும் போது நீ அதிகப்படுத்துவதை விட என்ன ஃபித்னா இருக்கிறது? ஃபலியஹ்தர் அல்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி அன் துஸீபஹும் ஃபித்னா என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி எச்சரித்தார்கள் அவர்களை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தில் எதை நன்மை என்று சொன்னானோ அதுதான் நன்மை. இந்த மக்களை பார்த்தால் எதை எடுத்தாலும் நன்மை என்று செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பார்கள். இப்போ குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் இங்கே நாம் வாழும்போது நன்மைகளை செய்ய வேண்டும். ஒருவர் ஒரு செயலை செய்கிறார், அதை சரி காண வேண்டும் குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறதா இல்லையா என்று இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் இந்த ஹரமில் நாம் வாழ்வது. இந்த அருளை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரித்தே தீருவான். அருள்கொடைகளுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணையை வைத்தே தீருவான். உலகத்தில் எத்தனையோ பேர் செல்வம் இல்லாமல், வசதி இல்லாமல், உடல்நிலை சரியில்லாமல் ஹஜ்ஜுக்கு உம்ராவிற்கு வர முடியாத நிலையில் இருக்கும்போது அல்லாஹ் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்து இங்கே வர வைக்க வேண்டும்? உங்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இங்கே வர வைத்ததற்குரிய காரணம் அல்லாஹ்விற்கு தெரியும். இந்த காரணத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். உனக்கு ஏன் இந்த வாய்ப்பை கொடுத்தேன்? இந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்பதை அல்லாஹ் விசாரித்தே தீருவான். என்ன அமல்களை செய்தாய், ஏன் இந்த அமல்களை செய்யவில்லை? நன்மைக்குரிய காரியங்கள் என்று உம்ராவிற்கு வந்தாயே, எந்த நன்மைக்குரிய காரியங்களை செய்தாய்? இந்தியாவில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் ஹரமில் வந்ததற்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லை என்றால் வணக்க வழிபாடுகளில் நஷ்டம் யாருக்குதான்? நமக்குதான் நஷ்டம். இந்த பயணம் நஷ்டமாக யாருக்கு மாறிவிடும்? நமக்கு மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயணமாக இந்த பயணத்தை நாம் ஆக்கிக் கொண்டிருக்க வேண்டும். இபாதத்துகளில் முன்னேறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பாக இந்த பயணத்தை நாம் கருத வேண்டும். ஏதோ காசு இருந்தது, செல்வம் இருந்தது, உம்ராவிற்கு கிளம்பினோம், உம்ராவை முடித்தோம், அவ்வளவுதான். அடுத்து நம்ம மற்ற வேலைகள் இருக்கிறது, ஊருக்கான சாமான்களை வாங்க வேண்டியிருக்கிறது, ஊருக்காக பக்கத்து வீட்டில் அது சொல்லி இருக்கிறார்கள், என்னுடைய உறவினர் அதை சொல்லி இருக்கிறார் என்பதை தேடி தேடி சென்று வாங்குவதற்காக நாம் இங்கே மக்காவிற்கு வரவில்லை. இபாதத்தை மட்டும் நோக்கமாக கொண்டுதான் இந்த பயணம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மூன்று பள்ளிகளை தவிர வேறு எங்கும் இபாதத்திற்காக பயணம் மேற்கொள்ள கூடாது. லா தஷுத்து ரிஹால் இல்லா மின் தலாஸ், அதில் ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம். இப்ப இந்த பள்ளியில் அமர்ந்திருப்பது, இந்த பள்ளியுடைய எல்லையில் வாழ்வது இபாதத்திற்காக, அதில் குறிப்பாக பேணப்பட வேண்டிய இபாதத்தை தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்றிலிருந்து இன்று வரை உங்களுக்கு ஒரு ஓய்வு காலம் கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். உங்களை நான் சந்திக்கவில்லை, நீங்களும் என்னை பெரும்பான்மையாக சந்திக்கவில்லை. இனிமேல் அப்படியெல்லாம் இருக்காது இன்ஷா அல்லாஹ். இனிமேல் ஒவ்வொன்றும் கண்காணிக்கப்படும், கவனிக்கப்படும். நீங்கள் இபாதத் செய்யவில்லை என்றால் வழிகாட்டப்படும், செய்யுங்கள் என்று. அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. மூத்தவர்கள் இருக்கிறீர்கள், சின்னவர்களாக இருந்தால் கம்பை எடுத்து அடித்து இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள் ஏராளம் சொன்னார்கள். இங்கே செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்னவெல்லாம், அதில் குறிப்பான இபாதா அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு ஃபர்தான தொழுகைகளை மஸ்ஜிதுல் ஹராமில் நிறைவேற்றுவது. அதுவும் யாருக்கு பின்னால், குர்ஆனை ஓதி திறம்பட கற்று உலகமெல்லாம் அவர்களுடைய நாவிலிருந்து ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்பதற்காக தங்களுடைய வீடுகளில் டிவி ஆன் செய்து வைத்து அவர்கள் எப்போது தொழுகை ஆரம்பிப்பார்கள், எப்போது குர்ஆனை கேட்போம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது அதை நேரடியாக கேட்டு அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுவதற்கு, அதுவும் காபாவை முன்னோக்கி அல்லது காபாவை பார்த்து தொழுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பை கொடுத்தது மிகப்பெரிய அருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் அமல் அஃதல், அமல்களில் சிறந்தது எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாது லி வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். எப்போ தொழுதல்? அஸ்ஸலாது லி வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். தும் ஐ அல் பிர்ருல் வாலிதீன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். தும் ஐ அல் ஜிஹாது ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுதல். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை விட மேலான அமல் அது, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதல் என்ன நன்மை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபி மஸ்ஜிதில் ஹராம் அஃதலு மின் மீஅத்தி அல்ஃப் ஸலா, ஒரு லட்ச நன்மைகளுக்குரியது. சலாத்துன் ஃபி மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுவது ஒரு லட்ச நன்மைக்குரியது. ஃபர்தான தொழுகையை தொழுதால் மற்ற தொழுகைகளை தொழுவதை விட ஒரு லட்ச நன்மை அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தொழுகைக்கு கொடுக்கிறான். நேரம் தவறாமல் இக்காமத்திற்கு முன்னதாகவே பள்ளியில் ஆஜராகி ஃபர்தான தொழுகைகளை நிறைவேற்றுவது நம் மீது கடமையாக்கி நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் அதை இந்த நேரங்களில் ஆக்கிக் கொள்ள வேண்டும், உறுதியெடுக்க வேண்டும். இக்காமத்திற்கு முன்னால் இமாம் சஃபில் எழுந்து நிற்பதற்கு முன்னால் நான் பள்ளிக்கு சென்று சஃபில் ஆஜராகி இருப்பேன் என்ற உறுதியை நாம் எடுக்க வேண்டும். நம்ம எப்படி இக்காமத் எப்ப சொல்லுவாங்கன்னு சொல்லி ரூம்ல கேட்டுட்டு இருந்து இறங்கி வந்து கீழே தொழுதல் மேல போயிடக்கூடாது. அதற்காக நாம் இங்கே வரவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் வீட்டிலிருந்து உதூ செய்து அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒரு இல்லத்தை நோக்கி நடக்கிறான், ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக. ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எப்போ நடப்பான் வீட்டிலிருந்து? தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகா? உதூ செய்து கொண்டு தொழுகைக்கு அவர்கள் ஆஜராகுவதற்கு முன்னதாகவே அவன் ஃபர்தான தொழுகையை தொழுவதற்காக முன்னே செல்கிறான். அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு எட்டு அவனுடைய பாவத்தை போக்கும், அடுத்த எட்டு அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தும். இது சாதாரண பள்ளிகளுக்கு செல்வது. இப்ப ஹரமில் செல்லும் போது அதுக்குடைய நன்மைகள் ஏராளமாக அல்லாஹ்வால் கொடுக்கப்படும். முஃமின்கள் யார்? வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகை அவர்கள் பாதுகாப்பார்கள். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளியில் ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் பள்ளிக்கு அழைக்கப்பட்ட பிறகு பள்ளியை நோக்கி வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை எல்லாம் நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று சொன்னார்கள். ஹரமில் இருந்து கொண்டே ஃபர்தான தொழுகைகளுக்கு பள்ளியில் சென்று ஹரமில் நுழைந்து தொழ முடிய வாய்ப்பை நாம் கொடுக்கவில்லை என்றால் அது யாருக்குதான் நஷ்டம்? எமக்கு நஷ்டமாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மன் ஹாஃபத அலைஹா, யார் தொழுகையை பாதுகாக்கிறாரோ, காணத்துலஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாதன் யௌமல் கியாமா, அது சாட்சியாக வெற்றியாக வெளிச்சமாக நாளை மறுமையில் வரும். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவருக்கு அது வெளிச்சமாக உதவியாக வெற்றியாக வராது. நாளை மறுமையில் அவன் ஃபிரௌனுடன் காரூனுடன் உபை இப்னு கலப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு எழுப்பப்படுவான். தொழுகையை பாதுகாத்தல் என்றால் ஜமாஅத்துடைய நேரத்தை பாதுகாத்து தொழுதல், அதான் தொழுகையை பாதுகாத்தல். இமாம் ஜமாஅத்தை தவற விடாமல் தொழுதல் தான் தொழுகையை பாதுகாத்தல், அதுதான் வக்தில் தொழுதல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாய்ப்பை கொடுப்பானாக. உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய பயணம் முடியும் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளால் ஒரு ஃபர்தான தொழுகையையும் கூட தக்பீர் தஹ்ரீமா இல்லாமல் தொழக்கூடாது என்று. இமாம் தக்பீர் தஹ்ரீமா கெட்டியதோடு நானும் தக்பீர் தஹ்ரீமாவை கெட்ட வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இமாம் ருக்குவுக்கு போனதுக்கு அப்புறம் வேகமா போய் இணைந்து கொள்ளலாம்ங்கிற விஷயம் எல்லாம் இனிமேல் நம்ம இடத்திலே நடக்கக்கூடாது. இது ஒரு ஆரம்பம், இது எதுவரை தொடர வேண்டும், மறுமை வரை, நம்முடைய மரணம் வரை தொடர வேண்டும். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தியதற்குரியதாக மாறும். முனாஃபிக்குகள் தான் இரண்டு வேடம் போடுவார்கள். ஹரமில் வந்தால் ஃபர்தை தொழுவார், உம்ராவை விட்டு வெளியே சென்று விட்டால் தொழுவ மாட்டார். அவர் யார்? முனாஃபிக்காக மாறிவிடுவார். முஸ்லீம் யார்? எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருப்பான். வணக்க வழிபாட்டுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம், ஆனால் கடமை மாறாது அவனிடத்தில். ஃபர்தான தொழுகைகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் ஹரமில் சென்று தொழுக வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு இந்த ஹரமுடைய எல்லையில் செய்யக்கூடிய இபாதா தவாஃப். தவாஃபுடைய வணக்க வழிபாடு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எமக்கு வழிகாட்டப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அட்டப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

0: தவாஃப் ஏழு சுற்றுகளை கொண்டது. யார் ஏழு சுற்றுகளை கணக்கிட்டு சுற்றுகிறாரோ அவருக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலியல்லாஹ் கொடுக்கிறான். அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அவர்
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
1: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
2: வழங்கியது
3: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
4: மனிதன் தன்னை நல்ல முஃமினாக கருத முடியாது, அவன் கியாமுல்ல இலை தொழாதவரை. இன்னைக்கு தாயிகளை தொழுறதில்லை. கியாமுல்ல இலை தொழாதவரை அவன் தன்னை நல்ல முஃமினாக கருத வாய்ப்பே கிடையாது. ஒரு முஃமினுடைய வணக்க வழிபாடு, சாலிஹீனான மக்களுடைய வணக்க வழிபாடு கியாமுல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவ குர்பத்துன் இலா ரப்பிக்கும், அல்லாவிடத்தில் உங்களை நெருக்கமாக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும், உங்களை பாவங்களிலிருந்து அது தடுக்கும் என்று சொன்னார்கள். கியாமுல்லைலை தொழுபவன் பாவம் செய்பவனாக இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், முஃமின்கள் யார் காணும், கலீலம் மின் அல்லைலி மா யஹ்ஜவுன், இரவில் குறைவாகத்தான் அவர்கள் உறங்குவார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் பாவம் மன்னிப்பை தேடிக் கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, யா அப்துல்லா லா தகுன் மித்ல ஃபுலான், இந்த மனிதரை போன்று இருக்காது. யார் அவன், கான யகூமுல் லைல் ஃபதரக கியாமுல் லைல், இரவில் எழுகிறான் ஆனால் கியாமுல் லைலை தொழுவதில்லை. அவன் இரவில் எழுவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறான் ஆனால் கியாமுல் லைலை தொழவில்லை. இவரை போன்று இருக்காது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரபித்தோருக்கு சொன்னார்கள். இப்ப கியாமுல்லைலுடைய வணக்க வழிபாடு நேசர்கள், அல்லாஹுடைய இறை நேசர்களுடைய வணக்க வழிபாடு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புனித பூமியில் அதை நாம் முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஐந்து வக்திற்கும் ஜனாசா தொழுகை நிறைவேற்றுவது. ஜனாசா தொழுகை ஐந்து வக்திற்கு பிறகும் ஹரமில் தொழப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொல்றேமா கொஞ்சம் பொறுமையா இருங்க, மன் ஷஹித் அல் ஜனாஸா ஹத்தா யுஸல்லி ஃபலஹு கிராத், யார் ஒருவர் ஜனாசாவில் கலந்து கொண்டு தொழுகை நிறைவேற்றுகிறாரோ, தொழும் முறை அதோடு இருக்கிறாரோ, அவருக்கு கீராத்துடைய நன்மை கிடைக்கிறது. கீராத்துடைய நன்மை என்றால் உஹது மலையளவு உள்ள நன்மை, உஹது மலையளவு உள்ள நன்மை ஒரு ஜனாசா தொழுகைக்கு கிடைக்கிறது. ஆண்களும் பெண்களும் ஜனாசா தொழுகை தொழலாம், தவறில்லை. ஆண்களும் பெண்களும் ஜனாசா தொழுகை தொழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை ஐந்து வக்திலும் நிறைவேற்றுவதற்கு, ஐந்து வக்திற்கும் மரணத்தை நினைவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக எமக்கு தருகிறான். அதற்கு பிறகு உள்ள ஒரு வாய்ப்பு ஜம்சம் நீரை அருந்துவது. ஜம்சம் நீர் அல்லாஹுவால் பறக்க செய்யப்பட்ட நீர், அதில் பசிக்கு உணவு இருக்கிறது, நோய்க்கு மருந்து இருக்கிறது. எதை நினைத்து ஜம்சமை கொடுக்கிறாரோ, மாஷூரி பிறகு எதை நினைத்து கொடுக்கிறாரோ அது அவருக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இருப்பது கொஞ்ச நாட்கள். அதில் இந்த நீரை பூமியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய மற்ற நீர்களை அருந்துவதை விட ஜம்சமை எடுத்து அருந்துங்கள். வேறு எந்த நீரையும் அருந்த மாட்டேன் இந்த ஏழு நாளைக்கு ஜம்சமை தவிர என்று முடிவெடுங்கள். அதற்காக பாட்டிலை வாங்கியோ அல்லது விற்கக்கூடிய பைக்களை வாங்கியோ அதில் நிரப்பி எப்போதும் ஜம்சம் நீரை குடித்து பழகுங்கள். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட ஊர், எந்த ஊரில் குர்ஆனுடைய வசனம் ஆரம்பமானதோ அங்கிருந்து குர்ஆனை ஓதுவதை நாம் ஆரம்பிக்கவில்லை என்றால் அதைவிட நஷ்டம் எமக்கு எதுவும் இருக்க முடியாது. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஓதுவது, இரவுடைய நேரத்தில் துஆக்களை ஓதி உறங்குவது, இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட சுன்னாவாகும். இன்ஷா அல்லாஹ் நாம் செய்ய வேண்டிய இன்றைய உலகிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமானது ஃபரதான வணக்க வழிபாடுகளை மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைந்து தொழுதல். கீழே இறங்கி தொழுதாலும் மஸ்ஜிதுல் ஹராம் தான், ஆனால் அது ஒரு கண்ணியமாக இருக்காது. அது ஒரு கேளியாக, நாம் ஏதோ பொடுபோக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடாக அது மாறிவிடும். மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதல் என்றால் தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால், அதான் சொல்வதற்கு முன்னால் தொழுகைக்கு தயாராகி, அதற்கு முன்னதாகவே பள்ளிக்கு சென்று தொழுகையை எதிர்பார்த்து, அதான் சொன்னவுடன் சுன்னத்தான தொழுகை நிறைவேற்றி, அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து ஃபர்தான தொழுகை நிறைவேற்றி அதற்கு பிறகு சுன்னாவுடைய தொழுகை நிறைவேற்றி ஒவ்வொரு வக்திற்கும் திரும்பி வருவதுதான் சிறந்ததாக ஆகும். அதுதான் கண்ணியமாக இந்த ஹரமுடைய பூமியில் நாம் வாழ்வதற்குரிய கண்ணியத்தை நாம் கொடுத்ததாக மாறும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் நன்மைகளை உயர்த்தும், அந்தஸ்தை உயர்த்தும், பாவங்களை அழிக்கும். தவாஃப் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது தவாஃபை நிறைவேற்ற வேண்டும். தஹஜத் கியாமுல்லைல் ஒரு நாளைக்கு கியாமுல்லைலை குறைந்தபட்சம் இரண்டு ரக்கா தொழுங்கள் போதும், இரண்டு ரக்கா தொழுங்கள், ரொம்ப சிரமப்பட வேண்டாம். முடிந்தவர்கள் எட்டையும் முழுமைப்படுத்துங்கள், ஆனால் இரண்டு ரக்கா தொழாமல் அந்த நாளில் என்னுடைய உறக்கம் இருக்காது என்று முடிவெடுங்கள். அல்லது உங்களுக்கு அசதியாக இருக்கிறது, கால் இரவில் கடைசி வரை எழுந்து தொழ முடியாது, ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் விழிப்பு வரக்கூடிய வழக்கம் இருக்கிறது என்றால், முடியாத பட்சத்தில் இஷாவிற்கு பிறகு இஷாவிற்கு பிறகாவது தொழுது விட்டு தூங்குங்கள். அது முடியாத பட்சத்தில் இழ முடியாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கு கியாமுலையில் இழ முடியாது என்றால் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு கடைசி தொழுகையாக கியாமுலையில் ஆக்கிவிட்டு தூங்குங்கள். அதுவும் அதனுடைய நன்மையை எமக்கு தரும். ஆனால் அது சிறந்ததல்ல, யாருக்கு முடியாதோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும். குர்ஆனை ஓதுவது குறைந்தபட்சம் ஒரு ஜுசுவையாவது ஒரு நாளில் ஓதுங்கள். இபாதத்துக்காக தானே வந்திருக்கும். இந்த இப்படி வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தது எதற்காக? நல்ல நிம்மதியா தூங்குறதுக்கு இல்லையே, எதுக்காக வந்திருக்கும்? இபாதத்துக்காக. அந்த இபாதத்தில் நமக்கு வரக்கூடிய ஓய்வுகளை கழிப்பதற்காகத்தான் இந்த வசதிகள். இந்த வசதிகள் எல்லாம் அதற்கு சாதகமாக நாம் ஆக்கி இபாதத்தை குறைத்து விடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். சரியா? ஒரு தவாஃப், ஒரு ஜுசு குர்ஆன், ஜனாசா தொழுகைகளை முழுமையாக நிறைவேற்றுதல் ஐந்து வக்திற்கு பிறகும், அதற்கு பிறகு சுன்னாவான தொழுகைகளாகிய 12 ரக்அத்துகள் நிறைவேற்றுதல், காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள், அதற்கு தான் ஹிஸ்னுல் முஸ்லிம் கிதாப் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள் என்று தனி பட்டியலே இருக்கும். அதை ஓதுங்கள். அரபியில் ஓத முடியவில்லை என்றால் தமிழில் வாசியுங்கள். அந்த துஆக்களை ஒருவர் ஓதினாலே அன்றைய தினம் பாவம் செய்ய மாட்டார். அதில் வரக்கூடிய வாசகங்களை அவர் படித்தாலே உள்ளத்தால் பாவம் செய்ய அவருக்கு மனது வராது. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள், இரவில் ஓதக்கூடிய துஆக்கள், இரவில் உது செய்து விட்டு ஆயத்தில் குருசி ஓதி சுன்னாவான முறையில் வலதுகரம் திரும்பி வலதுகரணத்தில் கையை வைத்து உறங்குதல், இது போன்ற சுன்னாக்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக இதை கருதி இங்கிருந்து உங்களுடைய வாழ்வை மாற்றுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மரணம் வரை நீட்டி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஹைர் بارك الله فيكم أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته ماذا سندهم إركا؟
2: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
5: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com
6: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
7: www.muslimvanoli.com
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஃபக்ருதீன் இம்தாதி அவர்கள்.
8: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إلا بغل بغل شيئم ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்தரமான சுமனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த வாராந்திர வகுப்பிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
7: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
9: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: பாசத்துக்குரியவர்களா இருக்கலாம், மனைவி கணவன் மீது பாசத்திற்குரியவர்களாக நேசத்திற்குரியவர்களாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது, அதே போன்று உடன் பிறந்த சகோதரர்களுக்கு இடையில, நண்பர்களுக்கு இடையில, இப்படி மிகவும் நேசத்திற்குரியவர்கள் என்று இந்த உலகத்திலே சிலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மீது நாம் நேசம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும் யாரின் மீது அதிகமான நேசம் வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும், இது திருக்குறானே நமக்கு சொல்லி காட்டுகிறது. நீங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ நபர்கள் மீது நேசம் வைத்திருப்பீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் அதிகமாக நேசம் கொள்வதற்கு தகுதியானவன் யார், உண்மையில் நீங்கள் பாசம் வைப்பதற்கு, பிரியப்படுவதற்கு, பிரியத்திற்குரியவர்களாக ஆவதற்கு மிகவும் அருகதை உள்ளவர்கள் யார் என்பதை திருக்குறானே நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபா என்கின்ற அத்தியாயத்தில் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தையர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், அதோடு மாத்திரம் உட்பட்டவில்லை அல்ல, மேலும் சொல்லுகின்றான் பாருங்கள், நீங்கள் இந்த உலகத்திலே திரட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து பயந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வியாபாரங்கள், நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கக்கூடிய அந்த வீடுகள், இவைகளை எல்லாம் விட எல்லாருக்கும் இதுல பிரியம் இருக்கும் இல்லையா? அல்ல அந்த பிரியத்தான் சொல்றான், யாரின் மீது நீங்கள் அதிகம் பிரிய வச்சிருப்பீங்க, உங்களுடைய தந்தை மீது வைத்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் மீது இருக்கலாம், உங்களுடைய மனைவிகள் மீது இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் மீது இருக்கலாம், ஒட்டுமொத்த உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் சம்பாதித்து வைத்த இந்த செல்வத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி வசிக்கக்கூடிய அந்த வீட்டின் மீது இருக்கலாம், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வியாபாரத்தின் மீது இருக்கலாம், எல்லோருக்கும் இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையில் யாரின் மீது நீங்கள் நேசம் வைக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்கள், அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட உங்களுக்கு இவைகளெல்லாம் பிரியமானதாக இருக்கும் யானால், அல்லாஹ் ஒரு கைதிடுறான், இதெல்லாம் பிரிய வைங்க, பிரிய வைக்க வேணாம்னு சொல்லல, ஆனால் அல்லாஹுவை விடவும் அவனுடைய தூதரை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிவதையும் விடவும் இவைகளின் மீது நீங்கள் அதிகமாக பிரிய வைப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் யாரின் மீது வேண்டுமானாலும் பிரியம் வைக்கலாம், நேசம் வைக்கலாம், ஆனால் அந்த நேசம் எதுவரை இருக்க வேண்டும், எதைவிட மிஞ்சிவிடக் கூடாது, அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியிலே அறப்போர் புரிவதை விடவும் நேசம் உண்டவையாக ஆய்விடக்கூடாது. அப்ப முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும், உங்களுடைய உண்மையான நேசம் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ் மீது நேசம் வைத்திருக்கின்றோம், அல்லாஹ் மிக கருணையானவன், அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது மிகவும் பிரிய அன்புக்குரியவன். அவன் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால், நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால், அதை கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பகிரங்கப்படுத்துகிறான் என்றார்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அடியாரின் மீது அல்லாஹ் நேசம் வைத்து விட்டானோ, எந்த அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டானோ, அந்த பிரியமானவனை பற்றி, அந்த பிரியம் வைத்த அந்த அடியாரை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், எங்கே பேசுகிறான் என்று சொன்னால், வானவர்களிடத்திலே பேசுகின்றான். இந்த அடியாரின் மீது நான் பிரியம் வைத்திருக்கிறேன், இந்த அடியாரை நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பேசுகிறான் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பானாம். அல்லாஹ் அழைத்து சொல்லுவானாம், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஉஹிப்புஹு, நிச்சயமாக அல்லாஹ் இந்த அடியானை பிரியம் வைத்து விட்டான், எனவே ஜிப்ரீலே நீங்களும் இந்த அடியானை நேசம் கொள்ளுங்கள், பிரியம் வையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல், ஜிப்ரீலும் அந்த அடியாரின் மீது பிரியம் வைப்பார். மேலும் அவர் செய்வார், ஃபயுனாதி ஜிப்ரீல் ஃபி அஹலி ஸமா, வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பார்கள். அழைத்து அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு, இந்த அடியாரின் மீது அல்லாஹ் பிரியம் வைத்திருக்கிறார், எனவே வானவர்களான நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து அங்கே அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சும்ம யூதவு லஹு அல் கபூல் ஃபில் அர்த், அதற்கு அடுத்ததாக அவருக்கு பூமியிலும் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால், அந்த பிரியத்தை அல்லாஹ் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், வானத்திலே உள்ளவர்களிடத்திலே சொல்லுகின்றான், அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுகின்றான், நான் இந்த அடியான் மீது பிரியம் வைத்திருக்கிறேன், எனவே நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று சொன்னதற்கு பின்னாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்ற மலக்குமார்களிடத்திலே அழைத்து, இந்த அடியானின் மீது நான் நேசம் வைத்திருக்கிறேன், நீங்களும் என்ன செய்ய, அல்லாஹ் நேசம் வைத்திருக்கிறான், நீங்களும் நேசம் வையுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு பூமியிலே இருப்பவர்களுக்கும் அங்கே சொல்லப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது புகாரியில 3209வது ஹதீஸாக இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் ஒரு அடியாரின் மீது நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால், அந்த நேசம் எது வரைக்கும் இருக்கிறது என்று சொன்னால், வானத்தில் உள்ளவர்களிடத்தில் கூட அல்லாஹ் அந்த அடியானை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால், அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும், அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். சரி, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆகுவதற்கு நாம் என்ன செய்யணும், அது முக்கியம் இல்லையா? எல்லா மனிதர்கள் மீதும் அல்லாஹ் நேசம் வைக்கின்றானா? இல்லை. அல்லாஹ்வுக்கு சில நேசத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு பட்டியலை போட்டு சொல்கின்றான். யார் மீதெல்லாம் நான் பிரியப்படுகின்றேன், யார் மீதெல்லாம் நான் நேசிக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மொழியாம் திருக்குர்ஆனில் பட்டியல் போடுறான். ஆனால் மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லக்கூடியதாக தெரியுமா? இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். யாரங்க? முத்தகீன்களை, தக்வாவுடைய மக்களை அல்லாஹ் பிரியம் வைக்கின்றான், நேசம் கொள்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். பலா மன் ஔஃபா பி அஹ்தீஹி வத்தகா ஃபைன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். பலா அவ்வார் அல்ல, மன் ஔஃபா பி அஹ்தீஹி, யார் தம்முடைய வாக்குறுதி நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகின்றார்களோ, ஃபைன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அப்படிப்பட்ட அந்த மக்களை, அப்படிப்பட்ட அந்த முத்தகீன்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நேசம் வைக்கிறான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த தக்குவா என்பது, இந்த தக்குவா என்று சொன்னால் இறையச்சம் இல்லையா, இந்த தக்குவா என்பது ஒவ்வொரு மனிதர்களுடைய உயிரோடும் உணர்வோடும் இரண்டர கலந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏனென்று சொன்னால், இந்த தக்குவா என்கின்ற இந்த இறையச்சம் தான், இந்த அம்சம் தான் நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு அடியானுடைய, ஒரு மூமினுடைய ஈருலக வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதில் இந்த தக்குவா என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்று கேட்டால், அல்லாஹ் பாருங்க, குர்ஆனை நீங்க திறந்து பார்த்தீங்க சொன்னா சுமார் 258 இடங்கள்ல, ஒரு இடம் இரண்டு இடம் அல்ல, சுமார் 258 இடங்கள்ல, 58 இடங்களில இந்த தக்குவாவை குறித்து, இந்த இறையச்சத்தை குறித்து அல்லாஹ் பல வடிவங்களில பேசுகின்றான். அதிலும் குறிப்பாக சுமார் 70 இடங்கள்ல அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து கூறுகின்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு இத்தகுல்லா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள் என்று அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் தக்குவா இருக்க வேண்டும். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, நீதி, நிர்வாகம், அரசியல், அனைத்திலும் இந்த தக்குவா இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானின் மூலமாக நமக்கு ஆணையிடுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் கூட அதிலே தக்குவா கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும். இறையச்சம் என்பது இடம்பெற்றில்லாமல் அந்த செயலை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த செயலுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அதனால தான் அவ்வளவு இடங்கள் அல்லாஹ் பேசுகின்றான். எங்கேயும் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, மக்களை அழைத்து ஒரு உபதேசத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இத்தகுல்லா, ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். சரிங்க, இந்த தக்குவானா என்ன? தக்குவா என்கின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? அகராதியை பொறுத்த வரைக்கும் இந்த தக்குவா என்பது விகாயத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் தக்குவா. இந்த விக்காயத் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம். ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது, இது அகராதியில. ஷரியத்துடைய புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் தக்குவா என்பது இறைவன் எவைகளை எல்லாம் தடுத்தானோ வெறுத்தானோ அவைகளை விட்டு மனிதன் நீங்கி வாழ்வது. இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவைகளை எல்லாம் தடுத்தானோ வெறுத்தானோ அவைகளை விட்டும் ஒரு அடியான் ஒதுங்கி வாழ்வது, இதுதான் தக்குவா. சலஃபுகள் அருமையான ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். சலஃபுகள் ஒரு அருமையான தக்குவாவுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உபை இப்னு கஅப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை அழைத்து கேட்பார், உபை இப்னு கஅப் அவர்களே, மத் தக்குவா, தக்குவானா என்னன்னு கேட்பார். தக்குவா என்று சொன்னால் என்ன, எனக்கு விளக்கம் தாருங்கள் என்று கேட்பார். அப்ப உபை இப்னு கஅப் சொல்லுவாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் முட்கள் நிறைந்த பாதையை கடந்து போயிருக்கிறீர்களா? முட்கள் நிறைய இருக்குது, அந்த இடத்தை நீங்கள் கடந்து போயிருக்கிறீர்களா, கால்நடையாக கடந்து போயிருக்கிறீர்களா? அப்ப சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆம் நான் சென்று இருக்கிறேன், அப்படி நான் போயிருக்கிறேன். அப்படி நீங்கள் போகின்ற பொழுது எப்படி போவீங்க, அந்த இடத்தை நீங்க எப்படி கடந்து போவீங்க? அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஆடையிலோ என்னுடைய உடம்பிலோ அங்கே கிடைக்கக்கூடிய அந்த முட்கள் பட்டு விடாமல் மிகவும் பேணுதலோடு, மிகவும் கவனத்தோடு அடிமேல் அடி எடுத்து வைத்துத்தான் நான் அந்த பாதையை கடந்து செல்வேன். அங்கு கிடைக்கக்கூடிய முட்களோ அல்லது வேறு, அதாவது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது வஸ்துக்களும் அங்கே இருக்குமேயானால் நான் ரொம்ப கவனிச்சு போவேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. முட்கள் நிறைந்த பாதையை நான் இப்படித்தான் கடந்து செல்வேன். அப்போ உபை இப்னு கஅப் சொல்லுவாங்க, தில்கஹிய தக்குவா, அதுதான் தக்குவா. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவனுடைய அமல்களும் பாழ்வாடி விடாமல், அவனுடைய ஈமானும் பாழாடி விடாமல், அவன் கொண்டிருக்கின்ற அந்த ஈமானும் பாழாகி விடாமல், அவன் செய்கின்ற அந்த நல்ல அமல்களும் பாழாகி விடாமல், சூழ்நிலைகள் என்கின்ற அந்த முட்கள் நாலாபுரமும் சூழ்ந்திருந்தாலும் கூட அவைகள் எவைகளிலும் சிக்கிவிடாமல், அவைகளில் எவைகளிலும் சிக்கிவிடாமல் விலகி இருந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றானே, அதுதான் தக்குவா, அதுதான் தக்குவா. கண்ணியத்திற்கு பெருமக்களே, சுருக்கமாக தக்குவா என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும், நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நமக்கு மிக சமீபத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சத்தோடு, அந்த பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தூங்குகின்றமே, நம்முடைய வாழ்க்கையை அடிமேல் அடி எடுத்து வைக்கின்றோமே, அதுதான் தக்குவா. தக்குவா என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அல்லாஹ் உற்று கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் அவனை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் நகர்த்துகின்றோமே நம்முடைய வாழ்க்கையை, இதுதான் தக்குவா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த தக்குவா உடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். ஆனால் பெருமானம் இன்றைக்கு தக்குவா என்றால் எதை பேசிக் கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால், நிறைய நல்ல அமல்களை செய்வதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். யாராவது தஹஜ்ஜத் என்று தொழுது விட்டால் அவர் தக்குவாதாரி, அவர் ஈமான்தாரி என்றெல்லாம் பேசுவோம். நிறைய அமல்கள் செய்வது தக்குவா அல்ல, மாறாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் குறைய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிகாரம் தேட வேண்டும். பாவத்திலிருந்து மீட்சி பெற்று பாவக்கரைகள் இல்லாத மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதுதான் தக்குவாவின் உச்சகட்டம். சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க, சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள் சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அடிக்கடி பல மேடைகளிலே பல பயான்களிலே கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே விபச்சாரம் செய்துவிட்டால் அது தண்டனைக்குரிய சட்டம் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறங்கிய தருணம் அது. விபச்சாரம் ஒருத்தர் செஞ்சிட்டாரு, சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறக்கி உள்ளப்பட்ட தருணம் அது. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஓடோடி வந்தாரு, யாருங்க, யாருக்காவது அந்த பேர் ஞாபகம் இருக்குதா? ஒரு மனிதர் ஓடோடி வந்து, யார் ரசூலுல்லாஹ் தஹீரினி அப்படின்னு, ஒரு சஹாபி, யாருங்க, மாயிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மாயிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓடோடி வருவார், யார் ரசூலுல்லாஹ் தஹீரினி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யார் ரசூலுல்லாஹ், என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், விபச்சாரத்திற்கு உண்டான அந்த தண்டனை எனக்கு வழங்குங்கள் என்று சொல்லுவார். பல பயான்களில் கேட்டிருப்போம், பல மேடைகளில் பேசியிருப்போம். ஆனால் அவர் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வதை அதில் வாங்கியும் வாங்காததை போன்றெல்லாம் பார்ப்பார்கள், அவரை அனுப்ப பார்ப்பார்கள். சாட்சி கிடையாது, அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அவரை அல்லாஹ் அம்பரப்படுத்தவில்லை. ஆனாலும் கூட அவரை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டியது எது, அதான் நம்ம சிந்திக்கணும். யாரும் பார்த்து இவர் ஜினா செய்து விட்டார் என்று சொல்லவில்லை, ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய வேத வசனம் இறங்கியதற்கு பின்னாலே இது இவ்வளவு பெரிய குற்றத்துக்குரிய செயலா என்று அவர் எண்ணி, இதற்காக நான் மறுமையிலே தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது, அந்த தண்டனையை இங்கேயே வாங்கிக் கொள்ள வேண்டும், அந்த தண்டனை இங்கேயே பரிசுத்தமானாக நாம் ஆகிவிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஓடோடி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ அவரை திருப்பி அனுப்புவதற்குத்தான் பார்க்கிறார்கள், திருப்பி அனுப்ப பார்க்கிறாங்க, என்னென்னவோ சொல்றாங்க, நீ அவரை முத்தமிட்டிருப்பாய், அல்லது நீ என்ன செஞ்சிருப்பாய், சாணி மாறியாக இதையாவது பேசியிருப்பாய் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அவர் சொல்கிறார், தஹீரின் யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன். வாக்குமூலம் அவராகவே வாக்குமூலம் அளிக்கிறார். அப்படி சொன்னதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுய வாக்குமூலத்திற்கு பின்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உறுதிப்பாட்டை பார்த்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கல்லறி தண்டனை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால தண்டனை நிறைவேற்றப்பட்டது. வரலாற்றில் பார்க்கிறோம் அந்த தௌபா கூட எப்படிப்பட்ட தௌபாவாக மாறியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள். இவர் செய்த இந்த தௌபா இருக்கிறது, இந்த பாவமன்னிப்பு, அல்லாஹ்விடத்தில் கேட்ட பாவமன்னிப்பு இருக்கிறது. ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுத்தாலும் கூட அதையும் அது மிஞ்சிவிடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தௌபாவாக ஒரு தௌபா செய்தார் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுவார்கள். தான் செய்த ஜினாவை யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் படைத்த இறைவன் பார்த்து விட்டான், பார்த்திருப்பான் என்ற அந்த உச்சக்கட்ட உணர்வுதான், அந்த உச்சக்கட்ட பயம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தால் இதை சொன்னால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கும் என்று கருதியும் கூட அவர் வந்து நின்றாரா இல்லையா? இதுதான் தக்குவாவின் இறையச்சத்துடைய அந்த உச்சக்கட்டம். அந்த இறையச்சம் இருக்கிறதா நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? இப்படிப்பட்ட இறையச்சமுடைய மக்களைத்தான் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இப்படிப்பட்ட தக்குவாவுடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றார். இதெல்லாம் விட இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனை கொடுக்கப்பட்டு ஒரு 2-3 நாட்கள், சில நாட்கள் ஆகியிருக்கும். இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு பெண்மணி ஓடோடி வருகிறார். காமிதியா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள். அதே வார்த்தையை சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் தஹீரினி, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன். நேரில் பார்த்தவர்கள் விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது என்பதை நேரில் பார்த்த அந்த பெண்மணி, தனக்கும் இப்படியான ஒரு தண்டனை கிடைக்கும் என்று நினைத்திருந்தும் கூட தான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்கிறார் என்று சொன்னால் இந்த இறையச்சத்தின் உச்சத்தை எப்படி நாம் நினைப்பது? சுபஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் திருப்பி அனுப்ப பார்க்கிறார்கள். அப்பொழுது கூட அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, மாயிஸ் இப்னு மாலிக்கை நீங்கள் திருப்பி அனுப்பியதை போன்று என்னை திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? இன்னஹா ஹுப்லா மினஸ் ஸினா, ஸினாவின் மூலமாக என்னுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படியா? அப்படி என்று சொன்னால் அந்த குழந்தையை பெற்றுவிட்டு வான்னு சொல்வாங்க. அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஒரு துணியிலே சுற்றி கொண்டு அப்பொழுதும் வருவார்கள், இப்பொழுது என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், எனக்கு உண்டான அந்த தண்டனையை வழங்குங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த குழந்தைக்கு பால் குடி மரக்கடிக்க செய்து விட்டுவான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? அந்த குழந்தையை என்ன செய்வாங்க? பால் குடி மரக்கடிக்க செய்து விட்டு கையிலே ஒரு ரொட்டி துண்டையும் கொடுத்து, அதாவது பால் குடிக்க மரக்கடிக்க செய்து விட்டேன், இப்பொழுது வேறு உணவுகள் எல்லாம் சாப்பிடுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுவதற்காக அந்த குழந்தையுடைய கையில ரொட்டி துண்டியும் வைத்துக் கொண்டு வருவார்கள். இவ்வளவு உறுதிப்பாட்டுக்கு பின்னால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்று அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரி பெருமக்களே, இந்த வரலாறுகள் எல்லாம் கேட்பதற்கு நமக்கு அப்படியே உற்சாகமாக அல்லது உணர்வு பூர்வமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு இறையச்சம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவராக ஆக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட தக்குவா இருக்கிறதா? எல்லோரும் பார்க்கின்ற பொழுது ஒரு மாதிரியாக நடந்து கொள்கின்றோம், யாரும் பார்க்காத சமயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. ஆனால் தக்குவா என்று சொன்னால், யார் பார்த்தாலும் யார் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் யாருடைய கண்ணிலும் மண்ணை தூவலாம். அதனால தானங்க அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகின்ற பொழுது எதுக்காக பேசுறான்? அப்படி நோன்பு, நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. மற்ற எல்லா அமல்களையும் பார்த்து கண்ணால் பார்த்து சொல்லிவிடலாம். இவர் தொழுகிறார், 5 நேர தொழுகைக்கு வருவார், பார்த்தேன். இவர் ஜகாத் கொடுக்கிறார், அந்த மனிதருக்கு இவர் கொடுத்தார், பார்த்தேன். இவர் உம்ரா செய்தார், ஹஜ் செய்தார், எல்லாம் பார்க்கலாம். நோன்பு பார்க்க முடியுமா? சஹர் நேரத்தில் நல்லா உட்காந்து சாப்பிட்டு சஹர் செஞ்சாச்சு அவர் நோன்பு வச்சுக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் பகல் நேரங்களில் உங்களுக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல், வீட்டில் உள்ள மனைவிக்கு தெரியாமல், ஃப்ரிட்ஜில் அழகாக ஆப்பிள் இருக்குது எடுத்து சாப்பிட்டா யாருக்கு தெரியும்? தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட என்ன அங்கே நினைக்கிறோம், யாருக்கும் தெரியவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு அதிலிருந்து பசியாக இருந்தாலும் கூட தவிர்ந்து இருக்கிறோமா இல்லையா? அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுதே எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்கிறான். இப்படி ஒரு மாத காலம் நமக்கு பயிற்சி அளிக்கிறது. அல்லா பார்க்கிறான், அல்லா பார்க்கிறான், அல்லா பார்க்கிறான் என்ற அந்த ஒரு பயிற்சி தான் ரமலானுடைய மாதத்திலே நோன்பை எதற்காக கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாவுடைய மக்களாக மாற வேண்டும். எப்படி நோன்பு காலகட்டங்களிலே அல்லாஹுக்கு தெரியாமல் எந்த ஒரு உணவையும் மால் உட்கொள்ள முடியாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் எப்படி அதிலிருந்து தவிர்ந்திருக்கிறோமோ, அதே போன்றுதான் எல்லா செயல்பாடுகளிலும் நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், நீதி, நிர்வாகம், அரசியல், எல்லா விஷயங்கள்லையும், குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, எல்லா விஷயங்கள்லையும் அந்த தக்குவா வர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பையே நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அருகாமையில் இருந்து கொண்டு, மிக சமீபத்தில் இருந்து கொண்டு நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான், நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்குமையானால், அப்படிப்பட்ட நடவடிக்கையை தான் தக்குவா, அப்படிப்பட்ட தக்குவா உடையவர்களைத்தான் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட தக்குவாவுடைய மக்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திரு குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது ஒரு விஷயம். அப்போ அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தக்குவா என்கின்ற இந்த அம்சம். இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 195வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் நன்மையை செய்யுங்கள், ஏனா இன் அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார், அல்லாஹ் விரும்புகிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லி காட்டுறான். சரி, நன்மைனா என்னங்க? நன்மையை செய்யுங்கள் சொல்றான் அல்லாஹ், நன்மையை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த நன்மைனா என்ன, அதையும் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நன்மை என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் இரண்டாவது அத்தியாயத்து 177வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, லைஸல் பிர்ரஹம் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக்கி வல்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
3: உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மருதான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734505965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
4: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நன்மையான காரியங்கள் என்ன என்பதை அழகாக 2 அத்தியாயத்தில் 177 கொஞ்சம் படிச்சு பாருங்க. 2 177 கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல எவைகள் எல்லாம் நன்மையான காரியங்கள் என்பதை விளக்குகிறார். அப்ப வெறுமென தொழுகை நோன்பு இவைகளை மாத்திரம் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் நன்மையாக கருதாமல் சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது, அந்த பாதிப்புகளை நீக்குவதற்காக தன்னுடைய உடலாலும் பொருளாலும் யார் சேவை செய்கின்றார்களோ அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்றுதான் சொல்கிறார். அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்றுதான் சொல்கிறார். ஆனா இன்னைக்கு பாருங்க, சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் அன்றாட உணவுக்கு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். மாற்று துணை கூட இல்லாமல் அல்லல் படக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? படிப்பை தொடர முடியாமல் சின்ன சிறு வயசிலேயே பெற்றோர்களை இழந்துவிட்டு நாற்காலி துடைப்பதற்காகவும் வீடு சுற்றுவதற்காகவும் சென்றுவிடக்கூடிய எத்தனை இளந்தனர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ விதவை பெண்கள் தங்களுக்கு ஒரு ஒரு மறுமண வாழ்க்கை வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய எத்தனையோ இளம் பெண்கள், கன்னி பெண்களும் இருக்கின்றார்கள், விதவை பெண்களும் இருக்கிறார்களா இல்லையா? இவைகள் எல்லாம் கொஞ்சம் சீர்திருக்கி பார்க்கணும். இதற்காக நாம் என்ன செஞ்சோம்? தொழுதோ நோன்பு வச்சோம், அது ஒரு பக்கம். அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோம். இந்த சமூகத்திற்காக நாம் என்ன செஞ்சோம்? சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறது, சமூகம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சமூகத்திற்காக என்னால் முடிந்த உதவிகளை நான் என்ன செய்தேன்? அல்லாஹ் இதையெல்லாம் நன்மைன்னு சொல்றான். இந்த நன்மையை செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை எடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே ஒரு சமூகம் வரும், நுகர் கூட்டத்தை சார்ந்த ஒரு சமூகம், ஒரு கூட்டம் வரும். அவங்க ரொம்ப கந்தை ஆடைகளை போட்டுக்கொண்டு அவங்களுடைய வறுமையை அவங்களுடைய உடலில் தெரிந்தது. அவங்களுடைய வறுமை அவர்களுடைய உடலில் தெரிந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கிறாங்க. பார்த்து கண்கள் எல்லாம் சிவந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை ஏறி மெம்பர் படி ஏறி பயன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமூகத்தில் இப்படியான ஒரு நிலைமை, நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு பின்னால அந்த மக்கள் அன்சாரி தோழர்கள் எந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். ஒரே ஒரு பயம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அந்த சமூகத்தின் நிலையையே மாற்றி அமைத்தது, அந்த கூட்டத்தாரின் நிலைமையை மாற்றி அமைத்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்திலே மகிழ்ச்சியை பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது அந்த பாதிப்பை நீக்குவதற்காக வேண்டி நம்மால் முடிந்த உதவிகளை பொருளாலோ உடலாலோ செய்கின்ற பொழுது அதையும் இஸ்லாமிய மார்க்கம் நன்மையாகத்தான் கருதுகிறது. இப்படிப்பட்ட நன்மையை செய்யக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான் என்று அவனுடைய அருள்மறையாம் திரு குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த அல்லாஹுவை அல்லாஹ் நம்மின் மீது அல்லாஹ் யாரை அடுத்ததாக நேசிக்கிறான் என்று சொன்னால் பெருமான் அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்களில் சொல்லி காட்டுறான். நிறைய ஒரு லிஸ்டா அல்லாஹ் குர்ஆன்ல போடுறான் யாரெல்லாம் நான் பிரியப்படுறேன். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், முதலாவது அல்லாஹ் அதாவது தக்குவா உடையவர்களை அல்லாஹ் பிரிவிப்படுறான். நீங்கள் நன்மையை புரியுங்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் நேசிக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சொல்றான் தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருங்க தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பாவம் செய்யாத மக்கள் யாருமே இருக்க முடியாது இல்லையா? பாவம் செய்யாத மக்களே அக்குள்ளு பணி ஆதம ஹத்தாவும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். அதுல சிறந்தவங்க யாரு? தௌபா செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப தௌபாவை பொறுத்தவருக்கும் அது எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும்? உலமாக்கள் சொல்றாங்க அந்த தௌபாவை பொறுத்த வரைக்கும் தௌபா நம்ம சும்மா அஸ்தக்ஃபிர்லா அஸ்தக்ஃபிர்லா சொல்லிட்டு போயிடுறோம். பாவ மன்னிப்பு கேட்டாச்சு, செஞ்ச பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்டாச்சுன்னு சொல்லி. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க அத்தௌபத்து வாஜிபத்து மின் குல்லி தம்பின் ஃபைன் காலத்தில் மாசியத்து பைன் அல் அப்தி வ பைன் அல்லாஹி தஆலா லா தத்அல்லக் பிஹக்கி ஆலமி ஃபலஹா தலாசத்து ஷுரூத். உலமாக்கள் சொல்கின்றார்கள் பாவ மன்னிப்பு என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையே மனித உரிமை சம்பந்தப்படாத பாவமாக இருக்குமானால் அதை விட்டு நீங்குவது கடமை. மனித உரிமை சம்பந்தப்படாத ஒரு பாவமாக இருக்குமே ஆனால் அதை, ஏன்னா மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அவங்கள்ட்ட பத்தி தான் மன்னிப்பு கேட்கணும். அப்ப அதை விட்டு நீங்குவது ஒவ்வொரு மூமியின் மீதும் கடமை. அதுக்கு மூன்று ஷருத்துகளை சொல்றாங்க. என்ன ஷருத்துகள்? அஹதுஹா அய்யுக்குலி அனில் மாசியத்தி, மூன்று நிபந்தனை. அதுல முற்றிலுமாக ஒரு பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், ஒரு தௌபா செய்கிறோம் சொன்னால் அந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாக நீங்கி இருக்க வேண்டும். முதல் விஷயம், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை தெரியாமல் செய்து விட்டேன், இனி இந்த பாவத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், மீண்டும் அதில் போய் விட மாட்டேன் என்று ஒரு உறுதி மனப்பான்மை வச்சுக்கணும். இரண்டாவது அவற்றை செய்வதிலிருந்து என்ன செய்யறது, அந்த ஒரு செயலை செய்யறமா இல்லையா, ஐயுந்தம அலாஃப் அந்த செயலை செய்ததற்காக கவலைப்படுறது. இரண்டாவது ஒரு ஒரு ஒரு தீமையை செய்து விட்டோம், அதற்காக நம்ம வந்து என்ன செய்யறோம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லிடணும், ஒரு உறுதி மனப்பான்மை வச்சுக்கணும். இரண்டாவது சருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவற்றை குறித்து கவலை பண்ணணுமா, இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே அப்படின்ற அந்த ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். அந்த கவலை இருக்கும் என்று சொன்னால்தான் அடுத்த தடவை அந்த பாவத்தில் போக மாட்டோம். அதை மறந்துட்டோன்னு வச்சுங்க, இந்த பாவத்தை செய்ததையே நான் மறந்து விட்டோம் என்று சொன்னால் திரும்ப ஒரு தடவை என்ன செய்யலாம், அந்த பாவத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப அதனால என்ன சொல்கிறான்னு சொன்னால் அந்த பாவத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யணும், கை செய்து போயிட வேண்டும், இது மாதிரி செஞ்சிட்டுமே என்று சொல்லி கவலைப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது என்ன சொன்னா, எக்காலமும் இனி இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன், இனி எக்காலமும் இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன் என்று உறுதி பூண்ட வேண்டும். இந்த மூன்று விஷயங்களை வைத்து மனிதன் தௌபா செய்தான் என்று சொன்னால் அப்படி செய்வதுதான் அவன் மீது கடமை. அப்படி செய்தான் என்று சொன்னால் அந்த தௌபாவைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா. நாம வெறுமனே தௌபா செஞ்சிட்டேன் சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த செயலிலே நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அது தௌபாவாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தௌபாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் என்று சொல்கிறான் சொன்னால், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய மக்களை விரும்புகிறான் என்று சொன்னால், அந்த தௌபா எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய தௌபாக்களை நாம் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக அல்லாஹுடைய பிரியத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதில் எந்த விதமான கிஞ்சிட்டும் சந்தேகம் இல்லை. ஆனா அதிகமா தௌபா செய்யணும். நாம் எவ்வளவு பாவங்களை செய்திருப்போம், தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். அதுவும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள்ல வருது, பல ஹதீஸுகள் எப்படி வருதுன்னு சொன்னா, ஒரு பாலைவனத்தில் காணா போன அந்த ஒட்டகம் திரும்ப கிடைத்து விட்டது என்று சொன்னார். பாலைவனத்தில் ஒருவர் போய் கொண்டிருக்கிறார், எல்லாம் அவருக்கு அதுல தான் இருக்குது. அவர் சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்கள், அவர் அடுத்த வேலைக்கு உடுத்தக்கூடிய உணவு, அதாவது உடை, தண்ணீர் எல்லாம் இருக்குது. ஒரு அசதிக்காக ஒரு இடத்துல அந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூங்குறாரு. தூங்கி கண் விழித்து பார்த்தா அந்த ஒட்டகை இல்லை. தூங்கி கண் விழித்து பார்த்தா ஒட்டகை பாலைவனம், சாதாரண ரோடு கிடையாது. பாலைவனத்தில் யாரும் கூப்பிட்டு வர முடியாது, யாரையும் அழைக்க முடியாது. அப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ என்ன நடப்பார் அவரு?

ஒட்டகம் அந்த வாகனம் திரும்பவும் அவனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். சல்லல்லாஹு ஊமையை சொல்றாங்க, அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த மாதிரியே ஒரு அடியான் தவறை செய்து விட்டான், ஒரு பாவத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் நம்ம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து நம்மளால தப்பிக்க முடியாதே, அல்லாஹ் இந்த பாவத்திற்காக அல்லாஹ் நம்மை மறுமையில் பிடித்து விட்டால் நம்முடைய கதி என்ன ஆகுவது, நம்முடைய மறுமை நிலைமை என்ன ஆகுவது என்ற அந்த உணர்வினால அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இப்படி நான் பாவத்தை செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏறி விட்டான் என்று சொன்னால், பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்டு விட்டான் என்று சொன்னால், அந்த அடியானை பார்த்து எப்படி காணா போன ஒட்டகம் வாகனம் திரும்பவும் அவனுக்கு ஒரு அடியானைக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் சந்தோஷம் அடைவானோ அதைவிட பன்மடங்கு சந்தோஷம் அடைகின்றான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன். சுபஹானல்லாஹ், அல்லாஹுடைய சந்தோஷம் இதுதாங்க. அல்லாஹ் அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த கருணை அன்பை பாருங்கள். அடியான் ஒரு தவறை செய்து விட்டான், அந்த நிலையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஆனாலும் ஒரு தவறை செய்து விட்டேனே, என்னுடைய இறைவன் என்னை பிடித்து விட்டால் என்ன செய்வது என்ற அந்த உணர்வோடு அந்த அச்சத்தோடு அல்லாஹ்விடத்திலே அவன் பிராய்ச்சித்தம் தேடுகின்ற பொழுது, பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். என் அடியான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிவிட்டானே. இப்படிப்பட்ட தௌபா உடையவர்களைத்தான் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட தௌபாவுடைய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதனால் தான் என்னவோ தெரியவில்லை, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், இறையச்சத்தின் உச்சாணியில் இருப்பவர்கள், அவர்களை விட அல்லாஹுவை பயந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது, சொர்க்கம் நரகத்தை எல்லாம் பார்த்தவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நூறு தடவை அல்லாஹ்விடத்தில் நான் என்ன செய்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்கின்றேன். அவங்க இந்த பாவம் செஞ்சாங்க நமக்கு ஒரு பட்டியல் போட முடியுமா, அப்படியே செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டான், அல்லாஹுடைய அந்த பிரியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களை நேசிக்கிறானா இல்லையா, தௌபா செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறானா இல்லையா, அதனால் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இஸ்திக்ஃபார் செய்வதை நான் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் தான் அவங்க இஸ்திக்ஃபார் செஞ்சாங்கன்னு ஹதீஸ்லாம் வரல, இதனால் தான் அவங்க இஸ்திக்ஃபார் செய்தார்கள் சொல்லி ஹதீஸுகள்லாம் வரல. நாம் என்ன செய்கிறோம், அப்போ அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களை விரும்புகின்றான், இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களை விரும்புகின்றான் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குறானில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அப்போது மூன்று விஷயங்கள், என்னென்ன விஷயம் சொன்னோம், தக்குவாவுடைய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், இரண்டாவது நன்மை செய்யக்கூடிய இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், முஹ்ஸினீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான், விருப்பப்படுகின்றான், மூன்றாவது தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புகின்றான். அடுத்ததாக பாருங்க, அதிலேயே வருது இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன், பரிசுத்தவான்களை தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், விரும்புகின்றான். இதெல்லாம் நம்ம எதுக்காக நம்ம கேட்கணும்னு சொன்னால், இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் முத்தக்கியனால் வாழ்கிறேனா, நான் நன்மையை செய்கின்றேனா, நான் வந்து அதாவது தௌபா செய்கின்றேனா, நான் பரிசுத்தவானாக இருக்கின்றனா, உடல் ரீதியாகவும் சரி உள்ளம் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி உள்ளம் ரீதியாகவும் சரி நான் பரிசுத்தவானாக இருக்கின்றேனா. பாதியாகவே அந்த சுத்தத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ

0: இவைகளையும் இதை இப்படிப்பட்ட மக்களையும் அல்லாஹ் நசீரான் விரும்புகின்றான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று அடுத்ததாக யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால், நீதியாளர்களை நேசிக்கிறான். எல்லாத்திலையும் நீதி இருக்கணும் இல்லையா? ஆனால் ஆளுக்கு ஒரு நீதி என்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆளை பார்த்தா ஒரு மாதிரி பேசுறது, இன்னொரு ஆளுக்கு வேற மாதிரி பேசுறது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட மக்களே அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நபியே, நீர் இவர்களிடையே தீர்ப்பளிப்பீர்கள் என்று சொன்னால் நியாயமான முறையிலேயே அவரிடத்தில் தீர்ப்பளியுங்கள். நீங்கள் யாருக்கு தீர்ப்பளித்தாலும் நியாயமான முறையிலே தீர்ப்பளியுங்கள். ஏனா இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். இப்படி நீதியாக நடப்பவர்களை, நீதியாளர்களை அல்லாஹ் விரும்புகின்றான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இது ஒரு விஷயம். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், பொறுமையாளர்களை சகித்துக் கொள்வரை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருங்க சகித்துக் கொள்வரின்னா? யாரு? பொறுமையாளர்கள், சாபிரீன்கள். பொறுமையாக யார் இருக்கிறாங்களோ, தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும், இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்தது, இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்தது. மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பம், துன்பம், வறுமை, வளமை, நோய், சுகம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது, ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு துயரங்கள் ஏற்படுகின்ற பொழுது, நாம புலம்பாமல் அல்லாஹ்புறத்தில் இருந்து இது வந்தது, அல்லாஹ்வுடைய விதியின் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று அதை நான் பொறுமையோடு எதிர்கொண்டேன் என்று சொன்னால், சகித்துக் கொண்டேன் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ் கூலியை எந்த அளவுக்கு சொல்கிறான் சொன்னால், இன்னமா சொல்றான், பொறுமையாளர்களுக்கு கணக்கென்று கூலியை நாம் கொடுப்போம். கணக்கு வழக்கே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய அந்த சோதனையின் பொழுது யாரெல்லாம் பொறுமை காக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கில்லாமல் நாம் என்ன செய்கிறோம், கூலியை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஆனா பொறுமைன்னு சொன்னா என்ன, அதையும் பார்க்கணும். பொறுமைன்னு சொன்னா நாம நினைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அழுதுகளுது தீர்ந்துடுறது, புலம்பி முடிச்சிடுறது, இருந்தாலும் நான் பொறுமை காத்துக்கிறேங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடும், முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யறது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசி பார்க்கறது ஒன்றும் முடியல, கடைசியில் அல்லாஹ் விட்ட வழி அப்படின்றது, கடைசியாக போறது இல்லையே, அது பொறுமை இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, பொறுமை என்பது அதனுடைய ஆரம்பத்திலே இருக்கணும். பொறுமை என்பது அல்லாஹ் விதித்தின்படி இப்படித்தான் நடக்கும், அல்லாஹ் இப்படித்தான் விதிச்சிருக்கிறான் எனக்கு, அப்படி நாம பொறுமை காத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் பொறுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவர் அந்த கபருக்கு அருகாமையில் போயிட்டு இருப்பாங்க. ஒரு பெண்மணி இந்த கபருக்கு அருகாமையில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருப்பார்கள், புலம்பிக் கொண்டிருப்பார்கள். யாரோ அவங்களுடைய உறவினர்களை யாரோ மரணித்திருப்பார்கள், அதனால செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து அந்த வழி அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுவாங்க, இத்தக்கில்லாஹ வஸ்பிரி, மணி அல்லாஹ் பயந்து கொள்ளுமா, நீ வந்து பொறுமையாயிரு அப்படி சொல்லுவாங்க. இந்த பெண்மணி இப்படி சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க, காலத் இலை காண்ணி, என்னை விட்டு தூரமா போன்னு. யார் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த அட்வைஸ் செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த பெண்மணி ஏதோ ஒரு துக்கத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்ன, என்னை விட்டு நீ தூரப்போ, ஃபைன்னக்கு லம் துசிபி முசிபத்தி, எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பம் உனக்கு ஏற்பட்டிருந்தா தெரியும், சொல்லுவோமா இல்லையா?
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் ஃபக்ருத்தீன் இம்தாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும். www.muslimwanoli.com
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு குடும்பத்திற்காக ஆணும் கஷ்டப்படுகிறான், ஒரு குடும்பத்திற்காக பெண்ணும் கஷ்டப்படுகிறாள். ஆனால் இந்த பூமியில் தாய்மை என்று சொல்கிற ஒரு உயர் அந்தஸ்தை வழங்கி அந்த அந்தஸ்தினூடாக பெண்ணிய சமுதாயத்தை உயர்த்தி பேசிய மார்க்கம் இஸ்லாம். யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் நான் அன்பு வைப்பதற்கு மிக தகுதியானவர் யார்? உம்முக, உன்னுடைய தாய். சும்மமன், பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய். பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய் என்று சொல்லி இந்த உலகில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடுத்ததாக நேசத்துக்கு மிக தகுதியான இந்த உலகின் படைப்பிலே அல்லாஹ் ஆக்கி இருப்பது தாய் என்று சொல்கிற ஒரு பெண்ணைத்தான். ஒரு தாயை நேசிக்க தெரியாதவன், தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவன், தாயோடு அன்பாக பேசாதவன், தாயை சரியாக கவனிக்காதவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிற ஒரு உன்னதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற மிக அடிப்படையான பொறுப்பை அல்லாஹ் பெண்களாகிய உங்களுடைய கையில் தந்திருக்கிறான். ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் வைக்கிற நேசம், ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற திருப்தி, ஒரு பிள்ளை உங்களின் மீது வைத்திருக்கிற பாசம் அந்த பிள்ளையினுடைய சுவர்க்கத்திற்கான வழியாக அமையும் என்று சொல்கிற அளவுக்கான மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆண் வெளியிலே சமுதாயத்தில் வருகிற பொழுது அவன் ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக சேவை செய்கிறவனாக இருக்கலாம். நாலு பேர் அவனை பார்க்கிற பொழுது, வீதியிலே பார்க்கிற பொழுது அவனுக்கு சலாம் சொல்லி மரியாதை செலுத்துகிறவனாக இருக்கலாம். ஏன், பல சபைகளில் நின்று பேசுகிற எங்களை போன்ற மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை போன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பேசிவிட்டு போகிற பொழுது இவர் நன்றாக பேசினார், நல்ல விஷயங்கள் சொன்னால் என்று நீங்கள் எல்லோரும் பாராட்டலாம், இகழலாம், புகழலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய சிறப்பு வெற்றி என்பது ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் ஊடாக வெளியிலே ஒருவன் ஒரு ஹாஜியாராக, ஒரு ஆலிமாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு சமூக சேவகனாக, ஒரு பெரும் ஆசிரியனாக எந்த துறையில் அவன் இருந்தாலும் வீட்டுக்குள் நீங்கள் கொடுக்கிற அத்தாட்சி பத்திரம்தான், பெண்களாகிய நீங்கள் கொடுக்கிற சான்றிதழ் தான் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கான காரணம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு ஆணினுடைய, ஒரு கணவனுடைய சுவர்க்கத்தை, நல்ல தன்மையை, பண்பாட்டை தீர்மானிக்கின்ற உன்னதமான பொறுப்பை இஸ்லாம் உங்களுடைய கையில் தான் தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அவ்வளவு கண்ணியப்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் உங்களை, அவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறது இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் உங்களை. வருமனே, பெண்ணாக இவள் இருக்கிறாள், இவளுக்கென்று சில சட்டங்களை போட்டுவிட்டு இவளை எப்படியாவது அடிமைப்படுத்தி விட்டு இவள் விரும்புகிற விதத்தில் வாழ விடாமல் தடுத்து விடுவோம் என்று சொல்லி வெறுமனே சாட்டு போக்கோடு கடந்து போகிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். மாதவிடாய் காலத்தில் கூட அவர்கள் மாதம் வந்துவிட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று தனிமையில் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமுதாய சூழலில் இருந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார்கள், இந்த சமூக நடவடிக்கைகளில் அவர்கள் எதிலும் ஈடுபடலாம் என்ற மிக தெளிவான வரையறுத்த சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அவர்கள் சிரமத்தோடு இருப்பார்கள், வயிற்று வலியோடு இருப்பார்கள், வேதனையோடு இருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி அவர்களை அன்பு மழை பொழிந்து அவர்களை விட்டு விலகி இருந்து அவர்களுடைய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை, உங்களுடைய உடலியல் ரீதியான பிரச்சனைகளை கூட அழகாக ஆய்வு செய்து மிக தெளிவாக சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே, மாத வலி ஏற்படுகிறது, அதனால் ஏற்படுகிற வயிற்று வலி, அந்த வேதனை அந்த வேதனை தாழாமல் ஒருவேளை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நீங்கள் மரணித்து போனால் இந்த பூமியின் ஷஹீதுகளாக மரணித்து போகிறீர்கள் என்று அடித்து சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். பிரசவ வேதனையினால் துடிதுடித்து வருகிற அந்த வேதனையினால் மரணித்து போகிற ஒரு பெண் இந்த உலகில் இருந்து ஷஹீதாக விடைபெற்று போகிறாள் என்று அற்புதமாக சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை, உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை. கணவனுக்கு பணிவிடை செய்வதால், வீட்டு வேலைகள் செய்வதால் உங்களால் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியவில்லை என்றால், முகர் தொழுதுவிட்டு கடமையை முடித்துவிட்டு வெளியிலே போன என்னுடைய கணவன், பாடசாலைக்கு போன என்னுடைய பிள்ளை வீட்டுக்கு வருவார், அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்வீர்களாக இருந்தால் அத்தனை சுன்னத்துகளுடைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ரமலானுடைய காலம், சஹர் நேரம், எழுந்து தஹஜ்ஜத்து தொழுதுவிட்டு பிரார்த்தனை செய்வதற்கோ குர்ஆன் ஓதுவதற்கோ நேரம் இல்லாமல் உங்களுடைய கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சஹர் உணவை ஏற்பாடு செய்து நோன்பு நோற்பதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்கிற பொழுது அந்த சுன்னத்தான வணக்கங்கள்
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
2: وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸஹாபாக்கள் தாபீன்கள் தபஈ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுபஹான வத்தாலா சூரத்து நிசா 48வது வசனத்திலே இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அயுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா. நிச்சயமாக அல்லாஹாக்கு சுபஹான வத்தாலா அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத இணை வைத்தல் அல்லாத மற்ற பாவங்களை அவன் நாடியோர்களுக்கு தௌபா செய்யாமலே மன்னிக்கக்கூடியவன். மேலும் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவர் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான ஒரு பொய்யையே இட்டி கட்டிவிட்டார், அது உண்மை கிடையாது என்கிற இந்த செய்தி சூரத்து நிசாவினுடைய 48வது வசனமாக இருக்கும். ஆக நாம் எல்லோருமே அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தௌபா செய்யாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபா செஞ்சுட்டா மன்னிச்சிடுவான், அதை விட்டுட்டு இனிமேல் நான் அல்லாஹ் உனக்கு நான் இணை வைக்க மாட்டேன், உன்னையே நான் வணங்குறேன் என்று சொன்னோன்னு நம்ம தௌபா செஞ்சு அந்த காரியத்தை விட்டு அல்லாஹ் மன்னிப்பான். அப்படியே அந்த நிலையில் மரணிச்சிட்டோம்னா கண்டிப்பாக மன்னிப்பு கிடையாது, சொர்க்கம் நுழைய முடியாது. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் மரணிக்கிறாரோ அவங்க நரகம் நுழைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறாங்க சொல்லி காட்டுறாங்க. மற்ற பாவங்களை பொறுத்த வரைக்கும் தௌபா செய்யணும். தௌபா செய்யாமல் ஒரு ஆள் மௌத்தாயிட்டா அல்லாஹ் விரும்பி தான் அவரை மன்னிப்பான். தௌபா செய்யலை பாவம் செஞ்சுக்கிறாரு ஆனால் இணை மட்டும் வைக்கலை அப்படி எங்கும்போது அந்த மற்ற பாவங்களை அல்லாஹ் தான் நாடியோருக்கும் மன்னிக்கிறோம். ஆனால் தௌபா செய்யணும், நாங்கள் அதை நம்பிக்கிட்டு தௌபா செய்யாமல் இருக்கக்கூடாது, தௌபா செய்யணும். அதில் உள்ள ஒரு சிறப்பு என்னென்றால் அல்லாஹ் விரும்பினால் இப்போ எஃபிரமா தூனதாலிக்கு லிமேஷா, அந்த இணை வைத்தல் அல்லாத அவன் விரும்பினா மன்னிப்பான் அப்படிங்கிறான். அப்போ இந்த இணை வைத்தல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னோன்னு நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டிருக்கிறோம்னு சொன்னால் சிலையை வணங்குறது அதான் நல்லா இணை வைக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது மட்டும் இணை வைத்தல் கிடையாது. இப்போ பொதுவாக இணை வைத்தல் அப்படின்னு சொன்னால் என்னென்றால் அல்லாஹ்வையும் நம்பி அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் செயற்பாடுகளுக்கு நிகராக ஒருத்தரை வச்சிட்டோம்ன்றால் அதான் இணை வைத்தல். ஒரு விஷயத்தை வழங்கணும், இணை வைத்தல் என்றால் துணைக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா. ஒன்று இப்போ நான் இதுக்கு ஒன்றை இணை வைக்கிறேன் என்றால் இதை எடுத்துக்கிட்டு தான் இன்னொன்று இணை வைக்கணும். இதை மொத்தமாக நிராகரிச்சுட்டு ஒன்று எடுத்தால் அது நிராகரிப்பு, குஃப்ரு. அல்லாவே மொத்தமாக நிராகரிச்சிட்டால் அது குஃப்ரு. அல்லாவை நம்பி போட்டு அல்லாஹ் பார்க்குற மாதிரி இவர் பார்ப்பார், அல்லாஹ் படைக்கிற மாதிரி அவர் படைப்பார், அல்லாஹ் மன்னிக்கிற மாதிரி இந்த மகான் மன்னிப்பார், அல்லாஹ் நோயை குணப்படுத்துகிற மாதிரி இந்த பெரியார் நோயை குணப்படுத்துவார் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு இணையாக்கிறோம். இணை வைத்தலுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நம்ம இதை தெளிவாக பார்க்குறேன்னு சொன்னால் சூரா லுக்மான்ல 25வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே உலகின் சஅல்தஹும் மன் கலக சமாவாத்தி வல் அர்த், அந்த முஷிரிக்கைகளை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்க சொல்கிறான், வானங்களையும் பூமியையும் படைச்சது யாரு என்று நபியே அவர்களிடம் கேளுங்க. قُلِ الْحَمْدُ لِلَّهِ لَيَقُولُنَّ اللَّهُ, அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் படைச்சேன்னு சொல்லுவாங்க. இது சூரத்து லுக்மான்ல 25வது வசனம். சூரத்து ஜுமர்ல 37வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், وَلَئِن سَأَلْتَهُم مَّنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ, வானங்கள் பூமியை யார் படைத்தது என்று அவர்களிடம் கேட்டால் لَيَقُولُنَّ اللَّهُ, அல்லாஹ் என்று சொல்வார்கள். قُلْ, நபியே அவங்கள்ட்ட இப்ப திருப்பி கேளுங்க, أَفَرَأَيْتُم مَّا تَدْعُونَ مِن دُونِ اللَّهِ, அப்போ அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்களே அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இவைகள் எல்லாம் அந்த கெடுதியை நீக்கிவிடுமா? அவங்க வணங்குறது யார? லாத்திய ஊது சுவாழ் நசுறு வத்து போன்ற சிலைகளை வணங்குறாங்க. அல்லாண்டு சொல்லி வணங்கினாங்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நல்லடியார்கள் என்றுதான் வணங்கினார்கள். அதை இபின் அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, புகாரியுடைய விரிவுரையில் அதை அழகாக எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த லாத்தி யகுது சுவாய் நசுரு வத்தி என்ற சிலைகள் எல்லாம் கடவுளாக வணங்கப்படவில்லை, நல்லடியார்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா சூரத்து ஜுமர் 37வது வசனத்துல சொல்றான், இன் அராதனி அல்லாஹு பிதுர்ரின் அஹல் ஹுன்ன காஷிஃபாத்துல்ருஹி, அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த நல்லடியார்கள் அந்த கெடுதிகளை நீக்கி விடுவார்களா? அவ் அராதனி பி ரஹ்மத்தின், அல்லாஹ் எனக்கு ஒரு கருணையை நாடிவிட்டால், ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மத்தி, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை இவர்கள் தடுத்து விடுவார்களா? குல் ஹஸ்பி அல்லாஹ், நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அலைஹி யதவக்கலுல் முதவக்கிலூன், அது அவன் மீதே பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள் பொறுப்பு சாட்டுவார்கள் அப்படிங்கிறான். சூரத்து ஸுஹ்ரஃப் 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலயின் சாயல்தஹும் மன் கலக்க சமாவாத்தி வல்லார், வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால், லயகூலுன்ன, அவர்கள் கண்டிப்பாக சொல்வார்கள், ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், அஸீஸ் அலீம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்தான் அவர்களை படைத்தது, வானங்கள் பூமியை படைத்தது என்று சொல்வார்கள் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப அன்றைக்கு இருந்த முஷரிக்கீங்கள் அல்லாஹ்தான் படைச்சன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு வசனத்துல ஓமம் பியதிஹி மலக்குத்து சமாவாத்தி வல்லாரும், அல்லாஹ் வானங்கள் பூமிகள் ஆறினுடைய ஆட்சி அதிகாரங்கள் யாருடைய கையில் இருக்கிறது என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய கையில் என்று சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய கையில் என்று சொல்வாங்க. அதை பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமர் 3வது வசனத்தில் சொல்றான், லில்லாஹி தீனுல் காலிஸ், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கே இந்த பரிசுத்தமான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கே உரித்தானது அல்லவா? வல்லதீன இத்தகது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ் அல்லாமல் அவுலியாக்களை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் பிரார்த்தனை செய்கின்றார்களே, அவர்கள் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? இவர்களிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்வது இவர்கள் அல்லாஹ்விடம் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் அல்லாஹ்னு சொல்லலைங்க. அந்த மகான்கள் லாத்தி யகுது சுவாய் நசுர் வந்து போன்ற மகான்களிடம் பிரார்த்தனை செய்தார்கள், அவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்களே, இப்ப சிலையா வச்சிருந்தாங்க, இப்ப வளத்தாட்டி கபருக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த மகான்கள் என்றுதான் அவங்க சொன்னாங்க. அவங்களை வணங்குறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வணங்குற என்றால் பிரார்த்தனை செய்தல். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமர்ல 3வது வசனத்துல சொல்றான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் நாங்கள் வணங்குகிறோம். இப்போவும் அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள், நாதாக்கள், தங்கள்மார்கள் என்று கபர்களிலே தர்காக்களிலே ஓடக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அல்லாஹ் சொன்னோமா, மகான்கள், இவங்க அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக சிபார் செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பாங்க, அப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள் என்றத அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரியாக பாருங்க, அல்லாஹ் சூரா யூனுஸ்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் அல்லாமல் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத கெடுதியும் செய்யாதவர்களிடம் இவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இப்போ அல்லாஹ் விட்டுட்டு யார்கிட்ட போய் துவா கேட்குறாங்க, யார்கிட்ட போய் நோய் நிவாரணம் தேடுகிறாங்களோ அவங்களால இவங்களுக்கு கெடுதியும் வராது நல்லதும் கிடைக்காது. அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன சொல்லலாம், ஐயா கூலூன்னு அவங்க என்ன சொல்லிக்கிட்டு வணங்குறாங்க தெரியுமா? ஹாவுலாயி ஷுஃபாவுனா இந்தல்லா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்பவர்கள் அப்படி என் சொல்லி அல்லாஹ்க்கு சுபஹான தல நேரம் சொல்லி காட்டுறான். அப்ப இணைய வைக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அல்லாவும் மொத்தமா நிராகரிக்கல, அல்லாவை நம்பிக்கிட்டு நாங்கள் நல்லடியார்கள் மூலமாக அல்லாஹ் கிட்ட நெருங்குறோம், அல்லாஹ் கிட்ட தான் நெருங்க போறாங்க, யார் மூலமாக? இன்னொரு ஆள் மூலமாக. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களும் அந்த வேலையை தான் செய்றாங்க. இப்போ நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று நம்ம சொல்கிறோம். ஆமுல் ஃபீல், ஆமுல் ஃபீல் என்று ஏன் பேர் வந்துச்சு? நபி அவர்கள் பிறந்த ஆண்டில் யானை படை கொண்டு காபத்துல்லாவை ஒரு தான் அழிக்க வந்தான். அப்போ என்ன நடந்துச்சு அப்படி என்ன, நஜ்ஜா மன்னன், நஜ்ஜாசி மன்னனுடைய ஒரு பெரும் ஒரு படை தளபதியான ஒரு பெரிய ஒரு வீரனாக அப்ரஹா என்கிற ஒருத்தன் இருக்கிறான். அந்த அப்ரஹாம் என்ன சொல்கிறான், என்ன செஞ்சான்னு சொன்னால், எல்லா மக்களும் கஅபத்துல்லாவை நோக்கி போகிறாங்க, கஅபத்துல்லாங்கிற அந்த ஆலயத்தில் சிலை இருந்துச்சு, 360 சிலைகள் இருந்துச்சு, அது பராமரிக்கக்கூடிய நிர்வாக தலைவராக இருந்தவர் அப்துல் முத்தலிப். நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பட பாப்பா அப்துல் முத்தலிப், அவர் தான் நிர்வாக தலைவர். அவர் மகன் பேர் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பட பேர் என்ன? அப்துல்லா. அல்லாஹ்வின் அடிமை. அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்க, ஆனால் சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கஅபத்துல்லாஹ் புனிதமாக மதிக்கப்பட்டது, சிலையும் இருந்தது. இப்ராஹிம் நபியுடைய மதத்திலிருந்து சாயம் போய் அந்த கஅபத்துல்லாஹ்வை ஹஜ் மாசத்துல வந்து வலம் பெறக்கூடிய வழக்கமும் பழக்கமும் அவங்கள்ட்ட இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. மக்கள் எல்லாம் அங்கேயே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யமன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நஜ்ஜாசி மன்னனுக்கு திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கஅபத்துல்லாஹ்வை விட பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுறான் அப்ரஹாம், அவருடைய படை தளபதி. கட்டிட்டு இனி மக்கள் இங்கே வருவாங்க அப்படின்றான். இது கினானா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தன். இது இவன் என்ன இப்படி புதுசாக ஒரு கஅபாவை கட்டிக்கிறேன் என்று ஆத்திரப்பட்டு என்ன செய்யாதுன்னு சொன்னால் அதில் போய் மலம் கழிச்சிட்டு வந்துட்டான். அதில் மலம் கழிச்சோன்னு ஒரு தெய்வீக சிந்தனை கொண்ட ஒரு பூர்வீக கட்டடமாக நாம் கட்டியிருக்கிறதுல மலம் கழிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி இது யார் செஞ்சேன்னா அரபியர்கள் தான் செஞ்சிட்டாங்க. இந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு நிகராக நாம் கட்டினோன்னா பொறாமையில் பண்ணிட்டாங்க அப்படின்றோடனே மன்ன அந்த படைத்தளபதி என்ன செய்கிறான்னு சொன்னால், நான் நஜ்ஜாசி மன்னனுக்கு கடிதம் போடுறான், நான் கஅபத்துல்லாஹ்வை உடைக்க போகிறேன், நீங்கள் எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி மஹ்மூத் என்கிற பெரிய ஒரு ஆணை இருந்துச்சு, பலம் பெரும் பெருத்த பெரிய ஆணை அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த ஆணையை திறனும் நீங்கள் அப்படின்னா அந்த ஆணை இன்னும் சில ஆணை படைகளையும் எடுத்துக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் வாரான் கஅபத்துல்லாஹ்வை உடைக்கிறதுக்கு வந்துக்கிட்டிருக்கான். வந்துட்டிருக்கும் போது ரெண்டு இடத்துல ரெண்டு யுத்தம் நடந்து அதில் எல்லாம் வெற்றி கொண்டு வந்து இறங்குறான். வந்து இறங்கி கஅபத்துல்லாஹ்க்கு பக்கத்துலேருக்கு ஒரு ஒரு இடத்துல முகாமிட்டு அந்த இடத்துல வெட்ட வெளியில் மேய்ஞ்சிட்டு இருந்த அப்துல் முத்தலிபுடைய 200 ஒட்டகத்தை பிடிச்சி அடைச்சிட்டான். 200 ஒட்டகத்தை அடைச்சிட்டான். அடைச்சிட்டு ஒரு ஆளை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறான், கஅபத்துல்லாஹ்வை உடைக்க வந்திருக்கோம், உங்களோடு யுத்தம் செய்ய வரலை, இங்கே இருக்கிற மக்களை கொல்ல வரலை, எங்களோட நோக்கம் கஅபாவை உடைக்கிற மட்டும்தான், பேசாமல் இருந்தால் உடைச்சிட்டு போயிட்டுருவோம், சண்டை கண்டு வந்தால் கொண்டுட்டு தான் உடைப்போம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்குறான். கொடுத்தோன்னே அப்துல் முத்தலிபு வந்து என்ன செய்கிறாரு, கஅபாவை உடைக்க வந்தேன் உடைச்சிட்டு போட்டும் அப்படின்ட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா, நான் அவனை சந்திக்கிறதுக்கு எனக்கு அனுமதி எடுத்தாங்கிறாங்க. அப்போ அவரை கூட்டிக்கு வந்து கஅபாவினுடைய தளபதி அதனுடைய தலைவர் அப்துல் முத்தலிப் வந்திருக்கிறாரு, உங்களோட பேச்சுவார்த்தை வைக்கணுமா அப்படின்றோன்னு இவர் போகிறார். வரலாற்றில் என்ன எழுதிக்கிறாரோ அப்துல் முத்தலிப் நபி அவர்களுடைய உமா அப்பா வாப்பட வாப்பா எப்படி இருப்பாருன்னு சொன்னால், உயர்ந்த திடகாத்திரமான உடம்புள்ளவராக இருப்பாராம். அவரை பார்த்தாலே ஒரு பெரிய தளபதியாக இருக்கும். அவர் ஊர் தலைவர் வந்தவொடனே மேடையில் மேலே இருந்தவன் அப்ரஹாம் என்ன செய்கிறான்னு சொன்னால், கீழே அப்படியே இறங்கி அவருக்கு சமனான சேரில் அப்படியே உட்கார்ந்து பேச்சுவார்த்தையை தொடங்குறான். அவர் என்ன நினச்சிட்டு வராண்டா, கஅபத்துல்லாஹ்வை உடைக்க வராங்க, உடைக்காதீங்கன்னு காலை விழுவாங்க கெஞ்சுவாங்க, அதைத்தான் வாரான்னு நினச்சிக்கிட்டான். நினச்சிக்கிட்டு வந்து என்ன அப்படின்னொன்னு, என்ற 200 ஒட்டகத்தை நீங்கள் பிடிச்சி அடைச்சி வச்சுக்கிறீங்க, உடனடியாக அதை திறனுங்கிறாரு. அவர் ஆச்சரியப்பட்டு போகிறாரு, என்னடா இது, நான் பெரிய படையை எடுத்துக்கிட்டு ஆணையை கூட்டிக்கிட்டு பெரும் பட்டாளத்தோடு வந்திருக்கிறேன், கஅபத்துல்லாஹ் உடைக்க வந்திருக்கேன், உங்களுக்கு ரோஷம் இல்லையா, உங்கள் கஅபாவை உடைக்க போகிறேன், அது சம்மந்தமாக பேச வரலையா அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அப்துல் முத்தலிபு, ஒட்டகத்துக்கு எஜமான் நான், என்ற பொறுப்பில் இருக்கிறது ஒட்டகம், அதை கேட்டு வந்திருக்கிறேன், கஅபாவுக்கு எஜமான் அல்லாஹ், நீயும் அல்லாஹ்வும் போங்க, அல்லாஹ் உன்னை விட்டா உடைச்சிட்டு வா, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஒட்டகத்தாகண்டார், ஒட்டகத்தை வாங்கினார், அவர் போய்த்தார். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ்வில் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்திருக்கிறாங்க, அப்போ அல்லாஹ் முஷ்ரிக் என்று சொன்னவர்கள் எப்படி நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், கஅபத்துல்லாஹ்வை நீங்கள் உடைக்க முடியுமா, நெருங்க முடியுமா, அது அல்லாட அல்லாஹ்வோடு யுத்தம் செய்யலாமா, நீங்கள் 7 மணி உடங்க பார்ப்போம் அப்படி என்று அல்லாஹ்வுல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க முஷ்ரிக்கு, சிலையை வச்சுட்டு இருந்தாங்க, அவங்க தான் முஷ்ரிக்குகள். அப்போ இவன் படையெடுத்துட்டு போகிறான். போகும்போது அது பெரிய வரலாறு, கஅபத்துல்லாஹ்வினுடைய எல்லைக்கு போகும்போது யானை மாட்டேன்ட்டு படுத்துட்டு அதை எழுப்புறதுக்கு வாழை முறிக்கிறாங்க, வீட்டியால் குத்துறாங்க, அசைய மாட்டேன்ட்டு. திருப்பி இந்த பக்கம் வச்சோம்னா உஷாராக வந்துச்சு, மறுவாணி பாட்டி மொத்த கஅபத்துல்லாஹ் பக்கம் வேணா அப்படியே படுத்துட்டு, அப்படி அவங்க கஅபத்துல்லாஹ்வை இடிக்கிறதுக்கு அந்த ஆணையை தண்டிச்சு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும் போது அபாபில் பறவை வருது. அந்த மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஆணைப்படையோட கஅபாவை உடைக்க வாரான்னு சொன்ன அவங்களோட ஈமான் எப்படி பவராக இருந்துச்சு தெரியுமா, தேன்கூட்டில் கல் அறியுறாங்க. நான் சொல்கிறேன், தேன்குருவியில் கூட்டில் கல் அறியுறாங்க. இவங்களை விரட்ட போகுது என்று நாம் நினைக்கிற மாதிரி கௌபா உடைக்க வந்திருக்கிறாங்க, அழிய போகிறாங்க. தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம், தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம் என்று கௌபாவினுடைய பலைச்சு சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் மீது ஏறி நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி நடக்குது. அபாபிலுங்கிற பறவை, ஒவ்வொரு பறவைகளும் மூன்று கற்களை கொண்டு வந்தது, ரெண்டு காலை ரெண்டு சொண்டில் ஒன்று மூணு. ஒவ்வொரு பறவைகளும் அந்த மூன்று கற்களை கொண்டு வந்து விரட்டி விரட்டி அவங்க மேலே போட்டுச்சு. கல் சின்ன கல் தான், விழுந்தோடனே சப்பி துப்பப்பட்ட வைக்கலை போல் ஆனாங்க அப்படின்னு சொல்லி அலம் தர கைஃபுங்கிற அந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாவுக்கு இணை வைத்தல் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாவையே நிராகரிச்சுட்டு போகிறதில்லை, அது குஃபுரு. அல்லாவையும் நம்பிட்டு அல்லா மாதிரி இவர் பார்ப்பார், இவர்கிட்ட நோய் நிவாரணம் தேடலாம், அவர்கிட்ட நம்ம உணவு தேடலாம், இவர் வந்து நோயை உயிரை காப்பாற்றுவார் என்று நாம் நினச்சிட்டோம்னு சொன்னால் அவன் தான் முஷிரிக்கி. அல்லா பார்ப்பவன் நம்ம பார்க்குற மாதிரியா, அல்லா கேட்பவன் நாம் கேட்குற மாதிரியா? அல்லா குர்ஆன் சொல்லலாம், லைஸா கமிதலிஹி ஷயுன், அல்லாவை போன்று என்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நௌ சமீஉன் பஸீர், அவன் பார்ப்பவன் அவன் கேட்பவன் அவன் பார்ப்பவன்ங்கிற அல்லா. அப்போ கேட்பவன் அவளும் கேட்பான் தானே, நம்மளை மாதிரி அல்லா கேட்பானா? நான் முழிச்சுக்கிட்டு இருந்தால் தான் கேட்க முடியும், எனக்கு தெரிஞ்ச பாஷையை தான் என்னால் கேட்க முடியும், நான் தள்ளி நின்றால் கேட்க முடியாது. ஆனால்லாம் நீங்கள் எப்படி கேட்டாலும் அல்லாஹ் கேட்பான், நீங்கள் மனசுக்குள்ளால துவா கேட்டாலும் அல்லாஹ் கேட்பான். இப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்றால் என்ன? இங்கே ஒருத்தன் கீழே விழ போகிறான், யா முஹியுதீன் அப்படிங்கிறான். பக்தாதில் ஈராக்கில் அடங்கப்பட்ட உயிரோடு இருந்தாலும் கேட்காது, அவர் மௌத்தா போய்த்தார். உயிரோடு இருந்தாலும் ஈராக் கேட்குமா? கேட்காது. அவர் மௌத்தா போய்த்தார், மௌத்தா போனவர் கேட்டு காதில் விழுந்து அவரு கீழே விழுகிறதுக்கு இடையில ஒரு செகண்ட்ல உடனே வந்து தாங்கி பிடிச்சிடுவாரு அப்படி என்று நீங்க நினைச்சா அல்லாஹ்க்கு இணையாக்குறீங்களா இல்லையா? மஹிதீன் அப்துல் காதிலானி இணையாக்குறீங்களா இல்லையா? அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பழைய ஜாஹிலிய கால திரும்பிட்டாங்க. அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பினாங்க, அனுப்பப்பட்டார்கள் நபியர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் தூதர்களும் எப்படி அனுப்பப்பட்டாங்கண்டா, அல்லாஹ் மட்டும் மட்டும்தான் வணங்க, வஅபுதுல்லாஹ வஜ்ஜி தனிபு, நீங்கள் அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, மற்றது என்ன, அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுவே எல்லாத்தையும் கைவிட்டு விடுங்க, வஜ்ஜி தனிபு தாகூத், இந்த தாகூத்துக்களை விட்டு விடுங்கள். அப்படித்தான் எல்லா தூதர்மார்களும் அனுப்பப்பட்டாங்க. இதைத்தான் பரம்பரை பரம்பரையாக ஒவ்வொரு மனித சமுதாயம் பின்பற்றி வந்துச்சு. இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உறுதியாக அதைத்தான் சொன்னார், இறுதியாக அதைத்தான் சொன்னார். இன்னைக்கு அந்த காலம் அப்படியே மருகி பழையபடி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், அல்லாவை வணங்குறோம், மகான்கள் பெரியார்கள்டையும் போய் துவா கேட்குறோம், அவர்கள் மூலம் நாங்கள் உதவி எதிர்பார்க்கப்படுகிறோம். இப்படி இருக்குது. இன்னை பார்க்கலாம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் என்ன செய்யப்படுதுன்னா, மகான்கள் பெரியார்கள் என்று கபறுகளை கட்டுறாங்க, பச்சை கொடி ஏற்றுறாங்க, குத்துவளை கேட்குறாங்க, தவாபு நடக்குது, அவங்கள்ட்ட போய் கண்ணில் ஒத்துறாங்க, அவங்கள்ட்ட போய் தேவைகளை கேட்குறாங்க, அவர்களிடம் உதவிகள் தேடப்படுகிறது. அதனால தான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, ரப்பி லா தஜ்அல் கப்ரி வதன யுஅபத், யா அல்லாஹ், சக்கராத்துடைய நிலையில் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய கபரை வணங்கப்படும் சிலையாக ஆக்காதே அப்படிங்க. சக்கராத்துடைய நிலையில் சொன்னார்கள், மக்களே உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் சவிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுத்துக்கொண்டார்கள், நீங்களும் அப்படி எடுத்துக்காதீங்க. நல்லடியார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள், நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள். கபர் இருக்கிற பள்ளியில் தொழக்கூடாதுங்கிறது அதுதான். இப்போ கபர்கள் இருக்குது, அந்த கபரில் பிரார்த்தனை நடக்குது, பெரிய பள்ளியாக இருக்குது, ஒன்றுக்கு போகலாம், தொலை போகையில் மைய தொழுகைக்கு போகலாம். ஏன்னா மைய தொழுகிறது கபர்ஸ்தானத்துலேயும் தொழலாம், அல்லாவை சுஜுதி செய்கிற இடம், அல்லாவுக்கு மாறு செய்கிற இடத்துல அல்லாவுக்கு சுஜுதி செய்ய முடியுமா? கபர் இருக்கிற பள்ளியில் தொழலாமா? கூடாது. அல்லாவை மட்டும் வணங்கணும். ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சூரியன் உதிக்கும் நேரத்தில் தொழுவது தடை, சூரியன் உச்சியில் இருக்கும்போது தொழுவது தடை. ஏன் அது தடை? சூரியனை வணங்கக்கூடியவர்களுடைய நேரத்தில் அல்லாவை வணங்காதீங்க, நேரத்தில் கூட அல்லாவை வணங்காதீங்க என்றால் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படும் இடத்தில் அல்லாஹ் வணங்கலாமா? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கப்படும் இடம் என்றால் என்ன? ஃபீ சவுலி அப்பாவே, சின்ன மௌலான் அப்பாவே, இப்போ பள்ளிகள் இருக்குது, சின்ன மௌலான் அப்பா ஒரு பள்ளியில், ஃபீ சவுல் அவுலியா ஒரு பள்ளியில், அந்த பள்ளியை கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஜும்மா முடிய பாருங்க, நீங்க பக்கத்தில் பைக் எடுத்து ஒரே மீறி மிரிச்சா பார்க்கலாம், ஜும்மா முடிய கபரை சுற்றி கொஞ்சம் பேர் கையேந்திக்கு நிற்பாங்க, சின்ன மௌலானப்பாவே பிள்ளைகளை பாவத்தை பண்ணி பிள்ளைய பாப்பா எக்ஸாம் எழுதுறான் பாஸ் ஆக்கிடு அப்படிங்கிறேன். எக்ஸாம் எழுதுறோம், பிள்ளைய பாஸ் ஆக்கிடுங்கிறான். அப்ப யாரு செய்யணும் இது? அல்லாஹ் தானே செய்யணும். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்கின்றார்களே, அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்தில் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய தொழுகையை தொழுவது தள்ளா அல்லாஹ் தன்னுடைய தூதர் தடுத்தார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வை வணங்குவதை தடுத்தார்கள். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபி தோழர் வந்து சொல்றார், பவானா என்கிற இடத்துல ஒட்டகத்தை அறுத்து பலியிட நேற்றை வைத்திருந்தேன், இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இப்ப அந்த நேற்றையை நிறைவேற்றலாமான்னு கேட்கிறார். இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னே அல்லாஹுக்காக ஒரு ஒட்டகத்தை பலியிடுறேன், அதுவும் பவானாங்கிற இடத்துல பலியிடுறேன்னு கேட்டுட்டாங்க, நேற்றை வச்சுட்டாங்க. இப்ப ரசூல்லா கிட்ட வந்து கேட்கிறாங்க, அந்த இடத்துல நேற்றையை நிறைவேற்றலாமா அப்படின்னு. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை கேட்டார்கள், அந்த பவானா என்கிற இடத்துல ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் ஏதாவது அங்கே உண்றா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் அல்லாமல் ஜாஹிலிய காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் அந்த இடத்துல இப்பவும் இருக்குதான்னு கேட்குறாங்க. இல்லை, அப்படியான இடம் இல்லாது. அப்போ நீங்கள் நேற்றையை நிறைவேற்றுங்கண்டாங்க. அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கும் இடத்தில் அல்லாஹ்வுக்காக வைத்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடாது. அப்போ கபரை பள்ளியில் தொழக்கூடாது. இன்னைக்கு கபரை வச்சே பள்ளி பிரபல்யமாகுது. கபரை வச்சே பள்ளி என்ன செய்யப்படுது? பிரபல்யமாகுது. என்ன கொடியேற்றமா? போன திங்கக்கிழமை கொடியேற்றுறாங்க. கொடியேற்றம் என்றால் என்ன? எப்படி வந்துச்சு இந்த கொடியேற்றம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த கல்முனை கொடியேற்ற பள்ளி இருக்குதானே, இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தேன்? கொஞ்சம் நெட்டில் கூகுளில் போய் வரலாறு புரட்டி பாருங்க. இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தேன்டா? ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா, அவர் இந்தியாவில் தர்கா நாகூர் தர்காவில் அடக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா இருக்கார் இல்லையா, அவரை கபர் எங்கே இருக்குது? அவர் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் இந்தியாவில் அவரை பற்றிய சிறப்புகள் எழுதுறாங்க, பச்சை பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள்லாம் எழுதுறாங்க. தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போது அற்புதம் காட்டினார். தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அற்புதம் காட்டினாராம். தாயில் வகுத்துக்குள்ளே மூணு மாதமாக இருக்கும்போது அவர் கிணற்றில் தண்ணி எல்லாம் குனிஞ்சாவான், கையில் இருந்த பாத்திரம் தண்ணி நிறைஞ்சிதான். அவரை பற்றி வரலாறு எழுதுறாங்க. தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போதே அற்புதம் காட்டினாராம். அவர் பிறக்கும்போது அந்த பிறக்கிற ரூமில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஹுதுர் அலி சலாத்து வசலாம் அவர்கள் இலியாஸ் நபியும் அப்படியே தோன்றி அந்த இடத்துல நின்றார்களாம். ஹுதுர் அலி இஸ்லாம் காதில் பாங்கு சொன்னாராம். இலியாஸ் நபி அந்த குழந்தையை அப்படியே தூக்கி தாய்க்கு பக்கத்தில் வச்சுட்டு மறைஞ்சிட்டாங்களாம். இதெல்லாம் அவர் பேரில் இருக்கிற அற்புதம். ஹியாஹுலாமதி வலியுல்லா அவர் இலங்கைக்கும் வந்து போனதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. அந்த காலத்தில் இலங்கைக்கு வந்து போனதாக வரலாற்று குறிப்பு இருக்குது. இந்த இடத்துல கல்முனையில் முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தர், முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தர் பெரிய செல்வந்தராக இருந்தாராம். அப்படி செல்வந்தராக இருந்தவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துச்சு. அந்த நோய்க்கு வைத்தியருடைய ஆலோசனை பிரகாரம் கடல் தண்ணியில் குளிக்கணும். அப்போ இந்த கடற்கரை பள்ளி இருக்கிற இடத்துல அவர் ஒரு கூடாரம் அமைச்சு அவடத்தை இருந்துக்கிட்டு, அவர் பெரிய ஒரு பக்தி உள்ள ஒருத்தர், அஞ்சு நேரம் தொழக்கூட தொழுறத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்று அந்த இடத்துல தொழுதுக்கிட்டு, அந்த கூடாரத்தில் இருந்துக்கிட்டு, அந்த கடலில் குளிச்சுக்கிட்டு, உடம்பில் மஞ்சள் பூசிக்கிட்டு, அந்த கடற்கரையில் பெரிய நோய் வாய்ப்பட்டு இருந்தார். அவருடைய கனவில் ஒரு வெள்ளை உடுத்த, ஒரு வெள்ளை தோற்றமுள்ள, பச்சை தலப்பாகை கட்டிய ஒரு மனிதர் தோன்றி, உனக்கு பக்கத்தில் 100 மீட்டர் தூரத்தில் மண் குவித்து வைத்திருக்கிறேன், அந்த இடத்தை அடையாளமிட்டு கொள், என் பெயரில் ஒரு ஆலயம் கட்டு, இன்றோடு உன் பணி நீங்கி உன்னுடைய பிணி நீங்கி விடுகிறது, நான் ஷாஹுல் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். கண்ணு முழிச்சாராம், விடிஞ்சு போச்சான். கனவு வந்துச்சு, கண்ணு முழிச்சு அவர் உடம்பெல்லாம் நோய் இல்லாமல் போச்சு. அப்படியே நடந்துக்கு போனாராம். ஒரு இடத்துல மண் குவிஞ்சிருந்துதான். அன்று ஒரு வெள்ளிக்கிழமை, அன்றைய பள்ளியில் கல்முனையில் இருந்த ஒரு பள்ளியில் ஜும்மாவில் போய் இவர், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னாராம். மக்களெல்லாம் வந்தார்களாம், கம்புகள் வெட்டப்பட்டது, மட்டைகள் எடுக்கப்பட்டது, அந்த மண் குவிக்கப்பட்ட இடத்தில் கூடாரம் அமைக்கப்பட்டு பள்ளியாக உருவாக்கப்பட்டு அதுதான் இன்று வரைக்கும் கொடியேற்ற பள்ளியாக இருக்கிறது. அதிலே ஒவ்வொரு வருஷமும் கொடியேற்றப்படுகிறது என்று இந்த கொடியேற்ற பள்ளி வந்த வரலாறு எழுதுறாங்க. நான் கேட்குறேன், கனவின் மூலமாக ஒரு மார்க்கம் பெறுமா? கனவின் சரி, அவர் ஷாவுல் அமீதுன்னு சொன்னார். உலகத்தில் எவ்வளோ ஷாவுல் அமீது இருக்குது? நாகூர் தர்காவில் அடங்கப்பட்ட ஷாவுல் அமீதா? இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த மண் குவிக்கப்பட்டதான் நான் ஷாவுல் அமீதர கபரு. அவருக்கு அங்கே ஒரு கபரு, இங்கே ஒரு கபரு. நீங்கள் எல்லாம் முடிவெடுத்துக்கோங்க என்னென்று. அங்கே ஒரு கபரு, அங்கே அவருடைய உடம்பு இருந்த கபரு, இங்கே அவர் கனவில் வந்த கபரு. மண்ணை கூட்டி வச்சுக்க இங்கே ஒரு கபரு. ஒரு ஆளுக்கு 2 மனைவி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 பொண்டாட்டி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 கபரு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது இந்த ஷாவுல் ஹமீதி ஒலியுல்லாக்கு ரெண்டு கபரு, அதே மாதிரி முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு ரெண்டு கபரு. ஜெயிலானில் எங்கே ஈராக்கில் ஒரு கபரு, இலங்கையில் ஜெயிலானில் ஒரு கபரு. அவர் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்காராம், ஆனால் இலங்கையில் கல்முனைக்கு வந்ததுக்கு ஒரு கபரு, ஒரு அடையாளம். அந்த இடத்துல கொடியேற்றப்படும். கனவின் மூலமாக மார்க்கம் தோற்றி வைக்கப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் வஹி வருமா? கனவின் மூலமாக ஷைத்தான் வருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸலு பி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை கனவில் உண்மையாக என்னுடைய தோற்றத்தில் கண்டு விட்டால் நீங்கள் என்னை கனவில் கண்டுவிட்டீர்கள், வேறு எந்த தோற்றத்திலும் ஷைத்தான் வருவான் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தை தவிர வேற எந்த தோற்றம் எடுத்தும் ஷைத்தான் கனவில் வருவானாம். அப்புறம் கபரு வணக்கத்தை உருவாக்கி இணை வைத்தல பிரபல்யமாக்குறதுக்கு ஷைத்தான் எடுத்துக்கிட்ட யுக்தி கனவுதான். இன்றைக்கு இல்லை இந்த கனவு வந்தது, அன்றைக்கே இந்த சிலை வணக்கம் வந்ததே இந்த கனவின் மூலமாகத்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நூஹு நபியினுடைய காலத்துக்கு முன்னால் மக்கள் வணங்கிட்டு இருந்த சிலைகள் எல்லாம் வெள்ளத்தில் அடிபட்டு தகர்பட்டு மண்ணில் புதையுண்டு போய்விட்டது. மீண்டும் ஷைத்தான் அந்த சிலைகளை எப்படி கிளப்பினான் தெரியுமா? எங்கெங்க அந்த சிலைகள் மண்ணில் புதையப்பட்டு இருக்குதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கனவுல ஷைத்தான் வர தொடங்கிட்டான். பாப்பட கனவுலையும் வந்து, உம்மட கனவுலையும் வந்து, புள்ளட கனவுலையும் வந்து, எல்லார கனவுலையும் வந்து, உங்களோட வீட்டுக்கு வாசலில் ஒரு மகான்ற உருவம் புதைக்கப்பட்டிருக்குது, சில புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல சொல்ல என்னடா எல்லாருக்கும் கனவாக கிடக்கணும்னு தோணினாங்க. சில எல்லாருக்கும் கனவு இருந்தது நடந்தோன்ன நிஜமன்னு நம்பிக்கிட்டாங்க, இது ஷைத்தானின் வேலை என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவின் மூலமாக மார்க்கம் உருவாகுமான்னு கேட்டால் இல்லை ஷைத்தான் என்றார்கள். அப்போ ஒரு ஷிர்க ஒரு பச்சை தலப்பாவோட ஒரு ஆள் வந்து அண்ணா மண் குமிக்கப்பட்ட இடத்தில் இல்லம் அமைத்துக்கொள், நான் தான் ஷாவுல் அமைதி சொல்லி இந்த வணக்கம் உருவாகிச்சான். அடிப்படையே ஆடி ஆடி போகுது, அடிப்படையே இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயம். அப்போ இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் இன்னைக்கு கொடியேற்ற நடக்கக்கூடிய ஒரு காரியமாக 203வது கொடியேற்றமா. இப்போ 200 வருடங்களுக்கு முன்னால் தான் இந்த முகமது தம்பிலப்பை என்கிற ஒருத்தருக்கு கனவுல வந்தது இந்த வரலாற்று எழுதி வச்சுக்கிறாங்க. இது எப்படி நியாயமாகும்? அல்லாஹ் வணங்குற இடத்துல கபரு இருக்கக்கூடாதுங்கிறான், கபரை வச்சுட்டே வணக்கம் பெறுகுதே, அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய துவாவை இன்னொருத்தர் கேட்க முடியுமா? அப்போ என்ன இதுக்கு ஆதாரம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்தெடுக்க இல்லையா, கஷ்டமண்டு வரக்குள்ள ஒரு ஆளுக்கிட்ட போய் உதவி தேட இல்லையா? அப்போ மனுஷனுக்கிட்ட போய் உதவி தேடலாம் என்றால் மகான்களிடம் போய் உதவி தேடுவது தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அன்புக்குரியவர்களே, மனிதர்களிடம் உதவி தேடலாம், மனிதர்களுக்கு முடியுமான உதவியை தான் மனிதர்கிட்ட கேட்கணும். நம்ம பழையவங்க சொல்லுவாங்க, திண்டு கழிச்சவன்ட்டான் போகணும் சோத்து பிச்சைக்கு, உடுத்து கழிச்சவன்ட்ட போகணுமா உடுப்பு பிச்சைக்கும்பாங்க. அவனுக்கே தின்ன வழி இல்லாமக்காம் போய் சோத்துக்கு போய் கையை நட்டலாமா? நம்ம சாதாரணமாக மனுஷன்ட்ட கேட்குறேன்டாலும், உயிரோடு இருந்துட்டு போய் கேட்குறேன்டாலும், இருக்கிறவன்டானு போய் கேட்போம், தாங்க வாப்பாண்டு அவனே வாப்பா பகலே நான் சாப்பாடு ஆக்கலை நீ என்னடா என்று கேட்குறேன்னு சொன்னால் நம்ம எப்படி அதை எடுத்துக்குவோமா? கேட்க மாட்டோமே. அப்போ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல தானே நம்ம போய் கேட்போம். நோய் நிவாரணம் மனுஷனால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? நான் கேட்க இந்த மகான்கள் ரெண்டு ஓடுறீங்க, சின்னம்மாவில் நான் பாண்டு ஓடுறீங்க, பீசாவில் அவளியா பாண்டு ஓடுறீங்க, ஷாவுல் ஹமீது வலியுல்லான்னு ஓடுறீங்க, சரி அவங்கள்ட்ட ஏன் ஓடுறீங்க? கபூரில் இடிக்காங்கன்னு ஓடுறோம். ஏன் கபூருக்கு போனாங்க? ஏன் கபூருக்கு போனாங்க? சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதானே, மவுத்தாக போயிட்டாங்க, அதுக்கு தான் கபூர் கட்டிக்கும். ஏன் மவுத்தாங்க? சின்ன லஜிக் தான், அவரை வருத்தத்தை அவருக்கே குணப்படுத்த இயலாமல் தான் மௌத்தாகிருக்கார். அப்புறம் எப்படி நம்ம வருத்தத்தை அவர் லேசாக்கிற கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டோமா? அவரை வருத்தத்தையே அவருக்கு லேசாக்க இயலாமல் தான் மௌத்தாகிருக்கிறார். மௌத்தானத்தால் தான் கபூர், உயிரோடு இருக்கிறவன புதப்பமா? மௌத்தானத்தாலான கபூர், அவரையே அவர் காப்பாற்ற முடியலை, ஒன்றை எப்படி காப்பாற்றுவார்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், நாளை மஹ்ஷர் வழியிலே மக்கள் எல்லாம் எழும்பி கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லி ஒவ்வொரு நபிமார்களாய் ஓடுவோம். அந்த நபிமார்கள் எல்லாம் யார் நஃப்ஸி எம்பாங்க, எங்களால் முடியாது முடியாதுபாங்க. நபிமார்களுக்கே முடியாதான் மகான்கள் கையை பிடிப்பாங்களாம். இவன் சொல்கிறான், இவன் பயானில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஷேக் நாயகம் அவங்க வருவாங்க, அவங்களோட முரீதுகளை பிடிச்சி அப்படியே கரையேற்றுவாங்களா? அவர் நிலைமையே அல்லாஹு அலம். நபிமார்களே யார் நஃப்ஸி யார் நஃப்ஸிங்கிறாங்க, அந்த மஷர் வழியில் ஷேக் நாயகத்தை எங்கே போய் பார்க்க, எந்த தொங்கலில் நிற்பார் அவங்க தங்கள், அந்த மஷர் வழியில் உங்களோட தங்கள் எங்கே நிற்பார், எந்த தொங்கலை முடியுமா? அவரால் இயலாத. அல்லாவுடைய தூதர் தான் அல்லாவுடைய அரசியல் தலையை வச்சு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி தருமாறு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற ஹதீஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டு இவங்க கரையேற்றுவாங்களாம். இதில் இந்த சூபி மனசில் பைய செஞ்சவங்களுக்கு ஒரு ஒரு ஒரு சில்சிலா கொடுப்பாங்க. சில்சிலாண்டா என்ன, இப்போ இருக்கிற ஷேகு அவருக்கு பையத்து கொடுத்த ஷேகு ஷேகு ஷேகண்டு வந்து அலி ரலி அல்லா தலான்ட்ட போய் ரசூல்லா வரைக்கும் ஒரு பட்டியல் பேர் பட்டியல் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பையத்து எடுத்தா மவுத் ஆகும்போது கபனுக்கு வச்சு அதை அடக்கட்டும், கடுதம் முங்கர் நக்கிற்கு அது கடுதம் கபனுக்கு வச்சோன்னு அதை எடுத்து பார்த்துருவாங்களா முங்கர் நக்கி. ஆ ரைட், அப்போ நீங்கள் பைய செஞ்சாக்கள் நேர சொர்க்கமாக இதை பயம் பண்ணி இந்த முட்டாள் சனங்கள் அவங்கள்ட்ட போய் 10-20,000 காசை கொடுத்து கையை கொஞ்சி காணிக்க செஞ்சு காலை உளுந்து ஒரு தொட்டு கொஞ்சி அவன் எச்சில குடிச்சு போட்டு இந்த பேப்பர் துண்டை வேண்டி எடுக்கிறாங்க சொர்க்கம் போகலாமன்ட்டு. எவ்வளவு பெரிய ஒரு நம்பி இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டே அந்த காரியம் பண்ணுறீங்க நீங்கள். ஆனால் கபருக்கு போகக்குள்ள அந்த பேப்பரை நீங்கள்லாம் மவுத்தாகி கபருக்கு போவீங்கன்னு நம்பிக்கையா? ஏன் ஒரு தீ விபத்தில் எரிஞ்சு போக மாட்டோமா? அப்போ எங்கே போகும் இந்த துண்டு? இந்த துண்டை கொண்டு போய் மலக்குமார்களுக்கு இந்த டிப்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க போகிறீங்களா நீங்கள்? அப்போ அல்லாஹ் தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் மலக்குமார்களை வச்சிக்கான் நன்னதிமே எல்லாம் எழுதப்படும் உமையாமல் மிஸ்பால தர்றத்தின் ஹயரையரா கடுகளவு பாவம் செஞ்சாலும் கண்டுகொள்வார் நன்மை செஞ்சாலும் கண்டுகொள்வார் என்ற வசனங்கள்லாம் எங்கே? இவ்வளோ முட்டாள்தனமான நம்பிக்கை இந்த ஷேக் நாயங்கள் காப்பாற்றுவாங்களாம். ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும், நபிமார்கள் மலக்குமார்கள் மகான்கள் பெரியார்கள்னு நம்ம சொல்கிறோம். ஆக பெருசு மலக்குமார்கள், அந்த மலக்குமார்கள் பேரை கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அப்படித்தான் மலக்குமார்கள் எடுத்துக்கிட்டோம். சரி, அதுக்கு அடுத்த பெரியார்கள் யாரு? நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் பேரை கேட்டாலே நபிமார்களுக்காக துவா கேட்கணும். அந்த நபிமார்கள்லேயே தலைவர் முஹம்மது நபி அவர் பேரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக அதுவும் துவா தான். அந்த நபிமார்களுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன மகான்கள் பெரியார்கள் இருக்கிறாங்க, துல்கர்னைன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியுடைய தாய் இவங்களுக்கெல்லாம் வஹி வந்துச்சு. அவங்களோட பேரை கேட்டால் என்ன சொல்கிறோம்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அதுக்கு பிறகு சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு என்ன? ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. சஹாபாக்களுக்கு பிறகு யாரு? தாபியீன் ரஹிமஹுமுல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவானாக. தாபீன்களுக்கு பிறகு இமாம்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் இந்த இமாம்கள், அதுக்கு பிறகு உள்ள பெரிய பெரிய தஃப்ஸீர் அறிஞர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்காக துவா கேட்குறோம். அப்போ மலக்குமார்கள்ட்ட இருந்து நல்லடியார்கள் வரை அவர்கள் பெயரை கேட்டால் அவங்களுக்கு தான் துவா. எங்கேயாவது அவர்கள்ட்ட போய் நாம துவா கேட்ட வரலாறுகள் உண்டா? ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே என்ற பாவத்தை மன்னிச்சுக்கோங்கன்ட்டு எங்கேயாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேரில் கந்தூரி கொடுத்துருக்கானா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பேரில் வெட்டுக்குத்து ராத்திரி நடந்திருக்குதா? நபிமார்கள் பேரில் துவாக்கள் நடக்குதா? நபிக்கிட்ட போய் எங்கேயாவது துவா கேட்டிருக்குமா? எல்லாருக்காகவும் நாங்கள் தான் துவா கேட்கணும். ஏனென்றால் அல்லாஹ் ஒருத்தன் தான் துவாவை அங்கீகரிப்பவன், அல்லாஹ் தான் கொடுப்பவன், அல்லாஹ்விடம் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, அல்லாஹ் தான் நோயை கொடுப்பவன், அல்லாஹ் தான் நோயை தீர்ப்பவன், அல்லாஹ் தான் உணவு விஸ்திரம் செய்பவன், அல்லாஹ் தான் உயிர் காப்பவன், அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியதை அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்டால் அவன் முஷ்ரிக்கி. அப்போ அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டியதை யா மஹிதீன் ஆண்டவரேங்கிறோமே, இங்கே கடற்கர பள்ளிக்கு போய் காணிக்க போட்டுட்டு பிள்ளையோட பாஸ் வாங்கணும் ஏ லெவலில் கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும் ஓலையை எடுக்கணும்ன்ட்டு காணிக்க போட்டேன். அப்போ அல்லாஹ் எதுக்கு இருக்கிறான்? அல்லாஹ் எதுக்கு இருக்கான்? இப்போ ஒருத்தன் குமெண்ட் எழுதுறான், இந்த ஹுப்புக்காரன் ஒருத்தன் பேர் முஜாஹிதான், குமெண்ட் எழுதுறான், எங்கேயோ வானத்தில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆண்டவனிடம் கேட்பதை விட எங்கள் மகான்கள் பெரியார்களிடம் கேட்பது சிறந்தது என்று அளிக்கும். அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கணும், அவர் நிலைமையே என்னவோன்றது கிடக்குது, அவர்கிட்ட போய் துவா கேட்கணுமா? அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் துவா கேட்க முடியுமா? அப்போ இந்த கொடியேற்ற பள்ளி என்று சொல்லி இன்றைக்கு கொடி கட்டி பறக்கும் இந்த வழிகேடு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல். அங்க என்னத்துக்கு மக்கள் போறாங்க, எதுக்கு போறாங்க? அங்க பெரிய ஒரு ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குது, தக்வா பத்தி பேசுறாங்க, இவாதத்து நடக்குது, அதுவா? ஒன்றும் கிடையாது. கடை வச்சிருக்கிறாங்க, கலர் கலராக உடுத்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைகள் வரும். அப்போ இங்கேருந்து போய் நம்முடைய தங்கச்சி தாத்தாவை கொண்டு இறக்கி விட்டு போட்டு அங்கே எவனோ இறக்கி விட்டத்தை உரச போகிறாங்க, அல்லது கடையில் கொஞ்சம் சீப்பாக சாமாம்பங்கள்லாம் வந்து போகிறாங்க, கலர் கலராக பல்பு போட்டிருக்கிறத பார்க்க போகிறாங்க. அல்லாவுக்கு இணை வைக்கிற இடத்துல சுணங்கக்கூடாது. அல்லாவோட சாபம் எப்போ வேணுமென்றாலும் பெரு. அப்போ இந்த கொடியேற்ற பள்ளிக்கு பொருள் விற்க போகலாமா? போகக்கூடாது. அங்கே போனால் வியாபாரம் வைப்ப, நான் முட்டாசு கடை வச்சுக்கிறேன், நான் வந்து பிளாஸ்டிக் கடை வச்சுக்கிறேன், நான் இந்த பொருளை நான் பேக்கு வச்சுக்கிறேன், லேடி செருப்பு வச்சுக்கிறேன், எல்லா ஐட்டமும் அங்கே வரும். இப்போ செருப்பு வரும், பேக்கு வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் கொண்டு போனால் அங்கே நல்ல மக்கள் வருவாங்க, விற்கலாம் என்று போனால் இது கோயில் தெருவில் வியாபாரம் பண்ண போகிறது சமம். அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இடத்துல ஊக்குவிக்க போகிற மாதிரி ஒரு செயல் இது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கிறான். பாவமான காரியங்களுக்கு துணை நிற்கக்கூடாது. கொடியேற்ற பள்ளியே ஒரு பாவம், அல்லாவுக்கு இணை வைக்கிறது. அதுக்கு ஹையர் போகக்கூடாது. நம்ம ஆட்டோ வச்சுக்கோம், வாகனம் வச்சுக்கோம், கார் வச்சுக்கோம், வேன் வச்சுக்கோம், கொடியேற்ற பள்ளிக்கு ஹையர் வருது, 100,000 ரூபா தந்தாலும் செய்யாதீங்க. அந்த சோறு நம்முடைய பிள்ளைகளுக்கு செமிக்கக்கூடாது, அந்த ஹராமான உழைப்பு வரக்கூடாது. ஹையர் போகாதீங்க, பொருள் விற்க போகாதீங்க, பொருள் வாங்க போகாதீங்க, முஸ்பத்தி பார்க்க போகாதீங்க. அல்லாவுக்கு மாறு செய்கிற இடம் முடியும் என்றால் உங்கள் குடும்பத்தை தடுத்து நிறுத்துங்கள், அங்கே போகாதீங்க. மிகப்பெரிய ஒரு பாவம் நடக்கக்கூடிய ஒரு இடம் என்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த கொடியேற்ற பள்ளி போன்ற இடங்களுக்கோ அல்லது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வேறு சில ஆலயங்கள், கோயில்கள், ஆலயங்கள், திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கோ நம்முடைய ஒரு முஸ்லீம் சகோதரர் முட்டாசு விற்கிறதுக்கோ ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கோ ஒரு பொருள் விற்கிறதுக்கோ போனால் அது ஹராமானது. ஏன் ஹராமானது என்றால், அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு இடத்துல, அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய இடங்களில் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தொண்டையை குளுமையாகிறதுக்கு பொருள் விற்கப்படுறோம்னா அதுக்கு உதவி செய்கிறோம். பாவத்துக்கு நாம் துணையாக இருக்கக்கூடாது. நல்ல வியாபாரம், நல்ல சம்பாத்தியம் செய்யாதீங்க. அது மாதிரி தான் உள்ளூருக்குள்ள கடையை வச்சுக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய பொருளை விற்கிற கடையை வச்சிருக்கிறாங்க. எப்படி? அறக்கூடு நாடாக விற்கிறோம். அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், யார் தாயத்து தகடு கட்டிக்கிட்டாங்க அவங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டாங்க. நான் விற்கிறேன், நான் கட்டலையே, நான் விற்கிறேன், இதை எந்த கோர்ட்டில் போய் இந்த வழக்கை ஜெயிக்கிறான்? அல்லாஹ் கேள்வி எனக்கு கூட இதை சொல்லலாமா? இப்போ நம்ம விவாதம் பண்ணலாம். நாங்கள் அஞ்சு நேரம் தொழுறோம், நாங்கள் வணங்கல்ல, நாங்கள் பூஜை செய்யலை, ஆனால் பூஜைக்குரிய சாமானை விற்கும், நாங்கள் அறக்கூடு விற்கும், நாங்கள் கட்டலை, நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லாட்டி எதுக்கு விற்கிற? நீ விற்க போய்த்தானே ஒருத்தன் வாங்க வரான், நீ ஏன் விற்கிற? யுத்த நேரத்தில் எதிரிகளுக்கு வாழ்விப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். வாழ்த்தான், கத்தி தான், கத்தி தான் யுத்த நேரம், நமக்கு எதிராக பயன்படுத்த போகிறான், விற்காத. சீனி ஹலால் தான், வாங்குறவன் சாராயங்காய்ச்சவான்னு தெரிஞ்சால் விற்காத, ஹராம். அப்போ சீனி ஹலாலையே சாராயங்காய்ச்ச பொருணண்டா கொடுக்கக்கூடாதுண்டா? தாயது தகடு எனத்துக்கு, தாயத்தை விட எனக்கு எதுக்கு அந்த நூல் பண்ணுறான்? கொடி கட்டுறதுக்கா? ஆட அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதுக்கு தாயத்தை பூஜாரிக்கிட்ட போகிறான், நம்மளோட மௌலவி சாப்பிட்டு போய் நூல் கட்ட போகிறான், விற்கக்கூடாது. அதில் ஒரு சிலர் பூஜைக்குரிய சாமான், நீங்கள் பூஜையோட பேரை வச்சனாலே சாமான் லிஸ்ட்டு நாங்கள் தருவோம், நெய், தேன், குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலிவை, இது சாமிக்கு படைக்கிறது, இதெல்லாத்தையும் விற்று பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு கொடுக்கணுமா? இதை விற்று நம்ம கொண்டாட்டு வேலையை சொல்லணுமா? சொர்க்கம் போகிறோம் இல்லையா நாம? ஹராத்தை திண்டு தான் அந்த உடம்பை வளர்க்கணுமா? அது விற்றா தான் இருக்கிற மற்ற சாமான் விற்கும் என்றால் நீங்கள் அல்லாஹ்வுல தவக்கல் வைக்கலை. நாம் ஈமான் கொண்ட 6 அம்சம், அல்லாஹ்வை கொண்டு ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகர் வல் கத்ர் கைரிஹி வ ஷரிஹி மினல்லாஹி தஆலா, அல்லாவை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசுமார்களை கொண்டு, மரமை கொண்டு, விதியை கொண்டு, விதியை கொண்டு நாம் ஈமான் கொண்டு இருக்கிறோமே, விதியை கொண்டு ஈமான் கொண்டிக்கும். சூரா ஹூத் 6 வசனம், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நாம் எடுத்திருக்கிறோம் என்கிறான். சூரத்தில் அண்ணா 59 வசனம், வமா தஸ்குத்து மின் பரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதங்கிறான். சூரா ஹதீத் 22 வசனம், உங்களையும் இந்த வானம் பூமியையும் படைப்பதற்கு முன்னாலும் உங்களுக்குள் என்ன நடக்கும் என்கிறத இல்லா ஃபி கிதாபி மின் கபிலிய நபுரஹா, நம்ம எழுதிக்கோம் என்கிறான். சூரா பக்ரா 216 வசனம், நீங்கள் வாசா தக்ரஹு ஷையன் வஹுவ கைரு லக்கும், நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க அது நல்லதாக இருக்கும், நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க அது கெட்டதாக இருக்கும். அல்லாஹ் யஅலமு வஅன்தும் லா தஅலமூன், அல்லாஹ்க்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாங்கிறான். அப்போ கல்லா கதிரை நம்பியிருக்கிறோம், இதை விற்றா தான் மற்றது யாவாரம் நடக்க வேண்டாம். நீ கல்லா கதிரை நம்பல, அல்லாஹ் உனக்கு எழுதின ருசுக்கு நீ அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியானாலும் கிடைக்கும், எழுதாட்டி கிடைக்காது. உனக்கு எழுதப்படாதது கிடைக்காது, நீ அமெரிக்காவுக்கு போனாலும் கிடைக்காது. நீ சோமாலியாவில் பிச்சை எடுத்தாலும் உனக்கு எழுதப்பட்டது காலாடியை வந்து கிடக்கும். அல்லாவை நம்பணும், இதை விற்றா தான் யாவாரம். இல்லை அதை விற்க மாட்டேன். எப்படி அல்லாவை நம்பினேன் நான், அல்லாவுக்கு மாறு செய்கிற அல்லாவுக்கு இணை வைக்கிற ஒரு சாமான நான் என்ற கையால் தூக்கி விற்று அதில் லாபம் கண்டு எந்த ஒன்றாட்டி பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்து நான் ரோட்டில் காரோடி ஜீப்போடி. சுபஹானல்லாஹ், நியாயம் நல்லா இருக்குமா? இது மறுமையில் நாம் தப்பலாமா? அல்லாக்கிட்ட இதுக்கு பதில் சொல்லலாமா? புரிஞ்சுக்கோங்க, இதில் பெருமை வேறு. அல்லாவுக்காக சில்லற கடை வச்சுக்கிறவங்க, தாயத்து தகடு, இசின் தகடு, அந்த இசின் தகடை கண்டுபிடிச்சதே ரேசருக்கு அடார் வைக்கத்தான். அதை கிரேஜி கார வேண்டுவேன், நீ விடு, நமக்கு தேவையில்லை. இசும் எழுதுறதுக்கு தகடு, தாயத்து, குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலில, இந்த கோயிலுக்கு விற்கிற என்ன அது வேறு, அதுக்கு விற்கிற நெய் வேறு, வேறு ரேட்டில் தேன், இந்த பூஜாரியில் லிஸ்டண்டா அதுக்கு இப்படி சாமான், அந்த பூஜாரியில் லிஸ்டண்டா அதுக்கு இந்த சாமான், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. அத்தையாது பாடமானு தெரியல, அவருக்கு பூஜையிட சாமான் எல்லாம் பாடமா, அத்தையாது பாடமானு தெரியல. இதை வேற ஃபேஸ்புக்கில் வேற விளம்பரம், ஹராம். அப்படி சாமான் அல்லாவுக்கு மாறு செய்த சாமான் விற்கிறவன் கடையில் எள்ளு கூட வேண்ட போகக்கூடாது. நாமளும் அதை நாம் புறக்கணிக்கணும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு மாறு செய்கிற இடத்துக்கு போகக்கூடாது, அல்லாஹ்க்கு மாறு செய்கிற பொருளை விற்கிறதுக்கில் துணை நிற்கக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். உழைப்பு ஹலாலாக இருக்கணும், இரத்தம் ஹலாலாக ஓடினால் சொர்க்கம் நுழையும், ஹராத்தில் வளர்ந்த மாமிசம் நரகத்துக்கு சொந்தமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய நிகழ்வுகள், இஸ்லாமிய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com, வாட்ஸ்அப் 0974-777-1616-70. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தின் தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். www.muslimwanuli.com. அல்லாஹு அக்பர், அல்லாஹு லா இலாஹா
1: இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه.

وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها مولاها يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح شأني ولا تكلني نفسي طرفة عين எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவன்தான் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன். நமது பிறப்புக்கும் மரணத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறார். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் சாந்தியும் சலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், தோழர்கள் மீதும், தாபீன் தப தாபீன் மீதும், நல்லவர்கள் அனைவர் மீதும், நம்மின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகவும், அல்லாவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு ஜுமா குத்பாவுக்கு பிறகு சூரே தாகாவிலிருந்து 132வது வசனம் மோதி காட்டப்பட்டது. அதில் அல்லாஹு தஆலா தனது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகின்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே நீங்கள் தொழுது வாருங்கள், நீங்கள் தொழுது வாருங்கள், மேலும் உங்கள் குடும்பத்தாரையும் தொழுகும்படி ஏவுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். நபிக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான் இந்த வசனத்தில், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்தையும் தொழுக சொல்லுங்கள், நீங்களும் தொழுகையை நிலை நாட்டுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான் தனது நபியிடம், நான் உங்களிடம் எந்த ஒரு உணவையும் கேட்கவில்லை, காணிக்கை கொடுங்க, உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா தனது நபியை பாற்று கூறுகின்றான். நான் எதையும் கேட்கவில்லை, லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக், உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ, உணவாகட்டும், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த அனைத்து தேவைகளும் நானே உங்களுக்கு தருகிறேன் என்று நபியை பார்த்து அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், முடிவான நன்மை, முடிவான நன்மை யாருக்கு, இறையச்சத்திற்கு தான் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றார். நான் இந்த ஜுமா குதுபாவில் உங்களுக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு என்று என்னவென்றால் தொழுகை. இந்த தொழுகையோட விஷயத்தில் நாம் எப்படி பொழுபோக்காக எப்படி அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி வீணடித்து கொண்டிருக்கிறோம் இந்த இபாதத்து. பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் கலிமா தய்யிபா ஷஹாதாவை சொன்னதற்கு பிறகு நமக்கு முதலாவதாக கேள்வி கேட்கப்படும் என்றால் அது தொழுகை பற்றி தான். யார் ஒருவர் இந்த கலிமா தய்யிபை சொல்லிவிடுகின்றார்களோ அதற்கு பிறகு அவர் மீது முதல் முதலில் கட்டாயமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொழுகை. சாட்சி சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அறவே இல்லவே இல்லை என்றும், வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் அடியாரகளும் இருக்கிறார் என்பதாக இந்த சாட்சி

0: காலத்திற்கு பிறகு நமக்கு ஏவப்பட்டது அந்த சாட்சியத்தை உறுதிப்படுத்துவதற்காக, அதில் நாம் உறுதியாக இருப்பதற்காக நமக்கு ஏவப்பட்டதுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகை எப்படிப்பட்டது என்றால், நாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை உயர்த்து கையாமை செய்யும் போது நமக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்துகிறது, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி என்றால், எப்படி நாம் இந்த வரிசையில் நிற்கிறோம், இதே போல்தான் நமக்கு மறுமையிலும் அந்த மஹ்ஷரோட மைதானத்திலும் இப்படித்தான் வரிசையாக நிற்போம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டி வரிசையாக எப்படி நிற்கிறோமோ இது நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது, இதே போல் உங்களுக்கு மறுமையில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் இப்படிதான் அல்லாஹ் முன்னாடி நம்ம நிக்க வேணும், இப்படிதான் நம்ம அல்லாஹ் முன்னாடி நிக்கணும் வரிசையாக. பாருங்க, உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜும் அந்த மாதிரி ஸ்டேஜ் கிடையாது. இந்த பள்ளியை தவிர உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு ஒற்றுமையையும் இணக்கத்தையும் நேர்மையையும் உங்களுக்கு இதை தவிர வேற எந்த இடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்கள், நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் அவர்களுக்கு அந்தஸ்துக்கு ஏற்ப பதவிக்கு ஏற்ப இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு இடத்தில் நிறைய பெரிய மேனேஜராக இருப்பார், ஒரு இடத்தில் சாதாரணமாக ஒரு மனிதனாக இருப்பார். எப்படிப்பட்ட இடமாக எப்படிப்பட்ட நிலைப்பாடாக இருந்தாலும் அந்த வர்க்கர் முதல்ல வந்துட்டாங்க. என்ன பண்ணாரு, வர்க்கர் முதல்ல வந்துட்டாரு, அதற்கு பிறகு மேனேஜர் வரார். அப்ப முதல் வரிசை யாருக்கு கொடுக்கப்படும், மேனேஜருக்கு கொடுக்கப்படுமா? ஒருத்தர் செல்வந்தராக இருந்தார் என்பதாக முதலிடம் இங்க கொடுக்கப்படுமா? கிடையாது சகோதரர்கள். தோளோடு தோல் சேர்ந்து, காலோடு கால் சேர்ந்து அல்லாஹ் முன்னாடி நம்ம எல்லாருமே சமம்தான் என்பது உணர்த்தக்கூடிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். துனியாவில் நீங்க எந்த ஸ்டேஜ் போனாலும் எல்லாருமே சமமா நிக்க முடியுமா, சமமா உட்கார முடியுமா, சமமா குனிய முடியுமா? கிடையாது சகோதரர்கள். அல்லாஹு தஆலா இந்த தொழுகை மூலமாக நமக்கு அந்த மஹ்ஷரோட மைதானத்தை, நாம் எல்லாம் அல்லாஹ்வின் அடிமைகள் தான், அல்லாஹ்வின் அடியார்கள் தான் என்று உணர்த்துகிறார். சமமாக நிற்போம். எப்படி நிற்போம், ஆடைகள் இருக்காது, ஆண்களுக்கு கத்னா செய்யப்பட்டு இருக்காது, பெண்களும் ஆண்களும் நிர்வாணமாக நிற்பார்கள். அந்த நினைவு வரணும் நமக்கு தொழுகையில், யா அல்லாஹ் நீதான் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர், அப்படிதானே எடுத்து தக்பீரை கட்டுறோம். நீதான் மிகப்பெரியவன், எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. நிறைய பேர் சொல்றோம் நம்மளோட வாழ்க்கையில பர்கத் இல்ல, உணவு இல்ல, ரிசக் இல்ல. அல்லாஹு தஆலா சொல்றான், நபிக்கு பார்த்து சொல்றான், நீங்க ஏதோ எனக்கு உணவு தர தேவையில்லை. உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு, பொருளாதாரத்துல தேவை இருக்கா, உங்களுக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கா, நோய் நொடி இருக்கா, எப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, தொழுகைக்கு வாங்க. தொழுகையில உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும், உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹு தஆலாவோட வாக்குறுதி. நம்ம தொழுவாம அதற்கு முன்னாடி பாருங்களேன், ஒரு விஷயத்த அப்படியே விட்டுட்டோம். நபிக்கு என்ன சொல்றா, நீங்க தொழுங்க, உங்க குடும்பத்தாரையும் தொழுவ சொல்லி ஏவுங்க. நம்ம தொழுகிறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுவில் அதை கண்டும் காணாம போறதோ, பாலிகால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பையன், நம்மளோட பசங்க யாரும் தொழுவில் அதை கண்டும் காணாம இருப்பது, அப்போ அல்லாஹோட ரிசக் எப்படி வரும் சொல்லுங்க, அல்லாஹோட அபிவிருத்தி எப்படி வரும் நம்ம வீட்டில், அல்லாஹோட உதவி வரணும் எப்படி வரும்? பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலி இஸ்லாம, அந்த நம்ருத் மன்ன, சாரி ஹாஜர் அலி இஸ்லாம, அந்த அநியாயக்கார மன்ன எடுத்துக்கொண்டு போய் அவர்களோட தவறான சிந்தையினால அவர்களோட தவறா நடந்து கொண்ட முயற்சி செய்யப்படும் போது என்ன ஆச்சு, இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன பண்ணாங்க, தொழுகைக்கு நின்றாங்க, தொழுகைக்கு நின்றாங்க. அவன் கைய கொண்டு போறான், ஆனா அவங்கள தொட முடியல, அவன் பிடிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா பிடிக்க முடியல. அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்களா, சண்டை இட்டாங்களா, போராட்டம் பண்ணாங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா, எதுவுமே செய்யலையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போயிட்டாங்க. இதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு தாலிமாக, நமக்கு இறுதி உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா இதை தான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாம், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க அல்லாஹ்வோட உதவி வேணுமா, அல்லாஹோட உதவி வேணுமா? அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களை நீங்க கவனிங்க, எங்க போயிடக்கூடாது. நம்மளோட பாடி மட்டும் இங்க இருந்துட்டு நம்மளோட ரூ, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு, நம்ம வியாபாரம் செய்ய இடத்துக்கு, நம்மளோட வீட்டில் என்ன சமையல் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாருமே இங்கே இருக்கணும். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தைனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஸ்ஸபரி, பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு என்னிடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் சொல்லா என்ன சொல்றா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா? எனக்கு எதிரிகள்லேருந்து வருது, எனக்கு கந்திஷ்டியா இருக்கு, எங்க வீட்டில் வர்க்கத் இல்லை, எனக்கு நெருக்கடியா இருக்கு, எனக்கு நோய் இருக்கு, என்னோட வீட்டில் பிரச்சனை போக மாட்டிருக்கு, என் புள்ள என்னோட பேச்சை கேட்க மாட்டிருக்கா, என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டிருக்கு, நமக்கு எல்லாமே என்ன கவலை? பையன் சாப்பிட்டானா இல்லையா, பையன் தூங்கினானா இல்லையா, பையனோட மார்க்கு கம்மியாக வந்துருச்சே, இந்த மாதிரி கவலை. பின்னாடி பார்ப்போம், பாருங்க இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ சொல்றேன். பின்னாடி இந்த ஜும்மாவோட உரை முடிக்கும் போது நம்ம பார்ப்போம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்றா, உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வேணுமா, தொழுகைக்கு வாங்க. என்ன சொன்னீங்க? தொழுகைக்கு வாங்க, தொழுங்க, பொறுமையா இருங்க, அல்லாஹோட உதவியை தேடுங்க. இன்னல்லாஹ மா சாபிரீன், யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹு தஆலா இருக்கிறார் என்பதாக பாருங்கள் சகோதரர். பொறுமை, வபஷிர் சாபிரி, பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. நீங்க தொழுகையை கொண்டு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தொழுகையோட விஷயத்துல எவன் சரியாக இருக்கிறானோ அவனோட மற்ற எல்லா விஷயங்களும் சரியா இருக்கும். எவன் ஒருவன் தொழுவில்லையோ மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்காது, கோணலாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. அப்போ அந்த தொழுகை என்பது இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. நான் சொல்லவில்லை, உமர் பின் கத்தாப் அமீருல் முஃமினீன் அவங்க சொல்றாங்க. எந்த நிலைமையில சொல்றாங்க? கொஞ்சம் கவனிக்கணும், இந்த இடத்தை கவனிக்கணும். எந்த இடத்துல சொல்றாங்க தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்பதாக? அமீருல் முஃமினீன் ஒரு மஜூசி, அவன் மூலியமாக குத்தப்பட்டு ஒரு ரிவாயத்தில் வருது மூணு ஓட்டைகள் விடப்பட்டது, ஒரு ரிவாயத்தில் வருது ஆறு ஓட்டையாக இருக்கிறது என்பதாக குத்தப்பட்டு வாயினால பாலை கொடுக்குறாங்க, குடல் வழியாக அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. என்ன, வாய் வழியாக ஊத்தப்பட்டா அந்த குத்தப்பட்ட அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. தொழுகைக்குள்ள நேரம் ஆகுது. ஒரு சாபி சொல்றாங்க, உமரே தொழுகைக்குள்ள நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ சொல்றாங்க, ஆமா, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தொழுகைக்காக விரைகிறார்கள். அந்த நிலைமையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இறுதி தொழுகை எப்படி இருந்தது சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இறுதி தொழுகை எப்படி இருந்தது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதனாலதான் அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி சொன்னான். தொழுகையில் எந்த ஒரு சலுகையும் கிடையாது. சலுகை கிடையாது, இந்த சலுகை கிடையாதுன்னு நினைக்காதீங்க. பணிகளாக இருந்தால் சலுகை இருக்கு, நோயாளிகளாக இருந்த சலுகை இருக்கு. தொழுகையை விடுவதற்கு சலுகை கிடையாது, தொழுகையை விழாமல் தொழுகாமல் இருப்பதற்கு சலுகை கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை எப்படி இருந்தது பாருங்க. இரண்டு சஹாபியை அழைக்கிறார்கள், அவர்களோட தோள்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கைகளை போடுறாங்க. அவர்களோட இரண்டு கட்ட விரல்களும் தரையில் தேய்ந்து கொண்டே கோடு போட்டுட்டே போகுது. அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும்? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன், நமக்கு என்ன கேடு, நமக்கு என்ன கேடு தொழுகாமல் இருப்பதற்கு. தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைமையில் அவர் இந்த தொழுகையை தொழுதிருப்பார்கள். நமக்கு அல்லாஹ்வோட பயம் இல்லையா, அல்லாஹ்வோட இறையச்சம் இல்லையா, அல்லாஹ்வோட உதவி வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அப்படித்தானே நமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை பாருங்கள், இப்படிப்பட்டதாக இருந்தது. இன்னொரு ஒரு சஹாபி, அவர்களோட தோழர்கள் மட்டும் எப்படி இருந்தார்கள், அந்த உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் பெற்ற அந்த தோழர்கள் எப்படி இருந்தார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்று இருக்கிறார்கள். எப்படி நோயுற்று இருக்காங்க, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது, 32 வருஷம் ஏறக்குறைய. ஒரு ரிவாயத்தில் சொல்றாங்க 28 வருஷம், அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன மேல வருது 28 30. அத்தனை வருஷம் அவர்கள் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருக்கலாம்.
1: فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم

صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربي: الصوم لي وأنا أجزابي. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ஒரு மாதத்தை அல்லாஹ் வரவேற்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கியிருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் முழு உலக மனிதர்களும் திசை திரும்ப வேண்டிய இந்த காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை இதே போன்று பெருநாள் தினங்களில் மக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய தினத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக தன்னுடைய தொழுகையில் ஓதக்கூடிய சூராக்களில் ஒரு சூரா தான் சூரத்துல் காஷியா என்ற சூரா. ஏனென்றால் சகோதரர்களே, இந்த சூரத்துல் காஷியா முழு உலக மனிதர்களுக்கும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. குர்ஆன் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரம் வழிகாட்டிய வேதம் அல்ல. இரண்டாவது, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் குர்ஆன் வழிகாட்டும் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் அறிவித்த ஒரு வேதமும் இந்த குர்ஆன் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்துக்கு இறக்கிய இந்த வேதம், மனித சமூகம் இந்த வேதத்தை எடுத்து பாடம் படிக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கின்றான், மனித சமூகத்தினர்களே, முஸ்லீம்களை பார்த்து மாத்திரம் அல்லாஹ் கேட்கவில்லை, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, உங்களுக்கு காஷியாவுடைய செய்தி வந்ததா? அவ்வாறென்றால் உலகத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளை கேள்விப்படுகின்றோம். ஆபத்தான நிகழ்வுகள், மிக மிக அதிர்ச்சியான நிகழ்வுகள். சகோதரர்களே, உலக மக்களுக்கு இந்த அழைப்பை கொடுங்கள், இந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வையுங்கள். முஸ்லீம்கள் மாத்திரம் விளங்கி வைத்திருக்கிறோம் இந்த செய்தியை. என்ன செய்தி? ஒரு நாள் வரப்போகிறது, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, முழு உலக மனிதர்களும் ஒரே வினாடியில் மௌத்தாகுவார். ஒரே வினாடியில், ஒருவருக்கு பிறகு ஒருவர் அல்ல, ஒரு கண்டத்தில் மரணித்ததற்கு பிறகு மறு கண்டம் அல்ல. சகோதரர்களே, காஷியா என்றால் எல்லோருமே மயங்கி விடுவார்கள். எவ்வாறான ஒரு நிகழ்வு என்று பாருங்கள். அல்லாஹ் இதை குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இன்று உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது, உலகமே பயந்து கொண்டிருக்கிறது. சில லட்சக்கணக்கான மரணங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, மனித சமூகத்தினர்களே, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, உங்களுக்கு இந்த செய்தி வந்ததா? எவ்வளோ பாரதூரமான செய்தி சகோதரர்களே, சாதாரண செய்தி அல்ல இது. இந்த செய்தியை விட்டும் நாம் பராமுகமாக இருக்கின்றோம். ஆக முக்கியமான பயங்கரமான செய்தி அதுதான், காஷியா. காஷியா என்றால் என்ன? ஒவ்வொரு ஊராக மரணிப்பதல்ல, ஒவ்வொரு கண்டமாக மரணிப்பதல்ல, ஒரே வினாடியில் முழு உலகமும் மையத்தாக இருக்கும். எப்படி மையத்தாக இருக்கும்? அல் காரியா.

அல்லாஹ் சொல்கிறான், மிக பயங்கரமான ஒரு செய்தி, அல் காரியா, உள்ளங்களை நடுங்க வைக்கும் செய்தி. மல் காரியா, காரியா என்றால் என்ன? நபியே, இந்த பயங்கர செய்தி என்ன தெரியுமா? சகோதரர்களே, மறுத்து விடாதீர்கள் இதை, மறுத்து விடாதீர்கள் இதை. இது வானத்துடைய செய்தி, இது உலகத்தார்களுடைய செய்தி அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்ல இது. يوم يكون الناس كالفراش المبثوث. முழு மனித சமூகமும் பரத்தப்பட்ட ஈசல்களை போல் இருப்பார்கள். அப்படியே மரணித்து கும்பம் கும்பமாக மையத்துகள் இருக்கு, கும்பம் கும்பமாக. சில நாடுகள் கேள்விப்படுகிறோமே, மையத்துகளை அடக்க முடியாது, மரணித்தவர்களை புதைக்க இடம் இல்லை, மையத்துகள் கும்பம் கும்பமாக இருக்கிறது. சகோதரர்களே, இதைவிட அல்லாஹ் சொல்கிறான், பரத்தப்பட்ட ஈசல்களை போல் ஒவ்வொரு நாட்டுடைய மையத்துகளும் அப்படியே கிடக்கும். இதுதான் காஷியா. எதிர்காலத்திலே இந்த உலகம் இவ்வாறான ஒரு நிகழ்வை காண இருக்கிறது. அதனாலதான் இன்று உலகம் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறது. ஏன் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறது உலகம்? ஏன் உலகத்துக்கு குர்ஆன் தேவை? ஏன் ஐரோப்பாவுக்கு குர்ஆன் தேவை? ஏன் அமெரிக்காவுக்கு குர்ஆன் தேவை? குர்ஆனுக்குள் முழுதும் இருக்கிறது. குர்ஆனை விளங்காதவர்கள் தான் இஸ்லாத்துக்கும் குர்ஆனுக்கும் ஏச தொடங்குவோம். குர்ஆனுக்குள் இருக்கிறது முழுதும், தேடுங்கள், தேடி பாருங்கள். ஏன் இந்த குர்ஆன் மனிதர்கள் பேசியதல்ல, மனித மூளைகளால் உருவாக்கப்பட்டதல்ல, மனித மூளைகளால் உருவாக்கப்பட்டது அந்தந்த காலத்துக்கு தான் பொருந்தும். இது ஏக இறைவன் அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வேத வாக்கி. இது உலக முடிவும் வரை இந்த குர்ஆன் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாள் ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, இந்த செய்தி உங்களுக்கு கிடைத்ததா? அல்லாஹ் கேட்க, கிடைக்காது, கிடைத்தது என்றல்ல இந்த இடத்தில் கருத்து. சகோதரர்களே, கிடைத்தால் தயாராக வேண்டும். கிடைத்தால் என்ன தயாரிப்பு? அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளையில் முழு உலகத்தையும் நான் இரண்டாக பிரிப்பேன், முழு உலக மனிதர்களையும் இரண்டாக பிரிப்பேன் நான். வுஜூஹுன் யௌமஇதின் காஷியா ஆமிலதுன் நாஸிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லை

ஒரு கூட்டம் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம், குர்ஆனை மதிக்காத கூட்டம், ரமலான் வருகிறது ரமலான் வந்தாலும் அதை மதிக்காத கூட்டம், அவர்களுடைய சாராயம், அவர்களுடைய போதை வஸ்துக்கள், அவர்களுடைய பாவங்களை விடாத கூட்டம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளையில் உங்களுடைய முகம் கடுகடுத்ததாக இருக்கும். முகம் கேவலம் நிறைந்ததாக, கடுகடுத்ததாக இருக்கு. ஏன்? கஷ்டப்பட்டு உலகத்தில் வாழ்ந்தீர்கள், கஷ்டப்பட்டு உலகத்தில் தன்னுடைய மதத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டீர்கள். ஆனால் நீங்கள் நுழைய போவது சுடக்கூடிய அந்த நரகத்தில் தான் நுழைவீர்கள். அல்லாஹுவை அறிய கிடைக்கவில்லையா உங்களுக்கு? எவ்வளவு சந்தர்ப்பங்கள் வருகிறது, சோதனைகள் வந்திருக்கிறது. வானத்திலிருந்து வந்த சோதனை சகோதரர்களே, இந்த சோதனையில் யாரும் வெற்றி அடைய முடியாது. வெற்றி அடைய வேண்டுமா? அல்லாஹுவின் பக்கம் திசை திரும்பவன். இதை தோக்கடிக்க முடியாது. சோதனைகளை மனிதர்களால் தோக்கடிக்க முடியாது. கண்களால் வடியும் கண்ணீரால் தோக்கடிக்கலாம். பசித்திருந்து நோம்பிருந்து தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் சுஜூதில் தலையை வைத்து தோக்கடிக்கலாம். மஹ்தியுடைய காலத்திலே ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய வாப்பா மஹ்தி, அபு ஜாஃபர் மன்சூருடைய மகன் மஹ்தி, அப்பாசிய கிலாஃபத், சகோதரர்களே, இந்த பூமியில் மூன்றில் ஒரு பகுதியை ஆண்டவர்கள் முஸ்லிம்கள். மஹ்தியுடைய காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. எவ்வாறான பஞ்சம் தெரியுமா? மக்கள் நாய்களையும் பூனைகளையும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். சாப்பிடுவதற்கு எந்த வசதியும் இல்லை. இந்த நேரம் மஹ்தியை தன்னுடைய வேலைக்காரர் சொல்கிறார், மஹ்தி அவர்களே, ஹலீஃபா அவர்களே, இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் தலைவர், நீங்கள் சுஜூதிலே இருந்து அள வேண்டும். உங்களுடைய கண்ணீர் தான் இதற்கு பதில் சொல்லும். நீண்ட சம்பவம், சம்பவம் சொல்வது நோக்கம் அல்ல, தீர்வை தேடுவதுதான் நோக்கம். மஹ்தி என்ன செய்தார்? தொழத் தொடங்கினார். நடுநிசியிலே எழும்பி சுஜூதிலிருந்து அழத் தொடங்கினார். முசல்லா நிறைய அழுகை, கண்ணீர் வடி ஆரம்பிக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் சில காலங்களுக்குள் அல்லாஹ் மாற்றத்தை உருவாக்கிவிட்டார். முழு அப்பாசிய ஆட்சியிலும் மழை பெய்ய ஆரம்பித்தது. அல்லாஹ் பரக்கத்தை உருவாக்கினான் மஹ்தியுடைய காலத்திலே. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தருகிறான், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மரணத்துக்கு பிறகு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை, அதிலே உங்களை பார்த்து கொள்ளுவேன். சுடக்கூடிய உலகத்துடைய நெருப்பை விட 69 மடங்கு கடினமான நெருப்பிலே நீங்கள் நுழைவீர்கள். அங்கு மிக சூடான தண்ணீர் தான் உங்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். நீங்க குடிக்கிறதல்ல, எந்த சின்ன பிள்ளையும் மருந்து குடிக்கிறதல்ல, மருந்து குடிக்க கொடுக்கப்படுறது. சிறுபிராயத்திலே மருந்து எவ்வாறு குடிப்பது? தாய் ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் வாய்களுக்குள் விரலை நுழைவித்து கரண்டிய இரண்டு பற்களுக்கு மலக்குகள் குடிக்க கொடுப்பார். அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹுவின் பக்கம் திரும்புங்கள், உலகத்துடைய முழு நிலைமையும் மாறலாம், ஏதும் நடக்கலாம். சகோதரர்களே, திடீரென்றிருக்கும் பொழுதுதான் வானம் வெடிக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த நேரம், இந்த 12:30, 12:30, 1 மணிக்கு வானம் வெடித்தால் எவ்வாறு இருக்கு? இது குர்ஆனில் உள்ளது. வானம் வெடிக்கிறாமன எங்க ஓட சகோதரர்களே, திடீரொன்றிருக்கும் பொழுதுதான் கடல் பத்த தொடங்கும்.
திடீரென்று தான் முழுதும் சொல்லிவிட்டு வாரதில்லை சகோதரர்களே. இது எங்களுடைய குர்ஆனுக்குள் இருக்கிறது, குர்ஆனுக்குள் இருக்கிறது. திடீரென்று தான் மரணம் வருவதும் திடீரென்று தான். எந்த நேரமும் தயார் நிலையில் இருப்பவர்கள் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். எந்த நேரமும் எனக்கு அடுத்த நிமிடம் இது நடக்கலாம், இவன் தான் முஸ்லீம், இவர் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர். அல்லாஹ் சொல்கிறான், நரகத்திலே ஜெயில உட்கார்ந்து புட்டுவத்தில் இருக்கிற மாதிரி உட்கார்றதல்ல நரகத்தில், நரகத்தில் போடப்பட்டு துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீஅ, உங்களுக்கான சாப்பாடு வரி என்ற முள்ளை தவிர வேறு சாப்பாடு கிடையாது. ஒட்டகம் கூட அந்த வரியை சாப்பிடாது. அந்த துர்நாற்றம், அந்த முள்ளு, அதுதான் உங்களுக்கு சாப்பாடு. லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ, அதை சாப்பிடுவதால் கொழுக்கவும் மாட்டீர்கள், பசியும் போகாது. சகோதரர்களே, உலகத்தில் வந்தது எதற்காக? உலகத்தில் நாம் வரவில்லை, ஒருவன் அனுப்பினான், அவன்தான் அல்லாஹ். நாம் தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது நமக்கு தெரியுமா? அனுப்பின ஒரு ஒன்றிருக்கிறான், அவன் எடுப்பான் எங்களை இன்ஷா அல்லாஹ். அந்த அல்லாஹுடன் போகும் பொழுது சகோதரர்களே, சீதேவியாக போகவன் அல்லாஹுடன் செல்லும் பொழுது சீதேவியாக செல்ல வேண்டும். அல்லாஹ் ஒரு கூட்டம் இவ்வாறு உலகத்திலே, மற்ற கூட்டம் அல்லாஹ் சொல்கிறான் உஜூ

மூசா. சகோதரர்களே, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உலக மனிதர்களே, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உலகம் அல்ல. வாழ்க்கை என்பது மரணத்துக்கு பிறகு ஆரம்பிப்பதுதான் வாழ்க்கை. இதை நம்புங்கள், இதை நம்புங்கள். மறைவான விடயம் இவைகள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து நீங்கள் மரணித்தால் உங்களுடைய முகம் உங்களுடைய முகம் செழிப்பாக இருக்கும். உங்களுடைய முகம் செழிப்பாக, சிரித்த முகம். சிரிக்கிறது அங்கதான். மரணத்துக்கு பிறகு சிரிக்க தொடங்கினா சகோதரர்களே, அந்த சிரிப்பு முடிகிறது இல்லை. நீங்க கேட்கலாம், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குதா? அதுதானே வாழ்க்கை. உலகம் என்ன வாழ்க்கை? குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை அதுதானே சகோதரர்களே. அந்த வாழ்க்கை தானே நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகத்துடைய முதல் மனிதர் யார்? ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்தது 1000 ஆண்டுகள் தான். ஆனால் இன்று அவர் கபருக்குள், கிட்டத்தட்ட 7000-8000 ஆண்டுகள் கபருக்குள். எந்த வாழ்க்கை பெரியது? ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டுகள் தான். ஆனால் மண்ணுக்குள் தற்பொழுது 1400 ஆண்டுகள் மண்ணுக்குள். இந்த வாழ்க்கை பெரியது சகோதரர்களே, இந்த வாழ்க்கை பெரியது. உலகம் வாழ்க்கையே இல்லையே. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 60 ஆண்டுகள் வாழ்க்கையா? உலக வரலாற்றை படியுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய அடிப்படையில் சகோதரர்களே, நாளை ரமலான் வருகிறது. இரவோடு ரமலான் ஆரம்பிக்கின்றது. எந்த குறைவும் செய்து விடாதீர்கள் இபாதத்துகளிலே. அது பள்ளியில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நோன்பு பிடிப்பது, தராவீஹ் தொழுவது, குர்ஆன் ஓதுவது, சதகாக்கள் கொடுப்பது, இஃப்தார்களுக்கு உதவி செய்வது, சஹர்களுக்கு உதவி செய்வது, ஜகாத் கொடுப்பது, முழு அமல்கள், மற்ற மனிதர்களோடு நல்ல குணத்தோடு நடப்பது. அல்லாஹ் முழு உலக மனிதர்களுடைய நோன்பை வைத்து அல்லாஹ் முசீபத்துகளை இல்லாமலாக்கலாம், சோதனைகளை இல்லாமலாக்கலாம். அல்லாஹ் சொல்கிறார், எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து என்னிடம் வந்தீர்கள் என்றால் உங்களுடைய முகம் பசுமையான, சிரிக்கக்கூடிய, இளங்கக்கூடிய முகமாக உங்களுடைய முகம் மாறும் மரணத்துக்கு பிறகு. உலகத்தில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் பொருந்திய கல்பாக மாறும். முகத்திலையும் சிரிப்பு, கல்புலையும் சந்தோஷம். அமலால் மாத்திருந்தால் வேறொன்றும் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் 8 வகையான இன்பங்களை சொல்கிறான், வாக்களிக்கின்றான். ஒரு அரசியல்வாதி அரசியலில் இறங்குவதற்கு முன்னால் அவருக்கு தெரியும், நான் வெற்றி அடைந்தால் எனக்குரிய சம்பளம் என்ன, எனக்குரிய வாகனம் என்ன, எனக்குரிய ஃபெசிலிட்டிஸ்கள் என்ன. அவருக்கு தெரியும், இரவு பகலாக பாடுபடுவார், இரவு பகலாக பாடுபடுவார். தன்னிடம் இருக்கும் அவ்வளோ பணத்தையும் செலவழிப்பார். ஏன்? அந்த கதிரையை நான் அடைய வேண்டும், பார்லிமெண்ட்ல ஒரு சீட்டை நான் எடுக்க வேண்டும். எடுத்தால் இவ்வளோ இன்பங்கள். அல்லாஹ் வாக்குத்தாரான் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வாழுங்கள். 8 வகையான இன்பங்களை உங்களுக்கு நான் தருவேன். அதில் முதல் இன்பம் தான் உங்களுடைய முகம் சிரிக்கிறது. சிரிப்பது பாக்கியம் கியாமத்திலே. மரணத்துக்கு பிறகு சிரிப்பது அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு உயர்ந்த உயர்ந்த சொர்க்கம். 5 பேச்சஸ், 1 ஏக்கர், 2 ஏக்கர் அல்ல மாளிகைகள் எல்லாம் சொர்க்கத்திலே.
சொர்க்கத்திலே உள்ள மாளிகை ஆலியா, ஆலியா, ஆலியா என்றால் அவ்வளோ உயரம். ஹதீஸிலே வந்திருக்கிறது சித்தூன மீலா, 60 மைல். ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய பங்களா 60 மைல். புர்னே சுல்தான்கிட்ட கூட அவ்வாறு இல்லை, கிடையாது. வெள்ளை மாளிகை கூட அமெரிக்காவுடைய அவ்வாறு கிடையாது. 60 மைல் ஒரு ஆளுக்குரிய பங்களா. ஃபீ ஜன்னதின் ஆலியா லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த வீண் பேச்சையும் கேட்க மாட்டேன். அதனால தான் நோம்ப அல்லாஹ்வுக்காக பிடிங்க சகோதரிகளே. வேற யாருக்காக நோன்பு பிடிக்கிறது இல்லை. பசித்திருக்கிறது, தாகித்திருக்கிறது அல்லாஹ்வுக்காக. இரவை நின்று வணங்குறது அல்லாஹ்வுக்காக. அது பள்ளியில் இருக்கலாம், அது வீட்டில் இருக்கலாம், தனி அறையில் இருக்கலாம், எங்கும் இருக்கலாம். அல்லாஹ்வுக்காக மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாப. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஈமானோடும் நன்மையை நாடியும் நோன்பு பிடிப்பாரோ அவருடைய பாவம் தான் மன்னிக்கப்படும். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன். இந்த மூணு ஹதீஸுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்த வார்த்தை ஈமான் இஹ்திசாப். ஈமான் அல்லாஹ், இஹ்திசாப் இவ்வளோ பெரிய 8 வகையான இன்பம் எனக்கு இருக்குதுன்னு நன்மையை நாடி அமல் செய்து. அல்லாஹ் சொல்கிறார், லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, எந்த வீண் பேச்சையும் கேட்க மாட்டீர்கள், அவ்வளோ நிம்மதியாக சொர்க்கத்தில் வாழுவீர்கள். லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா ஃபீஹா ஐனுன் ஜாரியா. அவங்களோட சொர்க்கத்துக்குள்ள ஊற்றுகள், தஸ்னீம் என்ற ஊற்று, சல்சபீல் என்ற ஊற்று உங்களோட சொர்க்கத்துக்குள் பீரிட்டு பாயும். ஊற்றுகளை பார்க்கறதுக்கு நோரலியாக்கு போகணும், ரம்போடைக்கு போகணும். ஊற்றுகளை பார்க்கறதுக்கு உங்களோட சொர்க்கத்துக்குள் அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட சொர்க்கத்துக்குள் ஊற்றுகள், உயர்ந்த உயர்ந்த கட்டில்கள் எல்லாம் போடப்பட்டிருக்குது. நீங்க ரெடியா? அல்லாஹ் கேட்கிறார்.

0: ஐந்தாவது இன்பம், அனைத்து கிளாஸ் பிளேட் ஜாக் எல்லா செட்டும் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க வாங்க, அவ்வளவுதான், நீங்க வாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் அவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள். எல்லாமே ரெடி சகோதரர்களே. சொர்க்கத்துல ஷாப்பிங் போறது இல்ல, சொர்க்கத்துல ஒரே ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது. வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஷாப்பிங் போறது. எனதுக்கு தெரியுமா, ஷாப்பிங் போறதே அழக கூட்டுறதுக்கு. ஷாப்பிங் போய் கொண்டிருக்கும் போது ஒரு காத்தடிக்கும் சொர்க்கத்திலே, அந்த காத்தோடு அழகு கூடும். கணவனுடைய அழகும் கூடும், மனைவியுடைய அழகும் கூடும். வீட்டுக்குள்ள போனதோட மனைவி சொல்லுவாள், அழகு கூடியிருக்குதே. கணவன் சொல்லுவார் மனைவியை பார்த்து, உங்களோட அழகும் கூடியிருக்குதே. மார்க்கெட் போறதே ஃபேஷியல் பண்றதுக்கு தான் சொர்க்கத்துல மார்க்கெட். அழகை கூட்டுவதற்கு தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட். வேறொன்றும் அல்ல, முழுதும் வைக்கப்பட்டிருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், என்றால் தலையணைகள் எல்லாம் அணிவகுப்பாக வைக்கப்பட்டிருக்கு. என்ன, இவ்வளவு பெரிய பங்களாவுக்குள்ள எத்தனை தலையணை? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்களா. இங்க இருக்கிற மாதிரி பாப்பா உமா பிள்ளைகள் எல்லாம் ஒரு வீட்டுக்குள் அல்ல. தலையணைகள் எல்லாம் அவ்வாறே அணி அணியாக அடுக்கப்பட்டிருக்கும். கடைசி எட்டாவது இன்பம், வசராபி காப்பட், விலை உயர்ந்த காப்பட், பச்சை நிறை காப்பட், அழகான பச்சை நிறை காப்பட்டுகள் விரிக்கப்பட்டிருக்கு. அதற்குத்தான் உலகத்தில் கொஞ்ச தியாகங்கள் சகோதரர்களே, மனித சமூகத்தினர்களே. இது முழு உலகத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. அது யாராக இருக்கலாம், கருப்பர் வெள்ளையர் ஆங்கிலேயர் ஆங்கிலம் தெரியாதவர் படித்தவர் பாமர மகன், முழு உலக மனிதருக்கும் இதை அடையலாம், இந்த இன்பத்தை அடையலாம். இந்த ஏழு வகையான இன்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் சகோதரர்களே சகோதரிகளே. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சிலர் நம்ப மாட்டோம். எங்களுடைய உலகத்துடைய மனிதர்களுடைய பழக்கம்தான் நம்பாது. அல்லாஹ் நம்ப மாட்டோம் என்று தெரிந்துதான் நாலு உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறார். சரி, இந்த சொர்க்கம் இந்த நரகம் இருப்பதை நீ நம்ப வேண்டுமா? உலகத்தில் என்னுடைய நாலு படைப்புகள் இருக்கிறது, இதை நம்பினால் அவைகளை நம்பு. முதலாவது, அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734505965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 7575757560.
4: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: மூன்றாவது படைப்பு சகோதரர்கள்,
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பு அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: முழு உலக மனிதர்களையும் சொர்க்கத்தின் பால் அழைத்து செல்லும் பொறுப்பை அல்லாஹ் எங்களுடைய கையில் தந்திருக்கிறான். மௌத்துக்கிடையில் மரணத்துக்கிடையில் இந்த பொறுப்பை செய்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அந்த சீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானே ரஹீமே யா அல்லாஹ், மலிக்குல் القدوس يا الله، حي القيوم يا الله، எங்களுக்கு இறங்கிருக்கும் சோதனை இல்லாமலாக்குவாயாக. எங்களுக்கு இறங்கிருக்கும் இந்த நோயை இந்த நாட்டையும் பாதுகாப்பாயாக. முழு உலக மனிதர்களையும் பாதுகாப்பாயாக. உலகத்துடைய கஷ்டங்கள் ஆகிறத்துடைய கஷ்டங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ரஹ்மானே ரஹீமே யா அல்லாஹ், நீ ஹையுல் கையூம் யா அல்லாஹ், நீ மரணிக்க மாட்டாயா அல்லாஹ், நீ தூங்காதவன் யா அல்லாஹ், என்றென்றும் விழித்திருக்கக்கூடியவன் யா அல்லாஹ், படைப்புகளை படைத்து அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுக்கக்கூடிய ரஹ்மானே யா அல்லாஹ், உன்பக்கம் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். முழு உலகமும் உன்பக்கமே கையேந்திருக்கிறது ரஹ்மானே. ஒவ்வொரு மதத்தினர்களும் அவரவர்களின் கடவுள்களை அழைக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னை ஏற்றுக்கொண்ட நாம் உன்னை அழைக்கிறோம் யா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக, நேர்வழியை காட்டுவாயாக, நீ யார் என்பதை தெளிவுபடுத்துவாயாக. ரமலானை தந்திருக்கிறாய் ரஹ்மானே, சரியான முறையில் நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக, நின்று வணங்கும் பாக்கியங்களை தருவாயாக, சதகாவுடைய ஜக்காத்துடைய பாக்கியங்களை தருவாயாக. முழு உலக மனிதர்களையும் உன் பக்கம் அழைக்கும் அந்த பொறுப்பை அந்த பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த ரமதான் வித்தியாசமான விசேடமான ரமதானாக, ஒருவருக்கொரு உதவி செய்யும் ரமதானாக ஆக்குவாயாக. எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. சோதனையில் மாட்டியிருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய சோதனை யா அல்லாஹ், சோதிப்பதால் உனக்கு எந்த லாபமும் கிடையாது ரஹ்மானே. வெகு சீக்கிரம் பள்ளிவாசல்கள் திறக்கப்பட தௌஃபீக் செய்யா அல்லாஹ், ஜும்ஆக்கள் தொழுவிக்கப்பட தௌஃபீக் செய்யா அல்லாஹ். நீ நாடினால் உனக்கு முடியும் ரஹ்மானே, நீ நாடினால் முடியும் ரஹ்மானே. எத்தனையோ பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் உனக்கு முன்னால் சிந்தப்படுகிறது யா அல்லாஹ். எத்தனையோ வயோதிபர்கள் நோன்பு பிடித்து குர்ஆன் ஓதி இஃப்தாருடைய நேரத்தில் உடம் இறைஞ்ச போகிறார்கள் யா அல்லாஹ். அனைவர்களுடைய துவாவுடைய பரக்கத்தால் இந்த உலகத்துக்கு இறங்கியிருக்கும் சோதனை இல்லாமலாக்குவாயாக. இந்த நாடு வளம் பெற்று இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தையும் நேர்வழியையும் காட்டுவாயாக. நம் அனைவர்களுடைய கடைசி முடிவையும் அழகாக்குவாய். கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வா دعوانا ان الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين
3: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
6: www.muslimwanoli.com
3: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
7: ஒரு சஹாபி சிறுநீர் கழிக்க போனாங்க மிக்தாத். தங்க பொட்காசுகள் எடுத்துட்டு வந்தாங்க. நபி அவங்க கேட்டாங்க, நீ எப்படி செஞ்சா, எப்படி எடுத்தா, நீ எதுவும் போய் கையை போட்டு எடுத்தியா, இல்ல அந்த எலிதான் எனக்கு குழந்து சேர்த்துச்சு. மையத்தக்கில்லாக எஜல்லஹு மஹரஜா வெர்ஜுக்கு மின் ஹைசுலா யஹ்தசிப். யார் தக்வாவை கடைபிடிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இப்படியான வழிகளை செய்து கொடுக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுக்க நாடினால் நாலு வகையாக கொடுப்பான். 400 வகையும் இருக்கும் அல்லாஹ்வுக்கு. இது விலங்குக்கு லேசுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். அல்லாஹ் எந்த காரணமும் இல்லாம கொடுப்பான். சபப்பே இல்லை, ஒன்றுமே இல்லை, மரம் இல்லை, கனி இல்லை, தோட்டம் இல்லை, ஒன்றும் இல்லாம அல்லாஹ் தோட்ட காணியை கொடுப்பான், கனிகளை கொடுப்பான், சபபோட கொடுப்பான், காரண காரியத்தோட அல்லாஹ் தால கொடுப்பான். கொஞ்சமான ஒரு பொருள் இருக்குது, அதை கொண்டு அல்லாஹ் அதிகமாக்கி கொடுப்பான். நேர் எதிரான இடத்திலிருந்து அல்லாஹ் தால கொடுப்பான். தயவு செய்து இந்த நாளையும் கவனமாக பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கனி வைக்கப்பட்டிருக்கு ரூம் இருக்கும். அன்னாலக்கியாதா, இங்க மரம் இல்லை, யாரும் கொண்டு வர்றதுக்கு வழி இல்லை, ஒன்றுமே இல்லாத இடத்துல அல்லா தாலா கொண்டு கொடுக்கிறான் என்று சொன்னா அன்னாலக்கு ஹாதா காலத்துவம் இந்தில்லா, அல்லாடப்புறத்திலிருந்து கிடைச்சு, அல்லாடப்புறத்திலிருந்து இது எனக்கு அல்லா தாலா தந்திருக்கிறேன். இதுதான் குரான் மரியம் அலை சலாத்துக்கு அல்லா தாலா கொடுத்தது. இது எங்கால கிடைச்சு, அல்லா தாலா எனக்கு அனுப்பி வச்சான். ஒரு நாள் ரசல்லா அலி செல்லம் ஃபாத்திமா நாயகியோட வீட்டுக்கு போனாங்க. சாப்பிட எதுவும் இருக்குதுன்னா பார்த்து சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை, நபிக்கும் பசி அவங்களுக்கும் பசி, வீட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் போச்சு, எங்காலே ரொட்டியும் ஒரு கறியும் வந்துச்சு. பேரனுக்கு சொன்னாங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க, அவங்க பேரனுக்கு சொன்னாங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க, அவங்க கூட்டிட்டு வந்து

அவர்கள் சஹியான ஹதீஸ்ல வந்திருக்குது, அவர்களுக்கும் அல்லா தாலா திராட்சைகளை, இந்த கிரேப்ஸ்களை அல்லா தாலா கொடுத்தான். அப்ப முதலாவது எந்த சபம் இல்லாம அல்லா தாலா கொடுப்பான், சபவோட கொடுப்பான். அலி ரதியல்லாஹு வந்து கஷ்டத்தில் இருந்தாங்க, வீட்டில் கஷ்டமாக இருந்துச்சு, 6 திர்ஹம் வீட்டில் இருந்துச்சு, மிஸ்கீன் வந்து கேட்டாரு, கொண்டு போயிட்டு கொடுத்துட்டாங்க. மகன்கிட்ட சொன்னாங்க எடுத்துட்டு வாங்கன்னு, ஃபாத்திமா சொன்னாங்க இது மட்டும்தான் இருக்குது, இல்லை கொண்டு வர சொல்லுங்க, கொடுத்துட்டாங்க. கொஞ்ச தூரம் போறாங்க, ஒருவர் ஒட்டகத்தை விற்கிறாரு, எவ்வளோன்னு கேட்டோன்னே 140 திர்ஹம் வாங்கினாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க போகும் பொழுது அவர் கேட்கிறார், எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 200 திர்ஹம் இந்தாங்க வாங்கிக்கோங்க. 140க்கு வாங்கினாங்க, 200க்கு விற்றாங்க. கடன் எடுத்தவர்கிட்ட கொண்டு போயிட்டு 140 கொடுத்தாங்க, 60 வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சொன்னாங்க, மன்ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யாரு ஒன்றை கொண்டு வருவார்களோ நான் அதுக்கு 10 கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நான் இன்னைக்கு 6 அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தேன், அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு 60 தந்துட்டான். சம்பாதிக்கிறதுக்கு விவசாயம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சும் சம்பாதிக்கலாம், தொழில் உத்தியோகம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், கடை போட்டும் சம்பாதிக்கலாம், ஆனா அல்லாஹ்வுக்கு கொடுக்கறத கொண்டும் சம்பாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதன் தர்மம் செய்யறதை கொண்டும் இந்த சைடு எங்கட அப்படியே மறக்கடிக்கப்பட்டு இருக்குது, இந்த சைடு மறக்கடிக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ்கிட்ட கொடுத்து எடுக்கிறது சஹாபாக்கள் இத பழைய சஹாபி சொல்றாங்க, நான் வந்து இவ்வளவுதான் கொடுப்பேன், எனக்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. நபி அவங்க கேட்பாங்க தபூக்குக்கு, நபி அவங்க கேட்பாங்க கைபருக்கு, நபி அவங்க கேட்பாங்க உஹதுக்கு, ஏதோ கொண்டு வாங்க இருந்தா கொடுங்கன்னு சொன்னா நான் இப்படிதான் கொடுப்பேன். நான் அன்றைக்கு ஒரு புடி கொடுத்தேன், இன்றைக்கு அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் லட்சக்கணக்கில் ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி மௌத்தாகரா, மௌத்து கிட்ட அவரு மகனை கூப்பிட்டார், அப்துல்லா மகனே இங்க வா, உக்தல் மதுலூமன், இன்னைக்கு நான் அநியாயமா கொல்லப்பட போறேன், அநியாயமாக கொல்லப்பட போறேன், ஆனா ஹம்மி தைனி, என்ன கவலை, என் கடன், நான் என்ன செஞ்சுக்கிறேன் தெரியுமா மகனே, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், 22 லட்சம் கடன் இருக்குது, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், என் காணியுடைய பொறுமதி 12 லட்சம், எனக்கு கடன் 22 லட்சம். சுப்ஹான் அல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பு போடுறாங்க, பாபுல் பரக்கத்தில் காசி ஹையன் வ மையத்தன் ஃபி ஹயாத்தி ரசூல் பாத வஃபாத்தி ரசூல், அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடியவருடைய செல்வத்தை அல்லாஹ் எப்படி அதிகரிக்க செய்கிறான், அவருடைய வாழ்நாள்ல அவருடைய மௌத்துக்கு பிறகு, நபியுடைய வாழ்க்கையில நபியுடைய மௌத்துக்கு பிறகு, எல்லா காலத்திலையும். அப்ப ஒரு காலம்ன்றது இல்ல, எல்லா காலத்திலையுமே இது என்ன நடந்துச்சு, அவருக்கு 4 மனைவிமார்கள், ஒவ்வொரு மனைவிக்கும் 8 ஒரு பங்கு கொடுத்தா 4 பேருக்கும் கிடைக்கும், இப்படிதான் அதை கணக்கெடுக்கிறாங்க. 8 ஒரு பங்கு 48 லட்சம், 48 லட்சத்தை 8 பெருக்கினா சுமார் 3 கோடி சொச்சம். இந்த சஹாபி வந்து மௌத்தாகிட்டார், ஷஹீதாக்கப்பட்டுட்டார், யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டுட்டார், ஆனா அவருடைய சொத்தை அல்லாஹ் 5 கோடிக்கும் மேலாக பெருக வைத்தான். என்ன அவர் நம்பிக்கை, நான் கொடுக்கறேன் எடுக்கிறதுக்கு, யாருகிட்ட எடுப்பேன், அல்லாஹ் கிட்ட, அந்த நம்பிக்கையோட செஞ்சாதான் அந்த டீலை முடிக்கணும். அரசியல்வாதிகிட்ட கொடுக்கறேன், அவருக்கு கொடுக்கறேன், இவருக்கு கொடுக்கறேன்றதுல நம்பிக்கை இருக்கிறது போல, பன்மடங்கு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் இடத்துல கொடுத்து நான் எடுக்க போறேன்றது வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான், அல்லாஹ் தல கொடுப்பான். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் இப்ப கடனாளி, வீட்டில் அனாதைகள், குமர் புள்ளைகள், வாப்பா அப்துல்லா இப்னு அமர் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க கல்யாணம் முடிக்கணும், மறுபக்கம் வீட்டில் குமரிகள், 3வது பக்கம் வாப்பாட கடன், இதெல்லாத்தையும்
நான் மேனேஜ் பண்ணணும்.

0: என்ற கவலையில இவர்கள் இருக்கிறாங்க. அதுல அல்லாட பாதையில போறதுக்கு இவர்களுக்கு அழைப்பு வருது. அல்லாட பாதையில வெளியாகி போயிட்டாங்க. திரும்பி வந்து கொண்டிருக்கக்குள்ள நபிக்கிட்ட வந்து சொன்னாங்க, அரசுல நான் திரும்பி போகணும், கொஞ்சம் அவசரமா அனுமதி தாரீங்களா? ஏன் அவசரம்? இல்ல இல்ல, நான் நீங்க அழைப்பு தந்தீங்க, நான் வந்துட்டேன். நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன், மனைவியை விட்டுட்டு வந்தேன். அபிக்கிரணம் செய்யுமன் யார முடிச்சா? கன்னிய பெண்ண முடிச்சியா, விதவைய முடிச்சியா? சில விதவை தான் முடிச்சேன். அல்ல, அபிக்கிரன் ஒரு ஒரு கன்னி பெண்ண முடிச்சிருக்க கூடாதான்னு சில வார்த்தைகள் நபி அவங்க சொல்லிட்டு, ஏன் நீ முடிச்சேன்டா? ஏண்ட வீட்டுல வாப்பா ஷஹீதாகி மௌத்தாகின நேரத்துல குமரிகள் தான் இருந்துச்சு, எனக்கு வரக்கூடிய மனைவி அந்த வீட்டையும் கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளணும், அதுக்காக தான் யார சொல்லா அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். மதீனால வந்து இறங்குறாங்க. ஒரு 6 மாசம் போகுது. நபிகிட்ட வந்து சொல்றாங்க, என் வாப்பாவை உஹதுல நாங்க அடக்குற நேரம் உன்னத்தரை சேர்த்துதானே அரசுல அடைக்கணும், என்ன மனம் கேக்குது அவரை கொஞ்சம் வெளியெடுத்து தனியா அடுக்கிறதுக்கு நீங்க அனுமதி தாரீங்களான்னு கேட்டாங்க. தாராளமா அடக்குங்க. அப்ப ஜனாசா கபர தோண்டினா பல பலண்டு மினுக்கத்தோடு இருக்குது, சில காயத்தோட மட்டும். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இப்ப இந்த கடனை நீக்கணும், யகூதிகள்கிட்ட போயிட்டு சொன்னா யகூதிகள் பல நிபந்தனைய போட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க தோட்டத்துல, அந்த பேரிச்சப்பழத்தை அப்படி குமிச்சு வைங்க, நான் வந்து பங்கிடுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து பங்கிட்டாங்க. அல்லாஹ் அந்த செல்வத்தை அப்படி பரக்கத்தாக்கி கொடுத்தாங்க. எல்லா கடனாளிகளின் கடனையும் அல்லாஹு தஆலா நீக்க வச்சார். அப்ப அல்லாஹ் கிட்ட எடுக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லாம கொடுப்பான்? காரணத்தோடு கொடுப்பான். காரணம் வியாபாரமாக இருக்கும், தொழிலாக இருக்கும், கூலி வேலையாக இருக்கும், ஏதோ ஒரு சபப கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் எங்க இருந்து தருவான்னு தெரியாது. மூணாவது, கொஞ்சத்தை அல்லாஹ் அதிகமாக்கிடுவான். கொஞ்சத்து அபு ஹுரைரா ஒரு கிளாஸ் பால அல்லாஹ் தஆலா எவ்வளவு பரக்கத் தாக்கிட்டான். சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது அபு பக்கர் ரழியல்லாஹு வீட்டுல, விருந்தாளிகளுக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடுறாங்க, இல்ல பெரிய வாய் தகராறு எல்லாம் ஏற்பட்டுருச்சு. அதுபுறம் அல்லாஹ் தஆலா அந்த சாப்பாட்டுல எவ்வளவு பரக்க செஞ்சான்டா, மதீனா வாசிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடைய யுத்தத்துல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த பாருங்க ரொட்டி ஒரிக்குது எவ்வளவு பேருக்கு? ஒரு 10 பேருக்கு. மாமிசம் இருக்குது ஒரு 10 பேருக்கு. சட்டிய துறக்கமானாண்டுங்க, ரொட்டிய சுடவானாண்டுங்க, நானே வர்றேன். அல்லாஹ் தஆலா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதை சாப்பாடாக்கி கொடுத்தாங்க. கொஞ்சத்தை அல்லாஹ் தஆலா அதிகமாக்குவான். கண்ணியமானவர்களே, எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். மனிதன் சிந்திக்க முடியாத இடத்திலிருந்து, எதிர்மாற்றமான இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உதவி செய்ய நாடும் பொழுது அப்படியும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நெருப்புக்குள்ள உதவி செஞ்சது போல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து மீனுடைய வயிற்றுக்குள்ள உதவி செஞ்சது போல, லேசானது அல்ல, எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எதையுமே தரல, நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியான சாத்தியமானது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உதவி செய்ய நாடினா அல்லாஹ் உதவி செய்யறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல பல வகையான வழிகளை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எதை கொண்டு அல்லாஹ் தஆலா இதை செய்ய போகிறான்னா, எந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து, நபியுடைய சுன்னாக்களை பேணி, அல்லாஹ் சொன்ன விதத்துல நடக்கும் பொழுது அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும்.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். முஸ்லிம் வானொலி, உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி. தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanuli.com.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தொழுகளுடைய வரலாற்றில் சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எம்மை ஆச்சரியப்படுத்தும். 30 அல்லது 31வது வயதில் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர் 36வது வயதில் மரணமாகி விடுகிறார். 5 அல்லது 6 வருடங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய வாழ்க்கை. ஆனால் அந்த 6 வருடத்தில் அவர் செய்த தியாகம் அல்லாஹுடத்திலே சொர்க்கத்தை வாங்கி தந்தது, அல்லாஹுடைய தூதருடைய அங்கீகாரத்தை வாங்கி தந்தது. இத்துணை ஆண்டுகள் நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய எதினில் இருக்கிறோம், இந்த தியாகத்தின் ஒரு அணுவையாவது நாம் தொட்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்வு முழுக்க தியாகங்கள் தான் அந்த 5 அல்லது 6 வருடத்தில். அதில் எத்தனையோ நிகழ்வுகள் உண்டு, ஆனால் இந்த 2 நிகழ்வுகள் மிக முக்கியமானவை எம்முடைய ஈமானுக்கு. சஅத் இப்னு முஆத் அன்சாரி தோழர், அதுவும் அவுஸ் கோத்திரத்தாருடைய தலைவர், அன்சாரிகளுடைய தலைவர். அவர் ஒரு தலைமைத்துவ பண்பை கொண்டிருப்பவர். யூதர்களோடும் மக்காவாசிகளோடும் மதினாவாசிகளோடும் மிகப்பெரிய உறவை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபித்தோழர். அவர் பத்ருடைய போர்க்களம் நடக்கிறது, ஒரு வாணிப குழுவை தடுப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்துச் செல்கிறார்கள், மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும். அது போராக மாறுகிறது. அது போராக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்து மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் அழைத்து சொன்னார்கள், அஷீரு அலை அய்யுஹன்னாஸ், எனக்கு ஆலோசனை செய்யுங்கள், இதில் நாம் எப்படி நடந்து கொள்வதென்று. அபூபக்கர் எழுந்தார்கள், மக்காவாசி. உமர் எழுந்தார்கள், மக்காவாசி. மிக்கதாத் ரதியல்லாஹு எழுந்தார்கள், மக்காவாசிகள். அல்லாஹுடைய தூதர் மகிழ்வுற்றார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய ஆலோசனையை விட விரும்புவது வேறொருவருடைய ஆலோசனை. யாரை? அன்சாரிகள், மதினாவாசிகள், அடைக்கலம் தந்தவர்கள். அவர்களுடைய ஊருக்கு வந்து இருக்கிறோம், அவர்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிறோம், அவர்களுடைய சொத்துகளையும் அவர்களுடைய செல்வங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இவர்கள் இதில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அல்லாஹுடைய தூதர் ஆசை கொண்டு மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். அஷீரு அலை அய்யுஹன்னாஸ், ஆலோசனை சொல்லுங்கள். அந்த மதினாவாசிகளில் தலைவர் சஅத் இப்னு முஆத் எழுந்திருக்கிறார். எழுந்து சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, எங்களுடைய ஆலோசனையா நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள், அதற்காகத்தானே இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் என்று ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களை உண்மைப்படுத்தியிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த அனைத்தையும் சத்தியம் என்று ஏற்றிருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிதாழ்த்தி நாங்கள் கட்டுப்படுவோம் என்று. அல்லாஹுடைய தூதரே, இந்த அன்சாரிகள் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய செல்வங்களிலும் மட்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் உதவி செய்வார்கள் நீங்கள் என்று எண்ணினால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், எங்களை எதை வேண்டுமானாலும் செய்ய சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். எங்களை அழைத்து சென்று எந்த உறவை சேர்த்து வாழச் சொல்கிறீர்களோ சேர்த்து வாழ்கிறோம், வெட்டி வாழச் சொல்கிறீர்களோ வெட்டி வாழ்கிறோம், எங்களுடைய செல்வத்தில் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு விடுகிறீர்களோ விட்டு விடுங்கள், ஆனால் நீங்கள் விட்டு விட்டதை விட நீங்கள் எடுத்துக்கொண்டது தான் எங்களுக்கு விருப்பமானது. சுப்ஹானல்லாஹ், இதை எப்படி விளக்குவது? எங்களுடைய செல்வத்தில் நீங்கள் எடுத்து விட்டதை விட எடுத்துக்கொண்டது தான் எங்களுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹுடைய தூதரை, அல்லாஹுடைய தூதரை, எங்களை அழைத்துச் செல்லுங்கள் எங்கு வேண்டுமானாலும். நீங்கள் ஒரு நடுக்கடலில் சென்று எங்களை மூழ்கச் சொன்னாலும் நாங்கள் மூழ்கத் தயார். ஒருபோதும் எங்களில் ஒருவர் கூட, அன்சாரிகளில் ஒருவர் கூட பின்வாங்கி விட மாட்டோம். நாங்கள் நாளை எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த போரில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுமையோடும் அல்லாவின் சந்திப்பையும் அல்லாவின் சந்திப்பின் மூலம் உங்களுடைய கண்ணின் குளிர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அல்லாஹுடைய அருளால் எங்களை அழைத்துச் செல்லுங்கள் அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் தயார், எங்களில் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டார் இந்த போர்க்களத்தில் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சொன்னார்கள், நான் அல்லாஹுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், அந்த பத்ருடைய போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பத்ருடைய போர்க்களத்துடைய அமைப்பை அல்லாஹுடைய தூதர் அமைத்துக் கொண்டிருக்கும் போது சஅத் இப்னு முஆத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த போரில் கலந்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கென்று ஒரு பரணை அமைத்து வைக்கிறோம், அதில் அன்சாரி தோழர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், அதற்கு முன்னாலும் அன்சாரி தோழர்கள் எதிரிகளை தாங்கிக் கொண்டிருப்பார்கள், எங்களை மீறி உங்களை வந்தடைந்தால் நீங்கள் திரும்ப செல்லுங்கள், அந்த குதிரை அது உங்களுடைய வாகனம் அதற்கு அருகிலே இருக்கும், நீங்கள் மதினாவை நோக்கி திரும்பிச் செல்லுங்கள், அங்கு எங்களை விட உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இது போர் என்று அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து வந்து மறுபடியும் போர் செய்யுங்கள், அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று சொன்னார்கள் சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், அவருடைய வார்த்தை உண்மை, அதை உண்மைப்படுத்தினார். அல்லாஹுடைய தூதரோடு பத்ருடைய போர்க்களத்தில், அல்லாஹுடைய தூதரோடு உஹதுடைய போர்க்களத்தில், அல்லாஹுடைய தூதரோடு ஹந்தக்குடைய முக்கியமான போர்க்களங்களில் பங்கு கொள்கிறார். ஹந்தக் அஹ்சாபுடைய யுத்தம், அதுதான் அவருடைய கடைசி யுத்தம். மக்காவாசிகள் எல்லோர்களையும் யூதர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். மதினாவில் இருக்கக்கூடிய பனு குறைதாவுடைய தலைவர்களுடைய யூதர்கள் எல்லா மக்காவாசிகளையும் ஒன்று சேர்த்து எல்லா மக்கா
3: குழந்தைகள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது அவர்கள்.
1: قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
2: صدق الله العظيم. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாருஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வளமையை விட 10 மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 தேடுகின்றேன், அதுக்கல்ல எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்திலே பேசுகிறோம், யார் இந்த ஷைத்தான். ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது, யார் இந்த ஷைத்தான். ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவன். இந்த உலகத்தை படைத்தல்லா மனு வர்க்கத்தை இதில் வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம்தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன், ஆரம்ப மனிதர், ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டான். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களில் சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர் தான் இந்த ஜின் இனத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பேர் அசாசீல். ஜின்னாகி இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு, இனிமே நான் நல்லவனா வந்துடுவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல், மண்ணாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானான், வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோடு அலாவர் இருக்காரு. இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலேதான் அல்லாஹ் கேட்கின்றான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. மலக்குமார்களே, நான் எனக்கு பிரதிநிதிகளை, ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக இல்லை, எல்லாம் மண்ணா போச்சு. இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்கப் போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. அதஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு தீமா. மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜில்லு ஜலாலு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். கால இன்னி அஅலமு மா லா தஅலமு. அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிக்கிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைக்கும். மனித படைப்பு எப்படி உண்டானது? களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமார்களுக்கு, மலக்குமார் தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹை ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டு சொன்னா, இது காலலில் மலாயிக்கத்திஸ் ஜுதூலி ஆதம். மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே, மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னார். சுஜூத் என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே, அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னார். ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னார். فسجدوا الا ابليس. அப்பொழுதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலீஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டலை பூசி மலக்கு மாறிய பூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மார்களோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா வழக்குமாரிகளும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யாரை தவிர? இபிலீஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபான்னு சொன்னால் மாறு செய்த ஆண்டவண்ட உத்தரவு, ஆண்டவண்ட உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை, ஏலா என கேலா பாப்பமே என்றது சைத்தாண்டே குணம். அவன் சுஜூதி செய்யவில்லை. வக்கான மினல் காஃபிரின், இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிருடைய ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், ஃபிர்தௌஸ்னு மேலும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தின் பேரை வச்சிருக்கிற மேலும், ஆனாலும் அவன் காஃபிருடைய லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் நானா குஃப்ரு, மாறு செய்ற. ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன், உனையால் ஏண்டிய செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத். அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃபர். மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை, வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் தானே வந்த.
1: கால மாமனாக அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்துக.
2: அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூது செய்யக்குள்ள அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே,
1: நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? ஆல அன கைரும் மின்ஹூ ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன்.
2: பாத்தீங்களா, பிக் பாஸ்க்கு முன்னாலே மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான்,
1: அன ஹைரும் மின்ஹு,
2: என்னத்தை இருந்தாலும் யா அல்லாஹ் அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே, சைத்தானுடைய குணம்.
1: அங்கேதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தரி மின்னார், ஆண்டவனே நீ என்னை நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், ஹலத்தவுமின் தீன், அவரை நீ மண்ணால படைச்சியாய்.
2: மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பெய்த்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க யாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம்,
1: குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்த்த மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம்.
2: என்னடா பெருமை, என்ன பெருமை,
1: என்ன விட்ட ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் வைக்கிறது மலம்,
2: உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே யாரா எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன்னு சொன்னான்.
1: சைத்தானுக்கு
2: இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தோட ஆட்சியை கொடுக்கறதுக்கா? பாப்பமே என்றேன்.
1: நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க, பாப்பமே
2: மனுஷன். அப்படி மனுஷன் நினைவாரு, நாங்க தாரும நாங்க கமையான்
1: இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா?
2: எட்டையாவதுடா கொண்டெய்னர் லொரி, இது எட்டை இல்லை, இது இது நசீபு.
1: உனக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், அவனுக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான்,
2: என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம்,
1: இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை, அதான் சைத்தான்,
2: அவன் தான் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விலகி கொள்ளணும்.
1: யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான், எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது.
2: ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்ல சாட்டிக்கான், சைத்தானை. யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான்.
1: எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு, ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு,
2: அவன் உருப்பட மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான்,
1: காலை கூலக அந்த தக்கப்பரஃபீஹா,
2: மாறு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, இது சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் மாறு செய்றவனுக்கும் அந்த தக்கப்பர் என்று சொன்னால் பெருமை அடிக்கிறான்,
1: பெருமை அடிக்கிறவனுக்கு இங்க இடம் இல்லை, போ, தொலைஞ்சு போகலி என்று சொன்னான் அல்லாஹ். இன்னக்க இன்றைய நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, என்ன முன்னுக்கும் நிக்கவானான். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால் இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வாரார்கள். அது நான் அந்த நாள்ல இருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்தில இருந்தே தான் அப்படி. அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்ல. அவரையா நீ ஃபாலோ பண்றவானாம், பெருமவானாம், எனக்கு தான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம், அவரவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம், அல்லாட முன்னுக்கு போ, தொலைஞ்சு போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கலாம். அப்படி தலை தூக்கலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த ஷைத்தான். எனவே வெளியே போகல, வெளியே போகல, ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னதானே, எங்களை மாற சொன்னாய்தானே, சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய்தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அன்பு நீ இலா யோமி யுபஹசூன், ஆண்டவனே நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன, அவகாசம் என்ன, பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாராவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே, உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்க மினல் மும்பரீன், சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தார போ, நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாய் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும், உண்மையும் பொய்யும், சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கட ஒன்று இருக்கணும். எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்திலே சொல்லுகின்றான், கால ஃபபிமா அகுவைத்தனி லா கூதன் லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம், ஆண்டவனே ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானுளே அவனோட விட மாட்டேன் கெடுப்பு இல்ல அக்கூதன் சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வான் தடுப்பேன், நான் ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், சொன்னால் ராவ் பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என் முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா, ஆண்டவனே வலா தஜிது அக்ஸரும் மின ஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர் 90% என்று செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானால நீ பாரு, நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான்,
2: கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா. எனவே நாசமா போனவனே, நீ நிந்திக்கப்பட்டவனாகும், சபிக்கப்பட்டவனாகும், இங்கே இருந்து தொலைஞ்சு போ, ஏண்ட முன்னுக்கும் நிக்கவானாமனு சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக் வதஆல எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான். ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதும் கொண்டா. ஏன் குர்ஆனை ஓதும் போதே தானும் இருப்பான், குர்ஆன் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆனை விளங்கின மாதிரி, குர்ஆனை ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கம் சொல்லுவார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கார்மானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே, எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பெய்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லாஹ் போவானம் என்றானோ அவங்களை போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செய்ய யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மா கிட்ட. உம்மம்மா லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பர்ண கொக்காரன பாருங்க, ஆம்பளையில் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டு மீன் தான் பூர்வானு. பொம்பளையால் பூரு பூரு பாவம், அவளை ஏமாத்தி நல்ல கல்சாமி அடிச்சுட்டு வைத்திரையிலும் இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 அடி அந்த கோட் இல்ல இல்ல அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான். அடி அதை கழட்டி பஞ்சமித்தாலுமே 3000 ரூபாய் விற்கலுமே, அது உள்ளுக்குள்ள லைனிங். அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி. பெண்கள்கிட்ட ஒரு செய்தியை செல்லித்தால் அவங்கதான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற போ கெட்டுவாங்க, டை கெட்டுவாங்க, எல்லா வகையான அமைப்புகளும் ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லாஹ் படைச்ச அப்பாட விழா எலும்பிலேயே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை அல்லாஹ் உற்பத்தி செய்தான். ரசூலுல்லாஹ் கூட சொன்னார்கள், உங்களோட பெண்களை எப்பையும் ஷைத்தானுடைய விஷயத்துல கோணமா இருந்து போங்க, திருத்துங்கோ, புத்தி சொல்லுங்க, கண்காணிங்க. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், கோண புத்தி இருக்கும். ஒரே அடியா நிமித்த போவாதீங்க, பயான கேட்டு போனத்தோட அடியே இங்க வாசல்ல இண்டையில நீ தாஜ தொழணும் பரலு மாறி, குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசரி ஓதணும், நீ நான் நானான்ற முடிவுக்கு வந்துட்டே இப்ப இப்படி அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தாதான் ஹேண்ட் அவுட்லயே கேளும், இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா அவுட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது ஏற்கனவே வளைவு தானே உடைஞ்சிரும் என்றார். போ போ சரியா வரும்னு சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிரும் என்றார். மாப்பிளை தெரியாம அவுட்டு வைத்து, மாப்பிளை தெரியாம இந்தியாவுக்கு வைத்து, இந்தியாவுக்கு இவனுக்கு தெரியாம பாஸ்போர்ட் செல் பண்ணிக்கொண்டு குவைத்துக்கு போய்த்து இவர் செல்றாரு, போ போ சரியா வரும்மா, இனி எங்க சரிவர வளைஞ்சு வைத்திருக்கு. எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது, இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள், ஷைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், பாவம் நல்ல இந்த குடும்பம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள், சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின. காரணம் அவங்க உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான்
3: குழப்பினாஸ்.
2: நீங்க எல்லாத்த பாதுகாவல் தேனப்பி ரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பு, மனிதர்களுடைய ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவன் தான் ரப்பு, கிளின்டனுக்கும் அவனா ரப்பு, ஃபஹதுக்கும் அவனா ரப்பு. ஆனா என்ன பண்றது, புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறலங்கிறதுனால இறைவன் இல்லை என்று அர்த்தமா? இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கிறல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மண் என்றாங்கோ, பிரசிடென்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுறவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியில் உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்தில் கேட்க வேண்டும். இலாஹின்னாஸ், மனிதர்களின் இறைவனவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே. எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாதான், கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் கன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேரு அவனுக்கு. அது என்ன அர்த்தம்? உள்ளங்களில் பதுங்கி அல் கன்னாஸ் என்றதான், வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்புல போட்டு கொலை போடுற, பதுங்கியிருந்து கொண்டு முன்னுக்கு வாரல்ல, இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலப்புற. அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு ஃபி சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதன் உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்க இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே எல்லாம் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்ன, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான்? சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு? முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா? வகால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து ஷைத்தான் சொன்னான், மா நஹா குமா ரப்புகுமா அன்ஹாதி ஷஜரத இல்லா அன்தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லு, ரெண்டு பேர்த்தையும் போய் செல்லியான் இங்க வாங்கோ. மா நஹா குமா ரப்புக்குமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவான முடி நிப்பாட்டுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு? பெரிய ரகசியமா சொல்றாரு. தாசரி இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு. ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தல கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தோம். வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்லை அந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் மொனாவது அப்பாவுன்னு கேட்டேன். கேகாண்டேப்பா என்ன இது வந்து மீப்பனி, அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீப்பனி. எளிய காட்ட விக்குண்ட வெளியாருக்கும் விக்கலாம். அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்குன்னு சொல்லி மறு வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியாலும் பீர்ச மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முகல பலன் என்ன கௌரவி பலனோ வைக்கல தருவா கௌரவிக்கு இல்ல கியூவனா இவரா ஜப்பேக்க கிளவிலாயி. நான் இப்ப முள்ள ஒரு போத்தல தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு சொன்னேன், அடோ காட்டத மீ இப்ப நீ கேண்டாவே என்ன மாத்த கண்ணோன கண்டதை எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய ஆக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய எத்தமதி கடைக்கு வருவான். அஜர் இல்ல சாம கொஞ்சம் இருக்குது, ரெண்டு சென்ட் அறிக்கு உங்களுக்கு சீப்பா போட்டு தாருன்னு முறை வைக்க என்னடா பாக்குறேன். இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறான், அதுதான் நான் பார்த்தேன் உங்களுக்கே தாருக்கு. இவர் பாப்பாரு ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியல, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல. வாங்கி கட்டின போற பார்த்தா லொறி லொறியா ரோட்டெல்லாம் சீரணி. ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான் பிரபு, அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவான் சொன்னான் தானே, என்ன தெரியுமா அர்த்தம்? இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்க ஆவிராமிக்கிறது இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில் யாரும் மலக்காவது புரியுதானே, மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறதானே. அது மாத்திரமல்ல காலிதீன், நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறது, சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறதுக்கும் மலக்கா போவாம இருக்கிறதுக்கும் தான் இந்த பிளான். உங்களை மரத்துக்கிட்ட போவான்னு சொன்ன சொன்னால் பாருங்க சைத்தான் கோலம் எல்லாம் நடக்குது. அம்மான அம்மான நம்புங்க, இது சத்தியமா சொல்றேன், உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன். இன்னி லக்குமாமின் நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன். அம்மா உங்களுக்கு ஓடும்னா நீங்க ஏத்துக்கோங்க, யாரும் செல்லி தர மாட்டாங்க. நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மனத்துக்கிட்ட போவானம் என்றது உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமாக்கும். எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான். இந்த பிளான்ல சைத்தான் வெற்றி பெற்றான். அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாக்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம். அப்ப எங்களுக்கு மலக்கா வேலும் எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேலும் போனார்கள். மறுபக்கம் சென்னவன் நேர் மறுபக்கம் சென்ன இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா மண்ணுலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, பதார் எல்லாம் சொல்லியாச்சு. கொள்ளாதவன் சைத்தான எஜிரி மஜ்ரத்தன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவன் எங்கிற சைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும் உங்களின் ரத்த நரம்பு ஓடு மடமெல்லாம் ஓடுற அவன் நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் அவனிடத்தில் வாக்குறுதி கொடுத்தது போல சிராத்தக்கல் முஸ்தகீம் போன்ற நேரான வழியில போகாம நான் நடுவில் உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன். அவர்களை நேர்வழியிலே செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த சைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே சைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க ரசூலுல்லாவை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாவுக்கு முன்னால் வந்து ஒரு நக்கல் விடுறார். நக்கல்
1: முகம்மதே, நீங்க ஏன் சதாவும் சைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவுது பில்லா மின சைத்தானி ரஜீம், எடுத்தறியப்பட்ட சைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கொட்டாவி போது இல்லையா, கொட்டாவி விடுறாங்களே வாய பிளந்துட்டே, அது சைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார், சைத்தானே குணம். உடனே அவுது பில்லா மின சைத்தானி ரஜீம் என்று சொல்லுங்கள். நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் அவுது பில்லா மின சைத்தான் ரஜீம் சொல்லுங்கள். அவைகள் சைத்தானை பார்க்கின்றது. கழுத கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். சேவல் கூவுகின்ற போதே அல்லாவை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் சைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவனுக்கு பயப்படுறதே கிடையாது, சைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் சொல்லுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அருகில் இருந்த அபுபக்கர் சித்திக்கள் எல்லாம் அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. உனக்கு இந்த பொடி பயனுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, என் கோலை என்ன போட்டு அடிப்பண்டா, என்ன உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பான்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னா பார்த்தார்கள், பார்வையிலே புரிந்து கொண்டார்கள். அபுபக்கர் சித்திக்கள் எல்லாம் அவர்கள் எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பிரட்டிக்கிட்டு மண்டே உடைச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளண்டைக்கு வாழலாம் சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர் எல்லாம் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி அவன்கிட்ட திடீர்னு அபுபக்கர் சித்திக்கள் எல்லாம் கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டில் தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னா. அபுபக்கர் சித்திக்கள் என்னவர்கள் உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. சைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ள பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். அதுக்கு புறவு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவன் நெஞ்சில சொன்னார்கள், இது பாலடைஞ்ச வீடு, இங்க ஒன்றுமில்லை குடல் மட்டும்தான். எனவே சைத்தான் என்ற கல்லனுக்கு இங்க வாரணும் என்று இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வாரம், அவன் வரப்போவும் இல்லை பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே சைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். சைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், சைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு யஅதுக்கும் அல்ஃபக்ர், இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். சைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் சைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் எப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2க்கு 3 ஆவிட்டு 3க்கு 4 ஆவிட்டு இப்படி போனா என்ன கதை, குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்திருக்கார், ஆள் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற வயமருக்கும் பில் ஃபஹ்ஷாய், மானக்கேடான விஷயங்களை கல்பில போடுறது வந்தான். படம் உண்டு பாப்பமா, பிலிம் உண்டு பாப்பமா, பிலிம் உண்டு பாப்பமா, எடால்ஸ்

0: والميسر والأنساب والأزلام رجس من عمل الشيطان. விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல் சாராயமும் சாராயம் டோப் டோப் அதுவும், மைசர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருள் ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பள பிட்டுல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் என்று சொல்றாங்க. ஒரு வகையான சூதம். அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது. எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே. அம்மைக்காக வேண்டி அம்மனை கிட்ட போறார்கள், அதுக்கப்புறம் அம்மனத்தோடு அல்லாஹ் கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அவன் தான் கூப்பிடுறேன், வாங்க போவோம் வாங்க போவோம். நீங்க அல்லாஹ் வணங்கத்தானே செய்றீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல பைத்து வந்துடும் வாங்க அஸ்லாம் என்பதை குறிப்பார்த்தல். அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பதை தனக்கு நிகழ.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: رب هذه الدعوة التامة والصلاة القائمة، آت محمدا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبيِّنا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إليَّ من خيرٍ فقير، ربِّ انصُرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين. حسبي الله لا إله إلا هو، عليه توكَّلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: சைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும். இவர் அப்படியே போவார், ஒருத்தால செய்து ரெண்டு மூணு செய்தியை கேட்டு வருவார். குரான் ஒரு ஆயத்தில் எல்லாம் சொல்லுகின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் சைத்தானுக்கு பொம்மை ஆக்கியோம். இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குரான் சொன்னது. நீங்க சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்க இல்லையா, சில நட்சத்திரங்கள் அப்படியே வந்து உள்ளுடுமா. சில பேர் சொன்ன நட்சத்திரம் உள்ளூரத்தை கண்ட என்னது கண்டா பாட்டுக்கும் வேலைக்கு போப்பா இல்ல சரியில்லைன்ற, அதெல்லாம் ஒண்ணுமில்லை. சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்கிற அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனவே சைத்தானுக்கு எரிபந்தம் தான் அது. கடலிலே செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரிபந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க, அப்ப ரெண்டு செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல, இவரு காதல வச்சிருவார். இவரு காதல வச்சத்தோட அவரு உங்களுக்கு இவன் எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வரல, இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா, அனுபவசுமா இருக்கான், எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வராது. முதல்ல பல்ல விளக்க சொல்லு, கொண்டை வெட்ட சொல்லு, முடிய வெட்ட சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவேனே. அவனு சொல்ல சரியா சொல்றாட்டா, சரியா சொல்றாட்டா. அவன்கிட்ட கேட்கிறான், இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு, எத்தனை வயசு 61 மறதி கூடவா இல்லையா, எனக்கு 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா. அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல ஊட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலைப்பட்டுச்சான்னு கேட்கணும். அவனுக்கு காலையில என்ன சாப்பிட்டேன்னு நினைவில்லை, அவன் பயத்துல இருக்கும் இருக்குமோ. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசீபத்து ஆரம்பமாவிச்சு. எனவே பூசணிக்கா ரெண்டு கொண்டாங்கன்னா இவரு கேட்காரு, என்ன பண்ணி உழுவல்லி, அப்படியெல்லாம் உழுவல்லியே புழுந்தி பண்டா. சில நேரம் எங்களுக்கு மறந்து இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய் கட்டும். சுபால் தொழுவாதவனுக்கு அன்னை பூரா தரத்திரியம் தானே, இத போய் சாஸ்திரக்காரன் கேட்டான், அவன் சொல்லுவான் உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிற்கும்போவான். அவன் எப்பனாச்சும் சொல்லுவானா, நீங்க சுபோ தொழுவீங்களா, அதனாலதான் அந்த முசிபத், நாளிலிருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா, சொல்ல மாட்டா, அவனே சொல்ல மாட்டானே. எனவே சைத்தான் மிக பொல்லாதவன். மாவியார் அலியல்லாஹ் அன்ஹு அவர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டார்கள். நடுநிசி தொழுகன்னா ராஜ தொழுக. கண் அயர்ந்து அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது. சப்தம் வந்ததும் எழுப்பி பார்த்தார்கள். சைத்தான் மாவியார் இல்லாவிடத்திலே சொல்லுகின்றான், நான் உங்களை தாஜதுக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா? நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா? தாஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவருந்த மாட்டீர்கள், நீர் அருந்த மாட்டீர்கள். உங்களின் உணர்வை பார்த்த அல்லாஹ் ஷா இப்படி மடியார்களா? மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்து விட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போகட்டும்னு தான் உங்களை எழுப்பாட்டினேன். பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரெயின், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுன் அபூசீர் ரஹமத்துல்லா அலி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பயும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் சைத்தானும். அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் வழிபடணும், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் எகேன்ஸ்டா போகணும், நேர் மாத்தணுமோ. அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் அவங்க வழிபடுறாங்க. எப்படித்தான் இருக்கு அந்த ரெண்டும், நஃப்ஸும் சைத்தானும் நல்லவைகளை, நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமா தான். எப்படி யோசனை சொன்னான் அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு? எனவே சைத்தானும் நஃப்ஸும் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும், ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், சட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்குகின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள ஷைத்தானின் அடையாளம் தெரிந்து வாழ வேண்டும். ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஷைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டார்கள். எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் சைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், சைத்தானே உன்னுடைய படுக்கை தோழன் யார்? சைத்தான் பதில் சொன்னான், டோப்காரன், போதை உள்ளவன் அவன்தான் என்னுடைய படுக்கை தோழன். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்ற கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழுகையே புறவு தொழுவோமே என்று தொழுற சொனங்கி தொழுகை விட்டுறல, சொனங்கி தொழுற அவர் தானே என்ன கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே அவன் என்னுடைய விருந்தாளி. உனக்கு விருப்பமான நண்பன் யார்? சில நேரத்துக்கு இதுலையும் கேட்கிறாங்க இல்லையா, எதுல இந்த ரேடியோல என்னது 99 அதெல்லாம் 103 அவன் நம்பர் தான்.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: சைத்தான் இப்ப டீ உள்ளுக்கால வந்து அங்கிருந்து எடுக்கிறான். வீட்டுக்குள்ள மரியாதையா இருந்த பொம்பளையில அந்த மிஷன்ல எடுக்கிறான். எனவே விரும்பிய நண்பர் யாருன்னு கேட்ட போது சைத்தான் சொன்னான், பாட்டுக்கார். பாட்டு படிக்கிறோம், பாட்டு படிக்கிறோன ரொம்ப பிரியமான கூட்டாளி. உன்னுடைய தூதுவன் யார், உன்னுடைய தூதுவர் யார்? சைத்தான் சொன்னான், சூனிய காரணம் சாஸ்திரம் சொல்றவள். உனக்கு கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று கேட்டபோது சைத்தான் சொன்னான், பொஞ்சாதிய தலாக் சொல்றானே அவனோட நான் சரியான கண் குளிர்ச்சி சொன்னான். இப்ப அப்படித்தானே ஆச்சு. எவ்வளவு அழகா எப்ப சொன்னாங்க பாருங்களேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் கொடுக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச ஆறு மாசத்துல ரெண்டு வாரத்தில் ஒரே ராத்திரியில இருந்து தலாக் கொடுக்கிறாங்க. தலாக் என்பது அல்லாவுடைய அரசை கொடுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாவுக்கு புரியமில்லாத ஒன்று அவனுடைய அரசும் நடந்துறது பூமியிலே ஒரே ஒரு பாவம் தலாக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னான். தலாக் சொல்லாதீர்கள், அல்லாஹ் பிரியப்படவில்லை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சைத்தானுடைய லைன், அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி அதுதான். உன்னுடைய நேசன் யார்? தொழுகை அறவே தொழாம இருப்பவன் என்னுடைய நேசன் என்று சொன்னான். மனிதர்களில் உனக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்று கேட்டபோது சைத்தான் சொன்னானா, அபூபக்கரையும் உமரையும் திட்டவன் தான் எனக்கு புரியமாட்டான். சைத்தானின் அடையாளம் கண்டு அவர்கள் ஆட்சியிலே சைத்தானின் கூத்துகள் வீட்டுக்குள்ளே நடைபெறுகிறது தெரிந்த போதும் மாறு வேடத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடலை பாடலை மது அருந்துவதை மது போதையில் நடனமாடியதை எல்லாம் வெறுத்தார்கள், நிறுத்தினார்கள். சைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், செயல்கள் அத்தனை விட்டு நம்மையும் நம் மனை மக்கள் பிள்ளை குட்டிகளையும் பாதுகாப்பானாக.
2: For more lectures, visit slhub.com.
3: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் நியாஸ் முகமது அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுமீனு பிஹி வநதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد، فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அத்தனை சகோதரர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரொருள் பெரும் கருணை வந்தமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பிற்குரிய இந்த மாலை இஸ்லாமிய அமர்விலே சிறப்பான அறிஞர் பெருமக்களுடைய உரைகளை கேட்பதற்காக நீங்களும் நானும் வந்தமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக ஷேக் இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் அமானிதம் பேணுவோம் என்ற ஒரு தலைப்பெங்கில் உரையாற்றி, இறுதியிலே அன்பு சகோதரர் ஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் மரணத்தின் பிடியில் மனிதன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சபையில் பேசப்படுகிற, நாம் கேட்குகிற செய்திகளை உள்வாங்கி அதை பின்பற்றி நடக்கிற நசீபை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடும் ஆரம்பம் செய்கிறேன். இளைஞர்களின் பார்வையில் ஊடகங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவன் தந்திருக்கிற, அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் அவன் தந்திருக்கிற அறுக்குடைகள் எண்ணற்ற விடயங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவினுடைய அறுக்குடைகளில் நாம் அனுபவித்து வருகிற பல விஷயங்களில், அது அறுக்குடையா அல்லது அல்லாஹுவின் அருளால் அது பயன்படுத்துகிற முறையில் ஏற்படுகிற குழப்பமா என்பதையெல்லாம் பார்க்காமல், சர்வசாதாரணமாக இந்த ஊடகங்கள் இன்றைக்கு குழப்பங்களாக, ஃபித்னாக்களாக, மிகப்பெரிய பல பாதிப்புகளை சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் மூலமாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வில் மீடியா ஊடகம் பின்னி பிணைந்திருக்கிறது. அவனை ஒரு காலம் அவனை விட்டு வெளியே தள்ள முடியாமல், பிரித்தெடுக்க முடியாமல், இன்றைக்கு அவனோடு சேர்ந்து சதா எல்லா நேரமும் அவனை ஆற தழுவி அதனோடே தன்னுடைய வாழ்வை முழுக்க கழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை உருவாக்கக்கூடிய உருவாக்கம் என்பது, இறைவனை அஞ்சி அல்லாஹுவை பயந்து அவனுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற வசியத்தை நம்முடைய வாழ்நாளில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரம்ப பாடம் சகோதரர்களே. தனிமை கிடைத்துவிட்டால் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ் அவு லை அஸ்ஸிபன்னக், நானும் அனஸ் ரலியல்லாஹு அவர்களும், நானும் உமர் இப்னு கத்தாப் அவர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்திற்குள் நுழைந்தோம். பைனி ஓ பைனஹு ஜிதார், எனக்கும் அவருக்கும் மத்தியிலே ஒரு சுவர் இருந்தது. அந்த சுவர் இருந்தபோது அந்த சுவருக்கு அருகாமையில் நின்று கொண்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நீ என்ன பெரிய ஹலீஃபாவோ, அந்த அமீர் முஃமினீன், வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நீ ரப்பை பயந்து கொள், அவ் அப்படி இல்லை என்றால் அந்த ரப்பால் நீ தண்டிக்கப்படுவாய். வாழ்நாளில் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகளில் மிக முக்கியமான விஷயம் இறைவனை அஞ்சுதல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஊடகம் என்ற செய்திகளுக்கு போவதற்கு முன்பு, ஒரு மனிதனுடைய வாழ்வில் தனிமையிலே அவன் ரப்பை பயந்து கொள்ளக்கூடியவனாக இருந்து, அல்லாஹுவை அஞ்சி நடுங்கக்கூடியவனாக இருந்து, அவன் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஒவ்வொரு செயல்பாடையும் கொண்டு போக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தனிமையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு மனிதன் செயல்படுகிற பல செயல்பாடுகளிலே, ஷைத்தான் ஏற்படுத்துகிற பல வஸ்வாசுகளிலே இன்றைக்கு மிக அழுத்தமாக மாணவர்கள், இளைஞர்கள் சமூகத்தில் இன்றைக்கு ஊடகத்தின் வழியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லா, நீங்கள் இரண்டு பேர்கள் ரகசியம் பேசினால் மூன்றாவது ரப் இருக்கிறான், நீங்கள் மூன்று பேர் அமர்ந்தால் இல்லாஹு ராபிஉஹும் நாலாவதாக அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் நாலு பேர் அமர்ந்து ரகசியம் பேசினால் ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறான், எவ்வளவு கூட எவ்வளவு குறைச்சல் இருந்தாலும் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை கண்காணிக்கிறான், அந்த ரப்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறிதளவுக்கு கூட இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. காவல்துறையுடைய பெயர் பலகையுடைய பட்டியலிலே சென்று அந்த வாரத்தில் காவல் ஆய்வாளருடைய தலைமையில் நடைபெற்ற திருமணத்தை ஒட்டி வச்சிருக்கிறான் ஒரு ஊரில். ஊர் பேர் சொல்ல அவசியமில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காதல் ஜோடிகள் தஞ்சத்தினால் காவல் நிலைய ஆய்வாளருக்கு முன்னால் திருமணம் நடந்ததை ஒட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த போர்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதத்தில் நடைபெற்ற 9 பேருடைய திருமணத்தில் அவருடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் 4 பேர்கள் யாருடைய பெயர் என்றால் இந்த உம்மத்துடைய பெண்கள். வேதனையிலும் மிகப்பெரிய உச்சகட்ட வேதனையை சகோதரர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை பார்த்துட்டு தாங்க முடியலை. சர்வசாதாரணமாக இன்றைக்கு மாதத்திற்கு வாரம் வாரத்திற்கு மிக சாதாரணமாக இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இறைவனுடைய பாடங்கள், இறையச்ச செய்திகள், அதை சார்ந்திருக்கிற ஒழுக்கங்கள், எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒன்றை புரிய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு மீடியாவை ஒரு மொபைலை கையில் எடுத்தால் எப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான அளவுகோலும் எந்த எல்லையும் எந்த ஹத்தும் இல்லாமல் மிக சாதாரணமாக இன்றைக்கு சிறுவருடைய கையிலே, பிள்ளைகளுடைய கையிலே, தனிமையிலே மிக சாதாரணமாக வழங்கப்பட்டு அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். ஒரு எல்லை மீறி போகக்கூடிய சூழல் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். போடப்படக்கூடிய பட்டியலுடைய அந்த அறிவிப்பு பலகையில் போடப்பட்டிருக்கிற திருமணத்தினுடைய பெயரை படித்தால் ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு மாற்று மத நபருடைய திருமண வாழ்வு. லா தன்கிஹுல் முஷ்ரிகாத் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் பதிவு செய்கிறது. ஈமான் கொள்கிற வரைக்கும் இணை வைப்பாளரை திருமணம் முடித்துக் கொள்ளாதீர்கள். வல அப்து முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிக். ஒரு அடிமையான ஒரு முஃமின் மிக சிறந்தவன் இணை வைக்கக்கூடியவனை விட. ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் மிக அழகானவளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு ஆண் மிக அழகானவனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு அடிமை அந்த பெண்ணுக்கு கணவனாக ஒரு முஃமினான ஆண் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலவு ஆஜபத்துக்கும் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்மகன் ஊட்டினாலும், அவளுக்கு கவர்ச்சியாக தெரிந்தாலும், ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடிமைதான் இந்த பெண்ணுக்கு சிறந்த துணை. இணை வைப்பாருடைய திருமணம் முடிக்காதீர்கள், அவரோடு சேர்ந்து கலக்காதீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையான இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். கல்லூரியில் இன்றைக்கு லிவிங் டுகெதர் அது ஒரு பயானில் போன உடனே இந்த டாபிக் எடுத்து பேசுங்க ஆலிம்ஸ் அப்படின்னு சமீபத்தில் ஒரு இடத்துல இதை முக்கியமாக பேசுங்க, கல்லூரி இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வில் மிக கேவலமான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. இஸ்லாமிய சமூகத்துடைய இளைஞர்களும் அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்ன என்ற அந்த கேடு, அந்த கலாச்சாரம், அது எவ்வளோ பெரிய அசிங்கம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். திருமண வாழ்வு, ஹலாலாக்கப்பட்ட வாழ்வு, அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு எப்படியும் யாரோடும் ஜோடியோடு ஒரு வாழ்க்கை வாழலாம், அதற்கு இன்றைக்கு நாகரிகம் வழிவகுத்து தந்திருக்கிறது, அதற்கு இடம் சட்டம் அனுமதிக்கிறது, இப்படி வாழ் என்பதுக்கு சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செய்திகளை பரப்புரைகள் இன்றைக்கு இருக்கிறது.
1: அதற்காக மீடியாக்கள் இயங்குகிறது, அதற்காக ஒரு குழு இருக்கிறது, அதை பேசுவதற்கு பரப்புவதற்கு என்று தனி ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதற்காக மிகப்பெரிய விளம்பரங்கள் வரவேற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக ஈமான் கொண்ட சமூகமும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு அந்த சூழலில் இருப்பதை நாம் கண் முன்னால் பார்க்கிறோம். அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால், மீடியாவை இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி உருவாக்கிய அந்த மீடியாக்கள் ஊடகங்கள் ஆடைகளை களைந்து ஒரு மிகப்பெரிய உயரமான இடத்தில் கூச்சலிட்டு ஒரு செய்தியை சத்தம் போட்டு சொல்வது முஷ்ரிக்குகளுடைய பழக்கம். ஜாஹிலியாவில் ஒரு உயரமான இடத்தில் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக நின்று கூச்சலிட்டு சத்தம் போடுவது ஒரு செய்தியை மக்காவில் பரப்புவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஊடகம். அதே மலைக்கு மேல் ஏறி நின்று கொண்டு இன்னொரு ஊடகத்தை இந்த உலகத்திற்கு தலைவர் ரசூலுல்லாஹ் காட்டினார்கள். சஃபா மலைக்கு மேல் நின்று வாருங்கள், இதோ பின்னாடி ஒரு பெரிய படம் என தாக்க வருகிறது என்றால் நம்புவீர்களா? அவர்கள் எடுத்த அதே ஊடகத்திற்கான ஆயுதத்தை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுக்கான அழைப்பு பணிக்கான இடமாக உயர்ந்த இடத்தில் நின்று மக்களை அழைத்து சஃபா மலைக்கு மேல் நின்று தாவாவை செய்தார்கள். கவிதை முறையில் நலர் பின் ஹாரிஸ் ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி பாடல்களை படித்து ஈமான் கொண்டவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு பாடல் வரியாக கொண்டு வந்து மூமின்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று கவிதைக்கு ஒருவரை தயார் செய்த போது, அதே கவிதை என்ற மீடியாவை வைத்துக்கொண்டு ஹஸான் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு, காப் பின் மாலிக் போன்ற பல எண்ணற்ற கவிஞர்களை வைத்து அதற்கு மீடியாவுக்கு மீடியா சார்ந்த பதில், அவர்கள் எதை கையில் எடுத்தார்களோ அதை வைத்து சரியான ஒரு முன்னோக்கு பாதையை இஸ்லாமிய அடிப்படையில் அந்த முஷ்ரிக்குகளுக்கு பதில் கொடுக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். நடு ரோட்டில் போகும்போது காட்சி பொருளாக காட்சி ஊடகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள், செத்த ஒரு ஆடு கிடக்கிறது, அதனுடைய காது செவியை பிடிச்சி ரசூலுல்லாஹ் தூக்கி இதை யாராவது விலைக்கு வாங்குவீங்களாம் கேட்குறாங்க. கண்ணு முன்னாடி போகும்போதே காட்சி பொருளாக ஒரு மெசேஜை தலைவர் ரசூலுல்லாஹி காட்டிட்டு போவாங்க. உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க யார் ரசூலுல்லாஹ், இதை போய் தூக்கி விலைக்கு கேட்குறீங்களே, இதை தூக்கி உயிரோடு இருந்தாங்க, சின்ன ஒரு காது ஊனமான ஒரு ஒரு ஆடு, இது உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டார்களே, இதை நீங்கள் போய் வாங்கிச்சு அது செத்து போயிருச்சு, அதை போய் அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது காசு கொடுத்து வாங்குறீங்களா கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த ஆட்டை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ, லத்துனியா அஹ்வனு, இந்த உலகமும் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த ஆட்டை விட மிக இழிவானது. நீங்கள் ஆடை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ அதே போன்று இந்த துனியா அல்லாஹ்வின் பார்வையில் மிக இழிவானது. இந்த துனியா லஇபுன் வலஹுன், வீணும் விளையாட்டும், ஒத்த ஃபாஹுரும் பைனக்கும் ஒத்த கேசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், வீணும் விளையாட்டும், பெருமையடித்தல், குழந்தைகளையும் செல்வங்களையும் பெருக்கொண்டு அதை பெருக்கிக் கொண்டு தங்களுக்கு மத்தியிலே போட்டி பெறாமை பொறாமையோடு பெருமை பேசக்கூடிய ஒரு உலக வாழ்வு, அது முக்கியமானதல்ல, இதைவிட சிறந்தது ஆகிறா என்று போகிற போக்கில் ஒரு ஆட்டை தூக்கி காட்சி ஊடகமாக இந்த உலகத்திற்கு பாடம் நடத்திய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எப்படி வேண்டுமானாலும் பணிகளை கையில் எடுத்து கொள்ளலாம், எல்லா பணிகளும் நம்ம கை முன்னாடி இருக்கு. செய்தி ஊடகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தாவாவுக்கு மி முஹம்மது ரசூல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மி முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா மலிக்கு ரூம் இலா மலிக்கு ஹிர்கல், ஒவ்வொரு நாட்டுடைய மன்னர்களுக்கும் தாவாவுடைய பணிகளுக்காக எழுத்து மூலமாக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை அந்த மீடியாவை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள். இந்த உம்மத்திற்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் கையில் வைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற விதமான இந்த அற்புதமான இந்த மொபைலில் இருந்து இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை எவ்வாறு இந்த உம்மத்து பயன்படுத்துகிறது, எதற்கு பயன்படுத்துகிறது, எப்படி பயன்படுத்துகிறது, நீங்கள் யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள், எதற்காக நீங்கள் நேரத்தை நானும் நீங்கள் போக்குகிறோம், எதை வைத்து கொண்டு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம், அதன் மூலம் ஏற்பட்ட ஹைர் என்ன, அதன் மூலம் ஏற்பட்ட ஷர் என்ன, எதையும் பிள்ளைகளுக்கு பார்ப்பதில்லை, பெற்றோர்கள் கவனிப்பதில்லை, அதை அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை, கண்காணிப்பு என்பதே இல்லை, தனி ரூமு, அவனுக்கு ஒரு லேப்டாப்பு, அவனுக்கு ஒரு கனெக்ஷன், அவனுக்கென்று தனி மொபைல், மொட்டை மாடியில் ஒருத்தன், முடுக்கு ரூமுக்குள்ளே இன்னொருத்தன், இன்னொரு ஒரு ஜாயிண்டு ஒரு தெருவுடைய இன்னொரு முக்குக்குள்ளே இன்னொருத்தனுக்கு ஒரு மொபைல், ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் சொன்னால் பதில் சலாம் இல்லை, அம்புடு பேரும் குனிஞ்சத்தனை மாதிரி முடிதான் உட்காந்துருக்கான், வந்திருக்கிறது யாரு? சொந்த சாச்சி சாச்சா வந்திருப்பாப்புல, சொந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறவு வந்திருப்பான். அவருக்கு பதில் சலாம் சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அந்த பிள்ளைகளை வரவேற்கக்கூடிய, துவாக்கள் செய்யக்கூடிய, அவர்களை வரவேற்று பிரார்த்தனை செய்யக்கூடிய காலமெல்லாம் இன்னைக்கு மண்ணா போய் உள்ள போய் சலாம் சொன்ன சலாத்துக்கு பதிலும் இல்லை, வந்த சொந்தம் யாருன்னு தெரியல, குனிஞ்சே உட்காந்துருக்கான். கீழ் ரூம்ல ஒருத்தன், மேல் ரூம்ல ஒருத்தன், இந்த அடுத்த தெருவில் இன்னொரு சைடில் ஜாயின்ட் ரூமில் ஒருத்தன், ஒட்டுமொத்த நபர்களும் தீவுகளை போன்று தனித்தனி தீவாக, தீவுகளாக, தனித்தனி தொகுதிகளாக ஆங்காங்கே அமர்ந்து அவரவர் கையில் ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு கண்காணிப்பில்லாத ஒரு மோசமான சூழல் இந்த சமூகம் கண்காணித்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதை வைத்துக்கொண்டு எதை செய்கிறார்கள். மிக சாதாரணமாக்கப்பட்ட, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, இதுதான் முக்கியமான சில செய்திகள் இன்றைக்கு பேச வேண்டிய விஷயங்கள். இதுவும் ஒன்று, பல விஷயங்களில் இது ஒன்று. இன்னக்கும் ல தஅமலூன அமாலன் ஹிய அதக்கு ஃபி அயுனிக்கும் மின ஷஅரி. அனஸ் இப்னு மாலிக் ரலா பதிவு செய்வார், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், இன்னா குன்னா ல நஊதுஹா அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அல் மூபிகாத்தி ஐ அல் முஹ்லிகாத். சில காரியங்களை சில செயல்களை செய்கிற போது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி மாறி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆலிசா. எனக்கு அதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. காரணம் என்ன? எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் பெரிய பாவம் இல்லையே, அதில் பெரிய தப்பு இல்லையே. ஒரு பையன் மொபைலை வச்சு பார்க்குறதுக்கு தப்பு இருக்குது. இன்றைக்கி இன்றைக்குள்ள நவநாகரிகம், இன்றைக்கி இந்த நாலேஜ், அது அறிவை பயன்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை படிப்பதற்கும் பரப்புவதற்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நான் சொல்லலை, அவங்களை பற்றி நம்ம பேச வரல. இப்போ இன்றைக்கி எவ்வாறு அது உள்ளே நுழைஞ்சிருக்கு பாருங்கள். பதிவு செய்யப்படுவதனால் செய்தியை சுருக்கி ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். போதை வஸ்துக்களை ஒவ்வொரு அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில், அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில் போதை வஸ்துக்களை ஆங்காங்கே பரப்புவதற்கும் விற்பதற்கென்றே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் உண்டு. இங்கே இவனுக்கு கொடு, அந்த இடத்துல பொட்டலை தங்க மாத்து என்று ஒரு குரூப் செயல்படுது. சமீபத்தில் சைபர் கிரைம் கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை பேசி மார்க்கத்திற்காக உழைத்த ஒரு அழைப்பாளருடைய ஆரம்பகால ஒரு பொறுப்பாளருடைய குடும்பமாக இருந்தாலும் தப்பிக்க விடமாட்டோம் என்று திட்டமிட்டு சில வேல்களை அந்த பிள்ளைகளை கையிலெடுத்து இந்த போதை கஞ்சா கூட்டங்கள் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்த்து பேசினால் ஒரு பகுதியிலே, அதை எதிர்த்து பேசியதினால் தொழுகை முடிந்து வெளியே வந்த ஒருவனை போதைக்காக கொலை செய்த செய்திகளை நாம் பார்த்தோம். ஒரு வாசி மக்கரம் என்ற சகோதரரை, அதை வைத்துக்கொண்டு கஞ்சா சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய கஞ்சா போக்குவரத்தில் யார் தலையிட்டாலும் இதுதான் தீர்வு என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். எதிர்த்து எவர் மேடை போட்டு இந்த போதை பிரச்சாரத்தை பேசுகிறாரோ அந்த பேசக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனை கஞ்சா வியாபாரத்துக்கு நாங்கள் கையில் எடுத்துட்டோங்கிறோம். பேர்களை சொல்லாமல் நான் கடந்து போகிறேன். இதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. நீ எங்களுக்கு எதிராக பேசுறியா, உன் குடும்பத்தில் ஒருத்தர் எங்கள் வியாபாரியாக மாற்றுறேன். எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப்புடைய குழுவில் ஒருத்தர் யார், ஒரு முக்கியமானவருடைய பிள்ளை, மிக பயங்கரமாக போதைகளிலும் கஞ்சாக்களிலும் கூலிப் என்ற பெயரில் வாடை வெளியே வராத அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ள முழு நேரமும் போதையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியில் அம்மா வாப்பாக்கு அந்த ஸ்மெல் வராத அளவுக்குலாம் நவீனமாக இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்குது போதை வஸ்துக்கள். ஒரு காலத்தில் மதுவை குடித்து வீட்டுக்குள்ள வந்தால் ஸ்மெல் வெளியே வந்து சாராயம் குடிச்சிருக்கிறான், மது குடிச்சிருக்கான் என்ற காலமெல்லாம் இன்றைக்கு போய் வெளியே வாடை வராத அளவுக்கு நவீனமாக்கப்பட்ட மார்க்கெட்டுடைய போதைகள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக இளைய சமூகத்தை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு போதையினுடைய ஒரு மிகப்பெரிய டீம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போகிற போக்கை நாம் பார்த்தோமே. ஆனால் எதை கையில் எடுக்கிறார்கள், யாரை தொடர்பு வைக்கிறார்கள், யாரோடு உறவு கொண்டாடுகிறார்கள், எவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள், எதை பார்க்கிறான், எதை ஷேர் செய்கிறான், எதை ஃபார்வர்டு செய்கிறான், எந்த குழுவில் அமர்ந்து கொண்டு மீடியாவில் ஊடகத்தில் அவன் பயணிக்கிறான் என்பதை கூட பார்க்காத ஒரு பெற்றோர் என்றால் நீ எதற்கு உமா வாப்பா, உனக்கு எதற்கு தாய் தந்தன்ற போஸ்டிங், அந்த போஸ்டிங் எதற்கு, அதை கண்காணிப்பதற்கு முடியவில்லை என்றால் வாப்பா அம்மா என்ற போஸ்டிங் எதற்கு, அமானிதம் அல்லவா பிள்ளைகள். குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் அசூலன் என்ற ஐயத்தையே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். என் பிள்ளையெல்லாம் ஒரு தப்பு செய்ய மாட்டான், ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் எவரும் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஷைத்தான் மிக தெளிவான
2: திட்டமிடுகிறான்.
1: அவருடைய முன்னும் பின்னும் வலதும் இடதும் அமர்ந்து நான் கெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்தவன்.
2: அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளையும் வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதனால் நான் கொஞ்சம் அழுத்தமாக பேசியிருக்கிறேன் சகோதரர்களே.
1: முன்னும் பின்னும் வலதும் இடம் அமர்ந்து மிகப்பெரிய திட்டமிட்டு வேலைகளை செய்கிறான் சைத்தான். அவன் சத்தியமிடுகிறான், உங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தை நரகத்தில் தள்ளுவேன் என்று அவன் சொல்லுகிறான். என் பிள்ளை மிக சரியான பிள்ளை என்று சொன்னால் நம்ம பிள்ளையெல்லாம் விட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் யாரு?
2: சைத்தான். அந்த சைத்தானிய
1: சூழ்ச்சிக்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வளர்ப்பது ஒரு பெற்றோருடைய கடமை. யாரோடு பேசுவது, யாரோடு பழகுவது எந்த எல்லையும் இல்லை சகோதரர்களே. ஷேக் பின்பாஸ் ரஹமமுல்லாவுடைய செய்தியை போது படித்தேன். ஹுக்முல் ஜுலூஸ் வல் கலாம் மா பின்துல் அம் வல் ஹால் மா வுஜூதுல் மஹரம். இவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். ஒரு திரு பெரிய ஃபத்வா வரிசையாக போட்டிருக்காங்க. ஓ முஷாரிக்கத்துல் மரத்துல் ரஜுல் ஹுக்மு கஷ்ஃபுல் வஜு லி அஹி ஜவுஜி.
2: சகோதரருடைய கணவனுடைய சகோதரர் முன்னாடி முகத்தை நீங்கள் காட்டணுமா வேண்டாமா?
1: ஷேக் பின்பாஸ் ரஹமமுல்லாவுடைய ஃபத்வா. ஹுக்முல் முசாஃபாத்துல் நிசா ஹுக்முல் நிசா முசாஃபாத்துல் நிசா அல் அஜ்னபியாத் ஒன் நவர் இலையின்ன. அந்நிய ஆண்களோடு கையிலாக செய்வது, முசாஃபா செய்வது, அதெல்லாம் என்ன பெரிய தப்பு இருக்குது? ஊடகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற கேடை பாருங்கள் சகோதரர்களே. இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து உருவாக்கி அந்த பெண் பிள்ளைகள் கதாநாயகி என்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிக்கிற காட்சியை வைத்துக்கொண்டு இது மார்க்கத்தில் இல்லை என்று செய்தியை கீழே தளத்திலே ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதுகிறான் என்றால் அந்த முஸ்லீம் சகோதரன் இப்படியெல்லாம் அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிப்பதற்கு முசாஃபா செய்வதற்கு ஒரு முஸ்லீம் பிள்ளைகளை எப்படி உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே தளத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதினால் அதற்கு பதில் கொடுப்பதற்கு வேறு யாரும் வரல. யார் வர்றா? முஸ்லீம் இளைஞர்களே வர்றான். உங்களுக்கு தெரியுமா பெரிய நீங்கள் மார்க்க ஞானியா அதில் என்ன பெரிய ஹராம் இருக்குது? கையை கொடுத்து கட்டி பிடிப்பது பெரிய தப்பாது என்று அதற்கு கீழே வரிசையாக வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸுகள் எடுத்து படிக்கும்போது அஸ்தகஃபிருல்லாஹ், இந்த சமூகம் எப்படி பயணிக்கிறது? கைலாக செய்வது, முசாஃபா செய்வது, சேர்ந்து பயணிப்பது, அல் ஹம் அல் மௌத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையே. ஒரு சகோதரனுடைய மனைவி இருக்கிறார்கள், சகோதரன் இல்லாத போது அந்த மனைவி மட்டும் இருக்கிற போது அந்த மனைவியுடைய வீட்டுக்குள் அந்த கணவனுடைய சகோதரன் போலாம் என்றால் அது தவறே இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். அது என்ன பெரிய தப்பு? உறவுகளை நாங்கள் அப்படிலாம் ஒன்று வைக்கல. நாங்கள் சொந்தங்கள்லாம் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறவன். முஹம்மது ரசூலுல்லா மௌத்துக்கு சமம் என்று சொன்னார்களே. இயாக்கும் துஹூல் அல நிசா, உங்களை நான் எச்சரிக்கிறேன் பெண்களிடம் நான் நுழைவதை. சேர்ந்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் இருக்கிறான். இயாக்கும் வல் ஹுல்வா, தனிமையை நான் உங்களை கொண்டு எச்சரிக்கிறேன். தன்னன் தனிமையில் எதையும் பார்க்கலாம், எதையும் நாம் ஷேர் செய்யலாம், எந்த தவறை செய்யலாம் என்று நீ அமர்ந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து ஷைத்தான் அமர்கிறான். அவன் தவறை தூண்டுவான், சிந்தனையை தூண்டுவான், எந்த நேரமானாலும் பாவத்திற்குள் நுழைவிப்பான் என்ற அச்சம் இல்லாமல் தனிமையை எதிர்பார்ப்பது, தனிமையில் சேர்ந்து இன்னொரு அந்நியவரோடு பயணிக்கலாம், அமரலாம், அவர்கள் வீட்டுக்குள் நுழையலாம், அதெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் உறவுகளை பக்காவாக வச்சிருக்கிறோம், பலமாக வச்சிருக்கிறோம் என்று சொல்வது ஷைத்தானை வா வா என்று அழைப்பதற்கு சமம். இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. காரணம் அனைத்தும் இன்றைக்கு கண் முன்னால் தெரியக்கூடிய இந்த ஊடகங்கள் செய்திகள் பரவலாக்குவது. யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக்கப்பட்டது. டோக்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத அறிஞர் பேசுகிறார், இன்றைக்கு ஒழுக்கத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் இழக்குகிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம். முடிஞ்சு போச்சா? ஹயா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். முடிஞ்சு போச்சு. வெக்கம் இல்லையா? எதையும் இஸ்லாமா ஷைத்த, நீ நினைத்ததை செய்து கொள். வெக்க உணர்வு இல்லையா? எதையும் செய்யலாம். ஒழுக்கம் இல்லையா? அந்த மார்க்க பணிகளை அழித்து விடலாம் என்று மிக தெளிவாக பேசுகிறார். ஒரு இளைய சமூகம் எப்படி உருவாக வேண்டும்? 30 வயதில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உள்ளே நுழைகிறார் சாது இப்னு முஆத் ரலியல்லாஹ். 36 வயதில் மரணம், 6 ஆண்டில் அவர் மரணத்திற்காக அர்ஷ் குலுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் ஆறு ஆண்டில் ஒருவருடைய மரணத்திற்காக அரிஷே குலுங்குகிறது என்றால் அவருடைய பணி என்ன? 10 வயதிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து உங்களோடு நான் முழுக்க பயணிப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அலி பின் அபி தாலிப் என்ற இளம் சிறுவர் ரசூலோடு மார்க்க தாவா பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தாரே. மிகச்சிறந்த ஊடகவியலாளர் மீடியாவுடைய மிகப்பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்தி தாவாவுக்கான மிகச்சிறந்த அடித்தளம் விட்டவர் யாரு? மக்கா என்ற மண்ணிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக முஸாபு பின் உமைர் ரலியல்லாஹு என்ற அற்புதமான ஒரு இளைஞரை மதீனாவுக்கு அனுப்பி ரசூல் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாக அந்த இளைஞர் அந்த மண்ணையும் அந்த மக்களையும் சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி தாவாவுக்கான சிறந்த களமாக தளமாக ஆக்கி ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாகவே அற்புதமான ஒரு களப்பணியாளராக ஒரு ஊடகவியலாளராக சிறந்து பணியாற்றிய முஸாபு பின் உமைர் ரலியல்லாஹுடைய வயது மிகச்சிறந்த இளம் வயது. யமனுக்கு தலைநகர் அனுப்பிய யமனுடைய பகுதிக்கு ஆளுநராக முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அனுப்பப்பட்ட இளம் வயது. சின்ன சின்ன இளம் சிறு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹுடைய மஸ்ஜித் நபவியிலே இளைஞர்களாகி நாங்கள் இரவு தூங்குவோம். திருமணம் முடிகிற வரைக்கும் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் பள்ளிவாசலே தூங்குவோம்.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 0777-34-5965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
6: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: எதை நாம் பிறருக்காக வேண்டி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வரம்பு வரையறைகள் இல்லாத ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான ஒரு சமூகத்துடைய இந்த சூழலில் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் நிச்சயமாக இறையச்சத்தை மையப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த சமூகம் உருவாக்கினால் மட்டும்தான் வரலாற்றில் வெற்றியை உண்டாக்கிய தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை பற்றி அந்த ஒரு யூதர் அறிஞர் நஸல கௌமுன் பி அர்தினா, நஸல கௌமுன் பி அர், அவர் எழுதுகிறார். அந்த யூதர், எங்கள் நாட்டுக்குள் ஒரு இளைஞர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் வந்து இறங்கியிருக்கு, இப்போ படையாக வந்து இறங்கியிருக்கு. எங்கள் ஊருக்குள்ளே ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. அந்த இளைஞருடைய பெயர் 24 வயது உள்ள தாரிக் பின் ஜியாத். அவர் வந்து அமர்ந்து கூட்டங்களை தயார்படுத்தி சரிப்படுத்தி முறைப்படுத்தி அவர் பக்குவப்படுத்துகிறார், தொழுகிறார். சரியான நேரத்தில் ஜமாத்து வைக்கப்படுகிறது, தொழுகிறார்கள், கண்ணியமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரம் அவருடைய வரலாறை படித்திருப்போம். ஒவ்வொரு நேரமும் உள்ளே நுழைவார். அவருடைய தலைமையில் ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்கு மீண்டும் பழையபடி திரும்பி வருவார், கப்பலை தயார் செய்வார், அதன் வழியாக உள்ளே நுழைவார். இப்படி பலவிதமான போராட்டங்களுக்கு பின்பு அந்த மண்ணை வெற்றி கொள்வதற்கு செல்லக்கூடிய வரலாறு எழுதுகிற ஒரு யூதன் எழுதுவதனால் அதை பதிவு செய்கிறேன். ஒரு யூதர் எழுதுகிறார் பாருங்கள், நசல கௌமும்பி அர்தீனா, எங்கள் ஊருக்குள் இந்த இளைஞருடைய தலைமையில் கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறது. தொழுகை வந்தவுடனே தொழுகிறாங்க. குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே ஒட்டுமொத்த கூட்டம் அமர்ந்து மஷூரா இந்த ஆலோசனை செய்கிறாங்க. அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் அமர்ந்து ஒவ்வொன்றையும் கட்டுப்பட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை தாண்டி செல்லக்கூடிய எந்த நபர்களையும் ஏறிட்டவர்கள் செய்யலை, பார்க்கறதில்லை. ஒரு கேவலமான ஒரு செயலையோ ஒரு பணியையோ ஒரு பேச்சை கூட நாங்கள் பார்க்கவில்லை. நிச்சயமாக இவர் தலைமையில்தான் இந்த மண் வெற்றி கொள்ளப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அவர் தலைமையிலே அந்த மண் வெற்றி கொள்ளப்பட்டது என்று நீண்ட ஒரு செய்தியை ஒரு யூதர் அந்த செய்தியை சொல்லக்கூடிய வரலாற்று செய்திகளை நாம் பார்க்கிறோம் என்றால், ஒரு ஒழுக்க மிகுந்த கண்ணியமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு இளைய சமூகத்தின் தலைமையின் கீழ் அல்லாஹ் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தார் என்றால், அவர்கள் உருவாக்கிய விதம், ஏற்படுத்திய பாடம், அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதனுடைய விதம் அல்லாஹாலா அடுத்தடுத்து வெற்றிகளை வழங்கினான். இப்படித்தான் முழு வெற்றிகளும், அது நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றுடைய போர்களிலிருந்து இஸ்லாமிய சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த வெற்றிகளை கையிலெடுத்தால் சரியான முறையில் அதற்கான பயிற்சிகளோடு சரியான முறையில் அதை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு கொண்டு போகப்பட்டது. அந்த ஊடகங்களை பயன்படுத்தித்தான் இந்த இஸ்லாம் இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டம். நான் சொன்னா இல்லையா, கவிதைக்கு கவிதை, எழுத்துக்கு எழுத்து, உரைகளுக்கு உரை, ஜும்மாவுடைய மேடை அல்லாவுடைய தூதர் மிகப்பெரிய ஊடகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய மேடை அல்லாவுடைய தூதர் பேசுகிற பேச்சின் மூலம் பல மாற்றுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தங்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள், குர்ஆனிய வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அந்த ஊடகம் என்ற மெம்பர் மேடையை பயன்படுத்தி மாபெரும் அற்புத புரட்சிகளை ஏற்படுத்தியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மிகச்சிறந்த ஒரு ஊடகம் ஜும்மாவுடைய மேடை. அப்டேட் வெர்ஷனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஊடகம் திருமறை குர்ஆன், இந்த வேதம். இந்த வேதம் எந்த காலமும் மாற முடியாத, மாற்ற முடியாத ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு மீடியா, ஒரு உலகத்தில் இன்றைக்கு பயணிக்கக்கூடிய அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். திருட வந்தவர் ஃபுதைல் இப்னு இயாள், அலம் யஅனி அல்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபஹும் லிதிக்ரில்லாஹ். இந்த ஒற்றை வசனம் திருட வந்த ஃபுதைல் இப்னு இயாளை மாற்றி மிகச்சிறந்த பணியாளராக கொண்டு வந்த அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். இப்படி ஒரு செய்தி, ரெண்டு செய்தி இல்லை, பல செய்தியை நாம் சொல்லலாம். உமரை மாற்றியது ரதியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த எதிரிகளை கண்முன்னால் பணிய வைத்தது, அமர வைத்தது இந்த வேதத்திற்கு முன்னால், இந்த மிகச்சிறந்த ஊடகத்துக்கு முன்னால். இந்த ஊடகத்தை இந்த மண்ணில் இந்த உலகத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் யார்? இந்த அற்புதமான வேதத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது, பயானுக்கு தலைப்பு கெடுக்கும் போது ஒரு செய்தியை சொல்றதுக்கு மட்டும் வேதத்தை படிக்கக்கூடாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம், டெய்லி ஒரு 10-15 சூரா வசனங்களை அதனுடைய அர்த்தத்தோடு அதை ஓதக்கூடிய படிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் உள்ள ஒரு சமூகம்தான் வரலாற்றில் மிகச்சிறந்த எழுச்சி மிகுந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறார். இதை சார்ந்துதான், இந்த நூறானியத்தை கொண்டுதான், இந்த வெளிச்சத்தை கொண்டுதான் உலகம் முழுக்க பல்கி பெருகியது சமூக மக்களுக்கு மத்தியிலே மாபெரும் புரட்சியாக. இந்த அற்புதமான இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இது ஏற்படுத்திய மாற்றங்கள் மூலம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, வருகிற இளைய சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் உள்ளே கொண்டு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நவீனமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மளுடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ழஹர மின்ஹா வமா பதன். ஒரு காலமும் நன்மை நன்மை என்று சொல்லி நாம் நிறைய விடயங்களை உள்ளே நுழைந்து தொலைக்காட்சி, அது ஒரு செய்தி பார்க்க போகிறோம், அதில் எதை கடைசியாக பின்னு பார்க்குறோம், யூடியூப், அது ஒரு பெரிய செய்திகளை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் அதை சரியாக அந்த தளத்துக்குள் நுழைகிறோம், சமூக வலைத்தளங்கள் அது ஒரு பெரிய ஹைர் என்று சொல்லி கையில் எடுத்து வச்சு அதனுடைய கொஞ்ச நேரம் ஆரம்பித்து கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னு நம்மளை நாமே யோசித்து பார்த்தோமே. ஆனால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு விக்ரு சலா தொழுகையுடைய ஞாபகம் அங்கே வருகிறதா, அதை கையில் வைத்திருக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாடம் கொடுக்கப்படுகிறதா, அதை கையில் வைத்து நாம் பார்க்கிற அந்த பார்வையிலே நம்மை மறந்து எவ்வளோ நற்பணிகள், தாவாவுடைய பணிகள், செய்ய வேண்டிய அமானிதமான பொறுப்புகள், செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் நம்மை விட்டு நம்மை நாமே மறந்து கையில் எடுத்தால் நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் மறந்து ஒரே போக்காக போய் நம்மை மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் பேசக்கூடிய நானும் எஹ்திசாபு செய்தே ஆக வேண்டும். நேரத்தை ஒதுக்கி அதை இதற்குத்தான் பயன்படுத்துவேன், இப்படித்தான் பயன்படுத்துவேன் என்ற பாடப்பயிற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால் நம் சந்ததிகள் ஒரு காலமும் அல்ல பாதுகாக்க வேண்டும். நவுது பில்லா, மிகப்பெரிய கஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களிலே. இது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபவாஹிஷ் எல்லா தொடர்பையும் ஏற்படுத்தி, நான் தெளிவாக இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நிறைய இருக்கிற லூத்து அலைஹிஸ்ஸலாவுடைய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கேடுகட்ட அந்த பாவத்திற்கும் குரூப் உண்டு. அதை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு இவ்வளவு மிகப்பெரிய குழு இருக்கிறது என்று அதை முறையாக விசாரிக்கக்கூடிய அந்த சார்ந்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சொல்கிறது, இதற்கென்று தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழு அதில் பயணிக்கக்கூடிய இவ்வளவு மோசமான சூழலுக்கு போகிறது என்றால் போதைக்கென்று தனி, இந்த கேடுகட்ட காரியத்திற்கென்று தனி, பெண்களோடு பேசுவதற்கு தனி சாட் என்று அதற்காக உட்கார்ந்து எல்லா விஷயங்களிலும் இது தவறில்லை தவறில்லை இது சர்வ சாதாரணம் தானே என்று சொல்லிக்கொண்டு நுழைந்து நுழைந்து விட்டு விட்டு கண்காணிப்பில்லாமல் போய் இன்றைக்கு நிற்கக்கூடிய இடம் அந்நியவர்களோடு வாழ்க்கை கேவலமாக இந்த உம்மத்து நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல், அடுத்தவருக்கு முன்னால் கைகட்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறையிலே கைகட்டி மன்னிச்சுங்க சார் என்று சொல்லி இந்த உம்மத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் ஒவ்வொன்றாக நான் சொல்ல ஆரம்பித்தால் இந்த சமூகம் ஹைரை நோக்கி பயணிக்கிறதா, இதை வைத்து கொண்டு ஏற்படுகிற மிகப்பெரிய ஃபவாஹிஷனால் இது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்காணிக்காமல் விட்டதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களினால் ஏற்படுகிற அத்தனை கிரைம்களும் லிஸ்ட்டுகளும் எடுத்து பார்த்தால் அத்துணையுடைய தாயாக இது இருக்கிறது என்றால் ரொம்ப தெளிவாக இதை நாம் பாடம் நடத்தி புரிய வைத்து கவனம் எடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம் வாசலை திறக்காமல் எல்லைகளை வகுத்து நேரத்தை வகுத்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை. அல்லாஹ் துரியத்தன் தொய்பாவாக நமக்கு தந்திருக்கிறான். மிக தெளிவாக திட்டமிட்டு நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாவிடம். அந்த பிள்ளைகளை சரியான முறை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய வாழ்வை கொண்டு போக வேண்டும். இருக்கக்கூடிய சிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பெற்ற தாய் தந்தை ஒரு பையனோடு அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லையாம். 7 நாட்கள் ஆச்சாம் ஒரு வாப்பா மவுண்ட்டை பேசி. இவன் நைட்டு வர்றான் லேட் நைட்டில், தகப்பன் பையன் கதவை திறந்து பார்த்தா அவன் சீக்கிரம் டியூஷன்லாம் முடிச்சு தூங்கிடுறானான். மறுநாள் காலையில் இவன் சீக்கிரமே ஸ்கூலுக்கு போகிறான். இவன் வாப்பாவுடைய கதவை திறந்து வாப்பா நல்லா இருக்கான் பார்க்குறதுக்கு ரூமை தட்டினா அவர் குப்பை படித்து தூங்கிட்டு இருக்காரு லேட் நைட்டில் வந்ததுனால. சுபு கிடையாது அல்லவா. மகனும் தகப்பனும் சந்தித்தே ஒரே வீட்டுக்குள் 7 நாள் ஆகிவிட்டதாம் ஒரு செய்தி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். ஒரு தந்தை ஒரு பிள்ளையோடு அமர்ந்து ஒரே வீட்டுக்குள் 7 நாள் கடந்து போய் அவனை பேசவும் பார்க்கவுமே முடியாத ஒரு மோசமான சூழல் என்றால் அவன் பேச்சு என்ன, அவன் நட்பு யார், அவன் யாரோடு தொடர்பு வைக்கிறான், அவன் என்ன படிக்கிறான், அவனுடைய ஸ்கூல் நிலைமை என்ன, அவன் நட்பு வட்டாரம் என்ன. கல்லூரி வளாகத்திற்கென்று இன்றைக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க நிறைய இடங்களில் தெரியுமா உங்களுக்கு. தமிழ்நாட்டில் கல்லூரி வளாகத்திற்கென்று கல்லூரி வளாக பொறுப்பாளர்னு ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருக்கு, காவல்துறை உருவாக்கியிருக்கு. கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய கஞ்சாவையும் அங்கே சார்ந்திருக்கிற அந்த தப்புகளையும் கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு 3-4 குழுவை போட்டு கண்காணிக்கிறான். இதை செய்வதற்கும் இதை தெளிவாக நின்று பார்ப்பதற்கும் இதை பாடம் நடத்துவதற்கும் பொறுப்பு வைக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கிற இளைஞர்களை அந்த குழுவில் கை கட்டி நிற்கிறான். தப்பு செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்லை, தப்பு செஞ்சுட்டு சிறு வயதிலேயே சீர்திருத்த சங்கத்தை மக்கா மாநகரத்திலே உருவாக்கி மாபெரும் அற்புதமான பணியாளராக இருந்து இளமை பருவத்தையே சமூக சேவையாக உருவாக்கிய தலைவர் உருவாக்கிய இந்த உம்மத்தில் கைகட்டி நின்று அந்த கல்லூரி வளாக பொறுப்பாளர்கிட்ட, ஆமாம் சார் தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படுகிறது என்றால் ஒட்டுமொத்த கல்லூரி வளாக பொறுப்பாளருக்கு நீ தான் இருக்க வேண்டும் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன். நீ தான் அதற்கான இமாரத்துக்கு தகுதி அல்ல உனக்கு தந்திருக்கிறான். அவரை கண்காணிக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். நிர்வாகம் செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் உண்டான தகுதி வாய்ந்த இந்த உம்மத்தின் இளைஞர்களே கைகட்டி இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் சார், தப்பு செஞ்சிட்டேன் மன்னிப்பு கடிதம் எழுதித்தரேன் சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நம் சந்ததிகள் போயிருக்கு. நம்ம கவனத்தோடு உருவாக்கணும் சகோதரை, கவனிக்கணும். ஒன்றுனா டச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து உங்களுக்கு தொகுப்பாக நான் பேசியிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற ஏராளமான கேடுகள் அசிங்கங்கள் கண்முன்னால் போய்கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய தொடர்பு எது, அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், கொஞ்சம் கவனித்து கவனித்து கொஞ்சம் கவலையோடு உள்வாங்க வேண்டிய காலம் நம்முடைய காலம் சகோதரர்களே. மிகப்பெரிய வேதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பிள்ளை தெளிவு அப்படின்லாம் சொல்கிறத விட எனக்கு இருக்கிற கவலை, ஒரு தாய் தந்தைக்கு இருக்கிற கவலை என்னவென்றால் பெருசாக ஒன்றும் தியாகம் பண்ணிட வேண்டாம். என் மனைவி என் பிள்ளைகளை சாலிகான முறையில் இறையச்சமாக அவளை உருவாக்கி அவர்கள் அல்லாவுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டப்படுகிற போது கேட்குற கேள்விகளுக்கு விசாரணைக்கு சரியான பதில் சொல்லி குடும்பத்தோடு வி ஆர் கெட் பாரடைஸ் இன்ஷா அல்லாஹ். ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வது தான் எனக்கும் உங்களுக்கான மிகச்சிறந்த இலக்கு பணி. மற்ற பணியெல்லாம் அப்புறம், சமூக சேவைகள், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் சார்ந்த பணிகள், அதை சார்ந்த வேலைகள், அதை சார்ந்த உழைப்பு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் என் மனைவி என் பிள்ளை என் சந்ததிகள் சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கி இறையச்சமாக வாழ்ந்து குடும்பத்தோடு சுவனம் செல்லக்கூடிய வேலையை மட்டும் நீ ஒழுங்காக நானும் நீ செஞ்சாலே போதுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வேதனை நடமாடிக்கொண்டிருக்கிறது. இதை கவனித்து கவலையோடு உருவாக வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக சிறந்த அறிஞர்கள் இதை சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள், நிறைய அவர்கள் சம்பந்தமாக உரையாடி இருப்பார்கள். ஒரு செய்தியை மட்டும் இதை நாம் சொல்லி இந்த தகவலோடு முடித்து விடுகிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா வசியத்தையும் சிறந்த நசீஹத்தையும் தந்துருவானாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறந்த சந்ததிகள் மட்டுமல்ல குர்ரத்து அயினாக கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கித்தந்து ஒஜாழ்நாளில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்துருவானாக அல்லாஹு மாமீன் என்று கூறி, ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்துருவானாக அல்லாஹு மாமீன் என்று கூறி

اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا زدنا علما وفهما وأنت خير الحاكمين. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த வாராந்திர இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு வகுப்பிலே இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லது ஒரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தில் எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை ஆரம்பம் செய்வோம். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இணை வைப்பின் விபரீதங்கள். இது அவ்வப்போது நம்முடைய சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். அவ்வப்போது என்பதை விட எப்போதுமே சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு செய்தி. இஸ்லாமியர்களாகிய நாம் நமது வாழ்க்கை என்பது வஹியோடு, வஹி என்றால் என்ன, இறை செய்தியோடு பின்னி பிணைக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமது வாழ்க்கை. நமது வாழ்க்கைக்கும் பிறரது வாழ்க்கைக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசமே நாம் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது மார்க்கமாக வழங்கப்பட்டதோ அருளப்பட்டதோ அவைகளின் படியே வாழ வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். இப்படித்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை எதை கொண்டு நாம் புரிந்து கொள்வது? ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. புரட்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், பெரும் தலைவர்கள், சமூகத்திலே எழுச்சிகளை ஏற்படுத்தியவர்கள், அல்லது விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், ஆன்மீகவாதிகள், இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இவங்க லைஃப் பத்தி ஒரு லைன்ல சொல்லு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். இப்படிதானே, உதாரணமா தந்தை பெரியார் அப்படின்னு ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாறு பத்திலாம் நம்ம பெருசா பேச முடியாது. அவரை பத்தி ஒரு லைன் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? நாத்திகவாதி. அது ஒரு வார்த்தை, ஒரு லைன் தான் சொல்லணும்னா. அவர் வந்து என்ன செஞ்சாரு, இருக்கும் போதெல்லாம் மூட நம்பிக்கையை எதிர்த்தாரு. இப்படிதானா, மூட நம்பிக்கை, அதாவது கடவுள் நம்பிக்கையின் பேரில் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் அப்படி சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொருத்தர், இப்போ அப்துல் கலாம்னு ஒருத்தர் வாழ்ந்தார், அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? அவர் அணு விஞ்ஞானி. ஏன் அவர் ஜனாதிபதியா இருந்தார அது நம்ம சொல்லுவோமா? அது பெருசா நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன், அது அவரு எப்படி அவரே எதிர்பார்க்காம ஆறாரு போனார், அவ்வளவுதான். அவரை பற்றி ஒரு லைஃப், ஒரு லைன் நம்ம சொல்லணும்னா அவர் ஒரு அணு விஞ்ஞானியாக இருந்தார், வாழ்க்கையில விஞ்ஞானத்திற்கு அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், என்ன சொல்லணும்? அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தூதுவராக அனுப்பப்பட்டு இணை வைப்பை எதிர்த்து அல்லது இணை வைப்பை ஒழித்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற தௌஹீதை என்ன செஞ்சாங்க, பரப்பினார்கள், போதித்தார்கள், பிரகடனப்படுத்தினார்கள், ஏற்றி வைத்தார்கள், எடுத்து சொன்னார்கள். இதுதான் நபிமார்களுடைய வாழ்க்கை. அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையோடு நமது வாழ்க்கையை நம்ம வந்து டை அப் பண்ணி சம்பந்தப்படுத்தி நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம வாழ்க்கையில தலையாய விஷயம் என்னது? அல்லாஹுவை இணை வைக்காமல் வணங்க வேண்டும், அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி ஓர்முகப்படுத்தி வணக்க வழிபாட்டில் வணக்க வழிபாட்டை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவன் என்ன செய்யணுமோ வணங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தௌஹீத் என்றும் ஷிர்க் என்றும் சமூகத்திலே பேசப்படும் போது பலரும் என்றால் பெரும்பான்மையானவர்கள் அதை விரும்புவதில்லை. விரும்புவதில்லை என்பதை விட ஏன் நீங்க இன்னும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க,
என்று அவர்களுடைய சிந்தனை போவதை பார்க்க.

0: இதற்குத்தான் நான் கடந்த கூட்டத்திலே ராக்காவில் வைத்து நடக்கும் தர்பியா நடந்ததுல நம்ம ஒரு விளக்கம் சொன்னோம். எல்லா இருந்தீங்களா? யார் யாரெல்லாம் அந்த ராக்கா தர்பியால கலந்துகிட்டீங்கன்னா அங்க சொன்னதே எங்கேயும் சொன்னாரு நீங்க சொல்லக்கூடாது. சரி, ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, அதனால நீங்க தைரியமா சொல்லலாம். மூணு பேரா? பரவாயில்ல. சரி, அங்க என்ன சொன்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அந்த அரபு நாட்டில் இருக்கிறோம், அங்க சவுதியில, இந்த சவுதியில் இன்னும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் எல்லா பள்ளிகளிலும் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? அவங்க என்ன மொழியில எடுக்கிறாங்க? அரபி மொழியில எடுக்கிறாங்க. யாருக்காக எடுக்கிறாங்க? அரபிகளுக்கு. அரபிகள்னா அதுல மேக்சிமம் யாரு? சவுதிகள். அப்படிதானா? இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தான் யாரு? ஈஜிப்சியன்ஸ், இந்த மாதிரி நம்ம அதர் நேஷனாலிட்டிஸ் ஆக இருக்கக்கூடிய அரபுகள் எல்லாம் கொஞ்சம் தான், சரியா? அதுவும் பெரும்பாலும் இந்த அரபு மஷாயிகமார்களுடைய வகுப்புகள் எங்க நடக்குது, எந்த பள்ளிகள்ல நடக்கும்னா, பெரும்பாலும் சவுதிகள் எங்க இருக்கிறாங்களோ, தொழுகிறாங்களோ, அந்த பள்ளிகள்ல தான் நடக்கும். இப்ப நீங்க ஜுபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஷேகுமார்களுடைய தர்சு பெரும்பாலும் எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியல் சிட்டியில உள்ள அந்த ஹை ஃபாரூக், ஹை அந்தலுஸ், ஹை நஜித், அந்த அந்த உள்ள ஃபுல்லா யார் தான் இருப்பா? பெரும்பாலும் சவுதிகள் தான் இருப்பாங்க. ஜாமி இப்னு அப்பாஸ், ஜாமி உமர் அல் ஃபாரூக், இப்படி நிறைய பெரிய பெரிய ஜாமி, ஜாமின்னா பெரிய ஜும்மா பள்ளிகள் இருக்கு, அங்கதான் நடக்கும். அங்க பெரும்பாலும் யாரு கலந்துக்குவானா? சவுதிகள் தான் கலந்துக்கிறாங்க. என்ன கிதாப் வச்சு இவங்க அந்த மக்களுக்கு தரிசு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னும் கிதாபு தௌஹீத், அல் உசூலு சலாசா, மூன்று அடிப்படைகள், தௌஹீதினுடைய விளக்கம், நான்கு சட்டங்கள், அதே போன்ற ரியாபு சாலிஹீன், அதுல வரக்கூடிய தௌஹீத் சம்பந்தப்பட்ட பாடங்கள், இதே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் என்ன செய்தேன், ரொம்ப நாளா நான் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், இவங்க தௌஹீத பத்தி சொல்றது சந்தோஷம் தான், ஆனா இந்த மக்களுக்கு அது தேவையா அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. ஏன்னா அவங்க என்ன பண்றது இல்ல, நம்ம ஊர் மாதிரி தர்கா இங்க இருக்கா? நம் ஊர்களில், அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல ஷிர்கின், அதாவது இஸ்லாமிய சமூகம், மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள். ஏமா பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியா இருங்க. பெண்கள் பகுதியில் அமைதியா இருங்க, சரியா? அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்முடைய ஊர்களில் மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்கிறதோ, என்னென்ன அட்டூழியங்கள் நடக்கிறதோ, இணை வைப்பான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறதோ, அவைகளெல்லாம் பெரும்பாலும் இல்லை என்பதை விட மேலோட்டமாக நாம் பார்க்கும் போது அறவே இல்லை. இங்க வந்து யார் இறந்தாலும் எல்லோரும் பொதுமைய வாடியில் தான் என்ன செய்யப்படுறாங்க, அடக்கம் செய்யப்படுறாங்க. யாருடைய கபரும் இங்க வந்து கண்ணியம் கொடுக்கப்பட்டு பார்க்கப்படுவதில்லை. யாருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒவ்வொரு வருடமும் விமரிசையாக கொண்டாடப்படுவதோ அல்லது துக்கங்கள் அனுஷ்டிக்கப்படுவதோ இல்லை, சரிதானா? பச்சை நிறத்தில் கொடிகளையோ, பச்சை நிறத்தில் ஜெண்டாக்களையோ, பச்சை நிறத்தில் போர்வைகள் போர்த்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் பார்ப்பதில்லை, அப்படிதானே? ஆனாலும் இங்க என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இணை வைப்பு என்றால் என்ன? இணை வைப்பினுடைய வகைகள் என்ன? எதெல்லாம் இணை வைப்பு? அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்வது, அல்லாஹ் அல்லாஹ்வர்களுக்காக நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது தவக்குள் வைப்பது, இப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் ஒரு ஷேக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் இதை பத்தி. எங்க இப்ப எங்க ஊர்ல நாங்க தௌஹீத பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா, எங்க ஊர்ல அதுக்கு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு? முஸ்லீம்களாகவே இருந்தாலும் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க? முஸ்லீம்களாக இருப்பதில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுகிறார்கள். திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த தர்காக்களை வளம் வருகிறார்கள், சரியா? படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்கவில்லை என்றால், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், ஏதேனும் தர்காக்களுக்கு சென்று என்ன செய்யறாங்க? நேர்ச்சைகள் செய்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான குளறுபடிகள் எங்க சமூகத்தில் இருக்குது. அதனால தௌஹீதை பற்றி பேச வேண்டிய, ஷிர்கை பற்றி பேச வேண்டிய, கபர் வழிபாட்டை பற்றி பேச வேண்டிய, இணை வைப்பின் விபரீதங்கள், இணை வைப்பின் வகைகளை பற்றி பேச வேண்டிய தேவைகளும் அவசியங்களும் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி அந்த தேவைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு, அதுக்கு அவங்க ஷேக் வர நிறைய சில குரான் ரீதியான ஆதாரங்களையும் சொன்னாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வகுப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா நீங்க வந்து குரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வரக்கூடிய அந்த சம்பவத்துல அந்த வசனத்தை சொல்கிறான். இது ஹதர யாக்கூப் அல் மௌத் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் சம்பவித்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய வாரிசுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, தன்னுடைய மகன்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தஅபுதுன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நஅபுது இலாஹக இலாஹ ஆபாயிக்க அப்படின்னு வரும். உங்களது இறைவனான, உங்களது மூதாதையர்களின் இறைவனான, இப்ராஹிம் நபியின் இறைவனான, இஸ்ஹாக் நபியின் இறைவனான, இப்படி ஒரே இறைவனான அல்லாஹ்வே நாங்கள் வணங்குவோம், அல்லாஹ்வுக்கு இணைகள் வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு? ஒரு நபி. அதுவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அவரும் நபி, அவருடைய தந்தையாரும் நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா யாரு? டெக்னிக்கலா டவுட் வருது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தோட வாப்பா யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாவுடைய மகனார் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி நான்கு தலைமுறையாக நபியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி, யூசுப் நபி, இப்படி நான்கு தலைமுறைகளாக நபிமார்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் ஒரு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? தன்னுடைய சந்ததிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தாபுதுன மின் பாதி, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு வாப்பா இறை தூதர் எல்லாமே இருந்திருக்கிறேன், இப்ப எனக்கு மரணம் வரப்போகிறது, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள், எதை வணங்க போகிறீர்கள் கேட்கிறேன். அப்ப இணை வைப்பு என்பது எவ்வளவு பெரிய விபரீதமான ஒரு விஷயம் என்றால், நபிமார்கள் கூட என்ன செய்யவில்லை, தங்களுடைய வாரிசுகளிடத்திலே கூட அவர்களுக்கு அச்சமற்றி இருக்க முடியவில்லை. ஏன்னா அது எந்த வகையிலாவது உள்ளே வந்துவிடக் கூடாது, ஏனென்றால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறதே, வேறு எல்லா பாவங்களையும் விட அது மோசமானதாக இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தை எடுத்து சொன்னார். அதே மாதிரி இன்னொரு வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீத் அப்படின்னு நம்ம சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொடாமல் இருக்க முடியாது. எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி இணை வைப்பை எதிர்த்து பேசியிருந்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அந்த பிரச்சார பாணி, பிரச்சார யுக்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தௌஹீதுக்கு கொடுத்த முக்கியத்துவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இணை வைப்பை எதிர்த்த பாங்கு மிகவும் அசாத்தியமானது. பெத்த தந்தையே என்ன செய்யறார், அவர் எதிர்க்கிறார், சொந்த சமூகத்தை எதிர்க்கிறார், ஆட்சியாளரை எதிர்க்கிறார், தனி நபராக எல்லா சிலைகளையும் அடித்து உடைக்கிறார், சூரியன் சந்திரன் இப்படி அல்லாஹ்வின் பிரம்மாண்ட படைப்புகளாக இவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் எதற்குமே வணங்குவதற்கு தகுதி இல்லை, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை ஓங்கி உரைக்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை குர்ஆன்ல வருது, வஜ்னுபினி வபனிய அன்நபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. ஏன் அவங்க எல்லாம் கேட்கணும்? சிலைகளை உடைச்சி தௌஹீதான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் தன்னை சுற்றிலும் எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது, நடந்துவிடக்கூடாது என்பதிலே மிகவும் ஒரு தீவிரமாக இருந்து அந்த பிரச்சாரத்தில் யாருமா அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுமா, அந்த குழந்தை யார் கொஞ்சம் அப்படி வெளியே கொஞ்ச நேரம் வச்சு பிள்ளைய வச்சு விளையாடுங்கம்மா, இந்த பிள்ளை விளையாடுதோ அது மீன் அழுகுதோ, சரியா? அப்போ இப்படி இவ்வளவு தீவிரமாக இணை வைப்பை எதிர்த்து தௌஹீதை எடுத்து பேசிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததிகள் விஷயத்தில் என்ன செய்யறாங்க, இணை வைப்பை பயப்படுறாங்க. வஜ்னுபுனி வபனி அன்அபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. இந்த வசனத்தை போட்டார். அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அக்பர், மத்த இறை தூதர்கள் எல்லாம் இணை வைப்பை எதிர்த்தார்கள், ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரங்கள்
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: வயல் வழியின் வாசத்தோடு பலம் பெறுகிறது.
2: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
3: அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولًا سديدًا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزًا عظيمًا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே வலனபுலுவன்னக்கும் பிஷய்யும் மினல் கௌஃப், உங்களை பயத்திலிருந்து ஒரு விஷயத்தால் சோதிப்போம், வல்ஜூ பசியால் சோதிப்போம், வநக்ஸ் மினல் அம்வால் பொருளாதார குறைவால் பொருளாதார சேதத்தால் சோதிப்போம், வல் அம்ஃபுஸ் உயிர் சேதத்தால் சோதிப்போம், வசமராத் விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம். ஃபபஷிரி சாபிரின், நபியே அப்போதெல்லாம் பொறுமையாக இருப்பவர்களுக்கு நீங்கள் நன்மாராயணம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை சோதித்து அந்த சோதனையில் பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுக்கிறான். அந்த பொறுமையை பற்றி அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்கின்ற போது ஃபைன தாலிக மின் அஸ்மில் உமூர், அந்த பொறுமை தான் காரியங்களிலே மிக சிறந்த ஒரு காரியம் என்று அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா நேசித்த சமுதாயம், நேசித்த நபிமார்கள், நேசித்த மக்கள், புகழ்ந்து பேசிய சமுதாயம் எல்லாம் மிகப்பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா இனி நீங்கள் பாவம் செய்தாலும் மன்னித்து விட்டேன் என்று முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டார். எந்த மனிதர்களுக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. ஒரு மனிதன் பாவம் செய்வதை மன்னிக்கின்ற விதத்தை பாருங்கள். அல்லாஹ் அந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு இதுக்கு பிறகு நீங்கள் பாவம் செய்தாலும் நான் மன்னித்து விட்டேன் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பத்ர் யுத்தத்தில் மிகவும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு வெறும் 313 பேர் ஆயிரக்கணக்கான எதிரிகளிடம் ஆயுதம் இல்லாமல் நின்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு ஹஸ்பன் அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்கிறோம் என்று போனார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பை கொடுத்தார். அந்த வரிசையிலே அல்லாஹு தஆலா அவனுடைய நபிமார்களில் அல்லாஹ் என்னுடைய உற்ற நண்பன் என்று இந்த மனித சமுதாயத்தை எடுத்திருக்கிறான் என்றால் அது இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள், இன்னொன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் எங்கே நாம் எங்கே, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் பிரம்மாண்டங்கள் எங்கே, நாம் எவ்வளவு அற்பமாக இருக்கிறோம். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மிலிருந்து ஒருவரை உற்ற நண்பன் ஹலீல் என்று எடுத்திருக்கின்றான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து, அதுக்கு மேல் ஒரு அந்தஸ்து உண்டா? அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஹலீலாக எடுத்திருக்கிறான். என்ன காரணம்? அவர்களெல்லாம் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் ஸலவாத்து சொல்கின்ற போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீதுங்கிறோம். யா அல்லாஹ், இந்த முஹம்மது நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும், இப்ராஹிம் நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் செய்ததை போன்று அருள் செய்துவிடு அல்லாஹ் என்று கேட்கின்றோம் என்றால், அந்த இப்ராஹிம் நபி எவ்வளவு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபிமார்கள் வரிசையிலே பிறக்கும்போதே நபியாக பிறந்த நபிமார்களும் உண்டு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை இல்லை என்று அல்லாஹ்விடம் துவா செய்த போது, நாம் உங்களுக்கு குழந்தை ஒன்றை தந்திருக்கிறோம், அவர் அல்லாஹ்வுடைய நபியாக பிறக்கிறார், அவருக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறோம், அது யஹ்யா, அந்த பெயர் உலகத்தில் இதுக்கு முன் யாருக்குமே வைக்கவில்லை என்று பிறக்கும்போதே நபியாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள், திருமணமே முடிக்காத ஆண் தீண்டாத மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை பெற்றவுடன் மக்களெல்லாம் ஒன்று கூடி, நீ ஒரு பத்தினித்தனத்துக்கு அவதூறு செய்து விட்டாய், நீ ஒரு மோசமான பெண், உனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும், உன்னை தீண்டியது யார், யாரோடு தவறு செய்தாய் என்றெல்லாம் அந்த பெண்ணை அவர்கள் கடுமையாக வார்த்தைகளால் நெருங்கிய போது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலில் படுக்கும் அன்று பிறந்த பாலகனிற்கு கையை நீட்டுகிறார்கள். அந்த குழந்தையிடம், கேளுங்கள், என்னிடம் ஒன்றும் கேட்க வேண்டாம் என்று. குழந்தையிடம் பேசுவதா, குழந்தை என்ன பதில் சொல்லுமா, யாரிடம் நீ சாட்டி சொல்கிறாய் என்று சொன்னபோது தொட்டில் இருந்து சத்தம் பண்ணுகிறது, என்னிடம் பாருங்கள், ஓ மக்களே என்னிடம் பாருங்கள், நான் அல்லாஹ்வின் தூதர், நான் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், என் தாய் கலங்கமற்றவள் என்று அந்த குழந்தை பேசுகிறது. அற்புதமாக இருக்கிறது. பிறக்கும்போதே நபியாக பிறந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்ற போது, அவருடைய தந்தை ஆசர் என்பவர் அரசு சபையிலே பெரும் ஒரு பதவியிலே இருக்கின்றார். அந்த மக்களெல்லாம் கற்களை வணங்குகிறார்கள். அப்போது ஆட்சியாளராக இருந்த நும்ரூத், வரலாற்று குறிப்பை சொல்கிறது நும்ரூத் என்று, நேரடியாக ஹதீஸில் குர்ஆனில் நும்ரூத் தான் ஆட்சியாளன் என்ற பெயர் வரவில்லை என்றாலும், ஆசர் என்பது தந்தை என்ற பெயர் திருக்குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி நபிகள் பெருமானார் அந் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ்வு தஆலா சொல்லுகிறான் என்றால், இது கால இப்ராஹிம் லி அபிஹி ஆசர அத்தத்தஹிது அஸ்னாம் அஸ்னாமன் ஆலிஹத்தன் இன்னி அராக வ கௌமக ஃபி ழலாலி முபீன். தந்தையே, அந்த தந்தையிடம் இப்ராஹிம் நபி பேசுகிறார், தந்தையே, இந்த சிலைகளை எல்லாம் நீங்கள் கடவுளாக எடுத்து விட்டீர்களா, நான் உங்களை, உங்கள் சமுதாயத்தை தெளிவான வழிகேட்டிலே பார்க்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்பாட்டுகிறார்கள். ஆனால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யார் கடவுள் என்பதை தேடிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற போது, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹதா ரப்பி, சந்திரன் முழுநிலவாக பிரகாசித்த போது இது என்னுடைய ரப்பாக இருக்க முடியும் என்று இப்ராஹிம் நபி சொன்னார்கள். ஃபலம்மா அஃபல கால லஇன் லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌம் மினல் கௌமில் கஸிரீன். யா அல்லாஹ், தேய்ந்து போகக்கூடியது எப்படியும் என் கடவுளாக இருக்க முடியாது, எனவே எனக்கு நேர்வழியை காட்டவில்லை என்றால் நான் வழிகட்டிலே பெய்த்து விடுவேனே என்று அவர் சொன்னார். சூரியனை பார்த்தபோது இது என் கடவுளாக இருக்க முடியும் என்றார். ஃபலம்மா ரஅஷம்ஷ பாஸிகதன் கால ஹதா ரப்பி, இது என்னுடைய ரப்பாக இருக்கும் என்றார். ஹதா அக்பர், இது எல்லாத்தையும் விட பெருசாக இருக்கிறது என்றார். ஃபலம்மா அஃபலத் கால யா கௌமி இன்னி பரீஇம் மிம்மா துஷ்ரிகூன், அதுவும் மறைந்த போது சொன்னார், நீங்கள் இணை வைப்பதை விட்டும் நான் நிரபராதியாகிவிட்டேன், இது கடவுளாக இருக்க முடியாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார். அப்போ விண்ணையும் மண்ணையும் பார்த்தார்கள், சந்திரனை சூரியனை பார்த்தார்கள், பெரும் மலையை கடலை பார்த்தார்கள், எதுவுமே என் கடவுளாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னி வஜ்ஜஹுது வஜ்ஹியல்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல்லார், வானங்கள் பூமி எல்லாம் படைத்து இத்தனையும் படைத்த ஒருவன் இருப்பானே, அவன்பால் என் முகத்தை திருப்பி விட்டேன், அவன்தான் என் இறைவனாக இருக்க முடியும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இதையெல்லாம் படைத்த ஒருவன் இருப்பான் என்று அவராக சிந்தித்து இறைவனை தேடிய போது அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞனாக இருந்து கொண்டே அந்த சமுதாயத்தில் இந்த கலிமாவின் பக்கம், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இந்த கோட்பாட்டின் பக்கம் அழைப்பு விடுக்கின்றார்கள். அந்த அழைப்பு பெரும் தோல்வியிலேயே போய்விடுகிறார். வளமை போல் எல்லா நபிமார்களையும் எதிர்ப்பதை போன்று அவரையும் உன்னை கல்லால் அடிப்போம் என்றார்கள். ஒலையமஸ் எங்களிடம் இருந்து அதாவது கடுமையான தண்டனை உங்களுக்கு வரும் என்று கடுமையாக கர்ச்சித்தார்கள். தந்தை வீட்டை விட்டு விரட்டி விட்டார். உருமுழுக்க அவருக்கு பகமையும் எதிர்ப்பும் இருந்தது. கான உம்மத்தன் வாஹிதன், அவர் ஒரு சமுதாயம், ஒரு ஆள், அவ்வளவுதான். அவரை எதிர்த்து ஏற்றுக்கொள்ள யாரும் இருக்கவில்லை. அந்த நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு முறையையும் கையாண்டு அந்த மக்களுக்கு ஹக்கை சொல்லி பார்த்தார்கள். கடைசியாக ஒரே ஒரு முறை, அதுவும் ஒரு ஆபத்தான ஒரு வழிமுறை. அந்த நுன்ருத் என்ற அந்த மன்னன் தர்க்கம் செய்வதற்கு அவன் கடவுள் நான் இல்லை என்று சொல்கிறானா, வேறு கடவுளை அவன் சொல்கிறானா, அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோதே அந்த நுன்ருத்திடமே நேரடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போய் நிற்கின்றார்கள். அப்போது நுன்ருத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் தர்க்கம் செய்கின்றான். உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய ரப்பு யார் என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி யுஹி வ உமீத், என்னுடைய ரப்பு உயிர் கொடுப்பவன், உயிரை எடுப்பவன், அந்த ஆற்றல் கொண்டவன் தான் என்னுடைய ரப்பு என்று சொன்னபோது, இதோ நானும் அதை செய்கிறேன், என்னை பார்க்கிறாயா என்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகளை கொண்டு வர சொல்லி இரண்டு பேருக்கு மரண தண்டனை கொடுத்துவிட்டு ஒருவனை அங்கேயே கொலை செய்துவிட்டு இன்னொருவனை விடுதலை தப்பியோடு என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபியை பார்த்து திரும்பிச் சொன்னான், நானும் உயிரை எடுத்து விட்டேன், பார்த்தியா நான் தானே ரப்பு என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் கலங்காமல் அடுத்த வாதத்தை வைத்தார்கள். என்னுடைய ரப்பு சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்து மேற்கிலே மறைய செய்வான், உனக்கு முடிந்தால் மேற்கிலிருந்து உதிக்க செய்து கிழக்கில் மறைய செய் பார்க்கலாம் என்று சொன்னபோது அவர்களெல்லாம் வெக்கித்து தலைகுனிந்து அந்த சபை ஸ்தம்மிதமடைந்தது என்று அல்லாஹ்க்கு சுப்ஹான வத்தால அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுவும் செய்து அவர்கள் புத்துணர்ச்சி பெறுவதாக, ஏகத்துவத்தை புரிந்து கொள்வதாக தெரியவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மெல்ல மெல்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறார்கள். அவர் செய்யக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த கல்லிடமும் எந்த சிலையிடமும் ஓடிப்போய் தன் தேவைகளை கேட்கின்றார்களோ, உணவுகளை கேட்கின்றார்களோ, தன்னுடைய நோயை பற்றி விசாரிக்கின்றார்களோ, மறைமுகமான ஞானத்தை கேட்டு நிற்கின்றார்களோ, அவர்களுக்கு இதுவெல்லாம் முடியாது என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு காய் நகர்த்தல் செய்தார்கள். அந்த சபையிலே உள்ள மன்னர் சபையில் நெருக்கமாக உள்ள ஒரு சிலரிடம் இப்ராஹிம் நபி முன்னாகி, உங்களுடைய பெருநாள் தினத்துக்கு விழா கொண்டாட்டமாக நீங்கள் வெளியில் போவீர்களே, திரும்பி வரும்போது அக்கீதன்ன அசனாமுக்கும் உங்கள் சிலைகளை நிச்சயமாக நான் உடைத்து போடுவேன் என்று சவால் விட்டார்கள். ஏன் முன்கூட்டி சொல்கின்றார்கள் என்றால், எப்போவாவது அது உடைக்கப்பட்டால் வேறு எங்கேயும் தேடி ஓடக்கூடாது, என்னிடம் மட்டும்தான் அவர்கள் வர வேண்டும், என்னை மட்டும்தான் அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டம் திட்டி லக்கீதன்ன அஸ்னாமுக்கும் சிலைகளை உடைப்பேன் என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்த வருடம் பெருநாள் கொண்டாட்டம் வந்துவிட்டது. ஊர் மக்கள் எல்லாம் அந்த விழாக்கு வெளியிலே போய்விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உயிர் ஆபத்தான ஒரு சவால். இந்த சிலைகள் உடைப்பது என்பது ஒரு மதத்தின் உணர்ச்சிகளை தூண்டிவிடுவது என்பது ஆபத்தான ஒரு செயல் என்று தெரிந்தும், அங்கே சிலைகளை எல்லாம் உடைத்து ஒரு சிலையை மட்டும் மீதம் வைத்து விட்டு அவர் எங்கும் ஓடாமல் அவர் இடத்திலேயே போய் நின்று விட்டார். சிலைகள் தான் உடைப்பது நோக்கமாக இருந்தால் அந்த மீதம் வைத்த சிலையையும் சேர்த்து உடைத்திருப்பார்கள். உடைத்து விட்டு தப்பிக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த ஊரில் இல்லாமல் ஓடித்து விடுவார்கள். ஆள் தெரியாமல் உடைக்க வேண்டும் என்றிருந்தால் முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை சொல்லாமல் பேசாமல் உடைத்து விட்டு சாட்சிகள் இல்லையே என்று நின்றிருப்பார். திட்டமிட்டே செய்ததனால் சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு ஒரு சிலையை மட்டும் மீதம் வைத்து விட்டு அங்கேயே உட்கார்ந்து விட்டார்கள். சபை வந்து விட்டது, மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். ஊருக்கு வந்தவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. தங்களுடைய மத உரிமை சீண்டப்பட்டிருக்கிறது, சிலைகளெல்லாம் சுக்கு நூறாக இருக்கிறது. மக்கள் எல்லோருமே நின்று ஆரவரப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள். மன்னரும் அந்த சபைக்கு விரைந்தார், யார் இந்த செயலை செய்தது என்று மன்னன் கேட்க அந்த மக்கள் சொன்னார்கள், இந்த செயலை செய்வதாக எதுக்கு இப்ராஹிம் ஃபத்தன் ஒரு இளைஞன் சொல்லிக்கொண்டிருந்தான், யுகாலு லோஹி இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும் என்று சொன்னபோது அழைத்து வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சபை போக அதற்கே காத்து கொண்டிருந்தவர் எந்த தயக்கம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் சபைக்கு வந்து நின்று விட்டார்கள். மக்கள் மன்றத்தில் தான் என்னை விசாரிக்க வேண்டும் என்பது இப்ராஹிம் நபியினுடைய திட்டமிடல். மக்களுக்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய பதில் அவர்களை ஏகத்துவத்தின் பக்கம் இழுத்து வர வேண்டும், அல்லாஹ்வை அவர்கள் நம்ப வேண்டும் என்பது இப்ராஹிம் நபியினுடைய ஒரு திட்டம். அதுவே நடந்தது, அப்படியே நடந்தது. எல்லா மக்கள் முன்னாலும் மன்னன் கேட்டான், இப்ராஹிமே நீயா இந்த செயலை செய்தாய் என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆணி அடித்தா போல், அவர்களுடைய மனங்களை எல்லாம் பிச்சு கொண்டு போவதைப் போல் ஒரு பதில் சொன்னார்கள், இதோ ஒரு சிலை மீதம் இருக்கிறதே அதனிடம் கேளுங்களேன், மழையை கேட்டீர்கள், உணவை கேட்டீர்கள், உங்களுடைய எதிர்காலத்தை கேட்டீர்கள், இதையெல்லாம் உங்களுக்காக கேட்டீர்களே, அதற்கு முன்னாலேயே சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது, அது ஒன்று மீதம் இருக்கிறது, அதனிடம் கேளுங்கள் என்றதை போல அதோ அந்த பெரியவரிடமே கேளுங்கள் என்று இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னபோது அவர்களெல்லாம் வெட்கித்து தலைகுனிந்தார்கள். இந்த நிமிடத்தில் அவர்களெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இப்ராஹிம் நபி எதிர்பார்த்திருந்தார்கள். ஒருவன் மட்டும் சத்தம் போட்டு மௌனத்தை கலைத்தான், இந்த இப்ராஹிமுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றான். மீண்டும் அந்த மக்கள் திசை மாறிவிட்டார்கள், எதிர்ப்பு கிளம்பிவிட்டது, யாருமே ஈமான் கொள்ளவில்லை. இப்ராஹிம் நபியினுடைய திட்டமிடல் நடந்தது, ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடவில்லை. ஆனால் இப்ராஹிம் நபி எதிர்பார்த்ததை போன்று அடுத்த ஒரு கட்டம் நம்முடைய உயிருக்கு ஆபத்து, நமக்கு மரண தண்டனை வரும், கடுமையான தண்டனை வரும் என்பதுதான். ஆனாலும் அதை அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்ள தயாராக அங்கேயே நின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். என்ன தண்டனை கொடுப்போம் என்று அங்கேயே விசாரணை, நெருப்பில் போட்டு எரிப்போம் என்ற கடுமையான ஒரு கூச்சல். அங்கு எல்லோரும் உங்கள் கடவுளுக்காக உங்கள் பங்குக்கு விறகுகளை குவியுங்கள் என்று சொல்ல அவ்வளவு ஊரும் சேர்ந்து விறகுகளை குவிக்கிறது. ஒரு மனிதனை எரிக்க இவ்வளவு விறகுகள் தேவையில்லைதான், ஆனால் எல்லா மக்களும் சேர்ந்து விறகுகளை கொண்டு வந்து குவித்து விட்டார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எரிக்கப்பட போகிறார்கள், ஒன்றுமே அவரால் செய்ய முடியாதுதான். ஆனால் அல்லாஹுவை மட்டும் நம்பி அங்கேயே நிற்கின்றார்கள். நெருப்பு மூட்டப்பட்டு விட்டது, நெருப்பு விறகிலே பிடித்து எரிய தொடங்க தொடங்க நிற்கக்கூடியவர்களெல்லாம் பின்னடைந்து அந்த சூட்டிலிருந்து வெளியாகி அந்த வட்டமே பெரிதடைந்து போய்விட்டது. நெருங்கி நெருப்பில் எரிய முடியாத ஒரு நிலை அந்த மக்களுக்கு வந்தபோது ஒரு வண்டி சரிக்கப்பட்டது. கவங்கள் முறையில் இறக்கிவிடப்படுவதற்கு ஒரு வண்டி சரிக்கப்பட்டது. வண்டியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டப்படுகிறார்கள். அதுவரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், கட்டப்படுகிறார்கள். ஏகத்துவத்தை சொன்னதற்கு இந்த மக்கள் எனக்கு தரும் பரிசு இந்த நெருப்பு. இந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்ததற்கு இந்த மக்கள் தரக்கூடிய பரிசு இந்த நெருப்பு. இளைஞனாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக அதையும் தாங்கிக் கொண்டு அங்கேயே இருக்கிறார்கள். நெருப்பிலே, அந்த விறகிலே எரியக்கூடிய அந்த நெருப்பிலே வண்டி நெருக்கி விடப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வண்டி நெருப்பை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கட்டப்பட்ட நிலையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், அந்த நெருப்பிலே வீசப்படுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் அந்த நிலையில் கூட அல்லாஹ்வை நம்பி ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பு சாட்டுவதற்கு அவனே சிறந்தவன் என்று இப்ராஹிம் நபி அங்கேயும் ஏகத்துவத்தை காட்டினார்கள். ஆரிடமும் உதவி தேடவில்லை, எந்த மகானையும் அழைக்கவில்லை, எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு கட்டளை இடுகிறான், யானா ருக்குனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது குளுமையாகவும் பாதுகாப்பாகவும் மாறிவிடு என்று சொல்ல இறங்கினார்கள். கயிறுகள் எரிந்தது, வண்டி எரிந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புன்முறுவல் பூர்த்தவராக எரியும் நெருப்பிலிருந்து மெல்ல மெல்ல வெளியிலே வந்தபோது அப்போதாவது அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்களா, அப்போதாவது அவர் நபி என்று ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்த்தால், ஆகா இவன் பெரிய சூனியக்காரன் என்று மீண்டும் அவர் மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை போட்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து பலஸ்தீன் பகுதிகளுக்கு தஅவா பணிக்காக நகர்ந்து விட்டார்கள். அங்கேயும் போய் மார்க்க பிரச்சாரம், மக்களுக்காக பிரச்சாரம் செய்தே தன்னுடைய வாழ்நாளை முடித்தார்கள். தன்னை பற்றி யோசிக்கவில்லை, தன்னுடைய வம்சத்தை பற்றி யோசிக்கவில்லை. 85 வயது தான், தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற உணர்வு அவரை பிடித்து கொண்டது. யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தைத்தான், எனக்கு ஒரு வாரிசைத்தா யா அல்லாஹ். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் அந்த மக்களுக்கு எத்லூ அலஹி மாயாத்திகி, உன்னுடைய வசனங்களை ஓதி காட்ட வேண்டும், யுசக்கி அம்புசிகும், அவர்களுடைய ஆத்மாக்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும், அப்படிப்பட்ட நபிமார்களை என்னுடைய வாரிசில் தாயா அல்லாஹ் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். மலக்குமார்கள் வருகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்மாராயணன் சொல்லப்படுகிறது, உங்கள் மனைவி ஹாஜரா மூலமாக உங்களுக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறான், இந்த வயதான நிலையிலுமா எங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று ஆச்சரியப்பட்ட நிலையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 86வது வயதிலே பிறக்கிறார்கள். வயது போன நிலையில் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளும் தவித்ததுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்து ரொம்ப நாள் போகவில்லை. அல்லாஹ் தஆலா மீண்டும் அந்த இப்ராஹிம் நபியை சோதிக்கிறார், மீண்டும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிறார். அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வருகிறது, உன்னுடைய மனைவியையும் மகனையும் கொண்டு போய் பாரான் பள்ளத்தாக்கிலே, இப்போது மக்கமாய் நகரம், அப்போது அதை பக்கா என்று சொல்வார்கள், பக்கத்துன் என்று சொல்வார்கள், அந்த மக்கமா நகரத்திலே இந்த பாரான் பள்ளத்தாக்கிலே உன் மனைவியையும் மகனையும் போய் விட்டு விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய வஹி வந்தது. அந்த இடம் எப்படிப்பட்டது என்று இப்ராஹிம் நபிக்கு தெரியும். மக்கள் இல்லை, குடியாற்றங்கள் இல்லை, மனித வர்க்கமே கிடையாது, ஒரு வெறும் பாலைவனம், மரம் செடி கொடி இல்லை, தண்ணீர் இல்லை, கனி வர்க்கங்கள் இல்லை, புழுதிக்காற்று வீசினால் மக்கள் வாழ்வது ஆபயம், அவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு இடத்திலே உன்னுடைய மனைவியையும் மகனையும் விட்டு விட்டு விட்டு விட்டு வா. அல்லாஹ்வுடைய கட்டளை பெரிதா, உன் குழந்தை பாசம் பெரிதா? அல்லாஹ்வுடைய அடுத்த சோதனை வந்து விடுகிறார். இந்த மார்க்கத்தை குடும்பத்திற்காக விட்டு கொண்டிருக்கின்றோம். தாய் விடுகிறார் இல்லை, தந்தை சொல் கேட்கிறார்கள் இல்லை, குடும்பம் பிரிந்து விடும், ஊர் ஒற்றுமை குலைந்து விடும், என்னுடைய சாச்சா அந்த பக்கம், என்னுடைய வாப்பா இந்த பக்கம் என்று ஏகத்துவத்தை எடுத்து எரிந்து விடக்கூடிய இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினையாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்க்கு சுபஹான தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லுகிறான், கது காலத்திலுக்கும் உஸ்வத்துன் ஹசனாகி இப்ராஹிம் வல்லதீன மஅஹு. இந்த இப்ராஹிம் நபியும் அந்த இப்ராஹிம் நபியை துயர்ந்து வந்த அவருடைய கூட இருந்த மற்ற நபிமார்களிலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். இந்த இப்ராஹிம் நபியிலும் வல்லதீன மஅஹு அவரோடு இருந்தவர்களிலும், அந்த வல்லதீன மஅஹு என்பதை தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்கின்றார்கள், அவரோடு தோழர்கள் எல்லாம் இருக்கவில்லை, நபியோடு இருந்தார்கள் சஹாபாக்கள், இப்ராஹிம் நபியோடு தோழர்கள் இருக்கவில்லை. இங்கே அல்லாஹ் சுட்டிக்காட்டுவது ஏனைய நபிமார்கள், இந்த நபிமார்களிலும் இப்ராஹிம் நபியிலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி தெரியுமா? இது காலு லிகௌமிஹும் இன்னா புரஆஉ மின்கும். அவர்கள் தங்கள் கூட்டத்துக்கு சொன்னார்கள், வாப்பாவுக்கு சொன்னார், வேறு யாரை சொல்வது? உறவுகள் பார்க்கவில்லை, பிள்ளை என்று பார்க்கவில்லை, பெற்றவர் என்று பார்க்கவில்லை, வாப்பாவுக்கு சொன்னார், தன் குடும்பத்தாருக்கு சொன்னார், இன்னா புரஆஉ மின்கும், நாங்கள் உங்களை விட்டு வேறானவர்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒம்மிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் வணங்குகின்றீர்களே அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிவிட்டு, கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். நீங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். தொடர்ந்து சொல்கின்றார்கள், கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வபைனக்கும் உல் அதாவத்து உல் பக்தா அபதா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் எதிர்ப்பு தெளிவடைந்து விட்டது, உங்களுக்கும் எங்களுக்கும் பகைமை தெளிவாகிவிட்டது. அந்த சாடமாடையா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது என்ன செய்கிறது? சாச்சாச்சே வாங்க, பகிரங்கமாக சொல்கிறோம், நீங்கள் வேற நாங்கள் வேற, நாங்கள் தௌஹீதில் இருக்கோம், ஏகத்துவத்தில் இருக்கோம், நாங்கள் இதுக்கு பின்னால் வரமாட்டோம், நீங்கள் செய்கிற பச்சைப்பழை, நீங்கள் செய்கிற இணை வைத்தல், உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த விஷயத்தில் சண்டை தான் என்று பகிரங்கமாக சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் தான் அல்லாஹ் அவர்களில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறார் என்கிறார். இன்றைக்கு தஅவா செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். தஅவா செய்கின்றோம் என்ற நிலையிலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி பக்கத்தில் அவங்கள பள்ளி, நாம எப்படி ஜும்மா ஓதுறங்கிறோம், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? கபர் இருக்கிற பள்ளி அது என்றால் பள்ளியாகவே கணக்கெடுக்க கூடாது, எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? சிந்திச்சு பாரு. அப்ப இப்படி பகிரங்கமாக உடைத்து சொன்னவர்கள் அவர்கள், ஹத்தா துஃமினு பில்லாஹி வஹதா, எதுவரைக்கும் நீங்க சரியான ஏகத்துவத்துக்குள்ள வரும் வரைக்கும், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் சரியாக ஈமான் கொள்ளும் வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பகைதான் என்று சொன்னார்கள், அவர்களில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், அவர்களுடைய தொடராக இருந்த நபிமார்கள் உங்களுக்கு முன்மாதிரி மிக்கவர்கள் என்று அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக பிள்ளையா மனைவியா என்று வந்தபோதே அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை இப்ராஹிம் நபி நிரூபித்தார்கள். மனைவியை அழைத்தார்கள், குழந்தையை தூக்க சொன்னார்கள், தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டார்கள். பலஸ்தீனிலிருந்து மக்கமா நகரம் வரை நடந்தே போகின்றார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். இப்போது கஅபத்துல்லா இருக்கக்கூடிய இடம் ஒரு வெறும் பாலைவனம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைத்து கொண்டே போகின்றார்கள். ஏன், எதுக்கு என்ற எந்த கேள்வியும் அந்த அன்னையார் அவர்கள் கேட்கவில்லை. காரணம், என் கணவன் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், வீணாக எதையும் செய்ய மாட்டார், அது எது செய்தாலும் ஏதோ ஒரு இறைக்கட்டளையாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பின்னாலேயே போகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை போன்று விட்டு விட்டு பேசாமல் வா என்று சொன்ன கட்டளைக்காக போய்கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் சொன்ன இடம் வந்துவிட்டது. மக்கமா நகரத்திலே அந்த சஃபா மலை மலை மீது மலைக்கு அருகிலே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையையும் அங்கேயே நிறுத்தி மனைவியிடம் சொல்கின்றார்கள், இதில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது, இதில் கொஞ்சம் ரொட்டி பேரீச்சம்பழம் இருக்கிறது என்று பேரீச்சம்பழத்தையும் தண்ணீர் தோல் பையையும் தூக்கி கொடுத்துவிட்டு குழந்தையை ஒரு தரம் பார்த்துவிட்டு அங்கிருந்து எதுவுமே பேசாமல் இப்ராஹிம் நபி திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார். செய்வதறியாது திகைத்து போன அந்த பெண்மணி, இந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு போகிறார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டப் போகிறது, என்ன செய்யலாம், நான் எங்கு போவேன், நான் எப்படி இந்த குழந்தையை வளர்க்கப் போகிறேன். ஓடிப்போய் தன்னுடைய கணவனின் தோளிலே கையை வைக்க அவர் நின்று விட்டார். கேட்டார்கள், இந்த காரியம் உங்கள் சிந்தனைக்கு நீங்கள் செய்கின்றீர்களா அல்லது அல்லாவின் கட்டளையா என்ற ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டார்கள். நீங்களா செஞ்சால் நான் நிற்க மாட்டேன், நான் உங்களுடைய வந்துடப்போகிறேன், உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் செஞ்சால் நான் அதுக்கு கட்டுப்பட மாட்டேன். அல்லாட கட்டளையா உங்கள் சிந்தனையா என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை என்றார்கள். அந்த பெண்மணி கையை எடுத்து ஃபைதன், அல்லாஹ் எப்படியா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்ராஹிம் நபிஹி கண் கலங்கி விட்டது, மனது கனத்து விட்டது. அங்கிருந்து வருகின்றார்கள், திரும்பி பார்க்காமலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கொஞ்ச தூரம் வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அதுக்கு மேல் நடக்க முடியாமல் போய்விடுகிறது. சூரா இப்ராஹிம் 35வது வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த வழியிலேயே இடையிலேயே நின்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ் நீ சொன்னபடி நான் என் குழந்தையை விட்டு விட்டேன். வயது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா البلد آمنا ربي اجعل هذا البلد آمنا يا الله இந்த பாலைவனத்திலே என் குழந்தையை மனைவியை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன், அதை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கின்றார். எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு பாலைவனம், அதை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்னொரு வசனத்தில் வருகின்றது, சூரத்துல் பக்கராவினுடைய 136வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா வர்ஸுக் அஹ்லஹு மின தமராத், யல்லா அந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு, அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு உன் கனிவர்க்கங்களை புசிக்க கொடுத்து விடு யல்லா என்ற ஒரு துவா கேட்டுவிட்டு வந்து விட்டார்கள். இரண்டுமே சாத்தியமற்றவைகள், மனுஷனே இல்லாத அந்த இடம் பாதுகாப்பான இடமாக இருக்க முடியாது, மரமே இல்லாத அந்த இடத்தில் கனிவர்க்கங்கள் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அல்லாஹ்வை நம்பினார்கள், இந்த துவாவை செய்தார்கள், யா அல்லாஹ் அந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஊராக ஆக்கிவிடு, அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உன் கனிவர்க்கங்களை புசிக்க கொடு. இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடம் பொறுப்பு கொடுத்து விட்டு வந்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய துவா கபூல். இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கமா நகரம் பாதுகாப்பான ஊர் தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கமா நகரத்திலே உலகத்தில் எங்கு விளையக்கூடிய பல வர்க்கங்களும் வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தவக்கல் வச்சு துவா கட்டு விட்டு வந்தார்கள், கியாமத்து நாள் வரைக்கும் அந்த துவா கபூலாகி கொண்டிருக்கிறது. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்னை சுதாகரித்துக் கொண்டார்கள், இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்து பேரீச்சம்பழத்தை தின்று பச்சை குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தாய் சாப்பிட்டால் தான் குழந்தைக்கு பாலூட்ட முடியும் செய்து கொண்டிருந்தார்கள். நாட்கள் நகர்கிறது, உணவுகள் முடிந்து போய்விட்டது. அங்கேயே பழகி போன ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து பார்க்கின்றார்கள், குழந்தை அழுகிறது, தாய்ப்பால் சுரப்பது நின்று விட்டது. அப்போதுதான் பாலைவனத்திலே நிறுத்திவிட்டு போகும்போது கூட இதெல்லாம் யுதையுன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொன்ன பெண்மணி கதிகலங்கி நிற்கின்றார்கள். நெளிந்து நலிந்து போன அந்த வயதான பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் நின்றுவிட்டதே என்ற ஒரு கவலையினால் அழத் தொடங்குகின்றார்கள். மடியில் வைத்து பார்க்கின்றார்கள், குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை, கானகமே கலங்கி நிற்கிறது. ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் எல்லாருடைய உள்ளத்தையும் கசிய வைத்துவிடும். அந்த தாய்மனம் என்ன பாடுபட்டிருக்கும், குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை, இது மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஓடுகின்றார்கள், தேடுகின்றார்கள், யாராவது வழிப்போக்கர்கள் வருவார்களா, நேரத்தோடு வழிப்போக்கர்கள் வந்தால் மறைந்து கொள்ள வேண்டும், பெண்மைக்கும் குழந்தைக்கும் அது ஆபத்து என்ற நிலையில் இருந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், வழிப்போக்கர்கள் வர வேண்டும், அவர்களிடமிருந்து நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும், என் குழந்தைக்கு தாய்ப்பால் சுரக்க வேண்டும் என்ற தேவை மட்டும்தான் இருந்தார். அந்த கரடுமுரடான அந்த கற்கள் நிறைந்த அந்த மலை மீது, சஃபா மலை மீது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓடிப்போய் நின்று சுற்றுமுட்டும் திரும்பி பார்த்து, யாராவது வழிப்போக்கர்கள் போகிறார்களா, யாராவது இருக்கிறார்களா, கூச்சலிட்டு பார்த்தார்கள், சுற்றுமுட்டும் பார்த்தார்கள், எந்த ஒரு உதவியும் இல்லை. அங்கிருந்து பார்க்கின்ற போது கடுமையான வெயிலினால் மர்வா மலை மீது காணல் நீர், அந்த பெண்மைக்கு தண்ணீர் இருப்பதை போன்றே தெரிய, என் குழந்தைக்கு தண்ணீர் கிடைத்து விட்டது என்ற ஒரு தற்காலிக நம்பிக்கையோடு இறங்கி வருகின்றார்கள். குழந்தையை கீழே கடத்தி விட்ட குழந்தைக்கு ஆபத்தேதும் இருக்கிறதா என்று ஒரு தரம் சரிபார்க்கிறார்கள். மீண்டும் மர்வா மலை மீது ஓடிப்போய் ஏறி நின்றால் அது காணல் நீர் என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த காணல் நீர் என்பது தெரிந்திருந்தும் மீண்டும் சஃபா மலை மீது தெரியக்கூடிய காணல் நீரை, இல்லை இல்லை, இது காணல் நீராக இருக்க முடியாது, இது உண்மையான நீராகத்தான் இருக்கும், என் குழந்தைக்கு இது தண்ணியாக இருக்க வேண்டும் ரப்பே, அது காணல் நீர் இல்லை என்று தன்னுடைய மனசையும் ஏமாற்றி மீண்டும் அந்த பெண்மணி சஃபா மலை மீது ஏறி பார்க்கின்றார்கள். தண்ணீர் இல்லை, குழந்தை அழுகிறது. இறங்கி வந்து ஒரு கரம் மடியிலே வைத்து பார்க்கின்றார்கள். குழந்தை அங்கே குடிப்பதற்கு தாய்ப்பால் இல்லைதான். மீண்டும் குழந்தை அழுகிறது. ஐயோ என்ன செய்வேன். மீண்டும் மலை மீது ஏறுகின்றார்கள். இப்படி சஃபா மலை மீதும் மர்வா மலை மீதும் மாறி மாறி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏறுகிறார்கள். குழந்தை அழுகிறது. மர்வா மலை மீது நின்றார்கள். குழந்தையினுடைய அழுகை சத்தம் நின்று விட்டது. குழந்தை மரணித்து விட்டதோ, குழந்தை அழவில்லையே, என் குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று மர்வா மலையிலிருந்து ஓடோடி வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை பார்க்கின்றார்கள். அந்த குழந்தையின் பிஞ்சி பாதம் எட்டி உதைத்து மண்ணில் விழுந்த குழியில் தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. ஜம் ஜம் என்றார்கள், நில் நில் என்றார்கள். தண்ணீர் கட்டுப்பட்டது, தண்ணீர் வந்தது, குடித்து கொண்டார்கள். அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்தார்கள். குழந்தைக்கு தாய்ப்பால் சுரந்தது, தியாகத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த பரிசானது. தண்ணீர் நிலத்திலே சுரந்ததும் வானத்திலே பறவைகள் வட்டமிட தொடங்கியது. தூரத்தில் போன வழிப்போக்கர்கள் வானத்தில் பறவைகள் சுற்றுவதைக் கண்டு, இந்த இடத்தில் தண்ணீர் சுனை ஏதோ உண்டு என்று அங்கு வந்து சேர்ந்தால் அதிசயமான ஒரு காட்சி. ஒரு பச்சை குழந்தையும் தாயும் பாலைவனத்தில் ஒரு தண்ணீர் ஊற்று வந்தவர்கள் மகத்துவம் செய்தார்கள். அந்த தாயையும் குழந்தையும் பாதுகாப்பு கொடுத்தார்கள். இப்ராஹிம் நபியுடைய துவா அப்போதே கனமாகிவிட்டது, கபூலாகிவிட்டது. ரபி ஜஹல் ஹாதா பலதன் ஆமினா, பாதுகாப்பான ஒரு ஊராக்கு என்றார்களே, ரெண்டு பேர் இருப்பது எப்படி ஊராகும் என்று நாம் சிந்தித்தோம். அல்லாஹ் தஆலா ஒரு ஊரை கொண்டு வந்து இறக்கி அந்த இடத்தில் முகாமிடப்பட்டு பயிர்கள் செய்யப்பட்டது, தண்ணீர் சுரந்தது, பாதுகாப்பானது. அந்த பெண்ணுக்கும் குழந்தைக்குமாக எல்லோரும் உழைத்தார்கள். வந்தவர்கள் பேசிய மொழிதான் அரபு பாசை. அதிலிருந்து கற்றுக்கொண்டதுதான் இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் பேசிய அரபு பாசை. அரபு பாசை அந்த மக்களிடமிருந்து வந்துதான் இன்றைக்கு நாம் ஓதக்கூடிய இந்த திருக்குர்ஆன் அரபியிலே வந்தது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லித்தருகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி சோதித்தான் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள். சோதனை கடந்துதான் போனது. அல்லாஹ்வுடைய பரிசு அவர்களை சேர்ந்தது. இன்றைக்கு வரைக்கும் எந்த நபிமார்களாக இருந்தாலும் சோதனைகளும் அவர்களுடைய கஷ்டங்களும் வரலாறுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது தான். ஆனால் நம்முடைய மார்க்கத்தின் வணக்கமாக அச்சுட்டாக பின்பற்றப்படக்கூடிய ஒரு சோதனை இப்ராஹிம் நபியுடைய சோதனை தான். ஹஜ்ஜு மாதம் முழுக்க அதைத்தான் நினைக்கப் போகும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடிய அந்த சஃபா மலை மீது, மர்வா மலை மீது தான் ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் ஓடி ஓடி இறங்குகிறார்கள். அவர்களுடைய நினைவுகள் கொண்டு வரப்படுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகம் கொண்டு வரப்படுகிறது. இப்ராஹிம் நபியுடைய துவா கபூலாகுவதை கண்ணெதிரே பார்க்கின்றோம். அவர்கள் மீது கல்லறிந்த அந்த இடத்தில் கல்லறிகின்றோம். அவர்கள் இருந்த தங்கின இடங்கள் எல்லாம் நாமும் போய் இருந்து தங்கிவிட்டு வருகிறோம். அவர்கள் கட்டிய காபாவை நாம் தவாவு செய்கிறோம். அங்கே மக்காமு இப்ராஹிம், இப்ராஹிம் நபி நின்று தொழுத இடம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறானே. இன்றைக்கு வரைக்கும் அவர் பாதம் பதிந்த அந்த கற்கள் அடையாளங்களாக வைக்கப்பட்டு அந்த இடம், அந்த இடத்திலே ரெண்டு ரக்கா தொழுகிறோம். அந்த காபத்துல்லாவை ஏழு தவாப் செய்துவிட்டு இப்ராஹிம் நபி நின்ற இடத்திலே நின்று தொழுகிறோம். இவ்வளவுக்கு அது பின்பற்றப்படுகிறது என்றால் அவர்களுடைய தியாகத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் கொடுத்த பரிசு சகோதரர்களே. எனவே தியாகம் என்பது இந்த அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடியது. இந்த சோதனைகளின் போது என்ன அல்லாஹ் நான் என்ன செய்து விட்டேன், ஏன் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் என்று ஈமானை பலகீனப்படுத்தக்கூடாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான சோதனையின் போது சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வநிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்ட போது சொன்ன வார்த்தையும் அதே வார்த்தை தான். உஹுத் யுத்தத்திலே கடுமையான யுத்தம் மீண்டு நிறைய சஹாபாக்கள் காயப்பட்டு 70 சஹாபாக்கள் ஷஹீதாகி குற்றுயிராக அரைகுறையாக சடலங்களாக அந்த சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் போனது. அடுத்து செய்து வந்தது மீண்டும் மக்காவில் இருந்து படை தயாராகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹுத் யுத்தத்தில் கலந்து கொண்ட எல்லா தோழர்களும் மீண்டும் யுத்தத்துக்காக தயாராகுங்கள் என்று சொன்னபோது மனசிலே எந்த கசடும் இல்லாமல், மனசிலே எந்த ஒரு கசப்பும் இல்லாமல் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தாலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓங்கி இப்னு கும்மா வெட்டிய வெட்டை தோல் புயத்தை கொடுத்து தாங்கி குழி விழுந்த காயத்துக்கு கட்டு போட்டவர்கள் அதே காயத்தோடு வெட்டுப்பட்ட மகனையும் அழைத்து கொண்டு யார சொல்லல்லா மீண்டும் யுத்தத்துக்கு நாங்கள் தயார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து நின்று விட்டார்கள். ஆட்கள் இல்லை என்று தெரியும், அதனால் காயப்பட்டவர்களும் வந்து நின்று விட்டோம் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை எண்ணி கண்கலங்கினார்கள். எல்லோரும் போய் மதீனாவில் இருந்து சற்று தூரம் நகர்ந்து எதிரிகளை காத்து கொண்டு நிற்கின்றார்கள். முனாபிக்கிங்கள் வந்து அவர்களை பயங்காட்டுகின்றார்கள். என்ன நினைத்து நீங்கள் தைரியமாக வந்து நின்று விட்டீர்கள்? படை கடுமையான படையாக இருக்கிறது, எதிர்ப்பு பயங்கரமாக இருக்க போகிறது, ஆயுதங்களை சுமந்து கொண்டே வருகிறார்கள், வஞ்சம் தீர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று இவர்களை மனசுக்குள்ளே நடுங்க வைத்து தயங்க வைப்பதற்கான முயற்சி நடந்தது. அப்போது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அந்த சஹாபாக்களுக்கு இந்த செய்தி வந்தபோது அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது, மனசு தளரவில்லை, ஈமான் அதிகரித்தது. இந்த சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வநிஅமல் வக்கீல், வரட்டும், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பரம் சாட்டுவதற்கு அவனே போதுமானவன், நாங்கள் தயார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபி மீது கடுமையான சோதனை வந்தபோது அவர் இதைத்தான் சொன்னார் என்று அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். சோதனையின் போது இதைத்தான் மக்களே சொல்ல வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே நமக்கு அருளினான். அன்புக்குரியவர்களே, சோதனை வரும்தான். அந்த சோதனைகளில் ஹஸ்பி அல்லாஹு வநிஅமல் வக்கீல் என்று சொல்ல வேண்டுமே தவிர அல்லாஹ் நம்மளை கைவிட்டு விட்டான், இவ்வளவு நாளாக தொழுதும் ஒன்றும் நடக்கலை, என்ன இது, என்னென்ன நடக்கிற, அல்லாஹ் இருக்கானா என்ற ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது. அது ஈமானின் பலகீனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹான தஆலா நம் அனைவரே ஈமானோடு வாழ வைத்து. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி வஹதா, ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹான தஆலாவுக்கு. ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஈ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், எந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறானோ அந்த சமுதாயத்துக்கு சோதனையால் விரைந்து வருவான். சோதனைகள் ஒவ்வொரு வகையிலே வரும், ஒவ்வொரு உருவத்திலே வரும். அந்த உருவத்தில் வருந்துகின்ற போதெல்லாம், அந்த சோதனைகள் வருகின்ற போதெல்லாம் நாம் ஈமானை விட்டு வெளியிறங்குவதற்கான சந்தர்ப்பங்களையும் கதவுகளையும் ஷைத்தான் திறந்து விடுவான். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹைபர் யுத்தத்துக்கு போகாமல் சாட்டி சொல்லிவிட்டார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை, உரிய சாட்டு எதுவுமே சொல்லவில்லை, உங்களோடு பேச மாட்டோம், சஹாபாக்கள் யாரும் சலாம் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நபி தோழர் ரொம்பவுமே ஏங்கினார்கள், ரொம்பவுமே கஷ்டப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் பள்ளியிலே தொழுது விட்டு சலாத்துக்காக காத்து கொண்டிருப்பார்கள். சோழர்கள் என் மீது சலாம் சொல்வார்களா சலாம் சொல்வார்களா என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். காத்து கொண்டிருந்தும் யாரும் சலாம் சொல்லவில்லை. நாட்கள் நகர்ந்து வாரங்களாகி, வாரங்கள் நகர்ந்து மாதங்களானது, அவருக்கு யாரும் சலாம் சொல்லவில்லை. ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டது மாதிரியான ஒரு நிலை. தொழுது விட்டு அல்லாவின் தூதரையே பார்த்து கொண்டே இருப்பார்கள், என்னோடு பேசுவார்களா என்னோடு பேசுவார்களா என்று பேசவில்லை. மனசு நொந்து வேதனைப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அயல் நாட்டிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆட்சியாளர்கள் தூதுப்படையை அனுப்புகின்றார்கள். சந்தையிலே வந்து அவர் பெயரை சொல்லி இன்னார் தெரியுமா, இன்னார் எங்கே என்று விசாரிக்கப்படுகிறது. இதோ நிற்கின்றார் என்று அவரை காட்ட அவர்கள் நேரே வருகின்றார்கள். மன்னரிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. அல்லாவின் தூதரோடு பகைத்து கொண்டார், அல்லாவின் தூதரும் பகைத்து விட்டார், இங்கே மனசு நடுங்கி கொண்டிருக்கிறது, இதுதான் சந்தர்ப்பம் இவரை நம் மார்க்கத்தில் இணைத்து கொள்ள என்பதை புரிந்து கொண்ட அந்த அந்நிய நாட்டு கிறிஸ்தவ மன்னன் கடிதம் எழுதுகிறான், உங்கள் செய்தி கேள்விப்பட்டோம், பல மாதங்களாக உங்களிடம் முகம்மது பேசவில்லையாம் என்பதை தெரிந்து கொண்டோம். உங்களை எங்களுடைய நாடு எப்போதும் வரவேற்கிறது, உங்களுக்கு பதவியும் தர காத்திருக்கின்றோம், நீங்கள் வந்தால் போதும் என்ற ஒரு கடிதம் வந்துவிட்டது. அந்த கடிதத்தை பார்த்து, அந்த கடிதத்துக்கு பின்னால் பதவிக்கும் சொத்துக்கும் சுகத்துக்கும் ஆசைப்பட்டு அந்த நபித்தோழர் ஓடாமல் கிழித்து அவர் மூஞ்சிலேயே தூக்கி எறிந்து விட்டு சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறோம், இந்த இஸ்லாத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், உங்கள் மன்னரிடம் போய் சொல்லுங்கள் என்று திருப்பி அனுப்பிவிடுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே நிலை இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு காரணம் காட்டி உங்களுக்கு சலாம் சொல்லலையாமே, உங்களுக்கு பேசலையாமே, உங்களோடு கதைக்கலையாமே, இங்கே வாங்களேன். நாம் நபர்களை நம்பி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இருக்கக்கூடிய மக்கள் தவறு செய்யலாம், ஆனால் கொள்கையில் எந்த தவறும் இல்லை என்பதை நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கொள்கைக்காக இப்ராஹிம் நபியை போன்று தந்தையையும் தூக்கி போட தயாராக இருக்க வேண்டும், அல்லாஹ் சொன்னால் பெத்த பிள்ளையும் பாலைவனத்தில் போட தயாராக இருக்க வேண்டும். இதுதான் கொள்கை உறுதி. அந்த கொள்கை உறுதி அங்கிருக்கிறது. இப்ராஹிம் நபியிடம் இருந்து உங்களுக்கு பாடம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நாம் அனைவரும் கொள்கையில் உறுதியாக இருப்போம், இந்த கொள்கைக்காக எதையும் செய்வோம். கொள்கைக்கு வெளியிலே நாம் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணி.
2: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் ஹமீத் சராயி அவர்கள்.
0: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி அண்ட்
1: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில் அகாடமி அண்ட் பிரதான வீதி சாய்ந்தமருது.
0: தொடர்புகளுக்கு 07749060616.
4: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
6: www.muslimwanuli.com.
7: يا من صليت بكل الانبياء.
8: அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025.
2: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி அஷேக் பஷீர் அபு நபீஸ் மிஷ்மாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு. இந்த நிகழ்வானது இலக்கம் 12 கால் ஸ்ட்ராஷா பப்ளிங் என்னும் இடத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஏற்பாட்டு குழுவினர். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முஸ்லிம் வானொலி நேயர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் வழங்குகின்ற விசேட மார்க்க சொற்பொழிவு 2025 இம்முறையும் சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருந்த வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. சிலோன் மூர் ஃபெடரேஷனுடைய அழைப்பின் பேரில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குவதற்காக பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் பள்ளிவாசலுடைய AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் அபு நபீஸ் மிஷ்பாஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக.
9: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை அல்லாஹுக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த பொறுப்புகள் அதிலே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சந்ததிகள், குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள். ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா நம்முடைய கரத்திலே அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த பொறுப்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கப் போகின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ வர்ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வ தகூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்திற்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வான்தும் தாலமூன், நீங்கள் தெரிந்திருந்தே மோசடி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த வசனத்தினுடைய வரிசையிலே அல்லாஹ் வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய இந்த பொருள்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள், காசு பணங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபித்னா, ஒரு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபித்னா, ஒரு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான்.

ஆகிய நமக்கு பிள்ளைகள் என்ற இந்த செல்வத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். திருமணம் முடித்தவர்கள் ஓரிரண்டு ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன? குழந்தை. ஏதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைக்குமா? அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நமக்கு பிறக்க வேண்டும். நாளை நம்முடைய பெயரை அந்த குழந்தை சொல்ல வேண்டும். நமக்கு பின்னால் அந்த குழந்தை நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம். ஆக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குழந்தை செல்வத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யஹபு லிமை யஷா இனதா வ யஹபு லிமை யஷா உதுகூர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான். ஒயஹபு லிமை யஷா உதுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான். வயஜாலுகும் துக்குரானவும் வைநாசா. சிலருக்கு அல்லாஹு ஜல்லஷானவு தாலா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தையும் ரெண்டையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஹிபா என்ற அந்த வார்த்தை. வேறு எந்த வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்தலை. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லலை. யஹபு ஹிபா அன்பளிப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் அங்கே உபயோகம் செய்திருக்கின்றான். ஆக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றால் சோதனை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இம்திஹான், இப்திலா, சோதனை செய்வதற்காக. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்பாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு கூலி இருக்கின்றது, மேலான ஒரு கூலி இருக்கின்றது என்ற சிந்தனையை அல்லாஹ் அங்கே வழங்குகின்றான். திருக்குர்ஆனில் சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, கு அம்ஃபுசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்போ குடும்பத்தை கொடுத்துட்டான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு குடும்பம் உருவாகிருச்சு, பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள், அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவர்களையும் காப்பாற்ற வேண்டும், உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரா, நரகத்திலிருந்து. ஏனென்றால் அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்தில் எரியக்கூடிய அந்த எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே வானவர்கள் அங்கே இடத்திலே இருப்பார்கள். கடுமையான முறையிலே வேதனை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அங்கே நரகத்தில் தள்ளணும்னா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் ஏவியதை மட்டும்தான் சொல்லுவாங்க. லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ மூமீன்களே, கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரன், நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, குல்லுக்கும் ராஇன்,

0: وَكُلُّكُمْ مَسْئُولٌ عَنْ رَعِيَّتِهِ. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நாம் எல்லாமே பொறுப்புதாரிகள். நம்மிடத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜமாஅத் என்று இருந்தால், ஒரு ஊர் என்று இருந்தால், ஒரு சங்கம் என்று ஒன்று இருந்தால், அதற்கென உறுப்பினர்கள் இருந்தால், அதற்கென்ற நிர்வாகிகள் இருந்தால், அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வமஸ்ஊலுன் அன்ற ஐயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய, நபி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஹதீஸில் தொடர்ந்து சொல்கிறாங்க, அல் இமாமு ராயின் வஹு மஸ்ஊலுன் அன்ற ஐயத்திஹி. ஒரு தலைவர், அவர் பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். அது ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டிற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மறுமையில் விசாரணை செய்யப்படும் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். அதே போலத்தான் ஆண்கள், குடும்பத் தலைவர், குடும்பத்தில் ஆண்கள், அவர்களும் பொறுப்புதாரி. ஃபி அஹ்லிஹி, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅயத்தி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். குடும்பத்தில் தந்தை, அவர் ஒரு பொறுப்புதாரி. அதுபோல வல் மர்அத்து ரஅயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, குடும்பத்தில் உள்ள தாய், மனைவி, அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அவள் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஅயத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். வல் ஹாதிம், வேலைக்காரர், வேலை செய்யக்கூடியவங்களாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் பொறுப்போடு வேலை செய்யணும். ஃபீமாலி சையீதிஹி, அவருடைய எஜமானருடைய பொருளுக்கு அவர் பொறுப்புதாரி. ஒஹுவ மஸ்ஊலுன் அன்ற ஐயத்திஹி, அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். இந்த பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக சொல்லி, அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரு பொறுப்புதாரிகள். வ மஸ்ஊலுன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த இடத்துல ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் மறுமை நாளையிலே நிற்கும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடியானிடத்திலே கேள்வி கேட்பான். மஸ்ஊல்னா என்ன? பதில் சொல்லியே ஆகணும். மறுமை நாளையிலே பதில் சொல்லாமல் யாருமே போக முடியாது. மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய்? உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தாய்? நீ எந்த வழியில் சம்பாதித்தாய்? எந்த வழியில் செலவழித்தாய்? இதெல்லாம் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மனிதன் பதில் சொல்லாமல் அவன் அந்த இடத்தை விட்டு அகல முடியாது, அந்த இடத்தை விட்டு போக முடியாது. இப்போ ஒரு அடியான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மறுமையினாலேயே அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேள்வி கேட்பானா? யார்கிட்ட? தந்தையிட்ட கேள்வி கேட்பானா? அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், முதல்ல தந்தையிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானாம் தன்னுடைய குழந்தையை பற்றி. உனக்கு குழந்தையை நான் கொடுத்தனே, நீ அந்த குழந்தையை எப்படி வளர்த்தாய், எப்படி அதுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்தாய் என்று தந்தையிடம் கேட்பானா? மகனிடத்தில் கேட்பதற்கு முன்னால் முதல்ல தந்தையிட்ட தான் அல்லாஹ் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், தந்தையிடம் முதல்ல கேட்பானா, ரெண்டாவது தான் மகனிடத்தில் கேட்பான். ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வசியம் செஞ்சிருக்கிறான். என்ன வசியம் செஞ்சிருக்கான்? நீங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் உபகாரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வசியம் செஞ்சிருக்கான். அதே போல பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வசியத்து வழங்கியிருக்கான். எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுக்கு சரியான தர்பியா நீங்கள் கொடுக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதபுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வசிய செய்திருக்கின்றான். திருக்குறான் நல்லா சொல்றான் பாருங்க, வவசைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. பொதுவாக மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு நாம் வசியம் செய்திருந்தோம், அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக வசியம் செய்திருந்தோம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். 70-80 வயதை தாண்டிய ஒரு தந்தை கண்ணீர் விட்டு அழுகின்றார். என்ன பிரச்சனை? இவருக்கு 3-4 பிள்ளைங்க. வயதான காலத்தில் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தந்தையை ஏமாற்றி எல்லா சொத்துக்களையும் எழுதி வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டார். இந்த தந்தை உலக மக்களுக்கு முன்னால், அந்த ஃபேஸ்புக்கிறது எல்லாரும் பார்க்கலாம், எங்கேயோ நடக்கிற செய்தி, அரசாங்கத்தில் போய் முறையிடுறார், என்னுடைய மகன் என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு அநீதம் இழைத்து விட்டான், என்னை காப்பாற்றுங்கள் என்று அரசாங்கத்தில் போய் முறையிடுறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தந்தைக்கு நடந்திருக்கின்றது என்றால் அது ஏன் நடந்திருக்கின்றது? இதுதான் கேள்வி. இது ஒரு நல்ல குழந்தை, சரியான முறையிலே வளர்க்கப்பட்ட குழந்தை, அதபுகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தை, சிறுபிராயத்திலிருந்தே தர்பியா செய்யப்பட்ட ஒரு குழந்தை. ஒரு தந்தையை இதுபோன்று செய்ய மாட்டான். எந்த குழந்தை செய்வான் என்றால், எந்த தந்தை தன்னுடைய குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல், தீனை பற்றி அறவே தெரிவிக்காமல், பள்ளிவாசலின் பக்கம் அறவே அழைத்து வராமல், மதரசாவின் பக்கம் கொண்டு சென்று விடாமல் எந்த தந்தை இருப்பாரோ அந்த தந்தையினுடைய பிள்ளை ஒரு காலத்தில் தந்தையை வெளியில் விரட்டுவான். ஏன்னா அவன்கிட்ட மார்க்கம் இல்லை.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanuli.com
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்,
2: மிஹ்ராஜ். மேற்கூறிய சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணி ஒருபுறம் வெற்றி மறுபுறம் கொடுமைகள் என்ற ரெண்டிற்கும் இடையில் உள்ள பாதையை பிளந்து சென்று கொண்டிருந்தது. நம்பிக்கை நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் மின்னத் துவங்கின. அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயணம் நடைபெற்றது. இதையே இஸ்லாமிய வரலாற்றில் மிஹ்ராஜ் என அறியப்படுகிறது. மிஹ்ராஜின் நிகழ்ச்சி எப்போது நடந்தது என்பதில் பல கருத்துகள் உள்ளன. ஒன்று, நபித்துவம் கிடைத்த ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் தபரி ஆமோதிக்கிறார்கள். ரெண்டு, நபித்துவத்தின் ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் நவவியும் இமாம் குர்தூபியும் உறுதிப்படுத்துகிறார்கள். மூன்று, நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரஜப் மாதம் 27வது இரவில் நடைபெற்றது. நான்கு, ஹிஜ்ராவிற்கு 16 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 12வது வருடம் ரமலான் மாதத்தில் நடைபெற்றது. ஐந்து, ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டு 2.5 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது. ஆறு, ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றது. இந்த கருத்துகளில் முதல் மூன்று கருத்துகள் சரியல்ல. ஏனென்றால் அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் தான் இறந்தார்கள். அன்னார் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன் மரணித்து விட்டார்கள். தொழுகை மிஹ்ராஜில் தான் கடமையாக்கப்பட்டது. ஆகவே மேற்கூறப்பட்ட முதல் மூன்று கருத்துகள் சரியானவையாக இருக்க முடியாது. அடுத்த மூன்று கருத்துகளில் எந்த கருத்து மிக ஏற்றமானது என்பதற்குரிய சரியான சான்றுகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அத்தியாய் மிஸ்ராவின் கருத்துக்களை நன்கு ஆய்வு செய்யும் போது மிஹ்ராஜ் சம்பவம் மக்கா வாழ்க்கையின் மிக இறுதியில்தான் நடைபெற்றது என்பது தெரிய வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் விளக்கங்களை ஹதீஸ் நபிமொழி கலையின் வல்லுநர்கள் விரிவாக கூறியிருப்பதை இங்கு நாம் சுருக்கமாக குறிப்பிடுவோம். இப்னுல் கையீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு தனது உடலுடன் சென்றார்கள். இந்த பயணத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் தொடங்கி முதலில் பைத்துல் முகதஸ் சென்றார்கள். ஜிப்ரில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்னும் வாகனத்தில் அழைத்துச் சென்றார்கள். புராக் என்னும் வாகனத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவின் வளையத்தில் கட்டிவிட்டு நபிமார்கள் அனைவருக்கும் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். குதிரையை விட சிறிய, கோவேறு கழுதையை விட பெரிய வாகனம்தான் புராக் என்பது. இது விசேஷமாக நபி அவர்களுக்கு வானூலக பயணம் செல்ல பயன்படுத்தப்பட்டது. பிறகு அதே பைத்துல் முக்தஸிலிருந்து முதல் வானத்திற்கு ஜிப்ரில் அழைத்துச் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஜிப்ரில் கதவை திறக்க கோரவே அவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது. அங்கு மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகமன் சலாம் கூறி வரவேற்றார்கள். அல்லாஹ் ஆதமின் வலப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்தான். அவ்வாறே கெட்டவர்களின் உயிர்களை அவரது இடப்புறத்தில் காண்பித்தான். பிறகு இரண்டாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யஹ்யா, ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோரை சந்தித்தார்கள். அந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாமுக்கு பதில் கூறி அவர்களை வரவேற்றார்கள். அங்கிருந்து மூன்றாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூறினார்கள். அவர்கள் சலாமுக்கு பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு நான்காவது வானத்திற்கு சென்று இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஐந்தாவது வானத்திற்கு சென்று ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்களும் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஆறாவது வானத்திற்கு சென்று மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி வரவேற்றார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடந்து நபி அவர்கள் சென்றபோது மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அழ ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, எனக்கு பிறகு அனுப்பப்பட்டவரின் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்பவர்கள் எனது உம்மத்தில் சொர்க்கம் செல்பவர்களை விட அதிகமாக இருப்பதால் நான் அழுகிறேன் என்று கூறினார்கள். பிறகு ஏழாவது வானத்திற்கு சென்றார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தி சந்தித்து சலாம் கூற பதில் கூறி நபி அவர்களை வரவேற்றார்கள். ஏழு வானங்களை சந்தித்த அனைத்து இறை தூதர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஒரு வகை இலந்தை மரமாகும். அதன் பழங்கள் ஹஜர் நாட்டு பானைகளைப் போன்றும் அதன் இலைகள் யானைகளின் காதுகளைப் போன்றும் இருந்தன. பிறகு சித்ரத்துல் முன்தஹாவை தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகளும் பிரகாசமும் பல நிறங்களும் சூழ்ந்து கொண்டவுடன் அது மாற்றமடைந்தது. அல்லாஹுவின் படைப்பினங்களில் எவரும் அதன் அழகை வருணிக்க முடியாத அளவுக்கு அது இருந்தது. பிறகு அங்கிருந்து பைத்துல் மக்மூருக்கும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஏழாவது வானத்தில் மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட இறை இல்லமாகும். அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை. பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு முத்து வளையங்கள் இருந்தன. சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு எழுதுகோள்களின் சப்தங்களை கேட்டார்கள். பிறகு அல்லாஹுவிடம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சேர்ந்த இரு வில்களைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக அல்லாஹுவை அவர்கள் நெருங்கினார்கள். அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விஷயங்களை அறிவித்துக் கொடுத்தான். 50 நேர தொழுகைகளை அவர்கள் மீது கடமையாக்கினான். அவர்கள் திரும்பி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்கள் இறைவன் தங்களுக்கு என்ன கடமையாக்கினான் என்று கேட்க நபி அவர்கள் 50 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் என்று கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீங்கள் திரும்பிச் சென்று உங்களது இறைவனிடம் இதை குறைக்கச் சொல்லுங்கள் என்று கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்பதை போன்று ஜிப்ரீலை பார்த்தார்கள். ஜிப்ரீல் நீங்கள் விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் என்று கூறவே நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் திரும்பச் சென்றார்கள். அல்லாஹ் 10 நேர தொழுகைகளை குறைத்தான். திரும்பும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீண்டும் குறைத்து வர ஆலோசனை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கும் மூசாவுக்கும் இடையில் திரும்ப திரும்ப சென்று வந்ததில் அல்லாஹ் 50 நேர தொழுகைகளாக ஆக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் சென்று குறைத்து வரும்படி கூறவே நபி அவர்களோ நான் எனது இறைவனிடம் திரும்பச் சென்று இதற்கு மேல் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன், என்றாலும் நான் இதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தூரம் சென்றுவிடவே அல்லாஹ் அவர்களை அழைத்து நீங்கள் எனது கடமையையும் ஏற்றுக்கொண்டீர்கள், எனது அடியார்களுக்கு இலகுவாகவும் ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினான். ஆதாரம் ஜாதுல் மஆத். மிஹ்ராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்பதில் சில மாறுபட்ட கருத்துகள் உள்ளன என்று இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறிய பிறகு இது விஷயத்தில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துகளையும் மற்ற அறிஞர்களின் கருத்துகளையும் எடுத்து கூறியுள்ளார்கள். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது விஷயத்தில் செய்திருக்கும் ஆய்வின் சுருக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கவில்லை, அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவும் இல்லை என்பதாகும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மூலம் இரு அறிவிப்புகள் வந்துள்ளன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை உள்ளத்தால் பார்த்தார்கள். எனவே மற்ற நபித்தோழர்களின் முடிவுக்கும் இப்னு அப்பாஸின் கருத்துக்கும் இடையில் முரண்பாடு இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவது உள்ளத்தால் பார்த்ததையே குறிப்பிடுகிறார்கள். மற்ற நபித்தோழர்கள் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை என்று கூறுவது நபி அவர்கள் அல்லாஹ்வை கண்ணால் பார்க்கவில்லை என்பதை குறிப்பிடுவதாகும். தொடர்ந்து இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அத்தியாயம் நஜ்மில் இறங்கினார் பின்னர் நெருங்கினார் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ள நெருக்கம் என்பது ஜிப்ரீல் நெருங்கியதையும் அவர் இறங்கியதையும் குறிக்கிறது. இவ்வாறுதான் ஆயிஷா, இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் கூறுகிறார்கள். குர்ஆனின் இவ்வசனத்தின் முன்பின் தொடரும் இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது. மிஹ்ராஜ் தொடர்பான ஹதீஸில் வந்துள்ள சனா ஃபததல்லாஹ் என்பது அல்லாஹு நெருங்கியதை குறிப்பிடுகிறது. அல்லாஹின் நெருக்கத்தை பற்றி நஜ்ம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அருகில் அவரை பார்த்தார் என்று நஜ்ம் அத்தியாயத்தில் உள்ள வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவ ஜிப்ரீலை அங்கு பார்த்ததையே குறிப்பிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை அவரது முழு உருவத்தில் இருமுறை பார்த்தார்கள். ஒன்று பூமியிலும் மற்றொன்று சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அருகிலுமாகும். இத்துடன் இப்னுல் கையீமின் கூற்று முடிகிறது. ஆதாரம் ஜாதுல் மஆத், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருதயம் இந்த பயணத்திலும் பிளக்கப்பட்டது என்று சில அறிவிப்புகளில் வந்துள்ளது. மேலும் இந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவற்றை கண்டார்கள். நபி அவர்களுக்கு பாலும் மதுவும் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதற்கு, நீங்கள் இயற்கை நெறிக்கு வழிகாட்டப்பட்டீர்கள், நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தின் வழிகட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது. சித்ரத்துல் முன்தஹாவின் வேரிலிருந்து 4 ஆறுகள் வெளியாகுவதை பார்த்தார்கள். 2 ஆறுகள் வெளிரங்கமானது, 2 ஆறுகள் உள்ரங்கமானது. வெளிரங்கமான 2 ஆறுகள் நீல் ஃபுராத் ஆகும். இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது, இவ்விரு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம். ரகசியங்களை அல்லாஹ்வை மிக அறிந்தவனாக இருக்கின்றான். நரகத்தின் காவலாளியை பார்த்தார்கள். அவர் சிரிப்பதே இல்லை. முகம் மலர்ச்சியும் புன்முறுவல் என்பதும் அவரிடம் காண முடியாத ஒன்று. அவரது பெயர் மாலிக். மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள். அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உதடுகள் ஒட்டகங்களின் உதடுகளைப் போன்று இருந்தன. அம்மி குழவிகளைப் போன்ற நெருப்பு கங்குகளை அவர்களது வாயில் தூக்கி எறியப்படவே அது அவர்களின் பின்வழியாக வெளியேறி கொண்டிருந்தது. வட்டி வாங்கி வந்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களது வயிறு மிக பெரியதாக இருந்ததால் அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாக இருந்தனர். ஃபிரௌனின் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் போது அவர்கள் இவர்களை கடந்து செல்வார்கள். அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாக செல்வார்கள். விபச்சாரம் செய்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு முன் கொழுத்த நல்ல இறைச்சி துண்டும் இருந்தது. அதற்கு அருகில் துர்நாற்றம் வீசும் அருவறுப்பான மெலிந்த இறைச்சி துண்டும் இருந்தது. அவர்கள் இந்த துர்நாற்றம் வீசும் இறைச்சி துண்டையே சாப்பிடுகின்றனர். நல்ல கொழுத்த இறைச்சி துண்டை விட்டுவிடுகின்றனர். பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டு அதை தங்களது கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள். இத்தகைய பெண்கள் மார்பகங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் போகும்போதும் வரும்போதும் மக்கா வாசிகளின் வியாபார கூட்டத்தை வழியில் பார்த்தார்கள். அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காண்பித்து கொடுத்தார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்களின் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அருந்துவிட்டு மீண்டும் அப்பாத்திரத்தை அவ்வாறே மூடி வைத்து விட்டார்கள். அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் மக்களுக்கு பிரயாண கூட்டத்தை பற்றி கூறியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்வெளி பயணம் உண்மை என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக அமைந்தது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கூட்டத்தாரிடம் அல்லாஹ் தனக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளை அறிவித்தார்கள். இதை கேட்ட அந்த மக்கள் முன்பை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினையும் தொந்தரவும் கொடுத்து அவர்களை பெரும் பொய்யர் என்று வர்ணித்தனர். உங்களது பயணம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு பைத்துல் முஹதஸின் அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்முல் பைத்துல் முஹதஸை காண்பிக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் கேட்ட அடையாளங்களை அப்படியே கூறினார்கள். அதில் எதையும் அவர்களால் மறுக்க முடியவில்லை. நபி அவர்கள் மிஹ்ராஜ் போகும் வழியில் சந்தித்த வியாபார கூட்டத்தையும் அது எப்போது மக்காவிற்கு வரும் என்பதையும் அவர்களது காணாமல் போன ஒட்டகத்தை பற்றியும் மக்காவாசிகளுக்கு அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கூறினார்களோ அனைத்தும் அவ்வாறே நடந்தன. இருப்பினும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் நிராகரிக்கவே செய்தார்கள். சத்தியத்தை விட்டு வெகு தூரம் விலகியே சென்றார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத். மக்கள் இந்நிகழ்ச்சியை பொய் என்று மறுத்து கூறிய போது அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த நிகழ்ச்சியை உண்மை என்றும் சத்தியம் என்றும் ஏற்றுக்கொண்டதால் தான் அவர்களை சித்தீக் வாய்மையாளர் என்று அழைக்கப்பட்டது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த வானுலக பயணம் நடைபெற்றதற்குரிய மகத்தான காரணத்தை பற்றி கூறும்போது மிகச் சுருக்கமாக, நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் தன் அடியாரை காபாவாகிய சிறப்புற்ற பள்ளியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் பைத்துல் முஹதஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் அழைத்துச் சென்றான். அவ்வாறு அழைத்துச் சென்ற நாம் அதனை சூழ உள்ளவை சிறப்புற்று ஓங்க அபிவிருத்தி அடைய செய்திருக்கிறோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே அங்கு அழைத்துச் சென்றோம். நிச்சயமாக உங்களது இறைவன் செவியுறுபவனாகவும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 1. இது நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் நியதியாகும். பல இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்திருக்கின்றான். இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கையுடையவர்கள் ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம்முடைய ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 6:75 நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வாறு இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம். அல் குர்ஆன் அத்தியாயம் 20:23 என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் அத்தாட்சிகளை காண்பித்தான் என்பதற்கு அவர் நம்மை உறுதி கொண்டவர்களில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக என்ற காரணத்தை கூறுகிறான். இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்ததால் அவர்கள் உள்ளத்திலிருந்த நம்பிக்கை மேன்மேலும் உறுதியடைந்தது. ஆகவேதான் அல்லாஹுவின் பாதையில் பிறரால் சகித்து கொள்ள முடியாததை இறை தூதர்களால் சகித்து கொள்ள முடிந்தது. உலகத்தின் எவ்வளவு பெரிய சக்தியாயினும் சரி, அது கொசுவின் இறக்கைக்கு சமமாகவே அவர்களிடம் இருந்தது. சிரமங்களும் துன்பங்களும் எவ்வளவுதான் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பயணத்தில் மறைந்திருக்கும் ஞானங்களையும் இரகசியங்களையும் மார்க்க சட்டங்களின் இரகசியங்களை பற்றி விவரிக்கும் நூல்களில் காணலாம். எனினும் இப்பயணத்தில் பல உண்மைகளும் யதார்த்தங்களும் நிறைந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். இந்த வானுலக பயண சம்பவத்தை பற்றி மேற்கூறப்பட்ட அல் குர்ஆன் அத்தியாயம் 17:1 மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து வரும் வசனங்களில் யூதர்களின் கெட்ட செயல்கள் மற்றும் குற்றங்களை பற்றி அல்லாஹ் விரிவாக கூறுகிறான். அதன் இறுதியில் இந்த குர்ஆன் தான் மிகச் சரியான வழிகாட்டுகின்றது என்று கூறுகின்றான். இந்த வசனங்களை ஓதுபவர் மெஹ்ராஜ் சம்பவம், யூதர்களின் அநியாயங்கள், குர்ஆனை பற்றிய புகழ்ச்சி இவற்றுக்கிடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என யோசிக்கலாம். ஆம், உண்மையில் ஆழமான தொடர்பு இருக்கிறது. அதன் விளக்கம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன் யூதர்கள்தான் மனித சமுதாயத்தை வழிநடத்தும் பொறுப்பை வகித்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த அநியாயங்களின் காரணமாக அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அவர்களிடமிருந்து அந்த தகுதியை அல்லாஹ் தனது தூதருக்கு அதி விரைவில் மாற்றப்போகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியின் இரு மையங்களான மக்காவையும் பலஸ்தீனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருங்கே அருள இருக்கின்றான். மோசடி, குற்றம், வரம்பு மீறுதல் ஆகியவற்றையே தங்களது குலத் தொழிலாக கொண்ட சமூகத்திடமிருந்து ஆன்மீக வழிகாட்டலின் தலைமைத்துவத்தை பறித்து நன்மைகளையே நோக்கமாக கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் அருள இருக்கின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் மஹ்தஸிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சி உறுதி செய்தது. மக்காவின் தெருக்களிலும் மலை ஓரங்களிலும் விரட்டியடிக்கப்பட்டு கண்ணியம் இழந்து சுற்றி வரும் ஒருவருக்கு இந்த தலைமைத்துவம் எப்படி கிடைக்கும்? அதாவது, இஸ்லாமிய அழைப்பு பணியின் முதல் கட்டமான இந்த சிரமமான காலம் வெகு விரைவில் முடிந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய காலகட்டம் தொடரப்போகிறது என்பதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுகிறது. இதையே பின்வரும் வசனங்களும் உறுதி செய்கின்றன. அந்த வசனங்களில் அல்லாஹ் இணை வைப்பவர்களை மிக தெளிவாகவும் கடுமையாகவும் எச்சரிக்கை செய்கிறான். ஓர் ஊரை அவ்வூராரின் தீய செயலின் காரணமாக நாம் அழித்துவிடக் கருதினால் அதில் சுகமாக வாழ்பவர்களை நாம் ஏவுகிறோம். அவர்கள் அதில் விஷமம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் மீது நம்முடைய வாக்கு ஏற்பட்டு அவ்வூரை நாம் அடியோடு அழித்து விடுகிறோம். நூஹுக்கு பின்னர் நாம் எத்தனையோ வகுப்பாரை அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அழித்திருக்கிறோம். தன் அடியார்களின் பாவங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது இறைவனே போதுமானவன். மற்ற எவரின் உதவியும் தேவையில்லை. அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17:16-17. இது நாள் வரை நிராகரிப்போருக்கு அவகாசம் தரப்பட்டது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த அநீதிகளை அல்லாஹ் பொறுத்து வந்தான். ஆனால் இனியும் அவர்கள் இத்தகைய தவறுகளிலிருந்து விலகாவிட்டால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்ற எச்சரிக்கை மேற்கூறிய வசனத்திலிருந்து தெரிய வருகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிப்படையான கொள்கைகள், ஒழுக்கங்கள், கலாச்சாரங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் விரிவாக விளக்குகிறான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தனி நாட்டையும் அதிகாரத்தையும் கொடுக்கும்போது அவர்களது சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கூறுவது போன்றே இருக்கின்றது இது. மேலும் வெகு விரைவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தையும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமிய அழைப்பு பணியை விரிவாக்குவதற்கு ஒரு மையத்தையும் அல்லாஹ் தர இருக்கின்றான் என்பதை இந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறது. இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயண நிகழ்ச்சி மக்கா வாழ்க்கையின் இறுதியில் நடைபெற்றது. இதுவே ஏற்றமான சரியான சொல் என்று நாம் கூறுகிறோம். அகபாவில் நடைபெற்ற முதல் ஒப்பந்தத்திற்கு முன் அல்லது முதலாவது இரண்டாவது ஒப்பந்தங்களுக்கிடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்வரும் செய்திகளில் அந்த ஒப்பந்தங்களின் விவரங்களை பார்க்க இருக்கிறோம்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: www.muslimvanoli.com
4: இது உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மது வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅது. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான அடிப்படைகளை, சில பண்பாடு சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற ஒரு தலைப்பு பொதுவாக ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதனுக்கு அடிக்கடி கேள்வியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அது ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதன் எப்பொழுதுமே தனது ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இது சரியா இது பிழையா, நான் வந்து இறைவனுக்கு நேர்மையாக நடக்கிறேனா இஹ்லாசாக நடந்து கொள்கிறானா என்று ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பான். அப்படி சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தலைப்பு என்ன எதோடு சம்பந்தப்பட்டது என்று தெரியாது விட்டாலும் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ஈமானுடைய கேள்வியாக வந்து கொண்டிருக்கும். அந்த கேள்விகள் பலருடைய உள்ளத்திலே இருக்கலாம், அதுக்கு ஆங்காங்கே அவர்கள் பதில் தெரிந்திருக்கலாம். அவைகளை சுருக்கமாக ஒட்டுமொத்தமாக இதனுடைய மார்க்க விளக்கம் இதுதான், அதனுடைய பண்பாட்டு ரீதியான அதே போல அதாவது நற்குண ரீதியான ஈமானிய ரீதியான விளக்கங்கள் இதுதான் என்ற விஷயங்களை புரிய வைப்பதற்கான ஒரு அம்சம். அதில் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டால் நாம் அதிலே என்ன செய்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் எங்களை அலைக்கழித்துக் கொள்ள மாட்டோம், அடுத்த விஷயங்களில் எப்படி கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் இருப்போம். ஆனால் இது ஒரு சிறிய தலைப்பு அல்ல, இந்த தலைப்பு ஒரு சிறிய தலைப்பு அல்ல, இது பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும், பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும். அந்த பகுதியை நான் இதில் என்ன செய்யலை, அதாவது எடுக்கவில்லை. காரணம் அது வந்து ஒரு ஒரு ஒரு அதாவது மிக முக்கியமான சில பகுதிகளை சம்பந்தப்படுத்தி பல ஒழுக்க ரீதியான விஷயங்களை சுட்டிக்காட்டி பேச வேண்டிய ஒரு அம்சம். அது அல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலே சம்பந்தப்படக்கூடிய அஹ்லாக்கு ரீதியான அதாவது நட்புண ரீதியான விஷயங்கள், ஈமான் சார்ந்த விஷயங்கள், இதிலே உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற அந்த தலைப்பு எங்கேயெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்பதற்கான குர்ஆன் சுன்னாவுடைய பதில்களை இந்த இடத்திலே சொல்வதற்கு தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன், சிந்தனைகள் பிறந்து கொண்டே இருக்கும். சிந்தனைகள் என்ன செய்யும், எண்ணங்களும் சிந்தனைகளும் பிறந்து கொண்டே இருக்கும். இப்போ நமது இந்த உரையை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட சிலர் 25% இங்கே இருப்பாங்க, 50% என்ன செய்வாங்க இங்கே இருப்பாங்க, 75% இங்கே இருக்கலாம், 100% இங்கே இருக்கலாது. 100% என்ன செய்யலாது, தொழுகையாக இருந்தாலும் உங்களால் இருக்கலாது, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் இருக்கலாது. அவைகள் எந்த அளவுல உங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும், அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும். அல்லாஹ் மர்மையை பத்தி சொல்ற டைம்ல வத்தரன்னாச சுக்காரா வமாஹும் பி சுக்காரா வலாக்கின் அதாபல் வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத், அவர்களை நீங்கள் போதையுடையவர்களாக காண்பீர்கள் ஆனால் அவர்கள் போதையுடையவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது, அதனால புத்தி பேதலிச்சு போய் அவர்கள் அந்த அமளி துமளிக்குள்ள உள்ளாகி ஒரு பயங்கரமான ஒரு மயக்கத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். இதே சுக்காராண்ட வார்த்தை எல்லாம் மரணத்துக்கு யூஸ் பண்றா, சக்கரத்துல் மவுத், நம்ம சக்கராத் என்றோம், சக்கராண்ட என்னாசு போதை, சக்கராண்டால் போதை. அப்படின்னா அது வருகிற நேரத்தில் எங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வராது, வேற எந்த சிந்தனையும் வராது. இது போன்ற ஒரு நிலை எங்களை வந்து என்ன ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் எங்களை ஆக்கிரமித்திருந்தாலும் எங்களால் என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துல ஒரு முழுமையான மனநிலையோடு இங்க இருக்க முடியாது. ஒரு பெரிய கவலை ஒரு வேதனை ஆக்கிரமித்திருந்தாலும் நான் பண்ற எல்லா வசனங்களுக்கும் உங்க அழுக வரும், உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் அழுக வரும். அது விளங்கிட்டா, நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் உங்களுக்கு காரணம் நீங்க பெரிய கவலையொன்றில் இருப்பீங்க. அதனால மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யும், அதுலேயே ஒரு அழுகவர், இந்த மகிழ்ச்சியும் போக போகுதானேன்னு ஒரு அழுகவர், ஏன்னா நீங்க கவலையில் இருப்பீங்க. இது வந்து மனிதனுடைய ஒரு இயற்கையான ஒரு தன்மை, மனிதனுடைய இயற்கையான ஒரு நிலை. அதனால நீங்க முழு கவனமே எடுத்து இந்த இடத்துல இருந்தாலும் 75% தான் உங்களால் என்ன செய்ய முடியும், இதற்குள்ள இருக்க முடியும். இந்த நேரத்திலே உங்களுக்கு வேற சிந்தனை எல்லாம் என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப மனிதன் அந்த எண்ணங்களால வயப்பட்டவர், எண்ணங்களால ஆக்கிரமிக்கப்பட்டவர். அப்ப எண்ணங்களால ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நிலை அவனுக்கு இருக்குமாக இருந்தால் அவனால சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகளை அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கும். ஒரு மூமினானவனாக இருந்தான், சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகளை அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கும். எத்தனையோ எண்ணங்கள் நாங்கள் வெளிப்படுத்தி விடுகிறோம், எத்தனையோ எண்ணங்கள் வெளிப்படுத்தி விடுகிறோம். வெளிப்படுத்தி விட்ட எண்ணங்கள்ல எது பாவமானவைகள் என்று பலருக்கு தெரியும். பொறாமையை வெளிப்படுத்தி விடுகிறோம், கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதே போல வஞ்சகத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதே போல பெருமையை வெளிப்படுத்தி விடுகிறோம், அகங்காரத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதுபோல அதிகார தோரணையை வெளிப்படுத்தி விடுகிறோம். மற்றபடி நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை, இவைகளை எல்லாம் வெளிப்படுத்தி விடுகிறோம். இது எண்ணங்களை வெளிப்படுத்துற உணர்வு முறை, உணர்வுகளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறது. இதே நேரம் சிந்தனையை வெளிப்படுத்தினா கருத்து முறை, தவறான கருத்தை என்ன செஞ்சிருவோம், வெளியே சொல்லிடுவோம். பிழையான கருத்தை சொல்லிவிடுவோம், மகிழ்ச்சியான கருத்தை சொல்லிவிடுவோம், வழிகாட்டல் கருத்தை சொல்லிவிடுவோம், வழிகெடுக்கும் கருத்தை சொல்லிவிடுவோம். எங்க பிறந்தது, எல்லாமே எண்ணங்கள்ல பிறந்தது. அப்ப கருத்தாகவும் பிறக்கும், அது உணர்வாகவும் என்ன செய்யும், பிறக்கும். வெளிப்படுத்தி விட்டால் எங்களுக்கு சில தீர்வுகள் தெரியும், ஆனா உள்ளத்திலேயே வச்சு கொண்டிருக்கிற டைம்ல பல கேள்விகள் எங்களுக்கு உண்டாகும். ஒருத்தரோட பழகுவோம், ஒருவரோட சிரிச்சு பேசுவோம், ஆனா அவர் எங்களுக்கு வெறுத்தவரா இருப்பார், அவர் வெறுத்தவரா இருப்பார். அந்த இடத்தை விட்டு அவசரமா போகணும் என்பதற்காக அவர் கதைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே சிரிச்சு சிரிச்சு இருப்போம். என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணினா அவர் அரை மணி நேரம் பேசுவார் என்பதற்காக அப்படி இருப்போம். இப்ப மனசுல என்ன கேள்வி வருமானா, நான் முனாஃபிக்கா? இப்ப அவரோட முனாஃபிக் இல்லாம இருந்தா கடைசியில நான் கோபக்காரனா போய் வேற நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், போற நிலைமையெல்லாம் இருக்கும். அப்ப அதனால நம்ம என்ன செய்வோம், இதுக்கு என்ன சொல்றது, இது இதை கூட இந்த இடத்துல நான் என்ன செய்யல, எடுக்க வரவில்லை. என்ன காரணம்னா, இது பண்பாட்டு ரீதியான சில விஷயங்களை சார்ந்தது தான். அதை நம்ம தனி தலைப்புல பேசியிருக்கிறோம். எப்படி என்றால், நயவஞ்சகமும் இங்கிதமும், நயவஞ்சகம் வேறு, இங்கிதம் வேறு. இப்ப ரசூல் சஹாபா கிட்ட சில வார்த்தைகள் வருது, இன்னால நக்ஷிரு அலா வுஜூஹி கவுமின் வ இன்ன குலூபனா லதல்அனஹும். சில மக்களை பார்த்து நாங்கள் பள்ளிலிக்கிறோம், எங்களது உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு வருது. சிலர் சொல்லுவாங்க, வெளிப்படையா பழகுங்க, ஓப்பனா பழகுங்க, நேர்மையா பழகுங்க, நேரடியா பழகுங்க. சாத்தியமே இல்லை. அது என்ன, பிராக்டிக்கல் இல்லாத வார்த்தை. நீங்கள் இன்றைக்கு மனம் திறந்து வாழ்கிறீர்களோ அப்பதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அப்பதான் நீங்க நிறைய கவலை உடைப்பீங்க, அப்பதான் நிறைய துன்பத்துக்குள்ள என்ன செய்வீங்க, ஆளாகுவீங்க. இதெல்லாம் வந்து சும்மா அந்த மோட்டிவேஷனுக்காக பேசுறதே தவிர, ஆனா ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம். அப்படி இருக்கவும் முடியாது, அப்படி இருக்கவும் மார்க்கம் சொல்லல. வெளிப்படையாக இருந்தால் தான் புரிந்துணர்வு வரும்னு சொல்லுவாங்க. வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு குறையும். இங்க வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு என்ன, குறையும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த அடிப்படைகள் தெரியாததுனால இது எப்படி சொல்வார்கள், ஆனா அப்படி எங்கேயும் வரல. நீங்க அதாவது பெரும்பாலும் இந்த மக்களை வென்று கொள்வதற்கோ, குடும்பத்தை வென்று கொள்வதற்கோ, சமூகத்தை வென்று கொள்வதற்கோ மிக சிறப்பான இடமாக எது இருக்கும் அப்படி என்று சொன்னால், வெளிப்படையாக கருத்து சொல்வதல்ல. எந்த அளவுக்கு நீங்க வெளிப்படையாக கருத்து சொல்கின்ற நிர்பந்தம் வந்தாலே தவிர, வெளிப்படையான கருத்து சொல்லாம இருந்தீங்கன்னா சந்தோஷமாயிருப்பீங்க. வெளிப்படையான கருத்து நீங்க எப்ப சொல்ல, கருத்தோ உணர்வோ, திருப்பி தினி சொல்றேன், எனது கருத்தோ உணர்வோ வெளிப்படையாக சொல்வதற்கான நிர்பந்தம் வந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோம் சொன்னா, இது எப்படி என்று சொன்னால், கருத்து ரீதியான அம்சங்கள், என்ன ரீதியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும், மனிதனை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உணர்வு ரீதியாக அவன் மறைச்சிக்கின்றிருப்பான், கருத்து ரீதியாக அவன் மறைத்துக் கொண்டிருப்பான். இந்த இடத்துல மறைக்கக்கூடிய உணர்வுல மக்களோட பழகுற நேரத்தில் சில இங்கிதமாக என்ன செய்யறது, பழகிற அந்த ஒரு பண்பாடு என்பது சிலதை மறைக்க சொல்லும், சிலதை என்ன செய்யும், மறைக்க சொல்லும். இப்படி மறைக்கிற நேரத்தில் குற்ற உணர்வு அதிகரிக்கும். இப்படி மறைச்சோம்னா குற்ற உணர்வு அதிகரிக்கும். இது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கும், அதுக்கு இஸ்லாம் என்னென்ன விளக்கங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது, சொல்லி இருக்கிற கேள்விகள் சஹாபாக்கள்கிட்ட எப்படி எல்லாம் வந்திருக்கிறது என்பதை சுருக்கமாக இந்த இடத்துல சொல்ல வேண்டும். சோ இது
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
7: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம். எருளின் ஹோட்டல் கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல் இலக்கம் 211 மர்தான வீதி வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல் உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
6: தாங்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 075-57-57-560.
8: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
9: ஹத்தீஸமே உள்ளத்துக்குள்ள வளர்ந்திருக்கும். தொழுவாரு, நோம்பு பிடிப்பார், ஹஜ்ஜி செய்வார், எல்லாம் செய்வார். ஆனா ஒரு நாஸ்திகம் அவர்கிட்ட வளர்ந்திருக்கும். இன்றைக்கு வெடிக்கும் என்ன தெரியாத அளவுல வளர்ந்திருக்கும். அல்லது இஸ்லாமிய மத வெறுப்புண்டு வளரும், ஆனா முஸ்லீமா இருப்பார். மத வெறுப்புண்டு வளரும், மதரசாக்களுக்கு ஏசுறது, பள்ளி மாம்களுக்கு ஏசுறது, மோதினுக்கு ஏசுறது, அப்படி ஏசுறது. ஆனா சஹாபாக்களை பாதுகாத்துறது, சஹாபாக்கள் இப்படி இருக்கலே அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை மட்டுமே இஸ்லாத்துல இருக்கணும்ன்றதுக்காக அதை பாதுகாத்துட்டு எல்லாருக்கும் ஏசி தெரிவான். ஏன்னா அவனுக்கு ஏதிசத்தை வெளிப்படுத்தினா குஃபர் ஆகிருவோம் என்ற ஒரே காரணமாக ஏசிக்கின்ற இருப்போம். இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்வோம், இருப்போம். அதுல இருப்போம் மார்க்கத்தை, மார்க்க அடையாளங்களை ஒத்த பொதுவா ஒரு ஆளவ இருக்கிறது வேற, ஒரு மௌலவி இருக்கிறது, ஒரு இமாம இருக்கிறது, ஒரு மதினவர் இருக்கிறது வேற, அது வேற விஷயம். ஒரு பள்ளியோட ஒருத்தர் சரி இந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன், ஒருத்தர் பள்ளியோட உள்ள சண்டையில இருக்கு, அது வேற. ஆனா டோட்டலா வெறுப்பாரு. வெறுத்தாலும் நான் இந்த பள்ளிகளுக்கே போகாததுக்கு என்ன காரணம்டா, கருத்து முரண்பாடு அப்படி என்று அவர் சொல்லுவாரு. கருத்து முரண்பாடுன்னா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? இல்ல, அங்க எலோபத்தி, ஹோமியோபதி, பஞ்சர், எக்யூப்ரஷர், 1000 கருத்து மூலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏசி கட்டிக்கிறார். அப்ப போகலாமா? ஏதோ ஒண்ணுல ஒரு கருத்தை எடுத்து தான் சரி காணணும். அதுதான் மனிதன் வாழ்க்கை. அதுல நீ இதுல சரி இருக்கும், இதுல சரி இருக்கு, நீ எல்லாத்தையும் தக்லீத் பண்றேன்னு சொன்னா நீ வெளியே போடு, ஸ்கூலுக்கு போகலாமா, ஒரு ஊர்ல ஸ்கூல் போகலாமா, இந்த மாதிரி கருத்து முரண்பாடு நம்ம எடுத்துக்கணுமா, ஸ்கூல் போகலாமா, போயலாது. இப்ப கருத்து முரண்பாடு என்று சொல்லி எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறவே குடும்பத்துக்குள்ளே 1000 கருத்து முரண்பாடு, இந்த குடும்பத்தை அங்கீகரிக்கிற மார்க்கத்தில் கருத்து முரண்பாடு, இந்த மார்க்கத்துக்கு போகாமல் இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு ஏத்திசம் வளரும். இந்த ஏத்திசம் எங்கிருந்து வளருங்க, பெருசாக படிச்சலாம் இருக்க தேவையில்லை. இது போன்ற சிந்தனைகளால் உள்ளத்துக்குள்ள நீங்கள் பதில் காணாமல் இருக்கக்கூடிய ஈமானிய சந்தேகங்களாலும் என்ன செய்யும், வளரும். அப்போ இதுக்கு என்ன பதில்? அதுபோல சில விஷயங்கள் இருக்கு. நம்ம நெருங்கி பழகிற மனைவி, நெருங்கி பழகக்கூடிய தாய், நெருங்கி பழகக்கூடிய சகோதரர்கள், உறவுகள், அவர்களை பற்றிய பதிவுகள் உள்ளங்கள்லையும், எங்களை பற்றியும் அவங்கள்ட்டே பதிவு இருக்கும், அவர்களை பற்றியும் எங்கள்ட்ட என்ன செய்யும் பதிவுகள் இருந்து கொண்டிருக்கும். இது போன்ற பதிவுகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதுக்கான நம்ம வெளிப்படுத்தவும் முடியாது, சொல்லவும் முடியாது. இதை பற்றி இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது என்கின்ற ஒரு பகுதியை நம்ம இதில் என்ன செய்கிறோம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல நாங்க பார்க்கணும்னு சொன்னா, இஸ்லாம் ஏனே எந்த கொள்கைகள் மதங்கள் பொழியலாம் அவ்வளவு அழகாக இந்த விஷயங்களுக்கு என்ன செஞ்சு பதில் சொல்லுறீங்க. எல்லாவற்றுக்கு முன்னால அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல உணர்வுகளுக்கு கொடுப்ப, இதுல புரிஞ்சுவங்க உணர்வு செய்த நான் சொல்றேன், உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒத்தடங்கள் இருக்குதானே. ரப்புல் ஆலமீன் அற்புதமாக அல் குர்ஆன்ல என்ன செய்யணும் அதுல சொல்லி காட்டுறான். உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் உள்ளத்துல அவன் மறைத்து வைத்த பல வேதனைகள், பல ஆசைகள், பல இலட்சியங்கள், பல தேவைகள், பல விமர்சனங்கள் வெளிப்படுத்தாத நிலையில தான் மௌத்த மனிதன் என்ன செய்யறான், மௌத்தாகிறான். சொல்ல போனா அதை தெரிஞ்ச கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதை தெரியாத 1000 பேர் என்னது அந்த உணர்வுகளோட தான் மனிதன் என்ன செய்யறான், மரணிக்கிறான். திடீர்னு மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு என்னென்ன ஆசைகள், எதிர்பார்ப்புகள், அவர் என்ன சொல்ல இருந்தாரு என்று போன்ற விஷயங்கள், எப்பயாவது ஒரு நாள் சொல்லிடணும் என்று நினைச்ச விஷயங்களோட தான் மனிதன் என்ன செய்கிறான், மரணிக்கிறான். அப்படி என்றால் அதை வந்து அறிஞ்ச உத்தரவாதம் இருக்கணுமா இல்லையா? அறிஞ்ச உத்தரவாதம் இருந்தா பெரிய ஒரு ஆறுதல். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள பெரிய ஒரு விஷயம் அதை அறிஞ்சவன் யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரப்பு அறிஞ்சவனா இருக்கிறான். முதல் பதில் எங்களுக்கு என்ன, இந்த உலகத்தை நீங்க எந்த வேதனைகளாக இருந்தாலும் சரி, எந்த உங்களை பற்றிய ஒரு ஒரு கருத்தை நீங்க சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க, நீ நினைப்பது போல நான் ஒரு கெட்டவனே அல்ல, நீ நினைப்பது போல நான் ஒரு கோபக்காரனே அல்ல, நீ நினைப்பது போல நான் மோசமானவனே அல்ல, ஆனா எனது சூழல், என் நிர்பந்தம், எனது அதாவது பிரஷர், இதெல்லாம் சொல்ல முடியாத நிலை இருக்கிறேன். சொன்னா வேறு மாதிரியான நடவடிக்கைகள் இங்கு வரலாம், மாறலாம், இருக்கிற பண்பாடுகள் மாறலாம் என்ற ஒரு கருத்தையோ ஒரு எண்ணத்தையோ ஒரு உணர்வையோ நீங்க வெளிப்படுத்தாம போய்கிட்டே இருப்பீங்க. சில நேரம் வெளிப்படுத்திருப்பீங்க, சில நேரம் முழுசா வெளிப்படுத்தாம இருப்பீங்க. வெளிப்படுத்தினது சரியான முறையில புரிஞ்சு கொள்ளப்படாத நிலைமையில கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். இது போன்ற எண்ணத்துல மனிதன் மரணிக்கிற நேரத்தில் அவன் உள்ளத்தால் என்ன செய்வான், துடிச்சிடுவான். குறிப்பாக வயது அடைய அடைய, ஒரு 60-70 என்று வயது அடைய அடைய உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள் குறைஞ்சிட்டே வரும். உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள், நெருக்கமான ஒரு மகன் இருந்தாலும் கூட அவனால கூட ஒரு மேக்சிமமா ஒரு 60-70 என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி கட்டங்கள்லாம் அந்த பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது முதியவர்களாக இருக்கலாம், அந்த உணர்வு வந்து அவசரமா அவங்களை அள வைக்கும், அவசரமா அவங்களை புறக்கணிக்க வைக்கும். அதாவது அடுத்தவர்கள் எந்த கருத்து சொன்னாலும் அவசரமா அதுக்கு ரியாக்ட் பண்ணாத நிலைமையில் அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய வேதனைகள், அவங்களுடைய சுமைகள் இதன் காரணமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு முதல் ஆறுதல் என்ன தெரியுமா, ரப்புல் ஆலமீன் உங்கள் உள்ளத்தில் ஓடக்கூடிய எண்ணங்களையும் அறிந்தவன் என்றதான். ஆனா அதை நெகட்டிவ் சைட்ல மட்டும்தான் நாங்க பாத்திக்கிறோம். எது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான், அந்த சைட்ல மட்டும்தான் பாத்திக்கிறோம். ஆனா அப்படி தெரிஞ்ச ஒத்த இருக்கிறான்ன்றது மிகப்பெரிய ஆறுதல். அப்படி தெரிஞ்ச ஒத்த இருக்கிறான்றதுக்கு ஒரு ஆறுதல். உஹத் யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் அந்த காயங்களோடு வேதனைகளோடு திரும்பி வருகிற நேரத்துல அவங்க நொந்து கொண்டாங்க, இப்படி செஞ்சிட்டுமே அப்படி செஞ்சிட்டுமே வேதனைப்பட்டு அவங்களோட காயங்கள் இழப்புகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வசனம் இறக்குறாண்டா, அதான் இன் தகூனு தஅலமூன ஃபஇன்னஹும் யஅலமூன கமா தஅலமூன் வதர்ஜூன மினல்லாஹி மா லா யர்ஜூ. உங்களுக்கு வலியாக இருந்தால், உங்களுக்கு வேதனையாக இருந்தால், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், உங்களை போன்று அவர்களுக்கும் வலி ஏற்பட்டிருக்கிறது, உங்களை போன்று அவர்களும் காயப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னு என்ன வலி, உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோடு யுத்தம் செய்த இறைவன். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி சூரா நிசா, இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனவழிகளை எப்படி புரிந்து கொள்கிறான், மனவழிகளை அல்லாஹு தஆலா எப்படி புரிந்து கொள்கிறான் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். அப்ப அல்லாஹ் அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இடம். அல்லாஹு தஆலா வழிகளை புரிந்து சில சூழ்நிலைகளை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான், பொறுத்து கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அப்போ ஒரு ஒரு மனிதன் ஏண்டா எல்லா எண்ணங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது, பல கேள்விகள் நின்று கொண்டே இருக்கு, நான் பதில் சொன்ன பின்னாலும் கூட. அப்ப முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ளணும், எப்படி எங்கள் உள்ளத்திலே வரக்கூடிய தவறுகள் போன்றவைகளை இறைவன் அறிந்தவனோ, அது போல எங்களது வேதனைகளை, எங்களது சோதனைகளை, எங்களது வழிகளை, நாங்கள் சுமந்த சுமைகளை, நம்ம அடுத்தவற்றை சொல்ல முடியாமல் போகின்ற பாதைகளை சில பொழுது மனிதனுக்கு புரிய வைக்க இயலாது. புரிய வைக்கலாம நம்ம ஒரு பாதையில போ, நமக்கான பல தப்பெண்ணங்கள் நமக்கு சூழல்ல உருவாயிருக்கும். அதான் காலாகாலத்துக்கு வாழ்ந்த மனைவி மீது தப்பெண்ணம் உண்டாகும், மனைவி கணவன் மீது தப்பெண்ணம் உண்டாகும். 20-30 வருடம் வாழ்ந்திருந்தும் தப்பெண்ணம் உண்டாகினா உலகத்தில் அடுத்தவனுக்கு வழங்கப்படுத்தலுமா, பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு தப்பெண்ணம் உண்டாகும் என்றால் வேற யாருக்கும் வழங்கப்படுத்தலாம், விளங்கப்படுத்தலாது. விளங்கப்படுத்தல் என்பது உண்மையிலே அடுத்த பக்கத்தில் அதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் அது சக்சஸ் ஆகும் ஓரளவுக்கு, இல்லைன்னா சக்சஸே ஆகாது. அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டிருப்பா, நான் நேற்று தானே உனக்கு சொன்னேன், முந்த நாள் தானே உனக்கு சொன்னேன்னு நீங்கள் விளங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அதைவிட மிச்சம் சிறப்பு என்ன தெரியுமா, ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூஸிக்கும், உங்களது உள்ளங்களிலே என்ன இருக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா என்ன அறிந்தவன். அப்படி என்ற அந்த ஒரு பகுதியை நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னான். ஒரு வேதனையான சுஜூத் அந்த நன்மையை கூட அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான். என்றைக்கோ நீங்க மறந்து போன சாதாரண தர்மத்தை கூட அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான்டா. இந்த உணர்வுகளுக்கு ஒத்துடமை யாரு? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். நம்ம தெரிஞ்சிட்டோம்டா, இதை நம்ம அடுத்தவட்ட வெளிப்படுத்தவும் தேவையில்லை, அடுத்தவற்றை வெளிப்படுத்தவும் தேவை. சிலர் எப்படி இதை மாத்திடுறாங்கன்னா, அல்லாஹ் எனக்கு திருப்தி பட்டா போதும், இந்த மனுஷன் திருப்தியே தேவையில்லை. கடைசியில இவர் யாருக்காவது திருப்தியான ஒரு வேலை செஞ்சு திருப்தி பட, இன்னைக்கு எவன் தான் திருப்தி ஆகியான்னு கேட்கிற, நீ தானே பெஸ்ட்டுக்கு சொன்ன மனுஷன் திருப்தி தேவையில்லை, நீ மனுஷன் தானே, உன் திருப்தி அவனுக்கு என்னதுக்கு தேவை என்று யோசிக்கவில்லையா? எப்படி பதில் சொல்றேன்னா, எனக்கு அல்லாட திருப்தி மட்டும் முக்கியம், மனுஷன் திருப்தியே தேவையில்லை. அதையே அவன் திருப்பி சொன்னா இன்றைக்கு எவன் தான் திருப்தி ஆகிறான்னு கேட்கிறான். அப்ப நீ மனுஷன் மலக்கானி. அப்ப எனவே இந்த வார்த்தை பில, மனிதன் திருப்தியும் தேவை, மனிதன் அங்கீகாரமும் தேவை, அவனும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா தான் நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமா என்ன செய்வோம். நீங்க அல்லாட திருப்தி எதிர்பார்க்கிறவர் தானே, அதனால உங்களுக்கு ஒண்ணுமே சொல்றது இல்லைன்னு சொன்னா எப்படி கொத்தேன், நீங்க எப்பயும் அல்லாட திருப்தி எதிர்பார்த்து வாழ்றவர், அதனால உங்களை நான் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா வேதனை வரமா இல்லையா? அப்ப இது பிழையான ஒரு நடைமுறை. எல்லாருக்கும் வேதனை உண்டு, எல்லாரும் ஓரளவுக்கு படுத்தவர்களை திருப்திப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் அல்லாவை திருப்திப்படுத்துறது லேசு, மனுஷனை திருப்திப்படுத்துறது கஷ்டம். அது நீங்களா இருந்தாலும் சரிதான், 60 வருஷம் குஃபர்ல இருந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிடறாங்க. மனுஷனுக்கு 60 வருஷம் நல்லது செஞ்சுட்டு எதையாவது ஒண்ணு மாத்தி சொன்னானுங்களா, அவ்வளவுதான், அப்ப தலைகீழ் ஆயிடுவா. இதுதான் வித்தியாசம் திருப்திக்கு. இதை நம்ம புரிஞ்சு கொண்டுட்டு ரப்புல் ஆலமீன் தான் உலகத்திலேயே என்ன மிகப்பெரிய ஆறுதல் என்பதை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம தாண்டினாலும் அல்லாஹுடைய ஆறுதலை போன்ற ஒரு ஆறுதல் என்ன கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு இந்த பகுதிகளை, இந்த உணர்வு சார்ந்த இந்த பகுதிகளை பற்றி இதுல பேசப்பட்ட, நான் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு வருவதற்கு முன்னால் இந்த அஹ்லாக் சார்ந்த விஷயங்களுக்காக நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு சம்பவத்தை சொல்றான். அதாவது அந்த உணர்வு ரீதியான விஷயத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்று, தனது மகன்மார்கள் எல்லோரையும் எகிப்துக்கு போறாங்க, அவங்க உணவு எடுத்துட்டு வாரது. அப்ப சொல்றாங்க, இங்க ஒரே பாதையால என்ன செய்ய வேண்டாம், என்ன நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரே பாதையால போக வேண்டாம், நீங்கள் என்னது அபுவா முத்தஃபர்ரிகா, பல பாதைகளால் என்ன செய்ய எகிப்துக்குள்ள போங்க அப்படின்றார். இப்போ ஒரு வாப்பா இப்படி சொல்றாருன்னா, அந்த ஒரு தந்தைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு, அதன் காரணமாக தந்தை சொல்றாரு இப்போ ஒரு பாதையால போக வேண்டாம், நீங்க பல பாதையால போங்க, அல்லது எகிப்துக்கு அன்றைக்கு என்ன பல வாசல்கள் இருந்தன, அந்த பல வாசல்களால் என்ன செய்ய போங்கன்னு சொல்றாரு. இதுக்கு அறிஞர்கள் அது என்ன காரணமாக அவர் சொன்னார், கண்ணீர் சம்பந்தமாக சொன்னாரா, அல்லது வந்து இவர்கள் வந்து என்னது கொலை செய்யப்படலாம், சண்டை பிரச்சனைகள் வரலாம் என்பதனால சொன்னாங்களா, பொறாமைப்படலாம் என்று சொன்னார்களா, அது காரணங்கள் தஃப்ஸீர்கள் வருகின்றன. ஆனா இதை சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு விளக்கம் சொல்றான் சூரா யூசுஃப்ல, வலம்மா தஹலு மின் ஹைது அமரஹும் அபூஹும், அவர்கள் அந்த எகிப்துக்குள்ள தந்தை சொன்னது போல, அமரஹும் அபூஹும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தந்தைக்கு ஒரு முன்மாதிரி, அது தனி ஒரு தலைப்பு, தந்தை கட்டளையிட்டது போல அவர்கள் நுழைந்த பொழுது என்று அல்லாஹ் தஆலா, இவங்க தான் யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த கிணத்துல போட்டவங்க, அவங்கள தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் தந்தை கட்டளையிட்டது போல அவர்கள் என்ன அந்த எகிப்துக்குள் நுழைந்த பொழுது. அல்லாஹ்வுடைய வேத வசனம் நேர்மையா இருக்கு. நம்ம வந்து நம்மட சகோதரனொத்தர கிணத்துல தள்ளி நொத்தன வரலாற்றை எப்படி எழுதுவோமா, பாப்பா சொன்னது போல அவ நடிச்சு போனான்னு தான் எழுதுவோம், எப்படி எழுதுவோம், நடிச்சு அவன் போனான் அப்படின்னு தான் எழுதுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவர்கள் தந்தை சொன்னது போல போன பொழுதுன்னு நேர்மையா என்ன செய்யறான், அந்த நேர்மையான வார்த்தை குர்ஆனுடைய உண்மை தன்மைக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம், சரியா, அவர்கள் நுழைந்தார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்ன மா கான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை, சரி அப்படி போனதுனால அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்க நாடி இருந்தா தடுத்திருக்கல் மனுக்கிறாள், எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் அப்படி கட்டளையிட்டு இவர்கள் சென்றதுனால அல்லாஹ்வுடைய ஆபத்தில் எந்த ஒன்றையும் தடுக்க முடியாது. அல்லாஹு தஆலா நாடிட்டாண்டா, இவர் இப்படி சொல்றதால எந்த ஒரு ஆபத்தை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றாங்க, உள்ளங்கள் எப்படி அல்லாஹ் அறிஞ்சு, இல்லா ஹாஜதன் ஃபி நஃப்ஸி யாகூப கதாஹா, யாகூபுக்கு ஒரு தேவை இருந்துச்சு உள்ளத்துல, இப்படி சொல்லணும் என்ற ஒரு தேவை அவருக்கு இருந்தது, அதை அவர் தீர்த்து கொண்டார். இல்லா ஹாஜதன் ஃபி நஃப்ஸி யாகூப கதாஹா, யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துல உள்ளத்துல இதை சொல்லணும், இந்த ஒரு ஆபத்து இவருக்கு வரலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு அவருடைய உள்ளத்துல இருந்துச்சு, அதை அவர் சொல்லி என்ன செய்தார், தீர்த்து கொண்டார். அல்லாஹுடைய விஷயத்துல என்ன எந்த மாற்றமும் என்ன செய்யலாது, செய்ய முடியாது. ஆனா அவருடைய உள்ளத்துக்குள்ள வந்த அந்த ஆசை, என்ற பிள்ளைகள் இப்படி போகணும் என்ற ஒரு எண்ணப்பாட்டை உள்ளத்தில் இருந்த அந்த நஃப்ஸில் இருந்த அந்த தேவையை அவர் என்ன செய்தார், தீர்த்து கொண்டார். சொல்லிட்டு நம்ம கொடுத்த அறிவால் அவர் மிகவும் அறிவுடையவராக இருக்கிறார். நம்ம கொடுத்த அறிவால அவர் மிகவும் அறிவுடையவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன, செஞ்ச வேலை அறிவு சார்ந்த வேலை. அவர் அறிவோட தான் அதை என்ன செஞ்சாரு, சொன்னாரு. அதே நேரம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல எதையும் என்ன செய்யல, தடுக்க முடியாது. ஆனா அவர் அதை ஏன் செஞ்சாரு அப்படின்னா, அவருடைய உள்ளத்தில் உள்ள ஒரு தேவை, உள்ளத்துல உள்ள ஒரு தேவை. இப்படி பிள்ளைய ரோட்ல பார்த்து போங்கன்னு சொல்றத நான் அறிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு நீ எல்லாம் என்ன செய்வான, ஒரே ரோட்ல போகவானா, பிரிஞ்சு போங்கன்னு சொல்றத அவருடைய உள்ளத்துல உள்ள ஒரு தேவை, அவர் வந்து அறிவின் காரணமாகத்தான் இதை சொல்றாரு என்ற சாதாரண ஒரு உணர்வை அல்லாஹ்வுத்தால அறிஞ்சு வச்சுக்கலாம். உங்களோட சின்ன பிள்ளைகிட்ட கூட்டிட்டு போய் அவர்களை என்ன செஞ்சு, அதாவது குளிப்பாட்டி எஹராம் துணியெல்லாம் நீங்க அவர்களுக்கு போட்டு, ஒரு ரெண்டு வயசுல மூணு வயசுல அவர்களை உம்ரா செய்ய வச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க. இத 50 வயசாயின அவனுக்கு ஃபீல் பண்ண கூட இல்லை, கடைசி வரைக்கும் நீங்க தான் ஃபீல் பண்ணி நினைப்பீங்க. உனைய நான் சின்ன வயசுலயே இஹ்ராம் உடுப்பட்டி கொண்டு, அப்படியா போட்டோன்னு எடுக்கலையான்னு கேட்பான். சரியா, போட்டோலாம் அந்த காலத்துல இல்ல. அப்படியா, சரி ரைட், அவ்வளவுதான். ஏதோ ஒரு பாப்பா ஆசைப்பட்டு செஞ்சுக்கிறாரு, அவர் ராசிக்கு அவர் நெஞ்சுக்கிறாரு செஞ்சுக்கிறார் என்று மட்டும்தான் நல்ல பிள்ளையால சொல்ல முடியும். இது யார் பிள்ளை, ஒரு நல்ல பிள்ளையால அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த உணர்வு உங்களுக்கு வேற, நீங்க தான் திருப்பி திருப்பி சொல்லுவோம். அவங்க சின்ன வயசுல அவர் உம்ரா, யாராவது சொல்லுவாரு அவங்க எத்தனாவது உம்ராண்டி, அவன் 20 வயசுல உம்ரா செய்யறானே, பாஞ்சு விழுந்து முதலா சொல்ற பாப்பா தான். அவன் 2 வயசுல உம்ரா செஞ்சிட்டான், அவரு வயிற்றுல இவ்வளவு நான் உம்ரா கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறது கடைசி வரைக்கும் யாரு, பாப்பா. அவன் என்ன பாப்பா இப்படி அவசரப்பட்டு எல்லார்ட்ட என்னை பத்தி என்ன செய்யறாரு சொல்லி கண்டிக்கிறாருன்னா அவன் நினைப்பானே தவிர, நம்மட உள்ளத்தில் உள்ள இந்த சாதாரண ஒரு உணர்வுடைய வெளிப்பாட்டை கூட மனிதன் நாமளும் நம்ம பாப்பா தான் சொல்ல போறோம். சரியா, இவ்வளவுதான் மனிதனால சொல்ல முடியும். ஆனா அல்லாஹ்வுத்தால சொல்லவுதான் மனிதனால சொல்ல முடியும். ஆனா அல்லாஹ்வுத்தால

துவால என்ன சொல்லுவோம்? அதை மட்டுமல்ல, எந்த லெவல்ல போகுதுன்னு நமக்கு தெரியாது. வமா அந்த அலம் பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்திருக்கிறாய் என்ற உள்ளத்தில் உள்ள விஷயங்கள், என்னுடைய செயல்பாடுகள். அதாவது வமா அந்த அலம் பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்தவைகள், என்னை பற்றி என்னை விட நீ அறிந்தவைகள். உலகத்திலே இதை மாதிரி ஒரு ஆறுதல் இல்லை. என்னை பற்றி என்னை விட புரிந்து கொள்ளக்கூடிய, என்னை பற்றி என்னை விட தெரிந்து கொள்ளக்கூடிய ஒத்தை இருக்கிறான் என்பதை விட ஒரு ஆறுதல் ஒன்று இருக்குமா? அவனுக்கு தீங்கும் தெரியும் என்றது ஒரு வேதனையாக இருந்தாலும் அவன் எல்லாவற்றை விட கருணையாளன் என்பது ஆறுதல் தான். அவன் எல்லாவற்றை விட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்க நன்மையே செய்ய மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய விசாலத்துடைய அளவை நீங்க, ரஹ்மத்துடைய விசாலத்துடைய அளவை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க நன்மையே செய்ய மாட்டீர்கள். அல்லாஹ் போதுமானவன் இருந்துருவீங்க, அவ்வளவு விசாலமானவன் அல்லாஹ்வுடைய தண்டனையின் விசாலத்தை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு எந்த நன்மையும் பயனளிக்காது. அதையும் சேர்த்து என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்க தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். இன்னொரு பாருங்க, நபிமார்ற விஷயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, அதாவது ஜைதுலாம் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, நான் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹு தலாக் பண்ண போறேன், அவங்களை என்ன செய்ய போறேன், நான் தலாக் பண்ண போறேன், தலாக் பண்ண போறேன்னு சொல்றான். அந்த மாதிரி இடம் தான் ரசூலுல்லாஹி சொல்ல வேண்டிய இடம், இது அரசு நடுங்கிற வேலை, தலாக் பண்ணாதீங்க. ஆனா அப்படியெல்லாம் சொல்லல, விளங்கிட்டா? அதான் சட்டப்படி சொல்ல வேண்டிய இடம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்லயே வரக்கூடிய வரலாறு. அப்ப தலாக் பண்ண போறேன், தலாக் இத்தக்கில்லா, அல்லாஹ் பயந்துங்க, தலாக் பண்ண வேண்டாம்னு திருப்பி திருப்பி சொன்னாங்க. சொன்னபின் ஒரு நாள் வந்து அவர் என்ன சொல்லிட்டார், நான் தலாக் பண்ணிட்டேன் அப்படி என்று சொல்லிட்டார். தலாக் பண்ணிட்டேன்னு சொன்னதோட என்ன, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு என்ன, ஏன் தலாக் பண்ணவங்க யாரு தெரியுமா, எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படி என்றாலும் ரசூலுல்லாஹி என்ன செய்யல, சொல்லல. அதே போல அவங்க ரெண்டு பேரும் பகைவர்களா மாறவும் இல்லை. இப்ப நம்ம சமுதாய குடும்ப வழக்குல கணவன் மனைவியை தலாக் பண்ணிட்டா, மனைவி பெரும்பாவி, கணவன் அல்லது பெரும்பாவி, ரெண்டு பேரும், இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நரகவாதியின் முடிவெடுத்துருது, சரியா? கணவன் மனைவி பிரியறதாலோ, ரெண்டு நட்பு பிரியறதாலேயோ, ஒரு ரெண்டு பேரும் சண்டை வாரத்தாலே நரகவாதி ஆகணும் கடமையெல்லாம் இல்லை. ஏன்னா நரகம் ஒன்னே வச்சு படைக்கப்படல, சரியா? அது அது பொது அளவுகோல் சார்ந்தது. இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தலாக் பண்ணாதீங்க, தலாக் பண்ணாதீங்கன்னு சொல்ற நேரத்தில் என்ன மன போராட்டத்தில் இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் என்ன வெளி, அல்லாஹ் எதை வெளிப்படுத்த இருக்கிறானோ அதை உங்களோட உள்ளத்துக்குள், அதாவது வெளிப்படுத்த இருக்கிறானோ அதை உங்களோட உள்ளத்துக்குள்ள நீங்கள் மறைத்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹு தஆலா வெளிப்படுத்த இருக்கிற ஒரு விஷயத்தை அதை நீங்க உங்களோட உள்ளத்துக்குள்ள மறைத்து கொண்டிருந்தீர்கள். ஒவ்வொரு காதியாரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம் இது, ஒவ்வொரு பள்ளி தலைவரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம், ஒவ்வொரு தீர்ப்பு வழங்கக்கூடியவரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம், ஒவ்வொரு குடும்ப சண்டைகளிலும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம். உங்களோட உள்ளத்துக்குள்ள என்ன இப்ப இந்த தலாக் விஷயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவர். அல்லாஹ் நபிக்கு சொல்றான், வத்துஹ்ஃபி ஃபி நஃப்ஸிக், உங்க உள்ளத்துக்குள்ள மறைச்சு கொண்டிருக்கிறீங்க, அல்லாஹ் முபதி, அல்லாஹ் வெளிப்படுத்த இருப்பதை மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு எல்லாம் மறைச்சே விட்டுருவான், ஆனா நபிக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்றதான் ரசூலுல்லாஹோட பயமே. ரசூலுல்லாஹோட பயமே என்னன்னா, இவர் விவாகரத்து செய்து விட்டால் இங்க மார்க்க சட்டம் ஒன்றை நிரூபிப்பதற்காக, அதாவது ஜெயிது வந்து வளர்ப்பு மகன் தான், மகன் அல்ல, அவர் என்ன மகன் அல்ல, அதை நிரூபிக்கிறதுக்குரிய இடமாக எது மாறும்டா, அவர் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டா அதே மனைவியை இவருக்கு திருமணம் முடிச்சு வச்சா இவர் மகன் அல்லன்றது என்ன செய்யும், இன்னும் நிரூபணமாகும், அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த ஜாஹிலியத்தை என்ன செய்யும், உடையும். இது அல்லாஹு தஆலா செய்தால் இந்த மக்கள்கிட்ட எனக்கு என்ன பேர் உண்டாகும், இந்த மக்கள் என்ன அஹ்லாக் ரீதியா ரசூலா பயப்படுறாங்க. எனவே ஒரு மனுஷன் சமூக ரீதியா ஒரு கல்யாணம் நடந்தா என்ன பேர் உண்டாகும் என்று பயப்படுறது இயற்கையானது, அது இயல்பானது சொல்றார். நல்லா அனுமதிச்சத்துல இவ்வளவு பயந்துட்டீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம், அது ஓகே, பிழை இல்லை, அப்படி அட்வைஸ் பண்ணலாம். ஆனா அவனுக்கு பயப்படுறத பிள்ளைனு சொல்லக்கூடாது, ஈமான்ல குறைபாடான்னு சொல்லக்கூடாது. அப்ப ரசூலாங்க ஈமான்ல குறைபாடா இல்ல, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாங்க சொல்றா, இதை முடிச்சு வச்சா சமுதாயத்துல மகனுடைய மனைவி என்ன செஞ்சாரு, இவரு முடிச்சாருந்து பேர் வரும் என்பதற்காக, ஒத்தஹன்னாஸ், நீங்க என்னத்த மறைச்சீங்க தெரியுமா, மக்களை பயந்து கொண்டிருந்தீர்கள். வல்லாஹு ஹக்கு அன் தக்ஷா, பயப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹு தஆலா தான். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பயப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி இதை வெளிப்படுத்துறான். இதை வெளிப்படுத்தி ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வதரன் ஜவ்வஜ்னாகா, ஸைது வந்து விவாகரத்து செய்தவுடன் உங்களை நாம் என்ன செய்தோம், அந்த இத்தாலா முடிஞ்ச பிறகு கல்யாணம் திருமணம் முடித்து வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இப்ப இந்த இடத்துல ஒரு சொல்ல போனா எங்கட பார்வையில அது
முரூர் கிராமா போற இடம் சங்கையா நகர்ந்து பெற்று அந்த இடத்துல எல்லாம் அப்படிப்பட்ட என்ன நிலை.

0: குறைபாடுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நீங்க மறைத்து கொண்டிருந்தீர்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த வார்த்தை சொல்றான். எந்த அளவுக்கு ரசூலுல்லா அங்க இதுல கவனமாயிக்கிறாங்கன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சமுதாயத்து கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அதாவது கொண்டு வரார். அதாவது அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அநியாயக்காரர், சரியா வகி எழுதிட்டு அதுல வந்து முரண்பட்டு போனவர். மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், உஸ்மான் கூட நான் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டேன் அல்லாஹ்வின் தூதரே, நீங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு வரார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க விருப்பமே இல்லை, அவ்வளவு அநியாயம், அவ்வளவு அநியாயம். அப்போ பாதுகாப்பு கொடுக்க ரசூலுக்கு விருப்பம் இல்லை. அப்ப அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒரு நபித்தோழர், இவர் மரண தண்டனை கொடுக்கிறதுக்கான தீர்ப்பளிக்கப்பட்டவர் தானே, மரண தண்டனை கொடுக்க கூடாதான்ற எண்ணப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனா முஸ்மார்கள் கொண்டு வந்துட்டாங்க, சஹாபாக்கள் அந்த ஒப்பந்தங்களை சரியா பேணுவாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் தூர் நான் பாதுகாப்பு அளிச்சிட்டேன், நீங்க பாதுகாப்பு அளிங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் நான் பாதுகாப்பு அளிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் பாதுகாப்பு அளித்து விட்டேன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்செல்லாம் போனவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அவர் என்ன செஞ்சிருக்கலாம், மரண தண்டனை கொடுத்திருக்கலாமே அப்படின்றாங்க. அப்ப சஹாபியில் ஒருத்தர் சொல்றாரு, கொஞ்சம் கண்ணை காட்டிக்கலாமே. எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு கண் சாட காட்டியிருந்தா நான் வெற்றியிருப்பேனே என்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு நபிக்கும் கண் சாடை காட்டுவது ஆகுமானதல்ல. கண் சாடை காட்டுவது கெட்ட பழக்க, ஒரு துர்க்குணம், உள்ளத்தில் ஒரு கேவலமான ஒரு சிந்தனை இருப்பதற்கான ஆதாரம். ஹாயினத்துல் அயின், அரபில் என்ன சொல்றாங்க, கியானத்துல் அயின்னுவாங்க, அது கண்ணுடைய துரோகம். உண்மையிலேயே கண்ணை காட்டுற நேரத்தில் ஒருத்தர் திரும்பி பார்த்தாங்க, அவர் உங்களை கெட்டவராக என்ன செய்வார் நினைப்பார். அதனால கண் சாடையை மேக்சிமமா தவிர்த்து கொண்டோம். கண் சாடைய மேக்சிமம், அது வந்து ஹாயினத்துல் அயின் என்ற கண்ணுடைய துரோகத்துக்கு சொல்லப்படுறது. அப்ப எல்லா விஷயங்களையும் அது அடக்கமா இருந்தாலும் கண் சாடை கண் சமிட்டி காட்டுறது ஒரு நபிக்கு என்ன செய்யாது, ஆகாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்தை நீங்க நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நடந்து கொள்றாங்க அப்படின்ற பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று உணர்ந்த பல இடங்கள் அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துறார். இதே ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க, கொஞ்சம் சஹாபாக்கள் இந்த என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு எல்லாம் சலாம் சொல்லிட்டு மறுபடியும் வரா, மறுபடியும் பேசிக்கிட்டிருக்கிறான். சிலருடைய இயல்பது சரியா பேசிக்கிட்டிருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கும் சலாம் சொல்றது பேசுறது. சிலர் நல்ல குணமுடையவர் என்ன செய்வார்னா, நீங்க எல்லாம் எழுப்பி போங்கன்னு சொல்ல மாட்டாரே, அவர் இன்னும் கொஞ்சம் கனிவாக தான் பேசுவார். அந்த இடத்துல நம்மளே தவறா நினைச்சிருவாரோன்றதுக்காக அவர் என்ன செய்வார்னா, எப்படி இருக்கிறீங்க, வேற ஏதாவது டீ குடிக்கிறீங்க, ஓண்டுருவாங்க சரியா, போக மாட்டாங்க உலகம் அப்படி என்னென்ன, அப்ப அடுத்த டீ ரெடி ஆயிரும். இப்படி இயற்கையான ஒரு நிலைமை. இது சிலர் என்ன சொல்றா, நான் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை, டீ இல்ல வீட்டுக்கு போங்கட்டு விரட்டி விடுவேன், நான் நேரடியா பேசுறாள் தான், நீ வாழத்துக்கு தகுதி இல்லாத ஆள் தான் சரியா. மனிதன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஃபார்மாலிட்டிஸ் கட்டாயம் இருக்கணும். மார்க்கத்துக்கு எந்த தடையுமே இல்லை, வீட்டுக்கு வாரீங்களா சாப்பாடு தின்னுட்டு போறீங்களான்னு, வீட்டுல ஒண்ணு இல்லாட்டி சரி அப்படி இருக்கணும். அப்படித்தான் ஒரு சாமி கூட்டிட்டு வரார், வந்தா வீட்டுல சாப்பாடு இல்ல அப்படித்தானே. அப்ப அவன் என்ன செய்யற, விளக்கு அணைச்சி இருக்கிற சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணி கூடுவேன்னு சொல்றாரு. ஃபார்மாலிட்டிஸ் என்றது மனிதனுக்கு நல்ல அகலாக்கான ஒரு பண்பாடு, அது அதெல்லாம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி 2, 3, 4 முறைக்கு வராங்க, அவங்க போகல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தை களைஞ்சு போயிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், இன்ன தாலிக்கும் கான யுதி நபி ஃபயஸ்தஹி மின்கும், இது நபிக்கு பெரிய அசௌகரியமா இருக்கு. அல்லாஹ் அசௌகரியம், இப்ப நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு குரூப்பை சமாளிச்சு அனுப்பிட்டோம், ஒரு ஆள் பேத்து அவர் சரியான கஷ்டப்படுறாரப்பா நீங்க இருக்கிறதால, என்ன எப்படி நீங்க போய் சொல்லி என்ன மாட்டி விட்டீங்கன்னா நம்ம கேட்போம். அப்படி ஒரு அதாவது நம்ம ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டீம் அனுப்பிட்டோம்னு வைங்களேன், ஒரு டீம் ஓடி போய் என்ன அவர் மிச்சம் கஷ்டப்பட்டார், உங்களை எங்கடா அனுப்புற பார்த்துட்டு இருந்தார் என்று சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றா, இன்னதாலிக்கும் கான யுதி நபி ஃபயஸ்தஹி மின்கும், உங்களை வந்து போங்கன்னு சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அசௌகரியப்பட்டு கொண்டிருக்கிறார், அதனால வெக்கப்படுகிறார், அதனால வெக்கப்படுகிறார். அல்லாஹ் இந்த விஷயத்துல வெக்கப்பட மாட்டான், உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வெக்கப்பட மாட்டான். ஃபஇதா தஇம்தும் ஃபன்தஷிரு غير مستنسين لحديث பேச்சில அப்படியே ரிலாக்ஸாக இருந்திராம உண்டா போயிருங்கன்றால, உண்டா என்ன செஞ்சுங்க, சாப்பிட்டு முடித்து விட்டால் போய் விடுங்க. நபிக்கு கட்டாயம் மற்றவர்களிடத்துல அடபு, மற்றவர்கள்ட்ட அடபு, சாப்பிட்ட கூப்பிட்ட பலிக்காக அப்படியே இருந்திறது என்னது, அது வந்து ஒரு அடபு. முடிஞ்ச இதா தைம்து வந்தஷர் சாப்பிட்டீங்கன்னா போங்க, غير مستنسين لحديث. அல்லாஹ் تعالی எத்தனையோ சட்டங்களை சுருக்கி சொன்னவன் இந்த இடத்தால பக்க கணக்கில் என்ன செய்யறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அப்படின்னா ஒரு சாப்பாட்டுல விருந்து வச்சுட்டு அசௌகரியப்படுற உணர்வையும் ரப்ப என்ன செய்யறான், எங்களுக்கு பார்த்து கட்டிக்கிறான், உலகத்துல ரப்பை போல எங்களுக்கு ஒரு ஆறுதலானவர். அப்ப எனவே நம்ம அவன்கிட்ட போய் இந்த உணர்வை வெளிப்படுத்த ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன், நான் விஷயம் ஒரு சொல்ல போறேன், நீங்க ஒன்னு நினைக்காதீங்க. இந்த முன்னுரைகள்லாம் போட்டு நிறைய சொல்லிட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவன் விளங்க போறல உங்களை பயச்சிருவான். அதை விட மிகச்சிறந்தது நிர்பந்தம் இருந்தா வெளிப்படுத்துவது, மற்றபடியான விஷயங்கள்ல நீங்க சபர் செய்வது எல்லாத்துக்கும் முன்மாதிரி. அப்படி நிறைய நபிமார்கள் இந்த விஷயத்துல எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் மறைத்து சபர் செய்தார்கள், அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்பதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் என்பதை நம்ம இதுல என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அதுக்கு முன்னால, அதாவது ஆயிஷா ஒரு செய்தி சொல்றாங்க, ஜைனப் பின்த் ஜஹஷ், அதாவது நபி தோழிய பத்தி, ஜைனப் பின்த் ஜஹஷ பத்தி, ஒரு மனிதன் வந்து எப்படிப்பட்ட அந்த ஒரு உள்ளத்தில் ஒரு கட்டுப்பாடு பேணுதல் இருக்கணும் என்பதற்கு மனப்போராட்டம் ஒரு ஆளுக்கு இருந்து கொண்டிருக்கும், ஒருத்தருக்கு எதிரான மனப்போராட்டம் இருக்கும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா எதிரான மனப்போராட்டம் இருந்த அதி கூடுதலான மனைவி யாருண்டா, ஜைனப் பின்த் ஜஹஷ் ரதியல்லாஹு அன்ஹா. நம்மட பாசர் ரசூலுல்லாஹ் மதினி, அப்ப குடும்பத்துக்குள்ள மைனின்ற ஒரு பிள்ளை திருமணம் முடிச்சிருந்தா மத்தட்டையும் என்ன செய்யும், அடுத்து நிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இயற்கையா வந்துடும், ஏன்னா குடும்பம் அப்படி என்ற மாதிரி அது ஒரு வந்துடும். அப்போ அதனால ஜைனப் பின்த் ஜஹஷ் வந்து கான துசாமினி, ஆயிஷா வஹியல்லத்தி கான துசாமினி, என்னோடு போட்டி போடக்கூடியவராக இருந்தது யாரு, ஜைனப் பின்த் ஜஹஷ். அப்ப ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, ஆயிஷா ராவுக்கு வந்து அவது ஒரு சந்தர்ப்பத்தில் போய் கேட்கிறாங்க, எப்படி ஆயிஷா ரதியல்லாஹு எப்படின்னு சொல்லி. இப்போ உள்ளத்துல ஒரு விதமான ஓட்டம் ஓடிக்கின்ற ஒரு ஆளோட நம்ம எதிர்ப்பான மனநிலை இருக்கிற சந்தர்ப்பத்தில், எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இப்ளீஸ் என்ன செய்வான்னா, நல்ல மனிதனுக்கு லெமினேட் பண்ணி கொடுப்பான், நல்ல மனிதனுக்கு என்ன செய்வான், லெமினேட் பண்ணி கொடுப்பான். ஏண்டா இவன் நல்லவனே, இவன் நல்லவன்ன்றதுனால இவனுக்கு நீ வந்து அவளை அவதூறு சொல்லுன்னா இப்ளீஸோட இவன் என்ன செஞ்சிருவான், ரிட்டன் ஆயிடுவான். ஏன்னா நான் இப்போ எப்படி சொல்லுவேன், நீ வந்து ரசூலுல்லாங்களுக்கு எதுக்கும் பாதுகாப்பு, இதை சொல்றது ரசூலுல்லாங்களுக்கு பாதுகாப்பு. ரசூலுல்லாங்க ஒரு நபி, அவர் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய பிரச்சாரகராக இருக்கிறவர், அவங்க ஒழுக்க ரீதியாக என்ன ஒரு இதுவாக எவ்வளவு பெரிய.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் மர்ஹூம் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில், சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து, மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து, மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இவ்வருட ரமலானுடைய மாதத்தினுடைய துவக்கத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். நாம் உள்ள அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமிக்க மாதத்தில் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் தந்து இம்மாதத்தில் செய்ய வேண்டிய நற்கர்மங்களை தொடர்ந்து நாம் செய்து நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு ரமலானுடைய மாதம் முடிவுறுகிற நேரத்தில் இந்த ரமலானுடைய நோன்பினுடைய பலாபலன்களை அல்லாஹுனுடைய ரசூல் எந்த அடிப்படையில் நமக்கு வலியுறுத்தி கூறினார்களோ அதனுடைய பூரணமான நன்மையை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். என் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமதிகம் மக்களுக்கு இபாதத்துகளின் பக்கம் ஆர்வமூட்டுகின்ற காரியங்களில் இறங்கியிருக்கிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை ஒரு பயனுள்ள மாதமாக நாம் அமைத்துக் கொள்வதற்காக வேண்டியும், நம்முடைய ஈமான், நம்முடைய தக்குவா, அல்லாஹ் நமக்கு வழங்கிய விலை மதிக்க முடியாத அந்த ஹிதாயத், இவைகளுக்கெல்லாம் ஒரு பயனளிக்கும் விதமாக இந்த சிறப்புமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைப்பு விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பல்வேறு வகையான, நான் ஆரம்பத்தில் நினைவூட்டிய இம்மை மறுமை வாழ்வுக்கு நமக்கு தேவையான பல்வேறு சம்பவங்களை இந்த தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த உரையில் ஏதாவது தவறுகள் நீங்கள் அறிந்தால் உடனுக்குடனே சுட்டிக்காட்டுவது உங்களுடைய கடமை. அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை கொண்டும் நினைவூட்டப்பட்டால் தாமதம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது நம் எல்லோருடைய கட்டாய கடமை. இந்த உரைகளில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கேட்டால் விளக்கம் அளிக்கப்படும், இல்லாவிட்டால் என்னை விட மூத்த அறிஞர்களிடத்திலே கேட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளக்கம் தர உள்ளோம் என்பதையும் நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை விசுவாசி, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தரும் பொழுது, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பயணி என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தோடு மட்டும் உங்களுடைய வாழ்வு முடிவடைந்து விடுவதில்லை, இதற்கு பிறகு நீங்கள் பயணப்பட போகிற அழிவில்லாத, மரணமில்லாத ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வுக்கு மீண்டும் நீங்கள் பயணமாக போகிறீர்கள் என்கிற ஒரு நினைவோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் அது ஒரு வாழ்வாக கருதி அல்லாஹு தாலா நம்மை வாழ வைத்தான். அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இந்த பூமிக்கு பிறந்து ஒரு 2வது வாழ்வுக்கு நாம் எல்லாம் தயாராகி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு மீண்டும் நமக்கு ஒரு வாழ்வு உண்டு என்பதை எல்லா மதங்களும் பேசுகிறது. பூர்ண ஜென்ம பூமி என்றும், பரலோக ராஜ்யம் என்றும் எல்லா மதங்களும் மீண்டும் நாம் வாழப்போகிற அந்த வாழ்வை குறித்து தெல்ல தெளிவாக பேசுகிறது. இந்த உலகத்தில் பாருங்கள், பூர்ண ஜென்ம பூமி என்கிற அந்த வாழ்வு என்பது இந்து சமுதாய மக்களுடைய நம்பிக்கையை பார்த்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களுடைய பாவச் செயல்களுக்கு ஏற்றவாறு மறுபிறவி எடுத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்கிற நம்பிக்கை இந்து சமுதாய மக்களுடைய நம்பிக்கை. கிறிஸ்தவ சமுதாய மக்களுடைய நம்பிக்கை மரணம் என்பது பாவத்தினுடைய ஒரு மறுபிறவி என்று இந்து சமுதாய கிறிஸ்தவ சமுதாய மக்கள் நம்புகிறார்கள். மரணத்தோடு நம்முடைய எல்லா வாழ்வும் முடிவடைந்து விட்டது. மண்ணறை வாழ்வும் கிடையாது, மறுமை வாழ்வும் கிடையாது, நரகமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது என்கிற நம்பிக்கை நாத்திகவாதிகளுடைய நம்பிக்கை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் மரணத்தை குறித்து, மரணத்தினுடைய வாழ்வை குறித்து நமக்கு சொல்லித் தரும் பொழுது நிரந்தர வாழ்வினுடைய துவக்கம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மறுமை வாழ்வினுடைய ஆரம்பம். பொதுவாகவே மரணம் என்கிற அந்த ஒரு வார்த்தை எல்லோருக்கும் ஒரு கசப்பான வார்த்தை. நம்முடைய குடும்பங்களில் நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் யாருக்கு அந்த சம்பவம் நிகழ்ந்தாலும் பெரிய அளவில் நம்மால் பாதிக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி தான் மரணச் சம்பவம் என்பது. மங்களகரமான இடங்களில் மௌத்தை பற்றியோ, இறப்பை பற்றியோ, சாவை பற்றியோ, மரணத்தை பற்றியோ யாராவது பேசினால் அது ஒரு அபசகுணமான வார்த்தை என்று சொல்லுகிற அளவுக்கு மரணம் என்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்டால் எல்லோருக்கும் ஒரு கலக்கம் உண்டு. யாரும் அதை விரும்புவதில்லை. பயண நேரத்தில் நண்பர்களோடு இருக்கும் பொழுது மரணத்தை பற்றி பேசினால் ஏன் இப்பொழுது இதையெல்லாம் பற்றி பேசுகிறீர்கள் என்று சொல்லுவார்கள். மரணம் என்பது அந்த அளவுக்கு எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு அச்சத்தை, ஒரு பீதியை, ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிற வார்த்தை மரணம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை விசுவாசியாகிய நம்மை குறித்து பேசும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் மரண சிந்தனையோடு இருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தலைப்பை இந்த ரமலானுடைய மாதத்தில் தேர்வு செய்வதற்கு இன்னொரு அடிப்படையான காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பாவ செயல்கள், அல்லாஹுவால் ஏவப்பட்ட காரியங்களை பகிரங்கமாக புறக்கணிக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம், அல்லாஹுவால் தடுத்த பெரும்பாவம் என்று அறிவித்த, அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று பட்டியலிட்ட எவ்வளவோ பாவங்களை துணிச்சலாக இந்த சமுதாய மக்கள் செய்கிறார்கள். அந்த பாவங்கள் எல்லாம் ஓரளவு குறையும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்கள், இந்த உரையின் மூலம் நம்முடைய உள்ளம் நிச்சயம் பண்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த உரையை கேட்க வேண்டும். காரணம், சஹாபாக்களில் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையை கேட்கும் பொழுது செல்லுகிற நாங்கள் திரும்ப வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தோடு வருவோம். செல்லுகிறவர்கள் அல்ல, திரும்ப வருகிற நாங்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு, அவருடைய உரை கேட்கிற மக்களை எல்லாம் மாற்றி இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் சந்தித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, கடந்த வருடம் நம்மோடு இருந்த நம்முடைய நண்பர்கள் எல்லாம் இந்த வருடத்தில் நிறைய பேர்கள் சென்று விட்டார்கள். கடந்த வருடத்தில் நம்மோடு நம்முடைய குடும்பத்தினர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நிறைய மக்களுக்கு அல்லாஹு தாலா இவ்வருட ரமலானுடைய மாதத்தை சந்திக்கிற வாய்ப்பை கொடுப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹு தாலா அனுப்பிவிட்டான். இது உலகத்துடைய யதார்த்த நியதி. திடீர் திடீர் என மரணம் வந்து போகிற எவ்வளவோ சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் அந்த மரணத்தை குறித்துள்ள ஒரு பயம், அந்த மரணத்தை குறித்துள்ள ஒரு அச்சம் நம்முடைய வாழ்வில் எந்த அளவுக்கு ஆழப்பதிந்திருக்கிறது என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். நண்பர்கள் மரணித்தாலோ, மரண சம்பவத்தை கேள்வியுற்றாலோ, குடும்பத்தில் யாராவது இணை பிரியாத நெருக்கத்திற்குரிய பாசத்திற்குரியவர்கள் மரணித்தாலோ, ஒரு குறிப்பிட்ட தினம் அது நம்மை பெரிய அளவில் பாதிக்கிறது. மரணத்தை தூக்கிச் சென்று மண்ணறைக்கு, மண்ணறை வரை, கபரஸ்தான் வரை செல்கிற நாமெல்லாம் அந்த நேரத்தில் பேசுகிற பேச்சு என்ன வாழ்வு, உலக வாழ்வு. இன்றைக்கல்ல, என்றைக்கா ஒரு நாள் நாமும் செல்ல வேண்டிய இடம்தானே. துனியாவில் என்னதான் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சம்பாதித்து வாழ்ந்தாலும் எல்லோருக்கும் ஒரு முடி உண்டு. நம்முடைய நண்பன், நம்முடைய குடும்பத்தார்கள், நாம் நேசித்த நம்முடைய பிள்ளை, திடீரென மரணம் வரும் பொழுது நாம் எல்லாம் பேசுகிற பேச்சு வாழ்க்கையில் ஒரு விரக்தியை ஏற்பட்டதை போல. அது அன்றைய தினம் மட்டும் இருத்தல் கூடாது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கபரஸ்தானுக்கு, மண்ணறைக்கு அதிகம் அதிகம் சென்று வாருங்கள், அது உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படுத்தும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்து ஆசாபாசங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லவா? அதுதான் மௌத்துடைய சிந்தனை, மரணத்துடைய சிந்தனை. அந்த சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ஒரு பாவம் செய்யும் பொழுது, அநியாயங்களில் ஈடுபடும் பொழுது, நமக்குரிய நேரமாக அந்த நேரம் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்குமே என்கிற ஒரு அச்சம் இந்த மனித சமூகத்திலே இருந்திருந்தால் அநியாயங்கள் குறைக்கப்பட்டிருக்கும், இறை விசுவாசிகள் மென்மேலும் நல்லமல்களை செய்திருப்பார்கள். சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏதாவது பாவமான காரியங்களை செய்திருந்தால் உடனே தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அழுது விழும்பி அவர்கள் தங்களுடைய வாழ்வை திருத்தி அமைப்பிருப்பார்கள். ஆனால் மரண சிந்தனை மனித சமூகத்திலே மிக மிக குறைவு. ஆனால் இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஜாதி மத பேதம் இல்லாமல் கடவுளை வணங்குகிற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகள் இருக்கலாம். வேதங்களை பின்பற்றுகிற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கலாம். எந்த மதத்தை ஏற்கொள்வது, எந்த மார்க்கத்தை ஏற்று பின்பற்றுவது, அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். கடவுள் உள்ள என்றும் இல்லை என்றும் நாத்திக சிந்தனை கூட பேசலாம். ஆனால் எல்லோரும் ஒருமித்து நாமெல்லாம் ஒத்துக்கொள்கிற ஒரே கருத்து, நமக்கு மரணம் என்பது உண்டு. யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. மரணம் வருகிற நேரத்தில் எங்கும் ஓடி ஒளிய முடியாது. நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சென்றதை கண்கூடாக பார்க்கிறோம். மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்கிற அந்த சத்திய, அந்த நிலைப்பாட்டை மனிதன் அவ்வப்பொழுதெல்லாம் மறக்கிற காரணத்தினால் தான் அநியாயங்கள் தொடர்கிறது. அந்த அநியாயங்கள் எல்லாம் குறைக்கப்பட வேண்டும். ஆகவேதான் மரணம் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, மரண நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற சம்பவங்கள் எல்லாம் என்ன, அவனுடைய உடலுக்கு ஏற்படுகிற வேதனை, அவனுடைய ஆன்மாவுக்கு ஏற்படுகிற வேதனை. ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவனுடைய ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய நம்முடைய கடமை. ஒரு மனிதன் மரணித்தால் 23வது அத்தியாயத்தின் 99 100வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவதை போல, ஒரு மனிதன் மரணித்தால் அவர்கள் திரைமறைவு வாழ்க்கைக்கு அவர்கள் செல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வாழ்வை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மரணங்கள் உண்டு. தீமை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நேரக்கூடிய மரணங்கள், நல்லறங்களில் ஈடுபடுகிற மக்களுக்குரிய மரணங்கள், இப்படி தினசரி நாம் கேள்விப்படுகிற எத்தனை எத்தனையோ மரண சம்பவங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இந்த மரண சம்பவங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில மரணத்திலே இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். ஒரு சில மரணம் தனக்கு வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். அது எந்த மரணம் என்பதனையும் இந்த உலகம் இன்றைக்கல்ல, என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் அளிக்கப்படும். அந்த அளிக்கப்படுவதற்குண்டான அறிகுறிகள் ரெண்டு. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அறிகுறிகளை இந்த உலக அழிவு நாளுக்குரிய அடையாளமாக கூறினார்கள். அதில் 2010 நாம் இருக்கிறோம் அன்பார்ந்த அடியார்களே. நான் ஆய்வு செய்த அடிப்படையில்
3: முழு நபிமொழிகளையும் தொகுத்து பார்த்ததில் ஒரு இரண்டு மூன்று அடையாளங்கள் மட்டும்தான் மீதம், மீதமெல்லாம் நடந்துவிட்டது. இது நடக்கவிருக்கிற பிரம்மாண்டமான அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் நிகழ்ந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உலகம் அழிந்து போய்விடும். அதிக நாள் அல்ல. அந்த அடையாளங்கள் எப்படிப்பட்ட அடையாளம்? அந்த அடையாளத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு இறைவனுடைய நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அதை தொடர்ந்து நரகம் சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். அன்பார்களே, இந்த உலகத்தில் பாருங்கள், எந்த ஒரு பொருளுக்கும் அந்த பொருளை படைத்தவன் அதனுடைய முடிவு தேதியும் அறிவிப்பான், எக்ஸ்பைரி டேட். துவக்கம் என்று இருந்தால் அதற்கு ஒரு முடிவு என்று உண்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் கண்டுபிடிக்கிற எல்லா பொருள்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைதான் பயன்பாட்டுக்குரிய தேதியும் நாளும் உண்டு. உலகத்தில் இருக்கிற இன்ன பிற பொருள்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழிவு உண்டு என்றால், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு மனித சமுதாயம் என்ற மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு முடிவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அதுதான் மரணம். அன்பர்களே, இன்றைய தினம் அல்லாஹுனுடைய வேதத்தில் அல்லாஹு தாலா மரணத்தை குறித்து நினைவுபடுத்துகிற ஒரு சில வசனங்களை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருக்குறானில் இடம்பெற்றிருக்கின்ற மரண சிந்தனை சம்பந்தப்பட்ட அந்த அத்தியாயங்களை, அந்த வசனங்களை திரும்ப திரும்ப நீங்கள் குறிப்பிடுத்து மனனம் செய்ய வேண்டிய வசனங்கள். படிக்கிற பொழுது அல்லாஹ்வோடு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படும். படிக்கிற பொழுது தீமையிலே இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும். பொதுவாக மரணத்தை எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் ஒரு இறை விசுவாசிக்கு பயம் தேவையில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரண பயம் யாருக்கு தேவை? இஸ்லாத்தை ஏற்காத, இஸ்லாத்தை ஏற்றாலும் தொடர்ந்து பெரும்பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற, அல்லாஹ் ஏவிய எந்த இபாதத்துகளையும் செய்யாமல் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வேண்டுமானால் மரணம், சக்கராத்துடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு சந்தோஷம் தான் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து அல்லாஹு தாலா கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு. நீங்கள் என்ன நினைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை உங்களால் சாதிக்க முடியும்? உங்களுக்கு முன்னால் கை விரல்களால் மழையை குடைந்து வாழ்ந்த சக்தி வாய்ந்த மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் பெருமளவில் கொடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களைப் போல ஒரு சக்தி மிக்க, ஆரோக்கியம் மிக்க ஒரு சமுதாயம் இல்லை என்று அல்லாஹு தாலா ஆது சமூது மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். இப்படி முற்சென்ற மக்கள், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட மக்கள், நிறைய பலம் கொடுக்கப்பட்ட மக்கள், ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட மக்கள், அவர்களே இந்த உலகில் குறிப்பிட்ட ஆண்டு காலம் வாழ்ந்து மரணித்திருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் எம்மாத்திரம்? அல்லாஹ் கேட்கிறான் 23வது அத்தியாயத்தின் 115வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அஃஹஸிப்தும், நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டீர்கள்? அல்லாஹ்வுடைய கேள்வி. அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா? அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில்? அன்னமா ஹலக்கு நாக்கும் அபசன்னுக்கும் இலை நாளா துருஜாவோன். அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? வெறுமனே அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்றும், அல்லது நம்மிடம் அவர்கள் வரவே மாட்டார்கள் என்றும் அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ்வுடைய கேள்வி. பாவம் செய்கிற மக்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இஸ்லாம் என்பது ஏதோ அரபு பேசுகிற மக்களுக்குரிய மார்க்கம் அல்ல. இன்ன தீன இன்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை குறிப்பிட்ட ஒரு சில அரபு பேசுகிற மக்களுக்குரியது என்று ஒதுக்கி அந்த மார்க்கத்தை ஒரு அந்நிய மதம் போல மார்க்கத்தை போல பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம். இந்த உலகத்தில் பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், வசதி வாய்ப்பு எல்லாம் ஒருங்கே பெற்ற மக்கள் இவர்கள் சொல்லி நாம் என்ன கேட்பது? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டுமா? தூதர் சொன்ன அடிப்படையில் தான் வாழ வேண்டுமா? இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி நாம் படைத்தோம்? அனுபவிப்பதற்காக வேண்டி. நமக்குரிய இந்த இளமை எல்லாம் எதற்காக? அனுபவித்து வாழ்வதற்காக. ஆகவே எப்படி வேண்டுமானாலும் உலகத்தில் வாழலாம் என நினைத்து வாழ்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம், அபஹசித்தும் அன்னமா ஹலக்கு நாக்கும் அபசன் அன்னக்கும் இலை நாளா துர்ஜாவும். நீங்கள் என்ன வீணுக்காக வேண்டிய படைக்கப்பட்டீர்கள்? இன்னும் பிற உயிரினங்களைப் போல உங்களுக்கென்று கடமைகள் உண்டு. வமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த உலகத்தை உங்களுக்காக வேண்டி நான் படைத்தேன். உங்களை நான் எதற்காக வேண்டி படைத்தேன்? என்னை வணங்குவதற்காக வேண்டி படைத்தேன் என்கிறான் அல்லாஹ். நான் உங்களுடைய இறைவன், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் நீங்கள். என்னை வணங்காமல் இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் வழங்கிய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல், உங்களுக்கு நான் வழங்கிய அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழாமல், வேதத்தை புறக்கணித்து தூதருக்கு மாறு செய்து என்னுடைய கட்டளைகளை புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால், அஃபஹசித்தும் அன்னமா ஹலக்கு நாக்கும் அபசன் வண்ணக்கும் இலை நாளா துர்ஜாவன். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்? வீணுக்காக வேண்டியோ விளையாட்டுக்காக வேண்டியோ நீங்கள் படைக்கப்படவே இல்லை. திரும்ப நிச்சயம் நீங்கள் நம்மிடத்தில் வருவீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். 14வது அத்தியாயம் 42வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இனி இறை விசுவாசிகளையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். நமக்கெல்லாம் நிறைய கவலை உண்டு. என்ன அநியாயம்! கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? மரணத்தை பற்றியோ, கபருடைய வாழ்வை பற்றியோ, மறுமையை பற்றியோ, நரகத்தை பற்றியோ, அல்லாஹ்வுடைய விசாரணையை பற்றியோ கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் நடக்கிறார்களே என்கிற கவலை உண்டு. அல்லாஹ் சொல்கிறான் 14வது அத்தியாயத்தின் 42வது வசனம். அந்த வசனத்தில், வலா தஹ்சபன் அல்லாஹ் ஆஃபிலன் அம்மா யஅமலுல் லாலிமுன். அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று நபியே நீங்கள் என்ன வேண்டாம். அல்லாஹ்வுடைய வாசகத்தை பாருங்கள் நபியே. அல்லாஹு தஆலா பார்க்காமல் இருக்கிறான் என்று மட்டும் எண்ணாதீர்கள். ஏன் அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? அவர்கள் பாவத்திலே இருந்து தௌபா செய்து ஒன்று மீள வேண்டும். இல்லாவிட்டால் தொடர்ந்து பாவம் செய்ய வைத்து மறுமை நாளில் என் புறத்தில் நீதிமன்றத்தில் நிற்கிற பொழுது எந்த நியாயங்களும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை, வலா தஹ்சபன் அல்லாஹ் ஆஃபிலன் அம்மா யஅமலுல் லாலிமூன் இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஸ்ஹசு ஃபீஹில் அப்சார். ஏன் அவர்களை விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? கண்கள் எல்லாம் நிலைகுத்தி நிற்குமே, எதையும் பார்க்காமல் ஒரு அதிர்ச்சியில். அந்த நாளுக்காக வேண்டி அவர்களை நான் வைத்திருக்கிறேன் நபியே. நான் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். யார் யார் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் யார் என்னென்ன அநியாயங்களை செய்கிறார்கள், யார் யார் மறைமுகமாக செய்கிறார்கள், யார் யார் இரவு நேரங்களில் செய்கிறார்கள், யார் யார் வெளியூருக்கு சென்று செய்கிறார்கள், எல்லாம் நபியே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்க்காமல் அல்ல என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இனி பாதிக்கப்பட்ட மக்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள் ஒரு சில நேரத்தில் சங்கடப்படுவதுண்டு. இந்த பாவிகளுக்கு அல்லாஹு தஆலா ஒரு முடிவை இறக்க மாட்டானா? சொல்கிறோமா இல்லையா? அநியாயங்கள் அதிகமாகும் போது, அக்கிரமங்கள் அதிகமாகும் போது, யார் மீதாவது யாராவது நம்மை தாக்கி நமக்கு நோவினை செய்தால் பாதிக்கப்படுகிற மக்கள் எல்லாம் சொல்லுகிற வார்த்தை, இவனுக்கு ஒரு முடிவில்லையா? இவனுக்கு அல்லாஹ் வேதனை இறக்கி இவனை தண்டிக்க மாட்டானா? இவனை கேட்பதற்கு ஆளே இல்லையா என்று நல்லுள்ளம் படைத்தவர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மனித சமூகத்தில் பேசுவதை எல்லாம் நாம் கேட்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் 16வது அத்தியாயத்தின் 61வது வசனம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையான் திருமறை குர்ஆனில், வலவ் யுஆஹிதுல்லாஹு அன்னாஸ பில் லுல்மிஹிம் மாத்தரக்கு அலைகாமின் தோபத்தின் வழக்கின் யுவாகிரகும் இல அஜலி முசம்மா. நான் இந்த மனிதர்கள் செய்கிற தீமைகளுக்காக வேண்டி உடனுக்குடனே அவர்களை நான் தண்டிப்பதாக இருந்தால் இந்த பூமியில் ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை பாருங்கள், நீங்கள் என்னை ஒன்று மிஞ்ச முடியாது. 650 கோடி மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. எல்லோரும் அநியாயம் செய்தாலும் அல்லாஹ் பார்க்காமல் இல்லை. அவன் ஒரு கருணையாளன். ஒரு தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் பல மடங்கு அடியார்களின் மீது பாசத்தை செலுத்துகிறவன் அல்லாஹ். அவன் சொல்கிறான், மனிதர்களுடைய அநியாயங்களுக்காக மாத்தரக்கு அலைகாமின் தோப்பத்தின் வழக்கு அகிருகும் இல அஜலி முசம்மா. ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது, நான் உடனுக்குடனே தண்டிப்பதாக இருந்தால். ஆரம்ப சமுதாயத்தை எடுத்து பாருங்கள் அன்பர்களே, ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? தூதர்களை அனுப்புவான், தூதர்கள் பிரச்சாரம் செய்வார்கள், அந்த தூதர்களுடைய முடிவின்படி அந்த சமுதாயம் அழிக்கப்படும் என்பது நியதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய ஒரு இறை தூதர், மக்களின் மீது அதிகம் இரக்கமுள்ள ஒரு இறை தூதர். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார், யா அல்லாஹ், எனது சமுதாய மக்களை அவர்கள் செய்கிற பாவத்திற்காக உடனுக்குடனே தண்டிக்காதே, அவகாசம் கொடு. திருந்துவதற்கு, தௌபா செய்வதற்கு, பிரார்த்தனை செய்வதற்கு தண்டித்தாலும் அவர்கள் உனது அடிமை, மன்னித்தாலும் அது உனது கிருபை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாய்ப்பை வாங்கி தந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்காக. அந்த வாய்ப்பை தொடர்ந்து தவறு செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தினால் அநியாயம். அது அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு. பாவம் செய்தால், தெரியாமல் பாவம் செய்தால் பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாஹ் தந்த அவகாசத்தை, அல்லாஹ் தந்திருக்கிற வாய்ப்பை, அவனுடைய பூமியில் இருந்து கொண்டு அந்த வாய்ப்பை எல்லாம் உதாசீனப்படுத்தி கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் தவறு செய்ய நாம் முற்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான், உடனுக்குடனே தண்டிக்கவெல்லாம் மாட்டேன். ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான், நபியே அநியாயக்காரர்களை பார்க்காமல் அல்ல, பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், ஒரு நாளுக்காக வேண்டி அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஒரு நேரம் உண்டு நபியே, அந்த நேரம் வந்தால் அணு அளவு அவர்கள் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். அது எனக்குரிய நேரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களை தவிர, நபிமார்களுக்கு மட்டும்தான் மரணத்தினுடைய முன்னறிவிப்பை அல்லாஹு தஆலா சொல்லுவான். தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம், மீதமுள்ள யாருக்கும் அது எப்பொழுது வரும், எப்படி வரும் தெரியாது. மரணத்திற்கு மட்டும் ஆரோக்கியம், நோய் என்றெல்லாம் காரணமே கிடையாது. மரணத்திற்கு மட்டும் குழந்தை பருவம், முதுமை பருவம் என்றெல்லாம் காரணம் கிடையாது. அல்லாஹ் நாடும் பொழுது திடீரென வரும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை என்றைக்கு படைத்தானோ தாயினுடைய கருவறையில், அன்றைக்கே அல்லாஹு தஆலா ஒரு தேதியை தீர்மானித்து விட்டான், மரணத்தினுடைய தேதி. அதை முன்னோக்கித்தான் நாம் ஒவ்வொரு மனிதர்களும் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சைத்தானை பொறுத்தவரையில், நீ அதிக நாள் இந்த உலகத்தில் வாழ்கிற, உனக்கு என்ன 20 வயது தானே ஆனது, உனக்கு என்ன 25 வயது தானே ஆனது, அதற்குள் ஏன் தொழுகை, அதற்குள் ஏன் இஸ்லாம் மார்க்கம் மறுமை, உனக்கு நிறைய வாழ்க்கை உண்டு என்று சைத்தான் தூண்டுவான் ஒருபுறம். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா, டவுன் கவுண்ட் சிஸ்டத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்வை அமைத்திருக்கிறான். பயணம் செய்யும் பொழுது நாம் எல்லாம் ஒரு சிக்னலில் நின்று திரும்ப நாம் பயணப்படுவதாக இருந்தால் அந்த சிக்னலில் பாருங்க, ஒரு டைம் போட்டிருப்பாங்க, 30 செகண்ட், 40 செகண்ட், 50 செகண்ட், உண்டுமா இல்லையா? அந்த செகண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குறைந்து ஜீரோவாகும் பொழுது நம்முடைய பயணத்தை நாம் துவங்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வு. நாம் அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு 50 வயதை அல்லாஹ் தீர்மானித்திருந்தான் என்றால், இனி எனக்குள்ளது மீதமுள்ளது 8 வயது, மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாளும் கழிய கழிய அந்த நேரத்தை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் சத்தியம், யதார்த்தம். நாமெல்லாம் பொடும்போக்காக மறந்திருக்கிற ஒரு சத்தியமும் கூட. அதை அல்லாஹ் சொல்கிறான், உடனுக்குடனே தண்டித்தால் நீங்கள் எல்லாம் தாங்க மாட்டீர்கள், உங்களுக்கெல்லாம் ஒரு நேரத்தை நான் வைத்திருக்கிறேன். திடீரென பிடித்து அல்லாஹுவே திறந்த வாய்ப்பில்லாமல் என்னை மரணிக்க செய்து விட்டாயே, அல்லாஹுவே தௌபா செய்வதற்கு முன்னால் என்னுடைய மரணத்தை பிடுங்கி விட்டாயே, அல்லாஹ்விடத்தில் யாரும் குற்றம் சுமத்தக்கூடாது. நிறைய அவகாசத்தை அல்லாஹு தஆலா சொல்லிருக்கிறான். ஆறாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், ஹுவல்லதி ஹலக்கக்கும் மின் தீனின் சும்ம கலா அஜலா. அல்லாஹு தஆலா உங்களை படைத்தானே, படைத்த நாளிலே இருந்து உங்களுக்குரிய காலக்கெடுவையும் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய வசனங்கள். உங்களை என்றைக்கு அல்லாஹ் படைத்தானோ அதோடு சேர்த்து உங்களுடைய ஆயுள் காலத்தையும் அல்லாஹு தஆலா எழுதி வைத்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏழாவது அத்தியாயம் 34வது வசனம், வலிக்குள்ளி உம்மத்தின் அஜலுன் ஃபைதா ஜ அஜலுஹும் லா யஸ்தஹிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளையும் தேதியையும் அல்லாஹ் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறான், யாரும் தப்பிக்க முடியாது. 29வது அத்தியாயம் 57வது வசனம், இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் லாயிகத்துல் மௌத். எல்லா மனிதர்களுக்கும் அந்த சாவு உண்டு, அந்த மரணம் உண்டு, யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இறை தூதர்கள் உட்பட, இறை தூதர்கள் உட்பட யாரும் அந்த மரணத்தில் இருந்து தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 67வது அத்தியாயத்தின் 2வது வசனம், ஏன் உங்களுக்கு மரணத்தை தந்தேன் என்கிறான் அல்லாஹு தஆலா, எதற்காக வேண்டி உங்களுக்கு வாழ்வும் மரணமும், ஏன் வாழ்வு மட்டும் இருந்தால் போதாதா, திடீரென ஒரு மரணம் எதற்காக, ஏன் அப்படிப்பட்ட ஒரு அழிவு இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு. 67வது அத்தியாயத்தின் 2வது வசனம், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. மரணத்தையும் வாழ்வையும் ஏன் உங்களுக்கு நான் தந்தேன் என்றால், உங்களில் நற்செயல்கள் செய்து அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி தந்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். மரண தேதியை அல்லாஹ் ஏன் தீர்மானித்தான், மரணத்தை ஏன் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான், அதை அஞ்சி அந்த நாளை அந்த நேரத்தை பயந்து நாம் திரும்ப செல்ல போகிற அந்த வாழ்வு சிறப்பாக அமைவதற்காக வேண்டி நல்லறங்களை செய்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி நான் மரணத்தையும் வாழ்வையும் தந்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹு தஆலா. 10வது அத்தியாயத்துடைய 56வது வசனம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், நிச்சயமாக அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான், அவன் அல்லாமல் யாரும் உங்களை மரணிக்க செய்ய வைக்க முடியாது, அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான். ஆகவேதான் இறை விசுவாசிகள் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் அல்லாஹு தஆலா. 6வது அத்தியாயத்தின் 162வது வசனம், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வே, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அகிலத்தின் இறைவனாகிய உனக்கே சொந்தம். யா அல்லாஹ், இந்த உடம்பு உனக்குரியது, நீ தந்திருக்கிற இந்த வாழ்வு உனக்குரியது, இந்த மரணம் உனக்குரியது, எனக்கு மறுமையில் நீ சிறந்த வாழ்வை தருவதாக இருந்தாலும் அதுவும் உனது நாட்டம். இது இறை விசுவாசியுடைய பிரார்த்தனை, அல்லாஹ் சொல்ல சொல்கிற பிரார்த்தனை. அன்பர்களே, இந்த உலகத்தில் மரணம் இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தால் அது நபிமார்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், 39வது அத்தியாயம் 30வது வசனம், இன்னக்க மையுதுன் வ இன்னஹும் மையுதுன். நபியே, நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். மரணத்திற்கு அப்பாற்பட்டுள்ள ஒருவன் உண்டு என்றால் அது அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், அவன் தன்னுடைய வல்லமையை நிலைநாட்டுவதற்காக குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹ ரப்பிக்கதுல் ஜலாலி வல் இக்ராம் சூரத்துர் ரஹ்மான். எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாஹுவை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுவது, நபியே, உங்களுக்கு நீங்களும் மரணிப்பீர்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் மரணித்தார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 21வது அத்தியாயம் 34வது வசனம், வமா ஜஅல்னா லிபஸரின் மின் கப்லிகல் ஹுல்த் அஃபயின் மித்த ஃபஹுமுல் காலிதூன். நபியே, உமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர்கள் மரணித்திருக்கிறார்கள், நீங்களும் மரணிக்க போகிறீர்கள். யாருக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்வே கிடையாது என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் நண்பர்களே இந்த வசனம். 3வது அத்தியாயத்தின் 154வது வசனம் அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கிறான். இந்த உலகத்தில் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வீட்டுக்குள் இருந்தாலும் அது வந்தே தீரும், அது எங்கிருந்தாலும் அது வந்தே தீரும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 31வது அத்தியாயத்தின் 34வது வசனம், அந்த நேரத்தை நான் தீர்மானித்தால் அந்த இடத்திற்கு உங்களை நான் அழைத்து செல்லவே நினைக்கிறான் அல்லாஹ். நான் தீர்மானிப்பேன் எந்த நாட்டில் எந்த இடத்தில் வைத்து எந்த நேரத்தில் வைத்து எப்படிப்பட்ட இடத்தில் வைத்து நான் தீர்மானிப்பேன். அது அமெரிக்காவினுடைய அல்லது ஜப்பான் போன்ற பெருநகரமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் உங்களது மரணம் சம்பவிக்க வேண்டும் என்றால் நான் உங்களை அழைத்து செல்லவே என்கிறான் அல்லாஹ். மரணிக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்கிறான் அல்லாஹ். எவ்வளவோ உதாரணம், எத்தனை எத்தனையோ உதாரண சம்பவங்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். நான் எனது வீட்டில் வைத்துதான் மரணிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் நடக்காது. ஏன், நான் வசிக்கின்ற நண்பர்களோடு இருக்கிற பொழுதுதான் அந்த மரணம் எனக்கு வேண்டும் என்று விரும்பினாலும் அது நடக்காது. அல்லாஹ் நாட வேண்டும் அது எப்பொழுது எங்கு வைத்து அந்த இடத்திற்கு யாராக இருந்தாலும் அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 33வது அத்தியாயம் 16வது வசனம், இந்த வசனத்தை பாருங்கள், குல்லை யன்ஃபஅக்குமுல் ஃபிரார் இன் ஃபரர்தும் மினல் மௌத்தி அவில் கத்லி வைதல்லா துமத்தவுன இல்லா கலீல். மரணத்தை கண்டோ கொல்லப்படுவதை கண்டோ நீங்கள் எங்கு வெருண்டோடினாலும் அது உங்களுக்கு எந்த பலனும் அளிக்காது, அது நான் தீர்மானிப்பேன். நீங்கள் மரணத்தை பார்த்தோ அல்லாஹுவால் இறைவழியில் போரிட அழைப்பு விடுகிற பொழுது தான் கொல்லப்படுவோமே இறந்து போய் விடுவோமே என்பதற்காக வேண்டி ஊரிலே தங்குகிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கொல்லப்படுவதையோ மரணத்தை கண்டோ எங்கு ஓடினாலும் அது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது. அல்லாஹ் சொல்கிறான் 62வது அத்தியாயம் 8வது வசனம், இந்த வசனத்தில் குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும் ثم تردون الى عالم الغيب والشهاده فينبئكم بما كنتم تعملون. எதை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயம் உங்களை துரத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நாளும் அல்லாஹ்வுடைய நேரமும் வரும் பொழுது அது உங்களை பிடிக்கும். அப்படி பிடிக்கப்பட்டால் மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிந்து வைத்திருக்கிற அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 4வது அத்தியாயம் 78வது வசனம், ஐனமா தக்கூனு யுதிரிக்குமல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முசையதா. மரணத்தை கண்டு பயந்து போய் ஒரு உயரமான கட்டிடத்தில் மிக உயர்ந்த ஒரு கோட்டையில் பூட்டிய கதவுக்குள் நீங்கள் இருந்தாலும் அந்த மரணம் உங்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய வாசக பிரயோகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். கொல்லப்படுவதையோ மரணிப்பதையோ கண்டு எங்கு பயந்தோடினாலும் அது வரும், ஓடுவது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது. மரணம் துரத்தி கொண்டே இருக்கிறது உங்களை. அந்த நாளும் நேரமும் வந்தால் அந்த பிடி இருக்கப்படும், அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுவீர்கள். மரணத்தை கண்டு பயந்து பூட்டிய அறைக்குள் உயர்வான கட்டிடத்தில் உயர்ந்த கட்டிடத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்தால் நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த நேரத்தை குறித்து சொல்லுகிறான் நண்பர்களே. 50வது அத்தியாயம் 19வது வசனம், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக், அந்த வேதனை வந்துவிட்டது உங்களுக்காக. எதை கண்டு நீங்கள் வருண்டோடி வருண்டோடி இருந்தீர்களோ அது இதுவோ உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்லப்படும் அன்பர்களே. ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது மரணம் என்பது நமக்கு நிச்சயமான ஒன்று. அந்த மரணத்திற்கே ஒரு மரணம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? ஒன்று கூட அல்லாஹு தஆலா மீதம் இல்லாமல் எல்லாம் அழித்து நான் மட்டும்தான் என்றைக்கும் ஹையானவன், மரணம் இல்லாதவன், மீதமெல்லாம் அழியக்கூடியது என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கட்டத்திலும் அதை எந்த அளவுக்கு ஊர்ஜிதம் செய்கிறான் என்பதற்கு ஒரு உதாரணம். இந்த உலகத்தில் உடம்பில் இருந்து உயிர் பிரிகிறது, அந்த உயிருக்கும் ஒரு மரணம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏன் அல்லாஹ் அப்படி செய்கிறான்? அதுவும் நிரந்தரம் அல்ல, அதுவும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது, அதற்கும் மரணம் வரும் என்பதை அல்லாஹு தஆலா நிரூபிக்கிறான். சொர்க்கத்திற்கு சொர்க்கவாசிகளும் நரகத்திற்கு நரகவாசிகளும் சொல்லுவார்களாம், வானவர்கள் இந்த உயிரை ஒரு ஆட்டினுடைய வடிவத்திலே உண்டாக்கி சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார்களாம். சொர்க்கவாசிகள் எட்டி பார்ப்பார்களாம், இது என்ன என்று கேட்பார்களாம். சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம், அது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம். நரகவாசிகளே என்று அழைப்பார்களாம், வேதனை தாங்காத அந்த மக்கள் எட்டி பார்ப்பார்களாம், இது என்னது என்று கேட்பார்களாம், இது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம். அவர்களுக்கு எப்படி அது உயிர் என்று தெரிந்தது? சக்கராத்துடைய நேரத்தில் அந்த உயிரை அவர்கள் பார்த்தார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஒவ்வொரு மனிதனும் மலக்குமார்களையும் பார்ப்பார்கள், அந்த உயிரையும் பார்ப்பார்கள். அப்ப அந்த உயிர் என்பது ஒரு ஆவி அல்ல, உயிர் என்பது ஒரு பூஜ்யம் அல்ல, சூனியம் அல்ல, உயிர் என்பது ஒரு பொருள். உயிர் என்பது ஒரு பொருள். எப்படி மரணித்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது கபனிடுகிறார்களோ அதே போல உயிருக்கும் வானவர்கள் கபனிடுகிற சம்பவங்கள் எல்லாம் உண்டு. உயிருக்கும் கபனிடுகிற சம்பவம், உயிரை போர்த்தி சொர்க்கத்துடைய பட்டு துணியால் அதற்கு கபனிட்டு நரக நெருப்பினுடைய ஆடைகளை கொண்டு வந்து கபனிட்டு அந்த உயிரை எடுத்து செல்கிற சம்பவங்கள் உண்டு. அதை இறை விசுவாசிகள் பார்ப்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் புகாரியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் புகாரியில் அதீசுகள்.

0: பாவம் செய்தால் அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்த எண்ணம் வேண்டும். பாவம் செய்தால் இருகரத்தை உயர்த்தி அடிமைத்தனத்தை பிரதிபலிக்கும் முகமாக அல்லாவிடத்திலே தௌபா செய்ய பழகப்பட வேண்டும். அதற்கு தான் இந்த உரை அன்பர்களே. அப்படியானால் மரணம் என்றால் எல்லோருக்கும் ஒரே மரணமா அல்ல, வித்தியாசம் உண்டு. இஸ்லாத்தை ஏற்காத அல்லாவுக்கு மாற்றமாக வாழ்ந்த மக்களுடைய மரணம் வேறு, இறை விசுவாசியாக வாழ்ந்த மக்களுடைய மரணம் வேறு. அப்ப இறை விசுவாசிகளுக்கு நல்ல மரணம் என்றால் அந்த மரணத்தை அல்லாவிடத்தில் யா அல்லாஹ் எனக்கு உடனே மரணத்தை தான் என்று வேண்டி விரும்பி கேட்கலாமா? அதுவும் கூடாது. அது குறித்துள்ள ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும், உயிர் என்றால் என்ன, உயிர் என்பது என்ன, அந்த உயிரை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தில் வாழுகிற மனிதனுக்கு கொடுத்தானே, அது எவ்வளவு பெரிய ரப்புல் ஆலமீனுடைய ஒரு அத்தாட்சி தெரியுமா? இஸ்லாம் சொல்லுகிறது உயிர் என்பது ஒரு பொருள் என்று சொல்லுகிறது, ஆனால் உடலில் உண்டு. அது எந்த பாகத்தில் எவ்வளவு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் தெரியாது, தெரியவே தெரியாது. உடம்பில் இருக்கிற ஒட்டுமொத்த எனது ரத்தத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு தந்தாலும் நான் உயிர் வாழ முடியும். ரத்தத்தில் அல்ல உயிர். இதயத்தில் மார்பு பகுதியில் உயிர் உண்டுமா என்றால் சிரிப்பார்கள். இன்றைக்கு அதையெல்லாம் எடுத்து வெளியிலே வைத்து அறுவை சிகிச்சை செய்கிற காலம் இந்த காலம். உடல் உறுப்புகளிலோ மனிதன் உயிர் வாழுகிற முக்கிய தியரியாக, முக்கிய உறுப்பாக இருக்கின்ற இன்னபிற உயிர் நாடிகளிலேயோ உயிர் அல்ல, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அது இருக்கும், அவன் அழைக்கிற பொழுது அது செல்லும், அவ்வளவுதான். அந்த உயிர் என்றால் என்ன, அது குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொன்னார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு காலங்களிலும் பார்க்கவிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ, எதனை அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் நமக்கு உபதேசம் செய்கிறானோ, அதை தாமதம் இல்லாமல் ஏற்று நம்முடைய வாழ்வில் அதை அமுல்படுத்துவது நம்முடைய தலையாய கடமை. அல்லாஹு தாலா நம்முடைய மரணத்தை அவன் பொருந்துகின்ற நல்லவர்களுடைய பட்டியலில் அல்லாஹு தாலா சேர்க்க வேண்டும். நம்முடைய மரணத்தை அல்லாஹ் விரும்புகின்ற மரணமாக, இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் வழங்கிய மரணமாக அல்லாஹு தாலா அந்த மரணத்தை நமக்கு தந்தருள வேண்டும். இந்த மாதம் பாவ மன்னிப்புக்குரிய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுடைய மாதம் என்பது பாவ மன்னிப்புக்குரிய மாதம். இந்த மாதத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான் என்றால், நம்மை அந்த மாதத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்றால், அது ஒரு விலை மதிக்க முடியாத, எந்த வகையிலும் கணக்கிட்டு சொல்ல முடியாத அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத் அன்பர்களே. ஆகவே அதிகம் அதிகம் தௌபா செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ரமலானுடைய மாதம் 30-29 வருவதற்குள் நம்மில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியாது. கிடைக்கிற வாய்ப்பு இந்த தினம் நமக்குரியது, நாளைய தினம் நமக்குரியது அல்ல. கிடைக்கிற வாய்ப்பை அல்லாஹ்வுக்காக வேண்டி, மறுமை வாழ்வுக்காக வேண்டி, சொர்க்கத்து வாழ்வுக்காக வேண்டி கிடைக்கிற வாய்ப்பை நல்ல பயன்படுத்துங்கள். அநியாயம் செய்யவோ அக்கிரமம் செய்யவோ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தாதீர்கள். திடீரென அந்த மரணம் வந்தால் நமக்கு நேரவிருக்கிற சம்பவம் மிகப்பெரிய அநியாயமான, மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குரிய சம்பவமாக அது அமையும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நிலையில இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பானாக. வாஆகிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹூம் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com.
3: முஸ்லிம் வானொலி, தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
4: எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க, யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம், உன் பால் திருப்ப வர இருக்கிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என்னுடைய போனுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க. நான் போயிருவேன் இந்த உலகத்தை விட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது. இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது. உளவியலாளர்கள் சொல்றாங்க, நிஜமாக கவலை என்பது மனப்பிரம்மை.

0: கவலை என்று உருவாகிறது மனசுல. இந்த மனசால இது இல்லாமல் ஆக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க, நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன், ஒரு கவுன்சிலிங், ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்க கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா? ரிங் எடுத்து காணலையா அளந்துட்டு வர்றாங்க, அவங்களுக்கு சொல்லுவோம், அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க, பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு, ஒரு மெத்தட் தான், வீட்டில் போய் தேடி பாருங்க, ரிங் இருக்குமே அல்மாரில், அவர் ஹஸ்பண்ட் சொல்லிடுவோம், அவங்க ரிங் காணல தானே, அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க, காப்பையும் முல்ல ஒழிச்சு வச்சிருங்க, அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லுவோம். அவர் காப்பையும் ஒழிச்சு வச்சிருவாரா, போற பொம்பளை என்ன ஆயிடுவா, போய் தேடி தேடி தேடி பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா, நான் வந்தது உங்கள்ட்ட மோயிரம் காணலன்னு தான், இப்ப காப்பும் சேர்ந்து காணல. அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி, வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பை தேடுவோம், அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து காப்பை வச்சு தேடினு வைங்க, அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும், காப்பை கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு, அந்த மோயிரம் போனா போட்டும், அது 7000 தானே, அது 10000 மோயிரம் தானே, இது வந்து 2 பவுன் காப்பு 1,00,000 அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிரும். இது மனித இயல்பு. இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு நோய், நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன், இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க, புத்தளத்துல பாதி பேருக்கு நோய், இதே நோய் என்ன செய்வீங்க, அவங்களுக்குமா அறுத்துட்டு பரவாயில்ல, நோய் பரவாயில்ல, காய்ச்சலே உங்களுக்கு பரவாயில்ல போயிருங்க, அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது, எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும். நம்பர் ஒன், எப்ப எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க, நான் அதுதான் ஆரம்பத்துல போட்ட பேஸ்மென்ட், பணக்காரனுக்கும் பிரச்சனை, ஏழைக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, எனக்கு மட்டும் நினைச்சுங்கடா அதுதான் நிம்மதியை கிடைக்கும். ரெண்டாவது வந்து எப்பயுமே மனப்பிரமம் தான், 5 கோடி உங்க கையில தரேன்னு வைங்க, இதை விட நீங்க எப்ப சந்தோஷப்படுவீங்க தெரியுமா, 5 கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்ப 5 கோடி கிடைக்க போகுது, அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட 5 கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க, 5 கோடியை கையில வச்ச பிறகு கணக்கு ஆகா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே, போதாம் போயிருமே, 5 கோடி கையில வந்தா கவலை வரும், 5 கோடி கிடைக்கும் கேட்பீங்களே அப்ப சந்தோஷம் வரும். உளவியலாளர்கள் சொல்றாங்க, நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு. இந்த பாயிண்ட நான் விவரமா ஒரு அவருக்கு சரி விளக்கணும், ஆனா 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட், நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்குது. இப்படி சொல்றேனே, இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க, உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பாபு, சிரிச்சுட்டே இருப்பாங்க, மக்காவில் வெயிலோ தெரியாது, நிறைய சனமோ தெரியாது, நான் உம்ரா போறேன் அப்படின்னு அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க. உடம்பு வேணுமான புத்திரத்தில் இருக்கலாம், மனசு மக்காவில் இருக்கும். சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம், அந்த சுற்றுலா போற நேரம் அதே நினைப்பாங்க. இப்ப என்ன ஆகுது, அவங்க மனசு அங்க போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும், நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது. என்ன போய் இறங்கின போற 5 மணித்தியாலம் பிரயாணம், மதீனாவுக்கு போனா இடுப்பே வலிக்கும், இவ்வளவு பிரயாண களைப்பா கஷ்டமா, அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது. மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு. எப்ப நினைங்க, நான் நல்லா வாழுவேன், என்னை நல்லா விடமாட்டான், என் பிள்ளைகளை நல்லா வைப்பான், பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க, இது இது வந்து அதுக்குதான். இப்ப எங்களுக்கு எல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா அல்ல பெருசா தர போறான் போல நான் மசூரால சொல்லுவேன், அமைப்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால் அப்படியே சொல்லுவேன், அல்ல இருக்கிறான் பெருசா தர போறான் போல, கண் கூட தந்திருக்கிறான். போன 2013 ஒரு மிட்ல கட்டுமையான ஒரு பிரச்சனை, கட்டுமையான ஒரு சிக்கல், நான் மசூரா சபையை கூப்பிட்டு அல்ல எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தர போறான் போலன்ற, ஆனால் 2013 லாஸ்ட் ஆக போக்கல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றே அல்லாஹ் தந்துட்டான், அவ்வளவு பெருசா தந்துட்டான். அதனால சொல்றேன், கொடுப்பா எடுப்பா தருமா விடுவா, இதான் ஏதோ நடக்குதா கவலைப்படுறேன், தர போறான் மாஷா அல்லாஹ், ஒன்றுமே இல்லாம போச்சு, கிடைக்க போத நம்புங்க, ஸ்ட்ராங் அனுப்பிங்க, நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிற கேள்வி பதிலுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால 10 நிமிஷம் தரலாம் கேள்வி பதிலுக்கு, அதுக்கு மேல நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியா ஒன்று சொல்றேன், சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமா சொல்ல முடியல, ஏன்னா இந்த பாயிண்ட பொறுத்தல அவசரமா ஒவ்வொன்றா சொல்ல இயலாது, இது ஒவ்வொன்றா விவரமா பேச வேண்டியது. ஏனண்டா முதல் நான் வச்ச பாயிண்ட் 1 மணித்தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைத்தது என்னண்டா, உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்ல பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நீங்க நம்பினால், அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும், உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா மனசுதான் பயப்படுவது, மனசுதான் கவலைப்படுகிறது. அதே மனசுல நம்பிக்கை விட்டு பாருங்க, அல்லாஹ் தர போறான், நான் நல்லா வாழ போறேன், அல்லாஹ் மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா, அது கவலையே இல்லாம போயிரும், சந்தோஷமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கட்கிழமை, இன்னொரு திங்கட்கிழமை இந்த உலகத்தை ரசூலுல்லாஹ் சந்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் திரைச்சீலை அகற்றி பார்க்கிறார், மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் சுபகுத்தொழுகைக்காக வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு புன்புருவல் பூக்கிறார், ஏனென்று சொன்னால் தான் வருகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யார் என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த பரக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாஹ்வுடைய சன்னி அந்த ஆலயத்துக்கு வந்து ஜிக்ரோடு இருக்கிறார்கள். தொழுகை நடத்தப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரலியல்லாஹு பின்னாடி வருகிறார். ரசூலுல்லாஹ் கையால் சைக்கினை பண்ணி இல்லை, எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கினை பண்ணி விட்டு வந்தார்கள். அந்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹ் பல சந்திப்பு நடத்துவார்கள். அதில் ஒரு சந்திப்பு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திங்கட்கிழமை சுபஹுக்கு பிறகு லுஹருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாவை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள். ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்றுவார்கள். ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லா தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு பேசுவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அழுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு மறுபடி சிரிக்கிறார்கள். வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள், என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுதீர்கள், ஒன்றுமே புரியவில்லையே. அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா வஃபாத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள், என் தகப்பனார் எனக்கு சொன்னார், ஃபாத்திமா வளமைக்கு மாற்றமாக ஜிப்ரீல் இரண்டு தடவை வந்து விட்டார், இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் ஃபாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன். பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள், எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள். அதை நினைத்து சிரித்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார், ஃபாத்திமா கவலைப்படாதே, இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஃபாத்திமா. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வருத்தனைப்பட்டார், இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் உண்டு, மௌத்துக்கு ஒரு வேதனை உண்டு. ஃபாத்திமா நாயகி பார்க்கிறார், என்னுடைய தகப்பனார் இப்படி பாடுபடுகிறார், வேதனைப்படுகிறார், இவ்வளவெல்லாம் வேதனைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஃபாத்திமா இதற்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. சில ரிவாயத்துகள் இந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்ல வந்தார்கள், இன்றையோடு நான் இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறேன், ரஹ்மான் என்னை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லுஹருக்கு நெருங்க பார்க்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் லுஹரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அந்த சுபஹுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தொழுகை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள். ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார், என்னுடைய கழுத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை கணக்க பார்க்கிறது. என் சகோதரன் அப்துர் ரஹ்மான் வருகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது, கூரையை நோக்கி வானத்தை நோக்கி அப்படி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள். அந்த மிஸ்வா குச்சியினால் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது. நான் ரசூலுல்லாவை பார்த்தேன், ரசூலுல்லா என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாத்திருந்தார்கள், என் களத்துக்கு கீழே தான் ரசூலுல்லா இருந்தார்கள். வர வர பாரமாக கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலே கண்கள் மேலே சென்று கொண்டிருந்தது, கையும் விரலும் கண்ணும் மேலே குத்திக் கொண்டிருந்தது. ரசூலுல்லா ஒரு வார்த்தை சொல்வதை நான் கேட்டேன், அல்லாஹு மஃபிர்லி, அல்லாஹு மஃபிர்லி, அல்லாஹு மஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடியா அல்லாஹ். இந்த உலகத்தில் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அவர்கள் தன்னுடைய கடைசி பயணம் மேற்கொள்கிறார். இந்த உலக மக்களுக்கெல்லாம் நன்மை புரிந்த இறை தூதர் அவர்கள் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஆயிஷா அம்மா அவர்கள் காதை வைத்து கேட்கிறார்கள், அல்லாஹும் மக்ஃபிர்லி, நானும் நீங்களும் ஆயிரத்துக்கு பல்லாயிரம் மடங்கு கேட்க வேண்டும் யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். கேட்பது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், மூணு தடவை கேட்டார்கள், அல்லாஹும் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, மன்னிப்பதற்கு என்ன யா ரசூலுல்லாஹ், நீங்கள் என்ன செய்தீர்கள் யா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு, அல்லாஹும் மக்ஃபிர்லி. ஆயிஷா அம்மா சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, அந்த கண் அப்படியே நிலையாக குத்தியது, ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கிருக்கும்? திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ராத்திரி மஷூரா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் வந்து ஜனாசா தொழுவிக்கிறார்கள். நபிமார்கள் எங்கே மரணித்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும். நபிமார்களுடைய உடல் இந்த மண் சாப்பிடாது. புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், நான் வீட்டில் இருக்கிறேன், வாள் சத்தம் கேட்கிறது, சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள், நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள். திரும்பி வந்தார்கள், நடுநிசி, எனக்கு போக கிடைக்கவில்லை, போக முடியல, ரசூலுல்லாவை அடக்கம் செய்து விட்டு வந்தார்கள். நான் கேட்டேன், எப்படி அப்பா உங்கள் கைகளால் எடுத்து மண்ணை அவர் தலையில் போட முடிந்தது, அவர் எப்படி உங்களுக்கு புதைக்க முடிந்தது? இந்த உம்மத்திலே இந்த மகா பெரும் வேதனையான இந்த சம்பவத்தை இன்றைக்கும் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள், அவர் அந்த கவலையை சப்பி உழுங்கினார், அந்த பயத்தை சப்பி உழுங்கினார். எல்லோரும் சொன்னார்கள், உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் மார்கால் மார்கை வெட்டுவேன் என்று சொன்னார். மிம்பரிலே ஏறின அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன முஹம்மதன் கதுமாத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மன்கானே அபது முஹம்மதன், இன்ன முஹம்மதன் கதுமாத், யார் முஹம்மதை வணங்குறீர்களோ அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார். மன்கானே அபுதுல்லா, யார் அல்லாஹ்வை வணங்குறார்களோ, உஹையுல்லா யமூத், அவன் என்றென்றும் நிலைத்து வாழுவான், நிலைத்து நிற்பான், அவன் மரணம், அவனுக்கு மரணம் இல்லை. உமர் பின் கத்தாப் சொன்னார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார். என்ன ஆயத்து தெரியுமா? அவ் குத்தில, நபியே நீங்கள் மௌத்தாகினால் அல்லது உங்களுக்கு உங்களை அவர்கள் கொண்டால் இவர்கள் எல்லாம் வந்த வழியில் பார்த்து திரும்பி போய்விடுவார்களா என்ற ஆயத்தை ஓதி காட்டினார். அப்படி என்றால் நபி மரணிப்பார். இன்னக்கமையத்துன், நபியே நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற அந்த ஆயத்து திருமலை குர்ஆனில் இருக்கிறது. உமர் ரழியல்லாஹு சொல்கிறார், என் கையில் இருந்த வாள் சரசர என்று கீழே விழுந்தது, என் கால் அப்படியே நடுங்கியது, ரசூலுல்லாஹ் பிரிந்து விட்டார்கள் என்று அப்பொழுதுதான் நான் நம்பினேன். நான் நினைத்தேன் நாங்கள்லாம் மௌத்தாகின பிறகுதான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவார்கள். அந்த வேதனை திருமறை குர்ஆன் அடக்கிறது. இந்த வேதனை நானும் நீங்களும் அந்த இடத்திலே இருந்தால், இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ரசூலுல்லாவை இழந்த வேதனை, அதை விட ஒரு வேதனை உண்டா? அப்படி ஒரு வேதனையை சகித்துக் கொள்ளலாமா? அபூபக்கர் அவர்கள் என்ன எழும்பி பேசினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார், போய் முத்தம் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியிலே முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், திபுத்த ஹய்யவ மய்யிதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வாழுகிற நேரமும் மௌத்தாகிற நேரமும் நீங்கள் மனம் கமழறீர்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததுக்கு பிறகு அவர் மிக உறுதியோடு இருந்தார், மிக திடகாத்திரமாக இருந்தார். இந்த உலகத்தில் ஆகப்பெறும் கவலைகளையும் அவர்கள் அந்த மனதிலே போட்டு இறுக பிடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதை விட வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா? அதைவிட வேற வளப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா? அதை தாங்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்கும் உள்ளத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு முசீபத்துகள் வந்தே தீரும், அது வராமல் இருக்காது, பிரச்சனைகள் வரும், வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை நானும் நீங்களும் தர்மம் கொடுத்திருப்போம், சில வேளை ராத்திரி சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லாமல் அம்புட்டையும் கொடுத்து வைத்திருப்போம், அல்லாஹ்வை நம்பி கொடுத்திருப்போம். அப்படி கொடுப்பக்கூடியவர்களும் கொஞ்சம் தான் இருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த இரவு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும், வெளி உலகத்துக்கு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உணவு தருவான். உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பலமுறை நான் பேசிய ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், யார் வீட்டிலேயுமே ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், அஹ்லு சுஃபாக்கள் முற்றவெளி தோழர்கள், உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஈச்சப்பழத்தை பாதி பாதியாக பிரித்து சாப்பிட்டார்கள். இது கதை அல்ல, கப்சா அல்ல, இது கதை அல்ல, நஜப். அவர்களுடைய பயிர்களை அல்லாஹ் தன்னுடைய அருளால் நிரப்பினான், தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பினான், பரக்கத்தால் நிரப்பினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டார்கள். மதீனா நகரத்திலே ஓஹோ என்று பணம் இல்லை, விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு யாரிடமும் ஒன்றுமே இல்லை. அபு தல்ஹா சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சங்கைப்படுத்துறேன். வீட்டுக்கு போன செய்தி உங்களுக்கு தெரியும், மனைவி உம்மு சுலைமை பத்தி உங்களுக்கு தெரியும். போனால் அபு தல்ஹா, பிள்ளைகளுடைய சாப்பாடு மட்டும் இருக்கிறது, ரெண்டு சின்ன பிள்ளைகள், அவர்களை தூங்க வைத்து விட்டார். அபு தல்ஹா உட்காருகிறார், லாம்பு பத்துகிறது, விருந்தாளி உட்கார்றார், சாப்பாடு எடுப்பதை போன்று பாவனை செய்து அப்படியே விளக்கை அணைத்து விடுகிறார் அபு தல்ஹா. டோட்டல் இருட்டு, ஃபுல்லா இருட்டாச்சு, யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அபு தல்ஹா அவர்கள் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார், விருந்தாளி வயிறார சாப்பிடுகிறார், இருவர் சாப்பிட்டால் போதாது, அதனால தான் ஒருவர் வயிறார சாப்பிடட்டுமே என்பதற்காக விளக்கை அணைத்து சாப்பிடுவது போன்று பாவனை செய்து ராத்திரி முழுக்க பசியில இருந்து தூங்கிவிட்டு அதிகாலையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்கிறார், அபு தல்ஹா, நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும். அபு தல்ஹா, நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும், நீ உணவு கொடுத்தது எனக்கு தெரியும். அவர்கள் உணவு கொடுப்பார்கள் யாருக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி. அவர்கள் தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை கேட்க மாட்டார்கள், ஜஸா கூலி கேட்க மாட்டார்கள், சுக்குர் தேங்க்ஸ் கேட்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காகவே உணவு கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான், அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து சொன்னார், அபு தல்ஹா ஃபில் ஜன்னா, அபு தல்ஹா சொர்க்கத்திலே. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள், ஈச்சப்பழ 600 மரம் ஈச்சப்பழ தோட்டத்துக்கு சொந்தக்காரர். ஒரு ஆயத் இறங்கி இருக்கிறது, யுக்ரில்லாஹு கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார்? ஓடி வருகிற நேரம் காஃபிர்கள் பேசுறார்கள், அபு தர்தா உங்க அல்லாஹ் பிச்சைக்காரனாமே, கடன் கேட்கிறானாமே, இதோ உங்க தூதர் சொல்கிறார், இதை விட கேவலம் உண்டா? ஓடி வருகிறார் அபு தர்தா, யா ரசூலல்லாஹ், இப்படியான ஒரு வார்த்தை, இப்படி ஒரு வாசகம் வந்ததா, இப்படி வகி இறங்கியதா, ரசூலல்லாஹ் ஓதி காட்டினார்கள், அல்லாஹ் கடன் கேட்கிறான். உடனே சொன்னார் அபு தர்தா அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லாம் அந்த கடன் ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லித்தானே அல்லாஹ் சொல்கிறான், அதுதானே அந்த வார்த்தையின் அர்த்தம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்லிவிட்டான், 600 பேரிச்ச மலத்தோடு அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ். வாக்குறுதி முடிந்து விட்டது. வீட்டுக்கு போகிறார், மதிலிலே காலை வைக்க பார்க்கிறார், அவருடைய மனசு சொல்லுது, அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்து விட்டேன், அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டேன். கத்திரர் உம்மு தர்தா, யா உம்மு தர்தா, உம்மு தர்தா, ஓடி வந்து விடுங்கள், இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுத்து விட்டேன், இந்த 600 பேரிச்ச மரத்தோட தோட்டத்தை கொடுத்து விட்டேன், எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதற்கு அனுமதி இல்லை. அந்த பெண் எப்படி வருகிறா, பஹ் பஹ், என்ன நலவு, என்ன நலவு, என்ன வியாபாரம், என்ன வியாபாரம், மாஷா அல்லாஹ், வெற்றிகரமான வியாபாரம் என்று சந்தோஷமாக தோட்டத்திலிருந்து வெளியே வந்து, அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா, அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய ஜனாசாக்கள் போகிற நேரம் இந்த உலகத்தில் கண்கள் கலங்கி பிரார்த்தனைகளோடு அது மக்பராக்கில் அடக்கம் செய்யப்பட்டது, கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது வாழ வேண்டிய வாழ்க்கை. இன்றைக்கு ஐரோப்பா வாழ மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை சூழ வைப்பானாக.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒளிபரப்பு, கேட்க தவறாதீர்கள்.
2: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
2: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேரமும் இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரதுத்தீன் அத்தியாயம் 95 பற்றிய விசேட விளக்க உரை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்துத்தீன், சூரத்துத்துஹா, சூரத்துஷரஹ், இன்றைய தினம் சூரத்துத்தீன். சூரத்துத்தீன் மக்காவில் இறக்கப்பட்ட சூரா, அதுவும் ஆரம்ப சூராக்களில், ஆரம்பமாக இறக்கப்பட்ட சூராக்களில் சூரத்துத்தீன் மிக முக்கியமான ஒரு சூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவில் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே எப்போது உயர்ந்ததாக கருதப்படும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே எப்போது தாழ்வானதாக கருதப்படும், ஒரு மனிதன் எப்போது அல்லாஹ்விடத்திலே உயர்வான், ஒரு மனிதன் எப்போது அல்லாஹ்விடத்திலே தாழ்வான், தான் படைத்த படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவிடக்கூடிய அளவீடை இந்த சூராவில் வைத்திருக்கிறான். இந்த சூராவுடைய அளவீடு தான் ஒரு மனிதன் சொர்க்கத்தில் நுழைவதற்கும் நரகத்தில் நுழைவதற்கும் காரணமாக அமையும். அதனால் கவனத்தோடு அந்த அளவீடை கவனியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கடைசி ஜுசுவில் அதிகமான சத்தியங்களை செய்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு, அவன் எதன் மீது சத்தியம் செய்ய நாடுகிறான், அவனுடைய படைப்புகளில் அதன் மீது அவன் சத்தியம் செய்யலாம். ஆனால் மனிதனை பொறுத்தவரை அல்லாஹுவை தவிர வேறு யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. காபாவின் மீது சத்தியம், ரசூலுல்லாவின் மீது சத்தியம், என் தாயின் மீது சத்தியம் என்றெல்லாம் ஒரு முஃமின் செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் மீதுதான் ஒரு முஃமின் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்புகள் மீது சத்தியம் செய்கிறான் என்றால், ஒன்று, அவன் சத்தியம் செய்த அந்த பொருள், அந்த இடம் பலனுள்ள இடமாக இருக்கும், அல்லது அவனுடைய அந்த இடத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவதற்கான சத்தியமாக இருக்கும். ஒன்று, பலனுக்காக அல்லாஹ் சத்தியம் செய்வான், அந்த இடத்திலோ அந்த பொருளிலோ பலன் இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் பலனை பெற்றுக் கொள்ளலாம் என்ற முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்வான், அல்லது அந்த இடத்துடைய அந்த பொருளுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்யலாம். அப்படிப்பட்ட சத்தியங்களில் நான்கு சத்தியங்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை துவங்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வத்தீனி வஸ்ஸைதூன். தீன் என்றால் அத்திப்பழம், ஸைதூன் என்றால் ஆலிவ். அத்தியின் மீதும் ஆலிவின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். இரண்டையும் பிரிக்கிறான் அல்லாஹ். வத்தீன் வஸ்ஸைதூன், வாவ் என்றால் சத்தியத்துடைய அளவீடு. வத்துஹா வல்லைலி இதா சஜா, அதுபோல தான் வத்தீன் வஸ்ஸைதூன், அத்தியின் மீது சத்தியம் செய்கிறேன், ஆலிவின் மீது சத்தியம் செய்கிறேன். வத்தூரி சினீன், தூரி சினீன் என்பது ஒரு மலை, அந்த மலையின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். வஹாதல் பலதில் அமீன், அமைதி அளிக்கக்கூடிய இந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான்கு சத்தியங்களை கொண்டு துவங்குகிறான். அறிஞர்கள் மத்தியில் இந்த நான்கு சத்தியமும் எதை குறிக்கிறது என்பதில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் உண்டு. அவற்றில் சிலவற்றை நாம் இப்போது பார்ப்போம். ஒத்தீன் ஒஸ்ஸைதூன், இது எதை குறிக்கிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால், ஒத்தீன் சில அறிஞர்களுடைய கருத்தின்படி தீன் என்பது அத்திப்பழம் தான். எந்த ஒரு பொருளும் வீணாகாத அத்திப்பழம் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடுகின்ற இந்த ஒத்தீன் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம். ஒத்தீன் ஒஸ்ஸைதூன் என்றால் ஆலிவ் மரம் தான். இந்த இரண்டும் ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்து ஆரம்பிக்கிறான் என்றால், இந்த இரண்டின் மூலமாகவும் பலன்களை அதிகமாக பெற்றுக் கொள்ளலாம். சில தஈஃபான ஹதீஸில் வருகிறது, அத்திப்பழம் என்பது சொர்க்கத்துடைய பழம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக. ஆனால் இந்த ஹதீஸ் எல்லாம் தஈஃப், பலஹீனமான ஹதீஸ்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒத்தீன் ஒஸ்ஸைதூன் என்று சொல்வதன் மூலமாக எதை சொல்ல வருகிறான், இந்த இரண்டும் மனிதர்களுக்கு பலனுள்ள விஷயங்கள். இந்த இரண்டிலிருந்தும் மருத்துவத்தின் ரீதியாகவும் சரி, உள்ள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பலன்களை மனிதர்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் தீன் என்பது அத்திப்பழத்தை மட்டுமல்ல, பழங்கள் வகையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் தீன் என்பது குறிக்கும். ஜெய்தூன் என்பது ஆலிவ், எண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஆலிவ். அது போன்று திரவங்களை தயாரிக்கக்கூடிய, திரவங்களாக இருக்கக்கூடிய பொருள் அனைத்தையும் ஜெய்தூன் குறிக்கும் என்று சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் மிக முக்கியமான விளக்கத்தை சொல்கிறார்கள். ஒத்தீன் ஒஸ்ஸைதூன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே பழங்களை குறிப்பதற்காக சத்தியம் செய்யவில்லை, இந்த பழங்கள் விளையக்கூடிய இடங்களை குறிப்பதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் இடங்களை குறிப்பதாகவே அமைகிறது. ஒத்தூரி சினின் இடம் அது, வஹாதல் பலதில் அமீன் இந்த பூமி என்று அல்லாஹ் சொல்வது இடம் அது. அது போல்தான் ஒத்தீனும் ஒஸ்ஸைதூனும் பலமாக இருக்காது, அது விளையக்கூடிய இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதற்காக அந்த சத்தியத்தை செய்யலாம் என்று சொல்கிறார்கள். ஒத்தீன் ஒஸ்ஸைதூன் எங்கே அதிகமாக விளைகிறது என்றால் குதுஸ், ஜெருசலம். ஜெருசலம் என்ன பூமி? என்ன பூமி ஜெருசலம்? முஃமின்களுக்கு என்ன பூமி? அது புனித பூமி. எப்படி மக்கா புனித பூமியோ, எப்படி மதீனா புனித பூமியோ, அது போன்று முஃமின்களுக்கு குதுஸ் ஜெருசலம் புனித பூமி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றியும், குறிப்பிட்ட சில நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேசும்போது ஜெருசலத்தை இணைத்தே அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, وَنَجَّيْنَاهُ وَلُوطًا إِلَى الْأَرْضِ الَّتِي بَارَكْنَا فِيهَا لِلْعَالَمِينَ. அகில உலகத்தார்களுக்கு பரக்கத் செய்த அந்த பூமிக்கு அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பாதுகாத்து அனுப்பி வைத்தான். யாரை சொல்கிறான்? நபி இப்ராஹிமை சொல்கிறான், நபி லூத்தை சொல்கிறான். பரக்கத் பொருந்திய ஊர் என்று அல்லாஹ் சொல்வது எது? குதுஸ், ஜெருசலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான், வலி சுலைமான ரீஹ ஆசிஃபா தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்தி அல்லதீ பாரக்னா ஃபீஹா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த சிறப்பு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அந்த காற்றில் அவர்கள் பயணம் செய்வார்கள், சுப்ஹானல்லாஹ். அந்த காற்றில் அவர் காற்றுக்கு கட்டளையிடுவார்கள். அந்த காற்று அவர்களுக்கு எங்கே அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும், அவர்களையும் அவர்களுடைய படையையும் அழைத்துச் செல்லும். அந்த காற்று அவர்களை அழைத்துச் சென்றது அல்லாஹ் பரக்க செய்த பூமிக்கு. அல்லாஹ் பரக்க செய்த பூமி என்றால் அல் குதுஸ், ஜெருசலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான், அவர்கள் தன்னுடைய சமூகத்தார்களுக்கு கட்டளையிட்டார்கள். அவங்களை அப்படி வெளியே தூக்கி போட்டுருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்ட கட்டளையை சொல்கிறான், யா கௌமி துகுலுல் அர்தல் முகத்தஸா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தார்களுக்கு சொன்னார்கள், யா கௌம் உதுகுலு அல் அர்தல் முகத்தஸா, இந்த புனித பூமிக்குள் நீங்கள் நுழையுங்கள் என்று யாருக்கு சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார்கள், தன்னுடைய சமூகத்தார்களுக்கு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த புனித பூமியில் நுழையவில்லை. ஏன் நுழையவில்லை? வரலாறு தெரியுமா? ஜெருசலத்தில் ஏன் நுழையவில்லை? அந்த மக்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உள்ளே இருப்பவர்கள் பலம் உள்ளவர்கள், மிகுந்த பலம் பலசாலிகள், அவர்களோடு எங்களால் போரிட முடியாது, ஒன்று அவர்கள் வெளியே வரட்டும், நாங்கள் நுழைகிறோம், அல்லது நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள், நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய பனு இஸ்ரவேலர்களில் இரண்டு பேர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு ஆதரவாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தண்டனையாக கொடுத்தான், 40 ஆண்டுகள் பைத்துல் முக்கத்தஸில் அவர்கள் நுழைய முடியாது என்று, அந்த குதுசுடைய பூமியில் நுழைய முடியாது என்று. பாலைவனத்திலேயே சுற்றி திரிந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது நுழைவதற்கு முன்னதாகவே மரணம் ஏற்பட்டு விடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணமாகும் போது அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், என் மரணத்தை ஏற்படுத்தி அந்த பைத்துல் முக்கத்தஸ், அந்த குதுஸ் இருக்கக்கூடிய பூமியில் நாங்கள் நுழையவில்லை என்றாலும் ஒரு கல்லறியக்கூடிய தூரத்திலாவது நான் இருக்கும் நிலையில் என்னுடைய மரணத்தை ஏற்படுத்தி என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே இடத்தில் அவர்களுடைய மரணத்தை ஏற்படுத்தினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இப்போது இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கமாக இருக்கக்கூடிய கபரை நான் காட்டியிருப்பேன் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குதுசில் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், கூட்டமே நீங்கள் நுழையுங்கள், இந்த பரக்கத் பொருந்திய இந்த புனித பூமிக்குள் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ், அவன் பரிசுத்தமானவன், அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அவன் அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு, பரக்கத் பொருந்திய அந்த ஊர், அதனுடைய சுற்றல்லைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கச் செய்தான். அங்குதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றான். இப்படி எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி பேசும்போது இந்த குதுசுடைய பூமியை தொடர்பு படுத்தியே பேசுவான். அவ்வளவு பரக்கத் பொருந்திய பூமி அது. வத்தீன் வஸ்ஸைதூன், அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறான். இது குதுசுடைய பூமியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மீது சத்தியம் செய்வதற்கு அங்கே விளையக்கூடிய அந்த பொருட்களை பற்றிய சத்தியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்வைக்கிறான். யாருடைய மலை? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசிய மலை அது. அங்குதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய கட்டளைகளை அல்லாஹ் கொடுத்தார். தூரி சைனா அல்ல தூரி சினின், அந்த மலையை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கிறான். மூன்றாவது, வஹாதல் பலதில் அமீன், இந்த அமைதி அளிக்கக்கூடிய பூமி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது எதை? மக்கா, நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி. வஹாதல் பலதில் அமீன், சுப்ஹானல்லாஹ், வஹாதா என்றால் என்ன அரபியில்? இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த என்ற வார்த்தையை கொண்டு அடையாளம் இட வேண்டும் காபாவை அல்லது மக்காவை? நெருக்கத்தை அல்லாஹ் சொல்வதற்காக, அதனோடு தனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை அல்லாஹ் சொல்வதற்காக இந்த என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அல்லாஹ் இங்கு சுட்டிக்காட்டி சொல்லலாத, வஹாதல் பலதில் அமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமைதி அளிக்கக்கூடிய பூமியின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்வதன் காரணம், அல்லாஹ்விடத்தில் அந்த பூமி அவ்வளவு கண்ணியத்துக்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், மக்காவே அல்லாஹுடைய பூமியில் நீ சிறந்த பூமியாவாய், மக்காவே அல்லாஹுடைய பூமியில் அல்லாஹுடத்தில் நேசத்திற்குரிய பூமியாவாய், நீ என்னை உன்னுடைய மக்கள் வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் இந்த பூமியை விட்டு வெளியாக இருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மக்கா, அல்லாஹ் மக்காவை கண்ணிய புனிதப்படுத்தினான், யௌம கலக ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த பொழுது அதனுடைய புனிதம் மறுமை நாள் வரை அல்லாஹுவால் பாதுகாக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மா, இந்த சமூகம் நலவிலேயே தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும் இந்த பூமியுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் வரை. எப்போது இந்த பூமியுடைய கண்ணியம் பாழாக்கப்படுகிறதோ, ஹலகு, அப்போது இந்த சமூகம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். மக்காவுடைய புனிதத்தை பாதுகாப்பது முஸ்லிம்களாகிய மீது கடமையாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹாதல் பலதில் அமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்குரிய காரணம் நெருக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். பலதில் அமீன் என்றால் என்ன? அமீன் என்றால் அமைதி அளிக்கக்கூடியது அல்லது பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. யாருடைய பிரார்த்தனையின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا يَا اللَّهُ இந்த பூமியை அமைதி அளிக்கக்கூடியதாக ஆக்கு. அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்ததை முஹம்மது ரசூலின் வாயிலாக அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். وَهَذَا الْبَلَدِ الْأَمِينُ நபிமார்களுக்குள்ள தொடர்பை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். وَهَذَا الْبَلَدِ الْأَمِينُ இது பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பூமி. وَمَنْ دَخَلَهُ كَانَ آمِنًا யார் நுழைந்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அமைதி அளிக்கப்படுவார்கள். இதனுடைய கண்ணியத்தை யாரும் சிதைக்க முடியாது, சிதைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுடைய உள்ளத்தில் எழ முடியாது. குறைஷிகள் கூட காபாவை கட்டும் போது இரண்டு வருமானத்திலிருந்து காபா கட்டப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஹலாலான செல்வத்திலிருந்துதான் காபாவை கட்ட வேண்டும் என்று ஹராமில் ஊறி திளைத்த குறைஷிகளை முடிவெடுத்தார்கள். வட்டியிலிருந்து செல்வம் வரக்கூடாது, ஜினாவில் இருந்து செல்வம் வரக்கூடாது. இரண்டையும் நிபந்தனையாக்கி மக்களிடத்திலே வசூல் செய்து காபாவை கட்டினார்கள். கெட்டக்கூடிய நேரத்தில் தான் அவர்களுக்கு செல்வம் இல்லை, அதனால தான் ஹத்தீமை அவர்கள் அப்படியே விட்டுவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் காலத்தில் கூட அதை கெட்டவில்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்தில் சொன்னார்கள், நான் அதை கெட்ட விரும்பவில்லை, குறைஷிகள் எப்படி விட்டார்களோ அப்படியே நானும் விட விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னதாகவே தந்தையை கொலை செய்தவர் காபாவில் நுழைந்தாலும் சரி அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் காபா புனித பூமி என்று. இப்போ இந்த உலகத்திலே பிறந்த எல்லோரும் மதித்தார்கள் காபாவை புனித பூமியாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையான அந்த தன்மையை அவர்களுடைய உள்ளத்தில் கொடுப்பான். வஹாதல் பலதில் அமீன். இப்போ இது இரண்டாவது கருத்து. மூன்று முக்கியமான இடங்களின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்வதன் மூலமாக அதனுடைய புனிதத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். மூன்றாவது கருத்து, அது மிக முக்கியமான கருத்து, என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் தங்கிய இடத்தை. அந்த மலை ஜூதி, அந்த ஜூதி மலை தீன், அந்த அத்திப்பழத்தால் நிரம்ப இருக்கக்கூடிய மலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலையை குறிப்பிடுவதற்காக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை குறிப்பிடுவதற்காக, மஸ்ஜித் மூசா என்று இருக்கக்கூடிய மஸ்ஜித் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் வத்தீன் என்று சத்தியம் செய்கிறான். ஸைதூன் என்று அல்லாஹ் சத்தியம் செய்வது அஷ்ஷாம், ஷாமுடைய பிரதேசம். ஷாமில் வந்த நபியார், குதுசுடைய பகுதியில் வந்த நபியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஐந்து நபிமார்களில் ஒரே ஒரு நபி மட்டும் மீது, யார்? யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா இடத்தையும் வளம் வந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா இடத்தையும் வளம் வந்தவர்கள். அவர்களை மக்காவிலும் இணைக்கலாம், அவர்களை ஷாமிலும் இணைக்கலாம். அப்ப இந்த ஐந்து நபிமார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்கு சொல்ல வருகிறான்? இந்த ஐந்து நபிமார்களுடைய வாழ்வு மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்வது இந்த ஐந்து நபிமார்களுடைய ரிசாலத்தை நிலைப்படுத்துவதற்காக, அதனுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த ஐந்து நபிமார்களுடைய ரிசாலத்தின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். வத்தீன் அமீன். அல்லாஹ் இவ்வளவு மகத்துவமிக்க சத்தியத்தை ஏன் செய்கிறான்? எதற்கு இந்த சத்தியம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். நிச்சயமாக நாம் மனிதனை படைத்திருக்கிறோம் அழகிய வடிவத்தில், நிலையான தக்வீம் காம நிற்கு நிலையான நிலையான அழகிய வடிவத்தில் நாம் மனிதனை படைத்திருக்கிறோம். அஹ்சன் என்றால் உள்புறமும் வெளிப்புறமும் அழகானது. உள்புறம் மட்டுமல்ல, அல்லது வெளிப்புறம் மட்டுமல்ல, உள்புறமும் வெளிப்புறமும் அழகானது. எந்தவித குறையும் இல்லாத ஒரு படைப்பாக மனிதனை நான் படைத்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித இனத்துடைய உயர்வை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் இந்த சத்தியத்தின் மூலமாக. எல்லா படைப்புகளை விடவும் மனித இனத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்துவதற்காக சொல்கிறான், லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், நான் மனிதனை அழகிய வடிவத்தில் அழகிய உருவத்தில் நிச்சயமாக நாம் படைத்திருக்கிறோம். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் என்று அல்லாஹ் சொல்வது ஃபித்ராவை, இயற்கையை அல்லாஹ் சொல்கிறான். மனிதனை நாம் இயற்கையிலேயே படைத்திருக்கிறோம். மனிதனுடைய இயற்கை எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது இயற்கையில் தான் பிறக்கிறது, ஃபித்ராவில் தான் பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவோ நசராணிகளாகவோ மஜூசிகளாகவோ மாற்றுகிறார்கள் என்று. எல்லா குழந்தையும் பிறக்கும் போது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட குழந்தையாகத்தான் பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாகவோ நசராணிகளாகவோ மஜூசிகளாகவோ மாற்றுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஃபித்ராவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்துவதற்காக இதை செய்கிறான். அல்லாஹ் எம்மை முஸ்லிமாக படைத்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு செய்த பெரிய அருள். அல்ஹம்துலில்லாஹ் யமுன்னு அலைக அன் அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹான் உங்களுக்கு உதவி செய்தான், அல்லாஹான் உங்களுக்கு உதவி செய்தான் இந்த இஸ்லாமின் பக்கம். நாம இந்த இஸ்லாமை தேர்ந்தெடுத்து எல்லாம் வரவில்லை. யாரும் நேசித்து யாருக்கும் இந்த ஈமானை கொடுத்து விட முடியாது. அல்லாஹ் நாடினால் ஹிதாயா, அல்லாஹ் நாடவில்லை என்றால் ஹிதாயத் இல்லை. அல்லாஹ் எமக்கு நாடினான் இந்த இஸ்லாமில் நாம் பிறக்க வேண்டும் என்று. அல்ஹம்துலில்லாஹ், குல் அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது, அல்லாஹ் எமக்கு செய்த பெரிய அருள், தௌஹீதை ஏற்று வாழ்ந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாக அல்லாஹ் எம்மை பிறக்க வைத்தது. அதை நினைத்து பார்க்க வேண்டும். எம்முடைய பெற்றோர்கள் யாராக இருந்திருந்தால் இன்று நாம் யாராக இருந்திருப்போமோ அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் அவர்களுடைய வயிற்றில் எம்மை பிறக்க வைத்ததால் தான் இன்று நாம் அல்லாஹ்வுடைய அருளால் முஸ்லிம்களாக இருக்கிறோம். எம்முடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதன் காரணமாக அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த புனித பூமியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை குறிப்பிடுவதற்காக சொல்கிறான், லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் என்று சொல்கிறார். அடுத்த வசனம் பயங்கரமான எச்சரிக்கைக்குரிய வசனம். மனித இனத்தை உயர்த்திய அல்லாஹ் ஒரே அடியில் கீழே போய் தாழ்த்தி விடுகிறான். ரதது நாகு என்றால் ஒரு இடத்திலிருந்து அப்படியே அவனை கொஞ்சம் குறைத்தல், ஒரு இடத்தில் அவனை உயர்த்தி ஒரு இடத்தில் ஒரு பொருளை வைத்து அப்படியே குறைத்தலுக்கு ரதது நாகு. நாம் அந்த பொருளை, நாம் அதை, அவனை, அவர்களை குறைத்தோம். கீழிலும் கீழாக, கீழிலும் சுஃப்லா என்றால் ஒரு கண்ணியமே இல்லாத ஒருவராக, எந்தவித சிறப்பும் இல்லாதவனாக அவனை அப்படியே கீழ் நோக்கி விட்டோம். சுபஹானல்லாஹ், ஏன் அல்லாஹ் அப்படி மனிதனை ஆக்க வேண்டும்? மிகப்பெரிய உயர்வாக படைத்த அந்த படைப்பு ஏன் கீழ் நோக்கி தள்ளப்பட வேண்டும்? அவன் செய்யக்கூடிய செயலின் காரணமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை கண்ணியப்படுத்தினான். அவனை போன்று ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கவில்லை என்று நிரூபணம் செய்வதற்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவனுக்காக அவசப்படுத்தி கொடுத்தான். ஹுவல்லதி ஹலக்க லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, குர்ஆன் சொல்கிறது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாம் மனிதனுக்காகத்தான். சூரியன் உதயமாவது மனிதனுக்காகத்தான், சந்திரன் உதயமாவது மனிதனுக்காகத்தான், மழை பெய்வது, கடல் உள்ள ஜீவராசிகள் வாழ்வது, உலகத்தில் உள்ள எல்லாம் அவனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் அவனுக்காக படைக்கப்பட்டதை அவன் கடவுளாகவே எடுத்துக்கொண்டான். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு இழிவிற்கு தன்னை தள்ளிக்கொண்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் நரகத்தை நிரப்புவான் மனிதர்களை ஜின்களை கொண்டு. அல்லாஹ் நரக வேதியிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. அவர்களுக்கு உள்ளங்கள் உண்டு ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பார்வைகள் உண்டு ஆனால் பார்க்க மாட்டார்கள். உலகும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவிகள் உண்டு ஆனால் கேட்க மாட்டார்கள். உலாஇக கல் அன்ஆம், அல்லாஹ் சொல்கிறான். எந்த மனிதனை உயர்வாக அல்லாஹ் சொன்னானோ அவனே சொல்கிறான், உலாஇக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அதல், அதைவிடவும் மோசமானவர்கள். ஏன்? படைக்கப்பட்ட படைப்பையே கடவுளாக இறைவனாக எடுத்துக்கொண்டு வணங்குகிறார்கள். நான் படைத்தேன், ஆனால் அவர்கள் என்னை விட்டுவிட்டு என்னுடைய படைப்பை வணங்குகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸில் குதுசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி மனிதன் அவன் அவனையே இழிவாக ஆக்கிக் கொள்கிறான். அதனால் அல்லாஹ் அவனை அப்படியே கீழ் நோக்கி தள்ளிவிடுகிறான். அவன் எவ்வளவுதான் பட்டங்களையும் பதவிகளையும் உயர்வுகளையும் செல்வத்தையும் வைத்திருந்தாலும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவனாக அவன் மாறாத வரை அவனுக்கு எந்த உயர்வையும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்திருக்கிறான் அவனை நம்பிக்கை கொள்வதற்குரிய வாய்ப்பை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சும்மா ரத்ததுநாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன் என்று சொல்வதுடைய இன்னொரு விளக்கம், அதே அழகாக படைக்கப்பட்ட தோட்டத்தில் படைக்கப்பட்ட மனிதன் ஒரு இடத்தில் நுழைய வைக்கப்படும் போது மிக கோரமான தோற்றமுடையவனாக, இழிவான தோற்றமுடையவனாக மாற்றப்படுவான். எங்கே? நரகத்தில். கண்ணியமான படைப்பு தான், ஆனால் அவன் செயலின் காரணமாக சும்மரததுநாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன். இழிவானவர்களிலும் இழிவானவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், கீழ் நோக்கி சென்றவர்களிலும் கீழ் நோக்கி சென்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான். ஏன், எப்படி அஸ்ஃபல ஸாஃபிலீன் இந்த அர்த்தத்தை உள்ளடக்கும் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். தர்கில் அஸ்ஃபல், நரகத்துடைய கீழ் பகுதியில் அல்லாஹ் முனாஃபிக்குகளை ஆக்குவான். அஸ்ஃபல ஸாஃபிலீன், அதைத்தான் அல்லாஹ் இங்கும் சொல்கிறான். அவர்களை கீழ் நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கீழிலும் கீழாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அல்லாஹ் முனாஃபிக்குகள், முஷ்ரிக்குகள், காஃபிர்களை குறியிடுவதற்காக அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறான் என்றும் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். யார் பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படி என்றால், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். யார் இந்த கீழ் நோக்கி கீழ் செல்லாதவர்கள் யார் தெரியுமா? யார் இந்த இழிவானவர்கள் இல்லாதவர்கள் யார் தெரியுமா? யார் கண்ணியத்திலேயே மனிதனை எந்த கண்ணியத்தில் படைத்தானோ அதே கண்ணியத்தில் நிலைப்பவர்கள் யார் என்றால், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்பவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ இசங்கள் எல்லாம் இருக்கிறது, எத்தனையோ சித்தாந்தங்கள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் சொல்வது ஒன்றைத்தான் சொல்லும். ஒன்று, கடவுளை நம்பிக்கை கொண்டு வாழ், எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சொல்லும். அல்லது நல்ல அமலை செய், அது போதும், இறைவனை திருப்திப்படுத்தலாம் என்று சொல்லும். ஆனால் அல்லாஹுடைய தீன் மட்டும்தான் இரண்டையும் சேர்த்து சொல்லும், உனக்கு தேவை நம்பிக்கையும் நல்ல அமலும். நம்பிக்கை மட்டும் போதாது நீ முஃமினாக மாறுவதற்கு, அல்லாஹ்விடத்திலே உயர்வை பெறுவதற்கு. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ்வை உச்சரித்து விட்டேன் என்று சொல்வது மட்டும் போதாது, தேவை அமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள், நல்ல குணங்கள், நல்ல செயல்பாடுகள். இது இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டான் உங்களுடைய ஈமானை. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் இருக்கிறாள், இரவுடைய தொழுகையை தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், நஃபிலான நோன்புகளை, அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்கிறாள், ஆனால் இவ்வளவு அமல்களையும் செய்யக்கூடிய அந்த பெண் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா ஹிய மின் அஹ்லின் நார். அந்த பெண் நரகவாதி என்று மட்டும் சொல்லவில்லை, அந்த பெண்ணிடத்தில் எந்த நலவும் இல்லை என்று சொன்னார்கள். அந்த பெண்ணிடத்தில் எந்த நன்மையும் இல்லை. அந்த பெண் தொழுவதாலோ, அந்த பெண் நோன்பு வைப்பதாலோ, அந்த பெண் சதக்கா செய்வதாலோ அல்லாஹ்விற்கு எந்த நலவும் இல்லை, அந்த பெண்ணுக்கும் எந்த நலவும் இல்லை, அந்த பெண் நரகவாதி என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மேலும் கேட்கப்பட்டது, இன்னொரு பெண் இருக்கிறாள், கடமையான தொழுகையைத்தான் தொழுகிறாள், கடமையான நோன்புகளைத்தான் நோக்கிறாள், ஆனால் அந்த பெண்ணால் உலகத்தில் யாரும் நோவினை செய்யப்படுவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய மின் அஹ்லில் ஜன்னா, அந்த பெண் சொர்க்கவாதி என்று. அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த இரண்டிலும் நிலையாக இருக்க வேண்டும். ரப்புக்கு மட்டும் நல்லவர்களாக வாழ்ந்தால் போதாது, குடும்பத்தார்களுக்கும் உறவினர்களுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நல்லவர்களாக வாழ்ந்தால்தான் அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக உயர முடியும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், இந்த இரண்டில் ஒன்று குறைந்தாலும் அவர் வாழ்வில் ஜெயிக்க முடியாது, உலகத்திலும் ஜெயிக்க முடியாது, நாளை வறுமையிலும் ஜெயிக்க முடியாது. அவ்வளவு பெரிய நன்மைகளுடைய மூட்டைகளோடு நாளை மறுமையில் ஒருவன் வருவான், ஆனால் அவனுக்கு பின்னால் சில மனிதர்கள் நிற்பார்கள். அவர்கள் வந்து சொல்வார்கள், யா அல்லாஹ், இவன் என்னை ஏசினான், இவன் திட்டினான், என்னை அடித்தான், என்னை குறை பேசினான், என்னை பற்றி புறம் பேசினான், நன்மைகள் பங்கு வைக்கப்படும், அவ்வளவு நன்மைகளை சுமந்தவனிடத்தில் நன்மைகள் இருக்காது, அதனால் முறையிட வந்தவர்களுடைய பாவங்கள் இவன் மீது சுமத்தப்படும், அதனால் நரகம் வீசப்படுவான், இவன் தான் பரம ஏழை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப நன்மைகளை அளவிடுவது ஈமானை கொண்டு மட்டுமல்ல, அல்ல நல்ல செயல்களும் அதோடு இணைய வேண்டும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். மம்னூன் என்றால் தடுக்கப்படாத அல்லது குறைக்கப்படாத அல்லது கணக்கிடப்படாத நன்மைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தருவான். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதை தந்தாலும் அதற்கென்று ஒரு முடிவு இருக்கிறது. மேலையா முடிவு இருக்கிறதா இல்லையா? யாரும் இந்த உலகத்தில் எதோடும் நிரந்தரமாக வாழ்ந்து விட முடியாது, யாரும் இந்த உலகத்தில் எதையும் நிரந்தரமாக இழந்து விடவும் முடியாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த உலகத்தில் எதுவும் நமக்கு சொந்தமானது கிடையாது, முதல்ல அதை உணர்ந்து கொள்ளுங்க. எதுவும் நமக்கு சொந்தமானது கிடையாது. கபர்களை பார்த்து நபித்தோர்கள் சொல்லுவார்கள், எதற்காக இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்தீர்கள், எதற்காக வாழ்ந்தீர்கள், செல்வம் செல்வம் என்று உலக வாழ்க்கையை தொலைத்தீர்கள், அந்த செல்வம் உங்களுக்கு இன்றைய தினம் எந்த பலனை கொடுத்தது? வீடுகளை கட்டுவதற்காக உங்களுடைய வாழ்வை தொலைத்தீர்கள், அந்த வீட்டில் இன்று யார் வாழ்கிறார்கள், யார் வாழ்கிறார்கள்? குடும்பம்தான் உறவுதான் என்றீர்கள், அந்த உறவுகள் இப்போது உங்களை நினைவு கூட வைத்திருக்கவில்லை. உங்களுக்கென்று மனைவி என்றீர்கள், அந்த மனைவியும் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு ஹலால் தான், தவறில்லை, வேறொருவரை திருமணம் செய்து விட்டார்கள். உங்களுக்கென்று தான் வைத்திருந்தீர்கள், நீங்கள் தான் அதற்கு சொந்தம் என்று உணர்ந்தீர்கள், ஆனால் நீங்கள் மரணமாகிவிட்டாலும் அவர்கள் உங்களை நிரந்தர சொந்தம் என்று ஆக்கிக் கொள்ளவில்லை. அதுதான் உலக வாழ்க்கை, புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கைரு மம்னூன், ஆனால் அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி மறுமையில் நிரந்தரமானது. இந்த உலகத்தில் எதையும் அல்லாஹ் நிரந்தரமாக கொடுத்து விட முடியாது. ஏன் நிரந்தரமாக கொடுப்பதற்கு தகுதி இல்லை இந்த பூமிக்கு? சுப்ஹானல்லாஹ், சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், அதை இந்த பூமி அல்லாஹ் கொடுக்கின்ற நிரந்தரமான விஷயங்களை வாங்குவதற்கு தகுதியான பூமி அல்ல, அல்லாஹ் தகுதியாக ஆக்கிய பூமி சொர்க்கம்தான். கைரு மம்னூன், அங்கு எதுவும் குறையாது, எதுவும் தடுக்கப்படாது, எந்த அருட்கொடையும் நீக்கப்படாது, எல்லாம் நிரந்தரமாக அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த கூலியை அல்லாஹ் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு கொடுப்பான். விட்டு விலகுவதில் தான். உயர்வு எது? ஈமானிலும் நல்ல அமல்களிலும் தான். தாழ்வு எது? ஈமான் இல்லாமல் நல்ல அமல்கள் இல்லாமல் வாழ்வது இல்லை, அல்லது இரண்டில் எது இல்லாமல் வாழ்ந்தாலும் தாழ்வுதான். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால்தான் தெளிவாக சொல்லுவார்கள், அழகான நிகழ்வு அது, பைத்துல் மக்திஸுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக உமர் மதீனாவில் இருந்து கிளம்பி குதுசை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். எப்படி அவருக்கும் அவருடைய அவரோடு செல்லக்கூடிய அந்த வேலையாளுக்கும் உள்ள ஒப்பந்தம், ஒரே வாகனம், சில மைல் தூரம் நான், சில மைல் தூரம் உமரே நீ, இதுதான் உமர் அவர்களுக்கும் அந்த வேலையாளுக்கும் உள்ள ஒப்பந்தம். கலீஃபா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர், ஒரு மைல் தூரம் வருவார், அதற்கு பிறகு அவர் கீழே இறங்குவார், அவருடைய வேலையால் மேலே ஏறுவார், கலீஃபா முன்னால் நடந்து சொல்லுவார். பைத்துல் மக்திஸை அடையும் வரை மதீனாவில் இருந்து இதுதான் அவர்களுக்குள்ள ஒப்பந்தம். உமர் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ரசூலுல்லாவிடமிருந்து படித்தார்கள், அது வேறு. பைத்துல் மக்திஸில் நுழையக்கூடிய நேரம் வருகிறது, ஆனால் மேலே யாருடைய தவணை இருக்கிறது? வேலையாளுடைய தவணை இருக்கிறது. கீழே நடந்து செல்லக்கூடிய தவணை உமருக்கு இருக்கிறது. உமர் கையில் தான் சாவியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக குதுசை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் ஒப்பந்தம் இட்டிருக்கிறார்கள் அபு உபைதாவிடத்தில் ரழியல்லாஹு அன்ஹு. உமரை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடி இருக்கிறார்கள் குதுசில், பைத்துல் மக்திஸில். பைத்துல் மக்திஸ் இருக்கக்கூடிய பூமியில் எல்லோர்களும் விழிகளை விழித்து, யார் அந்த உமர், மதினாவில் இருந்து கொண்டே உலக சாம்ராஜ்யத்தை ஆடச் செய்த அந்த உமர் யார் என்று பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 16 ஆடைகளுடைய ஓட்டைகளோடு சேரும் சகதியும் தன்னுடைய காலுறையிலும் ஆடைகளிலும் பட்ட முகமாக தூசிபடிந்த முகத்தோடு ஒருவர் ஏழ்மையான தோற்றத்தில் உள்ளே நுழைகிறார். சுப்ஹானல்லாஹ். அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள், யா உமர், ஹலீஃபாவே, இந்த மக்கள் ஆடையில் கண்ணியத்தை பார்ப்பவர்கள், நீங்கள் ஹலீஃபா, உங்களை எதிர்பார்த்துதான் அவர்கள் இருக்கிறார்கள், வாகனத்தின் மேலே ஏறுங்கள் உமரே, அவரை கீழே இறக்க சொல்லுங்கள், நல்ல ஆடைகளை உடுத்துக் கொண்டு உள்ளே வாருங்கள் என்று சொன்னார்கள். அபு உபைதாவை பார்த்து உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா அபா உபைதா, யா அபா உபைதா,

அல்லாவிற்கு சுஜூது செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த பூமியில் அல்லாஹ் எமக்கு வழங்கி இருக்கவில்லை என்றால் இந்த உலக வாழ்வும் முழுக்க வீணாக மாறியிருக்கும். ஏதோ அல்லாஹ் கொடுத்த சில ஈமான் ஓரளவு தொற்றி கொண்டிருந்தாலும் அல்லாஹ் எதையாவது தண்டனையாவது எமக்கு கொடுத்தால் அதிலிருந்தும் எம்மை பாதுகாப்பாடாக. இறுதியாக அல்லாஹ் அவனுடைய அருளால் சொர்க்கத்தில் உழைத்து விடலாம். ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். அவர்கள் என்னதான் அமல் செய்தாலும் இந்த ஈமானை சுமக்கவில்லை என்றால் அவர்கள் வாழ்ந்த 70 வருட வாழ்க்கையும் வீண். அதனுடைய கூலி நரகத்தை தவிர எதுவும் கிடையாது. அஸ்ஃபல ஸாஃபிலீன். உமர் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், அல்லாஹ் இழிவானவர்களாக இருந்த எமக்கு இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தார். யாரொருவன் இந்த இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடுவானோ அவர்களுக்கு அல்லாஹ் இழிவைத்தான் தருவான். அஸ்ஃபல ஸாஃபிலீன், இழிவானவர்களாகத்தான் அவர்கள் மாறுவார்கள் என்று சொன்னார்கள். إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين. நபியே, எதை ஆதாரமாக சுமந்து அவர்கள் விசாரிக்கப்படக்கூடிய அந்த மறுமை நாளை மறுக்கிறார்கள். என்ன இருக்கிறது அவர்களிடத்தில் இதை மறுப்பதற்கு? என்ன ஆதாரத்தை கொண்டு இந்த தீனையோ, சில அறிஞர்களை பொறுத்தவரை பித்தீன் என்றால் இஸ்லாம், என்ன ஆதாரத்தை கொண்டு நபியே இவர்கள் நீங்கள் அல்ல நேரடியாக கேட்கிறார், மனிதர்களே என்ன ஆதாரத்தை கொண்டு எதை சுமந்து எதை கொண்டு இந்த தீனை நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள்? உங்களை கண்ணியவனாக அல்லாஹ் படைத்தான், நீங்களோ உங்களை இழிவானவர்களாக மாற்றிக்கொள்கிறீர்களே, ஏன் என்ன ஆதாரம் இருக்கிறது உங்களிடத்தில்? அல்லாஹ் அன்போடு கேட்கிறான் மனிதர்களை பார்த்து, ஃபமா யுகத்திபுக்க பஅது பித்தீன், அல்லது விசாரிக்கப்படக்கூடிய அந்த மறுமை நாளை, அல்லாஹ் எழுப்பக்கூடிய அந்த மறுமை நாளை எதை கொண்டு நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள்? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன், அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்களில் சிறந்தவன் இல்லையா? அல்லாஹ்வுடைய தீர்ப்பிலிருந்து நீங்கள் தப்பித்து விட முடியுமா? அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்களில், சட்டத்தை கொடுப்பவர்களில், ஹக்கில் யார் இருந்தவர்கள் பாத்திலில் யார் இருந்தவர்கள் என்று அல்லாஹ் பிரித்தெறியக்கூடிய அந்த ஆற்றலில், தீர்ப்பாளர்களில் தீர்ப்பாளராகிய அந்த அல்லாஹ் சிறந்தவனாக இல்லையா? சிறந்த தீர்ப்பை உங்களுக்கு அளிக்க மாட்டார் என்று எண்ணுகிறீர்களா? அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எதை உணர்த்துகிறான் என்றால் நாளை வறுமையில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அந்த தீர்ப்பளிக்கும் போது லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சன் தக்வீம் ثم رددناه اسفل سافلين. யார் என்பதை அல்லாஹ் முடிவெடுப்பான். அதுவரை யாரும் முடிவெடுத்து விட முடியாது. நான் உயர்ந்தவன் என்று உம்ரா செய்தேன், நோன்பு வைத்தேன், ஹஜ் செய்தேன், நன்மையான காரியங்களை செய்தேன், உயர்ந்தவன் என்று யாரும் முடிவெடுத்து விட முடியாது. அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். உயர்ந்தவர்கள் நாளை மறுமையில் யார், நல்ல அமல்களும் ஈமானும் இல்லாத காரணத்தால் தாழ்ந்தவர்கள் யார் என்று. அதனால்தான் எல்லா நபித்தோழர்களும் மரணத்துடைய இறுதி நேரம் வரை பயந்து கொண்டே இருந்தார்கள், நான் உயர்ந்தவனாக இருப்பேனோ என்று. உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு உயர்வை கொடுத்திருந்தாலும் நபியின் நாவால் அவர்கள் கடைசி நேரம் வரை எண்ணினார்கள், ஹுதைஃபா முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார் என்றார்கள். நான் தாழ்ந்தவனாக, தர்குல் அஸ்ஃபல், இறுதி கீழ் செல்லக்கூடிய அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் நான் ஆகிவிடக்கூடாது என்று பயந்தார்கள். இன்று அந்த அல்லாஹ்வின் தீர்ப்பை பற்றி எந்த பயமும் எமக்கு கிடையாது. இன்று என் ரப்பு எனக்கு தீர்ப்பளித்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் எமக்கு புத்தகத்தை பதிவு செய்கிறானா இல்லையா? நன்மை தீமைகள் எல்லாம் நம்முடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறதா இல்லையா? அந்த புத்தகத்தை அல்லாஹ் இப்போது இறக்கி, இக்ரா கிதாபக் கஃபா பிநஃப்ஸிக்கல் யௌம அலைக ஹசீபா, நீ படித்து பார், படித்து தீர்ப்பு செய்து கொள் என்று முடிவெடுத்தால் நான் எனக்கு என்ன தீர்ப்பை கொடுக்க முடியும், நீங்கள் உங்களுக்கு என்ன தீர்ப்பை கொடுக்க முடியும்? அஹ்சன தக்வீம் அஸ்ஃபல ஸாஃபிலீன். எதில் நாம் நம்முடைய புத்தகத்தை இப்போது நாம் வாசித்து பார்த்தால், இப்ப எப்போது வாசிப்போம்? எப்போது வேண்டுமானாலும் வாசிக்கலாம். இந்த நேரத்திலும் மரணம் வந்தால் அவ்வளவுதான், மூடப்படும், அதுதான் நம்முடைய ஏடு. 10 வருடம் கழித்து வந்தாலும் அதுதான் ஏடு, மூடப்படும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பாளர்களில் சிறந்த தீர்ப்பாளர்,
ولا يظلم ربك أحدا.

0: ஒருபோதும் யாருக்கும் அல்லாஹ் அநீதம் இழைத்து விட மாட்டான். கண்டுகளவு கூட அல்லாஹ் நம் செய்த அமல்களுக்கு மாற்றமான ஒரு தீர்ப்பை அல்லாஹ் கொடுத்து விட மாட்டான். இப்ப நம்முடைய கரத்தில் இருக்கிறது அந்த தீர்ப்பை எப்படி மாற்றுவதென்று. சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து சிறந்த தீர்ப்பை பெறுவதா அல்லது இழிவானவர்களாக வாழ்ந்து இழிவின் தீர்ப்பை பெறுவதா என்பதெல்லாம் நம்முடைய கரத்தில் இருப்பது. வலயத்திலும் ரப்புக்கு அஹதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் ஒருவருக்கும் அநீதம் இழைக்க மாட்டான். எல்லா தீர்ப்புகளும் சரியாக பங்கு வைக்கப்படும். உலகத்தில் அநீதம் இழைப்பவர்கள் அநீதத்தை கொண்டு நாளை மறுமையில் தீர்ப்பளிக்கப்படுவார்கள். நீதியாக நடப்பவர்கள் நீதியை கொண்டு மறுமையில் தீர்ப்பளிக்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எமக்கு தருவானாக. வத்தீனி வஸ்ஸைதூன் வதூரிஸீனின் வஹாதல் பலதில் அமீன், இந்த நான்கு சத்தியமும் எதற்காகத்தான்? லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபி அஹ்சரி தக்வீம் ஸும்ம ரததனாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன் إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. سبحان الله. அழகிய சூரா. அடிக்கடி ஓதுங்கள் குர்ஆனில், அடிக்கடி தொழுகையில் இதை ஓதுங்கள். இந்த வசனங்களை நினைவுபடுத்தி சதா நேரமும் சிந்தித்துக் கொண்டே வாழ வேண்டும். நான் சிறந்த மனிதனாக இப்போது வாழ்கிறேனா அல்லது இழிவானவர்களின் ஒருவனாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களில் பணி வைத்தருவானாக. என்னுடைய ஈமானில் அல்லாஹ் பணி வைத்தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த மனிதர்களோடு இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் அல்லாஹ் இம்மை ஒன்று சேர்ப்பானாக. ஜஸாகமுல்லாஹு கைர், பாரகல்லாஹு ஃபீக்கும். நாளை அடுத்த சூராவுடைய விளக்கத்தோடு இந்த வகுப்பை தொடர்வோம். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்கள், இதுவரை சூரதுத்தீன் அத்தியாயம் 95 விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசினர்கள் இப்போது முஸ்லிம் வானொலியுடைய புதிய ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி அப்ளிகேஷனை உங்களது இறங்கு தளங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அப்பிள் கையடக்க தொலைபேசியிலும் முஸ்லிம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வானொலியில் நீங்களும் உங்கள் பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இஸ்லாமிய மார்க்க உரைகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய நாடகங்கள், சிறுவர்களுக்கான சிறுவர்களுடைய இஸ்லாமிய சம்பாஷணைகள், நாடகங்கள் போன்றவற்றையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எமது மின்னஞ்சல் முகவரி info@muslimvanoli.com அல்லது muslimvanoli@gmail.com அல்லது 0974777161617 சைபர் அப்படிங்கிற இலங்கை வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
4: கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உயர்வை, அல்லாஹுடைய பொறுமையை, அல்லாஹுடைய வீரம், அல்லாஹுடைய பலம், இந்த அனைத்தையும் ஒரு மனிதன் படிப்பதற்கு குர்ஆனை அந்த மனிதன் படித்திருக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையுள்ளவன், அல்லாஹ் எந்தளவு சக்தி மிக்கவன், அல்லாஹ் எந்தளவோர் விடயத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவன் என்ற விடயங்களையெல்லாம் குர்ஆன் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய முஸ்லீம்களே, சகோதரர்களே, மனிதனை பொறுத்தவரையில் ஹுலிகல் இன்சானு மின் அஜல். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் அவசரத்துக்கு மத்தியில் படைக்கப்பட்டவன், பதட்டக்காரன் மனிதன். மனிதனுக்கு அவசரம், பதட்டம், பொறுமையின்மை அனைத்துமே மனிதனிடம் காணப்படக்கூடிய குறைகள். ஆனால் அல்லாஹ் அவசரப்பட மாட்டான், அல்லாஹ் பதட்டப்பட மாட்டான், அல்லாஹ் எதுக்கும் அஞ்ச மாட்டான். உண்மையான பலமானவன் அந்த அல்லாஹ், உண்மையான சபருள்ளவன் அந்த அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லீம்களாகிய நம்முடைய கடமை.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அல்லாஹுடைய வல்லமைகளை தெளிவுபடுத்துவது. அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அந்த மனிதனுக்கு எத்தி வைப்பது, இதுதான் நம்முடைய கடமை. ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு, கண்ணை பொத்தியதற்கு பிறகு, அவரை நீங்கள் புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, நீங்கள் அவரை தூக்கினால் என்ன, அவரை துரத்தினால் என்ன, அது கலிமாவோடு இஸ்லாத்தோடு மரணித்தால் சொர்க்கம். கலிமா இல்லாமல், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாமல், இஸ்லாம் இல்லாமல் மரணித்தால் முழு குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்குறுதி அவர் நரகவார். அவர் யாராக இருக்கலாம்? அவர் இவராகத்தான் இருக்க வேண்டும். அவர் தாழ்ந்த குலம் ஜாதி, அவர் ஏழை, அவர் ஒன்றுமே சமூகத்தில் மதிக்கப்படாதவர் என்ற நிபந்தனை கிடையாது. கலிமா இருந்தால், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தால், அதே நிலைமையில் கண்ணை பொத்தினால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். கலிமாவை சொல்லவில்லை, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் முழு உலகமும் சேர்ந்து அவரை புகழ்ந்தாலும் அல்லாஹ் நரகத்தை தான் கொடுப்பார். இதனால தான் நாம் ஓதக்கூடிய மிக முக்கியமான சூறாக்கள் ஒரு சூறா தான் சூறா யாசீன். இந்த சூறா யாசீனிலே அல்லாஹ் 17 ஆயத்துகளுக்குள் ஒரு சம்பவத்தை சுருக்கி அல்லாஹ் சொல்கிறார். எத்தனை ஆயத்துகள்? 17 ஆயத்துகளுக்குள். ஏனென்றால் எந்த முஸ்லிமுக்கும் சூரா யாசீன் தெரியாது என்று சொல்ல முடியாது. சூரா யாசீனை பரக்கத்துக்கு ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறது. சூரா யாசீனை ஓதினால் தேவைகள் நிறைவேறும் என்ற சிந்தனை நமக்கெல்லாம் இருக்கிறது. அல்லாஹுடைய கலாம் இந்த சூரா யாசீனுக்குள் 17 ஆயத்துகளில் அல்லாஹ் சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறார். சகோதரர்களே, சூரா யாசீன் 13 ஆயத்திலிருந்து தொடங்கி சூரா யாசீனுடைய கிட்டத்தட்ட 26-27 ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அந்த சம்பவம் என்ன சம்பவம்? சம்பவம் சொல்லுவது இது குர்ஆனுடைய சம்பவம். இது உலக முடிவு வரை உள்ள மக்களுக்கு படிப்பினை. உலக முடிவு வரை உள்ள மக்கள் பின்பற்றுவதற்காக சொல்லப்பட்ட சம்பவம். அல்லாஹ் சொல்கிறான், إذ جاءها المرسلون. நபியே, அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். وَاضْرِبْ لَهُمْ مَثَلًا أَصْحَابَ الْقَرْيَةِ. ஒரு கிராமவாசிகளுடைய உதாரணத்தை சொல்லுங்கள். என்ன கிராமம்? அந்தாக்கியா என்ற கிராமம். கர்யா என்ற அந்த கிராமம், அந்தாக்கியா என்ற கிராமம். இந்த அந்தாக்கியா என்ற கிராமத்துக்கு ரசூல்மார்கள் வந்தார்கள். இன்றைக்கு ரசூல்மார்கள் இல்லை, உலமாக்கள் இருக்கிறார். ரசூல்மார்கள் இல்லை. எந்த ஊருக்கும், கொழும்புக்கும் ரசூல் இல்லை, கண்டிக்கும் ரசூல் இல்லை, அம்பாறைக்கும் ரசூல் இல்லை, புத்தளத்துக்கும் ரசூல் இல்லை, இந்தியாவுக்கும் ரசூல் இல்லை, சவுதிக்கும் ரசூல் இல்லை. ஏன்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, அதற்கு பிறகு நபி வாரதில்லை. நபியுடைய வாரிசுகள் உலமாக்கள் இருக்கிறார். அவர்கள் வாழும் பொழுதுதான் குர்ஆனை ஓதி ஓதி மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருப்பார்கள். இழப்பு என்பது சகோதரர்களே அடைக்க முடியாத. ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லா சொல்வதை போல, ஒரு ஆலிம் மரணித்தால் அது அடைக்க முடியாத ஒரு இழப்பு. அதோடு இல்ம் போகிறது. அவர் படித்த அறிவு அப்படியே சென்று விடும். இவ்வாறு தான் அறிவு உயர்த்தப்படுவது. எனவே சகோதர சகோதரிகளே, எதிர்காலத்தில் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு இந்த குர்ஆனை ஒவ்வொரு மனிதனிடமும் தெளிவாக அர்த்தமாக ஓதி காட்டுவதற்கு தைரியமுள்ள உலமாக்களை உருவாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு பெண் ஆணுடைய தார்மீக பொறுப்பு இது. சகோதர சகோதரிகளே, இந்த அந்தாக்கியா என்ற நகரத்துக்கு அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்புகிறார். எத்தனை ரசூல்மார்கள்? إِذْ أَرْسَلْنَا إِلَيْهِ مُثْنَيْنِ. இரண்டு பேரை நாம் அனுப்பினோம். எத்தனை ரசூல்மார்களே? இரண்டு பேரை அனுப்பினோம். ரெண்டு பேர் போதா என்பதனால் ஃபக்கதபூஹுமா, அந்த ஊர் அப்படியே அந்த ரெண்டு பேரை பொய்ப்பித்தார்கள். ரெண்டு ரசூல்மார்களையும் பொய்ப்பித்தார்கள். இந்த நேரம் மூன்றாவது ரசூலையும் அனுப்பினோம். மூன்று பேர் போறார். சில உலமாக்கள் சொல்றாங்க அவங்களோட பேர் சாதிக், சதூக், ஷலூம். சாதிக், சதூக், ஷலூம். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க யோஹன்னா, இது போன்ற வேற பெயர்களையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பெயரை சொல்லவில்லை. மூன்று பேரை அனுப்பினோம். எதற்கு? அல்லாஹும் பக்கம் அழைப்பதற்கு. என்று சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடாது உலமாக்களை. அல்லாஹும் பக்கம் அழைக்கும் தாயிகளை சர்வசாதாரணமாக யாரும் பார்த்து விடக்கூடாது. அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம். அவர்களுக்கு ஓடுவதற்கு வாகனம் இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை, பரவாயில்லை. ஆனால் அல்லாஹுடைய அழைப்பாளர் அவர். அல்லாஹ் சொல்கிறான், மூன்று பேரை அனுப்பினோம். ஃபகாலூ இன்னா இலைக்கும் முர்சலூன். அந்த மூன்று பேரும் போய் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹுடைய தூதர்கள் வந்திருக்கின்றோம். உங்களோட ஊர் அந்தாக்கியாவை அல்லாஹும் பக்கம் அழைக்கின்றோம். யாரும் முஸ்லீம் இருக்க இல்லை சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் யோசிக்கிறது என்னென்னா, முஸ்லீமைத்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும். இல்லை, முஸ்லீமை மட்டும்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும் என்ற நிபந்தனை இல்லை. சகோதரர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய சகோதரர்கள் வாழ்கிறார்கள். அல்லாஹும் பக்கம் அழையுங்கள், யாரும் கோபிக்க மாட்டார்கள். நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் அவர்களை அழைக்கவில்லை என்றால் உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள் பக்கம் அழைப்பார்கள். இது நடக்கும். இது உங்களுக்கு வெக்கம், உங்களுக்கு தைரியம் இல்லை, உங்களுக்கு பேசுவதற்கு திராணி இல்லை, நீங்கள் நடித்து நீங்கள் ஏதோ ஒரு சமூகத்தில் உயர்ந்த பதவியில் நான் இருக்கிறேன் என்பதற்காக அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு வெக்கப்படுகிறீர்களா? உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள்கள் பக்கம் அழைப்பார்கள். அழைப்பது குற்றம் அல்ல, தெளிவுபடுத்துவது குற்றம் அல்ல. தெளிவு கிடைத்தால் அல்ஹம்துலில்லா. இந்த மூன்று பேரும் போய் சொல்கிறார்கள், அந்தாக்கியா மக்கள் அந்த மூன்று பேர் சாதிக், சதூக், ஷலூமை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் எங்களை போல மனிதன் தானே.

ரஹ்மான் உண்டை உங்களுக்கு இறக்க இல்லையே, எங்களை மாதிரி சாப்பிட்றீங்க குடிக்கிறீங்க, எங்களை மாதிரி உடுப்பு உடுத்திருக்கிறீங்க, எந்த வித்தியாசமும் இல்லையே. இன்அந்தும் இல்லா தக்ஸிபூன், நீங்கள் பொய்யர்கள் என்று பொய்ப்பிச்சிட்டார். பொய்ப்பிப்பார், பொய்ப்பிக்கப்படுவது அது உண்மைதான். அதற்காக கலங்கிவிடக்கூடாது, பொறுமை இழந்து விடக்கூடாது, அழகான முறையில் முன்வைப்பதுதான் நம்முடைய கடமை. இன்அந்தும் இல்லா தக்ஸிபூன், இப்ப பேச்சு தொடரு. இப்ப ஒண்ட நபிமார்கள் பேசுவாங்க, அவங்க பதில் கொடுப்பாங்க, அதுக்காக பயப்படுறதா? ஒரு ஆள் உங்களுக்கு நீங்க அல்லாஹுவை பத்தி அழைக்கிறீங்களே என்று அல்லாஹ் ஏசுறார், நாங்க கலங்க தேவையில்லை. உங்களை பைத்தியக்காரன் என்று சொன்னால் கூட நீங்க கலங்க தேவை, நீங்க சந்தோஷப்படுங்க. உலக தலைவர் சூரியனை விட, சந்திரனை விட, உலகத்தின் பல லட்ச ஒளி விளக்குகளை உருவாக்கிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த பட்டப்பேர்கள் ஒரு பட்டப்பேர் தான் மஜ்னூன், பைத்தியக்கார். அந்த பட்டம் உங்களுக்கு கிடைத்தால் சந்தோஷப்படும். உங்களை பார்த்து இவன் பைத்தியக்காரன், அல்லாஹும் பக்கம் கூப்பிடுறானே, இந்த பிரச்சனை காலம் ரசூல் பக்கம் கூப்பிடுறானே, குர்ஆன பின்பற்ற சொல்றானே, இவன் எவ்வளவு பைத்தியக்காரன் என்று உங்களை பத்தி சொன்னா சந்தோஷப்படுங்க. அல்லாஹ் என்ன ரசூலுக்கு சொன்ன பேரை மக்களால் எனக்கு சொல்ல வச்சிட்டானே.

0: بنعمة ربك بمجنون. الله نبي فاس نبي நீங்க மஜ்னூன் இல்ல நபியே. இவன் மஜ்னூன் சொல்லட்டும். சகோதரர்களே, அல்லாஹுவை பத்தி தெளிவுபடுத்த பாருங்க. இந்த சூரா யாசீன கொஞ்சம் பிரட்டி பாருங்க. நான் ஏன், எனக்கு என்ன பிடிச்சிட்டு கேளுங்க, நான் ஏன் இன்னும் அல்லாஹுவை பத்தி பேசாம இருக்கிறேன், எனக்கு இன்னும் அல்லாஹுவை பத்தி பேச முடியாது, அல்லாஹுவை பத்தி எழுத முடியாது, அல்லாஹுவை தெளிவுபடுத்த முடியாது, அல்லாஹுவை பத்தி பேசுவது ஜிஹாத் இல்லையே, இது ஒரு வகையான யாரையும் கொல்றது இல்லையே, அந்த சிந்தனையும் இல்லையே, இது மக்களை சொர்க்கத்தின் பால் அழைக்கும் வழி இது. இப்பொழுது சொன்னார்கள், காலூ ரப்புனா யஅலமு இன்னா இலைக்கும் லமுர்சலூன் சொன்னார்கள். ரசூல்மார்கள் மூன்று பேரும், காலூ ரப்புனா யஅலம், எங்கள் ரப் மிக அறிந்தவர், எங்கள் அல்லாஹ் அறிந்தவன், இன்னா இலைக்கும் லமுர்சலூன், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் என்று மக்களுக்கு சொல்றார்.
1: வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன்,
0: எங்கட கடமை எத்தி வைக்கிறது தான். நீங்கள் சூரா யாசீனில் அதிகமாக வரக்கூடிய சொல் தான் முபீன். முபீன் கிட்டத்தட்ட ஏழு தடவை முபீன் என்று வரும். அதில் ரெண்டாவது முபீன் தான் இந்த முபீன், ரெண்டாவது முபீன் இது. முதலாவது முபீன் வருது, அதாவது 13வது ஆயத்து 12வது ஆயத்தில் முபீன் வரும். ரெண்டாவது முபீன் இது,
1: வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன்,
0: எங்கட கடமை தெளிவாக எத்தி வைக்கிறது, இதுதான் எங்கட கடமை. ரசூல்மார்கள் சொல்றாங்க. இப்ப அந்த அந்தாக்கியா ஊர் மக்கள் விடல, அதுக்கும் பதில் சொல்றாங்க. சொன்னாங்க,
1: காலூ இன்னா ததையர்னா பிக்கும்,
0: சொன்னாங்க, நீங்க எங்கட ஊருக்கு வந்ததே தான் எங்களுக்கு நாசம்.
1: ததையர்னா பிக்கும்,
0: நீங்க வந்ததுதான் எங்களுக்கு கெட்ட சகுனம். எச்சரிக்கிறாங்க, ல
1: இல்லம் தந்தஹூ,
0: இத தவிர்ந்து கொள்ள இல்லண்டா, நீங்க வாய்களை மூடல்லண்டா,
1: லனர்ஜுமன்னக்கும்,
0: உங்களை கல்லறிந்து கொள்ளுவோம். எப்படி எச்சரிக்கை,
1: லனர்ஜுமன்னக்கும்,
0: உங்களை கல்லறிந்து கொள்ளுவோம்,
1: وَلَيَمَسَّنَّكُمْ مِنَّا عَذَابٌ أَلِيمٌ,
0: வேதனை தரும் தண்டனையை உங்களுக்கு தருவோம். ஊர் மக்கள் சொல்றாங்க. இப்ப நபிமார்கள் பேசுறாங்க. இதுதான் பேசுறது, திரும்ப பேசுறது.
1: قَالُوا طَائِرُكُمْ مَعَكُمْ أَإِنْ ذُكِّرْتُمْ,
0: சொன்னாங்க, கெட்ட சகுனம் உங்களோட தான், நாங்கள் அல்லாஹுடையவர்கள், எங்களோட கெட்டது நாசம் இல்லை, எங்களோட உங்களோட தான், நீங்க தான் கௌமும் முஸ்ரிஃபூன், வரம்பு மீறிய சமூகம் நீங்க தான். சகோதரர்களே, இவ்வாறு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஊருடைய ஓரத்திலிருந்து ஒரு மனிதர் ஓடி வாரார்.
1: وَجَاءَ مِنْ أَقْصَى الْمَدِينَةِ رَجُلٌ يَسْعَى قَالَ يَا قَوْمِ اتَّبِعُوا الْمُرْسَلِينَ.
0: அந்த பட்டணத்துடைய தொங்கலிருந்து ஒரு மனிதர் வாரார். அல்லாஹ் பேரை சொல்ல இல்லை. அந்த மனிதர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா?
1: قال يا قوم,
0: என்னுடைய சமூகத்தினர்களே,
1: اتبعوا المرسلين,
0: உங்களுக்கு வந்திருக்கும் ரசூல்மார்களை பின்பற்றுங்கள், அவங்க சொல்றத கேளுங்க. இந்த சாதிக், சதூக், இந்த ஷலூம் அல்லது வேற யோஹன்னா போன்ற இந்த நபிமார்கள் உங்களுக்கு சொல்றத கேளுங்க. யார் சொல்றார்? ஊரிலிருந்து வந்த ஒரு மனிதர். தஃப்ஸீருடைய உலமாக்கள் தான் ஹபீபு நஜ்ஜார் என்று பெயரை சொன்னாங்க. ஹபீப் அவர்களுடைய பெயர். நஜ்ஜார் என்றா பாஸ் ஓடாவி. ஹபீபு நஜ்ஜார் வந்து சொல்றார், கேளுங்க இவர் சொல்றத. வேறொன்றும் சொல்ல இல்லை. இப்ப இவர் சொல்றார், நபிமார்கள் மௌனம் மறந்துட்டாங்க, இவர் பேசுறார். என்ன ஊரவர் தானே சொல்றார்?

பூன் சொன்னார் அந்த ஹபீபுன் நஜ்ஜார், உங்கள்கிட்ட காசு கேட்க இல்லையே, உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்க இல்லையே, கூலி கேட்காத இவங்களை பின்பற்றுங்க, அவங்க நேர்வழி அடைந்தவர்கள் எவ்வாறு பேசுறார் சகோதரர்களே. ஒரு உதவியா இருக்கிறார், அவ்வளவுதான் இவர் பேசுறார், பின்பற்றுங்கள், உங்கள்கிட்ட கூலி கேட்கலையே, அவர்கள் நேர்வழி நடக்கக்கூடியவர்கள், அவர்களை பின்பற்றுங்க என்று ஹபீபுன் நஜ்ஜார் சொல்றார். அதோட ஜுசு தொடர்ந்தது பாருங்க, ஒமாலியலா ஜுசுன்னு சொல்லுவோமே, அது மிக முக்கியமான பெருமதியான வார்த்தையை பேசுறார் சகோதரர்களே. அவர் சொல்றார், ஒமா

ஊர் மக்களே, அந்தாக்கியா மக்களே கேட்கிறார், வமாலியலா எனக்கு என்ன பிடித்து விட்டது, என்னை படைத்த அந்த அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் எனக்கு என்ன பிடித்து விட்டது, எனக்கு என்ன பிடிச்சிட்டு, என்னை படைச்சவன நான் இபாத செய்யணுமே, என்னை படைச்சோருவன் இருக்கிறான் அவன் தான் அல்லாஹ். எப்படி அல்லாஹ் பத்தி பேசுறார், ஒரு ஊர்ல இருந்து ஓடாவி ஒரு சாதாரண மனிதருக்கு பேச முடியும் என்றால் எங்களுக்கு பேச முடியாதா? முஸ்லீம்களே உணருங்கள் கொஞ்சம், எவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைக்குது, நழுக விடுறீங்களே, பேசுங்கள். அந்தந்த இடங்கள்ல போய் உங்களோட தொழிலை பார்த்துட்டு வாரீங்க, பேசுறீங்க இல்லையே, பேசுறீங்க இல்லையே, பேசுங்க, வாய திறந்து அல்லாஹோ பத்தி பேசுங்க, அல்லாஹுடைய வல்லமையை பேசுங்க. ஒரு ஆளுக்கு அது காதுல விழும் இன்ஷா அல்லாஹ், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உலக மக்களே சேர்ந்திருக்கும் இடங்களுக்கு சந்தர்ப்பமாக கிடைச்சா வெறொண்டையும் பேசாதீங்க. ஊடகங்கள், ஊடகத்துக்கு முன்னால போய் அதை இத பலாய்களை பேசுறதை விட்டுட்டு அல்லாஹுவை பத்தி பேசு, காதுல விழும் போய் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் வரும், முழு உலகமும் விளங்கி கொள்ளும் அல்லாஹ் ஒருவனை அந்த நேரம் நீங்கள் விளங்கப்படுத்தி சரிவராது. அல்லாஹ் சொல்றான், நான் விளங்கப்படுத்துவேன் நான் யார் என்பதை. அது காலம் முடிந்து விட்டது, காலம் முடிந்து விட்டது. கண்ணை பொத்தியதற்கு பிறகு சவத்தை வைத்துக் கொண்டு மையத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹுவை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது, முடிந்து விட்டது காலம். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் சகோதரர்களே. வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். ஹபீபுன் நெஜ்ஜாரை போன்று மாறுங்கள், அவர் பேசிய வார்த்தைகளை பேசுங்கள். வமாலியலா அஅபுதுல்லதி ஃபதரனி, என்னை படைத்த அந்த அல்லாஹ்வை நான் ஏன் வணங்கக்கூடாது. வஇலைஹி துர்ஜஊன், ஒரு நாள் அவன் பக்கமே நான் மீட்டப்படுவேன். நான் அல்லாஹ் கிட்ட தானே போக போறேன், அவர் சொல்ற நாங்கள் அல்லாஹ்வை தானே சந்திக்க போக போறோம். என்ன முடிக்கல திரும்ப, அத்தஹிது மின் தூனி ஆலிஹா, அத்தஹிது மின் தூனி ஆலிஹா, அல்லாஹ்வை விட்டு விட்டு வேறவர்களை கடவுளாக நான் தேர்ந்தெடுப்பதா? என்ன படைச்சவனே அவன், சிந்திச்சா படுமே, என்ன படைத்தவன் அவன், இவனை விட்டுட்டு வேறொருவரை நான் கடவுளாக எடுப்பதா? யுர்தினிர் ரஹ்மானு பிதுர், என்ற ரஹ்மான் என்னை படைத்து எனக்கு ரிசிக் தரக்கூடிய என்ற ரஹ்மான் ஒரு கெடுதியை நாடினால், லா துக்னி அன்னி ஷஃபாஅதுஹும் ஷைஅன் வலா யுன்கிதுன், யாரும் பரிந்துரை செய்து சரி வராது, யாரும் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் நாடிட்டான் இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கும். இவர் சொல்றாரு இதெல்லாம், அவர் பேசிய ஹபீபுன் நஜ்ஜார் பேசிய அவ்வளோ வார்த்தையையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஒரு தாயி அவன் ஓடாவியாக இருக்கலாம், அவன் படுபாசாக இருக்கலாம், அவன் மரம் ஏறக்கூடியவனாக இருக்கலாம், அவன் கபறு தோண்டக்கூடியவனாக இருக்கலாம், அவன் அரசியல்வாதியாக இருக்கலாம், அவன் ஒரு டாக்டராக இருக்கலாம், அவன் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு பதவி தேவையில்லை. நீ பேசிய வார்த்தை பெருமதியானது, உன்னுடைய வார்த்தையை நான் பாதுகாத்து வைப்பேன் என்று அல்லாஹ் இதைத்தான் உதாரணப்படுத்தி சொல்கிறார். நீ பேசு, உன்னுடைய கடமை பேசுவது, உன்னுடைய பேச்சுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன். ஏற்றுக்கொண்டாலும் சரி மறுத்தாலும் சரி, பேசுறார் ஹபீபுன் நஜ்ஜார். சொல்கிறார், சரி அந்த அல்லாஹுவை நான் வணங்காவிட்டால், இன்னி இதல்ல ஃபீ தலாலிம் முபீன், மூணாவது முபீன் சூரா யாசின்ல, நான் அல்லாஹுவை வணங்காவிட்டால் நான் பகிரங்கமான வழிகேட்டுக்கு சென்று விடுவேன். பொறுமையோடு செய்ய வேண்டும் சகோதரர்களே, சபர் பொறுமை சகோதரர்களே.
இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜிரி 307 நடந்த ஒரு பாரிய ஒரு நிகழ்வு. ஹிஜிரி 307 வரலாற்றை பிறட்டுங்கள். இதிலே அபு தாஹிர் பின் அபி சயீத் அல் ஜனாபி என்ற முனாஃபிக், பெயரை பார்த்தா முஸ்லீம் பெயர் தான், அபு தாஹிரண்டா யார் சொல்லுவா, அபு தாஹிர் பின் அபி சயீத் அல் ஜனாபி. இவனுடைய கபீலாவுக்கு சொல்வது கராமிதா. கராமிதா இவ என்ன செஞ்சான், துல் ஹஜ் மாதம், ஹிஜ்ரி 307 துல் ஹஜ் மாதம் ஒரு படையோட மக்காவுக்குள் நுழைந்தார். உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய காலம் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. நுழைஞ்சவன் என்ன செஞ்சான், மக்காவில் இருந்த 17,000 பேரை கொலை செய்தான். பள்ளிக்குள்ள வந்து 17,000 பேரை கொலை செய்தார். பள்ளியுள்ளுக்கு கொல்றது, மத இடங்களில் கொல்றது, அல்லாஹ் சில நேரம் திடீரெனு தண்டிப்பான். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையாக இருந்தான் என்பதை சொல்றேன் உங்களுக்கு. எவ்வளோ பேர் இன்று ஆடுறாங்க, எவ்வளோ விடயங்களை செஞ்சு போட்டு அல்லாஹ் பொறுமையாக இருக்கிறார், அவசரப்படல்ல. அல்லாஹ் ஹிஜ்ரி 307 13,000 பேரை, அதுவும் பெருநாள் தினம், யௌமுன் நஹர், பெருநாள் தினம் நாங்கள் உதுகியா கொடுப்போம் ஆடு மாடு அறுத்து. இவ என்ன செஞ்சான், 17,000 முஸ்லீம்களை அறுத்துட்டார். அறுத்துட்டு சகோதரர்களே, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வெளியே வாரான். ரோட்ல இருந்தவங்களையும் கொலை செய்கிறான். அந்த நேரம் முஸ்லீம் ஆண் பெண்கள் காபாவை தொங்கிட்டு இருந்தாங்க பிடித்து. அந்த காபாவை தொங்கிக் கொண்டிருந்த, காபாவை சுத்தி இருந்த 1,700 பேர் அவிடத்தை கொண்டார். இவ்வளோ ஜனாசாக்கில் பாதைகள் எல்லாம் ஜனாசா. என்ன இடம், எவ்வாறான இடம் கொண்டது மாத்திரமல்ல சகோதரர்களே, அன்று திங்கக்கிழமை என்ன செஞ்சான், புற 14 திங்கக்கிழமை ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அந்த இடத்திலிருந்து கலத்தினான். சொர்க்கத்திலிருந்து வந்த கல் ஹஜ்ருல் அஸ்வத் கல், புற 12 தான் இந்த 13,000 பேரை கொண்டது. அதில் 1,700 பேர் காபாவோட தொங்கி இருந்தவங்க, காபாவை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தவங்க கொண்டுட்டான். 11, 12, 13, 14 பிறையில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லையும் கலத்தி எடுத்துட்டார். கலத்தி எடுத்து அவனுடைய ஹஜர் என்ற ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டான். சகோதரர்களே, எல்லாம் செஞ்சிட்டு அவன் காபா இடத்துல கேட்டானாம், ஐன தைருல் அபாபீல், அல்லாஹ் அல்லாஹ் உன்னுடைய அபாபீல் பறவை எங்கே என்ன கேட்டானா. எவ்வளோ அல்லாஹ் பொறுத்துட்டு இருந்திருப்பார். அல்லாஹுடைய பொறுமையை கொஞ்சம் பாருங்கள். அவன் கேட்ட வார்த்தை என்ன, உண்ட அபாபீல் எங்கே, அபிரஹாவை அழித்தாயே, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். அபிரஹாவுடைய யானைப்படை வந்த பொழுது அல்லாஹ் அபாபீல் புல்புல் என்ற பறவைகளை அனுப்பி அழித்தானே, எங்கே அல்லாஹ் உண்ட படை எங்கே, எவ்வளவு சவால் விட்டார் அல்லாஹோடு. அல்லாஹ் ஒன்றுமே செய்ய இல்லை. அல்லாஹ்வுடைய பொறுமையை பாரு, நாங்கள் எதிலும் அவசரப்படக்கூடாது. சகோதரர்களே, கிட்டத்தட்ட 22 காபத்துல்லாவில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லில் அவன் கலத்தி எடுத்துட்டு போயிட்டான். 4 குறைய 22 இல்லை, 22 ஹஜ்ருல் அஸ்வத் அந்த காலத்தில் ஹஜ்ஜு செஞ்சவளுக்கு கிடைக்கல. எவ்வளோ பெரிய அநியாயமும் நடந்தது உலகத்தில். அது மாத்திரமல்ல, 3 தொடர்ந்து ஈராக்கிலிருந்து யாரும் ஹஜ்ஜிக்கு வரையலை. 3 தொடராக யாரும் ஹஜ்ஜிக்கு போகலை. இவ்வளோ அல்லாஹ் பொறுமையாக இருந்தார். 22 பிறகு வந்த ஒரு மன்னர் தான், ஹிஜ்ரி 339
வந்த ஒரு ஹலீஃபா இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை கேட்கிறார். 22 வருஷம் முஸ்லீம்கள் பொறுமையாக இருந்திருக்கிறாங்க என்றா. வரலாற கொஞ்சம் பிறட்டுங்க சகோதரிகளே. அல்லாஹ் எங்க போனான் அப்ப? இதுதான் அல்லாஹுடைய சபர். அல்லாஹ் தீர்ப்பளிக்க ஒரு நாள் வைத்திருக்கிறான் அபு தாஹிருக்கு. அல்லாஹ் அபு ஜஹிலுக்கு தீர்ப்பெடுக்க ஒரு நாள் வைத்திருக்கிறான். நாள் இருக்கிறது, அவசரப்படக்கூட. 22 ஆண்டுகளுக்கு பிறகு சகோதரர்களே, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுப்பதற்காக அவன் வரும்படி சொன்னான். அந்த மன்னர் என்ன செய்தார்? தனியாக செல்லவில்லை, சில உலமாக்களை அழைத்து கொண்டு சென்றார். பல கோடி பணம் கேட்டான். அந்த பணத்தை கொடுத்து ஹஜ்ருல் அஸ்வதை எடுக்க சென்றால் 10 ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுகளை அவன் வைத்திருந்தான். எப்படி ஏமாத்தம்! உலமாக்கள் தேவை என்பது இந்த நேரம்தான். இப்பொழுது மன்னர் உலமாக்களோடு பேசினார். என்ன செய்வது? எது ஹஜ்ருல் அஸ்வத் கல்? எவ்வாறு இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அடையாளம் காண்பது? அப்பொழுதுதான் ஒரு ஆலிம் எழும்பி சென்று என்ன செய்தார்? ஒரு தண்ணிக்குள் 10 கல்லையும் போட்டார். 9 கல் கீழே தாண்டது, ஒரே ஒரு கல் மிதந்தது. அந்த கல்லை தூக்கி வந்தார்கள். அதுதான் ஹஜ்ருல் அஸ்வத். ஏ ஹஜ்ருல் அஸ்வத் கல் சொர்க்கத்துடைய கல், அது தாளாது என்று இந்த ஆலிம் படித்திருந்தார். அதை கொண்டு வந்துதான் திரும்ப ஹஜ்ருல் அஸ்வதை இந்த காபாவிலே பூத்தினார்கள், நுழைத்தார்கள். 22 ஆண்டுகள் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கவில்லை. எவ்வளோ அல்லாஹுடைய சபரை பார். நாங்கள் பொறுமையிலிருந்து விடக்கூடாது. அல்லாஹும் பக்கம் அழைக்க வேண்டும். அல்லாஹுடைய உதவி இறங்கும் இன்ஷா அல்லாஹ், நிச்சயம் இறங்கும். நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது எதிலும். சகோதரர்களே, இந்த ஹபீபு நஜ்ஜார் சொல்கிறார், இன்னி ஆமந்து பி ரப்பிக்கும் ஃபஸ்மஊன். சொன்னார், நான் உட ரப்பை நம்புகிறேன் ரசூல்மார்களே. இன்னி ஆமந்து பி ரப்பிக்கும், அந்தாக்கியா மக்களே, நான் அந்த அல்லாஹுவை நம்புகிறேன். நான் சொல்வதை கேளுங்கள். ஊர் மக்களை பார்த்து சொல்ற. சில தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஆனா குர்ஆன்ல அவ்வாறு இல்லை. எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து அவரை அடித்தார்கள். ஏன்? அல்லாஹுவை பத்தி பேசியதுக்கு. வேறொன்றும் அல்ல. தஃப்சீர்களில் வரக்கூடிய விடயம் தான் இது. ஊர் மக்கள் நபிமார்களை பார்த்து சொன்னார்கள், கல்லறிஞ்சு கொள்ளுவோம். இதே போல ஹபீபு நஜ்ஜாரை கல்லறிந்து கொண்டார்கள். அதே இடத்தில் அவர் மௌத்தானார். அல்லாஹ் எவ்வாறு கண்ணியப்படுத்தினான் தெரியுமா? உயிர் போகிறது மேலே சகோதரர்களே. அல்லாஹ் உயிரை பார்த்து சொன்னான், அப்படியே சுருக்கத்துக்கு போ சகோதரர்களே. அல்லாஹுவை பற்றி பேசுவதனுடைய கூலி விளங்குகிறதா? அல்லாஹுடைய படையில் சேர்ந்தவர்களின் கூலி விளங்குகிறதா? ஹபீபு நஜ்ஜாருடைய உயிரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அப்படியே சொர்க்கம் நுழை. ஹபீபு நஜ்ஜார் சொர்க்கம் நுழைந்தாலும் ஹபீபு நஜ்ஜாருக்கு கவலை, இந்த ஊர் மக்கள் இதை விளங்கணுமே. இப்ப நான் சொர்க்கம் போயிட்டேன், எனக்கு மட்டும்தானே அது தெரியும். ஆனா எனக்கு கவலை, இந்த ஊர் மக்கள், நாட்டு மக்கள், சமூகம் விளங்கணுமே. இவர் இப்ப சொல்றார், காலையாலைத்த கௌமியாலமோன், யா அல்லாஹ் என்ன சமூகம் விளங்கணுமே, இது என்ன சொர்க்கத்தை அனுப்பிட்டாங்க என்று அடிபட்ட அவ்வளவுதான் வருத்தம். அதோட சொருக்கோ, பிமா கஃபர லீ ரப்பி, அல்லாஹ்வை பத்தி நான் பேசியதற்காக என்ன அல்லாஹ் மன்னிச்சிட்டான். வஜஅலனி மினல் முக்ரமீன்,
என்னை சங்கப்படுத்திட்டானே, இதை எந்த ஊர் மக்கள் விளங்கணுமே. அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தில் விளக்கம் சொல்லும் பொழுது, உயிரோடு இருந்தும் சமூகத்தை பற்றி சிந்தித்தவர், மௌத்தானதற்கு பிறகும் சமூகத்தை பற்றி சிந்தித்த ஒருவர் ஹபீபுல் நஜ்ஜார். சொர்க்கத்தில் போய் இருந்து கவலை என்ன தெரியுமா, எந்த அந்தாக்கியா மக்களுக்கு அல்லாஹ் விளங்கணுமே இவங்க, எவ்வாறான கவலை. சகோதர சகோதரிகளே, இதுக்குத்தான் யாசீன் ஓதுகிறோம். யாசீன் ஒவ்வொரு நாளும் ஓதுறோம் எதற்கு தெரியுமா, இன்றைக்கு காலையில் யாசீன் ஓதியாச்சு, ஒரு 10 பேருக்கு நான் அல்லாஹோ பற்றி சொல்லணும், 20 பேருக்கு அல்லாஹோ பற்றி சொல்லணும், என் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு. ஹபீபுன் நஜ்ஜாருடைய சம்பவம், அல்லாஹ் உடனே கீல துஹுலில் ஜன்னா, போங்க சொர்க்கத்துக்கு. கால யா லைத கௌமி யலமூன், என்ன சமூகம் விளங்க கூடாதா, பிமா கஃபர லி ரப்பி, என் ரப் என்ன மன்னிச்சிட்டான், வஜஅலனி மினல் முக்ரமீன், என்ன ரப் என்னை சங்கப்படுத்திட்டார். சகோதரர்களே, நிச்சயம் அல்லாஹ் உங்களை சங்கப்படுத்துவார். இந்த வார்த்தையினுடைய பேச்சை கேட்டு இன்றையிலிருந்து இறங்கு, இறங்குங்க, நடக்கிறது நலவுதான் நடக்கும். பேசுங்க அல்லாஹுவை பற்றி, சந்தேகங்களை நிவர்த்தி செய்யுங்க, அல்லாஹ் யார் என்பதை படிங்க முஸ்லீம்களே. அதற்குத்தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பிய. அல்லாஹோ பற்றி பேசாம வேறு வேறு விடயங்களை பேச தொடங்குவோம் என்றா, சகோதரர்களே, மௌத்து வரை அடி கிடைக்கும், மௌத்து வரை ஏற்றி கிடைக்கும், மௌத்து வரை நசுக்கப்படுவோம். இன்றைக்கு அல்லாஹோ பற்றி பேசுற ஊடகம் இல்லை, அல்லாஹோ பற்றி பேசுவதற்கு பயம், அல்லாஹோ பற்றி பேசுவதற்கு வெக்கம். ஒருவர் முன் வாருங்கள், நான் அல்லாஹுவை பற்றி பேச போகிறேன், ரகசியமாக பரகசியமாக. அதுக்கு பிறகு பாருங்கள், ஒரு ஊரில் உலமாக்கள் சமூகத்தை அல்லாஹின் பக்கம் அழைத்து அல்லாஹுடைய வல்லமையை சொல்லக்கூடிய. சகோதரர்களே, ஒருவருக்காக ஒரு ஃப்ளைட் போகுமா, ஒரே ஒரு ஆள் இந்தியாவிலிருந்து வர இருக்கிறார் ஸ்ரீலங்கா, ஃப்ளைட் வருமா, ஒருவருக்காக லண்டன்லேருந்து ஒரு ஃப்ளைட் வருமா. இந்த ஹபீபுல் நஜ்ஜாரை கொண்டார்களா, அல்லாஹ் என்ன செய்தான், அடுத்த ஆயத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ஓமா

0: நாங்க அந்த சமூகத்துக்கு வானத்திலிருந்து ஒரு படையை மறக்கவில்லை. அந்தாக்கியா என்ற ஊருக்கு நாங்க அனுப்பியது ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டது. ஒரே ஒரு சத்தம், ஏன் ஒரு இறைநேசரை கொலை செய்ததுக்கு, ஒரு இறைநேசரை கொலை செய்ததுக்கு அல்லாஹ் ஒரே ஒரு சத்தம் தான். ஊரே மௌனித்து விட்டது, ஊரே அடங்கி விட்டது, ஊரே அழிந்து விட்டது. அந்தாக்கியா சகோதரர்களே, யா ஹஸ்ரதன் அலல் இபாத், அடியார்களே என்ன கை சேதம். மாயாதீஹிம் மிர் ரசூலின், எந்த தூதர் உங்களிடம் வந்தாலும் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன், அவர் கிண்டல் பண்றீங்களே, கிண்டல் பண்ணித்தானே உங்களுக்கு இந்த விளைவு என்று அல்லாஹ் இந்த சூரா யாசீன்ல தெளிவுபடுத்துகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் அதோடு முடிக்கவில்லை, ரெண்டு ஆயத்துகள் திரும்ப அல்லாஹ் சொல்கிறான். நீங்க பார்க்கப்படாதா உலக மக்களே, மனிதர்களே, குர்ஆன ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்றீங்களே, குர்ஆன ஆராய்ச்சி பண்றேன், குர்ஆன்ல நான் பெரிய பிஹெச்டி முடிச்சிட்டேன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் பாருங்க, இதற்கு முன்னால் நூற்றாண்டு நூற்றாண்டு காலமாக வாழ்ந்தவர்கள், எங்களை மறுத்தவர்கள் எல்லாம் நாம் அழித்தோம். அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜிஊன், யாரெல்லாம் அழித்தோமோ யாரும் திரும்பி வரவில்லை, எல்லோருமே மண்ணுக்கு கீழ் மயித்தாக இருக்கிறார்கள். அனைவர்களையும் நான் ஒரு நாள் எழுப்பாட்டுவேன். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாள் வரும், எல்லோரையும் எனக்கு முன்னால் நான் கொண்டு வருவேன் என்று ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த சூரா யாசீனுடைய இந்த 17 வசனங்களையும் கொஞ்சம் படியுங்கள், விளங்குங்கள், சபரோடு பொறுமையோடு அல்லாஹும் பக்கம் மக்களை அழையுங்கள். அதற்கு பிறகுதான் உலகத்துக்கு தீர்ப்பு வரும் சகோதரர்களே. அதுவல்லாமல் அல்லாஹை பற்றி பேசாமல் ஒரு தீர்ப்பு வரணும் என்றால் அது நடக்காது, நாம் தான் அழிந்து கொண்டு செல்லுவோம். இன்னும் அல்லாஹுவை பற்றி பேசவில்லை, எங்களுக்குள் சிக்கல், எங்களுக்குள் பிரச்சனை, நாங்கள் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாதை எங்கேயோ இருக்கிறது, எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களை விட நஷ்டவாளி யார் இருக்கிறான். எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் வாழும் காலத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு பாஷை தெரிந்தவர்களும் உங்களுக்கு தெரிந்த பாஷைகளில் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹும் பக்கம் உலக மக்களை அழைப்பு விடுங்கள். ஹபீபு நஜ்ஜாருக்கு எவ்வாறு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தானோ உடனே எங்களுக்கும் சொர்க்கத்தை தருவார். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஊர் ஏற்றுக்கொள்ளவில்லையே, அவர் பேசியதுக்குத்தான் இவ்வளவு உயர்ந்த சொர்க்கம். சகோதர சகோதரிகளே, வெக்கத்தை விடுங்கள், பயத்தை விடுங்கள், தைரியமாக வேறு விடயங்களை பேசக்கூடியவர்கள் அதை விட்டு விட்டு அல்லாஹை பற்றி பேச முயற்சி செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான தாயிகளாக நம்மை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாயந்தியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான தாயிகளாக எங்களை கபூல் செய்வாயாக, உண்மையான அழைப்பாளர்களாக எங்களை ஆக்குவாயாக. நீ சபருள்ளவன் யா அல்லாஹ், எங்களுக்கும் சபரை தருவாயாக. உலகத்துடைய நிகழ்வுகளை பார்த்து மக்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா என்று கேட்கிறார்கள். யா அல்லாஹ், நீ உனது குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடியவன், நாங்கள் அவசரப்படுகிறோம் ரஹ்மான், நீ பொறுமையாக இருக்கும்படி சொல்கிறாய். ஃபஸ்பிர் ஸபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக இருங்கள். இன்னஹும் யரௌனஹு பஈதன் வனராஹு கரீபா, அவர்கள் தூரத்தில் பார்க்கிறார்கள், நாங்கள் வெகு சீக்கிரமாக பார்க்கிறோம் என்று சொல்கிறாய். ரஹ்மானே, உன்னை பற்றி இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்களோ அனைவர்களும் அல்லாஹுவை பற்றி உன்னை பற்றி பேசக்கூடியவர்களாக இவர்களை ஆக்குவாயாக. எங்களுடைய இந்த முயற்சியை இஹ்லாஸாக கபூல் செய்வாயாக. யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் பயப்படாமல், உனக்கு மாத்திரம் பயப்பட்டு உன்னை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு ரமலான் மாத மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றல்கள். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: You are listening to
3: Muslim Vanuli.

0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு.

பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய மேடையில் அமர்ந்திருக்கிற மார்க்க அறிஞர்களே, அமைப்பின் முன்னோடிகளே, வெகு தொலைவிலிருந்து பிரயாணம் செய்து வருகை தந்து மாநாட்டின் முழுமையான பலன்களை அடைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இங்கே வந்தமர்ந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, மாநாட்டின் இறுதி அமர்வின் இறுதி பேச்சில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்தோமோ, வருகை தந்தோமோ, இந்த நோக்கத்தின் பலன்களையும் பயன்களையும் நலன்களையும் வளங்களையும் வளங்களையும் முழுமையாக பெறக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்து அறவைத்த அல் குர்ஆனின் வசனங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நான் நுழைகிறேன். அருமை சகோதரர்களே, மின துலுமாத்து இல நூர், இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்கிற நம்முடைய மாநாட்டின் அழைப்பு, அதன் சங்கநாதம் சங்க ஒளி ஒலிக்க ஆரம்பித்ததிலிருந்தே தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் சகோதர சகோதரிகள் பல மாதங்களுக்கு முன்பே இந்த கோவை மாநகருக்கு வருகை தந்து மாநாட்டின் பலன்களை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக பிரயாண முன்பதிவு செய்தோம். மிகுந்த சிரமங்களை பொருட்படுத்தாமல், எந்த விதமான இடையூறுகளையும் பொருட்படுத்தாமல், பொருளாதார செலவினங்களை பற்றி பொருட்படுத்தாமல், அடிக்கின்ற குளிரையும் அடிக்கின்ற வெயிலையும் பற்றி பொருட்படுத்தாமல், அல்லாஹுவினுடைய மார்க்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மார்க்கத்தின் தூய வரிகளை புரிந்து தெளிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் வருகை தந்திருக்கிறோம். அருமை சகோதரர்களே, குர்ஆனை கொண்டே இந்த மாநாடு துவங்கியது. குர்ஆனை கொண்டே இந்த மாநாட்டின் முதல் நாளும் நிறைவுறவிருக்கிறது. ஆம், அளவைத்த அல் குர்ஆனின் வசனங்கள். மனிதனுடைய வாழ்வு அழுகையிலிருந்தே துவங்குகிறது. மனிதனுடைய வாழ்வு அழுகையின் சத்தத்தை கொண்டே துவங்குகிறது. எதுவுமே தெரியாமல், எந்த விதமான அறிவும் இல்லாமல், வெறுமனே அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட உயிரையும் உடலை கொண்டு மட்டுமே தாயின் கருவறையிலிருந்து வெளியே வருகின்ற போது அவன் இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய முதல் ஒலி, முதல் சத்தம் அழுகை என்கின்ற சத்தம் தான். அவன் பசித்தாலும் அழுதுதான் கேட்க வேண்டும். அவனுக்கு பாதிப்பு என்றாலும் அழுதுதான் அவன் சொல்ல வேண்டும். அவன் தேவைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் கேட்க வேண்டும். அவனுடைய பிரச்சனைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் தெரியப்படுத்த வேண்டும். அவன் அழக்கூடிய அழுகையின் அர்த்தம் பசிக்காகவா, ஆறுதல் தேடியா, அபயம் தேடியா, அக்கறை தேடியா, அத்தனை விஷயத்தையும் அறிந்துதான் அவன் தாய் ஆரம்பம் முதலே அவனை பக்குவப்படுத்தி பண்படுத்தி வளர்த்து எடுக்கிறான். அருமை தோழர்களே, ஆனால் அந்த அழுகை இன்றைக்கு உலகத்தம் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காகத்தான் நமக்கு வருகிறது. வறுமையை நினைத்து அழுகிறோம், பொருளாதாரத்தை நினைத்து அழுகிறோம், பணக்கஷ்டத்தை நினைத்து அழுகிறோம், மனக்கஷ்டத்தை நினைத்து அழுகிறோம், நோய் நொடிகளை நினைத்து அழுகிறோம், நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள், கடந்து வந்த பாதைகள் மேடு பள்ளங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் அடைந்த ஏமாற்றங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் செய்த தகுதித்தங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் செய்த பாவங்களை நினைத்து அழுகின்றோம். ஆனால் திருமறை வசனங்களை ஓதுகின்ற போதோ, மார்க்கத்தின் முத்தான வேத வசனங்களை படிக்கின்ற போதோ, மார்க்கத்தினுடைய வேதவரிகள் மறுமையை ஞாபகப்படுத்த வேண்டுமே, அப்படிப்பட்ட சூழ்நிலையின் போதோ இன்றைக்கு நம்முடைய கண்கள் கண்ணீரை சுரக்குகிறதா என்றால் இல்லை. நம்முடைய கண்கள் கண்ணீரை வடிக்கின்றதா என்றால் இல்லை. உலகத்தினுடைய ஆசாபாசங்களோடு மூழ்கி, உலகத்தினுடைய மோகங்களின் மீது மூழ்கி, ஹுப்பு துனியா என்கிற விஷயத்தினுடைய ஒடு, அந்த இரும்பு துரு நம்முடைய இதயத்தை பிடித்துவிட்டு பீடித்துவிட்டு, மறுமையின் சிந்தனை இல்லாமல், மார்க்கத்தின் சிந்தனை இல்லாமல், மறுமையின் அச்சம் இல்லாமல், இன்றைக்கு இயந்திரத்தனமாய் இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்த அருள்மலையான் திருமறையில் தித்திக்கும் தேன்மறையில் திருமறை திருக்குர்ஆனில் குர்ஆனுடைய கனப்பரிமாணத்தை பற்றி என்ன சொல்கிறான்? குர்ஆனுடைய வசனங்கள் செவிகளிலே விழும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்கிறான்? திருமறை குர்ஆனை பேப்பர்களாக பார்க்கிறோம், திருமறை குர்ஆனை வாசகங்களாக வார்த்தைகளாக பார்க்கிறோம், திருமறை குர்ஆனை இரண்டு அட்டைகளுக்கு இடைப்பட்ட புத்தகமாக பார்க்கிறோம். ஆனால்

மலைகள் எல்லாம் சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்று சொல்கிறான். மலைகள் எல்லாம் சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்கிறான். மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வின் மீது இருக்கிற அச்சத்தின் காரணத்தினால். ஆனால் மனிதன் யார்? மலையை விட கடுமையானவனா? மலையை விட சக்தி பெற்றவனா? மலையை விட ஆற்றல் கொண்டவனா? ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் படைத்திருக்கிற இயற்கைக்கு முன்னால் மனிதன் யார்? இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிற பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு முன்னால் மனிதன் யார்? மனிதா, நீ சக்தி உடையவனா? நீ ஆற்றல் உடையவனா? நாம் விரித்து வைத்திருக்கிற, நாம் படைத்து வைத்திருக்கிற வானம் மிகப்பெரியதா? அந்த வானத்தையே படைத்தவன் நான் என்கிறான் அல்லாஹ். இப்படி மனிதனுக்கு முன்னால் மனிதனை விட பிரம்மாண்டமாக இறைவன் படைத்திருக்கிற வானம், பூமி, மலை இவைகள் எல்லாம் வேதவசனங்களை கேட்கிற போது, வேதவசனங்களின் கனப்பரிமாணங்களை சுமக்குகின்ற போது, வேதவசனங்கள் ஏற்படுகிற தத்துவத்தின் தாத்பரியங்களை பார்க்கிற போது, கனப்பரிமாணத்தை தாங்க முடியாமல் சுக்கு நூறாக சிதறுகிறது என்கிறான். ஆனால் உணர்வுள்ள மனிதன், இதயம் உள்ள மனிதன், ரத்தம் ஓடுகிற மனிதன், சதைகளையும் எலும்புகளையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தன்னகத்தை தாங்கி இருக்கிற மனிதனுக்கு இன்றைக்கு அழுகை வருவதில்லை. தன்னகத்தை தாங்கி நிற்கிற மனிதனின் இதயம் இன்றைக்கு நொறுங்கவில்லை. ஆனால் கற்களாக, இரும்புகளாக, திரவங்களாக, திடங்களாக இருக்கிற பொருட்கள் எல்லாம் திருமறையை கேட்கிற போது, திருமறையின் கனப்பரிமாணத்தை தாங்குகிற போது, தாங்க முடியாத சக்தியினால், தாங்க முடியாத கனப்பரிமாணத்தினால் சுக்க நூறாகி நொறுங்கி விழுகின்ற போது, இதயம் கொண்டிருக்கிற மனிதா நீ திருந்த மறுக்கிறாயே என்றுதான் திருமறை குர்ஆன் கேட்கிறது. அதனால் தான் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானாருக்கு அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருளிய திருமறையின் ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அலம் யஅனில் லில்லதீன ஆமனு, அலம் யஅனில் லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் திருமறையை கேட்கிற போது நடுநடுங்க நேரம் வரவில்லையா? யாரை பார்த்திறங்கிய வசனம் இது? மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்திற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள், மார்க்கத்திற்காக எதையும் தாங்கியவர்கள், மார்க்கத்திற்காகவே வாழ்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வேதவசனம் உள்ளங்களை நடுநடும்பதற்கு சூழ்நிலைகளை உருவாக்கவில்லையா? சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிற இந்த வேதவசனம் உங்களுடைய உள்ளங்களை இன்னும் இலக வைக்கவில்லையா என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். இலக வைத்தல் என்றால் என்ன? இறுகி இருக்கிற உள்ளத்தில், இறுகி இருக்கிற இதயத்தில், இரும்பை போல் இருக்கிற இதயத்தில் இருதயமாக இயங்க வேண்டிய இந்த இதயம் இன்றைக்கு இரும்பை போல் இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உள்ளம் கொஞ்சமாவது இரக்க உணர்வை பெறுவதற்கு, அந்த உள்ளம் கொஞ்சமாவது சிந்தனை தெளிவை பெறுவதற்கு, அந்த உள்ளம் கொஞ்சமாவது உருகுவதற்கு, அந்த உள்ளம் படைத்தவனோடு ஒரு தொடர்பை வைப்பதற்கு, அந்த உள்ளம் மறுமையை நினைத்து நினைத்து பார்ப்பதற்கு, அந்த உள்ளம் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே என்கிற மாண்புயர் சிந்தனைக்கு செல்வதற்கு இந்த வேதவசனம் தாக்கத்தையும் தாத்பரியத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் தான் திருமறை குர்ஆனில் இன்னும் ஒரு திருமறை வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்னல்லதீன ஊதுல் இல்ம், இன்னல்லதீன ஊதுல் இல்ம மின் கப்லிஹி, வேதங்கள் வழங்கப்பட்டவர்கள், அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்கள், இதா யுதுலா அலைஹிம், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், யஹிருனலில் அதுகான், அப்படியே அவர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள். சஜிதா செய்தவர்களாக அப்படியே அவர்கள் விழுந்து விடுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், சுபஹான ரப்பினா, எங்கள் இறைவன் தூய்மையானவன், இன்கான வாது ரப்பினா மஃஊல மஃஊலா, எங்கள் இறைவனின் வாக்குறுதி உண்மையாலுமே நிறைவேற்றப்படக்கூடியது என்று மறுமையை யோசிப்பார்கள், மார்க்கத்தை நேசிப்பார்கள், மறுமைக்கு இருக்கிற வாழ்க்கைக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். இம்மையை மறுமைக்காக அடகு வைத்து மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்காக தங்களை அவர்கள் தயார்படுத்திக் கொள்வார்கள். எப்படி தெரியுமா? வயஹிர்ரூனலில் அதுகான், வயஹிர்ரூனலில் அதுகான், இயபுகூன் வயசீதுஹும் குஷுவா. திருமறை வசனங்கள் அவர்களிடத்திலே ஓதி காண்பிக்கப்படுகிற போது, திருமறை வசனங்களை அவர்கள் கேட்கிற போது, திருமறை வசனங்களை அவர்கள் செவித்தாழ்த்தி கேட்க

0: போது திருமறை வசனங்களை சிந்தனையோடு அவர்கள் ஓதுகிற போது அவர்கள் முகம் குப்புற கீழே விழுந்து சஜிதாவிலே விழுந்து அல்லாஹுவிடத்திலே அழுது அழுது தங்களுடைய அச்சத்தை அதிகப்படுத்துவார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அதனால்தான் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனித குல மாணிக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த பெருமக்கள் சஹாபா திருமக்கள் இந்த திருமறை குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தார்கள். திருமறை குர்ஆனை வெறுமனை வார்த்தையாக, வெறுமனை வாசகமாக, வெறுமனை எழுத்துக்களாக அவர்கள் பார்க்கவில்லை. திருமறை குர்ஆனை அவர்கள் வாழ்க்கையாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை வசந்தமாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை படிப்பினை தரும் ஏடாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை மறுமையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற தீர்க்க தரிசியாக பார்த்தார்கள், தீர்க்க தரிசனமாக பார்த்தார்கள். அருமை சகோதரர்களே, அதனால் தான் உருவா இபின் சுபைர் அவர்களின் வாரிசு, இஸ்லாமியர்களின் எழுச்சி படை தளபதி, இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர், மார்க்கத்திற்காக பல சாதனைகளையும் பல சாகசங்களையும் நிகழ்த்தி காட்டியவர் உருவா இபின் சுபைர் அவர்கள். தங்களுடைய பாட்டியார் அஸ்மாவின் தபி பக்தரின் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார், தன்னுடைய தகப்பனாரின் தாயாரிடத்திலே கேட்கிறார்கள், கைஃபகான அஸ்ஹாபு ரசூலில்லா, அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள் இதா சமிஉல் குர்ஆன், குர்ஆனை கேட்கிற போது எப்படி அவர்கள் இருப்பார்கள், எப்படி அவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் எத்தகைய நிலைகளை தொடும், அவர்களுடைய இருதயங்கள் அவர்களுடைய இதயங்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளை பெறும். உடனே அஸ்மாவின் தபி பக்கரின் ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், தஜ்மஉயுனுஹும் அவர்களுடைய கண்கள் குளமாகும், வதக்ஷஇரு ஜுலூதுஹும் அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து விடும், கமா நஅதஹுமுல்லாஹ் அல்லாஹ் திருமறையில் வர்ணிப்பதை போல. ஆக இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மனைவியை மனைவியாக பார்ப்பதைப் போல், மக்களை மக்களாக பார்ப்பதைப் போல், பெற்றோரை பெற்றோராக பார்ப்பதைப் போல், உற்றாரை உற்றாராக பார்ப்பதைப் போல், திருக்குர்ஆனை திருக்குர்ஆனாக இன்றைக்கு நாம் பார்ப்பதில்லை. வேதவசனங்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களையும், திருமறை வேதவசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டிய அந்த மலர்ச்சிகளை பற்றி இன்றைக்கு சிந்திக்காமல் இருக்கிறோம். ஆனால் நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எப்படி இருந்தார்கள், அபூபக்கரின் சித்தீக் ஆரம்பித்து அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு வரை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பத்தில் ஏற்றவர்கள் ஆரம்பித்து இஸ்லாமிய மார்க்கத்தை கடைசியாக ஏற்றவர்கள் வரை, திருமறை குர்ஆனை ஓதுகின்ற போதும் ஓதுதலை கேட்கிற போதும் எப்படி அவர்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டது என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். அபூபக்கரின் சித்தீக் அவர்களுடைய சிஃபத்துகளில் ஒன்று, அவர்களை பற்றி சஹாபாக்கள் வர்ணிப்பதில் ஒன்று, கான பக்கான், எப்போதும் திருமறையை ஓதுகிற போது அழுவார், எப்போதும் ஓதுகிற போது அழுவார்கள். அதனால் தான் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் மரண வாசலில் நின்று கொண்டிருந்த போது, அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த போது, அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் வாழ்க்கையின் இன்னுயிரை இஸ்லாத்திற்காகவே தியாகம் செய்கிற விதத்தில் மரணத்தினுடைய கதவை இன்னும் சில தினங்களில் தொடப்போகிறார் என்கிற சூழ்நிலையில் இருந்த போது, முடியாத பருவத்திலும் கூட முடியாத நிலையிலும் கூட கைத்தாங்களாய் தொழச் சென்ற ரசூலுல்லாஹ் அப்படியும் தொழ முடியாத சூழ்நிலை வந்த போது, பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வந்த போது, தன் இடத்தில் இருந்து தொழுகை நடத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதலில் ஏவியது அபூபக்கரின் சித்தீக். ஆனால் அதற்கு அந்த அபூபக்கரின் வாரிசிடத்திலேயே ஆதரவு கிடைக்கவில்லை, அந்த அபூபக்கரின் அவருடைய வாரிசிடத்திலேயே ஆதரவு கிடைக்கவில்லை, அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானாரின் அன்பு மனைவி கூட ஆதரவு கொடுக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாவிடத்திலே சொன்ன காரணம் என்ன தெரியுமா, நபி அவர்களே என் தந்தை அபூபக்கர் தொழுவதற்காக சென்றால் அவரும் அழுது தோழர்களையும் அழ வைத்து விடுவார்கள், அதனால் அவர்களை நீங்கள் தொழ அனுப்பாதீர்கள், தொழ வைக்க சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு திருமறை வசனங்களை அவர் ரசித்து ருசித்து புரிந்து தெளிந்து அறிந்து உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது, நோய்வாய்ப்படுகிற போது, பொருளாதார கஷ்டங்கள் வருகிற போது, குடும்பங்களிலே சங்கடங்கள் வருகிற போது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத போது, எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்காத போது, எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்காத போது துவண்டு போய் விடுகிறோம், துன்பத்திலே உழண்டு விடுகிறோம். ஆனால் திருமறையை திறக்கின்ற போதோ, திருமறையை ஓதுகின்ற போதோ என்ன மாதிரியான எண்ணங்கள் நம்மிடத்திலே வர வேண்டுமோ அந்த எண்ணங்கள், இந்த மாற்றங்கள், அந்த சிந்தனைகள் இன்றைக்கு வராமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அழுகையை பற்றி கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். உமர் என்று சொன்னவுடனேயே உறுதிமிக்கவர் என்று தான் பார்க்கிறோம். உமர் என்று சொன்னவுடனேயே கரடுமுரடானவர் என்று தான் ஆரம்பத்திலே அறிந்து வைத்திருப்போம். உமர் என்று சொன்னவுடனேயே அவர் கல்லஞ்சம் கொண்டவர் என்று தான் பார்ப்போம். ஆனால் இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய விதத்திலே நேசிப்பவர்களாக இருந்தார்கள். திருமறை குர்ஆனை ஓதுகிற போது
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்
2: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

لأسجد لبشر خلقته من صلصال من حمإ مسنون. قال فاخرج.

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

أنفسهم وتبين لكم كيف فعلنا بهم وضربنا لكم الأمثال وقد مكروا

أما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث

0: சதக் அல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசி நேயர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: ولا يشرك بعبادة ربه أحدا.
1: صدق الله العظيم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: யூசுஃப வ அல் சதகல்லாஹுல்லாலிம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

أن أباكم قد أخذ عليكم موثقا من الله ألم تعلموا أن أباكم قد

0: حتى.
1: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.